0: செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாய் இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் யாவரும் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருக்காக வாழும்படி அவர் விரும்பிய வண்ணமாய் ஒரு சரியான சீரமைக்கப்பட்ட வாழ்வோடு நாம் ஜீவிக்கும்படி தேவனுடைய சத்தியம் நமக்கு இந்த காலை இந்த நல்ல நேரத்தில் எங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணம் செய்வோம். நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாய் அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டு அந்த மீட்பின் பாதைக்கு நேராய் நம்மை நடத்தினார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எனவே நாங்களும் மரித்தாலும் பிழைக்கும்படி எங்களுடைய ஜீவியங்கள் இருக்கிற குறைவுகள் குற்றங்களை மன்னிக்கும்படி நாங்கள் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். தேவன் ஒரு மகா மேன்மையான திட்டத்திற்காய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப விதமாக நீங்கள் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், தேவனை விட்டு விலகி இருக்கலாம், அவரை பிரிந்து வாழலாம். இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறவர்கள் உண்டு, வேதத்தை நேசிக்கிறவர்கள் குறைவுபட்டு போய்விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் என்று. இந்த அழகிய சத்தியம் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களை அது விடுவிக்கட்டுக்கும். நீங்கள் எந்த நிலையில் விழுந்திருந்தாலும், ஒருவேளை சரீர பிரகாரமாய் பலவீனம் அடைந்து போயிருக்கலாம், வியந்திப்பட்டு போயிருக்கலாம், சுகயீனர்களாய் நீங்கள் இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தை தெய்வம் சுகப்படுத்த வல்லமை உள்ள கடவுளாயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மனமுடைந்து வாழ்க்கை விரக்தி அடைந்து எல்லா நம்பிக்கைகளும் தொலைந்து ஏமாற்றம் அடைந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலமே தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே படைத்த உம்மை அன்றைக்கு ஆதிப்பிதா ஆதாம் ஏவாள் உம்மை விட்டு தூரம் போனது போல நானும் என் வாழ்க்கையில் அநேக விடயங்களில் உம்மை விட்டு தூரம் போய் நிற்கிறேன். என் வாழ்க்கை மீறுதலுக்கு உட்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாததை நான் செய்திருக்கிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்பீர்களா இருந்தால் இந்த நல்ல ஆவியானவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர், பழுதற்ற பலியாய் மீட்பரை கொடுத்தவர், மீட்பரை அப்படியே விடாது உயிர்த்தெழச் செய்தவர், இன்றைக்கும் மறுபடி உயிர்ப்பித்து எங்களை நடத்துவதற்காய் ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் ரெண்டிலே ஆவியால் ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு பலவீனமானவர்கள் படிப்பறியாதவர்கள் பேதையர்களை எல்லாம் பாவித்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மேலே பொழிந்து கிளியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எங்களோட வாழ்வை நாங்கள் கொடுப்போமா? தேவனே ஒரு கணம் எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஆண்டவரே நாங்கள் மனம் உடைந்து போயிருக்கோம், நிம்மதியே இல்லை, என் பிள்ளைகள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நேசித்தோர் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? ஆனால் ரொம்ப சோர்ந்து போயிருக்கா? காயம் கட்டும் தெய்வம் எங்களுக்காக சகலத்தையும் சீர்படுத்தி கொடுத்த சிருஷ்டிகர் இந்த நாளில் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை தரட்டும். அவரிடத்தில் எங்களை அர்ப்பணம் செய்வோமா? உங்களுக்காக நான் மன்றாடட்டுமா? தேவனை நோக்கி பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் காட்ட வேண்டும் உம் ஜீவ பாதையை, தினந்தோறும் நடத்த வேண்டும் ஜீவ வழியிலே. பரிசுத்தாவியானவரே, நம்முடைய நல்ல ஆவியானவர் நம்முடைய சத்தியத்திற்கு நேரார் நல்ல வழிகளை நேர்த்தியான பாதைகளில் எங்களை வழி நடத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். எனக்கு உதவி செய்யுங்க பாண்டு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இந்த வேத வெளிச்சத்திலே பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக, மனக்காயங்கள் கட்டப்படுவதாக, சோர்வுகள் மாறுவதாக, துக்கங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாய் மாறுவதாக. அற்புதம் செய்து மக்களை கனம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
1: Recording stopped.
2: ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர். அருமையான ஒரு வெளிப்பாட்டை, இந்த ஆழமான சத்தியத்தை, வேதாமத்தில் இருந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டம் அறிய இன்னைக்கு தந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. அது மட்டுமல்ல, உங்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது இருதயம் கொடுந்து விட்டு இருந்தது. உண்மையிலே ஒரு அபிஷேகத்தால் நிறைந்தோம். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆழமான சத்தியம், யோபு 33:4, நல்ல ஒரு வார்த்தை எடுத்துரைத்தீர்கள், மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. 2 Samuel 12:9, அந்த வார்த்தையை கூட தொட்டது. உண்மையிலே உங்களுடைய வார்த்தை மிக மிக ஆசீர்வாதமா இருந்தது. இந்த நீ கொடுத்த இந்த வார்த்தை மறு உடலுக்குள்ளே போகும்போது அநேகர் கேட்டு ஆசீர்வாத சிருஷ்டிகரை அறிந்து கொண்டு வரணும்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். சிஸ்டர் டாலி.
3: ஆமென். ஆமென் ஐயா. நன்றி நன்றி நன்றி சிஸ்டர். ஆமே, என்னை அருமையாக தொட்டது. அந்த அந்த அந்த கூட்டத்தை அந்த அறையில இருந்து ஜபிக்கும் பொழுது எப்படி அதை அதிர்த்துதோ, பரிசுத்தமான ஆவி வந்து அவர் எழுப்பிச்சது. அதே மாதிரி இப்பொழுது உங்களோட உங்களோட வார்த்தையின் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக எங்களை நீங்க உற்சாகித்து எங்களுக்கு புதித வேலனையும் புதிதான ஒரு அபிஷேகத்தை பெற்று கொள்ளக்கூடியதாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள் சிஸ்டர். உங்களை உங்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்பத்தார் மூலமாகவும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாம மட்டுமே நீங்கள் உயர்த்த உங்களை இன்னும் அதிகமாக கர்த்தர் அவர பாதையில் நடத்துவார் என்று கூறி உங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். நன்றி சிஸ்டர். நன்றி. ஆமேன். ஆமென். நன்றி. அருமையான
1: வார்த்தைங்களை
3: ஆசீர்வதித்தார். ஆமே, இதுவும் ஒரு அதிசயம். இது கர்த்தரின் தியானம். இது எங்களுக்கு அவர்களுக்கு எப்படி ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கிறது. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன். ஆமேன். இப்பொழுது மறுபடியாக நாங்கள் சிஸ்டர் மேகலா அவர்கள் மேகலா வாஸ் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர்.
4: பிரைஸ்லா சிஸ்டர்.
3: ஆமேன். பிரேசலார் வாருங்கள். ஆவலோடு காத்து நிற்கிற உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு, கத்துடைய வார்த்தையை கேட்பதற்கு வாருங்கள். வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி சிஸ்டர். God bless you.
4: Thank you சிஸ்டர் லாலி. முதலாவது தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி சங்கமம் வானொலிக்காகவும் வார்த்தையின் வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காகவும் தேவாதி தேவனுக்கு நன்றி. இந்த வேளையில நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாங்க ஒரு ஜெபத்தை பண்ணி தேவனுடைய வார்த்தைகளாக கடந்து போவோம். தேவாதி தேவனே, இந்த வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் எங்களோட வாயோடு இருந்து பேசுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதல்லவோ. நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் உயிரடைய செய்ய வல்லமை உள்ள வார்த்தை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளத்தின் ஆழத்திலும் பதியட்டும் ஆண்டவரே. வெறுமனே வார்த்தை என்று கேட்டுவிட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் தனக்காக தனக்காக என்று எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உயிரடைந்து உமக்கு முன்பாக காலூன்றி நிக்கத்தக்கதாக நீர் பேசுவீராக. நீர்தானே பேசுவீராக ஆண்டவரே. எங்கள் வாயோடு இருந்து நீர் பேசுகிறபடினாலும் உமக்கு கொடான கொடி சோத்திரம். பரிசுத்த பிதாவே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரையும் உயிரடைய செய்ய போகிறபடினாலே நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமீன்.

ஆறுதல் உமது கோலும் உம் தடியும் உண்மைய என்னை தேற்றிடுமே. உமது கோலும்

0: உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நண்பின் உள்ளம் பொங்குதே. ஹலெலூயா, ஹலெலூயா. நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த வார்த்தையின் தலைப்பு உயிரடையுங்கள். இந்த இதுக்கு ஆதாரமாக நாங்கள் எசேக்கியேல் 37:1-14 மட்டும் நாங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகள் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வட்டாந்தரையிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்து போயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை, அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இவ்வளவுதான் இந்த வசனம். நாங்க பார்ப்போம் ஒரு விசை. எசேக்கியேலுக்கு தேவன் இந்த வார்த்தையை கூறுகிறார், நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று. அப்படி என்ன, இப்ப இது உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்க முதலாவது நாங்க பார்ப்போம் என்னவென்றா, இப்ப நாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிப்படைகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்க அதுக்கு பிறகு எங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன? ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சர்ச்சுக்கு போயிட்டு பைபிளையும் தூக்கிட்டு வந்து இந்த வார்த்தையை, இந்த சர்ச்சில் ஆலயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டுட்டு அங்கே வந்து நாங்கள் பைபிளை மடிச்சு வச்சுட்டு இருந்து அடுத்த கிழமை, அதுதான் நான் இந்த ரட்சிப்பு இல்லை. நாங்கள் என்ன செய்யறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமா. சீக்கலுக்கு சொல்லப்பட்டது போல அந்த உள்ளே இருந்த எலும்பு வந்து சதையால மூடப்பட்டிருக்கிறது, எலும்புகளுக்குள்ள மரம் வந்திருக்கிறது, சதைகள் வந்திருக்கிறது, உள்ளுறுப்புகள் எல்லாம் வந்துட்டு, ஆனா உயிர் இல்லை. இப்ப நான் ரசிக்கப்பட்டுட்டேன், ஆனா உயிரடைய வேண்டுமென்ற நான் என்ன செய்ய வேணும்? நான் வேதத்தை தினமும் வாசிக்க வேணும். வேதத்தை நான் வாசிக்கிறேன்னு சொன்னா, ஒரு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் மட்டும் 1 வருஷத்துக்குள்ள வாசிச்சுட்டேன், 6 மாசம் அதா இல்லை. ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாடு நாங்க வாசிக்க வேணும். அதுல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்க அறிந்து கொள்ள வேணும். அதுல இருக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேணும். ஆனா முக்கியமான விஷயம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அவ்வளவுத்தையும் நாங்க திருப்பி திருப்பி வாசிக்க வேணும். ஏனென்றால் அதுல இயேசு ஒவ்வொரு வாக்கியமா பேசுறார். அவரோட அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. பழைய மனுஷனாகிய நாங்க புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க ஒரு ஜூதன் அல்ல, நாங்க ஒரு இஸ்ரவேலன் அல்ல. இந்த ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல ஒலிவ மரத்துல ஒட்டப்பட்ட காட்டொலிவ மரம் நாங்க. அந்த காட்டொலிவ மரத்துக்குள்ளதான் தேவன் அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு இஸ்ரவேலனா இருக்கிற பவுல் வந்து அந்த புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவித்த படியினால நாங்க இந்த வழியில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் இயேசு சொல்ற ரட்சிப்பு எல்லா இடத்துலயும் இருக்கிறது. உலகம் முழுவதையும் நீங்க சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லிட்டு நீங்க அப்படியே அமர்ந்திருங்கன்னு சொல்லல. அதே வண்ணமாகத்தான் இந்த ரட்சிப்பு என்ற பாத்திரம் எங்களுக்கு ரட்சிப்பு, நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா அந்த பாத்திரத்துக்குள்ள நிறையறதுக்கு உயிர் வேண்டுமே. உயிர் இல்லாம நாங்க இருக்கிறோமா? உயிரடைய வேண்டுமென்றா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்க அதுல இருக்கிற ஒரு அஞ்சு வசனம் வாசிக்கிறீங்கன்னு வைப்பமே, 5 வசனத்தையும் திரும்ப திரும்ப வாசிங்க. நான் அப்படித்தான் செய்யறேன். ஒரு கணக்கு வாசிக்க மாட்டேன், ஒரு சாப்டர் அப்படியோ ஒரு அதிகாரத்தை நான் வாசிக்க மாட்டேன். அதுல இருக்கிற அறவாசிய வாசிச்சுட்டு திரும்பவுமா யோசிப்பேன், திரும்பவுமா வாசிப்பேன், திரும்பவும் யோசிப்பேன். அப்படித்தான் நாங்க வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு உயிர் உயிரா போகுது. இப்ப பாருங்க, எசேக்கியேல் ஆண்டவர் சொல்ற, நீ போ தீக்கதர்சனம் உரையாண்டு. அந்த தீக்கதர்சனம் அவன் உரைக்க வேணும் என்ற முதலாவது என்ன வேணும்? வார்த்தை இல்லாம எப்படி வாசி உரைக்கிறது? வசனம் இல்லாம எப்படி உரைக்கிறது? இப்ப எங்களை வந்து ஒரு மனிதனுக்கு போய் ஜபிங்கன்னு சொல்ற வழியில நாங்க சும்மா மனுஷமா சும்மா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு அண்டைக்கு சொன்ன, அவர் சொன்னது, இது சொன்ன வசனம் எல்லாம் ஞாபகம் வந்து ஜபிச்சோம்னா அந்த இடத்துல கிரியை நடப்பிக்காது, ஒரு மனமும் இருக்காது. தேவன் என்னோட பேசணுமெண்டா நான் அவரோட பேசணும், அவரோட பேசுறேன்டா இந்த லிஸ்ட கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறல்ல. வசனத்தை நாங்க அறிஞ்சு கொள்ளவன். எப்படி வசனம் என்று சொன்னா தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தையை எங்களுக்கு ரேமாவாக்கி கொள்ள வேணும். தேவன் சொல்ற பலங்கொண்டு திடமனதா இரண்டு சொன்னா நான் பலங்கொண்டு திடமனதா இரண்டு எனக்கு நான் சொல்ல வேணும். நான் அதை வாசிச்சுட்டு விட்டுட்டு போறேன்னா அது அந்த வார்த்தை எனக்கு கிரியை செய்யவே முடியாது. முதலாவது நான் எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். தேவன் எனக்கு இந்த சொல்லி இருக்கிறார், சுகம் உண்டாவதாக என்று சொல்லி இருக்கிறான்னு சொல்லி நான் எந்த சரணத்துக்கு நான் சொல்லுவேன். என் காதுகளுக்குள்ள அந்த வசனம் கேட்க வேணும். அப்பதான் என் ஆத்மா உயிரடையும். இப்ப எசேக்கியல் வந்த எலும்புகளுக்கு முன்பாக போயிருந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிற உரைச்ச வழியாத்தான் அந்த எலும்புகள் எலும்புனது, அதுக்குள்ள சதை வந்தது, நரம்புகள் வந்தது, தோல் உருவாக்கப்பட்டது, உயிரடைந்தது. அவர் பேசாம இருந்தா அந்த எலும்புகள் அப்படியே இருந்திருக்கும். அவர் சொல்லி இருக்கலாம், ஐயோ எனக்கு ஏலாது, இந்த இவ்வளவு எலும்பையும் பார்த்து நான் எப்படி சொல்றது என்று அவர் சொல்லவே இல்லை. அவர் தேவன் சொல்ல சொல்ல ஒவ்வொரு காரியமா சொல்றாரு. உயிரடையும் என்று அவர் விசுவாசத்தோட சொன்னபடியாக அந்த உயிரடைந்த அந்த அவ்வளவு சேனையா எழுமின்றது. அதே வண்ணமாகத்தான் நாங்க உயிரடைய வேணும் என்றா வேதத்தை நாங்க ஒவ்வொரு நாளும் வாசிக்கவும். இப்ப ஒருவேளை நாங்க வேதத்தை வாசிச்சு உயிரடைஞ்சு திரும்ப விழுந்துட்டோம் வைப்போம், நான் விழுந்த மாதிரி விழுந்தே கிடந்தேன்டா என் வாழ்க்கை எப்படி போகும், ஒரு நரகத்தின் பாதிக்கெல்லாம் போகும். நான் சர்ச்சுக்கு போவேன் சும்மா வருவேன், ஒரு ஜடம் போலதான் இருப்பேன். அதிகமா பாஸ்டர்ஸ் அது சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லி. அதே வண்ணமாக எங்களோட சரீரம் இருக்கும். நான் சர்ச்சுக்கு போ பைபிளை தூக்கிட்டு போவேன், திருப்பி வருவேன், ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணும் இருக்காது. அப்படி இல்லாதபடிக்கு நாங்க உயிரடைந்தவர்களாக எப்படி எசேக்கியல் சொன்ன வேளையில அந்த அந்த அந்த சரீரத்துக்குள்ள எவ்வளமாய் உயிர் வந்ததோ அதே வண்ணமாக நாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எடுப்போம். நானே உன் பெரியாரியான கத்தரண்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை எடுத்து எனக்குள்ள நான் பேசுனா அவர் சொல்லியிருக்கிற பெரியாரியான கத்தர் இயேசுன்னு சொல்லி அப்ப நான் உயிரடைய வேணும்னா இயேசுற வசனத்தை நான் பிடித்துக் கொள்ள வேணும். அவர் எத்தனை பேருக்கு சூங்கொடுத்தாருன்னு அந்த காரியங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நினைவு கூறணும். நினைவு கூறணும் என்று சொன்னா நாங்க வேதத்தை வாசிச்சிருக்கோம். மத்தியில் எத்தனை பேரை உயிர்ப்பித்தார், எத்தனை பேரை சுகப்படுத்தினார், எத்தனை பேருக்கு வாழ்வளித்தார், எத்தனை பேருடைய கண்களை திறந்தார், இதெல்லாம் நாங்க வாசிச்சு அது ஞாபகத்துல வர்றதுனால நான் அது பேச முடியும். நான் யாரும் சொன்ன ஒரு வசனத்தை கேட்டுட்டு நான் சரி ஓகே என்று சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? இருக்காது. பாத்தீங்கன்னா பேதுரு 3.5 வருஷம் இயேசுவோட சுத்தி கொண்டே இருந்தார், ஆனா ஒரு சின்ன விஷயத்துல அவர் விழுந்து போயிட்டார். இயேசுவ மறுதளிச்சிட்டார், அவர் செய்த பிள்ளை அதுதான் இயேசுவ மறுதளித்தார், ஆனா மறுதளிச்சுட்டேனே ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் தூக்கு போட்டு செத்தாரா அல்லாட்டிக்கு விட்டுட்டு ஓடி போனாரா? இல்ல, ஆனா மனம் திரும்பினார். ஏன்? அது இயேசுல கொண்டிருந்த அந்த அன்பு அவங்களுக்கு. அந்த பேதுரோட காலத்துல இந்த புதிய ஏற்பாடுன்றது இல்லை, அவங்களுக்கு தோரா அப்படிப்பட்ட காரியங்கள் தான் காணப்பட்டது. அந்த தோராவில இருந்தா அவங்க அறிஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப எங்களுக்கு ஆவியானவரால இயேசுவால எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுடைய வார்த்தைகள். ஆவியான ஒவ்வொன்றா வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை ஏன் நாங்க பிடித்துக் கொள்ள முடியாது? ஏன் எங்களுக்கு என்று நாங்க எடுக்க இயலாது? எங்களோட கையில வேத வாக்கியங்கள் இருக்கிறது, பைபிள் இருக்குது, அது புரட்டுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அப்படி இல்லாதபடிக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் அதை ஒவ்வொரு கிணக்கு தேவையில்ல ஒவ்வொரு வசனமும் வாசிப்போம், ஒரு அற்புதத்தை எடுத்து வாசிப்போம், ஒரு அதிசயத்தை பார்ப்போம், பார்த்து பார்த்து முன்னேறி செல்வோம். இந்த அற்புதங்களை பார்க்கிற நேரம், அதிசயங்களை பார்க்கிற நேரம் நாங்க முன்னேறி சென்று வேத வாக்கியங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ரோமரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப நாங்க அதை எடுத்துக்கொண்டு முன்னேறுவோம். இப்ப தாவீதுடைய வரலாறு நாங்க பார்த்தோம்டா, தாவீது எவ்வளவு அன்பா தேவனோடு இருந்தா, தேவன் சொன்னார் என் இதயத்துக்கு ஏற்றவன், அவ்வளவுமாய் நடந்து கொண்டார். உண்மையாவன் இதயத்துக்கு ஏற்றவன் தான். போன போல யாருமே அந்த பைபிள் எழுதப்படல, இதயத்துக்கு ஏற்றவன். அப்படிப்பட்ட தாவீது விழுந்து போனான். விழுந்து போன நேரத்துல தீர்க்கதரிசி வந்து சொல்ற, நீ இப்படிப்பட்ட பாவம் செய்தான்னு சொன்ன வேளையில நாத்தான் வேல் அந்த இடத்துல வந்து தீர்க்கதரிசி சொன்ன வேளையில அவர் உடனே அடுத்த நிமிஷமே மனம் திரும்புறான். ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லி அவர் சிங்காசனத்திலேருந்து விழுந்து அவர் மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்ட உடனே அந்த இடத்துல மன திரும்புதல் ஏற்பட்டு அந்த அந்த தாவீது போல ராஜா அவர் முதிர் வயதுலதான் அந்த இடத்திலிருந்து மறித்து போனார். அப்படிப்பட்ட ஒரு சலாக்கியம் கிடைத்தது. அதே போல பேதுருவை நாங்க பார்த்தோம்ல, பேதுரு கூட மன திரும்பின வேளையில அவனுக்குள்ளாக தேவன் பெரிதான காரியத்தை செய்து இந்த பெரிதான ரட்சிப்பை இந்த உலகம் எங்கும் பரவ செய்தார். அது போல இந்த மனுசி என்ற ராஜா இருந்தார். அதை நாங்க ரெண்டு நாளாக 33:12 பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா இந்த ராஜா பாவம் செய்த விடையில அந்த அந்த ராஜாவினால பிடிக்கப்பட்டு அவர் கொண்டு போகப்படுறார். கொண்டு போகப்பட்ட அந்த நிமிஷத்துல அவர் சொல்ற, ஆண்டவரே எனக்கும் இன்னும் மன்னியும், தான் செய்த பாவங்களை மன்னியும் விட்டான் சொன்ன அந்த மாத்திரத்துல தேவன் அவனுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலையை கொடுக்கிறார். என்ன ராஜா அந்த ராஜாவால பிடிக்கப்பட்டு அவர் கொண்டு போகப்படுறார். கொண்டு போகப்படுற இந்த நிமிஷத்துல அவர் மனம் திரும்பின வேளையில அவருக்கு பெரிதான ஒரு விடுதலை கிடைக்கிறது. அதே வண்ணமாகத்தான் வேதத்துல நாங்க பார்த்த எத்தனையோ பேர் மனம் திரும்பின காரியங்கள் இருக்கு. ஜோனாவை குறித்து நாங்க பார்த்தோம்னா, ஜோனா தேவன்ற சத்தத்தை கேட்காம ஓடி போய் மீன் வாய்க்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதுல இருந்து ஜபிக்கிறேன், நான் செய்த புள்ளியெல்லாம் மன்னிங்கன்னு ஜபித்த வேளையில அவருக்கு ஒரு மனம் திரும்பிகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்டு. அதே வண்ணமாக நாங்கள் கூட ரட்சிக்கப்பட்டோம் என்று நாங்கள் அப்படியே வெறுமனே இருந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பயன்படுத்துவோம். தேவனை நாங்கள் உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்களோட வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிப்போம். எங்களோட பிள்ளைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும், நாங்கள் வேலைக்கு போக வேண்டியிருக்கும், வீட்டுல நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அத ஒன்றை விட்டுட்டு ஒன்றை செய்யற, ஒன்றை விட்டு ஒன்றை செய்யறல, எல்லாம் செய்யவன், எல்லாம் சரிசமனா இருக்க வேணும். தேவனுடைய காரியத்துக்கு நாங்க முதலிடம் கொடுக்க வேணும். எங்களுடைய குடும்பத்தை நாங்க கட்ட வேணும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்க கவனிக்க வேணும். எல்லா காரியத்திலையும் தேவன் அப்படித்தான் எங்களை படைத்திருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கானவர். அந்த ஒரு பக்கம் கத்துறது ஒரு பக்கம் இருக்கிறது அப்படி இல்லை, பரிசுத்தாவின் ஒழுங்கானவர். அப்ப அந்த ஒழுங்கு தான் எங்களுக்கு படைத்திருக்கிறார். ஏனென்றால் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார், அவர் தான். நீதிமொழிகள் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 31 மட்டும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதுல எங்களுக்கு அறிவு, ஞானம், புத்தி என்று நிறைய காரியங்களை தான் வைத்திருக்கிறார். இப்ப நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று ஆண்டவரே காலத்தை தாழ்த்தாதபடி தேவனுடைய வார்த்தையை நாங்க பிடித்துக் கொள்வோம். நாங்க பெரிய படித்த மேதாவிகளாக இல்ல, எங்களுக்கு இருந்த அறிவோடு தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது, அதை நாங்க பிடிச்சு கொள்வோம். இப்ப எங்களோட உடம்புக்கு இப்ப நாங்க யோசிக்கிறோம், டாக்டர்கிட்ட போனா சொல்ற உங்களுக்கு விட்டமின்ஸ் சொல்லுங்க, ஆனா நீங்க விட்டமின்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே நாங்க விட்டமின் டேப்லெட் எடுக்கிறோம். அதே நேரத்துல நல்ல பால், முட்டை, மரக்கறி, இறைச்சுன்ற நிறைய காரியங்களை என்னென்ன எங்களுக்கு தேவையோ அதை சாப்பிடலாம். அப்ப அப்படிப்பட்ட அறிவு எங்களுக்கு இருக்குமெண்டார். எங்களுடைய சரீரத்துக்கு அவ்வளவு சத்துக்களும் தேவைன்னு சொல்லி நாங்க யோசித்து அதை சாப்பிடுறோமெண்டார். எங்களோட ஆத்மாவுக்கு, எங்களோட ஆவிக்கு என்ன சத்து வேணும் என்று சொல்லி நாங்க சாப்பிடுவோம். நாங்க பார்க்கிறோம், எங்களோட சரீரம் வந்து புஷ்டியா இருக்குது, உள்ளுக்குள்ள எல்லாமே காய்ந்து போயிருந்தா எப்படி, இந்த எலும்புகளை போலதான் நாங்க இருக்கோம். அந்த வனாந்திரத்துல அந்த பாலைவனத்துல அந்த எலும்புகள் எல்லாம் வறண்டு வறண்டு போய் கிடந்த போலதான் எங்களோட சரீரமும் எங்களோட சரீரமும் இருக்கு. நாங்க வெளியில பார்த்தா பேசுவோம், கதைப்போம், எல்லாம் செய்வோம், ஆனா உள்ளுக்குள்ள நாங்க செத்து போயிருப்போம். அப்படி இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை என்ற விட்டமின்ஸ் நாங்க எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் என்ன இந்த விட்டமின்ஸ் வேணும். இப்ப எங்களுக்கு பயம் வந்துட்டு தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று அந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு நாங்க முன்னோறி போவோம். நாங்க போற இடத்துல அந்த வசனத்தையோட கொண்டு போவோம். அதே நேரத்துல பலங்கொண்டு திடமானதா இரு அண்டு யோசுவாக்கு சொன்னது அந்த வசனத்தை நாங்க பிடிச்சுக்கிறோம். அது எனக்கு அதுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு சொன்ன நான் உன் சந்ததியை பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன், அதை பிடிச்சு கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு முன்னோறி சொல்லுவோம். ஏனோ தானோ உண்டு அப்படி சொன்னாராம், இப்படி சொன்னாராம் என்று சொல்லி சொல்லப்பட்ட பிரசங்கங்கள் வார்த்தைகளை கேட்டு அப்படியே அண்டைக்கு நாங்க இது என்ன சொல்ற உச்சாம இருந்துட்டு அடுத்த நாள் சோர்ந்து போயிருக்க கூடாது. ஏன்னா வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்காக தேவாவியானவர் கொடுத்திருக்கிறார். என்னத்துக்காக இயேசு வந்தார் இந்த உலகத்துல? சும்மா அவங்களை வந்து பார்த்துட்டு போய் போறதுக்கு வந்தவர் இல்ல, எங்களுக்கு பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்க வெறுமையா வச்சுக்கொண்டு எப்படி போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? ஒரு குருடனா ஒருவன் இருந்தா இன்னொருவனுக்கு வழிகாட்ட முடியுமா? எங்கட கண் திறந்திருந்தா தானே அந்த குருடனை கொண்டு போய் இதுதான் இதுதான் வழி என்று சொல்லி அவனுக்கு கண் கண்ணுக்கு சிகிச்சை அடிச்சு அவனை கண்ணை பார்க்க வைக்க முடியும். அவன வார்த்தையினால அவனை தெளிவடைய பண்ண முடியும். வார்த்தை வேணும், வார்த்தை என்ற அந்த அந்த அந்த அந்த ஜீவ ஊற்ற நாங்க பெற்றுக்கொள்ளணும். வார்த்தை இல்லாமல் இயேசு இல்லை, இயேசு இல்லாமல் வார்த்தை இல்லை. அப்ப அந்த அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்க எங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுவோம். பழைய மனுஷன் பழைய புறம்பான பாவத்தை நாங்க யோசிக்க கூடாது. ஏன்? அது இயேசு அந்த ரட்சிப்புன்ற சிலுவையில எங்களுக்காக அதை அடிச்சு நிர்மூலமாக்கிட்டார். இப்ப நாங்க வந்து புதிய மனுஷன். அந்த புதிய மனிதனை நாங்க தரித்து கொண்டு பழைய காரியத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கொண்டு இருக்கேயுமா? பழைய முறைகள், எங்களுடைய பழைய மூதாதையர் செய்த காரியங்களை நாங்கள் பிடிக்க கூடாது. அந்த அந்த வழிக்குள்ள நாங்க போகவே கூடாது. அந்த பழைய காரியம் பழைய காரியங்களை நாங்க எடுத்துக்கொள்ளாது, கூட எடுத்துக்கொள்ளவே கூடாது. புதிய காரியங்களே தேவனங்களுக்கு புதிதும் கூர்மையுமான கருவியை எங்களை மாற்றவும் வேண்டாம். புதிய காரியங்களை நாங்க எடுத்துக்கொள்வோம். நாங்கள் தேவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்வோம். முதலாவதுதான் நான் தனிமையில் இருந்து தேவனோட உறவு ஏற்படுத்திக் கொள்ளுவேன். அந்த உறவு வரும்போதுதான் அந்த என் ஆத்மா என் ஆவி உயிரடைந்து கொண்டே வரும். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே வரும். இல்லாவிட்டால் பழைய மனுஷனுக்கு தான் நாங்க தரிச்சு கொள்ளுவோம். சும்மா போறதும் வாரதுமாக இருக்கிற ஒரு ஜடம் போலதான் நாங்கள் காணப்படுவோம். பழைய காரியங்களை எல்லாம் களைந்து போடுவோம். புதிய மனுஷனாகிய புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொள்வோம். இந்த மண்ணான சரீரம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அதை சதையாய் மாற்றி இருக்கிறார். நாங்கள் இன்னும் மண்ணாகன் மனிதன் மண்ணான மனிதன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? எங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி வந்திருக்கிறது. எங்களுக்கு உயிரடைய பண்ணியிருக்கிற எங்கள் எலும்புகள் எல்லாம் சதைகளால் மூடப்பட்டு அதுக்குள்ள மரம் எல்லாம் வந்து உள்ளுறுப்புகள் எல்லாம் வந்து எல்லாமே ஒரு புதிய பெர்ஃபெக்டான ஒரு மனிதனை நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னா அப்ப எங்களுக்குள்ளதானே இயேசு ஆண்டவர் இருக்கிறார். இயேசு இருக்கிறார், ஆவியானவர் எங்களுக்குள்ளதானே எங்களை நடப்பிக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி மற்ற காரியங்களை யோசிக்க முடியும், மற்ற காரியங்கள் செய்ய முடியும்? தேவாவியான எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் சொல்லி இருக்கிற உங்களுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தந்திருக்கிறார். அதுதான் நாங்கள் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை பார்க்கிற வழியிலும் ஒரு மனிதனோட பேசுற வழியிலும் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் கவனிக்க வேணும். ஆவியானவர் என்னோட பேசுவார். என்னோட பேசும்போது இவ்வளத்தோட நித்தாட்டி இது காணும், இப்படி கழிக்க வேணாம், அது சரி, அந்த இடத்த விட்டு போ என்று சொல்ற வழியில நான் இந்த மனுஷத்துல அதுல நின்றேன்னா அதுல ஒரு பெரியோரு ஒரு காரியத்தை நான் எதிர்ப்பை சந்திக்க வேண்டி வரும், ஒரு பெரியான காரியத்தை சந்திக்க வேண்டி வரும். அப்படி இல்லாதபடி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, தேவாவியானவர் என்ன எனக்கு உணர்த்துகிறார், அந்த காரியத்தை உணர்ந்தவர்களாக உணர்வடைந்தவர்களாக நாங்கள் செல்லுவோம். எங்களுடைய எலும்புகள் காய்ந்து போயிருந்த எலும்புகள் உயிரடைய செய்கிற தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். வேதத்தை தியானம் பண்ணுவோம், வாசிப்போம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை உண்மை உத்தமமாய் சொல்லுகிற மக்களோட நாங்கள் இணைந்து கொள்வோம். நாங்க கொசிப் கதைக்கிறார்களோட போய் சேர்ந்தோம்னா அங்க போயிருந்து அதைத்தான் கதைப்போம். அப்படிப்பட்டவங்களோடதான் நாங்க சிநேகம் வைத்திருந்தோம்னா அந்த காரியங்கள் தான் எங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட சிநேகத்தை நாங்கள் விட்டொழிந்து ஆனா இன்னொரு விஷயம் நாங்க யோசிக்கணும். நாங்க உலகத்திலே இருக்கிறோம். எங்க உறவினர்கள் ரச்சிக்கப்படாது இருக்கிறாங்க. அவங்களோட அங்க கதைக்கப்படான்னு சொல்லவே மாட்டேன். அவங்களோட நாங்க கதைக்கணும், அன்பா இருக்கணும். எங்களோட முக பிரகாசத்தை அவங்க பார்க்கிற வேலையிலதான் அவங்க மனம் திரும்புவாங்க. அவங்களோட கதைக்காம இருக்க கூடாது. அவங்களோட கதைக்க வேணும், பேச வேணும். ஆனா எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அவங்களை உயிர்ப்பிக்க வேணும். அதே நேரத்துல தேவனுடைய வசனத்தை உண்மையா உத்தமமாய் சொல்லுகிற மக்களோட நாங்க இணைந்திருக்கணும். அவங்க பேசுகிறத பார்க்க வேணும், அவங்களோட சிநேகம் வைக்க வேணும். அப்பதான் எங்களுக்குள்ள இருக்கிற இப்ப சொல்லுவாங்க நீங்க இப்படி இப்படி பேசக்கூடாது, இப்படித்தான் பேசும் என்று ஒரு அன்பான புத்திமதி அவங்க சொல்லுவாங்க. இப்படி நீங்க வேதத்தை வாசிங்கன்னு அன்பா சொல்லுவாங்க. அவங்களோட கட்டாயம் நாங்க இணைந்து இருக்கோம். இணைந்து அவங்களோட இருந்து இருக்கிற வேலையில நிறைய காரியங்களை நாங்க கற்றுக்கொள்ள கூடியதா இருக்கும். ஏனென்றால் நாங்க பெருமை கொள்கிற ஜனங்களா இருக்க கூடாது. பெருமை தனக்கிடம் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம். பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்றது. அதே போல நாங்க தேவோட வார்த்தைக்கு நடுங்கிற மனிதரோட நாங்க நிற்போம். கட்டாயம் ஒரு வார்த்தை வருகிற வழியில உங்களுடைய இதயம் வெடிக்க வேணும், உங்களுடைய இதயம் நடுங்க வேணும். ஐயோ அப்படி வார்த்தை இருக்கிறது, நான் பிழையா செய்யணும் என்று சொல்லி நான் தேவட்ட நான் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புறவள் தேவாவியானவர் என்னை வெலப்படுத்துவர், வழி நடத்துவர். ஆகவே நாங்க ஏனோ தானோ என்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்காது படிக்கு நாங்கள் உயிரடைவோம். எசேக்கியேல் 37 அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து நீங்க வாழ்த்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. காய்ந்து போய் கிடந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைகிறது ஒரு பெரிய காரியம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதி காய்ந்து போய் வறண்டு போய் கிடக்கிறதோ அந்த அந்த காரியத்துக்கு எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் நாங்கள் உயிரூட்டுவோம். ஒவ்வொருவரும் விட்டமின்ஸ் சாப்பிட்டு நாங்கள் உயிரடைகிறது போல தேவனுடைய வார்த்தை என்ன விட்டமினை நாங்கள் எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்வோம். நாங்க முன்னேறி செல்கிற வேலையில ஒரு இன்னொரு காரியம் நடக்கிறது, மற்றவர்களையும் நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம். தேவன் சொல்லியிருக்கிற நீ முதலாவது உயிரடை மற்றவன் உயிர்ப்பியாண்டு. அதே வண்ணமாக நாங்க முன்னேறி சென்று மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். சாரி மன்னிக்கவும், மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு வசனத்தை கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். தேவ வசனம் உயிருள்ள வசனம், அது ஊனுக்குள்ள போகுது, ஆத்மாவை குத்துது, அப்படிப்பட்ட வசனம். ஒரு கத்தி எடுத்துக்கொண்டா ஒரு பக்கத்துல வெட்டிட்டு போவோம், ஆனா அது எல்லா பக்கமும் எங்களை வெட்டுகிறது, சீர்திருத்துகிறது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போம். என்ன காரியம் வந்தாலும் முதலாவது தேவடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறவர்களாக, தேவடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறவர்களாக நாங்கள் முன்னறிச்சிடும். இன்றைய நாள்ல நான் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் என்றால் அந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு இந்த வசனத்தை தேவன் பேசினார் என்று சொல்லி நாங்க அதை எடுத்துக்கொண்டுதான் அந்த இடத்தை விட்டு நாங்கள் எழுப்பி போக வேண்டும். அதே நேரத்துல ஜபிக்கிற போது எந்த லிஸ்ட் எல்லாம் அந்த இடத்துல சொல்லி கொண்டு இருக்காதபடி தேவாவியான பேசுறாண்டு என் காதுகள் அது திறந்திருக்க வேண்டும். தேவன் பேசின வார்த்தைக்கு பிறகுதான் நான் எழும்பி என்ற மற்ற வேலைகளுக்கு போகணும். இப்ப தேவன் என்ன சொல்றேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிக்கிறேன் என்று வசனம் வர மட்டும் நான் நிக்க வேணும். நீ புறப்பட்டு போன்ற வசனம் வர மட்டும் நான் நிக்க வேணும், இல்லாட்டி அங்க போனா ஒரு ஃபெயிலியரா தான் ஒரு காரியம் நடக்கும். அன்றைய நாள்ல நான் சும்மா அப்படிதான் இருப்பேன், ஆனா நான் ஒரு வீடு சேப்பில ஓ தேவன் சொன்ன நீ பயப்படாது, நான் உனக்கு துணை நிக்கிறேன்னு. நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனா அற்புதம் அடக்கும் என்று தேவன் சொல்லி இருக்கிற. உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன், உன் துதி என் துதியை நீ சொல்லி வருவாய் சொல்லியிருக்க என்று சொல்லி நான் வசனத்தை பிடித்து கொண்டே நாள்ல பேசி பேசி பேசி சமைக்கிற போதோ எழுந்திருக்கிற போதோ படுத்துக் கொள்கிற போதோ நடக்கிற போதோ நானும் அந்த வாகனத்துல போற நேரம் அந்த தேவனுடைய வார்த்தை இருக்கு தானே, அதை சொல்லி கொண்டே மனதுக்குள்ள சொல்லி சொல்லி சொல்லி தனிய நான் ஜபித்து கொண்டே போவேன். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படுவோம். இந்த வார்த்தை எனக்கு தான், என்னை உயிர்ப்பித்த வார்த்தை. இதனால் நான் உங்களோட நான் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இந்த அந்த நேட்ல இருந்து நான் எத்தனையோ அந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன், பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று எத்தனையோ எழுதி வைத்திருக்கேன். அதை பாக்குறேன், இதை பாக்குறேன், ஒன்றுமே எனக்கு ஒன்றும் வர்றது இல்லை. எல்லாம் அந்த தேவாவை அப்ப நான் சொன்னேன், முக்கியம் எழுப்பி சொன்ன ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் விட்டு உம்முடைய பாதத்துல வைக்கிறேன். இந்த எந்த வசனத்தை நீ தருகிறீரோ அந்தக்கு நான் ஆண்டவரே நான் பேசுகிறேன் என்று சொன்ன வேளையில உயிரடையுங்கள் என்ற வசனத்தை எனக்கு தந்தார். அந்த வசனத்தின் நிமித்தமாய் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பேசும்படியாக தேவன் தந்திருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அவரோடு பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஆவியானவர் தாமே இந்த வேலையை தந்தபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் அவர் அசைவாடி இருக்கிறபடினால் அவருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா.
1: ஆமென்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமென். அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆமென். எசேக்கியேலுக்குள்ள கர்த்தர் அந்த எலும்புகள் மூலமாக உயிர் கொடுத்த ஆண்டவர் எங்களுக்குள்ளையும் அவருடைய ஜீவனை கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். மனுஷரை நினைக்கவும் அவரை விசாரிக்கவும் மண்ணில் அவரை மாத்திரம் அப்படியே இந்த இப்படிப்பட்ட அதிசயமான இயேசு எங்களுக்கு அவருடைய ரட்சிப்பை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இன்னும் அவருக்குள்ள நாங்கள் அதிகமாக நிலைத்திருந்து அவருக்கென்று நாங்கள் ஜீவிப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த இந்த ஈவுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கும் நன்றி செலுத்தி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி உங்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தின் மூலம் நன்றி நன்றி சிஸ்டர். அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை உற்சாகித்தீங்கள். எங்களுக்குள்ளையும் இருக்க எலும்புகள் கர்த்தருக்கென்று எழுந்து பிரார்த்திப்பதற்கு அவர் எங்களை அதிகமாக வழி நடத்துவார் என்று விசுவாசித்து ஆசீர்வதிக்கிறேன். உங்களையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி இயேசுவே, நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர்.
0: Thank you, sister.
1: ஆமென். God bless you. God bless you. ஆமென். ஆமென். அருமையான வார்த்தையின் மூலமாக கர்த்தரங்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் சுகிர்தா அவர்களை வரவேற்பமாக. சுகிர்தா லீன்
2: அவர்களை
1: வர இல்லையா? ஓகே, ஓ சாரி. ஆமே சிஸ்டர் அருந்ததி அவர்களே வரவழைப்பமாக. ஆவலோடு காத்திருக்க உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு சிஸ்டர் வேறுங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.
3: Praise the Lord. உலக இரட்சகரும் பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சங்கமம் பாலொடி நித்திய வெளிச்சம் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அத்தோடு கூட இந்த நற்செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நேயர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஜெபம் செய்வோம். வார்த்தையை கேட்கும் முன்பதாக கர்த்தருடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம், அவற்றை நினைத்து நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கியது, அதற்காக தேவனை துதிப்போம். தேவன் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு கிருபைகள், எவ்வளவு உற்சாகத்தின் வார்த்தைகள் தேவன் இந்த சங்கம வானொலி மூலமா எங்களுக்கு தந்திருக்கிறார், அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி, உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காய் துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமி தனை நியாயம் தீர்த்தி

எங்களை எப்பொழுதும் அதிகமாய் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே கர்த்தாவே, இந்த வானொலி நிகழ்ச்சிக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரட்சிப்பை ஆண்டவரே உலகம் எங்கும் கொண்டு செல்லுகிற உடைய தேவ ஊழியர் தாசர்கள் ஆண்டவரே, சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் தலை கட்டும் சுவாமி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், உடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்ச இந்த வானொலியிலே ஆண்டவரே நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பேசி வழி நடத்தும். சகலவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, என் வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானத்தை நீங்க பொறுப்படுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேனே ஆமேன். நாங்கள் கடந்த கிழமை திங்கக்கிழமையும் நாங்கள் ரட்சிப்பை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அதே சாப்டர்லே நான் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று ஆவியானவர் என் உள்ளத்திலே போட்டார். அந்த பாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிலிப்பியர் 2:12 வசனத்திலே சொல்லப்பட்டபடி, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, பாருங்கள், அங்குள்ள பரிசுத்தவான்களுக்காகத்தான் பவுல் எழுதுகிறார், எப்பொழுது கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இப்பொழுதும் இருக்கிறபடி அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். இந்த ரட்சிப்பானது எங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிதான சலாக்கியம், பெரிதான ஈவு என்று பார்த்தோம். ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை நான் கூறுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரெய்னார்ட் பாங்கே என்ற ஒரு தேவ ஊழியர், ஒரு சுவிசேஷகர், அவரை கத்தர் வல்லமையாக எடுத்து உலகம் எங்கும் பயன்படுத்தினார். கடைசி நாட்களில் அவர் ஆப்பிரிக்கா தேசத்திலே அதிகமான ஊழியத்தை செய்து அநேக லட்சாதி லட்சம் ஜனங்களை கர்த்தருடைய வெளிச்சத்துக்கும் ரட்சிப்புக்கும் வழி நடத்திய தேவன். அந்த மனுஷன், அந்த தேவனுடைய தாசனை ஒரு முறை ஒரு டிவி ஸ்டேஷன்ல பேட்டி காணும்படி அழைத்திருந்தார்கள். அங்கே அவர் போயிருந்த போது அந்த இடத்திலே ஒரு நாஸ்திகரும் வந்திருந்தானாம். அவன் சொன்னானாம், ரெய்னார்ட் பொங்கே, நான் உங்கள் கூற்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் இயேசுவின் ரத்தம் பாவத்தை நீக்கி கழுவி சுத்திகரிக்கிறது, அவர் அதற்காக சிந்தி ரத்தம் சிந்தினார் மரித்தார் என்று. ஆனால் நான் இந்த உலகத்தை பார்க்கும் போது என்னுடைய தாத்தாட காலத்திலே இருந்த பாவங்களை விட இப்பொழுது இருக்கிற காலத்திலே இந்த பாவம் பெருகி கொண்டு போகிறது, பாவங்களுடைய காரியங்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டு போகிறது, உலகத்துல மனுஷர்கள் அதிகமாக பாவம் செய்கிறார்கள். இப்படி இருக்கும் போது எப்படி நான் உங்களுடைய கூற்றை நான் ஏற்றுக்கொள்கிறது, இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்களுடைய கூற்று பிழையானது என்று சொன்னாராம். அப்பொழுது தேவனுடைய தாசன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே ஒரு காரியத்தை போட்டாராம். அவர் சொன்னாராம், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் நாங்கள் வேலை செய்து காரியங்களை செய்யும் போது வழிக்கு போகும் போது வரும்போது நாங்கள் அழுக்காகிறோம், எல்லாரும் சரீரத்திலே நாங்கள் அழுக்காகிறோம். இப்படி இருக்கும் போது நாங்கள் அழுக்காக இருக்கும் போது இந்த உலகத்திலே எல்லாரும் சுத்தமாகவா இருக்கிறார்கள் இல்லையே, எங்களுடைய அழுக்கை நாங்கள் போக்கும்படி நாங்கள் அங்கே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன, எங்க உலகத்திலே எத்தனையோ விதமான சோப்பை பார்க்கிறோம், அழுக்கை நீக்கும்படி அநேக காரியங்கள் கடைகளிலே விற்கப்படுகின்றன. இந்த சோப்புகள் எங்களுடைய மாம்சத்தின் அழுக்கை நீக்கும். அப்படி இருந்தும் இன்றைக்கு உலகத்துல எல்லாரும் ஜனங்களும் சுத்தமாகவா இருக்கிறார்கள், இவ்வளவு சோப்பு இருக்கிறது, இவ்வளவு விதமான அழுக்கை நீக்கும் இதுகள் லிக்யூடுகள் எல்லாம் பாவிக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் இந்த உலகத்திலே ஜனங்கள் அழுக்காய் காணப்படுகிறார்களே என்று கேட்டாராம். அப்போதுதான் அவருக்கு புரிந்ததாம், நீங்கள் போய் அந்த சொன்னாராம், அந்த சோப்பை எடுத்து பாவித்து உடலை தேய்த்து கழுவி குளிக்கும் போது, ஒரு கிரியை செய்யும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அங்கே அவன் சுத்தமாகிறான். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் பாவம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற உண்மையை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த இரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று கூறினாராம். இவ்விதமாய் தேவன் அந்த மனுஷனோடு பேசிய போது அந்த மனுஷன் கர்த்தரை அறியத்தக்கதாக தேவன் அந்த நாட்களிலே அவருடைய மனக்கண்களை திறந்தார் என்று சொல்லி அந்த சாட்சியை அவர் கூறினதை நான் கேட்டேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் இந்த ரட்சிப்பு நிறைவேற எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் எவ்விதமாய்
பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்து கொள்ள வேண்டியவர்கள் நாங்கள் எவ்விதமாய் பிரயாசப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். இங்கே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? 1 பேதுரு 4:1 கூறுகிறார், நாங்கள் அநேக காரியங்களை தரித்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அதாவது இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் அணிந்து கொள்ள வேண்டியவைகள், தரித்து கொள்ள வேண்டியவைகள் அநேக காரியங்கள் உண்டு. அதிலே முதலாவதாக 1 பேதுரு 4:1 இப்படியாக கூறப்படுகிறது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்ட படியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள். இது தரிக்க வேண்டிய விஷயம் என்னவாம்? இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். இயேசுவின் சிந்தை என்று நாம் சொல்லும் போது அவருடைய சிந்தை, அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் போது அவர் பாடுகள் நிறைந்த சிந்தை. பாடுகளை அவர் சகித்தார், சிலுவையை அவர் சகித்தார், பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். நாங்கள் பார்க்கிறோம் அவர் இவர்கள் அவரை துன்பப்படுத்தினவர்களே, அவர் என்ன சொன்னால், இவர் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அப்ப சிலுவையிலே அவர் பாடுகளை சகித்தார். அப்ப நாங்களும் அவரை போல உபத்திரவத்தின் பாடு குகைகளுக்கூடாக, உபத்திரவத்தின் காரியங்களுக்கூடாக போகும் போது இயேசு கிறிஸ்துவை போல் பாடுகளை சகிக்க அவருடைய கிருபையை பெற்று கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை வந்து அது ஒரு தாழ்மையின் சிந்தை. அவர் தாழ்மைப்பட்டார், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தாழ்த்தி நடந்தார் என்று நாங்கள் பிலிப்பியர் 2 பார்க்கிறோம். மரணவர் என்ற கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அது மட்டுமல்ல, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகவே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் போது அவர் எங்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, யாக்கோபு 4:10 பார்க்கிறோம், கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆகவே நாங்கள் தாழ்மை ஆன சுபாவத்தை, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் 2வது காரியம், அவரை போல நாங்கள் மன்னிக்கிற சிந்தை, சத்துருக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற சிந்தை எங்களுக்கு வேண்டும். இயேசு அமிதமாய்த்தான் கூறினார். அடுத்ததாக ரோமர் 13:14 நாங்கள் தரிக்க வேண்டிய காரியம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அதாவது துர் இச்சைகள், அந்த இச்சைகளுக்கு நாங்கள் உடலை பேணக்கூடாது. ஏன்? உடல் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதே போல் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர்ல நாம பார்ப்போமானால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று அங்கே பவுல் எழுதுகிறார். ஏனென்றால் நாங்கள் கிரியத்துக்கு கொள்ளப்பட்டோம். ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் ஆகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியினாலும் நாங்கள் என்னவாம்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதாவது எங்களுடைய மாம்சம் மரிக்க வேண்டும். அதை சொல்லுகிறார் அங்கே பிலிப்பியர்ல, கலாத்தியர்ல நாங்கள் பார்ப்போமானா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆகவே ஆவியினால் நடத்தப்படுகிற நாங்கள் ஜனங்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் யோவான் 12:24, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகிய மிகுந்த பலனை கொடுக்கும். ஆகவே எங்களுடைய மாம்சம் மரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய உடலை நாங்கள் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடி, எங்களுடைய ஆசையா எங்களுடைய மாம்ச சிந்தை எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைய கொடுத்து நாங்கள் உயிருள்ளவர்களாக, பலன் கொடுக்கிறவர்களாக தேவனுக்கு வாழ முடியும் என்று நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் 3வது காரியமாக நாங்கள் பார்க்கிறோம், கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப கிறிஸ்துவை தரித்து கொள்வதற்கு நாங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டியவர்களாக
இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்து, அதாவது ஞான ஸ்நானம் என்பது ஒரு எங்களுடைய பழைய மனுஷன், பழைய சுபாவ மனுஷன் மரிப்பதற்கு நாங்கள் அடையாளமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு காரியம். ஆகவேதான் அந்த யூதருக்குள்ளான அதிகாரிய நிக்கதேமியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்க முடியாது என்று அங்கே ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே இந்த ரட்சிப்பை பெறுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டுமானால் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பாக ஞானஸ்தானம் ஜலத்தினாலே நாங்கள் பிறக்க வேண்டும். அடுத்தது ஆவியினால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது அவசியம். ஏனென்றால் இந்த வாழ்க்கை போராட்டத்திலே வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆவியின் வழிநடத்தல் எங்களுக்கு வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் வாழ வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆனபடியாத்தான் இந்த நிக்கோதேமி என்ற அந்த அதிகாரிக்கு இயேசு இவ்விதமாக கூறுகிறார். அவன் பெரிய அதிகாரி, அவனுக்கு சகல காரியமும் அவன் கற்றறிந்தவன். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மறுபடியும் பிறக்காத அனுபவத்தை உடையவனாயிருந்தான். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஏதோ தாய் தகப்பனுக்கு பிறந்துட்டோம், கிறிஸ்டியன் ஃபேமிலி தான், ஓ என்ற அப்பாடப்பா பெரிய பாஸ்டர், என்ற தாத்தா கொள்ளும் தாத்தா பெரிய போதர் என்று சொல்லி கொண்டிருப்பதுல ஒரு அர்த்தமே இல்லை. நாங்கள் மறுபடியும் பிறந்து

மனுஷர். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப என்னவா, பழைய மனுஷன் ஒருவன் இருந்திருக்கிறான். ஆகவே இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்கள் என்னவாம், புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொள்வோம். அதான் 2 கொரிந்தியர் ஆண்டவர் சொல்றார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 அழகாக கூறுகிறது, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய சுபாவம் அற்று போகணும். முதல் கோபக்காரனாயிருந்தால் உங்களுடைய கோபம் அற்று போகணும். முதல் சண்டை பிடிக்கிறவனாயிருந்தால் அந்த சுபாவம் அற்று போவன். கிறிஸ்துவுடைய சுபாவத்தை நாங்கள் தரிக்க வேண்டும். அவதான் புதிய மனுஷன். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள்ள வளர வேண்டும். அப்பொழுது அந்த பழைய மனுஷன் அழிந்து நாங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் கொலோசியர் 4:14 அன்பை தரித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக என்ன கூறுகிறார் ஆண்டவர், நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற அன்பு முக்கியம். நாங்கள் கொரிந்தியர் 13:13 பார்த்தா அன்பை பற்றி தான் சொல்லுது. அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. விசுவாசம் எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்று சொல்றார். என தீக்கு தரிசனம் சகலவற்றிலும் அன்பு பெரியது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அன்பு இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இப்ப கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பா, அவர் நல்ல சமாரியனை போல உடைந்த உள்ளங்களுடைய காயங்களை கட்டுகிறார். தேற்றுகிற அன்பு, தாயை போல் தேற்றும் அன்பு. அது மட்டுமல்ல, அவர் மன்னிக்கும் அன்புடையவர். அது மட்டுமல்ல, சத்துருக்களை சிநேகிக்கும் அன்பு அவர். அது மட்டுமல்ல, தகப்பனை போல சுமக்கும் அன்பு. இன்னைக்கு எங்களுடைய சுபாவம் எப்படி காணப்படுகிறது? எங்களுடைய அன்பு குடும்பத்திலே நாங்கள் எவ்விதமாய் கிரிய செய்கிறோம்? எங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நாங்கள் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் சுபாவ அன்பை தரித்து கொண்டிருக்கிறோமா? சபையில நாங்கள் இயேசுவின் அன்பை தரித்து மற்றவர்களிடத்திலே அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோமா? இன்றைக்கு சபைக்கு ஒருவன் வராவிட்டால், சுயநமிட்டு வராவிட்டால் அவனை குறித்து விசாரிக்கிறோமா? அல்லது பிரசங்கம் முடிஞ்சு எங்களோட வேலை முடிஞ்சு அப்போ டைம் ஆச்சு, வில் கோ கோ கோ என்று நாங்கள் ஓடி போகிறோமா? அல்லது மற்றவர்களை அன்பாக விசாரித்து இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாரோ அவருடைய அன்பு, மன்னிக்கும் அன்பு, மற்றவர்களை விசாரிக்கும் அன்பு, காயம் கட்டும் அன்பு, எதிராளியை சிநேகிக்கும் அன்பு, அமிதமான அன்பினாலே நாங்கள் நிறைந்து காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த அன்பு மிகவும் முக்கியம். நாங்கள் ரட்சிப்பு நிறைவேற அவருடைய ரட்சிப்பை நாங்கள் நடுக்கத்தோடும் பயத்தோடும் காத்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய அன்பிலே நாங்கள் தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் 6வது காரியம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நாங்கள் தரிக்க வேண்டிய காரியம் சர்வாயுத வர்க்கம். எபேசியர் 6:11 சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நீக்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இந்த ஜப கிறிஸ்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு 6 சத்ரு பிசாசு, பழைய பாம்பாகிய சர்ப்பத்தின் ஆவி, அவன் பழைய பாம்பு என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அவன் வஞ்சிக்கிறவன், அவன் பொய்யனாயிருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் இடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார். அந்த இவன் எங்களுக்கு எதிராளியாய் மாறுவான். அவன் எப்படியாவது எங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி, எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகும்படி ஒவ்வொருவருக்கு எதிராக அவன் கிரியை செய்வான். ஆனப்படியத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றா பிசாசின் தந்திரங்களோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. அவனோடு, இந்த பிசாசோடு நாங்கள் எதிர்த்து நிற்க திராணியங்களுக்கு வேண்டும், பலன் வேண்டும், சத்துவம் வேண்டும், அவருடைய ஆவியின் வல்லமை வேண்டும். ஆகவே இவனோடு நாங்கள் எதிர்த்து போராடி வெற்றியுள்ள ஜெயமான வாழ்க்கை வாழுவதற்கு என்னவா, நாங்கள் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம் லூக்கா 3:8 சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. அங்கே யோவா ஸ்நானம் தன்னிடத்திலே வந்து ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறான். பிரியம்பாம்பு குட்டிகளே என்று சொல்லும் போது மனம் திரும்புங்கள் என்றுதான் அவர் சொல்லுகிறார். எல்லாரையும் மனம் திரும்பும்படி சொன்னார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஆலயத்துக்கு போனாலும் சரி,

0: வேதத்தை தூக்கி கொண்டு போனாலும் சரி, நான் கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் சரி, எங்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்பல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து என்னென்ன காரியங்களிலே நாங்கள் விட்டு விலக வேண்டுமோ அந்த காரியங்களிலிருந்து நாங்கள் மனம் திரும்பி ஆவியின் கலிகளினால் நாங்கள் நிறைந்து வாழ வேண்டியது தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம். அப்பொழுதுதான் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட முடியும். அந்த அன்பின் கனிகளால் நாங்கள் நிறைய முடியும். அன்பின் கனிகள், ஆவியின் கனிகள் என்ன? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனிகள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஒரு சோதனை வரும்போது ஒருவர் எங்களுக்கு மனநோக பேசும் போது, ஒருவர் ஜனங்கள் மத்தியிலே எங்களை அவதூறாக மதித்து கதைக்கும் போது, கோபத்தை மூட்டும் காரியங்களை செய்யும் போது, எங்கள் குடும்பத்திலும் மற்றும் இனசன மத்தியில் சமூகத்தின் மத்தியிலே நாங்கள் ஆவியின் கனிகளை காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இதைத்தான் தேவன் நம்மிடத்திலே மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கும்படியாக தேவனங்களை எதிர்பார்க்கிறார். எங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் கடைசியாக நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் கூறுவோம். அங்கே அவர் சொல்லுகிறார், நாங்கள் ஆவியின் கனியை பெற்றவர்களாக நாங்கள் நீதி, அதாவது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் நமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆகவே நம்முடைய காரியம் அங்க ரட்சிப்பை கொண்டரவில்லை. நாம் செய்த நல்ல காரியத்தினால் ஆண்டவர் எங்களை ரட்சிக்கவில்லையாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தீமோத்தேயிலே, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, எங்கள் மேலுள்ள அன்பின் நிமித்தமாய், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவின் நிமித்தமாய், அவர் என்னவாம், நாங்கள் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆகவே அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாங்கள் ரட்சிப்பு நிறைவேற இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? யோவான் 15 இறுதியாக சொன்ன வார்த்தையை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்லுகிறார்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆகவே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய அன்பை நாங்கள் தேர்த்து கொள்ள வேண்டுமே ஆனால், இந்த இரட்சிப்பை நடுக்கத்தோடும் பயத்தோடும் காத்து கொள்ள வேண்டுமே ஆனால், நாங்கள் அவரிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதை நாங்கள் சிந்திப்போம். யோவான் 15:4 நாங்கள் சிந்தித்து மறுபடியும் சிந்தித்து பார்ப்போம். எங்களுக்கு எல்லாருக்கும் அறிந்த வார்த்தை தான், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்பது அவருடைய வார்த்தை. ஆகவே அன்பானவர்களே, இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே தீர்மானிப்போம். இது கடைசி காலம், நாங்கள் பார்க்கிறோம். நான் என்று பாடினேன், தேவன் வருகிறார். அவர் சொன்னார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்ற சத்தம் நம்முடைய உள்ளத்தில் கேட்க வேண்டும், நம்முடைய செவிகளில் தொனிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கேட்கிற செய்திகள் எல்லாம் கடைசி காலத்தின் அறிகுறியாய் இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைய நாளிலே இந்த வார்த்தை கேட்டது நாங்கள் இதோட காதில விட்டு விடாதபடி, காற்றில விட்டு விடாதபடி, எங்களுடைய உள்ளத்திலே அதை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நான் ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே காத்து கொள்ளும்படியாக, ஆண்டவரே நான் தரிக்க வேண்டிய காரியங்களை தரித்துக் கொள்ளத்தக்கதாக, உம்முடைய அன்பை தரித்துக் கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை தரிக்கத்தக்கதாக எனக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. உம்முடைய அன்பின் கனிகளினாலே என்னை நிறைங்க, உம்முடைய ஆவியின் கனிகளினாலே என்னை நிறைத்து என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து துதிக்கிறேன் சுவாமி. இருதயம் திறந்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை பெற்று கொண்டதோடு மட்டுமல்ல, அதை ஆண்டவரே நடுக்கத்தோடும் பயத்தோடும் காத்துக்கொள்ள பிரயாசப்பட, ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொருவரும் பிரயாசப்பட, உம்முடைய வார்த்தையில் வளர ஆண்டவரே ஜபத்திலே தரித்திருந்து ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு உங்களோடு உறவாடுகிற அந்த சலாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் உம்மோடு உறவாடி ஆண்டவரே உம்முடைய அன்பின் கனிகளையும் உம்முடைய சிந்தையையும் உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பெருகும்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன் சுவாமி. கேட்கிறவர்களில் யாராவது சுவையினப்பட்டிருந்தால் நல்ல பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடலை ஆரோக்கியப்படுத்துகிற ஆவியின் ஜீவனமான வசனம் அவர்களுக்கே சென்று வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துங்க சுவாமி. உடைய தழும்புள்ள கரங்களினால் குணமாகிறோம் என்று சொன்னீரே, அது நிறைவேறும்படியாய் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சகல ஆசீர்வாதங்களை உடைய ஆண்டவரே சமூகத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆய்மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை மூலம் எங்களை
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்
1: தீர்க்க சிஸ்டர், நன்றி, நன்றி. ஆமேன். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நாங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்து கொள்ள வேணும். ஆமேன். அருமையான வார்த்தைகள் மூலமாக மன்னிக்க வேணும், தாழ்மையா இருக்க வேணும், இச்சை அடக்கங்களை தாகி அப்படி அவர்களுக்குள்ள நாங்க கர்த்தருக்குள்ள நாங்க மறைந்து இருக்கும் பொழுது அவர் ரத்தத்தினால எங்களை ரட்சிப்பை கொடுத்து விடுதலை ஆக்கினார். அப்படி அருமையான வார்த்தைகளையும் கொடுத்து அன்பு நிறைந்திருக்க வேணும், கனிகள் அன்பு நிறைந்த கனிகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும் என்று கூறி அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க சிஸ்டர். உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. God bless you sister. God bless
0: you. Thank you. God bless you sister. Thank you.
1: Amen. Amen. ஆமேன். இதுதான் எனக்கு வந்தது என்னண்டா, அவளோட ரத்தம் இல்லாட்டி நாங்கள் ரட்சிப்பு எங்களுக்கு பெற முடியாது. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆவி உண்டு வசனம் உண்டு.

0: அவர் எங்களை எல்லா பாவத்திலிருந்து மீட்டு எங்களை இப்பொழுது சங்கம மாலை நித்திய வெளிச்சத்தில் ஒளியாக வைத்திருக்கிறது. அது கத்தட சுத்த கிருபை தான். அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மறுபடியாக நாங்கள் பாஸ்டர் அன்டன் ராசன் அவர்களை வரவழைப்பமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
0: ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பாஸ்டர் வாருங்கள், வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்து நிற்கிறோம். மாறுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ சிஸ்டர். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போகும். அவருடைய வார்த்தை ஒழியாத வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே இருதயத்திலேயும் ஆத்துமாவிலேயும் அந்த வார்த்தைகளை சேர்த்து வைக்க வேண்டும். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் பரலோக வார்த்தைகள் இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகளை நீர் வேதாகமத்துல தந்திருக்கிறீர். அந்த வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். எங்கள் கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும். நாங்கள் உம்மை போல உம்முடைய வார்த்தையை ஆனவர் மாம்சமாகி இயேசுவாக வாழ்ந்து காட்டினீர். அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து உம்மை போல நாங்கள் நன்கிரிகைகள் செய்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலாம் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்த அந்த பரலோக ராஜ்யத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. தூதிக்கான மகிமை ஒன்றான மித்தவனாய் உம்மக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். நீங்கள் எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன். நாங்கள் யோவான் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவன். நாங்கள் வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். இந்நிலையில இருந்தாலும் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் நடக்க பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதாக வார்த்தைகளை தியானித்து தியானித்து அதன்படி வாழும் பொழுது அந்த வாழ்வு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக, தேவைகள் சந்திக்கப்பட்ட வாழ்வாக, ஒன்றான மெய்த்தேவனுக்கு பிரியமான வாழ்வாக அந்த வாழ்வு அமைகின்றது. சங்கீதம் 138 அதிகாரம் 2 வசனத்தில பார்க்கும் பொழுது, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எங்களுடைய தேவனோடு வார்த்தையில நீங்கள் போராடி உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து நீ பட்சபாதம் இல்லாத தேவன், எனக்கு நீர் நான் பரிசுத்தமாக வாழுகிறேன், எனக்கு நீர் இந்த அற்புதத்தை அதிசயத்தை செய்துதான் ஆக வேண்டும். உடைய இரக்கத்தை கிருபையை நாங்கள் உண்மையாக உத்தமமாக ஜபிக்கும் பொழுது, அதன்படி வாழ்வில் நடந்து ஜபிக்கும் பொழுது அவரால நோ என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலாம் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தை தான் பரலோகம் வரைக்கும் எங்களை அழைத்து செல்கிற வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், வார்த்தையின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை படைத்தார். அதே வார்த்தையின் மூலமாகத்தான் இந்த பூமியும் இந்த வானமும் ஹெவன் அண்ட் ஏர்த் இந்த வார்த்தையினால தேவன் சொல்ல சொல்ல உண்டாயிற்று. அது நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு வார்த்தையையும் எங்களுடைய தேவன் சொல்ல சொல்லும் பொழுது ஒவ்வொன்றும் உருவாகின்றது. நாங்களும் பரிசுத்தமாக அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்விலே வளமாக அமைகிறது, அவர் ஆசீர்வாதமாக அமைகிறது. இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவாக வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், பிசாசு டெம்டேஷன் கொடுக்கும் பொழுது 40 நாள் இயேசு உபவாசம் இருக்கிறார். இந்த கல்லை அப்பமாக்கு ஆக்கு உட்கொள்ளும் என்று சொல்லி பாருங்கள். பிசாசு இயேசு கிறிஸ்து இடத்துல சோதனையை ஏற்படுத்தும் பொழுது இயேசு சொல்கிறார், மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை தான் எங்களுடைய வாழ்வுக்கு அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், அவர் எங்களுடைய ஆத்மாவில வார்த்தை போகும் பொழுது இருதயத்தின் நிறைவினாலும் வாய் பேசும். இருதயத்தில வார்த்தையை நீங்க நிறைந்து வைத்தீர்களா இருந்தால் உங்களுடைய வாய் அந்த வார்த்தையை பேசும். அது முகத்தில இருதயத்தில மகிழ்ச்சி இருக்கும் பொழுது அது முகத்தில உங்களுடைய மகிழ்ச்சியை அது காண்பிக்கும். இப்படியான வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாவில நீங்கள் வார்த்தையை வைத்திருக்கும் பொழுது நான் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான ஒன்றை நான் செய்ய மாட்டேன் என்று பண்ணிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், கர்த்தர் ஆத்மாவை தேடி, சங்கீதம் 23வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, என் ஆத்மாவை தேடி நீதியின் பாதையில் நடத்துகிறார். எங்களுடைய தேவன் தான் நீதியாக நடத்துகிறவர். தேவனுடைய வார்த்தை, இயேசுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வை. பாருங்க, நாங்கள் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில் ஒரு பாவத்தோடு பிறக்கிறோம், பாவ மனுஷனாக பிறக்கிறோம். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நாங்கள் பிறக்கிறோம், பாவ சந்ததியாக பிறக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். பாருங்கள், ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விட்டு பிசாசின் வார்த்தைக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் எங்களுக்கு இன்றைக்கு சாய்ஸ் இருக்கிறது. நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ள முடியும், இயேசுவை தெரிந்து கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள முடியும், உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தெரிந்து கொள்ள முடியும். அது இயேசுவுக்கு பிரியமான, எங்களுடைய மெய்யானதவனுக்கு பிரியமான காரியங்களாக இருக்கிறது. நீங்கள் மறுபக்கத்தில பிசாசுக்கு பிரியமான காரியங்கள் தீமையை தெரிந்து கொள்வது, சாபத்தை தெரிந்து கொள்வது, மரணத்தை நான் செத்து விட வேண்டும் என்று நீங்கள் நினைக்க கூடாது. தேவன் வாழ்வழிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் தற்கொலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்க கூடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். தற்கொலை ஒரு முடிவல்ல, இயேசு எல்லாரையும் வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார், வாழ்ந்திருக்க செய்கிறவராக இருக்கிறார். மரணம் ஒரு முடிவல்ல, மரணத்துக்கு பின்பு எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வில இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, ராஜாவோடு வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருடம் இயேசு ராஜாவோடு வாழ முடியும், அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்தில ஒரு 80 லிருந்து 120 வயது வரைக்கும் ஒரு மனிதன் வாழுகிறார். நாங்கள் 10 ஜெனரேஷன் இயேசுடத்துல நீங்கள் வந்து இயேசுக்கு பிரியமாக வாழும் பொழுது 1000 வருடம் 100 ஆண்டுகளாக பார்த்தாலும் 10 ஜெனரேஷனுக்கு மேலாக நீங்கள் இயேசு ராஜாவோடு வாழ முடியும். இந்த உலகம் பாவத்தோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில எங்களுடைய பெயர்களை அபிஷேகத்தை தந்து பரலோக பிரஞ்சிகளாக எங்களுக்கு மாற்றி இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்திலே எங்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் அதை முடிவு பெரியதான் காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்வாக நாங்கள் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்வாக அந்த வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய போக்கஸ் இயேசுவில தான் இருக்க வேண்டும். இயேசு எப்படி வாழ்ந்தார், நன்மை செய்கிறவராக வாழ்ந்தார், நற்கிரிகைகள் செய்கிறவராக வாழ்ந்தார். இதனாலதான் நற்கிரிகைகள் எவ்வளவு தூரம் நீங்கள் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் இயேசுவை போல நீங்கள் மாற முடியும். இயேசு பாருங்கள், நற்கிரிகை செய்ய செய்ய அவரை சுற்றி ஜனங்கள் திரள் திரளாக புறப்பட்டு சென்றது. பாருங்கள், நற்கிரிகைகளின் மூலமாக இந்த பிசாசின் கிரிகைகளை மக்களை இயேசுவின் பக்கத்துல திருப்ப முடியும். வாருங்கள், எல்லா மக்களும் ஒன்று உணவை பெருக்கி கொடுத்தார், எல்லாருடைய தேவைகளை சந்தித்தார், சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கினார். பாருங்கள், எங்களையும் அப்படி செய்யும்படியாக எங்களுக்கும் அதிகாரத்தை தந்து விட்டு போயிருக்கிறார். என்ன விசுவாசிக்கிறவன் என்ன போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று எங்களுக்கு கற்று தந்து விட்டு போயிருக்கிறார். இந்த வார்த்தை தானங்களை பரலோகத்தை கழித்து செல்கிறது. இந்த உலகத்தை வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் ஒரு நாள் பாருங்கள் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த வார்த்தைகள் அழியாத வார்த்தைகளாக இருக்கிறது. புஸ்தகங்கள் பேப்பர்கள் அழிந்து போகலாம், இந்த உலகம் அழிந்து போகலாம், தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில எப்பொழுது இருக்க வேண்டும், ஆத்மாவில இருக்க வேண்டும். நாங்கள் பரலோகத்துக்கு போகும் பொழுது எங்களுடைய ஆத்மாவில அந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல பாருங்கள் ஒரு பஞ்சகாலம் வருகிறது. அந்த பஞ்சகாலம் வார்த்தை கிடைக்காத பஞ்சகாலம். அந்த காலத்துல நீங்கள் இப்பொழுது இன்றைக்கு பல நாடுகளில பைபிள் வைத்திருப்பதற்கே தடை இருக்கிறார்கள். ஒரு கொலை குற்றமாக சில நாடுகளில அது பைபிளை வைத்திருப்பது ஒரு கொலை குற்றமாக மாற்றி இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த வார்த்தை ஒன்றானமை தேவனுடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அவருடைய வார்த்தை, ஒழிந்து போகாத வார்த்தைகளை நீங்கள் இந்த காலத்தில் நம்முடைய இருதயத்திலையும் ஆத்மாவிலையும் சேர்த்து வைக்க வேண்டும். பாருங்கள், ஆத்மாவில் இருக்கும் பொழுது அந்த ஆத்மா தேற்றப்பட்ட வாழ்க்கை, நம்பிக்கை உள்ள வாழ்க்கை, இம்மைக்கு பின் ஒரு புதிய எங்களுடைய இயேசு கிறிஸ்து புதிய சரீரத்தை தந்து அவரோடு அவருடைய ராஜ்யத்தின் பிரதியாக அவருடைய ராஜ்யத்தில வாழ முடியும், 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும். நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 புதிய வானம் புதிய பூமியை படைக்கிற தேவனாக இருக்கிறார். பழைய வானமும் இந்த பூமியில பாவ உலகத்தின் இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், புதிய வானம் புதிய பூமியை படைக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இடத்துல பிசாசு இருக்க முடியாது. 1000 வருடம் பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு, இந்த உலகத்தில பிசாசோடு வாழ்கிற வாழ்வு, பிசாசு தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு சொல்லும் பொழுது இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் நான் கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்க, பிசாசு இயேசுவை கொல்ல அழிக்க வந்திருக்கிறான். இன்றைக்கு மனுக்குலத்தையும் அவன்தான் திருடுவது கொல்லுவது அழிப்பது பொய் பேச வைப்பது, இப்படி தொடர்ச்சியான பாவ வழிகளில எத்தனையோ விதமான பாவ ஆவிகள், சாப ஆவிகள், விக்கிராராதனை ஆவிகள், இப்படியாக பல நூற்றாண்டுகளாக மனிதனை ஏமாற்றி வருகிறான். பாருங்கள், ஆபிரகாமின் தகப்பனை ஏமாற்றினவன் பிசாசு. பாருங்கள், அவர்கள் ஆபிரகாமின் தகப்பன் ஒரு விக்கிரகங்களை உருவாக்கி ஒரு வியாபாரமாகவும் அந்த கோயில்களை நடத்துகிறவர்களாகவும் ஆபிரகாமினுடைய தகப்பன்மார் இருந்தார்கள். பாருங்கள், ஒரு மத வழிபாடு உள்ளவர்கள் இன்னைக்கு இந்து மதங்களைப் போல, இன்னைக்கு விக்கிரகங்களை ஆராதிக்கிற மதங்களைப் போல, புத்த மதம் பாருங்கள் ஒரு விக்கிரகமாக உருவங்களை வைத்து வணங்குகிறார்கள். இப்படியான மத வழிபாடுகள் ஆபிரகாமின் காலத்திலே, ஆபிரகாமினுடைய தகப்பனுடைய காலத்திலேயே இருந்தது. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எங்களுடைய தேவன் ஒரு அழகுள்ளவர், எங்களுடைய தேவன் உயிர் உள்ளவர், இயேசு கிறிஸ்து உயிர் உள்ளவர். இப்படியான உயிர் உள்ள அழகுள்ள தேவனை ஒரு அருவருப்பான விக்கிரகமாக ஆக்கலாமா என்று வேதாகமத்தில கேட்கிறார். பாருங்கள், அவர் உயிர் உள்ள தேவன், இப்படி ஒரு செத்த ஒரு ஒரு ஒரு பொருளாக, சட பொருளாக, உயிரற்ற பொருளாக வைத்து இன்றைக்கு மூடத்தனமையாக அன்றைக்கு அந்த விக்கிர ஆராதனை மக்கள் இன்று வரைக்கும் அந்த அந்த விக்கிர ஆராதனை இன்றும் செயற்பட்டு வருகிறது.
2: கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
1: 4004 ஆண்டுகளாக ஆண்டுகளுக்கு முன்பாக பிஃபோர் கிரைஸ்ட் ஆதாம் ஏவாள் பிறந்தார்கள். பாருங்கள், ஆபிரகாம் அதற்கு பின்பாக பிறந்தான். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகள் என்றுவாக பார்த்தாலும் ஆபிரகாமின் காலத்திலே இருந்த அந்த விக்கிர ஆராதனை 3000 ஆண்டுகள் இன்றைக்கு இந்த உலகத்தின் மனிதர்களை, விக்கிர ஆராதனை செய்கிற மனிதர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், தகப்பன்மார் தங்களோட பிள்ளைகளுக்கு தவறான வணக்கங்களை சொல்லிக் கொடுத்து இப்படியாக பிசாசு தகப்பன்மாரை வஞ்சித்து, பிள்ளைகளை வஞ்சித்து, பிள்ளைகளின் பிள்ளைகளை வஞ்சித்து, பாருங்கள், கிறிஸ்துவுக்கு முன் 3000 ஆண்டுகள் வஞ்சித்த ஒரு மத வழிபாடு உள்ள ஆதி மதம் என்று பெருமை வரிசி கொண்டிருக்கிற உண்மையான தெய்வத்தை அறியாத மத வழிபாட்டில பிசாசு இந்த விக்கிர ஆராதனைகளை கூடாக வஞ்சித்து கொண்டு வருகிறான். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின்னான காலத்திலேயும், கிறிஸ்துவுக்கு பின் இன்றைக்கு நாங்கள் 2026 ஆண்டுகளாக, கிறிஸ்துவுக்கு முன்னாகவும் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விக்கிர இந்த ஐடல் வர்ஷிப் இருந்தது. கிறிஸ்துவுக்கு பின்னும் 2026 ஆண்டுகளாக இன்றும் அந்த சந்ததி தகப்பன் கற்பித்து கொடுத்து தவறான வழிபாடுகள், மகன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு ஒவ்வொரு ஜெனரேஷனாக இந்த மத வழிபாடுள்ள மக்களை வஞ்சித்து வருகிறான். பிடிவாத குணங்கள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகளை இந்த 2026 ஆண்டுகளாக அவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இப்படி மதங்களுக்குடாக இதற்குத்தான் இயேசு வேண்டும். பாருங்கள், பிசாசு அவர்களை அவர்களுடைய சந்ததியில தொடர்ந்து மகன் பிள்ளைகளுக்கு கூட அதை பழக்கி கொண்டு எங்களுடைய மதம் ஆதிகால மதம் என்று பெருமைப்பட்டு கொண்டு ஒரு விக்கிரகத்தை கும்பிடலாமா? இப்படியாக வேதாகமத்தில் சொல்லுகிறார். பாருங்கள், ஆரம்ப காலங்களில விறகுகளினாலதான் மரங்களில தான் விக்கிரகங்களை செய்வார்கள். பாருங்கள், ஒரு பக்கத்து விறகை அவர்கள் உணவுக்கு பயன்படுத்துவார்கள், மறுபக்கத்தை கடவுள் என்று சொல்லி விக்கிரகமாக பயன்படுத்துவார்கள். இப்படியாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த முஸ்லிம் மத முகமதியருடைய மதமும் இப்படித்தான். பாருங்கள், கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்டதுதான் குரான். பாருங்கள், அந்த குரானும் அதே மாதிரி தான். அந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டு தகப்பன் பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். பிசாசு கூட பிள்ளைகளின் பிள்ளைகளை என்னுடைய மதத்தை விட்டு நீங்கள் போகக்கூடாது, மறு மதங்கள். இப்படி பிசாசு அந்த முஸ்லிம் முகமதியருடைய மதத்து கூட வஞ்சித்து கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவை பற்றியே தெரியாத முகமாட் 700 ஆண்டுகளுக்கு பின்பு 7 சந்ததி, கிட்டத்தட்ட 100 வருடம் ஒரு சந்ததி என்றாலும் 70 வருடங்களுக்கு மேற்பட்ட சந்ததி இயேசு இறந்து மரித்தது உயிர்த்தெழுந்ததை தெரியாத அந்த சந்ததி ஒரு வஞ்சிக்கப்பட்ட அந்த மதத்துக்கூடாக ஒரு தவறான கொள்கைகளை இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை. இப்படி தவறான கொள்கைகளை அந்த குரானில எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். பாருங்கள், இப்படி அந்த இன்றைக்கும் அந்த அந்த மக்கள் முஸ்லிம் முகமதியர்கள் பாவம், அவர்களை பல்லவ ராஜ்யத்துக்கு போகாதபடிக்கு பிசாசானவன் வஞ்சித்து கிட்டத்தட்ட 700 கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகள் என்றால் இன்றைக்கு 2200 ஆண்டுகளாக அவன் வஞ்சித்து கொண்டு வருகிறான். 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பாருங்கள், அந்த முகமதியத்து எழுதின முகமதியர் நான் தான் கடைசி ப்ரொஃபிட் என்று சொல்லி ஒரு தவறான இதை எழுதி இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை, இப்படியான இயேசுவோடு முகமது வாழவில்லை, ஆனாலும் அவர் தவறாக அந்த புஸ்தகத்தில் எழுதிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு காலத்துல வாழ்ந்தவர்கள் தான் மத்தேயும் மாற்கு லூக்கா யோன். பாருங்கள், இவர்கள் இந்த புத்தகம் எழுதப்பட்டது, நாலு புத்தகங்களும் எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் 70-80 ஆண்டுகளிலே இந்த மத்தேயும் மாற்கு லூக் யோன் புத்தகங்கள் எழுதப்பட்டது. அதை அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதில் இருக்கிற வசனங்களை படிக்க வேண்டாம் என்றபடி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். தவறான வழியில பிசாசானவன் அவர்களுடைய மனங்களை கடினமாக்கி இன்றைக்கும் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக தங்களுடைய மதம் என்ற ஒரு இதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போகிறார்கள். ஆனால் இயேசு இரக்கம் உள்ளவர், அவர்களும் நரகத்துக்கு போகாமல் தன்னிடத்துல வர வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு அன்புள்ளவர் தான் இயேசு. அதற்காகத்தான் அவர் அன்பின் கட்டளையை எங்களுக்கு கற்று தந்துவிட்டு போகிறார். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றானுமே தேவனை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது, எல்லாரையும் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். எந்த மதமாக இருந்தாலும், முகமதியர் மதமாக இருந்தாலும், இந்து மதமாக இருந்தாலும், புத்த மதமாக இருந்தாலும், நாங்கள் மக்களை நேசிக்க வேண்டுமே என்றால் அவர்கள் தேவன் படைத்தவர், எங்களுடைய ஒன்றானமை தேவன் தான் அவர்களை படைத்தவர். ஆனால் அவர்களுக்குள்ள கிரிய செய்கிற அந்த பிசாசு பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த பிசாசின் ஆவிகள், தீமை செய்கிற ஆவிகள், கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் எல்லாம் அகலக்கூடியதாக இருக்கிறது. இதற்காகத்தான் தேவன் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், காதை படைத்தவர் சொல்லுகிறார், காதை படைத்த நான் இருக்கிறேன், உன்னுடைய கண்ணை படைத்த நான் இருக்கிறேன், காதை படைத்தவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் பாராரோ என்று வேதாகமத்தில சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்படியான தேவன் உங்களுடைய பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு வரும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறான். இந்த கடைசி காலத்தில இயேசுதான் ஜட்ஜாக வரப்போகிறார். ஜட்ஜ்மெண்ட் புக் பைபிளாக இருக்க போகிறது. அவர் ரெண்டு பக்கமாக பிரிக்கிறார். ஒரு பக்கம் வலது பக்கம் பரலோகமாகவும் இடது பக்கம் நரகமாக பிரிக்கிறார். அந்த நேரத்தில் தேவனுக்கு பிரியமாக பைபிளின்படி வாடுகிறவர்களுக்கு அவர் இந்த பரலோக சந்தோஷத்தை, பரலோக பாக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பிரசங்கி 8:4 ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்க அதிகாரம் உண்டு. இயேசு எங்களுக்கு அதிகாரத்தை தந்து விட்டு போயிருக்கிறார். பாருங்கள், அவர் இந்த உலகத்தில ராஜ்யத்தை அமைக்க வரவில்லை, அவருடைய பரலோக ராஜ்யத்தில் அவர்தான் ராஜா. இயேசு ராஜாவோடு நாங்கள் அவருடைய ராஜ்யத்துல வாழப் போகிறோம். அவருடைய வார்த்தையில வார்த்தை எங்கேயோ அங்க அதிகாரம். இன்னைக்கு வேதாகமம் புதிய ஏற்பாடு இயேசு ராஜாவுடைய வார்த்தைகள் அதிகாரமுள்ள வார்த்தைகள். பாருங்கள், மத்தேயு 28:18 இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசுதான் ராஜாவாக ராஜாவாக வரப்போகிறார். முதல் முறை வரும் பொழுது ஒரு மனுக்குலத்துக்காக தன்னுயிரை கொடுக்க வந்தார். 2வது தடவை வரும் பொழுது ராஜாவாக வரப்போகிறார், அதிகாரத்தோடு வரப்போகிறார். தண்டிக்கிறதற்கு இந்த மதங்களை தண்டிப்பதற்கு வரப்போகிறார். மதத்தில் உள்ள தேவர்களை தண்டிக்க வரப்போகிறார். எரேமியா 10:10 சொல்லப்படுகிற அவர் தான் ஒன்றுமை தேவன். 10:11 சொல்லுகிறது, இந்த தேவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள். நீங்கள் தொடர்ந்து இப்படியான மத வழிபாடுகளை இருந்தால் உங்களுடைய உங்களையும் நீங்களும் வேறு வழி இல்லாமல் தண்டிக்கப்பட்டு போவீர்கள். பாருங்கள், நோவாவின் காலத்துல நோவா அந்த மக்களுக்கு 100-120 ஆண்டுகளாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தான். அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் அந்த நோவாவும் 8 பேர் மட்டும் அந்த வார்த்தையை கேட்டு தப்பி கொண்டார்கள். இயேசு தான் மாலுமியாக அந்த படகில அந்த 8 பேர் ஏறிக்கொண்டார்கள். இது அவர்கள் இப்படியாக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான்
3: மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். எங்களோடு கூட இருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.

தோத்திரம் இசையா தோத்திரம் மான்களைப் போல ஓட செய்தி உயர அமர செய்தி.

கட்டி வழிய செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே.

0: தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் தோத்திரம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கள்ளி கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொண்டு அறிந்திருக்கும் பொழுது எங்களுடைய ஐயா நீருடைய பரிசுத்தாவிய இந்த நேரத்தில் ஒருவர் மேலும் ஊற்றுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஒவ்வொருவரோய் நிரப்பி மகள செய்வீராக. உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவ கேளுங்கள், கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். பரிசுத்த ஆவியை தட்டுங்கள், பரிசுத்த ஆவியை தேடுங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. தூரத்துக்கு சமீபத்துக்கு நீர் ஒருவரே தேவன், ஐந்து கண்டங்களுக்கும் நீர் ஒருவரே தேவன் என்ற அறிக்கை இடுகிறோம். நீர் ஒருவரே ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த ஐந்து கண்ட மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை ஐந்து கண்டங்களுக்கும் அறிக்கை இடுகிறோம். ஒவ்வொரு மக்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிப்பை பெற்று உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக அந்த நித்திய வாழ்விலே கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் உழுத்துக் கொள்வீராக. துதி கர மகிமை ஒன்றானமை தேவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானவைகளை செய்வான் என்று கூறி அப்பா உங்களுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த உங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. எங்களோட பெயர்கள் கர்த்தருடைய ஜீவ புஸ்தத்தில் எழுதியிருக்கிறது. எங்களுக்கு அவருக்கு எங்களை ஒரு ஓப்பன் புக் மாதிரி இருக்கிறது. அதுபடியே கர்த்தர் நாங்கள் காரியங்களை கர்த்தர் எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கிறார். நன்றி பாஸ்டர், நன்றி. வார்த்தையின் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்திய உங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக உங்களுடைய போக்கிலும் விரத்திலும் உங்களுடைய ஊழியத்திலும் இருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர்.
2: இன்றைய நாளிலே நித்திய வச நேரத்திலே ஜெபித்தோம், துதித்தோம், தியான பகுதியை கேட்டோம், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதனை தொடர்ந்து இன்று நாலு தேவ ஊழியர்கள் செய்து கொடுத்திருந்தார்கள். முதலாவது சிஸ்டர் சுகிருதா லீன் அராலி ஜாஃப்னா, சிருஷ்டிகர் என்ற தலைப்பிலே ஆதியாம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவதாக மேகலா வாஸ் வார்த்தை, வார்த்தையின் வல்லமை அதிகாரத்தை பற்றி தெளிவாக சொல்லிக் கொண்டார். மூன்றாவது சிஸ்டர் அறிந்தது இரட்சிப்பு இரண்டாம் பாவம், இரட்சிப்பு மிக முக்கியம், இரட்சிப்பு என்றால் என்ன, ஏன் ரசிக்கப்பட வேண்டும் என்றது ஆழ்மன சத்தியத்தை வேதாம இறுதியிலே வேதாம வார்த்தையை தொகுத்து அழகாக எடுத்திருந்தார். அடுத்து பாஸ் அண்ணன் அந்த ஒன்றான மெத்தேவன் காரியங்களை பற்றி சொன்னார், மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. இன்றைய நாளே ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை நடத்தி தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி பாதுகாத்து வளர்த்தார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். இன்றைய நாளே தளர்ந்து கொடுத்த பிள்ளைகள், கலந்து கொண்ட பிள்ளைகள், இதனுடைய வார்த்தை கொடுத்த ஒவ்வொரு தேவதாசனையும் தேவன் அபரிவிதமாக ஆசிரியப்பாராக. ஆமேன். முடிவு ஜெபித்தருங்கம்மா.
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் ஆண்டவரே 7 மணிலிருந்து 9:30 வரையும் ஆண்டவரே, 9:35 வரையும் ஆண்டவரே டொரண்டோ டைம் படி ஆண்டவரே நீங்கள் எங்களையும் உங்களுடைய அன்பில் அனைத்து உங்களுக்குரியவர்களாக மாற்றி எங்களுக்கு இந்த புதிய ஜீவனை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வல்லமை நிறைந்த பரிசுத்தமான ஆவின் மூலமாக வழி நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் நேற்றும் இன்றும் மாறாதவர், இன்றும் எங்களுக்குள்ள பெரிதான அற்புதங்களை செய்து இது நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அப்பா வந்து வந்து தாளந்துகளை கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து எங்கள் மத்தியில எங்களுக்கும் ஆசீர்வாதமாக வைத்த உங்களோட மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா யாவரையும் உங்களோட திருக்கரத்தினால மூடி வத்து ஆண்டவரை அதிகமாக உங்களோட அன்பில் நிலைத்திருந்து விசுவாசம் அன்பு நம்பிக்கையில் அப்பா உறுதியா இருப்பதற்கு அவர்கள் யாவரையும் உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே நல்லவரே போதுமானவரே சிஸ்டர் கிரேஸுக்காண்டி வருகிறேன், சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சனுக்காண்டி வருகிறேன். அவர்கள் ஆராதனை பாடல்களையும் தேவ ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு பாடல்களையும் ஆண்டவரே நீங்க அபிஷேகித்து எங்களை ஆசீர்வதித்து தந்த கிரீபேலுக்கு நன்றி செலுத்துற அவர்களே அவர்களின் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட ஊழியத்திலையும் இருந்து அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் கரணா காணி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாக அவங்க புதிதான பாடல்களை கொண்டு அப்பா கொண்டு பாடி உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு இன்னும் அதிகமாக அவங்களோட தேவலையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி எஸ்வி அப்பா. யாவரே சிஸ்டர் ரஞ்சனி காண்டி வருகிற அவங்களோட ஃபேமிலியும் ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற ஊழியத்திலே அப்பா உங்களோட கை கூட இருந்து உங்களை அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா தாளந்தை கொடுத்த யாவரையும் நீங்க உங்களோட சித்தத்தின்படி நீங்கள் அழைத்து வந்தீர்கள். யாவரையும் அதிகமாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்னும் அதிகமாக உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆமேனப்பா. செய்திகள் கொடுத்த ஒவ்வொரு சிஸ்டர்ஸரையும் பெயர்களை மகேந்திரன் ஐயா கூறினார்கள். அவர்களையும் ஆண்டவரே அவங்களோட வீட்டில் உள்ள தேவைகளை சந்தித்து அவருடைய ஊழியங்களை இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை இன்னும் அதிகமாக அவங்கள் இருக்கும் இடங்கள் சாட்சியா இருப்பதற்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்பெஷலி ஆண்டவரே மகேந்திரன் வருகிறேன். அப்பா களைப்பு பாராமைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் வந்து உங்களோட பாதத்தில் வந்து உங்களோட வார்த்தையில் பகிர்ந்து கொடுத்து இன்றைக்கு ஆண்டவரே உங்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு அப்பா கற்றுக் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் அவர்களையும் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களோட தேவையை சந்திங்க. தனிமேல உங்களோட சமூகத்தை அவங்க உணரக்கூடிய உங்களுடைய அன்பினால என்னை அபிஷேகித்து என்னை உங்களுடைய சமூகத்தில் மட்டுமே நிலைத்திருப்பதற்கு அவங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களோட நாமத்தை உயர்த்து தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. மறுபடியுமாக பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் இந்த ஆன்லைன்ல செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்று வரையும் வழி நடத்தினவரே இன்னும் அதிகமாக இவர்களை வழிநடத்தி புதிதான விஷயங்களை கொடுத்து தரிசனங்களை கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நாளைக்கு சாட்டர்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற உபவாச அபிஷேகத்தை கூட்டத்தை அப்பா நீங்க பொறுப்படுங்க. நீங்க எங்களுக்கு முன்பாக போய் யுவர் பிரசன்ஸ் வில் கோ பிஃபோர் அஸ் நாளைக்கு வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஒரு அற்புத விதமாக அற்புத அபிஷேகத்தினால ஒரு புதிதான வார்த்தைகளையும் பாட்டுகளையும் ஆராதனைகளையும் செலுத்த வர போகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் எங்களை கருத்தில் கொடுக்குறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். எனக்கும் தந்த கிருபைகளுக்கான உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு அப்பா எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபித்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு ஆசீர்வதித்து அவர்களை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
2: ஆமேன் ஆமேன். இன்றைய நாள் நிகழ்ச்சியை சிறம்ப நடத்தி ஆரம்ப ஜபத்தை எடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை தேவன் ஆசிரியப்பாராக. ஒரு ஜபம் நாளே தினத்திலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திரண்டோர் நேரப்படி காலை 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. துதி சோஸ்திரம் ஆராதனை விண்ணப்ப ஜபம் சாட்சி தேவ செய்திகள் நிகழ்ச்சியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது ஆத்மாவை சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. என் ஆத்மாவை எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம்.
1: என் ஆத்மாவே
3: ആമീൻ ആമീൻ. ഇതുവരെ നേരമും വഴി നടത്തിയ സൗരമഹേന്ദ്രൻ സഹോദരി ഡോളി അവരെയും വാഴ്ത്തുകോം ആശീർവദിക്കോം. അതേവേളയിലെ ദേവസേദികൾ എടുത്തു വന്ന ഊഴിയർകളെയും കത്തർദാമി വഴി നടത്തുകാർ വാനൊലി കൂടാക ഇണൈന്ന് കേട്ടുകൊണ്ട് இந்த வேளையில் எங்களுடன் ஜூம் கூடாக இணைந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சிஸ்டர் சாரந்ததி, சிஸ்டர் மகள் அவாஸ், சௌரி ரஞ்சினி அவர்கள், சௌரி டோலி, சௌர மகிந்தனையா மீதியாக இணைந்த ஒவ்வொருவரையும், சௌரி கிரேஸ் அவர்களையும் கத்தர்தாமை காண்கிறார். சௌரி கருணா அவர்கள் கூட இணைந்து வழி நடத்தினார். வேளையிலும் தொடர்ச்சியாக இணைந்திருந்து எல்லோரையும் உற்சாகப்படுத்தின உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பவுமாக ஆராதனை அபிஷேக ஆராதனை வேளையிலும் உபவாச நேரத்திலும் செய்திகளோடும் பாடல்களோடும் ஜபங்களோடும் இன்னைய கத்தர் உதவி செய்வாராக. கத்தரின் நாமத்தை உயர்த்த ஆயத்தமாக உங்கள் எல்லோரையும் திரும்பவுமாக சந்திப்போம். இரவு நித்திரைக்கு போன்ற ஒருவரும் அதே வேளையிலே பகல் வேளையிலே சகோதரி முதல் அவாஸ் அவர்கள் பகல் வேலைக்கூடாக கடந்து செல்கிறார். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன்.
1: காட் பிளஸ் யூ ஆல்.
3: ஆமேன்.
2: காட் பிளஸ் யூ. பிளஸ் யூ பிரதர் சிஸ்டர் ரீட்டா. காட் பிளஸ் யூ சிஸ்டர் அருந்ததி. காட் பிளஸ் யூ சிஸ்டர் டாலி. God bless you, Sister Rajya Lankaramani. God bless you, Miguel Alos. Vas, God bless you all. Amen.
3: Amen. Amen.
4: Amen. God bless you.
3: Amen. அருமையான உலக இதுவரை நேரமும் நாங்கள் நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். கத்தர்தாமை வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் வழி நடத்தினார். ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் இன்னும் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் நற்சிந்தனை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. முதலிலே எங்களுடன் தேவ ஊழியர் அவர்கள் இணைகிறார். அவர் நற்செய்தி எடுத்து வருவார். அதனை தொடர்ந்து சௌரி அயலின் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் இணைவார்கள். அவையிலே கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனை கூடாக வழி நடத்தப்படுவோம்.
5: Recording in progress.
6: கத்ததாமே ஆசிபதி பீராக கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே செவித்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பீதாமே அமேன். God bless you all. பரிசுத்தாமத்திற்கு முழுவாங்களாவதாக நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீத 66 8வது வசனம் வாசிக்கலாமா? ஜனங்களே நம்முடையை சோதித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணிடலாமே. அல்லேலூயா. கட்டுரை பிள்ளைகளே, நம்முடைய என்ன செய்யலாம்? தேவனை ஸ்தோத்திரித்து துதிக்கிற சத்தத்தை மத்தவங்க கேட்கும்படி செய்யுங்கிறாங்க. தேவனை எப்பெல்லாம் ஸ்தோத்திரிக்கலாம்? எதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கணும்? வேதம் சொல்லுங்க, ஸ்தோத்திர வழியிடுகிறவன் என்னனே மகிமைப்படுத்துகிறான். என்னன்னா தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்ப ஸ்தோத்திர வழியிடும் பொழுது, ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம்? கிடைத்த நன்மைகளுக்காக சோத்திரம் பண்ணலாம், கிடைக்க போகிற நன்மைகளுக்காக சோத்திரம் பண்ணலாம். ரெண்டுக்குமே, அதாவது நடந்தது இனி நடக்க போறது, ரெண்டுத்துக்குமே என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் பண்ணலாம் இல்லையா? அப்ப இன்னைக்கு வேதம் சொல்லுகிறோம், ஜனங்களே என்ன பார்த்து கத்த சொல்றாரு? தேவனை ஸ்தோத்திரித்து. ஆமே, நம்ம நித்தனத்தை கத்தரை ஸ்தோத்திரிக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரித்து துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணணும், மத்தவங்களை கேட்க பண்ணணும். இப்ப துதிக்கிற சத்தம் கேக்குதா? உங்க வீட்டுல நீங்க பாடுற சத்தம் மத்த வீட்டுல கேக்குதா? நீங்க துதிக்கிற சத்தம் மத்தவங்களுக்கு கேக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப துதிக்கிற சத்தத்தை எல்லா இடங்களிலும் கேட்க பண்ணுங்க. இதை ஏன் செய்யணும், இதை நம்ம செய்யறதுனால என்ன நடக்க போகுது, இல்ல என்ன நடந்திருக்கிறது, மேல வசிக்கலாம். அவர் தம்முடைய வல்லமையினால் அன்றைக்கு அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜமாதிகள் மேலாக்குமா இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தோடு வாடுகளாக நாட்டில் செய்யலாமே. கத்திரிகளே தம்முடைய வல்லமையினால் எல்லோருக்கும் அரசாளுகிறார். ஏன் நீங்க ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னா, அவர் தான் இன்றைக்கு அரசாண்டு கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டுல ஒரு சிஎம், இந்தியால ஒரு பிஎம், அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர், இவங்கதான் நம்மள அரசாங்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல இல்ல, அவங்களும் அரசாங்க ஒருத்தர் இருக்கிறார். ஆமே, அவர் கொடுக்காட்டா அவங்களுக்கு அந்த அரசாங்க பதவி கிடைக்காது, அவங்களுக்கு அந்த ஆளுமை தன்மை கிடைக்காது. அப்ப யாரா இருந்தாலும் சரி, எந்த நாடாவது இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன வேணும், அரசாளுகிற அந்த வல்லமையில அந்த தகுதியை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம யாரும் அரசாளுகிறாரோ அவர் தான் அரசாளுகிறார். இன்னைக்கு அவர்தான் ராஜா. நீங்க யாருக்கு எல்லாம் இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவருக்கு எல்லாம் டிராவல் பண்றீங்க. நீங்க யாரும் ஒரு அதிபதிக்கெல்லாம் டிராவல் பண்ணல. இயேசு ராஜாவுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளாங்க, நியாய பிரமாணங்களுக்குள்ளாக, அன்பின் பிரமாணங்களுக்குள்ளாக நீங்க டிராவல் பண்றீங்க. அவர்களை அரசாண்டு கொடுத்திருக்கிறார். ஆமேன். அதனால அப்படி கண்ணு ஏழாம் நோக்கமா இருக்கு, ஜாதிகள் மேல நோக்கமா இருக்கு. ஜாதிகள் ஜனங்கள் தானே, ஏழு ஜாதிகள் தான் வேதத்தின் பிரகாரம் இல்ல. அந்த ஜாதிகள் மேல அது அந்த ஏழு ஜாதிகள் தான் இந்த உள் பரம்பி கிடைக்கிறாங்க. அது அந்த ஜாதிகள் மேல என்ன பண்றாங்க, நோக்கமா இருக்கிறது. ஏன் நோக்கமா இருக்கிறாரு, அவர் தான் ஆளுகை செய்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறாங்க, கவனிச்சுட்டே இருப்பார். யார் யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது கவனம் அவருக்கு பயங்கரமா இருக்கும். அப்ப உங்களை கவனிக்காம இருப்பாரா, நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை கவனிக்கிற ஒரு ராஜா உங்களுக்கு இருக்கிறார். ஆமே, நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நீங்க பாந்தளத்துல படுக்க போட்டாலும் இருப்பாரு, நீங்க வானத்துக்கு ஏறி போனாலும் அங்க இருப்பாரு, நீங்க இரவு உட்கார்ந்தாலும் உங்களை சுற்றுலா ஒரு கண்ணுடன் இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமே, அப்படி ஒரு ராஜாவை நீங்க பெற்றிருப்பதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரங்கள். ஆமே, எல்லாரும் காண்கிற ராஜா எனக்கு இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ராஜா எனக்கு இருக்கிற ஸ்தோத்திரம். நான் தடுமாறுவா, என்னை தாழ்ந்த ராஜா எனக்கு இருக்கிற ஸ்தோத்திரம். அதுக்குதான் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்லுகிற நானும் வசதி ஓய்வுக்காக இருப்பார்களாக. ஒருவேளை உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க உயர்த்து போக மாட்டாங்க. வேதம் அப்படிதான் சொன்னது, அவங்க அந்த உணவு வரைக்கும் போக மாட்டாங்க. உணவு வேலை அவங்க கிட்ட செய்யல, அதுவே உயர்த்தறது இல்ல. உயர்ந்துட்டாங்கன்னா மனம் திரும்பிட்டாங்கன்னா மாறிடுவாங்க. இதுக்காக நீங்க துணை செலுத்துங்க. அல்லையா, உங்களை ஒதுக்கினவர்களோ இல்லையே, உங்களை அனுமானப்படுத்தினவர்களோ கத்த சந்திச்சுட்டாரு. அதுக்காக நினைச்சா துணை செலுத்தி பாட்டு பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு வேதம் சொல்லுவாங்க. அதனால இந்த நாள்ல கத்தனை ஆவியான உங்களோட
7: புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அறைக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என் கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தனுடைய நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் யாரும் பார்த்திராத நன்மைகளை தந்தும் ஆசீர்வதிக்கின்ற நாளை வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு அநேகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத இடத்தில் இருந்து நல்லவரை பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். சிறுவோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்தால் உங்கள் அலுவலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவரை ஞானத்தை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதித்து இருக்கின்றார். இதனால் நாளை இருந்த சிறு உறுப்புகளில் இருந்து விடுதலை தருகின்றார். கல்லறை அனுபவங்களை மாற்றுகின்றார். புலம்பிலே வானிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நகைப்பினால் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைக்கு நாம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஏசாக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது. முற்பாக்களுடைய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் இயேசுவிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழுந்தினார்கள். வெற்றி துறவை எல்லாம்

0: வாரத்துடன் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள். பின்னர் கூறுகிறார்கள், நாங்கள் உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணிக் கொண்டார்கள். இப்படியாக கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆறு வாரங்களை அகற்றினார், சிறையிருப்பதை திருப்பினார், வேர்த்தையை செய்தார் என்று நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேலைகளில் சத்துருவானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளையெல்லாம் அடைத்து போட்டும், அடிக்கடி தூற்று போட்டும், எல்லோருக்கும் உடையாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம் எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்தும் சத்தமிட்டும் வந்ததோ அவைகளையெல்லாம் அடக்கி போக பண்ணி, உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார். உங்களின் ஆரவார சிறையிருப்புகளிலிருந்து விடுவித்து ஆனந்த சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால் மனிதர்களினால் உங்களின் சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்து போய் கசப்பான அனுபவங்களுடன் விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டு என்கிறார். இன்றைக்கு நீங்கள் எழுந்து போன யாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, தயவை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50. பிரியமானவர்களே, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதை குறித்து மிகவும் ஆவலும் அன்பும் அக்கறையும் உடையவராக அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மேலே சொன்ன வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். அவர் இந்த பூமியிலே வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த, மீண்டும் பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக செய்த கடைசி ஆசீர்வாதமே இது. அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது தானே ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர் பரலோகத்திற்கு எடுத்து செல்ல கொள்ளப்பட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இயேசுவானவர் எமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவனை பரிபூரணப்படுத்தவும் வந்தார். அவருடைய இரட்சிப்பையும் விடுதலையையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எப்போதும் அவருடைய விருப்பமாகும். இயேசுவின் ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது! அவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படும் போது ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஜீவனுள்ளவராய் எம் அருகில் இருந்து எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன அதே அன்பு இயேசு இந்த நாளிலும் தம்முடைய பிரசன்னத்தினால் எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எம்மோடு கூட நடந்து வருகின்றார். எம்மேல் எப்போதும் கரிசனி உடையவராய் இருக்கின்றார். வியாதி நேரங்களில் எங்களை

0: விடுவிக்கிறார். அவரை போல எம்மை நேசிப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
1: Recording stopped.
2: இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: சாமுவேல் ஏழாம் அதிகாரம்.
1: அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலையாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகனபலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையில இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் 1 சாமுவேல் 8 அதிகாரம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் செபாவிலே நியாயாதிபதிகளாயிருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலினிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களையும் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான். உங்கள் ஆடுகளில் 1/10 எடுத்துக் கொள்ளுவான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றார். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர்
2: ஏசாயா 52 அதிகாரம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும், இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள்.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போலிருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3 தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கற்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு
3: நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66:8 வசனம் வாசிக்கலாமா? ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய என்ன செய்யணுமா? தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கிற சத்தத்தை மத்தவங்க கேட்கும்படி செய்யுங்கிறாங்க. தேவனை எப்பெல்லாம் ஸ்தோத்தரிக்கலாம்? எதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கணும்? வேதம் சொல்லுங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்ப ஸ்தோத்திர பலியிடும் பொழுது, ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம்? கிடைத்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம், கிடைக்க போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ரெண்டுக்குமே, அதாவது நடந்தது இனி நடக்க போறது, ரெண்டுத்துக்குமே என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் பண்ணலாம் இல்லையா? அப்ப இன்றைக்கு இங்க வேதம் சொல்லுகிறது, ஜனங்களே எல்லாம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தேவனை ஸ்தோத்தரித்து. ஆமே, நம்ம நித்தனித்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் இல்லையா? ஸ்தோத்தரித்து துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணணும், மத்தவங்களை கேட்க பண்ணணும். இப்ப துதிக்கிற சத்தம் கேக்குதா? உங்க வீட்டுல நீங்க பாடுற சத்தம் மத்த வீட்டுல கேக்குதா? நீங்க துதிக்கிற சத்தம் மத்தவங்களுக்கு கேக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப துதிக்கிற சத்தத்தை எல்லா இடங்களிலும் கேட்க பண்ணுங்க. இதை ஏன் செய்யணும்? இதை நம்ம செய்யறதுனால என்ன நடக்க போகுது, இல்ல என்ன நடந்திருக்கிறது? மேல் வசனம் வாசிக்கலாமா? அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றுக்கு அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமா இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக பிராக்கெட்ல செய்யலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். ஏன் நீங்க ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னா, அவர் தான் இன்றைக்கு அரசாண்டு கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டுல ஒரு சிஎம், இந்தியால ஒரு பிஎம், அத பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இவங்கதான் நம்மளை அரசாள்றாங்க. இல்ல இல்ல இல்ல இல்ல, அவங்களே அரசாள்ற ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன். அவர் கொடுக்காட்டா அவங்களுக்கு அந்த அரசாங்க பதவி கிடைக்காது, அவங்களுக்கு அந்த ஆளுமை தன்மை கிடைக்காது. அப்ப யாரா இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன வேணும்? அரசாளுகிற அந்த வல்லமைய, அந்த தகுதிய கர்த்தர் தான் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம யார் அரசாளுகிறாரா? அவர் தான் அரசாளுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு அவர் தான் ராஜா. நீங்க யாருக்கேதான் இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கேதான் டிராவல் பண்றீங்க. நீங்க யாரும் ஒரு அதிபதி கீழே டிராவல் பண்ணல. இயேசு ராஜாவுடைய சட்ட திட்டங்களுக்குள்ளாங்க, நியாய பிரமாணங்களுக்குள்ளாக, அன்பின் பிரமாணங்களுக்குள்ளாக நீங்க டிராவல் பண்றீங்க. அவர் உங்களை அரசாண்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். அதனால அவருடைய கண்கள் யாரெல்லாம் நோக்கமா இருக்கா? ஜாதிகள் மேல நோக்கமா இருக்கு. ஜாதிகள்னா ஜனங்கள் தான் இல்ல, 7 ஜாதிகள் தான் வேதத்தின் பிரகாரம் இல்ல. அந்த ஜாதிகள் மேல, அது அந்த 7 ஜாதிகள் தான் இந்த உலகம் முழுசு பரமி கிடக்குறாங்க. அத அந்த ஜாதிகள் மேல என்ன பண்றாரா? நோக்கமா இருக்கிறது. ஏன் அப்படி நோக்கமா இருக்கிறாரு? அவர் தான் ஆளுகை செய்கிறார். அப்ப அவர் என்னதான் செய்வாரு? கவனிச்சுட்டே இருப்பார். யார் யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கவனம் அவருக்கு பயங்கரமா இருக்கும். அப்ப உங்களை கவனிக்காம இருப்பாரா? நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை கவனிக்கிற ஒரு ராஜா உங்களுக்கு இருக்கிறார். ஆமீன். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நீங்க பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்க அவர் இருப்பாரு. நீங்க வானத்துக்கு ஏறி போனாலும் அங்க இருப்பாரு. நீங்க இருளில் உட்கார்ந்தாலும் உங்களை சுற்றிலும் அவர் கண்கள் இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்படி ஒரு ராஜாவை நீங்க பெற்றிருப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரீங்களா? ஆமேன். என்ன நேரமும் காண்கிற ஒரு ராஜா எனக்கு இருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரம். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ராஜா எனக்கு இருக்கிற ஸ்தோத்திரம். நான் தடுமாறும் பொழுதுலாம் என்னை தாங்குற ராஜா எனக்கு இருக்கிற ஸ்தோத்திரம். அதுக்குதான் ஸ்தோத்திரம் பண்ணணுங்க, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்லுகிறது வேதம், 7 வசனத்துல, துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஒருவேளை உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம், அவங்க என்ன செய்வாங்க? அவங்க உயர்ந்து போக மாட்டாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. அவங்க அதை உணர்வு வரைக்கும் உயர மாட்டாங்க. உணர்வுள்ள ஆவி அவங்க கிட்ட வேலை செய்யணும் இல்ல, அதுவரை உயர போறது இல்ல. உணர்ந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பிட்டாங்கன்னா தேவ பிள்ளையா மாறிடுவாங்க. இதுக்காக நீங்க துதி செலுத்துங்க. அல்லேலூயா. உங்களை ஒடுக்கினவர்களே, உங்களை அவமானப்படுத்தினவர்களே கத்தை சந்திச்சிட்டாரு. அதுக்காக என்ன செய்யுங்க? துதி செலுத்தி பாட்டு பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காய் கொடான கொடி
4: சோத்திரம். இந்த வார்த்தை நிமித்தம் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இதை கேட்கிறேன், கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அமேன். God bless you all.
5: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 4:17. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கு வாசல்களை திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தேடல்களோடு தினமும் ஓடிக்கொண்டிருக்கிற வேண்டியதாய் இருக்கிறது. ஒரு சில சமாதானத்திற்காய், அன்பிற்காய், ஒரு சில நன்மைகளுக்காய், ஆசிர்வாதங்களுக்காய், வேறு சிலரோ சுகத்திற்காய், ஜீவனுக்காய், மற்றும் பற்றாக்குறைகள், நிறைவடையாத காரியங்கள், தேவைகள் என்று தேடல்களும் அதிகம், ஓட்டங்களும் அதிகம். ஆனால் இவைகளில் எல்லாவற்றிலும் மனிதகுலம் மறந்து போன ஒன்று, தேவ சித்தத்தையும் தேவன் தனக்கென்று ஆயத்தப்படுத்தியவைகளையும் காண முடியாமல் போனதுதான். இதனால் இழப்புகளை, தோல்விகளை, சமாதானத்தை, ஆசிர்வாதங்களை, நன்மைகளை இழந்து விடுகின்றனர். காரணம், விசுவாசமும் நம்பிக்கையும் ஓடுகிற ஓட்டத்தின் மீது, தேடுகிற தேடல்களின் மீதுமே உள்ளது. சங்கீதக்காரன் தாவீது 116 சங்கீதத்தில் மிக அழகாக பேசுகிறான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்கிறான். ஆகவே விசுவாசம் என்பது வாயினால் அறிக்கை பண்ண வேண்டியது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனை நோக்கி பாருங்கள், தேவனின் வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள் என்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு என்று இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம், பார்க்கலாம். முதலாவதாக லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில், அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்ப்போமானால், அவர்கள் தங்கள் குல தொழிலாகிய மீன்பிடித்தலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றும், வழக்கம் போல மீன் பிடிக்க சென்றவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாமல் மிகவும் வேதனைகளோடு வருங்காலத்தை குறித்த கவலையோடு தேவைகளை எப்படி சந்திப்பது என்ற மனபாரத்தோடு வெறும் வலைகளை தோல்வியின் சாயலோடு அலசிக் கொண்டிருந்த வேளையில் இயேசு அவர்களை சந்திக்கிறார். தம் பிள்ளைகளுக்கு தெரியாதவைகளை, காண முடியாத ஆசிர்வாதங்களை அடையாளப்படுத்துகின்றார். ஆழத்தில் போடுங்கள் என்கிறார். அப்படியே வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆழத்தில் வலையை போட்டார்கள். திரளான மீன்களை வலை கிழியத்தக்க பிடித்தனர், பிரமிப்பு அடைந்தனர் என்று வாசித்தருகின்றோம். இங்கு சீமோன் பேதுருவிற்கு குல தொழிலாக மீன் பிடித்தல் இருப்பதால் நிச்சயமாக சிறு வயதிலிருந்தே கடலின் ஆழங்கள், நீரோட்டங்கள், மீன்களின் குடியிருப்பு, அவைகள் எங்கும் எங்கு கிடைக்கும் என்று தனக்கு நன்கு அறிந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அவர்களும் அதே ஆழத்தில் தான் முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் தங்களின் சுயத்தின்படி, அவிவிசுவாசத்தின்படி, பிறகு அவர்களின் முயற்சியானது இயேசுவின் சித்தத்தின்படியும் வார்த்தையை விசுவாசித்தும் செயல்பட்டபடியினால் வெற்றி பெற்றனர். அவர்கள் சொல்லும் பொழுது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்பதை பார்க்கின்றோம். நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை அவரின் வார்த்தையின்படி விசுவாசித்தும் சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தும் காத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை கண்டுகொள்வோம், பெற்றுக்கொள்வோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட வெறுமையாய், பிரயாசங்கள் எல்லாம் வீணாத என்றும், மன விரக்தியும் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறோமே என்று இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை தேடி இயேசு வருகிறார். உங்களின் சூழ்நிலைகளின் நடுவில் தம் அதிகாரம் உள்ள வார்த்தையினால் கட்டளை கொடுக்கிறார். இதுவரையில் பெற்றுக் கொள்ளாதவைகள், அடைக்கப்பட்டவைகள், வெறுமையானவைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கின்றார். உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளை, இதுவரையில் காண முடியாதவைகளை இன்றைக்கு காணும்படி செய்கின்றார். ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
6: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் குறைவுகளை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிரியமானவர்களே, கர்த்தர் நிறைவானவர். அதே போல அவருடைய பிள்ளைகளும் எல்லா விதத்திலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கானாவூர் கல்யாண எப்போது திராட்சரசம் குறைந்ததோ, எப்போது திராட்சரசம் இல்லாமல் குடங்கள் வெறுமையாயினவோ, அப்போதே அந்த வெறும் குடங்கள் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்டன. திராட்சை ரசத்துக்கு பதிலாக வேறு திராட்சை ரசம் வார்க்கப்படவில்லை, பதிலாக தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. சீசர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவினால் அற்புதம் நிகழ்ந்தது. அற்புதங்களை கண்டதினால் தான் சீசர்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் அதிலும் பார்க்க காணாமல் விசுவாசிப்பவர்கள் சீசர்களை காட்டிலும் அதிக பாக்கியம் உள்ளவர்கள். இங்கே 6 கச்சாடிகள் சில ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை காண்பிக்கின்றன. முதலாவது அழைப்பு, இரண்டாவது திராட்சை ரசம் அதாவது பரிசுத்த ஆவி, மூன்றாவது தேவனுடைய நேரம், நான்காவது கீழ்ப்படிவு, அவர் சொல்லுகிறபடி செய்தல், ஐந்தாவது வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படுதல், ஆறாவது அற்புதம் நிகழுதல். ஆம், எமது அழைப்பை அனுதினமும் புதுப்பித்து புது ரசமாகிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்து உலக வாரங்களும் கவலைகளும் இல்லாமல் எம்மை வெறுமையாக்கி தேவனுடைய வார்த்தையால் எம்மை நிரப்பி தேவன் எம்மில் அற்புதங்களை செய்ய எம்மை ஒப்பு கொடுத்ததால் அந்த வெறும் கச்சாடிகளை இயேசு நீரால் நிரப்பியது போல் வறுமையான எங்கள் உள்ளமாகிய பாத்திரங்களை தேவன் ஆசீர்வாதங்களால் நிரப்பி அற்புதத்தின் மேல் அற்புதம் நிகழ செய்வார். பிரியமானவர்களே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. உங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.

ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஆதிகாமம் 28:15 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி கொண்டு வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி அந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, For I will not leave you until I have done what I have spoken to you. Book of Genesis chapter 28 verse number 15. கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்பதை இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து மறுபடியும் உன்னிடத்திற்கு நான் நீ சேர வேண்டிய இடத்திற்கு எந்த இடத்திலே இருக்க வேண்டுமோ எந்த இடத்திலே நீ வர வேண்டுமோ அந்த இடத்துக்கு உன்னை திரும்பி கொண்டு வருவேன் என்று சொல்லுறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யவும் உன்னை கைவிடுவது செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுவார், ஆனால் அதை செய்து முடிக்க மாட்டார். இதுதான் நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு நமக்கும் இருக்கிற அங்கே ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவன் தன்னுடைய சகோதரனுக்கு செய்த ஒரு துரோகத்தின் நிமித்தம் நாட்களை பாருங்கள், அவன் புறப்பட்டு போகிறான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே அவருடைய தாயார் அனுப்பின வேளையிலே அவன் அப்படியே புறப்பட்டு போகிற வேளையிலே அங்கே வனாந்திரத்திலே பாருங்கள், அவன் நாட்களை நடந்து செல்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை இந்த நாட்களிலே காணுகிறான். தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தையும் அவனுடைய காரியங்களையும் குறித்து அந்த இடத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த தரிசனத்தின் மூலமா இந்த நாட்களிலே தேவன் பேசுகிறார். எப்படி என்றால், நான் உனக்கு சொன்னதை செய்ய முடியும். அப்படியானால் அந்த வார்த்தை, அவரோடு பேசின வார்த்தையினுடைய தரிசனத்தை தேவன் அவருக்கு செய்து முடித்தது மட்டுமல்ல, அவரை அங்கே இரு பரிவாரங்களோடும் அடுத்த நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்வது மறுபடியும் அவருடைய தேசத்துக்கு அங்கே கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற வருமான கர்த்தருள்ள, இதுதான் கர்த்தர், அவர் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தேவன் தான் அவர் என்று சொல்லி, யெஸ்டர்டே டுடே அண்ட் ஃபோர் எவர். அப்படியானால் அன்பான கர்த்தருடையவர்களே, அந்த ஜீவன் உள்ள தெய்வத்தை நாங்கள் இன்றைக்கு தெய்வமாக கொண்டிருந்தால், அவரை சொந்த இரட்சகராக அந்த நாட்களிலே நாங்கள் அறிந்திருந்தால், அவரோடு நாங்கள் உண்மையாக அந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே அவரோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை ஆராதித்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரோடு நம்பிக்கை வைப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் இந்த வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை குறித்து உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்தார், என்ன எப்படியாக உங்களோடு பேசினார், என்னத்தை உங்களுக்கு சொன்னார் என்பதை தயவு செய்து நாட்களை நீங்கள் திரும்ப நினைவுபடுத்தி பாருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் இந்த நாட்களிலே அங்கே பொய் சொல்லாது என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் இப்படியாக தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தரிசனத்தை கொடுப்பாரா இருந்தால், அவர் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தேவனாக இருப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனம் நாட்களிலே யோசேப்பை விட்டு நீங்கவில்லை. சிறைச்சாலையில் இருந்தாலும், குழியிலே போடப்பட்டாலும், அடிமையாக அந்த தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாலும், தரிசனம் தரிசனம் தான். அருமையான கர்த்தருடையவர்களே, கனவுகளை நிறைவேற்றுகிறவர் அவர், தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர் அவர், வாக்குத்தத்தை அங்கே நாட்களில் செய்து முடிக்கிறவர் அவர் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரே வார்த்தையாக இருக்கிற படியினால், அந்த வார்த்தையின்படி தான் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். அதனாலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்டு திரும்புகிற வேளையில் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 26ஆம் தேதி, 6ஆம் மாதம், 26ஆம் தேதி, ஜூன் மாதம், 26ஆம் தேதி, ஜூன் மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:32, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என எந்தெந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் என்று அந்த வசனம் முடிகிறது. ஏசாயா 30:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக.

0: ஊழியர்கள் அனுப்பி தருகிறார்கள். அவற்றை அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு எங்களுடன் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே அதிகால வேளையிலே சௌரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் சௌரி வீனோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் ஓட்டமா வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: பிரைஸ் ஓட்டமா. உங்களோட வார்த்தையை போல இன்னொரு வார்த்தைகளுக்கு மனம் பொருந்தி அவரை சேவித்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று. ஹல்லேலூயா.
0: ஆமென். ஆமென்.
1: அவருக்கு சோத்திரம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் ஐயா. இன்றைக்கு பேர பிள்ளைகள் எல்லாரும் வேறிய நம்முடைய காலமே. நான் கொஞ்ச நேரம் இருந்து கொஞ்சம் ஆராதிக்கிறேன் ஐயா.
0: ஓகே.
1: சூத்திரம் சூத்திரம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்.

அல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலர் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் மத்தியிலே தேவ கிருபை அதிகமாய் இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள்லே எத்தனை தடவை நாங்க சொல்ல முடியுமோ ஹல்லேலூயா. நெருக்கங்கள் மத்தியிலே, குழப்பங்கள் மத்தியிலே, போன்ற வேளையிலே என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். யோபு அப்படித்தான் சொல்றார், ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் இது தெரிந்த பாடல் தான், நாங்களும் சேர்ந்து பாடுவோம். நேற்றைய நாளிலும் பார்த்தோம், கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் அங்கே கிருபை பெருகும் என்று. ஹல்லேலூயா. நாங்க ஸ்தோத்திரம் செலுத்த ஸ்தோத்திரம் செலுத்த ஸ்தோத்திரம் செலுத்த தேவனுடைய கிருபை அதிகமாய் பெறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராத

ஹல்லேலூயா. ஆண்டவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறவரும் ஆகிய ராஜாவே, உமை ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மரித்து போன தெய்வத்தை ஆண்டவரே தேவனை ஆராதனை செலுத்தவில்லை அப்பா. ஆண்டவரே, தேவனை கேட்கின்ற காதையும் ஆண்டவரே தேவனை ரட்சிக்கின்ற கரங்களே முடிய எங்கள் நல்ல ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ராஜா தேவனே, அப்பா பிதாவே, தகப்பனே, உடைய பிள்ளைகள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் உயிர்ப்பிக்கிறது உனையா ராஜா. வனாந்திர வழிகளில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளில் தண்ணீர் தடாகத்தையும் உண்டாக்குகிறது உனையா ராஜா. ஆண்டவரே, மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின தெய்வம், மரித்து போன நாயனூர் ஆண்டவரே விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பின தேவனையா ராஜா. என் தகப்பனாய கர்த்தாவே, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் செய்வேன் சொன்ன தேவனே ராஜாமுக்கு சூத்திரம் ஐயா. தகப்பனே, உயிரோடு இருக்கிற ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே இந்த கால வேளையில் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே தேவரீர் நீர் எழுந்தருளி, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது, அக்கினியை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரே தைரியம் கொடுத்து பலன் கொடுத்து ஆண்டவர்களை வழி நடத்த வேண்டுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்களும் சொந்தேவனே. அப்பா பிதாவே, உமக்கு சாட்சிகளாக இருக்க, உமக்கு மகிமையாயிருக்க ஆண்டவரே எங்கள் மேல் கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலிலூயா, ஹாலிலூயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தெய்வம் அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தெய்வம் அப்பா ராஜா. ஹாலிலூயா, நீரே என் தஞ்சம்.

தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள் சொன்னீரே ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருவோம் அப்பா. எந்த அகப்பனே எங்களுடைய நினைவுகள் சிந்தனைகள் எங்களை வாயின் வார்த்தைகளிலே ஆண்டவரே நம்முடைய நேசம் எடுக்கும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய ஆண்டவரே தேவனே, நேச அக்கினி எங்கள் மேல் கட்டி எரியும்படி செவிக்கிறேன். நேசம் போடி எங்கள் மேல்

ஹல்லேலூயா தகப்பனே, ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஐயா. ஆண்டவரே வாக்கு சொல்லப்படுகிறது ஐயா, தம்முடையவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா தாவீது சொல்லுகிறார் ஐயா, என் விரத ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே ராஜா, என் விரல்களை நான் நம்பேன், ரதங்களை நம்பேன். ஹல்லேலூயா, என் வில்லை நான் நம்பேன். ஹல்லேலூயா, உம்மே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா, தம்முடைய பலத்திலே தாவீது இருக்கவில்லை அப்பா ராஜா. தகப்பனே, உம்மையே நம்பி இருந்த தாவீதை நீர் உயர்த்தின தகப்பன் அப்பா. எங்கள் எல்லாவற்றிலும் உம்மை ஆண்டவரே தேடுகிறோம், நேசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, உம்மை தேடுகின்ற வேளையிலே நீர் தென்படுவீர் என்று சொல்லப்படுகிறது ஐயா. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னவரே ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. எங்கள் எல்லாவற்றிலும் உம்மை நேசிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, என் ஆவியானவரே நடத்தும் ஐயா. ஹல்லேலூயா, என் ஆவியானவரே நடத்தும். என் உயிரான உயிரான உயிரான இயேசு, என் உயிர்

எழுத்திற்கு வந்த ஒரு நோயும் உனக்கு வரவிடேன்னு சொன்ன தேவனே, அப்பா எங்களை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடுவிக்கிறது தேவன் ஐயா ராஜா, எங்கள் பிளவினங்களை நீ ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே தேவன்.

சோத்திரம். குணமாக்கும் தழும்புகள் கொண்டவரே கோடானு கோடி சோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே வருத்தங்களோடு வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குணமாக்க ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த வேளையில விளங்குறபடி ஆளுமக்கு சோத்திரமையாய் நாவியானவரே. உம்மிடத்தில் வந்தவர்களை நீர் புறம்பே தள்ளுகிறது இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே எழுதப்பட்ட வார்த்தைகளை இந்த வேளையிலே ஆண்டவரே எங்கள் வாயினால் நாங்கள் உச்சரிக்கிறோம் தகப்பனே. என் தகப்பனே உமக்கு சோத்திரமையா ராஜா. ஹாலேலூயா. என் வார்த்தைகளை அனுப்பிய காரியமாகும்படி வாய்க்கும் அது வெறுமனே திரும்புவதில்லை என்று சொன்னீரையா ராஜா. ஆண்டவரே காஞ்சோரிக்கு பதிலாக மிருதி செடி எழும்பும் என்று சொன்னீரையா ராஜா. பாலான ஸ்தலங்கள் பயிர் நிலமாக மாற்றப்படும் என்று சொன்னீரேயாப்பா ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பன் இயேசு உம்முடைய பிள்ளைகளுக்காக சாபமாகி நியாயப்பிரமானது சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் நீங்கள் ஆக்கி மீட்டுக் கொண்டீர்கள். ஆண்டவரே கலாத்தியர் 3:13 சொல்லப்படுகிறது அப்பா ராஜா. அன்று என் கிறிஸ்துவை மறைந்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய நல்ல ஆவியானவர் ஆண்டவரே தகப்பனே ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய சரீரங்களை நீர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறபடி ஆளுமக்கு சூத்திரமையா. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் வியாதிகள் ஆண்டவரே வலிகள் இயேசுவின் நாமத்தின இந்த வேளையில இப்பொழுதே அற்று போகிறதப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. குணமாக்கும் தழும்புகள் கொண்டவரே கோடானு கோடி சூத்திரம். பலமாக்கும் வார்த்தைகள் தந்தவரே வாழ்நாளெல்லாம் சூத்திரம். சூத்திரம் சூத்திரமே குடிகூல் சூத்திரமே சூத்திரம் சூத்திரமே

0: ஆவியானவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தும் ஐயா ராஜா. இந்த நீளும் ஆண்டவர் வேதனைகளிலே துன்பங்களிலே நெருக்கங்களிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சவுனுடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு திருச்சபைகளும் பலகி பெருக்கமாக்க வேணுமா செவிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் எதிர்கால சந்ததிக்காகவுமே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாய் தகப்பனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கிருபை உள்ளக்காரன் கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை வீடுகளிலே இருக்க விடாதேமா பாராஜா. தடைகளை நீக்கி ஐயா அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியே நாவியானவரை உதவி செய்யும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஐயா முறுமுறுக்கிறவர்கள் கீழ்படியாதவர்கள், ஆனாலும் கூட எங்கள் நல்ல ஆவியானவர் மிக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு வழிகாட்டினீரே அப்பா ராஜா. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளும் மக்கு ஆண்டவரே கீழ்படியாதவர்களா இருந்தாலும் கூட ஆண்டவரே, தாய் தகப்பன்மார் கீழ்படியாதவர்களா இருந்தாலும் கூட ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஒரு சந்ததி சேவிக்கும் அது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும் தகப்பனே. தாய் தகப்பனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரே உடைய சமூகத்திலே வளர்க்க கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசங்களிலே ஐயா ஒரு சந்ததி ஆண்டவரே உண்மை சேவித்ததப்பா. இன்று வரைக்கும் ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே சந்ததியின் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் தயை இருந்து நடத்துகிறதப்பா ராஜா. ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல் விளக்க போல் இருந்தார்கள் ஐயா. அவருடைய வெளிச்சத்திலே நாங்களும் ஆண்டவரே கழி கூறுகிறோம் தகப்பினே. அப்பா அந்த ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் மேல் இருக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. எங்கள் சந்ததி இந்த தேசத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. நாங்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் எங்கள் பிள்ளைகள் எங்கள் ஆண்டவரே குடும்பங்கள் எங்கள் சந்ததிகளே ஆண்டவரே கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறீர் என்பதை அறிக்கையிடுகிறோம் ஐயா. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்கள் சந்ததிகளை விடுதலையாக்கி அன்பின் குமாரிய ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே தேவனே. நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எங்கள் சந்ததிகளுக்கு வாழ்வு கொடுக்கவும் அவர்கள் பரிபூர்ணமடையும் அந்த கர்த்தரப்பா ராஜா. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிற தேவனையா ராஜா. ஆண்டவரே இருளில் இருக்கிறவைகளை நீர் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவனையா ராஜா. அந்த ரங்கத்திலே பார்க்கிற தகப்பன் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே நம்முடைய கருத்திலங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். பிளஸ் யூ பிளஸ் யூ.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தர்தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். குடும்பமாக இணைகின்ற பொழுதும் கத்தருடைய கரம் கூட இந்த வழிநடத்துவதாக. சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், விசேஷ காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தரை சித்தமாக திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் அம்மா. ஆமீன்.
0: Amen. Bless you. Bless you. Amen.
1: Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்
2: வானொலியின்
1: ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜபிக்க ஆயத்தமாகிறோம். ஊழியர்கள் இணைத்து வழி நடத்துவாராக. கத்தரி கரத்திலே போய்க்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கத்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் அவர்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்று 26ஆம் தேதி, 6ஆம் மாதம், 26ஆம் தேதி, ஜூன் மாதம், 26ஆம் தேதி, ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கத்திரண்டை யுவங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கத்திர தாமே ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. தங்கு தடை என்று எண்ணிய கத்திர உதவி செய்வாராக. கத்திரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்கான வசனம் சாமுவேல் 5:6 மன்னிக்க வேண்டும். இன்றைய நாளுக்கான 365 நாளில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் 1 Samuel 5:6, 51 பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்தும் வெளிப்படுத்தல் பன்னிரண்டு பதிமூன்று வெற்றி நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நச்சிந்தனை, வாக்கு தத்தம், அதோடு தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் ஆமேன் என்று அந்த வசனம் முடிகிறது. இசாயா 30:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக இணைந்திருக்கிற ஊழியரை பார்ப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஆயிரின் அவர்கள் இணைந்திருந்தார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். 8 மணிக்கு அப்பாதவர்கள் வருவார்கள். அந்த வகையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி ஜெனட் இணைந்திருக்கிறார். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற அந்த ஊழியங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். இதே வேளையிலே ஆரம்பமாகிறது. அந்த வகையில் இணையுங்கள். பலர் இணைகிறீர்கள். இணையாதவர்களையும் இணைத்து நீங்கள் வழி நடத்துங்கள். ஒரு காரியம் செலவழிக்கிறேன். ஆமாம், நேற்றைய நாளிலே இரவு வேளையிலே சௌரி சுபா இளங்கோ ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியை நான் வேலையிலிருந்து அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர முதல் 175 பேர் பார்த்துருக்கிறார்கள் அந்த செய்தி. என்ன செய்தி? உங்களை கர்த்தர் ரட்சித்து வழி நடத்தி வருகிறார். அது அந்த சந்தோஷத்தோடு மட்டும் இல்லாமல் அடுத்த படியிலே நீங்கள் கால் வைக்க வேண்டும். அடுத்த காரியங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் அதற்கான உந்து பலனை தந்து வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். ஒரே இடத்திலே தூங்கி நிற்காமல் ஓட வழிவிடுவோம். ஆமேன், கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் அன்றன் தாசனை வரவேற்றுக் கொண்டு சௌதரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் லோட்டம்மா.
0: ப்ரைஸ் லோட் அண்ணா.
1: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
0: வானொலி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியன்னா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்றைய நாள்ல நாங்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற நாளா இருக்கிறபடியா அங்கு சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே என்று சொல்லி எழுதி இருக்கிறோம். ஒரு வாலிபனுக்கு இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னான். அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய நடந்து வருகிற பகுதிகளிலே அல்லது அவனுடைய வழிகளிலே அங்கு பிரச்சனைகள் வருகிறபடியால் அவர்கள் அங்கு தேவனை விட்டு அங்கு பின்வாங்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றா இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஏனென்றா அங்கு சங்கீதம் 51:5 கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நீரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்றா. பெற்றார் முதலாவது பிள்ளைகளுக்காக அங்கு காத்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனண்டா பெற்றாருடைய செபம் அங்கு பிள்ளைகளை அங்கு உயர்த்தும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எங்களுடைய அர்ப்பணிப்பு கூட பிள்ளைகளை உயர்த்தும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இந்த அதிகாலையிலே நாங்க காத்திருப்பது எவ்வளவோ மகிமையான காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். என்னுடைய வீட்டில கூட அநேக நாட்கள் என் பிள்ளைகளின் படிப்பு தடைகள், எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள, நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன் சொன்ன போதுதான் என் பிள்ளைகளுக்கு அதிக உயர்வு வந்தது. அதே போலதான் நாங்கள்
2: உங்களுடைய அர்ப்பணிப்பு நாங்கள் செய்யும் போது தேவனுக்கு எங்கள் பிள்ளைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவர் வருவார் என்றது நாங்கள் கண்டுகொண்ட உண்மையை சொல்லுகிறேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஞானமாகிய கிறிஸ்துவை நாங்கள் இன்னும் இன்னும் அறிய அறிய எங்கள் பிள்ளைகளின் வாழ்வு உயரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தியானித்து அதில் வருகிற புத்தி என்ன என்று உணர்ந்து தேவனுடைய கிருபை அங்கு தேவனுடைய பெலன் அந்த கூடிய ஞானம் தெளிந்த புத்தி நல்ல அறிவு இவைகளை நாங்கள் முதலாவது பெற்றார்கள் அறிந்து புரிந்து கொண்டு செயல்படுவோமா இருந்தால் எங்களுடைய ஜபம் பிள்ளைகளை நடத்தும். எங்களுடைய ஜபம் பிள்ளைகள் வழியிலே விழ விடாது. ஆகவே எங்களிலே பெற்றாரிலும் அநேக பிள்ளைகளை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளின் விவேகம் அங்கு வெளிப்படும். ஆனால் அதுக்குள்ளே அந்த தேவ நீதி இருக்குமானால் அங்க நியாயப்படி செய்ய அவர் நிதானத்தை கொடுப்பார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாளிலே பாருங்கள், சில சில காரியங்கள் எவ்வளவு ஆலயத்துக்குரியவர்களா இருந்தாலும் எவ்வளவோ அரசாங்கத்துட்டு அது இது என்று சொல்லி அங்கு எடுக்கிறதை என்னுடைய மகன் சொல்லி கவலைப்படுவார். அம்மா இப்படி எல்லாம் செய்கிறார்களே, எங்களுடைய கிறிஸ்தவ உலகமே எங்கள் தமிழ் இனமே இப்படி செய்கிறது. ஏனென்றால் மாறி மாறி மாறி மாறி அங்கு பணத்தை எடுக்க வேணும், அரசாங்கத்திட்டு எடுக்க வேணும் என்று சொல்லி படுகிற பாடுகள் அதிகமாய் இருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நாங்கள் ஒரு கணம் மாற வேண்டும். அது எந்த பணமா இருந்தாலும், உங்களோட வீட்டு பணமா இருந்தாலும், என் வீட்டு பணமா இருந்தாலும், அது கர்த்தருக்கு சொந்தம் என்றதை நாங்கள் ஒரு உணர வேணும், புரிய வேணும், அறிய வேணும். அப்பொழுதுதான் நாம எல்லாருக்கும் தரித்திரர்களுக்கும் போஷிக்கப்படவும் உண்மையான எங்களுக்குள்ள இருக்கிற அந்த தகுதிகள் தகமைகள் அதை நாங்கள் இழந்து போகிறோம். ஏனென்றால் இதனால் அவர்கள் அங்கு வெறுப்பு கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த காரியங்கள் ஞானமற்று நடக்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இன்றைக்கு இடைவெளி அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகள் வந்து பெற்றாரை பார்க்கும் போது அம்மா இப்படி இருக்கிறா, அம்மா இவ்வளவு உண்மையா இருக்கிறா, அப்பா இவ்வளவு உண்மையா இருக்க, நானும் அப்படி உண்மையாகவே இருக்க வேண்டும். என்னுடைய மகனுடைய வேலைக்காக அவர் இதண்ட போது அவர் ஒரு பெரிய அதிகாரி ஒரு இடத்திலே சந்திக்க நேர்ந்தது. அந்த அதிகாரி கேட்டாராம், உனக்கு என்ன வேலை, உனக்கு விருப்பம் என்று சொல்லி அவர் இவர் சொன்னாராம், நான் களவெடுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நான் பொய்யான கணக்குகள் போடக்கூடாது, ஆனா நான் படிச்சது அதுதான் என்று சொன்னபோது அவருக்கு அந்த அதிகாரி அந்த வேலையை கொடுத்து அவரை உயர்த்தினார். ஏனென்றால் அந்த உண்மைத்தன்மைக்காகத்தான் அந்த வேலை அவருக்கு கிடைச்சது. ஆகவே இந்த வாலிபர்களுக்கு நாங்கள் சொல்லி காட்டி இந்த உண்மைத்தன்மை உன்னை எப்பொழுதும் உயர்த்தும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதிலே நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும், துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், துன்மார்க்கமா நாங்க பணம் சேகரிக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் அது காரிருளுக்குள்ளே ஒரு நாள் போய்விடும் என்பதை நாங்க காணக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே இந்த வாலிபர்களுக்கு மத்தியிலும் பெற்றாருக்கு மத்தியிலும் இன்றைக்கு பிரச்சனைகள் அதிகம். பிள்ளைகள் என்ன செய்தார்கள், நாங்க படிச்சு நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். ஆனா பெற்றாருக்கு அனுபவம் இருக்குது, வாழ்க்கையிலே இப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்ற அந்த அனுபவம் இருக்கிறது. இந்த மாற்று கலாச்சாரத்திலே நாங்கள் படுகிற பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் சிலதுகள் உண்டு தான், எல்லா பெற்றாரும் அப்படித்தான். ஆகவே பாஸ்டர் அவர்கள் நீங்கள் இந்த பிள்ளைகளும் கத்தரி அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், இந்த பெற்றாரும் ஒரு உணர்வோடு புரிந்து கொண்டு இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை கத்தர் நிவித்தியாக்க வேணும் என்று சொல்லி நீங்க பாஸ்டர் அவர்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். ஆவியானவரே, இன்று பல மக்கள் பெற்றோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, அவர்கள் தேவனுடைய வசனத்தை தாங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடக்காததின் காரணமாக பெற்றோருக்கும் வாலிபர்களுக்கும் உள்ளே பிளவுகள் ஏற்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய சிறு வயதில் இருந்து அவர்கள் இந்த வசனத்தின்படி வாழாததன் நிமித்தம், பெற்றோர்கள் வசனத்தை அறியாமல் வாழுகின்றதன் நிமித்தம், ஒன்றான மெய்த்தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும் பொழுது ஆண்டவரே அந்த வாலிபர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது யோசேப்பை சிறையில போட்டார்கள். இப்படி பலவிதமான இடங்களில் இருந்தாலும் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அதே போல ஒவ்வொரு வாலிபர்களோடும் அந்த மெய்யான தேவனை அவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளும் பொழுது அந்த வாலிபனோடு தேவன் கூட இருப்பார். அவனுடைய வாழ்க்கை பொல்லாங்கான ஜெயிக்கிற வாழ்க்கை, தேவன் அந்த வாலிபனுக்கு ஞானத்தை, புத்தியை, அறிவை, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய நீதி, உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் வாலிபர்களுக்கும் நீர் அவர்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். இன்றைய காலத்தில, கடைசி காலத்தில மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வாழ்வதன் நிமித்தம் பண ஆசை எல்லா தீமைக்கும் பேராக இருக்கிறது. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றோரும் வாலிபர்களும் தேவனை அறிகிற அறிவை பெற்று அந்த மெய்யான தேவனோடு உறவாடி அந்த தேவனுடைய கட்டளைகளின்படி ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் உம்மை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இப்படியாக வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுப்பீராக. பெற்றோர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பீராக. ஒரு நாள் தேவனுக்கு என்று ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இடப்படுவீராக. ஒவ்வொருவரையும் திருத்திக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோட இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக உமக்கு பிரியமாக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர, பெற்றோர்களோடு நல்ல உறவோடு வாழ, ஆசீர்வாதமாக வாழ குடும்பத்தோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர்களே, அந்த பெற்றோர் பிள்ளைகளோடு அன்பாக தேவனுக்கு பிரியமாக நடந்ததன் நிமித்தம் அந்த பிள்ளைகளில் உயர்த்தப்பட்டார்கள். ஆண்டவரே, இப்படியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கேட்கிற விசுவாசிகளும் நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதம் தேவனுக்கு விருப்பமாக வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து தங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை உயர்த்தி கொள்வார்களாக. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தேவனை பற்றிய அறிவு அவசியம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் வாலிபர்களும் உணர்ந்து இந்த இம்மைக்கு பின்பு இன்னும் கொஞ்ச காலத்தில தேவனுடைய வருகையில அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஆயுதத்தோடு ஜெபித்திருந்து அவர் வருகைக்காக காத்திருந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று இன்னைக்கு அவரோடு கூட 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசு கிறிஸ்துவோடு வாழ முடியும். அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இருதயங்களில உணர்வை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிகன மகிமையை செலுத்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
2: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கத்தர், உங்களோடும் உங்கள் மாலிவ பிள்ளைகள் ஜுவதிகள் அவருடைய வளர்ச்சிகள் பெருக்கங்களை கத்தர் உயர்த்தி நடத்துவாராக. ஆமேன்.
3: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
2: ஆமேன். ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்,
2: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்திய வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் தாமே மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் மாலிய பிள்ளைகள் அங்க இருக்கிற அந்த அறியாமை நீக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவிலே அங்கு நிரப்பப்படுவோம். இரண்டு அறியாமை என்ற அந்த இருள் அகன்றாதான் அறிவு அவர்களுக்குள்ளே உண்டாகும். ஆகவே நீங்கள் இந்த மாலிய பிள்ளைகளுக்குள்ளே அந்த அறியாமை நீக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களோட திருப்பாதத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா உங்களுடைய அன்பினால் நிரப்புங்க அப்பா. அப்பா நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. இந்த வாலிபர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நானே வாலியும் சாத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட வெள்ளிப்படத்துல உங்களுடைய அன்பை அவர்கள் மேலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வாலிபர்கள் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவரே உங்களோட திரு ரத்தத்தினால் இவர்களை கழுவி உங்களோட சித்தன்படி உங்களோட சித்தத்தின்படி நடத்துவதற்கு ஆண்டவரே அப்பா திரு கரத்தினால் நீங்க தாங்கி நடத்துற தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. ஆள் கடையில் இல்லாண்டவரே அசையாய் அசையும் போது ஆண்டவரே, அல்லைகளினால் அசையும் போது ஆண்டவரே அன்பராக நீங்க தான் அந்த படகில் இருந்தீங்க ஐயா. இப்பொழுது வாலிபர்களின் படகில் ஆண்டவரே அவர்கள் செல்லும் பாதையில் ஆண்டவரே அவர்கள் தற்கொலையிலும் இல்லாத தேவையில்லாத அசுத்தமான ஆவியலில் ஆண்டவரே மூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களால மட்டுமே இதை விடுதலையாக்க வேண்டும். இரத்தத்தினால் ஜெயம் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின் படி ஆண்டவரே அப்பா நீங்க உங்களுடைய அன்பினால நிரப்புங்க இவர்கள் ஆண்டவரே. உங்களை அறியத்தக்க அறிவையும் உணர்வையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அவர்கள் வழித்தக்கி தப்பி போகாத வண்ணமாக அவர்கள் உங்களை அப்பா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு அன்போடும் அப்பா உங்களுடைய அன்பை செலுத்தி அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா எபினேசரே, எபினேசரே இதுவரையும் வழி நடத்தினீங்க ஆண்டவரே, இனிமேலும் வழி நடத்த வல்லவராய் இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஒரு ஆத்மா என்றாலும் அழிவது உங்களோட சித்தம் இல்லை ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துற உங்களுடைய கிருபையினால கொடுத்து இவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய பெற்றோர்களுக்கான வருகிற அவர்களப்பா இவ்வளவு மனம் தளம்பி அப்பா மனம் சோர்ந்து போயிருக்கிற நேரங்கள் ஆண்டவரே உங்களோட அன்பை ஊற்றுங்க. இந்த வாலிபர்கள் ஆண்டவரே போகும் உடமெல்லாம் உங்களோட சமூகத்தை உணரக்கூடியதாக ஆண்டவரே அப்பா அவர்களுடைய உதடுகள் உங்களை துதிக்கத்தக்கதாக அவர்களுடைய வாயிலையும் அப்பா அவர்களை உதடுகளை அப்பா உங்களோட வல்லமையின துதி பாடல் மூலமாக நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட தரிசனத்தை கொடுங்க அப்பா. அப்பா உங்களோட தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் உங்கள் சமூகத்தை அறியக்கூடியதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்ன விதமான அசுத்தமான ஆவியல் அவர்கள் அவர்களுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் தான் ஜெயம். மூலமாக எங்களை மீட்டுக் கொண்ட தகப்பனே இப்பொழுதும் எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிற தகப்பனே உமக்கு கொடி கொடி கொடி நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அவர்களும் வந்து துதி பாடல்களை அப்பா உங்களுக்கென்று பாடி உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு அப்பா விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்களோட சிலுவையை துளர்ந்து ஏற்று தூக்கி நடப்பதற்கு ஆண்டவரே உலகத்தை வெறுத்து ஆண்டவரே உங்களுக்கு நீங்க தான் ஒரே ஒரு தேவன், உங்களை விட தேவர்கள் இல்லை என்று அறியத்தக்கதாக உங்களோட சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க தயவுள்ள தகப்பனப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே மக்கு நன்றி, நன்றி, நன்றி. இவர்களை ஆண்டவர் இவரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைத்து அப்பா ஆல் ஓவர் த வேர்ல்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் மூவிங், உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு அனுப்பி அவர்களும் அந்நிய பாஷையில் பேசி நீங்களே ஒரு கத்தர் என்று அறியக்கூடியதாக அவர்கள் லட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ரகசியமாக மறைவில் செய்யற ஊழியத்தை ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க. ஒவ்வொரு கிருகைகளையும் அப்பா நீங்க பார்க்கிறீர்கள். அவர்கள் ஆண்டவரே இழைப்பாக கலைப்பாக இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூட்டி அவர்களை அன்பலே போட்ட வால ப்ரொடெக்ஷனை போட்டு ஆண்டவரே அவர்களை காக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. துதி பாடல் செய்த இந்த கால நேரம் பாஸ்டர் நியமலோகனு காண்டி வர்றேன் ஆண்டவரே. அவரோட ஊழியத்துல ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அவங்க சபை எழுந்து பிரகாசிப்பதற்கு உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன். ஜெனட்டுக்காணி வருகிற சிஸ்டர் ஜெனட்டுக்காணி வருகிறேன். அவர்கள் இந்த காலை நேரம் வந்து ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடம் எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு கற்றி கொடுக்கறதுக்கு கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வர பாஸ்டர் அன்டன் ராசனாம் அவர்களையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர் யாவரையும் ஆண்டவர் பிரதர்ஸ் யாவரையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களது தேவைகளையும் சந்திக்கும்படியா ஜபிக்கிறேன் சிஸ்டர்.
5: என்னோட மகளுக்காண்டி வருகிறேன் அப்பா. அந்த மகள் உங்களுடைய ரத்தத்தினால மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. அவர் அவளுடைய தேவையில சந்திங்க. எந்த நேரத்திலும் உங்களோட கிருபை கிருபை கிருபை அவங்க கூட இருக்கும்படியாக அந்த தாயை உங்களோட கிருபையினால நிரப்பி வேண்டிய சேவைகளை சந்தித்து அவர்கள் இப்ப போற பாதையில உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாவை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி மட்டுமே நடப்பதற்கு யாவரையும் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பாராக. ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்
2: யூ. நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ
6: பிரைஸ் தி லார்ட் அக்கா.
2: சத்திய நாக்கல்லே பலவீனப்பட்டு மனத்தாக்கலோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் படிப்பின் நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். சிலர் யோசனையின் நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். வேலை இல்லாத நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு ஒரு புத்துணர்வு உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆண்டவரே, மகாந்தம் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னொரு நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஜீவனோடு எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஜீவனை தந்து காத்துக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் இன்னாவியானவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஒருமித்து கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் இந்த ஜங்கம வானொலியை தந்து ஆண்டவரே அப்பா, மற்ற மனிதர்களுக்காக பல பல அப்பா மனிதர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக யாவருக்கும் எங்களை ஜெபிக்க ஒருமித்து கூட்டி அமைத்திருக்கிறீங்களா ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த வானொலியின் மூலமாக தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமை படட்டும் என்று இந்த வானொலி நடைபெறுகிற அப்பா காரணங்களை அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த வானொலி மூலமாக விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியும் பொருட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரின் காதுகளில் இந்த ஜெபங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்த தகப்பன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உருவாக்கின தகப்பன் ஆண்டவரே, தாயின் கருவிலே எங்களை கண்டீங்களே ஐயா. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அப்பா தாயின் கருவில கண்ட தகப்பன் ஆண்டவரே நீங்கள். என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் அப்பா உலகத்தில் உள்ள சகல ஜனங்களை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்ருவானன் களவாடாதபடி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில் வேலைகள் இல்லாமல் டிப்ரெஷனுக்குள்ளாகி தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆவியானவரே, தங்கள் படிப்புகளுக்கு ஏற்ற வேலைகள் இல்லை என்று எத்தனையோ பிள்ளைகள் வீடுகளில் முட்டங்கி கிடக்கிறார்கள் ஆண்டவரே. வெறுத்து பலவீனம் அடைந்து ஆண்டவரே அப்பா பெற்றோர்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதாரமாகவும் அடைக்கலமாகவும் என் தகப்பனே அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலைகளை நீங்கள் கொடுக்கும்படியாகும் ஏந்தவனே உம்முடன் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவர். அப்பா பலவீனத்தால் ஆண்டவரே, அப்பா பலவீனம் அடைந்தேந்தவனே இந்த பிள்ளைகள் எதுவும் செய்ய முடியாமல் அப்பா அவர்கள் நிலைகள் தடுமாறி போகிறது ஆண்டவரே. செய்ய முடியாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு அப்பா தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள்
7: நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய அடைக்கலத்திலே கூட்டி சேருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகளின் வீடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கருணை கூடட்டும் ஆண்டவரே. தேவனே, அறியாமல் செய்த தவறுகள், அறியாமல் செய்த மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் தானே ஐயா. தகப்பனே, அறியாமல் நடந்ததை நீங்கள் ஒரு விசை மன்னிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? நீங்கள் மன்னிக்கிற தகப்பனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே, கர்த்தாவே, அவர்களுக்கு ஏற்ற இடங்களில் நல்ல வேலைகளை கொடுக்கும்படியாக அவர்கள் ஆண்டவரே இப்படியான நிலைக்குள் ஆளாகாதபடி அப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அதே போல அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வேலைக்கு செல்கிறார்கள், ஆனாலும் கூட அந்த வேலையில எத்தனையோ இடிபாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அப்பா தகப்பன் இந்த ஐரோப்பா தேசங்கள் செல்கிறதையும் அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. அங்கு சென்றால் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல மரியாதை இல்லை. அப்பா வெளிநாட்டவன், வேறு இனத்தவன் என்று சொல்லி இனம் பார்த்து, பாரபட்சம் பார்த்து நடக்கிறதை அப்பா தேவனே நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியாக எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் என் தேவனே. அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அந்த வேலை இடங்களில் ஆண்டவரே ஒரு மரியாதை, ஒரு பதவி உயர்வு, ஒரு சமாதானம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, அந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடு வேலைகளுக்கு செல்லவும், சந்தோஷமாய் தாங்கள் செய்கிற வேலைகளை அப்பா நேர்த்தியாக முடிக்கவும் என் தேவனே, சமாதானத்தோட முடிக்கவும் ஆண்டவரே. என் தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அந்த வேலை இடத்துல இருக்கிற அதிகாரிகள் மத்தியில ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அந்த அதிகாரிகள் ஆண்டவரே பாரபட்சம் பார்க்காதபடி சமாதானத்தோட தங்கள் பிள்ளைகளாக ஒவ்வொரு வேலையில் இருக்கிற பிள்ளைகளையும் அப்பா கர்த்தாவே அவர்கள் என்ன அவர்களின் இருதயங்களை அப்பா நீங்கள் கடினப்படுத்தாதபடி, கடினப்படுத்தின இருதயங்களை நீங்கள் எடுத்து அப்பா நீங்கள் கடினப்படுத்தாத தகப்பனாண்டவரே. அந்த இருதயங்களில் அப்பா நீங்கள் ஒரு சமாதானம் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களையும் அப்பா நீங்கள் பார்க்கிறீங்களாண்டவரே. இப்படியான அதிகாரிகளுக்கு ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இன்றைய காலங்களில் ஏத்தனை ஏத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பலவித பிரச்சனைகள், பலவித அவமானங்கள், பலவிதமான அப்பா எத்தனையோ காரியங்கள், வீடுகளின் பிரச்சனை, பெற்றோராலும் கூடிய ஆண்டவரே கர்த்தாவே அன்பு இல்லாதபடி ஏங்குகிற பிள்ளைகளும் கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களும் தங்களின் பாடு, தங்களின் வேலை என்று பிள்ளைகளை கவனியாதபடி நடக்கிறதையும் நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியாகவும் தகப்பனே பிள்ளைகள் பலவீனப்பட்டு பிள்ளைகள் டிப்ரெஷனுக்குள்ளாக இருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சமாதானத்தோடு நிறைவோடு இருக்கும்படி அப்படியான பெற்றோர்களை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே அன்பு காட்டி, கருணை காட்டி, அக்கறை காட்டி நடக்கவும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று அந்த பிள்ளைகளை விட்டு போகாதபடி என் தேவனே, அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய இரத்தங்கள் என்று சொல்லி, தங்களுக்கு ஆண்டவர் தந்த இதுதான் தந்த ஊழியம் என்று சொல்லி அவர்கள் எண்ணி ஏந்தவனே அந்த பிள்ளைகளை கருசனையோடு காக்கவும், ஏந்தவனே கோழிதன் குஞ்சுகளை காப்பது போல ஒவ்வொரு பெற்றோர்களும் தகப்பனே தங்கள் பிள்ளைகளை காத்து நடக்கவும், உமக்கு பயந்து நடக்கவும், இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படியான பலவீனங்கள் வராதபடி காக்கவும், பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது, எங்கு செல்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், எப்படி வேலை செய்கிறார்கள், இந்த பணம் எப்படி வந்தது என்று கேட்கக்கூடியதான பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பணங்களை ஆசைப்பட்டு, பணங்களை பார்த்து ஏங்கி போகாதபடி, எந்த எப்படி வந்தது இந்த பணம் என்று கேட்காதபடி பிள்ளைகள் அப்பா தகப்பனே பலவீனத்தினாலும், பண ஆசைனாலும், பொல்லாங்கனின் சதி திட்டத்தினாலும் கொண்டு வருகிற இந்த பணங்களில் ஆசைப்படாதபடி ஏன் தேவன் அந்த பிள்ளைகளை கேட்டு எப்படியாக வந்த நல்லது என்று சொல்லி அக்கறையோடு அப்பா தகப்பனே தங்கள் பிள்ளைகளை காவல் காக்கும்படி ஏன் தேவனே ஒவ்வொரு பெற்றோர்களின் இருதயத்தை தொடுங்காண்டவரே. தேவனே கத்தாவே இப்படியாகவும் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடும் கண்ணீரோடும் இது என்ன வாழ்க்கை என்று வெறுத்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு பணம் கொடுத்தால் தான் சந்தோஷப்படும் பெற்றோர்களை கூட நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகள் எத்தனையோ எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ கூடாத நடத்தைகள் கூடாத செயல்களுக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று எந்த விதத்தில் சம்பாதிக்கலாம் என்று அப்பா பிள்ளையான காரியங்களை செய்து இன்றைய காலங்களில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனை பலவீனப்பட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சமாதானம் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு பலவீனப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இப்படியாக பலவீனத்தினாலும் நோயினாலும் சோர்விட்டு போகிற இந்த பிள்ளைகளை நீங்கள் அடைக்கலமாக நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆதரமாக அப்பா உம்முடைய சிறகுகளால மூடி இந்த பிள்ளைகளை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இது உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சத்ரா கையில் அகப்பட்டு போகாதபடி கள்ளவாடப்படாதபடி எந்தவனே நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் எந்தவனே கத்தாவே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனையும் அப்பா அந்த சகோதரியோடும் உம்முடைய திருக்கரம் கூட இருக்கட்டும். இந்த குடும்பங்களையும் இந்த அப்பா இந்த இப்ப இந்த இதை நடத்துகிற இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரே தகப்பனே அவர்களும் ஆண்டவரே போக்கிலும் மரத்திலும் எல்லா விதத்திலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய குடும்பங்களை சத்ருவானவன் அந்த பாலிப பிள்ளைகளை எங்கே விழுத்தலாம் எங்கே எங்கே என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய அக்கினி முதலாள வேலி அடைத்து எங்கு சென்றாலும் எந்த வேளையிலும் இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காதபடி எங்க எந்த தீங்கும் சத்ருவானவன் கொண்டு போகாதபடி உம்முடைய தூதர்களை அனுப்பி நீங்கள் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே இந்த நாளிலும் இங்க வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தகப்பனே செல்கிற இடங்களில் ஞானத்தோடு நடக்கவும் ஞானமாய் செயல்படவும் ஏந்தவனே அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்ல வாழ்க்கைகளை அமைத்து கொடுங்க ஆண்டவரே. தேவனே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, மன மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. செல்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் ஒரு ஒளியுள்ள பிள்ளைகளாக, செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யும்படிக்கும் வேலைகளிலும் ஒரு சமாதானம் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே அப்பா சோர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பலவீனத்தை கொட்டுக்கிற போல்லாங்கின் ஆவியை நீங்கள் முறையடித்து போடுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ராஜா. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டுங்காண்டவரே, தொட்டு பலப்படுத்துங்காண்டவரே. அப்பா அப்பா அதே போல கத்தாவே என்னுடைய மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா என் மகளோடும் கூட இருங்காண்டவரே. நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அப்பா நீங்கள் காத்து கொள்ளுங்காண்டவரே. இம்மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே, இனிமேலும் நீங்கள் எங்களை பாதுகாத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
8: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் இசிமாவோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
7: ஆமேன் ஆமேன்
8: ஆமேன். நாங்கள் சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர்
9: Praise the Lord, sister.
8: Praise the Lord. Engal and
2: இந்த வாலிபதிகளுடைய வாழ்க்கை பகுதிகள் அங்கு மிகவும் மிகவும் மோசமான நிலைமைக்கு கடந்து செல்கிறது. அங்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் குடும்பமாய் வாழ முடியாமல் விவாகரத்துகள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். குடும்பம் கத்தரால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லியும் தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு இவர்கள் தங்களுடைய சரி செய்து கொள்ள கத்தர் அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தையிலும் பேச வேணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
9: அன்பானா அப்பா பிதாவே, வேலையில இருந்த ஜெபத்தை தந்ததுக்காக ஜெபிக்க இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காக உங்க சொல்லிக்கொள்றோம். உயிருள்ள தேவனே நீர் அப்பா உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அப்பா இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா இந்த பாலிவ ஜுவதிகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இங்கு பிறந்த பிள்ளைகளும் இளம் பிள்ளைகளும் ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த தெரியாமலும் ஆண்டவரே உங்களுடைய அனுகிரகங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளாமையும் இந்த பிள்ளைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுக்கிறவன் நீர் அப்பா. அப்பா உங்களுடைய அன்பு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி பொறுமையாய் இருக்க வேண்டும் என்றத ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்ப பொம்பளைகளையும் அந்த குடும்ப தலைவனையும் தலைவியையும் அன்புக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே நீர் அந்த குடும்பங்களை நடத்தவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. தலைவன் ஆண்டவரே நீர் அவருக்கு தலைவாய் இருக்கிற போல மனைவியானவள் அந்த கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே அதை அவர்கள் பிள்ளையா

எப்படி பேசணுமென்றதும் தெரியாம, எப்படி கதைக்கணும், எப்படி அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேணுமென்றது தெரியாமல், அறியாமல், புரியாமல், விட்டு கொடுப்பு இல்லாமல் ஆண்டவரே நடத்துகிறார்கள். ஆண்டவரே, நீர் அந்த குடும்பங்களுக்கு வாசம் செய்யறதுக்காக போயிட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அந்த வாசம் செய்யும் ஆண்டவரே. நீங்க நடுவுல இருக்கிறதுக்காக, அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாய் நீங்க காவலாய் இருக்கிறதுக்கு, ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு சின்ன பிள்ளை, ஜுவதிகள், பிள்ளைகள், கணவர் மாற ஆண்டவரே, இல்லம் பிள்ளைகள் ஆண்டவரே, அவசரப்பட்டு வயது வரும்போது முன்னமே கல்யாணம் கட்டுகிறார்கள். ஆனா அவசர அவசரமாக அப்பா விவாகரத்து செய்ய துணிஞ்சு நிற்கிறார்கள். துணிகரமான காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே, நீர் அந்த குடும்பங்களுக்கு சாட்சியாய் நிற்கும்படி அப்பா, இளம் வயது குடும்பத்துக்கு நீங்க சாட்சியாய் இருக்கிறன்னு சொன்னது போல, இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீங்க சாட்சியாய் இருக்கிறதுக்காக, பாதுகாப்பாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரே, சண்டைகள் வரும்போது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து நடக்கும்படியாக, விட்டு கொடுத்து ஆண்டவரே தாழ்ந்து நடக்கும்படியாக ஆண்டவரே. அப்ப பெற்றோர்கள் அந்த அனுபவங்களை அவர்கள் கேட்க தவறுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் இதுக்குள்ள தலையிடக்கூடாது என்று சொல்லி உதறி தள்ளி, அவங்களுக்கு அனுபவம் தேவையில்லை என்று சொல்லி, தங்கட இஷ்டத்துல ஆண்டவரே, தங்கட இச்சையில நடக்கிறார்கள் ஆண்டவரே. இஷ்டம் தங்கட விருப்பம், தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த அதிகாரத்துல நடக்கிறார்கள் ஆண்டவரே. அதுல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்ப ஒரு விஷ ஆண்டவரே, ஒரு விஷ நீங்க அன்பு கூந்த அந்த குடும்பங்களை பாருங்க ஐயா. ஐயா இட்டங்குங்க ஐயா. அப்பா, உங்களுடைய இட்டக்கம் எங்களுக்கு வேணும் இந்த குடும்பங்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. அறியாம இந்த குடும்பம் நடத்துற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே. அப்ப ஆலயத்துல வந்து கல்யாணம் செய்யறாங்க, அவசர அவசரமா விவாதித்து செய்யறாங்க. அவர்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. கூட இருங்க, ஒவ்வொரு கட்டி எடுப்புங்க ஆண்டவரே. அப்ப கட்டி எடுப்புங்க ஆண்டவரே. அன்பு அந்த குடும்பங்களுக்கு அன்பு கொடுங்க ஐயா ஆண்டவரே. இப்படித்தான் நடக்க வேணும்னு அந்த ஞானம் ஆண்டவரே, இப்படித்தான் குடும்பம் விட்டு கொடுத்து நடக்க வேணும் என்று ஆணும் பெண்ணுமாக யோசிக்க அந்த அறிவு, ஆற்றல், ஞானம் உம்முடைய ஞானம் ஆண்டவரே, உம்மட்டே

0: அவருடைய டெலிபோன் கட் ஆகி இருக்குது. நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் டொனால் பிரதர், பிரைஸ் லார்ட். நீங்கள் வந்து எங்கள் வாலிப பிள்ளைகள், சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள்,
1: வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுங்க ஐயா. உங்களோட அனுக்கிரகம் ஆண்டவரே, எந்த காரியம் செய்தாலும் உம்மட்ட வந்து கேட்டு செய்யற அந்த ஞானத்தை நீங்க கொடுக்கறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, வேலை இந்த ஜெபத்தை தந்ததுக்கு உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.
0: நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, நீங்கள் வாலிபர்களின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய சிந்தைகள்ல, அவருடைய இருதயங்கள்ல தேவனுடைய பரிசுத்தாவியானவர் தேவி எழுப்ப வேண்டும். நீங்கள் ஜெபத்திலே கத்தரு அவர்களோடு கூட இருந்து மற்ற வாலிபர்களை ரட்சிக்க கூடிய ஒரு இரக்கத்தையும் ஒரு தயவையும் ஒரு வல்லமையும் அவர்களுக்குள்ள உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைத்திருங்க. தேவனே, ஒரே புதரான குமார் அனுப்பியப்பா, பரிசுத்த ரத்தம் சிந்தி தேவனே கட்டின சபைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதா. தேவனே, சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்கள் அப்பா பிதா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க, ஒவ்வொரு விசுவாசிகளையும் பொறுப்படுங்கள் அப்பா என் தேவனே. விசுவாசமாய் வாலிப பிள்ளைகளை தேவனே வழி நடத்த தேவனே, தாய் தேவனுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா பிதா. ஓ, என்னுடைய ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாறான் சொன்னீங்கள் தேவனே பிதா. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவனே சத்திய வார்த்தை போதிக்கப்பட தேவனே

0: ஞானத்தை போதிக்கிற வார்த்தை, அறிவை உணர்த்துகிற வார்த்தையினாலே இந்த பால்விய பிள்ளைகளை ஊன்ற கட்டத்தக்கதாக தேவனே ஊழியக்காரர்களே புறப்படுங்களையா இயேசு ராஜாவே. தேவனே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே வழிநடத்துங்கப்பா, ஆவியானவரே உடைய கனியினாலே நிரப்புங்கப்பா ஒவ்வொரு வாழ்வ பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஊழியக்கார தாய் தேவப்பன் நிரப்புங்கப்பா என் தேவனே. கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டுவிட்ட முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்களே சார் ராஜாவே. தேவனே உம்முடைய வார்த்தையிலே குடும்பத்தை கட்ட தேவனே, கணவன் மனைவி தேவனே ஒரு மனத்தின் ஆவியப்படும், ஐக்கியத்தின் ஆவியப்படும், அன்பின் ஆவியப்படும் அப்பா. வாழ்விய பிள்ளைகளை நடத்துறதற்கு தேவனே ஞானத்தை கொடுங்கள் அப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா நன்றி. இந்த தேவனே இவருடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா. உம்முடைய வாழ்விய பிள்ளைகளை வழிநடத்த தாய்தாப்பனுக்கு தேவனே உடைய கிருபையினாலே அவளை நிரப்புங்க அப்பா, உடைய அன்பினாலே நிரப்புங்க, ஞானத்தினாலே நிரப்புங்க அப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, என் தேவனே புறப்படுங்கள் அப்பா. தேவனே ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய வார்த்தையிலே சபைகளிலே ஊன்ற கட்ட தேவனே கிருப செய்யுங்க. பவுல் சொல்லுகிறா, இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே நான் வந்தேன் என்றப்பா. தேவனே உம்முடைய தேவனே இது வாலிப பிள்ளைகள் சபையுள்ள வாலிப பிள்ளைகளை தேவனே ஊன்ற கட்டத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையே தேவனே பிதாவே இந்த பிள்ளைகளுக்கு தேவனே போதிக்க, தேவனே ஞானமுள்ள வார்த்தையை போதிக்க, அறிவை உணர்த்துள்ள வார்த்தையை போதிக்க தேவனே ஊழியக்காரருக்கு கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே. இந்த பிள்ளைகள் புறப்பட்டு போய் மற்ற வாலிப பிள்ளைகளை ஆதாயப்படுத்தத்தக்கதாக தேவனே இந்த பிள்ளைகள் நீங்கள் அபிஷேகிங்கப்பா, அக்கினி ஜுவாலியாய் மாற்றுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ஆவி, உம்முடைய வார்த்தைகளாலே இந்த வாழ்வ பிள்ளைகளை நிரப்புங்கப்பா என் தேவனே. ஆத்ம ஆதாயம் செய்யத்தக்கதாக இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா, உம்முடைய அறிவு தெளிந்த புத்தியை கொடுங்கள் ஆவியானவரே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த தேவனே புறப்படும் ஐயா என் தேவனே பிதாவே. வாழ்விய பிள்ளைகள் அப்பா சங்காரமாறந்த நீங்கள் பாக்குறீங்களப்பா பிதா. உலக காரியங்கள் மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் தவனே இவளை ஆட்கொள்ளாதபடி ஆவியானவரே நீங்கள் இவளை ஆட்கொண்டு வழிநடத்துங்கப்பா என் தேவனே. ஓ ஆவியானவரே ஆட்கொண்டு வழிநடத்துங்கப்பா என் தேவனே. விசுவாசமா சபைகளை பொறுப்படும் அப்பா பிதாவே, சபையுள்ள வாழ்வ பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. ஊழியக்காருடைய தவனே ஊழியம் சேர பாஸ்டமாரை பொறுப்படும் அப்பா பிதாவே, அவருடைய பிள்ளைகளை பொறுப்படுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. அந்த குடும்பங்களில ஒரு மதத்தின் ஆவியப்படும், ஐக்கியத்தின் ஆவியப்படும், அன்பின் ஆவியப்படும் அப்பா பிதாவே. குடும்பத்தை நடத்த தெரியாதவர் எப்படி சபையை கட்டுவான்னு சொன்னீங்களே தேவனே. குடும்பத்தை நடத்தவனே இந்த ஊழியக்காரருக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா பிதாவே. சகோதர ஒருமித்து ஒருமித்து வாசம் என்ற அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நான் கட்டுவேன் சொன்ன தேவனே. ஒரு மதத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவியப்படும் ஐயா. அன்பு தேவனே கடைசி நாட்கள்லே தேவனே பிதாவே தணிந்து போகும்னு சொன்னீங்க சார் ராஜாவே. அதை தேவனே சபைகள்லே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறோப்பா பிதாவே. ஊழியக்காரிலே பார்க்கக்கூடியதா இருக்கிறேன் சார் ராஜாவே. விசுவாசிகள்லே பார்க்கக்கூடியதா இருக்கிறேன் தேவனே. உம்முடைய அன்பை ஊற்றி தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை தேவனே பிதாவே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. வேத அறிவில்லாமல் தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் சங்காதமாறத நீங்கள் பாக்குறீங்களே ராஜா. தேவனே இந்த கடைசி நாட்கள்ல தேவனே பிதாவே, தேவனே இந்த வாழ்வ பிள்ளைகள் அழிந்து போறதை பாக்குறீங்களே ராஜாவே. புறப்படுங்கள் ஐயா என் தேவனே, தேவனே புறப்படுங்கள் அப்பா பிதாவே. எல்லா அடிமத்தின ஆவியலும் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. அறுப்பு மீதி வேலையாட்களோ சொற்பம் சொன்னீங்களப்பா தேவனே. உம்முடைய வேலையாட்களை அனுப்பி இந்த வாழ்வ பிள்ளைகளை தேவனே வீட்டுக்குள்ள ரட்சித்துக் கொள்ளதவனே கிருபை செய்யுங்கப்பா. சத்திய வார்த்தை தேவனே புறப்பட்டு போய் அனைவருக்கும் அறிவீங்கன்னு சொன்னீங்க சார் ராஜா. அறிவிக்க கிருப செய்யுங்களப்பா. விசேஷமாய் சபையில் உள்ள வாழ்வ பிள்ளைகளை தேவனே பிதாவே அவளை இனங்கண்டு தேவனே அவளோடு பேசி அவளை ஆறுதல் படுத்த தேவனே கிருப செய்யுங்கப்பா என் தேவனே. கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ஆவியானவரே, தேவனே கிருப செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே சபையில் உள்ள வாழ்வ பிள்ளைகளப்பா பிதாவே, தனிமையிலே இருந்து ஒருவருக்கும் தேவனே தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லாதபடி தங்களுக்குள்ளே வைத்து தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பாக்குறீங்களே ராஜா. தேவனே கிருப செய்யுங்கள் அப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவர். சபையின் கட்டுகள் எல்லாம் தேவனே அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக தேவனே உம்முடைய அபிஷேகம் சபையில இறங்குவதாக இருந்தவனே பிதா. எல்லா மாம்ச கிரிகள் பெருமையின் ஆவியல் அவனை வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், ஊழியக்காரன் சபையில விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். தேவனே உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா, ஆவியானவரே உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா. இந்த வாழ்வ பிள்ளைகள் அழிந்து போகாதபடி உம்முடைய அன்பை ஊற்றுங்க, ஞானத்தை ஊற்றுங்கப்பா பிதாவி. எல்லா பிரிவிலே நாவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் சபையில விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவி. ஆவியானவரே நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு இந்த காரியத்துக்காக நீங்கள் வேண்டுதல் செய்வதற்காய் நன்றி என் தேவனே பிதா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா பிதாவி, என் ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாறுதல் தேவனே, சபைகளிலே தேவனே பாக்குறீங்களா இயேசு ராஜாவே, ஊழியக்காரோட குடும்பங்களிலே பாக்குறீங்களே ராஜாவே, தேவனே கிருப செய்யுங்கள் ஐயா. இந்த அடிமத்தின் ஆவியல் எல்லாம் வெளியேறுவதாக, பெருமையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல் வெளியேறுவதாக ஊழியக்காரர்களை விட்டு தேவனே கிருப செய்யுங்கப்பா. ஆவியானவனே உம்முடைய கனியினால் ரப்பம், உம்முடைய அன்பினாலே என்றப்பம் அப்பா, ஐக்கியத்தினாலே என்றப்பம் கப்பா என் தேவனே. அப்படியாக இந்த கடைசி நாட்கள்லே தேவனே தேசமங்குள்ள சபையிலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போயிட்டா நன்றி அப்பா. தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதா. உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தையை தள்ளி சேர ஒவ்வொரு கிரிகளையும் பொறுப்பிடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. நீங்கள் வாசல் படியிலே நின்று தட்டுகிறீர்கள் ஐயா இயேசு ராஜாவே. இதோ நான் வாசல் படியிலே தட்டுகிறேன், என்னுடைய சத்தத்தை காட்டால் தேவனே நான் உட்பேசிப்பேன் சொல்லி தேவனே பிதாவே, தேவனே இருதயங்களை திறவுங்கப்பா பிதாவே. சபை கலவுகளை திறவுங்க, இருதயங்களை திறவுங்க, ஊழியக்கால இருதயங்களை திறவுங்க, பாலிவ பிள்ளை இருதயங்களை திறவுங்கப்பா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே சுவாசமப்பா. அப்படியாக இந்த கடைசி நாட்கள்லே தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் மூலமாக நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போயிருக்காய் நன்றி அப்பா. கனியினால் ரப்பம், இந்த வாலிப பிள்ளைகளை வரங்களினால் என்றப்பும், ஓ தேவனே வரங்கள் வல்லும் அபிஷேகத்தான் ரப்பங்கப்பா பிதாவே. எல்லா தற்கொலை நாவியல் தேவனே பிதாவே, கொலை வரையின் ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். திருடையும் கொல்லையும் அழிக்க மற்ற ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அப்படியாக இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போவதுக்காய் நன்றி அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா பிதா. கடைசி நாட்கள்லே நோவாட நாட்கள்லே நடந்த போல் நடக்குவான்னு சொன்னீங்களப்பா பிதா. லோத்துடைய நாட்கள்லே நடந்த போல் நடக்குவான்னு சொன்னீங்க தேவனே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சுவாசமே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து ராவியானவரே, கண்டித்து உணர்த்துங்கப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஊழியத்தனத்துல லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா. தேவனே இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற வார்த்தைகளை ஆசீர்வதியுங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய வார்த்தையிலேயே கட்டுங்கப்பா இயேசு ராஜாவே. சாட்சியாய் நிறுத்துங்கப்பா பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவரை ஜெயித்தார் சொன்னீங்கள் தேவனே பிதாவே. அதுபோல் இவள் ஜெயிக்கிறவளா இவளை மாற்றுங்கப்பா பிதாவே. ஓ உம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. அக்னி மாலாய் சூழ்ந்து கொள்ளுங்களப்பா பிதாவே. இதேபோல் ஜெனசிஸ் பொறுப்படும் அப்பா, கணவனை பொறுப்படும் என்று பிள்ளைகளையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. பரிசுத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை புறப்படும் ஐயா இயேசு ராஜாவே. ஏற்ற துணையை கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. அக்கினி ஜோலியாய் மாற்றுங்கள் ஐயா என் தேவனே பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
1: உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
1: ஆமேன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். ஒருவரும் இல்லாதபடியினால் ஆமாண்ட ஆலெலூயா. ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாள் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்து இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்க ஆண்டவரே நேரங்களுக்கு கிருப கொடுத்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயும் பெரிய மாறுதல் மாற்றங்கள் வர கர்த்தாவே இன்றைய நாட்களில். அப்பா அந்த பிள்ளைகளின் வாழ்க்கைகள் ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகளின் வாழ்க்கையின் வழிகள் கர்த்தாவே சீரடிய குணமடைய கர்த்தாவே நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. பாதி வழியிலே ஆண்டவரே அழிக்க வைக்கிற பொல்லாத சத்துருக்கள், பாதாளத்துக்கு இழுக்கிற சத்துருக்கள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த வாலிப பிள்ளைகளை, வாலிப உலகத்தை நீர் மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்ப ஆண்டவரே இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய அந்த வாலிப பிள்ளைகளாய் கர்த்தாவே நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நாள்ல நீர் எங்களுக்கு கிருப கொடுத்தீரப்பா. ஒவ்வொரு பெற்றாரும் வந்து ஆண்டவரே ஜெபித்தார்களே கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே இந்த வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியங்களை கர்த்தாவே ஆண்டவரே நற்குணசாலிகளாய் இவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் லேசியண்ணா மனைவி பிள்ளைகளுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இங்க இருக்கிற வாலிய பிள்ளைகள் எங்கள் குடும்பங்கள்ல எங்கள் ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு குடும்பங்கள், சங்கம வானத்தில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகள், திருமண வயதை அடைந்திருக்கிற பிள்ளைகள், திருமணமாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து நாமம் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். அந்த வாழ்க்கைகள்ல புரிந்து உணர்ந்து கர்த்தாவே கர்த்தாவே எல்லா சகிப்பு தன்மையோடும் வாழக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்காண்டவரே, இரக்கத்தை கொடுங்காண்டவரே, தயவை கொடுங்காண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் இன்றைய நாளிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிற ஆண்டவரே அபிஷேக ஆராதனையிலும் எந்த அப்பனே நீ கூட இருந்து அந்த ஆராதனை ஆண்டவரே கர்த்தாவே நடத்துற சகோதர மகேந்திர மனாவை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. இன்னும் அநேகர் ஆண்டவரே அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கர்த்தாவே புதிதாய் ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை செய்ய வர இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளங்களையும் சிந்தைகளையும் இயேசப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஏற்ற ஞானங்களை கொடுத்து கர்த்தாவே நீங்க உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வாலிப ஜுவதிகள் கர்த்தாவே யுத்த தேசங்கள்ல நின்று ஆண்டவரே நிக்கிற வாலிப ஜுவதிகள் கர்த்தாவே ரத்தம் சிந்துற வாலிப ஜுவதிகள் அப்பா எத்தனையோ ஆண்டவரே கர்த்தாவே இவைகளை எல்லாரையும் நீ கண்ணோக்கி பாரு. இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜுவதிகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இன்றைய நாட்கள்ல ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ஐயா. ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவு வரட்டும் ஐயா. கர்த்தரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. உண்மை அறிந்து கர்த்தாவே உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளே உம்முடைய நீதியின் பாதையிலே நடக்கக்கூடியவர்களா என்ற எண்ணாக்கள்ல நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனால் கூடாதப்பா, உங்களால் எல்லாம் கூடுமாண்டவரே. அப்பா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறதே கர்த்தாவே. அப்படியா ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு ஜுவதியும் ஆண்டவரே அப்பா மேல நம்பிக்கையா இருக்க நீர் உதவி செய்யும் என்ற நாளே நீர் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்பேற்று வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனத் அவர்களையும் அதே வேளையில இணைந்து ஜபித்த, அதிகாலவேளையிலே காலவேளையிலே மாலவேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதே வேளையிலே இணைய முடியாத ஒருவரையும் கத்தர்தாமே காண்கிறார். அவரையும் கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலவேளையிலே அபிஷேக ஆராதனையோடு ஜூமு கூட இணைவோம். அந்த வகையிலே இணையுங்கள். கத்தர் பிரதான காரியங்களை வழி நடத்துவார். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். அத்தோடு கிழமை வீக்கெண்டிலே வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் ஊழியங்களை செய்கின்ற பொழுதும் பிள்ளைகளோடு குடும்பத்தாரோடு வீக்கெண்டிலே வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஜெபித்தவங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நேற்றைய நாளிலே சகோதரி சுபாவில் அங்கே ஒரு தேவ செய்தியை கொடுத்தார். அந்த தேவ செய்தியை கிட்டத்தட்ட நான் வாங்கு வேலையில் இருக்கும்போது அப்லோட் பண்ணிட்டு வீட்டை வந்து சேர்றதுக்கு முதல் 173 பேர் பார்த்துருக்கிறார்கள். அந்த செய்தியை நீங்களும் கேள்வி கொண்டால் கேளுங்கள். அத்தோடு மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கதிரை கரத்திலே ஒப்புக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம் விசுவாசிக்கிறோம். கதிரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை நாளிலே திரும்பமாக காலவேளையிலே அபிஷேகம் ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். அருமையானவளை, நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்கூடாகவும் அத்தோடு பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனை காலவழியிலே வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்திர கரத்தில் எல்லோரையும் ஒப்புகித்துக் கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகளுக்கூடாக கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திர கரத்தில் ஒப்புகி

0: அறியாய். ஆயிலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் தர்வையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னுடைய கூட நடப்பார்கள். தேன் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவளுடைய நாமத்தை நான் கிருட்டி போடாமல் என் பிதா முன்பாக அவர்களுடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை சபைகளுக்கு சொல்லுவதை காலில் அவன் கேட்க கடவான் என்று எழுது. பிரதேமியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு கூட்டுகளுமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன்.
1: வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை ஆராதிக்கிறோம் பரிசு.

என்று சானந்தை கொடுப்போர் ஆரம்ப ஜபம் மகேந்திரன் துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து நேரத்தியான பகுதியை நடத்துகிறார் சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ. இன்று முதல் முறையாக ஸ்ரீலங்காவிலிருந்து துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா கொண்டு வருவார். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, உரியக்கான ஜபம் சிஸ்டர் டோரியோ.

வார்த்தை விருத்தத்தை கொண்டு வருவோம். மேலும் பதுக்கு இந்தியா, 8 மணிக்கு சுகிருதா அராலி நோர்த் ஸ்ரீலங்கா, 8 மணிக்கு பாஸ் ஞான பிரகாசம், 9 மணிக்கு பாஸ் ஆஞ்சல் தாஸ்ன, 9

0: ஆரம்ப ஜபத்தை இருந்து சிஸ்டர் கிரேஸ்ல ஒப்புக் கொடுப்போம். அன்பான பரலோக தௌபதி சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே நடக்கின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை சுவாமி நீ ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த உலகம் எங்கும் விதைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்க பிள்ளைகள், வேத வார்த்தை கொடுக்கிற பிள்ளை அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, உமது நாமம் மாயப்பட வேண்டும். இந்த ஒன்றான மெய் தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாழ்த்தோடு நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வரையானவரை உமது பிரசன்னத்தை நிரப்பும், உமது பிள்ளைகளை நிரப்பும். வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். சங்கமா வானொலியின் மீது உமது பிரசன்னம் இறங்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக வச்சிருக்கிறேன் சார். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக, வார்த்தையில் வேறொன்று கண்ணிருக்கும் பிள்ளைகளாக ஆண்டவரே நீ மாற்றமைக்க வேண்டுமாக. எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்துவார் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள். அவர்களை நித்திய வச்சு சார்பிலும் அவர் அழைப்போம். துதி ஆராதனை சோஸ்திர பாடலை எடுத்து தியான பகுதியை விவரமாக விரிவாக நடத்துங்கள். உங்களுக்கு 15 நிமிடங்கள் தருகிறேன். கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார், வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமென்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த தகப்பனே, உமக்குள்ள ஒப்பித்து ஜபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் தேவன் ஆவியானவர், இந்த சகல சத்தியங்களுக்குள் உங்களை வழி நடத்துற தேவன் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சமான இந்த பிரகாசமா எல்லா இடமும் ஆண்டவர், இந்த வெளிச்சம் உன் வெளிச்சம் எங்களுக்குள்ள எல்லா வெளிச்சம் தான். அந்த வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னொழியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் அந்த வெளிச்சத்தை தேடி இருள்ள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இந்த உலகத்தில் உள்ள அந்த நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே.

ஆயிரம் தூதர்கள் நடுவில் ஓய்வில்லாமல் துதிப்போம். துதிகள் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்திடுவாரே. துதிகள் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை

0: அப்பனை உண்மையே பாடி துதிக்க ஆண்டவரே, சியோனே ஆண்டவரே, சீக்கிரம் விழித்தெழும்பன்னு சொன்ன பிரகாரம் இந்த நாட்கள்ல சபைகள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக தகப்பனே ஒவ்வொருவருடைய வார்த்தைகள் இந்த நாளிலும் ஆண்டவரே துதிக்கி பார்த்துறானே. இந்த வாதி தேவன் கத்தாதி கத்த சர்வ வல்லவர் மகத்துவமானவர் மகிமை நிறைந்த தேவனை உயர்த்தி துதிக்க இந்த நேரத்தை தந்ததுக்காய் நன்றி செலுத்துறோம். துதியர் எடுக்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் சொல்லுங்க
1: நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறபடியினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில கூடியிருக்கிற வேளையில நீர் எங்கள் மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதே போல் ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல மாறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். இளைச்சிக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.

அவரை நம்புகிற யாவர் மேலும் எந்த குற்றமும் சுமராது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். அப்பா என்று சொல்லி அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகார ஆவியை தேவாதி தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிறபடி நான் அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். அப்பா என்று கூப்பிட்டு அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டா, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நேற்று மின்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் என்று சொல்லி இருக்கிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்து அவன் அறியாது மட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் தகப்பனே. நீர் சர்வ வல்லம் உள்ள தேவனாய் இருக்கிறீரே. சர்வத்தையும் மாளிகை செய்கிற தேவன் அல்லவோ. நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களும் மேச்சிரி நாடுகளும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற தேவாதி தேவனப்பா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறீரே. ஹலெலூயா, ஹலெலூயா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லையே. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்குரியது தகப்பனே. உமக்கு நன்றியையும் துதியையும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜீவனுள்ளவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர் மேகலா. முதல் தடவையாக நித்திய வசதியிலே வந்து ஆராதனை செய்தீர்கள். சங்கம வானொலியின் சார்பிலும், நித்திய வசதியின் சார்பிலும், வார்த்தைகளின் வசதியின் சார்பிலும், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளின் சார்பிலும் உங்களை வருகிறேன் வரவேற்கிறோம். அருமையான ஆராதனை செய்தீர்கள். முதல் தடவையாக வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை உங்களுடைய தேவன் ஆசிரியப்பாராக. நீங்க கேட்டுக்கொண்டிருங்கள், கர்த்தருங்களை ஆசிரியப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோத்ரப்பால் எடுத்தவர், தியானப்ப எடுத்தவர் ஸ்ரீலங்காவில இருந்து சிஸ்டர் மேகலா, ஸ்ரீலங்கா கல்கிசை ஸ்ரீலங்காவில இருந்து இந்த சகோதரி அதிகாலை வேலையிலே இந்த பாடலை பாடி தேவனுக்கு அவர்தான் மயப்படுத்த சோதரி கத்து அவர்தும் ஆசிரியப்பாக.
2: சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்தங்கள் சர்வ வியாபி சர்வ லோகாதிபதி சர்வ கர்த்தர் சர்வ சிருஷ்டிக்கு நிஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே. சபையானது எப்பொழுதும் ஆண்டவரை விழித்துக் கொண்டிருக்கும்படியாக இந்த நாட்கள்ல ஆண்டவரே, கடைசி காலங்களில் ஆண்டவரே நாங்கள் நிக்கிற நேரம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் விழித்தெழும்பத்தக்கதாக தகப்பனே நீர் வழி நடத்துவதற்காக நன்றி. நான் எப்பொழுது தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 144 சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவர் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னகளை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புருவினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவிதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பிவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமை லோங்கி வளர்ற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்ரு உட்புகுதலும் குடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தையில் நான் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வந்து, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிர புத்திரன் கைக்கு விலக்கி காத்தருளும்னு சொல்லி. இந்த மாயான இந்த உலகத்துல இந்த நாட்கள்ல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள்ள உள்ள ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்துல உள்ள பொல்லாங்குக்கு தப்பி வைக்கப்படணும் என்றால், நாங்கள் தாய்மாரா இருந்து ஊழியக்காரரா இருந்து இந்த ஊழியங்களை செய்யற ஒவ்வொருத்தரும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமா ஜார் ஜாரோட இந்த சிநேகர்களா இருக்கிறார்களோ ஜாரோடு அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்களோ அப்படியான அந்த நேரங்கள்ல நாங்கள் அவைகளை கவனமா பார்த்து அவைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி இருதயத்துல எப்பொழுதும் அதான் இந்த துன்மாக்கருடைய சங்கீதம் முதலாவதுல சொல்லப்படு, துன்மாக்களுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்கார்கள் நோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாக்கியமண்டு. அப்படியாக அந்த துன்மாக்களுடைய ஆலோசனை தேவ ஆலோசனை ஒன்றுதான். அவரே சொல்றார், இயேசு கிறிஸ்துவே எங்களில் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் பலனுமாய் அவர் இருக்கும் போது வெளியே போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொருவர் யாரோட சேருகிறார்கள், எந்த எதோட இணைக்கப்படுகிறார்கள், யாரோட திருமணமாக இருக்கிறார்கள் என்றது பொல்லாங்கன் அந்த மாயையான சொற்களை கேட்டு மாயை பேசும் வாய் கள்ளத்தனமான வலது கையோடைய அந்நிய புத்திரன் அந்த யார் யாரோட சேரினமோ இந்த இளம் வயதுகள் வந்து தெரியாத ஒரு வயதாக இருக்கும் போது இந்த பிள்ளைகள் யாரோட சேர்ந்து வந்து வெளியே போட்டு வந்து போட்டு உள்ளுக்குள்ள நல்லது மாதிரி காண்பிக்கிறார்கள் தங்களை ரெண்டு முகமா. ஆனா நாங்கள் அதை வடிவா கவனிச்சு என்னடா எங்களால முடியாது. ஆண்டவர் சொல்ற, நான் உலகத்துல இருக்கிறவன் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த தேவன் சொல்ற, நாங்கள் ஜபிக்கும் போது இந்த பிள்ளைகள் தெய்வீக பாதுகாப்பு அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் தெய்வீக பாதுகாப்பு காவல் தெய்வீக பராமரிப்புக்குள்ள எப்பொழுதும் உட்படுத்தி நாங்கள் ஜபிச்சு என்ற சொல்ற இந்த வாலிபன் எதனா தன்னை சுத்தம் பண்ணா இதயத்துல வார்த்தைய காத்து கொள்ளுகிறான். அந்த தேவ வசனம் எப்பொழுதும் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறபடினால அவர்கள் போகிற இடமெல்லாம் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, நீ கையெட்டி சேர பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவேன். அப்ப இங்க இருந்து நன்மை வருகிறது என்றால் தேவன் நன்மையை எங்களுக்குள்ள தந்து விட்டார். ஏற்கனவே கல்வாரி பாடுகளுக்கூடாக எங்களுக்கு தந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் எப்படி சுதந்திரிக்கிற அந்த திறவுகோல் தேவனுடைய வார்த்தை. அப்ப நாங்கள் அந்த வார்த்தை அப்ப அப்பொழுது உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர விருட்ச கன்றுகளை போலும் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களை போலும் இருப்பார்கள். அப்ப தேவன் அவர் சொல்றார், பொய் சொல்ல மனிதன் இல்ல, மனமாற மனப்புத்திரன் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை அறிவிய கவனியாதிருப்பாரோ. அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணும் போது தேவனுடைய வார்த்தை யோசுவா புத்தகத்துல சொல்லப்படுது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை உன் கழுத்திலே பூண்டு இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவீர்கள். அப்ப இங்க புத்தி புத்திமான நடந்து கொள்ள வேணும் என்று சொன்னா தேவனுடைய வார்த்தையை தியானித்து இந்த நாட்களில் இந்த மாயான யார் யாரோட சேருகிறார்கள், இந்த பிள்ளைகள் யாரோடு கன நேரம் இந்த நீளத்தை செலவழிக்கிறார்கள் என்றதை நாங்கள் தாய்மாராயிருந்து பார்த்து கவனித்து அந்த இளம் பிராயத்திலே சிருஷ்டி கத்திர நினைந்து இப்ப வாலிப பிள்ளைகளா வந்தால் அவைகள் கொஞ்சம் மாற்றங்களை தெரித்தாலும் நாங்கள் அந்த ஜெபத்தினால தேவன் எங்கள்கிட்ட பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை கூடாக எனக்கு வந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு இதை அறிவிச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் உண்டே மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ் அவர்களே. இன்றைய நாளிலே துதி ஆராதனை பாடல்களை ஏறெடுத்து சங்கீதத்திலே அருமையான ஒரு விளக்கத்தை மிக தெளிவாக கொடுத்திருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ,
1: ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியில் நடத்தினர் சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி அழைக்க போறோம். சிஸ்டர் ரஜினி அலங்காரம் என்று பிறகு நாங்கள் செய்தி கடன் சொல்வோம். முதலாவது செய்தி சிஸ்டர் சுகிருதா அராய் நோத் ஸ்ரீலங்கா கொடுக்க போறோம். அதுக்கு முதல் நான் பிரைஸ் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி
2: பிரைஸ் லார்ட் பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ,
1: God bless you too. ஜெபிங்க, அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 220 நாடுகள் 1987 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பாடப்பாட்டு ஜெபித்து ஜெபிங்க, உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்களாமே.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ லார்ட். Thank you, Jesus, because you are seated on the throne, O God Almighty. In the name of Jesus, all things are possible. All things are possible to them that believe. Therefore, Lord, we can come into the throne of grace boldly. And you have given us, Lord, such privilege, Lord, to enter into the throne of grace. This very moment, Lord, even as Brother Mahendran has mentioned, Lord Jesus, 220 nations are now watching from 210 nations. Lord, nothing but your mercy and grace and power, O God, coming through your enablement of your favor upon this ministry, O God, that you have given to us, O God, right from morning, Lord Jesus, even as Brother Leslie and Sister Rita have been waking up early hours of the morning to bring forth, Lord Jesus, to be enabling this radio program from radio for the radio gospel the Kathangamam gospel radio, Lord, that is coming, Lord Jesus, at this very moment coming into Nitya Valicham, Lord, and coming through, Lord, even as we are entering into these nations, Lord, with 1,988 people listening at this one sitting, Lord. So this is nothing but your grace and mercy. And Lord, for all those that have already participated, Lord, we thank you for every one of them, Lord, for the handmaiden of the Lord that had come all the way from Sri Lanka, Lord Jesus, for such a clarity of the network to come through so beautifully, to be able to enable her to come and pray for the nation that are listening and to participate in this, Lord. This is nothing but your favor and your goodness, Lord. So we thank you, Lord, for the way you have opened doors right from Sri Lanka to come and bless the nations, Lord. So we also thank you, Lord, for Sister Grace, who had come and led in ministry, Lord, of worship and thanksgiving and sharing the word as well through the reading of the word, Lord. And so we thank you, Lord, for that ministry as well, Father. Thank you for the body ministry.

0: மண்ணிலிருந்து உங்களுடைய குரலை கேட்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதம். நேற்று என்னாலே செய்தி என்ன தொட்டது, அதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு 35 நிமிடங்கள் தருகிறேன் ஆறுதலாக. ஆவியானவர் உங்களுக்கு செய்தியை கொடுங்கள். இப்பொழுது சிஸ்டர் பாஸ்கரமா கூட ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வழியெடுத்துக்கலாமே.
1: ஆமென், ஆமென். ஒரு கணம் நாங்கள் தெய்வ பிரசன்னத்தோடு கூட இருக்கிற நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடி சுபத்தினை உயரெடுத்து நாங்கள் தேவனுடைய வார்த்தை பகுதிக்குள்ளே கடந்து செல்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்திலும் உம்முடைய உன்னதமான பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்க இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தையோடு நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற 220 நாடுகளுக்கு ஆண்டவரே, எந்த நபர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கேட்டாலும் அந்த நிலையில் அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், கேட்க போகிற ஆண்டவரே மிகுதியான ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் இந்த நாட்களில் எங்களுக்கு தாரும். பரிசுத்தாவியானவர் நீங்க கிரியை செய்யும், அடிமையும் கூட கரத்துல வச்சு பாவீங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு மகிமை. அடுத்ததாக சங்கமம் வானொலியூடாக ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறதான இந்த குழுவினருக்கும், பிரதர் மகேந்திரம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலும் மறுபடியும் ஒரு தடவை தேவ வசனத்தை பகிர்ந்தளிக்கும்படி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன், சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் என்கிறதான ஒரு தலைப்போடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். இதற்கு ஆதார வாக்கியமாய் 118 சங்கீதம் 18 வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் வாசிக்க கேட்கப் போகிறோம். இதன் ஆதார வாக்கியமாய் 118 சங்கீதம் 18 வாக்கியம். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையிலே எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ நம்பிக்கையற்ற நிலைகள், எவ்வளவோ உபத்திரவம், போராட்டம், கண்ணீர் நிறைந்த பாதைகள், மரண கண்ணிகள், அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்த துன்பங்கள் அநேகம் ஆயிரங்கள், அதிலும் விவரித்து அவர் சொல்கிற காரியம், என்னை இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடுவிலும் தெய்வம் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்தார். என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் என்னோடு கூட இருந்தார் என்றதை போன்று இந்த பகுதியில் அவர் பாடியதை நாங்கள் அவதானிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத இடத்தில் தேவன் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். மனித வாழ்வு சாவுக்கு வழிநடத்தி கொண்டு போகிற பொழுது அந்த பாதையில் அவர் கடந்து சென்று அந்த இடங்களில் அவர் தப்புவிக்க இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்வில் எத்தகைய துன்பத்தை அவர் சந்தித்தார் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் சுருக்கமாக நான் உங்களோடு முடிந்த அளவு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், உங்களோட வாழ்க்கையிலே நாம் துன்பத்தை அனுபவிப்பதற்கு நிலைகளை அதிகமாக நாங்கள் காண்கிறோம். ஒன்று, ஏன் எங்களுக்கு இந்த துன்பங்கள் அதிகரித்து எத்தகைய நிலைக்கங்களை கொண்டு போகிறது என்பதற்கு ரெண்டு நிலைகள் உண்டு. ஒன்று பாவ வாழ்வு, இன்னொன்று பாடுகள் நிறைந்த வாழ்வாய் இருக்கிறது. இவைகள் நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோம். சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள், எங்களை வேதனைக்கு உட்படுத்துகிறது. நாம் சிந்தனை செய்திருக்கவே மாட்டோம், அவைகள் நம்மளுக்கு படிப்பினையாக அமைந்து கொள்கிறது. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் கண்ட அனுபவங்கள், அவர் வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள், துரோகங்கள் அத்தனை மிகுதியாயிருக்கிறது. வேதத்தில் அநேக பக்தர்கள் இருந்தாலும் இவர் தன்னுடைய இளமை காலம், அவருடைய பிறப்பு, அவருடைய வளப்பு, அவருடைய ஆட்சி முறைமைகள் எல்லாவற்றிலும் அதிகமான ஒரு துன்பத்தை பட்ட மனிதன் என்று சொன்னால் அதில் மிகையாகாது. அவர் இந்த பகுதியை சொல்கிற பொழுது ஆண்டவரை நீ அதிகமாய் சண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்கிற அந்த வார்த்தையை சங்கீதம் 23வது சங்கீதத்தோடு நான் ஒப்பிட்டு சற்று சிறிய விளக்கத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதக்காரன் தாவீது 23வது சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இந்த 23வது சங்கீதம் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அநேகரால் சிறு குழந்தைகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டாலே இந்த 23வது சங்கீதத்தை அவ்வளவு மனனம் செய்து கொடுத்து விடுவார்கள். அவ்வளவு மனனம் செய்யப்பட்ட ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. எல்லாராலும் கவர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சங்கீத பாடல் இந்த 23வது சங்கீதம். இப்படி அதன் மகத்துவம் ஏன் இவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கையில் அந்த சங்கீதத்தில் காணப்படுகிற ஒரு மகத்துவமான செயல், சங்கீதக்காரன் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை மெய்ப்பராக வர்ணனை செய்து எப்படி அவரை தான் அனுபவித்தேன், அந்த தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் மெய்ப்பனாய் இருந்து அவர் கிரியை செய்தார் என்பதை வர்ணித்து தன் அனுபவத்தின் ஊடாக அவர் பேசுகிறார், அவர் பாடியிருக்கிறார். அதைத்தான் சற்று நாங்களும் இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஆராய்ந்து தேவ சமூகத்திலே இத்தகைய சங்கீதத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் தெய்வத்திற்கு முதலிடம் கொடுத்து அவரை ஒரு மெய்ப்பனாக, சத்துருக்கள் நடுவிலே எப்படி அவர் காப்பாற்றுகிற காவலனாய், ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணத்தை போல ஒரு பலன் நிறை இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். எங்களுக்கு பாருங்கள், சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தகைய துன்பத்தை சந்தித்தார், ஏன் அவர் இப்படி பாட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இவருடைய பிறப்பிலேயே ஒரு பயங்கரமான சூழ்நிலை, அதுதான் அவர் சொல்லுகிறார். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். மிகுந்த வேதனை, மிகுந்த துன்பம். இவர் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். தாயால், தந்தையால், சகோதரங்களால் புறக்கணிக்கப்பட்டதை இந்த வேதத்தில் அநேக இடங்களில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு வாழ்ந்திருக்கிற பொழுது புகழ்ந்து பாடுவார், தாழ்ந்திருக்கிற பொழுது அவரை உயர்த்தி பாடியிருக்கிறார். இப்படியான அவர் நடந்து போன சந்தர்ப்பங்கள் பல ஆயிரக்கணக்காயிருக்கிறது. இதிலே அவர் துன்பத்தை சந்தித்த ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் துன்பத்தின் அந்த விளிம்புகளை எப்படி அவர் அனுபவித்தார் என்கிற அந்த துடிப்புகளை குறித்து வர்ணனையாக பேசப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில் தகப்பன், தாய், சகோதரன், மாமா, அதை மட்டுமல்ல மனைவி, சொந்த பிள்ளை கூட ராஜ்யத்தை பறிப்பதற்காக அவருக்கு விரோதமாக செயல்பட்டு வஞ்சகமாய் இந்த ராஜ்யத்தை பறிப்பதற்கு முயன்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாயிருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது ஒரு தடவை அவர் ஆண்டவரை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். கோலியாத்தை தாவீது முறியடித்து விட்டார். முறியடித்தவுடன் ஜனங்கள் எல்லாரும் ஆடி பாடி கடவுளை மகிமைப்படுத்துவதோடு கூட சொல்லுகிறார்கள், தாவீது அதிகமான பேரை கொன்று விட்டார். தாவீதை புகழ்ந்து பாடின பாடல், தாவீதை உயர்த்தின அந்த தொனிகளை சவுல் ராஜா கேள்விப்பட்ட பொழுது காய்மகாரம் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. இந்த காய்மகாரத்தின் ஆரம்பம் அவரை கொலை செய்யும் அளவிற்கு தூண்டியது. இதனால் தாவீது ராஜா என்ன செய்கிறார், இந்த சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் வனாந்தரத்தை அனுபவிக்க நேரிட்டது. இந்த வனாந்தர பாதையின் அனுபவத்தை இந்த காலை இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களோடு சற்று ஆராயலாம் என்று ஆசைப்படுகிறேன். இங்கே மிக முக்கியமான ஒரு சம்பவம், ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 23 அதிகாரம் 26-27 வாக்கியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிறிய ஒரு வசனத்தை மட்டும் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீமிதித்த பொழுது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோசியுங்கள், தாவீது இப்பொழுது அங்கே மலைக்கு அந்த பக்கத்திலே, மலையின் அந்த பக்கத்தில் தாவீதும் தாவீதுடைய படையும், இந்த பக்கத்திலே சவுலும் அவருடைய படைகளும். சவுலுடைய ஒரே நோக்கம் தாவீதை கொன்றுவிட வேண்டும், தாவீதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் விரைந்து அவரை பிடிப்பதற்கு வளைந்து கொண்டு விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தாவீது யோசிக்கிறார். உங்களுக்கு தெரியும், 22 சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்த்தால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புகிறார். அவர் அது மட்டுமல்ல, அங்கே மிகுந்த வேதனை நிறைந்த உச்ச கட்டத்தில் நின்று கொண்டு, ஐயோ எனக்கு ஏன் இப்படி நேர்ந்தது, அவர் யோசித்திருப்பார், என் கதை இனி முடிந்து போக போகிறது, இந்த படையிலிருந்து நான் தப்புவதற்கு இனி எந்த வழியும் இல்லை, அவர்கள் என்னை வளைந்து கொண்டு விட்டார்களே, நான் சாகத்தான் போகிறேன், என்னுடைய முடிவு வந்துவிட்டது என்று சொல்லி அவர் பயந்து துன்பத்தோடு கூட கதறின காரியங்களை நாங்கள் அவதானிக்கலாம். இப்பொழுது அப்படி சவுலும் அவருடைய படையும் வளைந்து பிடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் 27 வசனம் சொல்கிறது, அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் என்று சொல்லப்படுகிறது. தாவீதையும் அவருடைய படையையும் பிடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் இங்கே ஒரு மகத்தான மாறுதலை உண்டாக்குறார் என்றுதான் நாம் கூற முடியும். அவரை பிடிக்க வகை தேடி கொலை செய்வதற்கு மிக ஆவேசமாய் வந்த சவுலின் படை வளைந்து கொண்டு பிடிக்க சமீபிக்கிற பொழுது ஒரு செய்தி வருகிறது சவுல் ராஜாவுக்கு, பெலிஸ்தர் படையெடுத்து நம் தேசத்தை பிடிக்க வந்து விட்டார்கள், உடனடியாக வாருங்கள், தாவீதோடு மினக்கட வேண்டாம், அவரை பிடிக்க வேண்டாம், நீங்கள் வந்துவிடுங்கள் என்று சொன்ன செய்தியை கேட்டதும் சவுல் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது தாவீது இந்த இடத்தில் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார், எவ்வளவு கதறல். நாங்கள் பின்னணியை பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிறது, தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி ஓடி விட்டார்களாம், சிதறியோடி விட்டார்கள். அதற்கு மேல் வசனம் 23 அதிகாரத்தில் அங்கே நீங்கள் 22, 23, 24 வாக்கியங்களை படித்து பார்த்தால் சொல்லப்படுகிறது, அவர் மாகோன் வனாந்தரத்தில் நின்றார் என்று சொல்லப்படுகிறது. மாகோன் என்றால் நுழைவாயில் என்று சொல்லப்படுகிறது. அது ஜூதியா பாலைவனத்துக்கு போவதற்கு ஒரு நுழைவாயிலான இடமாய் இருக்கிறது. இவர் இப்பொழுது அந்த மாகோன் வனாந்தரத்தில் நிற்கிறார். அந்த மாகோன் வனாந்தரத்தில் நின்று, அந்த பிடிபட்டு விடுவேன், நான் அழிந்து போய் விடுவேன், எனக்கு மரணம் தான், இனி வாழ்வு வேறே வழி இல்லை என்று சிந்திக்கிற பொழுது தேவன் அந்த படியை திருப்பும்படி ஒரு காரியத்தை அங்கே செய்திருக்கிறார் என்று நாம் கூறலாம். அந்த இடத்திலே சவுல் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது தாவீதுக்கு போறதற்கு 2 காரியம் தான் உண்டு அவருக்கு முன்பதாக. ஒன்று, தாவீது போக வேண்டும் என்றால் சவுல் ராஜா போன வழியாய்த்தான் போக வேண்டும், இல்லாவிட்டால் அவர் போக வேண்டிய பாதை ஜூதேயா பாலைவனம். இதில் 2 ஏதோ ஒன்றை அவர் தெரிவு செய்ய வேண்டும். 2 வழிதான் அதற்கு உண்டு. ஒன்று, அவர் திரும்பி சவுல் ராஜா போன வழியாய் போக வேண்டும், இல்லாவிட்டால் அந்த ஜூதேயா பாலைவனம் என்கிற அந்த பாலைவனப்புக்கு நுழைவாயிலாய் இருக்கிற மாகோனுக்கு ஊடாக அவர் ஜூதேயாவுக்குத்தான், ஜூதேயா பாலைவனத்திற்குத்தான் போக வேண்டும். அவர் தெரிவு செய்தது, ராஜாவின் பாதையில் நான் இனி போக முடியாது, போனால் நானாகவே போய் சிக்கிவிட நேர்ந்திடும், அதனால் நான் ஜூதேயா பாலைவனம் வழியாக நான் போகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து தனிமையாய் போகிறார். நாங்கள் ஜூதியா பாலைவனம் எப்படிப்பட்டது, இந்த பாலைவனத்தை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது. ஜூதியா பாலைவனம் என்றால் கொலை பாலைவனம், கொலை பாலைவனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜூதேயா பாலைவனத்தின் அர்த்தம் கொலை பாலைவனம். ஏன் இந்த பாலைவனத்தை இப்படி சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு தெரியும் பாலைவனம் என்றாலே வறட்சி, அங்கே ஒரு நீரூற்றை காண முடியாது, அங்கே ஒரு செழிப்பு எந்த காரியமும் பார்க்க முடியாது, வெறும் வெட்டாந்தரை வெளி. ஒரு நீரூற்றுக்களிலே விளைப்பாறுவதற்கு ஒரு இடம் அங்கே இல்லை, அப்படி ஒரு கொடுகூரமானது இடம்தான் பாலைவனம். அதிலும் இந்த ஜூதேயா பாலைவனம் என்பது மிக மோசமான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் எல்லா பாலைவனங்களை பார்க்கிலும் இந்த ஜூதேயா பாலைவனம், கொலை பாலைவனம் எப்படிப்பட்டது என்றால் உஷ்ணம் நிறைந்த பாலைவனம், மிகுந்த வெப்பம், பயங்கரமான வெப்பம். அவதிலே நடந்து ஒரு மனிதனால் அவருடைய சருமங்கள் அதை வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு அவருடைய சரீரங்களை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு வெப்பம் நிறைந்த பாலைவனமாய் இருக்கிறது. இரண்டாவது அந்த பாலைவனத்தில் காணப்படுகிற விடியம் மண் சூறாவளி. அங்கே மண் சூறாவளி புயல் ஒன்று வருமா, அந்த மண் சூறாவளி புயல் வரும் பொழுது முழு இடமும் இருளடைந்து போய்விடும். ஒரு சூரிய வெளிச்சத்தை அங்கே பார்க்க முடியாது, எல்லாம் முழுவதும் இருள் காடாய் மாறிவிடும். மிகுந்த இருளாய் எல்லாம் மாறி, எங்கே போவது, எதில் நடப்பது, எப்படி அந்த பாதையில் நகர்வதென்று தெரியாத அளவுக்கு எல்லாம் இருண்டு போய்விடும். யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண இருள் நிறைந்த இடத்தில் நாம் எப்படி இருக்க முடியும்? அந்த இருளுக்குள் நாங்கள் இருக்கிற பொழுது எங்கட கால்நடைகள் எங்கே போகிறது என்று அறியாமல் அங்கும் இங்கும் நாங்கள் அலைமோதி இருப்போம் அல்லவா? அதை பார்க்கிலும் ஒரு மோசமான நிலை, முழுவதும் இருண்டு போய்விட்டது, மண் சூறாவளி புயலாய் மாறி அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாலைவனத்திற்கு ஊடாக இந்த தாவீது தனிமையாய் சட்டம் தனி ஒரு மனிதனாய் அவர் போகிறார். எத்தனை வேதனையான ஒரு அனுபவம் அதுதான் அவர் சொல்லுகிறார். என்னை வெகுவாய் தண்டித்தும், நான் சாவுக்கு அங்கே சமீபித்த பொழுதும் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்பு கொடாமல் என்னை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட இந்த வனாந்திர பாதையிலே மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டு, ஒரு பக்கம் உஷ்ணம், ஒரு பக்கம் மண் சூறாவளி புயல் அடித்துக் கொண்டு இருக்கிறது, ஒரு கண் பார்வை ஒன்றும் தெரியவில்லை, என் பாதை எங்கே என்று புரியவில்லை, எதில் போகிறேன், எதில் பயணிக்கிறேன் என்று ஒன்றும் விளங்கவில்லை, முழுவதும் இருண்டு போய் கிடக்குது. அந்த இருள் நிறைந்த இடத்திற்கு கூட அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். மூன்றாவது இந்த பாலைவனத்தின் காரியம், சிறிய கற்பாறைகள் இங்கே இருக்குமா. அந்த கற்பாறைகள் இருக்கிற பொழுது இவருக்கு எங்கே எப்படி போவதென்று பாதை சரியாய் புரியாது. அதனாலே அவர் போகிற பொழுது அந்த கற்பாறைகள் அவரை கிழித்து காயப்படுத்திக் கொண்டிருக்குமா. மிகுந்த சரீர உஷ்ணம், கடும் வெப்பம், அது மட்டுமல்ல மண் சூறாவளி புயல் அடித்து இருண்டு போய் கிடக்கிறது. சிறிய கற்பாறைகள் கிழித்து காயங்கள் அங்கே ஏற்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. மிகவும் களைப்பு சரீரத்தில், ஐயோ என் கதை முடிய போகிறது, எனக்கு சாவு சமீபித்து விட்டது, கண்கள் எல்லாம் இருளா இருக்கிறது, ஒரு பாதையில் என் பயணத்திற்கென்று ஒரு மனிதன் எதுவுமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் கலங்கி பாதையில் நடந்து கொண்டு இருந்தாராம். நடந்து கொண்டு போகிற பொழுது திடீரென்று தண்ணீரின் சலசலப்பு சத்தம் ஒன்று கேட்கிறது. துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டு அந்த கடினமான வேதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சலசலப்பான சிறிய ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் யோசித்திருப்பார், ஐயோ மறுபடியும் சவுலின் படைகள் என்னை துரத்திக் கொண்டு வந்து விட்டார்களோ, திரும்பி என்னை அவர்கள் சூழ்ந்து கொள்ளப் போகிறார்களோ, நான் வசமாய் மாட்டிவிட்டேன் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தண்ணீரின் பக்கமாய் அவர் கண்களை திருப்பி பார்க்கிறாரா. அன்பு பிள்ளைகளே, அந்த வனாந்திர பாதையின் முடிவிடமாகிய இடத்தை அவர் சமீபித்து விட்டார். அவருடைய கண்கள் அப்படியே களைப்பானாலும் இருளினாலும் சூழ்ந்து போயிருந்தது. இப்பொழுது ஒரு சலசலப்பு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் என்ன, அந்த சத்தத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் பலவிதமான துயரங்களும் வனாந்திரம் போன்ற அனுபவங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உள்ளத்திலே மிகுந்த வேதனை, வெப்பத்தை போல சுட்டரிக்கும் சூரியனின் அந்த சூடை போன்று எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கத்தக்க அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களை மிகுந்த வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். மண் சூறாவளியை போன்று மிகவும் பயங்கரமான புயல்கள் எழும்பி அந்த இருண்ட சூழ்நிலைக்கு நாங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கற்கள் கிழித்ததை போல இன்றைக்கு அநேகருடைய பழி சொற்கள், அநேகருங்கட வாழ்க்கையிலே வந்ததான கொடுத்ததான நிந்தனைகள், அந்த நிந்தனைகளின் நிமித்தம் தலை நிமிர முடியாதபடி களைத்து போன சந்தர்ப்பங்கள் எத்தனை. எனவே இன்றைக்கும் அந்த தாவீதை போல நானும் நீங்களும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்ததை போன்று தன்னுடைய வாழ்வில் அவர் அங்கே மிகுந்த அங்கே கஷ்டங்கள் கடினமான கட்டங்களுக்குள் நடந்ததை போல நானும் நீங்களும் இந்த நாட்களில் ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு உதாரணத்துக்குரிய ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், ஆகார். ஆகார் என்றாலே அலைந்து திரிந்தவள் என்றது அர்த்தம். அந்த ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் அலைச்சலை தவிர அவள் கண்டது ஒன்றுமில்லை. எஜமானை நம்பினால், எஜமாட்டியை நம்பினால் அவர்கள் ரெண்டு பேரும் ஏமாற்றம் கொடுத்தது போல ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு திருத்தி தண்ணீரும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அவள் வனாந்திரத்தில் போகிறாள், வனாந்திரத்தில் நடந்து போய் தண்ணீர் எல்லாம் முடிந்து போய்விட்டது, கொண்டு போன ஆகாரம் முடிந்து விட்டது. இந்த மகள் அலைந்து திரிந்து வனாந்திரத்தின் வழியாய் போகிறாள். அலைந்து திரிந்தாள், குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அழுதாள். குழந்தையை ஒருபுறம் கிடத்தி விட்டு மறுபுறம் போய் அழுகிறாள். ஐயோ, இந்த வனாந்திரம் கொடுமையாயிருக்கிறது, கடுமையாயிருக்கிறது, என் பிள்ளையை கொல்ல போகிறது என்று கதறினாள். நான் சாகிறதை பார்க்க முடியாது, என் பிள்ளை சாகிறது, இதை பார்க்கில் நான் செத்தால் நலமாயிருக்கும் என்று யோசித்திருப்பாள். அவள் அலைந்து திரிந்தாள், அழுதாள், அழிவின் விளிம்பில் நின்றாள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் காண்கிற தேவனாகிய அந்த தெய்வம் வெளிப்படுகிறார். ஆகாரே என்று அன்றைக்கு அழைத்த தேவன் இப்பொழுது குழந்தையின் சத்தத்தை கேட்டார். அந்த தாயின் கண்ணீரை தேவன் பார்த்தார். தன் பிள்ளைக்காய் கண்ணீர் வடித்த அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு எந்த தாய் எந்த பிள்ளைக்காக அழுதாளோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பகுதி. அந்த எந்த பிள்ளைக்கு இந்த தாய் தான் சாக வேணும் என்று நினைத்தாளோ, எந்த பிள்ளைக்காக இந்த தாய் அழுதாளோ, இந்த பிள்ளையை கொண்டு அவள் அலைந்து திரிந்தாளோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டார். அது ஒரு வனாந்திரமான இடம், அது மிகுந்த வேதனை அடைந்த இடம், ஒரு துளி தண்ணீரை காண முடியாத ஒரு இடம். தேவன் அந்த பெண்ணின் சத்தத்தை கேட்டது என்பதற்கு நல்ல ஒரு ஆதார். அவள் எதற்காக எந்த காரியத்துக்காய் போராடினாலோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு ஒரு நீரூற்றை தேவன் காண்பித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார், கர்த்தர் அவனோடு தெய்வம் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எந்துப்பின கண்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடித்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமையை நினைத்து நீங்கள் புலம்பி இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்காக இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் இருக்கலாம். இன்றைக்கு எங்கள் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆகாரின் கண்ணீரை கண்டவர், குழந்தையின் சத்தத்தை கேட்டு அவனை வாழ வைத்தவர், அவனுக்கு ஒரு பெரிய ஜாதியாய் மாற்ற அவனுடைய கைகளை பிடித்து நடத்தின அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அந்த அதுதான் அவள் சொல்லுகிறாள், என்னை காண்பவரை நானும் கண்டே, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி காண்கிற தேவன் என்று தேவனுக்கு பெயரிட்டால் எத்தனை மகிமையான ஒரு அனுபவம். இன்றைக்கும் நாங்கள் மறைவிடங்களிலே துக்கித்துக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கலாம். எங்களுடைய கண்ணீரை பார்த்து எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய ஜீவன் வல்லமை உள்ளவர். அவர் வனாந்திரத்திலும் ஒரு வழியை உண்டாக்குற வல்லமை உள்ள கடவுள். அதனால் தான் ஆகாரின் கண்ணீரை பார்த்து குழந்தையின் கதறலை கேட்டு தேவன் வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த நீரூற்றை உண்டாக்கி அந்த பெண்மணி அந்த நீரூற்றை பார்க்கும்படி அவள் கண்களை திறந்தார். அந்த நீரூற்றில் அவர்கள் தண்ணீரை குடித்து பிழைத்துக் கொண்டார்கள். அதே போல் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நீரூற்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீரூற்றை காணும்படி என் ஆண்டவர் இந்த காலையில் அனுகிரகம் செய்கிறார். இதை அப்படியே சிந்தனை செய்து கொண்டு தாவீதின் பக்கமாய் மறுபடி வருவோம். தாவீது மிகுந்த வேதனையோடு அவர் அங்கே ஜூதேயா பாலைவனத்திலே இவ்வளவு மோசமான நிலைகளையும் சந்தித்துக் கொண்டு அவர் நடந்து வந்தார். சலசலப்பின் சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார், படையா, இல்லாவிட்டால் இங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் என்னை சூழ்ந்து விட்டதா என்று பார்க்கிற பொழுது அங்கே ஒரு ஆடு அமைதியான நீர்நிலையில் தண்ணீர் குடிக்கிறதை அவர் பார்க்கிறார். அந்த ஆடு அந்த அமைதியான தண்ணீரை ஓடிக்கொண்டிருக்க அந்த தண்ணீரை அது குடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக உற்று கவனிக்கிறார். அதில் ஒரு மெய்ப்பெண் நின்று அந்த ஆட்டை வழிநடத்தி கொண்டு வந்து அந்த தண்ணீர் நீர்நிலையிலே கொண்டு வந்து விடுகிறது. அந்த நீர்நிலை தான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று அது அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அந்த என்கேதி என்கிற அந்த நதியருகில் வந்து தாவீது சேர்ந்து விட்டார். ஜூதேயா பாலைவனத்தை கடந்து என்கேதி என்கிற அந்த நீரூற்றண்டையில் இப்பொழுது தாவீது ராஜா நின்று கொண்டிருக்கிறார். நிற்கிற பொழுதுதான் அந்த ஆட்டுக்குட்டி தண்ணீர் குடித்து அந்த அமைதியான சத்தம் அந்த மென்மையான நீரோடும் அங்கே சத்தத்தை கேட்டு அந்த கண்களை ஏறெடுக்கிற பொழுது மெய்ப்பெண்ணை பார்க்கிறார். யோசிக்கிறார், இந்த ஆட்டை நடத்தி வந்த ஒரு மெய்ப்பெண் நல்ல நிலையை கொண்டு வந்து சேர்த்த அந்த மெய்ப்பெண்ணை பார்க்கிறார். அது அழகாய் தண்ணி குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். கண்கள் தெளிந்து அவ்வளவு துக்கத்தையும் மறந்து அவர் யோசிக்கிறார், இவ்வளவு கடினமான வனாந்தரத்தில் நான் நடந்து வந்திருக்கிறேனே, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றின ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஆடு மேய்த்த அனுபவம் நன்றாய் இருக்கிறது. ஆடுகளை பற்றி தெரியும், மேய்ப்பெண்ணை பற்றி நன்றாய் தெரியும். இந்த ஆடு பாருங்க, ஆட்டுக்குட்டியில போமே ஒரு பழக்கம் இருக்கிறது, தேக்க நீர்கள், அதிலே அது ஒரு நாளும் தண்ணீர் குடியாது தேக்க நீரிலே. அது மட்டுமல்ல, வேகமாய் பாய்ந்து தெறிக்கிற அந்த தண்ணீர்களையும் அது குடியாது. ஆட்டுக்குட்டியில் ஒரு சிறப்பான பழக்கம், அமைதியான நீர்நிலைகளில் தான் அந்த தண்ணீரை குடிக்கும். அப்படித்தான் அது குடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக அந்த மெய்ப்பெண்ணை அவர் பார்க்கிறார். தாவீது தன் கண்களை சற்று விரிவாய் திறந்து அவர் அப்படியே பார்த்து அந்த தண்ணீரை அள்ளி முகத்தில் கழுவிக்கொண்டு அந்த மெய்ப்பெண்ணை பார்க்கிற பொழுதுதான் அவருடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன், என்னை நடத்தி கொண்டு வந்தது என் மெய்ப்பர், என்னை வழிநடத்தினது என்னுடைய மெய்ப்பர், என்னை வழிநடத்தினது என் கடவுள், அந்த யெகோவா தேவன் என்னை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் தான் என்னை மேய்ப்பதை போன்று இந்த பாலைவனம் என்னை கொன்று அழித்து விடாதபடி, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, என் கேதி என்கிற அந்த அழகிய நீர்நிலைகளிலே அந்த பசுமையான புல்வெளியை காணும்படி கொண்டு வந்து என்னை விட்ட என் மேய்ப்பர் என்று சொல்லி கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அழகிய பாடலை தேவனுக்கு ஏறெடுக்கிறார். சற்று இந்த என்கேதியை குறித்து நான் அதிலே காணப்பட்ட சிறப்பான 5 விடயங்களை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கட்டும். அதில் முதலாவது, இந்த என்கேதி நதி இந்த நீரோட்டம் அந்த நீரூற்றிலே எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று நீங்கள் பாருங்கள். என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளை ஸ்தலம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதிலே முதலாவது அது பசுமை நிறைந்த இடம். எங்கே அதிகமான தண்ணீர் நீர்நிலைகள் இருக்கிறதோ அதை சூழ ஒரு பசுமையான புல்வெளிகள் இருக்கும். அழகான அங்கே அந்த நீர்நிலைகளின் நிமித்தம் அழகிய மரங்கள் செடிகள் அழகாய் அங்கே வளர்ந்து அவைகள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கும் ஒரு அழகிய அருமையான பசுமையான இடம்தானாம் என்கேதி. இரண்டாவது, இது மிக பெரிய ஒரு நீரூற்று, இந்த மிகுந்த ஒரு பெரிய நீரூற்றாய் இது காணப்படுகிறது. இந்த நீரூற்றாய், அந்த மிகுந்த பெரிய நீரூற்றாய் அது காணப்படுவதனால் அநேக மேய்ப்பர்கள் வந்து அந்த தங்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அங்கேதான அமைதியான அந்த நீர்நிலையிலே தண்ணீர் குடிப்பதற்கு வழி நடத்தி கொண்டு வருவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீரூற்றாய் காணப்படுகிறது. மூன்றாவது, அங்கே அந்த நீரூற்றிலே சூழ இருக்கிற விடயத்தில் மிக முக்கியமானது, அங்கே ராஜாக்கள் உண்ணத்தக்க சுவை மிகுந்த பேரீச்ச மரங்கள் உண்டாம். அங்கே என்ன காணப்படுகிறது, ராஜாக்கள் உண்ணத்தக்க பேரீச்ச மரங்கள் காணப்படும். அவ்வளவு சுவையாயிருக்குமாம் அந்த அந்த பகுதியில இருக்கிறதான பேரீச்சம் பழங்களின் சுவை மிகுதியாயிருக்கும். அந்த சிறப்பான நிலமான சுவை நிறைந்த பழங்களைத்தான் ராஜ போஜனத்திலே வைக்கப்படுமாம். என்கேதியில் உள்ள அந்த பேரீச்சம் பழங்களைத்தான் ராஜாக்கள் உண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது, பேரீச்ச மரங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதை போல அடுத்தது அந்த இடத்தில் திராட்சை தோட்டங்கள் உள்ளது. அழகிய திராட்சை தோட்டங்கள் அங்கே பறந்து கிடக்குமா, அதிகமான அழகிய தோட்டமாய் இந்த திராட்சை தோட்டமும் அந்த இடங்களை சூழ காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது, அங்கே ஒலிவத்தோப்புள்ள இடம், ஒலிவத்தோப்புள்ள இடம், ஒலிவத்தோப்புகள் அதிகமாய் பறந்து கிடக்கும். ஒலிவ எண்ணெய்களை எடுப்பதற்கு அங்கே வந்து அநேகர் அதை பறித்துக் கொண்டு காரியங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு பசுமையான பேரீச்சம் மரங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவத்தோப்புகள் நிறைந்த இடம்தான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. இந்த என்கேதியை பார்த்து இவைகளை ரசித்து இவைகள் நடுவில் நின்று கொண்டு அந்த மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியை நடத்துவது, அந்த ஆட்டுக்குட்டிகள் அழகாய் தண்ணீர் கொடுப்பது, அது பசுமையான இடத்தில் செழிப்பான இடத்தில் நின்று மகிழ்வதை அந்த கடினமான வழிகளுக்கூடாய் கண்ட தாவீது என்கிற பக்தன் தான் பாடுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேத்தி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அபிஷேக தைலத்துக்கு பாவிக்கப்படுகிற அந்த ஒலிவ எண்ணெய், இவைகளை எல்லாம் வர்ணித்துத்தான் அழகிய பாடலை பாடுகிறார், எனக்கு போஷிக்கிறேன், எனக்கு அமர்ந்த தண்ணீர் தருகிறேன், என்னை பசுமையான புல்வெளியில் என்னை அமர்த்தி என்னை அழகு பார்க்கிறேன், எனக்கு நேரிட்டு வந்த அந்த சத்துருக்களின் கொடிய பாதகங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமாய் அவர் பாடுகிறார். இப்படியாக இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு அழகியான வர்ணனையோடு அவருக்கு பாடுவதற்கு இந்த காரியங்கள் அவருக்கு படிப்பினையாயிருக்கிறது. எனவே நானும் நீங்களும் மறித்து அழிந்து கெட்டு போகாதபடி எங்களை அந்த மரண உபாதையில் இருந்து எடுத்து மிக செழிப்பான எங்கேதி போன்ற இடத்திற்கு தெய்வம் கொண்டு போய் நடத்த இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் எங்கள் நடுவில் இருக்கிறார். இதை வர்ணித்து பாடின சங்கீதக்காரன் தாவீதின் அனுபவத்தை மிக அழகாய் குறுகிய நேரத்தில் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதை அப்படியே ஒப்பிட்டு கொண்டு வந்து யோவான் புஸ்தகத்தோடு நான் தொடர்பு படுத்த விரும்புகிறேன். யோவான் 10வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும், 10வது வசனம் என்ன சொல்லுகிறது, அவர் சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே பேசப்பட்ட ஒரு வசனமாய் இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 11வது வாக்கியம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். பாருங்க, அன்றைக்கு ஒரு மேய்ப்பனை போல தெய்வம் எப்படியாக தாவீது ராஜாவில் ராஜாவுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார் என்பதை வர்ணித்து பாடினது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம், தன் ஆடுகளுக்காய் அவர் ஜீவனை கொடுக்கிறாரா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். அவன் திருடன்களை செய்கிறான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நம்முடைய தெய்வமாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படும் அது முழுமை அடையவும் அவர் வந்தார் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பன், தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை எங்களை சுமப்பேன். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன், எங்களுடைய நல்ல ஆயனாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். தாவீது ராஜா சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மீட்டுக் கொண்டு போவார், அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார், சத்துருக்கள் நடுவில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எனக்கு எண்ணெயினால் இங்கே அபிஷேகம் பண்ணி என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி பாடினது போல, இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல மேய்ப்பனாய் வெளிப்பட்டு ஜீவனை கொடுத்து அது மட்டுமல்ல அதை பரிபூரணப்படுத்தவும் அதை முழுமை அடையவும் நித்தியத்திற்கு நேராக நடத்தவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அதனாலே தான் அவர் கல்வரி சிலுவையிலே முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற நல்ல ஆண்டவராய் எங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் அவரை விசுவாசிப்போம், அவரை விசுவாசித்தவர்கள் நாங்கள் பலப்படுவோம். எங்களுடைய துன்பத்தில் எங்களுடைய கடினமான சூழ்நிலைகள் கஷ்டமான நேரங்கள், ஐயோ நான் மரித்து விடுவேன் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த இடத்தில் தேவன் எங்கள் பக்கமாய் கடந்து வந்து எங்களுக்கு ஒரு முடிவிடத்தை வைத்து அந்த பாலைவனம் எங்க யூதியா பாலைவனத்துக்கு ஒரு முடிவிடமாய் எங்கேதி இருந்தது போல எங்களோட வாழ்க்கையின் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் மரண ஆபத்திற்கும் மரண கண்ணிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்கேதி போன்ற சூழ்நிலையை கொடுப்பது மட்டுமல்ல, எனக்காக இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவையில் மரித்து அந்த மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அவர் இப்பொழுது சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்தார், சிலுவையில் அந்த அன்பை காண்பித்தார். அந்த அன்பை நம்புபவர்களை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளில் நடத்தி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உயிர் மீழ்ச்சியை கொடுத்து வழிநடத்த அவர் வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை வெறுக்காதவர். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக அனுபவங்கள் உண்டு, நான் படிப்பதற்கு என்னுடைய பட்டங்களை பெறுவதற்கு என் தாய்ப்பட்ட வனாந்தரம் போன்ற அனுபவம், நான் வனாந்தர வழிகளில் நடந்த அனுபவங்கள் எனக்கு அநேகம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானான் வருகிற இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் என் வாழ்க்கையில் எத்தனை பாலைவனங்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனை பாலைவனம் போன்ற அனுபவங்களில் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்காமல் தப்புவித்திருக்கிறார் என்ற அந்த சந்தர்ப்பங்களை சாட்சியாய் ஏற்ற ஒரு வேளை வருகிற பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். என் தாயார் என்னை படிப்பதற்காக அநேக காரியங்களை இழந்தார்கள். தகப்பனை இழந்த நான் என் தாயின் நரவணப்பில் வளர்க்கப்பட்டேன். என் தாய் என்னை வேதாகம கல்லூரிகளை முடிப்பதற்கும் என் தாய்ப்பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கும் என் கண் முன்னே இருக்கிறது. எனவே தாயின் அன்பையும் தந்தையின் அன்பையும் நாங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம். எங்களுக்காக ஒரு நல்ல தகப்பனாய் நல்ல மேய்ப்பனாய் நமக்கு ஒரு உதவி செய்கிற உதவியாளரை போன்று மகிமையாய் எங்களை ரட்சித்து நடத்துகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவரை நம்புவோம், அவர் பக்கமாய் சார்ந்து கொள்ளுவோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டு. இருக்கும் நிலைகளில் கண்களை மூடுங்கள். உங்களுக்காக ஒரு கணம் நான் மன்றாடி தெய்வத்திடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நாளிலும் நாம் கேட்ட இந்த சத்தியங்கள் ஆண்டவரே, உடைந்து போனவர்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், ஆதரவில்லாமல் மிகவும் துன்பத்தோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு பதிலா இருக்கட்டும் சுவாமி. தாவீது ராஜா ஆண்டவரே, அன்றைக்கு ஒரு ஜூதேயா கொலை பாலவனத்திலே பட்ட அவ்வளவு துன்பங்களை கடந்து ஒரு என்கேதியை நீர் வைத்தீரப்பா. அந்த என்கேதியின் சுகத்தை அவர் அனுபவித்தது போல, ஆகார் என்கிற பெண்மணி வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அல்லது அழிவை சந்தித்து விட்டேன் என்று அவள் சிந்தனை செய்த பொழுது, காண்கிற தேவனாய் என்னை காண்கிறவரை நானும் கண்டே என்று சொல்லி அவள் பேரிட்டது போல, ஆண்டவரே அந்த காண்கிற தேவனாகிய நீர் இந்த நல்ல நாளிலும் பிள்ளைகள் இருக்கிற நிலைகளை கண்டுகொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நல்ல நீரூற்றுக்கள் அவர்கள் கண் முன்பதாக வருவதாக, என் கேதியை போன்ற காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுவதாக. தேவனே நீர் அற்புதம் செய், மக்களை ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சங்கமம், ஆண்டவரே வானொலி ஊடாக தேவ செய்திகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு நபரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த குழுவினரை கூட நான் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகலமும் தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு தேவ நாம மகிமைக்கு ஏதுவாய் எடுத்து பாவிக்கப்பட்டிருக்கும். நீர் எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்து பொறுப்படுத்தி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தன்மையோடு செபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
0: ஒரு அருமையான ஒரு ஆழமான சத்தியத்தை மிக தெளிவாக தெரியப்படுத்தீர்கள். அநேக காரியங்களை உங்களுடைய செய்தி மூலம் கண்டுகொண்டோம். யூதா பாலவனும் ஆகார் பாலவனத்தை மிகவும் தெளிவாக வியத்து, யூதா பாலவன் உஷ்ணம் மண் சூறாவளி கண் தெரியாது சொல்லி கடைசியிலே யூதா ஆகாரை ஒப்பிட்டு, யூதா பால பாலத்தை ஆகாரின் பாலத்தை ஒப்பிட்டு வேதாம ரீதியிலே அருமையான விளக்கத்தை கொடுத்துட்டு, என்கேதி நீரூற்று ஆட்டுக்குட்டியான ஸ்தலம் அதை பற்றி மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். பசுமையான இடம், மிகப்பெரிய நீரூற்று, சுவை மிகுந்த பெருச்சம்பளம், ராஜாக்கள் உண்பார்கள், திராட்சை தோட்டங்கள், ஒளிவ தோப்புகள், இவைகளை மிகவும் சொல்லி கடைசியாக யோவான் 10:10 கொண்டு வந்து சொல்லி 10:11 நானே நல்ல மேய்ப்பேன் முடிச்சு விட்டீங்க. அதாவது சங்கீதம் 23 சங்கீதத்தை ஆரம்பத்தில் எடுத்து எல்லா விளக்கத்தை கொடுத்து விட்டு முடிவிலே யோவான் 10:11 முடிச்சிருக்க மிக மிக மிக மிக ஆச்சரியமா இருந்தது. இப்படி செய்தி ஆன்மா சத்தியத்தை இன்று கற்றுக்கொண்டேன், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் இந்த கைட்டு செய்யும் காரியங்கள் சபை காரியங்கள் தேவன் ஆசிரிப்பாக. அதிகாலை வேலையிலே 5 நீங்கள் எழுந்து இந்த வார்த்தையை கொடுத்தீர்கள், அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கட்டளிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகள் யாவையும் அவர் ஆசீர்வதிப்பாராக.
2: ஹலோ பிரதர் மகேந்திரன், நன்றாக இருந்தது, நன்றான வார்த்தை. ஐ வாஸ் ஆல்சோ ரியலி ரியலி பிளஸ்ட் வித் அ லிவிங் வேர்ட் தட் கேம் ஃப்ரம் ஆல் த வே ஃப்ரம் வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா. மை ஹார்ட் இஸ் ரியலி ரிஜாய்சிங் ஓவர் இட் தட் யூ குட் பிரிங் சச் வண்டர்ஃபுல் வேர்ட் ஃப்ரம் வெரி லேண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா கமிங் இன் டு த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் டு பிளஸ் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஐ டோன் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் தட் பிரதர் மகேந்திரன் ஹேஸ் சோ பியூட்டிஃபுல்லி கேம் அண்ட் கேம் ஹிஸ் ஃபீட்பேக். தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் வேர்ட் பாஸ்டர். And the Lord has blessed you with such a wonderful ministry in Sri Lanka, and he will continue to bless, enlarge your borders with you and your husband doing such a wonderful work in Sri Lanka, in the northern part of Sri Lanka where I am also from. So God bless you. Thank you, Pastor. God bless you.
0: இந்த சாட்சி சொத்தவர் கனடா வன்கூவர்ல இருந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அருமையான சாட்சி. இதுவரை நேரமும் இந்த வார்த்தையை கொடுத்த பாஸ்டர் சுகிருத்த அராஜிதம் ஸ்ரீலங்கா, அருமையான ஒரு வார்த்தை. இது மறு ஒழுங்குப்படி போகும்பொழுது அன்னைகள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கத்தர் இந்த மகளை அபரிவிதமா ஆசிரிப்பார. அது மட்டுமல்ல, சிஸ்டர் அருந்ததி கூட அவருடைய செய்தியை கேட்க அவரோடு வந்திருக்கார். சிஸ்டர் அருந்ததிக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஆமென். தொடர்ந்து நாங்கள் இந்தியாவில் இருந்து ஒரு செய்தியை கேட்க போறோம். இந்தியாவில இருந்து ஒரு செய்தி, எஸ்தர் ரூபி ஒரு செய்தியை கொடுத்துருங்க. அந்த செய்தியை கேட்க போமா? இதோ அந்த
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
4: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய திட்டங்கள் நன்மையான திட்டங்கள். பாருங்க, நம்மை குறித்து, அதாவது உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் உயர்ந்த திட்டங்களாகவே இருக்கிறது. பாருங்க, எல்லா மனுஷரும், ஒவ்வொரு மனுஷரும் பாருங்க, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, அல்லது வீடு கட்டுவதை குறித்தோ ஆளுக்கு ஒரு திட்டத்தை போடுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எல்லாரும் பாருங்க ஒரு திட்டத்தை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம், ஆனால் மனுஷருடைய திட்டத்தை பார்க்கிலும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய திட்டம் பாருங்க, அது அளவிடப்பட முடியாத நன்மைக்கு ஏதுவான திட்டங்களா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து 29:11 நாம் வாசிப்போம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இங்க எரேமியா சொல்லுகிறார், கர்த்தர் பாருங்க நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிற அவருடைய எண்ணங்களில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு மொழிபெயர்ப்பை இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகள் நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே. கர்த்தருடைய நினைவுகள்ல எண்ணங்களின் ஓரத்தில் கூட இங்க எழுத, இங்க எரேமியா சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, தீமையான எண்ணங்கள் அல்ல. அவர் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் பாருங்க, அவர் என்னை குறித்து என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே, உயர்ந்த திட்டங்களே பாருங்க. வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய நோக்கங்கள் பாருங்க, நம்மளுடைய நோக்கங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே அடங்கிவிடும். மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் பாருங்க ஒரு அளவுகோல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மனுஷருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளா இராது. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க நன்மையான திட்டங்கள். அநேக போல நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
4: அவர் நினைவுல எண்ணத்தின் ஓரத்தில் கூட தீமையான எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தீமையை பாராத சுத்தக்கண்ணரா இருக்கிறார். அவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது பாருங்க. அவருடைய எல்லா நினைவுகளும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13 வரை நாம் ஒரு 2 மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13 வரை இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை மட்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தார்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் பாருங்க, அக்கிரமக்காரன், பாவிகள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள், கர்த்தர் பாருங்க மனதுருகிறது மாத்திரமல்ல மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரா இருக்கிறார். 8 போடப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு மேல பாருங்க தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு புஸ்தகம் பாருங்க, வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா பாருங்க சிந்தனைகளும் நோக்கங்களும், நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் போட்டு வைத்திருக்கிற அநேக திட்டங்களை பார்க்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த ரகமான திட்டங்களை உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பாருங்க கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் எப்படி வாழ்வது, அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் எப்படி பாருங்க அனுபவிப்பது. அருமையானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பாருங்க இந்த செய்திகள் நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களாக மாறுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37 வசனங்கள் 7. இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யாக்கோபு பாருங்க அவருடைய அந்த மகன்கள் எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம் யோசேப்பின் மேல மிகவும் அன்பு கூர்ந்து பாருங்க ரொம்ப நேசிச்சு அவருக்கு பல வருண அங்கி எல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க ரொம்ப செல்ல பிள்ளை. நம்முடைய வாசையிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப செல்லமா வளர்கிறார் யோசேப்பு. யோசேப்புக்கு பாருங்க ஒரு பெரிய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கர்த்தர் அங்கே கொடுக்கிறாரு. 7 வசனத்துல வந்து பாருங்க அதுல போடப்பட்டிருக்கும், நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி வணங்கி நின்றது என்றார். அந்த யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்கார். அந்த சொப்பனத்தை யார் தருகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்தின் மூலமா அவர்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறார், இவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டத்தை உன்னை குறித்து போட்டு வைத்திருக்கிறேன் யோசேப்பே என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது இந்த யோசேப்பு பாருங்க தம் அண்ணன்மார்கள்ட்ட தாய் தாப்பன்மார்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க அங்கே பகை உண்டாகிறது. கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 9 சொல்வாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைய வணங்கிட்டு இருக்குது. பாருங்க அப்பாக்கே ரொம்ப கோபம் வந்துருது, என்ன நானும் உன்னைய வணங்குறேன்னா. அருமையானவர்களே, இங்க திட்டம் மனுஷருடைய திட்டம் அல்ல, இது யாக்கோபின் திட்டம் அல்ல. பாருங்க அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தனால யோசேப்பை குறித்து யாக்கோபு ஏதோ பெரிய அளவுல திட்டம் போட்டு வைக்கல. ஆனா தேவாதி தேவனுடைய திட்டம் உயர்ந்த ரகமான திட்டமா இருந்தபடினாலே ஆனா அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வந்து யோசேப்பை பகைக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துல பாருங்க 37:24 வசனத்துல போடப்பட்டிருக்கும், ஆதியாகமம் 37:24 யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தா சொந்த சகோதரனை தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்கிருந்து வர்றாங்க அந்த வீதியாலையை கடந்து போறதை பார்த்தோன்னே அந்த இஸ்மவேல
0: வீடியோ பிளீஸ்.
4: அவருடைய நோக்கம் என்ன, யோசேப்பு தரிசனம் அவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறும், குழியில போட்டா ஒரு வழியா 20 வெள்ளிக்காசு கிடைச்சது, இவனை வித்தே போட்டா யோசேப்பு இதோட க்ளோஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாருங்க எல்லாரும் வந்து மனுஷர்கள் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது, தீமைக்கேதுவான எண்ணங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லா சொந்த பந்தம் எல்லாருமே பாருங்க நீங்க நல்லா இருக்கணும், மேல ஒரு படி உயர்ந்து வரணும், நல்ல அந்தஸ்தல இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களை குறித்து நன்மையான திட்டங்களை போடுகிறவர்கள் அல்ல. சொந்த சகோதரனை பகைத்து அவனுடைய பாருங்க ஒரு இரக்கமே இல்லாம 20 வெள்ளிக்காசுக்கு முன்ன பின்ன தெரியாத இஸ்மவேலரை வித்து போட்டாங்க. அதோட யோசேப்பின் சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் நேற்றும் என்றும் என்றும் மாறாததாகவே இருக்கிறது. பாருங்க யோசேப்பை உயர்த்துகிறதற்காகவே அந்த பார்வோன்ட்ட ஒரு சொப்பனத்தை வர வச்சு கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். திறமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 ஆதியாகமம் 41:41 அருமையானவர்களை இங்க போடப்படுற அந்த தரிசனத்தை அந்த கனவு அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு ஆள் கூட இல்ல. ஜெயில இருக்காரு, எல்லாம் கடந்து வர்றாரு, இதெல்லாம் கடந்து இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நான் நேரம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 இங்க போடப்பட்டிருக்கோம். இந்த யோசேப்பை என்னெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சகோதரர்கள் செய்த மத்தியிலே இங்க என்ன ஆகிறார் பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே உடுத்தி பொற்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க அதிகாரியாக்கினான். அருமையானவர்களே, சகோதரர்கள் நினைச்சாங்க, அப்பா நினைச்சாரு, அவ்வளவுதான், யோசேப்ப இறந்தே போயிட்டான், குழியில போட்டாங்க, யோசேப்பன ஒருத்தனை நான் பெத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமையாக எண்ணினார்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கோம் ஆதியாகமத்தின் புத்தகம்

பாஸ்டர், இல்லங்க கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாதவைகளா இருக்கிறது, அது பாருங்க நிறைவேறிய ஆகும். தீமையாக பாருங்க மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்களை பார்க்கிலும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. நன்மையான திட்டங்களாக இருக்கிறதுனால் மாத்திரமல்ல, அதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் செய்து முடிக்கும் அளவும் அந்த திட்டங்களை நீங்கள் பாருங்க பெறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அதனாலதான் அங்க யாக்கோபிட்ட சொன்னாரு, நான் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 50:20 போடப்பட்டிருக்கும் பாருங்க. யோசேப்பு சொல்றாருங்க, ஒரு பெரிய பஞ்சம் எல்லாம் வருது, சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க பஞ்சம் படைக்கிறதுக்காக, மறுபடியும் சகோதரர்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேயே வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யோசேப்பு வந்து சொல்றாரு பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அருமையானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாஸ்தவம் பாருங்க, அவருடைய திட்டங்கள் தீமைக்கு அல்ல, அவைகள் எப்போதும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. இங்க இவங்க எல்லாம் நினைச்சாங்க பாருங்க, தீமையா நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய, தீமை செய்ய இல்ல, தீமையே செஞ்சாங்க அதுதான் உண்மை, தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்ல, தீமைதான் செஞ்சாங்க, ஆனா கர்த்தர் பாருங்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி தீமையிலிருந்து அவருடைய திட்டங்களை நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து பாருங்க, இன ஜன பந்துக்கள் பாருங்க உங்களுக்கு தீமையான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம், ஆனால் அவைகளை பார்க்கிலும் நன்மையின் கரத்தை உடையவர், நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிற இந்த தேவாதி தேவனுடைய கரம் அருமையானவர்களே உங்களுக்கு பாருங்க நன்மையை செய்கிறதுலே அதிக அதிக அதிக நிச்சயமா இருக்கிறார். இங்க எப்படி யோசேப்புக்கு பாருங்க, தீமைய செஞ்சாங்க ஆனா கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அதுவும் எதுக்காகவாம் பாருங்க, உங்களை உயிரோட காக்கும்படிக்கு மாத்திரமல்ல, வெகு ஜனங்களை அருமையான அநேக ஜனங்களை போஷிக்கிற ஒரு காப்பாற்றுகிற நாட்டையே பாருங்க காக்குற ஒரு பெரிய பொறுப்பை எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கிட்டார். மனுஷன் போடுற திட்டத்தை பார்க்கிலும் நம் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க மகா பெரிய திட்டங்கள். அதனாலதான் ஏசாயா சொன்னாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உன்னை குறித்து என் நினைவுகள் உயர்ந்தவைகளா இருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ இந்த பூமியில வாழ்ந்தோம், ஒரு அம்மா அப்பாக்கு அட்ரஸ் இல்லாத ஊர் பேர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த ஜனத்தோட ஜனக்கூட்டத்தோட இருக்கோம். இல்ல, உங்களை உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தருடைய திட்டங்கள், அவருடைய பாருங்க அனாதியான தீர்மானங்கள் வானலாவிய திட்டங்களா இருக்கிறது, நன்மையான திட்டங்களா இருக்கிறது. பாருங்க இன்னும் ஒரு வேத பகுதியை நாம் பார்ப்போம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:1-3 வரை. இந்த எஸ்ரா புஸ்தகத்திலே இங்க போடப்பட்டிருக்கிற இந்த கோரேஸ், கோரேஸ் என்பவரை குறித்து பாருங்க நாம் பார்க்க போகிறோம். இந்த கோரேஸ் என்பவரை குறித்து ஒரு சில குறிப்புகள் முன்பதாக சொல்லிவிட்டால் உங்களுக்கு இன்னும் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கோரேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த பேருக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, இழிவானவன், பாருங்க ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவன், வாழ்கிறதற்கே அருகதையற்றவன். பாருங்க கோரேஸ் என்ற பேருக்கு அப்படிதான் ஒரு அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று நூல்கள் இப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க, இந்த பெர்சிய தேசத்தினுடைய ராஜா அவருடைய மறுமனையாட்டிக்கு இந்த கோரேஸ் என்கிற இந்த மகன் பிறக்கிறான், ஒரு புறஜாதியான மனுஷன். பாருங்க அந்த காலத்துல இந்த சம்பிரதாயங்கள், இந்த ஜோசியம் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்துட்ட மாத்திரத்துல அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பையன் அவங்களோட இருந்தானா ராஜ்ய பாரத்திற்கே பெரிய அவமானம் வந்துடும், ராஜ்ய பாரமே இவனால அழிஞ்சு போயிடும், முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்யறாங்கன்னா, அவர் இந்த பெற்ற தகப்பனே இவனை எப்படியாவது கொண்டு போட்டு அப்படின்னு சொல்லி தாய்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கொல்லுகிறதற்கு மனசு இல்லாம, எப்படி பெத்த பிள்ளைய கொல்ல முடியும் பாருங்க, கொல்லுகிறதற்கு மனசு இல்லாம ஒரு மேய்ப்பர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஆனா அந்த மேய்ப்பர்களிடம் பாருங்க இந்த கோரேஸ் வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த மேய்ப்பர்கள் தான் இவருக்கு பாருங்க வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய மனுஷனை கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து இந்த கோரேஸ் வருகிறார். பாருங்க இவர் கர்த்தரை அறியாத பின்னணி, பெர்சிய தேசத்தினுடைய

0: எங்கேயாவது தூக்கி போட்டு கொள்ளுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. அருமையானவர்களே, இந்த தகப்பனாலே கைவிடப்பட்டு, தகப்பனாலே கீழே வெறுத்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட அந்த கோரேசை குறித்து கர்த்தர் இங்கே ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருந்தார். பாருங்க, பாபிலோனியர் பாருங்க, இஸ்ரவேலரை சிறைப்பிடிச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த சிறைப்பட்ட ஜனங்களை மீட்கும்படிக்கு, இடிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு புறஜாதியான இந்த கோரேஸ் என்கிறவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாம நினைச்சிட்டே இருக்கிறோம், கர்த்தருடைய திட்டங்கள்லாம் ஒண்ணுமே புரியாம இருக்குது, ஏதோ ஒண்ணுமே நமக்கு வந்து பாருங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. இல்லங்க, கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாம் அருமையான திட்டங்கள் மாத்திரமல்ல, அது அதிசயமான திட்டங்கள், நம்முடைய நினைவுக்கு எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அதை குறித்து, இந்த கோரேசி குறித்து நாம் வாசிப்போம் என்றால் பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகம் வசன 1:1-3 எஸ்ரா 1:1-3 எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, இங்க மறுபடியும் போட்டிருக்காங்க பாருங்க, பெர்சியாவின் ராஜா, பெர்சிய ராஜ்யத்தின் ராஜா. பாருங்க, இவர் இஸ்ரவேலருடைய ராஜா அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா அல்ல, பெர்சிய தேசத்தினுடைய ராஜா. அங்கே போடப்பட்டிருக்கோம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரலி, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக, அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இங்க பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே கோரேசை குறித்து இங்க பாருங்க எரேமியா சொல்லுகிறார். எருமையானவர்களே, ஒரு புறஜாதியான் கர்த்தரை குறித்து அறியாத ஒரு மனுஷன் இஸ்ரவேலருடைய அந்த எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை கட்டும்படிக்கு தேவன் முன்குறிச்சிட்டாராம், தெரிந்து கொண்டுட்டாராம். அதனாலதான் பாருங்க, கோரேசனுடைய தந்தையும் தாயும் கைவிட்டு அவங்க அவனை கொல்லும்படி தூக்கிப்பட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, கோரேசனுடைய அப்பா நினைச்சிருப்பாரு, ஒரு பிள்ளை பிறந்தது, ஓகே, அவனுக்கு வாழ தகுதி இல்ல, அவன் அன்றோட மறிச்சு போயிட்டான் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே உங்களை கண்டிருக்க கண்டவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களை குறித்து அனாதியான திட்டங்களையும் தீர்மானங்களையும் போட்டு வைத்து பிற்பாடுதான் பாருங்க தாயின் கற்பத்திலிருந்தே வெளிப்பட செய்கிறார். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு மனுஷன் பாருங்க இந்த கோரேஸ். இங்க போடப்பட்டிருக்க கோரேஸ் வந்து பாருங்க, அவரை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே எல்லா ஜனங்களையும் பாபிலோன்லயே இருக்கிற தரியு ராஜா பாருங்க பயந்துச்சுப்பாரு, இந்த ஜனங்களை எப்படி வந்து பாருங்க மீட்டு எடுக்கிறதுன்னு. இந்த தரியு ராஜாவுக்கு கோரேஸ் தான் போய் பாருங்க உதவி செய்து இந்த ஜனங்களை எல்லாம் மீட்டுட்டு வந்த மாத்திரத்துல, ராஜ்யங்கள் எல்லாம் மீட்டுட்டு வந்தோடனே இந்த கோரேஸ் எப்படி சொல்லுகிறாரு பாருங்க, நான் தான் போய் மீட்டுட்டு வந்தேன், நான் தான் சண்டையை போட்டு ஜெயிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வந்தது மாத்திரமல்ல, நான் தான் புஜ பராக்கிரமன் அப்படி சொல்லலங்க. இங்க போடப்பட்டிருக்கேன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தார், நான் போய் ஏதோ கட்டி அப்படி எல்லாத்தையும் உருவாக்கி எல்லா ராஜ்யத்தையும் நான் வந்து உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன், நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், நான் மீட்டு கொண்டுட்டேன். இல்ல, பரலோகத்தின் தேவன் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. எப்படி கோரேசனுடைய உள்ள எப்படி கர்த்தரை பாருங்க பாராட்டுகிறதே, கர்த்தரை குறித்து அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது பாருங்க. அதனாலதான் அவனுடைய தாய் தந்தை எல்லாரும் தூக்கி போட்டு அவ்வளவுதான் இவனுடைய சாப்டர் முடிங்க அப்படின்னு சொன்னா கூட, ஒரு அத்தியாயம் முடிந்து விட்டது என்று தகப்பன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்கே புதியதொரு துவக்கத்தை உருவாக்குகிறார், புதியதொரு ஆரம்பத்தை அங்கே தொடக்கி வைக்கிறார் பாருங்க. எப்படி பார்வோன் தேசத்துல அரண்மனையில அந்த மோசைய மாத்திரம் இல்ல, இந்த இஸ்ரவேலருக்குள்ள பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போட்ட அந்த நைல் நதியிலிருந்தே மோசைய கண்டெடுத்து பார்வோனின் குமாரத்தையே கொண்டு போய் வளர்த்து மறுபடியும் பார்வோனுக்கு விரோதமாகவே எழும்பி வர செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு பெரிய மகா பெரிய திட்டத்தை மோசையை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருந்தார் பாருங்க. அதே போலதான் கோரேசை குறித்து, இழிவானவன் தகுதியற்றவன் வாழ்வதற்கே பாருங்க ஒரு அருகதையற்ற நிலைமையிலிருந்து தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலைமை வாழ்றதுக்கு பாருங்க, பிறந்த குழந்தை என்ன பாவம் செய்திருக்கணும் பாருங்க, பிறந்த உடனே ஒரு நிற்கதையற்ற நிலைமை அவல நிலை, அப்பேற்பட்ட நிலைமையில மனுஷனுடைய திட்டம் அல்லங்க கர்த்தருடைய திட்டம் அங்கே கோரேசின் மேலே வெளிப்பட்டபடினாலே மேய்ப்பர்கள் பாருங்க அவரை அருமையா ராஜாவின் புஸ்தகம் 45 அதிகாரம் வசனங்கள் 1-4 வரை. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும், அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறதாவது. பாருங்க, இந்த கோரேசை குறித்து இங்க 7 விதமான ஆசீர்வாதத்தை இங்க ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரா? கோரேசனுடைய வலதுகைய கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரா? அருமையானவர்களை, எப்பேற்பட்ட மகத்தான திட்டத்தை குறித்து கோரேசை குறித்து பாருங்க கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் முன்னாடி நடந்து போறாரு. கோரேசுக்கு முன்பாக கோணலானவை செவ்வையாக்குவேன். எதெல்லாம் வந்து பாருங்க அவருக்கு விரோதமாக எழும்பி நிக்கதோ அப்பேற்பட்ட எல்லா தடைகளையும் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறாராம். உன்னை பெயர் சொல்லி அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு, அருமையானவர்களே, நான் தான் உன்னை அழைச்சேன் அப்படின்னு இந்த புறஜாதி எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு, அறிந்து கொள்ளும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம். எந்த மனுஷனால வெண்கல கதவுகளை உடைச்சு பாருங்க எல்லா இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கிறாராம். இருப்பு தாழ்பாடுகள், வெண்கல கதவுகள், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பேடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசன் மனிதர்கள், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். பாருங்க, கோரேசு பிறந்ததுனே கடவுளை பிடிச்சு அப்படியே ஒரு இஸ்ரவேல் தேசத்தான் இல்ல, யூதர் அல்ல. அவர் அறியவே இல்லை, நீ என்னை அறியவே இல்லை, ஆனாலும் என்னுடைய நாமத்தை உனக்கு தரித்தேன். அருமையானவர்களே, எப்பேற்பட்ட மகத்தான தேவன் பாருங்க. ஒரு இஸ்ரவேலருடைய எருசலேமின் தேவாலயத்தை கட்டும்படிக்கு யூதர் அல்லாத புறஜாதியான ஒரு மனுஷனை அவருடைய தாயின் அந்த பிறப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கோரேசை குறித்து ஒரு மகாபெரிய திட்டத்தை போட்டு அவருடைய தெரிந்து கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு முன்னாடி போறாராம். அருமையானவர்களே, பெயர் சொல்லி அழைக்கிறாராம். நான் தான் உன்னை கரம் பிடிச்சிருக்கேன்னு மத்த எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படிக்கு உள்ள இருக்கிற புதையல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேவாலயத்தை கட்டும்படிக்கு வேண்டிய எல்லா பொக்கிஷங்களையும் எல்லா புதையல்களையும் அதற்கு தேவையான எல்லா சம்பத்துகளையும் தேவனே பாருங்க கோரேசுக்கு கொடுத்தார் என்று இங்க ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அவரு அவருடைய தேவனை குறிச்சு இவர் அறியவே இல்லை, ஆனாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இன்னைக்கு கூட நீங்க இப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா? கோரேசை போல கைவிடப்பட்ட நிலைமையிலே, தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே எனக்கு தகுதி இல்லை, இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, வாழவே பிடிக்கல, வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்க இந்த தேவனை அறியாமல் இருக்கிறீர்களா? ஆனாலும் உங்களை தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ வாழ்வதற்காகவே இந்த பூமியில் உன்னை பிறப்பித்தேன், உன்னை உருவாக்கினேன். உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள், என்னுடைய திட்டங்கள் மகா பெரியவைகளா இருக்கிறது. எப்படி கோரேஸ் பாருங்க தேவாலயத்தை கட்டினா அங்க வந்து திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிப்பார்கள். தேவாலயம் கட்டுறது எதுக்கு? ஒரு கட்டடத்தை கட்டி வைக்கிறதுக்கா? இல்ல, தேவாதி தேவனை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ அதிகாரம் உள்ள தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக, இஸ்ரவேலருக்கு பாருங்க பிரயோஜனமாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த கோரேசை தேவன் பயன்படுத்தினது போல உங்களையும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று, உங்களுடைய குடும்பத்தின் பிரயோஜனத்திற்கென்று அநேகரை பாருங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இழுத்து கொண்டு வரும்படியாக, அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமான கருவியாக பயன்படுத்தும்படிக்கே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க இந்த கர்த்தரை இந்த நாள் வரைக்கும் அறியாமல் தெரியாமல் பாருங்க அவரை வந்து உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளாம நீங்க வந்து தனிமையில இருந்திருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும் இப்படிப்பட்ட நிலைமையில் அங்கலாய்த்துக் கொண்டு மனம் அடிந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த வேலை உங்களுடைய ரட்சிப்பின் தருணமா இருக்கிறது. எப்படி யோசேப்பினுடைய சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சகோதரர்கள்லாம் நினைத்த போதும் கர்த்தருடைய தீர்மானம், அவருடைய அனாதி திட்டங்கள் அவரை உயர்த்தி எகிப்து தேசம் முழுமைக்கும் பார்வோனுக்கே அதிபதியாக்கின அவருடைய திட்டம் பாருங்க, மனுஷ திட்டம் இல்ல. அதனாலதான் 1 Corinthians 2 எழுதப்பட்டிருக்கும் பாருங்க, 1 Corinthians புஸ்தகம் 1 கடைசியாக அந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். 1 Corinthians புஸ்தகம் 1
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தத சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா. தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தி பாச ஞான பிரகாசம் கொழும்பு அவர் அழைக்க போறோம், அவர் அழைப்போம். ஞான பிரகாசம் கொழும்பு, எஸ்தர் ரூபி இந்தியாவில் இருந்து அருமையான செய்தியை கொடுத்திருந்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கத்தர் நடக்கின்ற சபைகள் அனைத்தையும் தேவன் அப்படி விதமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் பாச ஞான பிரகாசம் பேசுவோம். பாச
2: பரலோகத்தை சுவாமி, இந்த நாட்களிலும் இயற்கையும் செயற்கையும் உழவும் எங்களுக்கு விரோதமாக இருந்த போதிலும் கூட
3: Recording in progress.
2: எங்களை கலந்து கொள்ள நீர் கொடுத்த பாக்கியத்திற்காகவும் கோடான கோடி தோசன நமஸ்கார பலிகளை கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த மூத்த வயதுள்ள மனிதரன் ஐயாவை இந்த காரியத்தை செய்வதற்காக தட்டி எழுப்பி எங்களை அழைத்து அவர்களோடு இணைத்துக் கொண்டதற்காக அவரையும் மாணவர்கள் முடியும் வரை சுவாமி மது பிரசனத்தில் மூடி கொடுங்கள் என்று சொல்கிறேன். இந்த காரணமாக இந்த நிமிஷம் இப்பாடல் ஊடாக ஜபங்கள் ஊடாக செய்திகளின் ஊடாக தேவனை ஆராதித்த தேவனை அன்பினால் அவர்கள் ஆராதித்த காரியத்தை அவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி என்று சொல்லி மது பாத்திர கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அதனமாக சகோதரர் எஸ் ஏ ஐயாவும் தைரியத்தோடு பலவோ தொலைகள் மத்தியிலும் துயரங்கள் மத்தியிலும் இடுக்கங்கள் மத்தியிலும் இந்த ஊழியத்தை தைரியமாக செய்ய தட்டி கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் அவர் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவரோட கைப்போத்து நிற்கின்ற சகல ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளையும் அறமல் முடிவுரை ஆசிர்வதிங்க சாமி என்று சொல்கிறேன். அதனமாக அடியானுக்கு ஏற்பட்ட வார்த்தை உங்களோடு கலந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். அதாவது தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் என்கின்ற தலையங்கத்துக்குள் என்னுடைய வசனங்களினாலே ஒவ்வொருவருக்கும் அதை தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு பலப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் அடியானுடைய உதடுகளிலே நாக்குகளிலே வெளிப்பட வேண்டும் என்று எஞ்சி கேட்டு என் செய்தியை துவக்குகின்றேன். தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். அதாவது ஒரு பெரிய வீட்டில பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்கள், மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில சில கணத்துக்குரிய சில கணத்திற்கு இல்லாதவைகளுமாக ஆகிய ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளை செய்ய ஆயத்தப்பட்டவனாக கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 20-21 வசனத்தில் இவ்வண்ணமாக வரையப்பட்டு இருக்கின்றான். ஒருவன் தன்னை சுத்தி கரித்துக் கொண்டால் அவன் எஜமானனுக்கு உபயோகமாக இருப்பான், பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் இருப்பான், இந்த நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாக இருப்பான். மட்டுமல்ல, கர்த்தருடைய கையிலே கணக்குக்குரிய ஒரு பாத்திரமாகவும் அவன் இருப்பான். கர்த்தருடைய வீட்டுக்குள் வாருங்கள், சுற்றி பாருங்கள். அவருடைய வீடு மகா பெரிய வீடு. அங்கே சில பொன் பாத்திரங்கள் உண்டு, வெள்ளி பாத்திரங்கள் உண்டு, சில மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. கதையுங்கள், சில பாத்திரங்கள் மிகவும் உபயோகமானவைகள், சில பாத்திரங்கள் அழகு சாதனமாக மட்டுமே அந்த வீட்டிலே விளங்கக்கூடியதாக இருக்கும். அழகு சாதனங்கள் நம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்திலே பாத்திரங்களாக விளங்குகின்றோம். தாவீது தனக்குள்ள ஒரு பாத்திரமாக இருக்கிறதை உணர்ந்து தன் ஆத்மாவாகிய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 23:5 என்ன சொல்றாரு? என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். ஆத்மாவாகிய பாத்திரத்தை கர்த்தர் நம்முடைய கையில எடுத்து பிரயோஜனமான பாத்திரமாக்குரிய ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையாக இருந்தார் என்ற எபிரேயர் 3:1-3 வாசிக்கின்றோம். யோபு உடைய பாடுகளிலே புலமேட்டப்பட்டு பொன்னினால் விளங்கிய ஒரு பாத்திரமாக விளங்கினான். ஏனோக்கு தேவனுடைய நடந்து ஒரு பாத்திரம், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக எண்ணப்பட்ட ஒரு பாத்திரம், ஈசாக்கு கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாக இருந்த பாத்திரம், யாக்கோப்பு தேவனிடத்திலே போராடி கொண்ட பாத்திரம், போராடி ஜெயித்த பாத்திரம், எஸ்தர் தேசத்திற்காக உபவாசம் பண்ணி வெற்றி கொண்ட ஒரு பாத்திரம், டெபோரால் இஸ்ரவேலிலே உள்ள கிராம மக்களுக்கு ஒரு தாயை போல் எழும்பின ஒரு பாத்திரம். புதிய ஏற்பாட்டிலும் அநேக பாத்திரங்கள் உண்டு. யோவான் கர்த்தரை அளவில்லாதபடி நேசித்து அன்பு செலுத்தின ஒரு பாத்திரம் என்றும், பேதர் கர்த்தருடைய காரியத்திற்காக வைராக்கியமாக காட்டின ஒரு பாத்திரம் என்றும், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு பல்வேறு விதங்களிலே உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் என்று சொல்லலாம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஒரு நிபந்தனை, நம்மை சுத்திகரித்து கொண்டால்தான். நம்மை எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? அதாவதாக தேவனோடும் மனிதரோடும் ஒப்புரவாக வேண்டும். உள்ளத்திலே உள்ள கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மன்னியாத சுவாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து எரிந்து விட வேண்டும். யாவரோடும் சமாதானமாக ஒப்புரவாக்கி விட வேண்டும். சபையானது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. கவனியுங்கள், சபையானது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. தனித்தனியே அவயங்களாக இருக்கின்றோம். சபை தேவனுடைய வீடாக மட்டுமல்ல, அவருடைய மனமாட்டியாக இருக்கிறது, தேவனுடைய மாளிகையாக இருக்கிறது, தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறது. நாம் எல்லோரும் பல வகையான பாத்திரங்களாக அந்த வீட்டுக்குள் இருக்கின்றோம், அந்த சபைக்குள் இருக்கின்றோம் என்று சொல்லலாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு படிப்பு உங்களுக்கு அவசியம் இல்லை, பட்டங்கள் அவசியம் இல்லை, சரீர பலமோ பராக்கிரமோ அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பேருமைகளை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக விலை வீணர்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாகவும், இரண்டாவது எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமாகவும், மூன்றாவது எந்த நற்கிரியைகளை செய்ய உபயோகமான ஒரு பாத்திரமாகவும், நான்காவதாக கனத்துக்குரிய பாத்திரமாகவும் பயன்படுத்தும்படியால் அவர் விரும்புகின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, தேவனுக்கு நன்றி. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், அப்போதான பவுல் இதை குறித்து தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்ற அப்போஸ்தலர் நடவடிக்கை ஒன்பதாவது அதிகாரத்துல 15வது வசனத்துல வாசிக்கின்றோம், புதிய ஏற்பாட்டிலே நம்மை சுத்திகரிப்பதற்காக நான்கு காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவது அது இயேசுவின் ரத்தம், தம்முடைய சொந்த ரத்தத்தினால ஜனங்களை சுத்திகரிக்கிறார் என்ற எபிரேயர் 12:13-12 வாசிக்கின்றோம். இரண்டாவதாக வேத வசனங்களிலே நம்மை அவர் சுத்திகரிக்கின்றார். வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுமா? அவருடைய வசனத்தின் படி தன்னை காத்துக் கொள்கிறது தானே என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் புத்தகத்திலே 119:9 அவர்வாக சொல்லுகின்றது. மூன்றாவதாக ஊக்கமான ஜெபம் தீபியம் நமக்கு பரிசுத்த பலத்தை கொண்டு வருகின்றது என்று 1 தீமோத்தேயு 4:5 வாசிக்கின்றோம். நான்காவதாக பரிசுத்த ஆவியின் அக்கினியையும் கூட நம்மிலே ஒரு புதிய சுத்திகரிப்பை ஏற்படுத்துகின்றது என்று ரோமர் 15:15 வாசிக்கின்றோம். தாவீது ஒரு முறை பாவத்தில் விழுந்து விட்டார். தாவீது ஒரு முறை பாவத்தில் விழுந்து விட்டார். ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை உணர்த்திய பொழுது உண்மையான மனஸ்தாபத்தோடு கதறி அழுதார். பாவ அறிக்கையாக அறிக்கையாக 51வது சங்கீதத்தை எழுதுகிறார். எழுதினார், என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரி, என் அக்கிரமங்களை நீங்க என்னை முற்றிலுமாக கழுவியருளும், ஈசோப்பினாலே என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் சுத்தமாவான் என்று சொல்லி கதறி அழுகிறார் என்று சங்கீதம் 51வது அதிகாரத்துல 1வது வசனம், 2வது வசனம், 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். இதுல அவர் 4 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது மீறுதல்கள் நீங்க சுத்திகரியும், தட் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். இரண்டாவதாக அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும். மூன்றாவதாக பாவம் வரை என்னை சுத்திகரியும். நான்காவதாக ஈசோப்பினால என்னை சுத்திகரிக்கும். பரிபூர்ணமான சுத்திகரிப்புக்காக அவர் மன்றாடுகிறதை அதிகாரத்தோடு நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நமது மாமிசத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசைகளையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபாயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்பதை நாங்கள் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த வசனங்கள் உயிர் உள்ளவைகள். நமதெல்லாம் பவுலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்த பொழுது அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கின்றதாக நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் 9:15 தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவனுக்கு வரத்தையும் வல்லமையும் கொடுத்து இன்னொருத்தனுக்கு மறுக்கிறவர் தேவன் அவர் அல்ல. அவர் உட்கார்ந்து வெள்ளியை உடம்பிட்டு சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். அவர்கள் கர்த்தருடைய ஆகும்படியாகவும் அவர்களை பொன்னை போல வெள்ளியை போலவும் புடம் விடுவார் என்று மல்கிய தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பக்தனான யோபுவை பொன்னான பாத்திரமாக வணையும்படி உருவாக்கும்படியாக எத்தனையாக அவனை புடம் விட்டார், எத்தனையான பாடுகள் பாதையிலே கொண்டு போனார். யோபு பக்தன் சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். 23:10 அழிந்து போகின்ற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும் பொருட்டாக அதை பார்க்கலும் அதிக வெளியேறப்பட்டதாகவே இருப்பதற்கு உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்பதை நாங்கள் 1 பேதுரு 1:7 வாசிக்கின்றோம். சுத்திகரிப்பின் பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கின்றது? நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தைகளிலே ஆரம்பிக்கிறது. வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று ரோமர் 11:16 வசனத்திலே வாசிக்கின்றோம். வேர் என்பது உள்ளத்தின் ஆழமாகும். நான் உள்ளத்தின் ஆழத்தின் பரிசுத்தத்தை குறித்து பிரதிச்சினையும் தீர்மானமும் மிகவும் அவசியம். பாபிலோன் தேசத்திற்குள் செல்வதற்கு முன்பாகவே தானியேல் தன் உள்ளத்தின் ஆழத்திலே தீர்மானமும் பிரதிச்சையும் செய்தார். ராஜாவினுடைய போஜனத்தையும் திராட்சரசத்தையும் நான் என்னை தீட்டுப்படுத்தவே மாட்டேன் என்பதே அந்த பிரதிச்சை. தானியேல் 1:8 உபயோகமான பாத்திரம். எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகளை செய்ய ஆயத்தப்பட்டதுமான கலந்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கின்றோம். சிறிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, அற்பமான பாத்திரமாக இருந்தாலும் சரி, ஆனால் எஜமானனுடைய கையிலே அவர் பிரயோஜனமாக பயன்படுத்துகின்ற பாத்திரமாக இருந்தால் அது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர்களை ஊழித்து செய்ய வயது வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அன்பானவர்களே. ஒரு சிறிய பெண் நாமானுடைய குஷ்டரோகத்தை மீட்பதற்கான அவனை இஸ்ரவேலுடைய தேசத்திற்கு அனுப்பி வைத்தால் சிறு வயதிலேயே கர்த்தர் சாமுவேலோடு பேசி தீர்க்க தரிசியாக அவனை உயர்த்தினார். உங்களுடைய வீட்டில சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் எஜமானனுடைய அல்லது எஜமானனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக விளங்கட்டும். பிரிப்பு சுவிசேஷக்காரனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற 4 குமாரத்திகள் இருந்தார்கள். பிரிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். 4 பேர் மேலும் தேவனுடைய வல்லமை அபிஷேகம் இருந்தது. தீர்க்க தரிசிகளாக கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமாக இருந்தார்கள். தீர்க்க தரிசிகள் சபைக்கு ஆறுதலும் தேர்தலும் இருக்கிறது மட்டுமல்ல, புத்தியும் பக்தியும் உண்டாக்குகின்றார்கள். தொற்கால் வயது முதிர்ந்தவளாக இருந்தாலும் கூட அங்கீகளை செய்து பணத்தை சேகரித்து பரிசுத்த மகான்களுக்கு ஊழியம் செய்தால் உபயோகமான பாத்திரம். அன்னாள் தீர்க்க தரிசி தன்னுடைய 85வது வயதிலும் கூட உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தால் என்றும், எந்த வயதிலும் நீங்கள் கர்த்தருக்கு உபமான பாத்திரமாக விளங்க முடியும் அன்பானவர்களே. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உள்ள பாத்திரமாக தன்னுடைய கருத்திலே ஏந்தி பயன்படுத்துவார். 3வது ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம். ஆயத்தப்படுத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கிறோம். நான் முதலில் சொன்னேன், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், ஆதாயமாக்கப்பட்டு இருக்கின்றோம். பாருங்கள், இயேசு இந்த உலகத்திற்கு எவ்வளவு நற்கிரியைகளை செய்தார். குருடனுடைய கண்கள் திறந்தார், ஊமையனே பேச வைத்தார், செவிடனுடைய காதுகளை திறந்தார், நோய்களை குணமாக்கினார், குற்றநோய்களை சுவஸ்தப்படுத்தினார், மறித்தவரை உயிரோடு எழுப்பினார், அவர் நன்மை செய்கிறவராக சுத்தி தெரிந்தார் என்று 10:38 வசனத்தில் வாசிக்கின்றோம். சாத்தானாகிய திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுதான் அவன் வரமாட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நமக்கு ஜீவன் உண்டாகுவதற்காக அது பரிபூர்ணமாகுவதற்காக வந்தார் என்று யோவான் 10:10 வாசிக்கின்றோம். அவள் கர்த்தருடைய பாத்திரத்தை உபயோகப்படுத்தும் வண்ணமாக அவர் பாதத்திலே அமர்ந்திருந்தாள், பாதங்களிலே கண்ணீரை சிந்தினாள், பாதங்கள் கண்ணீரினாலே நனைந்தது. அவள் கண்ணீர் சிந்தி ஜெயிப்பது ஒரு நற்கிரியை. 2வது அவள் தலை மயிரை எடுத்து அவருடைய பாதத்தை துடைத்தாள். எத்தனை தாழ்மை, தாழ்வையும் ஒரு நற்கிரியை தான் அன்பானவர்களே. முறையாக அவள் கிருஷ்ணனுடைய பாதங்களை ஓயாமல் முத்தமிட்டாள் என்று அந்த முத்தங்கள் புதிய ஆராதனைக்கு ஒரு அடையாளமாக கடைசியாக அவள் அவருடைய பாதத்திலே மிக அழகான ஒரு வசனம் இது, பரிமலை தைலத்தினை பூசினார் என்றும் அந்த வாசனை வீடு முழுதும் இனிய நறுமணமாக பரவியது என்றும் அது கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுவதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. என்னுடைய பிள்ளைகளை, நீங்களே நற்கிரிகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல விருப்பப்படுகின்றேன். தனமுள்ள பாத்திரம். நான்காவதாக, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் தனக்கு உள்ள சிறுசிவுக்கு தனித்துக்குரிய ஒரு பாத்திரமாக இருப்பான் என்பது 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கின்றோம். படிப்பினால் வருகின்ற கணத்தை பார்க்கிலும், பெரிய உத்தியோகத்தினாலே வருகின்ற கணத்தை பார்க்கிலும், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்துகளினாலே வருகின்ற கணத்தை பார்க்கிலும், கர்த்தருடைய கருத்தில் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக விளங்குவதே அதிகமான கணத்தை உண்டாக்கும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவனை பிதாவானவர் காணம் பண்ணுவார் என்று இயேசு சொன்னார் யோவான் 12:26. ஆம், அவன் பிதாவினாலே காணப்படுத்தப்படுகின்ற கணத்துக்குரிய பாத்திரமாக விளங்குவான். கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும், உன் தேவனுடைய கரத்திலே ராஜா முடியுமாக இருப்பாய் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62:3 வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, அவர் உங்களை முத்திரை மோதிரமாகவும் தன்னுடைய கரத்தில வைத்திருக்கிறார் என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:23 வாசிக்கின்றோம். மனிதனால் வருகின்ற கணம் மறைந்து போகும். மனிதன் ஒரு நாள் உயர்த்துவான், மறுநாள் தாழ்த்துவான், அடுத்த நாள் காலில் போட்டு மிதிப்பான். நம்மை கர்த்தர் கனப்படுத்தும் பொழுது தேவதூதர்களும் கனப்படுத்துவார்கள், முழு பரலோகமும் கனப்படுத்தும். அது நித்திய மகிமையை உண்டாக்கும்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஞான பிரகாசம், ஸ்ரீலங்கா கொழும்பு. நேரம் இப்பொழுது 6:00, தொடர்ந்து நேரம் 9:00. இப்போ நாங்கள் பாஸ் ஆயிரம் அழைப்போம்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
4: பிரைஸ் தி லார்ட்.
1: தி நாலேஜ் பாஸ் உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
4: ஆமென். நாங்கள் இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் பேரும் எங்களுக்கு சேராமிங்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தார், எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நீர் ஒருவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக பாவ சந்ததியாகிய நாங்கள் செய்த பாவத்தை எல்லாம் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்த வழியில நடத்துகிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் மீண்டும் அந்த இருளான வாழ்வில அந்த அசுத்தத்தில விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் விசுவாசிகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் அந்த ஊழியான சேற்றில மீண்டும் விழுந்து போகாதபடி நாங்கள் அந்த சத்துருவின் வலையில பிசாசின் திருடுவது கொல்லுவது அழிப்பதில விழுந்து பாவ வாழ்வில மாம்ச சிந்தையில விழுந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்தது பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் பரிசுத்தமாக நீர் வரும் பொழுது எங்களை நீர் பரிசுத்தமாக்குறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடு உடைப்பட்டும் உணர்வுள்ள இதயத்தை கொண்டும் கேட்கிற காதுகளை கொண்டும்

என்று ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பாருங்க, ரெண்டு விதமான பகுதி உண்டு. ஒரு பக்கம் இயேசுவின் பக்கமாக, மறுபக்கம் பிசாசின் பக்கமாக இருக்கிறது. எங்களை அழைத்தவர் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக. நாங்கள் தாயின் வயிற்றில் பாவ சிந்தியோடு பிறக்கிறோம், மாம்ச சிந்தியோடு பிறக்கிறோம். எங்களை பரிசுத்த ஆவியை தந்து பரலோகத்தில் பரலோகத்துக்கு போகிற வழி பரிசுத்த வழியாக இருக்கிறது. எங்களை அந்த பரிசுத்த வழியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4:8 ஆகியால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல,

இருக்கிறது. உலகத்தை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய ஹோலி பைபிளாக இருக்கிறது. பாருங்கள், கிஸ்டரியாகவும் சரித்திரபூர்வமாகவும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னாக சரித்திரபூர்வமாக இயேசு வாழ்ந்து காட்டினார்.

பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அவர் இயேசு வாழ்ந்த காலத்தில 80 ஆண்டுகளுக்கு ஆஃப்டர் கிரைஸ்ட் 80 ஆண்டுகளுக்குள்ள இந்த 4 புத்தகத்தையும் எழுதி முடித்து விட்டார்கள். பாருங்கள், இயேசுவோடு வாழ்ந்து அறிந்தவர்கள். ஒரு முகமது நபியதுக்கு நான் சொன்னேன், இப்படி 80 வருடத்துக்குள்ள எழுதி விட்டது, இதுதான் மெய்யான புத்தகம் என்று சொல்லி அவன் முகமதியருடைய கேள்விகள் ஒரு ஒவ்வொரு கேள்விகளை கேட்டு கேட்டு கொண்டே தொடர்ந்து போவார்கள். மத்தையுடைய அப்பா யாரு, இப்படி ஒரு குறுக்குமாறான கேள்விகளை கேட்டு அவர்களை அந்த ஒரு பிசாசு கட்டி வைத்திருக்கிறது. அவர்களுடைய மணியில மட்டும்தான் ஃபாலோ பண்ணும்னு சொல்லி பாருங்கள். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருள்கிற தேவனையே அசட்டை பண்ணுகிறான். பாருங்கள், இப்படி தேவனை, அந்த மெய்யான தேவனை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் பாருங்கள், இன்றைக்கு இப்படியாக தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் மனம் திரும்பாவிட்டால் பாருங்கள், அவர்களுடைய முடிவு நரகமாக இருக்கிறது. அதற்காக தான் இயேசு அன்புள்ளவர், அவர்களுக்குள்ள இருக்கிற அவர்களையும் தேவன் தான் படைத்தவர். ஜெனிசிஸ் 1 அதிகாரம் 21-27 எல்லா மனிதரையும் எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் தேவ சாயலாகப்பட்டவர்கள், அவர்களோடு நாங்கள் பகைக்க கூடாது. எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் அறியாமல் வாழுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள், அந்த தீமையான துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் அவர்களை தவறான மதங்களுக்கு பாவத்துக்குடாக பிசாசுகள் செயற்பட்டு நரகத்துக்கு இழுத்து செல்கிறதுனாலே அவர்கள் அப்படி செயற்படுகிறார்கள். நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:9 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும், இதுதான் தேவனுடைய எங்களுடைய கட்டளை. எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். தேவனை முதலாவதாக ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தியோடும் அந்த மெய்யான தேவனை அன்பு கூற வேண்டும். பிறரை எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அந்த பிசாசின் கிரிகைகள், அந்த ஒவ்வொரு பிசாசுகள் பலவிதமான ஆவிகள், இந்த ஆவிகள் இருப்பதனாலதான் பொய்யின் ஆவி, திருடன் ஆவி, களவு ஆவி, இப்படியாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படி அத்தனை தீமைகளுக்கு பின்னால் ஒரு ஆவிகள் செயற்படுகிறது. அந்த ஆவிகளை அகற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஜபிக்கும் பொழுது அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை ஜபிக்கும் பொழுது அந்த ஆவிகள் பரிசுத்த ஆவிக்கு முன்னாலே அவர்கள் நீக்க முடியாது. அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் வெளியேறி விடுகிறதாக இருக்கிறது. அவர்களை நாங்கள் தேவனுடைய சாயலாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:10 சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். பாருங்க, நாங்கள் அன்பில தான் அதிகமாக பெருக வேண்டும். பாருங்க, இயேசு கூட அந்த சிலுவையில மடிக்கும் பொழுது இவ்வளவு ஒரு துன்பம் செய்தவர்களுக்கு, அவர்களை ஆணி அடித்தவர்கள், முள்முடியால வேதனைப்படுத்தினவர்கள், 39 சவுக்கடியை கொடுத்தவர்கள், பாருங்கள், அவர்களை இயேசு நேசித்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். சோவான் கூட மறிக்கும் பொழுது கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கிற அந்த பிசாசு தான் இவர்களுக்கு இந்த காரியங்களை செய்கிறது. இவர்களை மன்னியும் என்று சொல்லி பாருங்கள், மன்னியும் என்று மன்னிப்பு கொடுக்கும் பொழுது தேவன் மன்னிக்கிறவர்களை பரலோகத்தில அவருடைய ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பாருங்க, நாங்கள்
நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சில்ட்ரன் ஆஃப் டெவில்ஸ் ஆக இருந்தோம். பாருங்கள், பாவ சரீரத்தோடு பாவ பாவ மனிதனாக நாங்கள் பிறக்கிறோம். இதழின் பிள்ளைகளாக இயேசுவை நாங்கள் அறிந்து பரிசுத்த ஆவியத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். இதழின் பிள்ளைகளில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து புத்திர சுவிகார ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்தபடி நீங்கள் பேசி மார்க்கத்துக்கு பழைய பாவங்களுக்கு சாபங்களுக்கு பழைய இதுகளுக்கு நாங்கள் மீண்டுமாக அந்த வலையில விழுந்து விடக்கூடாது. ஊழையான சேற்றில மீண்டுமாக விழுந்து விடாமல் பாருங்கள். இயேசு கடைசியாக ரெவலேஷன் 22 அதிகாரத்தில் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், தீமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்யட்டும். பாருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களை நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆயிருக்கட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி இன்னும் அநீதி, தீமை செய்கிறவர்கள் ஆனால் தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் ஜட்ஜ்மெண்டை எடுத்து விடக்கூடாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:4 வசனத்தில் தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியான பாவங்களை செய்திருக்கலாம், ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார்,

எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கருத்தருகிறார். பாருங்க அடுத்த வசனத்திலே தெசலோனிக்கேயர் 4:5 உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து சரீரத்தை பரிசுத்தமாக. பாருங்க அந்த சரீரத்துலதான் பாவம் குடிவன்றிருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை நாங்கள் எங்களுடைய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ரோமர் 12:2 இந்த உலகத்துக்கு உரிய இதை நாங்கள் தரிசிக்க கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பாருங்கள் பாவத்தில சாபத்தில எப்படியும் வாழலாம் என்று வாழ்கிறார்கள். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து யோசேப்பு எப்படி வாழ்ந்து காட்டினானோ பாருங்கள், எந்த இடத்திலையும் யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது உணர்வோடு வாழ்ந்தான். எந்த எல்லா ஜெயிலில போட்டார்கள், குழியில போட்டார்கள், தேவனும் அவரோடு கூட இருந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். அவரை துக்கப்படுத்தாதபடி நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசேப்பை போல தேவன் விரும்புகிறார். இந்த விஷயத்தில் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4:6 இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியா

நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு நாள் துன்மார்க்கருக்குரிய தண்டனையை அவர் உடனே கொடுப்பதில்லை, அதற்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளில பாருங்கள், அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் அந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேவன் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர். அவர் ஒரு காலம் நேரங்களை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசுதான் ஜட்ஜாக வருகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த உணவில்லாதவர்கள் ஏழைகளுக்கு உதவி இறங்குகிறவர். தண்ணி ஏழைகளுக்கு, உணவில்லாத ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, இந்த நோயாளிகளுக்கு ஜெபிக்கிறது, நோயாளிகளை பார்க்கிறது, ஜெயிலில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, இப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தவர்களை அவர் வலது பக்கத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். மற்றவர்களை இடது பக்கத்தில், இடது பக்கம்தான் நரகத்துக்கு, பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போங்கள். பாருங்கள், மனிதனுக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அந்த நரகம் என்ற இடம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். பாருங்கள், நீங்கள் பிசாசின் கிரிகைகள்ல தொடர்ந்து பாருங்கள், ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புஷ்டித்தாள். அதன்படி நாங்களும் நன்மை தீமையை எங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் இயேசு, மறுபக்கம் சாத்தான். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இயேசுவின் பக்கம் ஆசீர்வாதம், மற்ற பக்கம் சாபம். இப்படியாக நன்மைகளை நாங்கள் இயேசுவின் பக்கத்துல இயேசுவுக்கு பிரியமாக நடந்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள், பாவத்தில் தொடர்ந்து வாழுபவர்கள் பாருங்கள், மனம் திரும்பி விட வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்பும் பொழுது இயேசு அவருடைய ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசுவோடு சிலுவையில் அமையும் பொழுது ரெண்டு திருடர்களை சிலுவையில் அமைந்தார்கள். ஒரு திருடன் பாருங்கள், அவன் இயேசுவை பற்றி அறிந்தவனாக, இவர் ஒரு பாவம் கூட செய்யாதவர், இவரை இந்த சிலுவையில அறிந்திருக்கிறார்கள் என்று இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். நாங்கள் செய்த தண்டனை அனுபவிக்கிறோம். ஒத்துக்கொள்கிறான், தான் செய்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைத்தது. மற்ற திருடன் பாருங்கள், நீர் தெய்வம் சேலஞ்ச் பண்ணுகிறான் இயேசுவோடு. நீர் தேவனானால் எங்களை இறக்கும் என்று சொல்லி ஒரு பெருமையோடு அந்த வேதனையில இப்படி உண்ணார். இப்படியான இருதயம், ஒரு நேர்மையின் பக்கம் இருக்கிற இதயம் எங்களுக்கு வேண்டும். பாருங்கள், அந்த அந்த அந்த அந்த திருடனை, இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பால் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், உண்மை இயேசுவை பற்றி, இயேசு எல்லாருக்கும் ஒரு தீமை கூட செய்யாமல் எல்லாருக்கும் நன்மை செய்த இயேசுவை பாருங்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ரிலிஜியஸ் எல்லாரும் அவருக்கு எதிராக நின்றார்கள். எல்லா மனிதர்களுக்கும் அவர் நன்மைதான் செய்தார். சகல நோய்களையும், சகல வியாதிகளையும் பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டி, தேவனோடு நீ ரா முழுவதும் ஜெபித்து நன்மைகளை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். பாருங்கள், இப்படி நன்மை செய்கிறவர்களை கூட இன்றைக்கு இந்த ஊழியத்துல நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. எங்களை அழைத்தவன் நற்கிரிகைகளை செய்ய அழைத்திருக்கிறார். இயேசுவை போல நன்மையை செய்ய அழைத்திருக்கிறார். நன்மை செய்யும் பொழுது பலர் உங்களை துன்பப்படுத்துவார்கள். அதை அது அப்படியான நேரங்கள் வரும் பொழுது சந்தோஷப்பட்டு மகிழுங்கள் என்று சொல்லி இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பரலோகத்தில் அதற்குரிய பலன் பெரிதாக இருக்கும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அப்படியான இயேசு இரக்கம் உள்ளதேவன், கம்பாஷன் உள்ளதேவன். நாங்கள் ரெண்டு கொரிந்தியர் 6:14 பாருங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தமான பார்ட்னரை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்கும் பொழுது பாருங்கள், பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்களை
உள்ளவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று இருக்க வேண்டும் ரெண்டு பேரும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமான குடும்பமாக வாழும். பாருங்கள், இப்படி இல்லாத குடும்பங்களில பல பல காலத்துக்கு பிறகு கூட அந்த பிரிவினைகள் டிவோர்ஸ் அதுகள் வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்காகத்தான் பரிசுத்த அந்நிய நுகத்தில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டு கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளி இயேசுவாக இருக்கிறார், இருள் பிசாசாக இருக்கிறார். இருளிலே இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய வெளிச்சத்தை தேவனங்களுக்கு தந்திருக்கிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது, அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது. பாருங்கள், அவர்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், அவர்களை அன்பு கூற வேண்டும். ஆனால் எங்களுடைய சடங்காச்சாரங்களில் அவர்களுடைய சடங்காச்சாரங்களில நாங்கள் போய் அவர்களுடைய தெய்வங்களை அவர்கள் செய்கிற காரியங்களில நாங்கள் பங்கேற்க கூடாது. இப்படியாக தேவனங்களுக்கு எச்சரித்திருக்கிறார். தேவனுடைய அடுத்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை

படி நீங்கள் ஜீவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுடைய ஆலயம். பாருங்கள், எங்களுடைய ஹெவன்லி ஃபாதர், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு வாசம் செய்கிறார். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்தை, இந்த சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள், சிலை வணக்கம் உள்ளவர்கள் தங்களுடைய சரீர பிரகாரமாகத்தான் தங்களுடைய தெய்வங்களை தேடுவார்கள். கண்கள் பார்வைக்கூடாக அல்லது கைகளினால் தொடுதலின் மூலமாக நாங்கள் எங்களுடைய மெய்யான தேவனை, இன்ன உள்ளான மனிதன் இல்ல, எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தேடுகிறோம். பாருங்கள், அவர் அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் ஜெபம் பண்ணி துதித்து பரிசுத்தரை அழைத்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தொழுது கொள்கிறோம். நாங்கள் அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நீங்க மதங்களில் காணப்படுகிற காரியங்கள், பாவத்தில பாவ காரியங்கள், இப்படியான பாவத்தை செய்கிற மக்களோடு நாங்களும் அந்த பாவத்தை செய்யாதபடி எங்களுடைய சரீரங்களை காத்து கொள்ள வேண்டும். ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றிக்கொண்டு பரிசுத்தமாக இருந்தா தான் எங்களுடைய தேவனங்களை எங்களை ஏற்றிக் கொள்ளுவார். அதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த ராஜ்யத்தில வாழுவதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் ரெண்டு கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாக்குகிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்த

செயற்படும் பொழுது நாங்கள் பிசாசை அழைக்கிறோம். ஒரு பாவம் செய்ய சிந்தனைகள் வரும் பொழுது செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் எங்களுக்கு வந்து எங்களை அடிமைப்படுத்தி விடுவான். ஒரு தவறுகள் செய்வதன் மூலமாக, போய் சொல்வதன் மூலமாக பணம் கிடைக்கும். பலு அப்படி பணங்களை தந்து எங்களை இறுதியாக அந்த படத்தின் ஊடாக ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. பிசாசு தவறான வழியில உழைக்கிற பணங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாகிற கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள். எங்களுடைய தேவை எல்லாவற்றையும் அவரை தேடும் பொழுது அவர் எங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையில உண்மை உள்ளவர். துன்மார்கள் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். நாங்கள் செய்கிறது வாக்கியமில்லை என்றால் நாங்கள் எங்களையே நாங்கள் செட் பண்ணி திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தி கொள்ளும் பொழுது எங்களுடைய காரியங்களை அவர் பாக்கியம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். லேவியராகமம் 11:44 வசனத்திலையும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால்

மதங்களில் பாத்துக்களாக இருந்தால் இந்த ஊரும் பிராணிகள் பாம்பு பதிலி இப்படியால இந்த ஊரும் பிராணிகளை அவர்கள் தெய்வங்களாக கும்பிடுகிறார்கள். தேவனுக்கு அருவறுப்பானவை, பரிசுத்தமாக அழைக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் இப்படியாக ஊரும் பிராணிகளை வணங்கும் பொழுது தேவன் அருவறுக்கிற காரியத்தை அவர்கள் செய்கிறதாக தேவன் பார்க்கிறார். அருவறுப்பான காரியங்கள், எங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். பாருங்கள், அவர் லேவியராக 11:45 நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்கள். பாருங்கள், எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை கடினமாக்கினான் இந்த பார்வோன் ராஜா. அவர்களை பாருங்கள், இப்படியான அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இன்றைக்கு மனிதர்கள் இந்த பாவ அடிமைத்தனம், பிசாசனுடைய அடிமைத்தனம், இப்படியான மாம்ச குணங்களின் அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனத்தனில் இருந்தான் இன்றைக்கும் அந்த தேவன் பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரால செயற்பட முடியும். பாருங்கள், ஏசாயா 35:8 அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி. பரலோது போக வேண்டுமாக இருந்தால் இயேசுதான் வழி, பரிசுத்த பெரும் பாதையான வழி, அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. பாருங்கள், பேதை என்று சொல்வது யார் சொன்னாலும் நம்பி விடுவார்கள், நம்பி பாருங்கள் விழுந்து போவார்கள். தவறான பொய்யை சொன்னாலும் நம்பி விடுவார்கள் பேதைகள். ஆனால் அவர்கள் இயேசு அறிந்து ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அவர்கள் பேதைகளாயிருந்தாலும் அவர்கள் திசை கட்ட போவதில்லை. தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த வழியில போறதற்கு அந்த எல்லாரையும் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் எசேக்கியேல் 36:25 அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். பரங்கு மதங்களில் உள்ளவர்கள் உங்களுடைய நரகலான விக்கிரகங்களை எல்லாம் அவர் நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது சுத்தமான ஜலத்தை என் மேல தெளியும், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களை உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அவர் தான் எங்களை சுத்தமாக்க வேண்டும். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் இந்த நரகலான விக்கிரகங்களை வணங்க மாட்டேன், அருவறுப்பான காரியங்களை செய்ய மாட்டேன். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பாருங்கள் அந்த உங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது கழுவி விடுவார். அடுத்ததாக

நவமான இருதயத்தை கொண்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொண்டு பார்ப்பார்கள். இந்த கிட்லர் பார்கோன் போன்றவர்களிடத்துல கடின இருதயம் இருக்கும். சில இப்ப கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள்ல கடின இருதயத்தோடு தான் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த மெயின் ஆக்கள் எல்லாரும் இருப்பார்கள். இந்த ஈரான் தேசத்துல அந்த மேலே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கடின இருதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கொல்லுவது வெட்டுவது பிசாதனுடைய கிரியைகளோடு இப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார்கள். துரைத்த ஆவிகளாக இப்படியான இயேசு இடத்துல வந்தால் இயேசு ஒன்று இருதயத்தை மாற்றுவார். கடின இருதயத்தை கல்லான இருதயத்தை தசையான இருதயமாக இயேசு இடத்துல இயேசு மாற்றுவார். அத்தோடு நவமான இருதயத்தை கொடுத்து அதோடு புதிய ஆவியை அந்த பரிசுத்த ஆவியையும் உங்களுக்கு தருவார். பாருங்கள், சகை என்ற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது சகையுமான அதிகாரத்துல சகை என்ற மனிதன் இயேசுவை இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வருகிறான். அவன் குள்ளனாக இருந்தபடியால் கட்டாத்தி மரத்துல ஏறி இருக்கிறான். பாருங்கள், அவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் இவன் டேக்ஸ் கலெக்டர், இவனோடு பொல்லாதவன், தீமை செய்கிறவன். இயேசு அவனை இடைப்படுகிறான். பாருங்கள், அவன் இயேசுவை தேடுகிறான், அவன் இருதயத்துல தேடுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ இவ்வளவு அற்புதம் செய்த தேவனை நான் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று மரத்தில் ஏறி இருக்கிறான். பாருங்கள், இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்த பொழுது சகையுவே இறங்கி வா. பாருங்க, அவனுடைய இருதயம் இயேசு கூப்பிட்ட பொழுது அவனுடைய இருதயம் மாறுகிறது. நான் என்னுடைய ஆஸ்தியில் அரவாசியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், நான் தவறாக வேண்டின பணங்களில நாலு மடங்காக அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். இதுதான் இயேசு விடத்துல நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய கல்லான குணங்கள் கல்லான இதுகள் சதியாக மாறும். உங்களுடைய பிசாசின் ஆவிகள் தீமையான ஆவிகள் தான் உங்களுடைய இருதயத்துல வேலை செய்யும். இந்த ஆவிகள் வெளியில போய் பரிசுத்த ஆவி புதிதான ஆவி வந்து உங்களை இயேசுவை போல நன்மை செய்யற காரியங்களை அந்த ஆவியானவர் தருகிறார். சதியான கம்பேஷன் இருதயத்தை தருகிறார். மற்றவர்களுக்கு இறங்குகிற குணத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

என் மேல் எங்க கடு கடலவும் பயமில்லைங்க, லா லா லா லா லா லா லா.

மக்களும் பரிசுத்தத்தை நோக்கி ஓடி வர பாவம் செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு நரகத்துக்கு இழந்து செல்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களும் பாவத்தை வெறுத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்ற வசனம்

0: அனைக்கும் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக மாற்றுவீராக. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவினால் நிரம்பி பரவசப்படுத்துவீராக. அந்த சந்தோஷத்தை, இந்த பரலோக சந்தோஷத்தை தந்தினே, பரலோக அன்பை தந்தினே, சமாதானத்தை தந்தினே, உம்முடைய 9 விதமான நல்ல குணங்களை தந்தினே. இந்த நல்ல குணங்களை ஒவ்வொரு மக்களும், பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒவ்வொரு மக்களும் பெற்று அந்த பரலோக சிட்டிசனாக மாறி உம்மை நோக்கிய பரலோக பயணத்தில் அன்று நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று எங்களை நீ நிஜமான அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறதற்காக பரிசுத்த ஆவியை தந்து சிட்டிசன் ஆஃப் ஹெவனை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியை பெற்று இமைக்கு பின்பது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. மறுமையில் உம்மோடு வாழுகிற வாழ்வு, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லை. எங்களை தேர்ந்தது கண்ணான்றி துதி கண்ண மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நன்றி பாஸ்டர் அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். மறு உழைப்பிலே போகும்பொழுது மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் இந்தவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். God bless you, மகேந்திரன் ஐயா. God bless you, நேயர்களே. ஆமென்.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தோர் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்னாயம் ஸ்காப்ரோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அழைக்கப் போறோம், பட்டிக்குளம் ஸ்ரீலங்கா. பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சாமுவேல் ராஜ், செய்திக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, அநேக தேசங்களிலே அநேக பிள்ளைகள் உங்களுடைய செய்தியை கேட்க காத்திருக்கிறார்கள். நீங்க அநேக நேரம் அஞ்சு மணிக்கே வந்துட்டீர்கள், பரவாயில்ல. இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிறேன் பாச, நீங்க வழி நடத்துங்க.
2: நல்லது. நாம சங்கமம் நிகழ்ச்சி வழியாக நித்திய வெளிச்சத்தின் ஊடாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனமும் 28 வசனத்தை நாம் இன்றைய நாளிலே தியானிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். 28 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், இவைகள் லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நல்லது. நான் இந்த பகுதியிலிருந்து ஒரு தலைப்போடு கூட நம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கலாம். என்ன தலைப்பு என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய 4 சத்தங்கள். அழகவே, நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய 4 சத்தங்கள். இந்த உலகத்துல எத்தனையோ வகை வகையான சத்தங்கள் பெருகிக்கொண்டே போகிறது. இவ்வளவோ சத்தங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலையில எழுந்து நித்திரைக்கு போகிற வரையிலும் எத்தனையோ வகை வகையான விதவிதமான சத்தங்களை நாம கேட்கிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய காதுகளில் எப்பொழுதும் கேட்க வேண்டிய 4 விதமான சத்தங்கள், என்ற தலைப்புல நான் மிக வேகமாக ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்க வாசிக்க கேட்கலாம். முதலாவது சத்தம் ஏசாயா 6:8. ஏசாயா 6:8 இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 6:8, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். எட்டாவது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்ல கவனிங்க, பரலோக தேவனுடைய சமூகத்திலிருந்து, பரலோகத்தில இருந்து ஒரு சத்தம் வருது, யார் என் காரியமாய் போவார், யார் என் வேலையாய் போவார் என்கிற ஒரு பிதாவினுடைய ஏக்க குரலை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து கவனிக்கிறோம். மிக வேகமாய் நம்ம கடந்து செல்லலாம். இரண்டாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:16, லூக்கா 16:16 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:16 27-28 வசனங்களை கவனிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க, உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல அடிப்பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான் அவன் சொல்லுகிறான், ஐயோ வேதனை நிறைந்த இந்த இடத்துக்கு என் சகோதரர்கள் வராதபடிக்கு யாரையாவது அனுப்பி அந்த சகோதரர்களை தடுத்து நிறுத்த சொல்லுமே அப்படின்னு நரக பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. இன்னொரு சத்தத்தை குறித்து வேதத்துல நாம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:16, அப்போஸ்தலர் 16:16 நாம வாசிக்கும் பொழுது இப்படி நாங்க வாசிக்கிறோம், 9-10 வசனங்கள். அப்போஸ்தலர் 16:9-10 வசனங்கள், அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கோதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கோதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தரனை அழைத்தார் என்று தான் நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு உடனே மக்கோதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். நல்ல கவனிங்க, 4வது இடத்துல இப்படி ஒரு சத்தத்தை நாம கேட்க முடியும். 1 கொரிந்தியர் 9 இப்படி நாம வாசிக்கிறோம், 16வது வசனம். 1 கொரிந்தியர் 9:16 வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்பதே. நல்ல கவனிங்க, 4 விதமான சத்தம். உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பூமிக்கு மேல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல ஒரு தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. 4 வகையான சத்தங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, இன்றைக்கு இந்த சத்தம் எல்லாவற்றையும் நீங்க கூர்ந்து கவனித்தீர்கள்னு சொன்னால், ஆண்டவருடைய முழு ஏக்கமும் முழு பாரமும் எதுவென்று சொன்னால், நாம் புறப்பட்டு போய் இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்பது. தேவன் நம்மிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யாருக்காவது இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லணும், இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லணும். அழிந்து போகிற இந்த ஜன கூட்டத்துல இருந்து ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று கத்த பிரித்தெடுப்பதற்காக அந்த பெரிய வேலையை ஆண்டவர் உங்களை நம்பி, என்ன நம்பி இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். பரலோக தேவன் அந்த ஏசாயா 6:8 கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ஏக்கத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்மிடத்துல ஒரு உதவி கேட்டு கையேந்து நிற்கிறது போல ஆண்டவர் காணப்படுகிறார். அவர் சொல்கிறார், யார் போவார் என் காரியமாய், என் வேலையா யார் போவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சத்தம் இன்றைக்கு நம்முடைய காதுகளில் கேட்குமானால், அல்லது அந்த நரக பாதாளத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறது போல, யாரையாவது அனுப்பும், என் சகோதரர்கள் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு வராதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிற அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்குமானால், எனக்கு பிரியமான தேவதானமே, ஒரு ஆத்தும பாரம் நம்மை கவ்வி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை அவ்வளவு பெரிய ஆத்தும தாகமுடையவனாய் மாற்றினது இதுதான். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவனை அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் ஊந்தி தள்ளிக்கொண்டே இருந்தது, தள்ளிக்கொண்டே இருந்து புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த இடத்துல கண்டாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த பட்டணத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த கிராமத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு. அந்த சத்தத்தை கேட்ட அந்த அப்போஸ்தலனாகிய பவுலால் சும்மா இருக்க முடியவில்லை. அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவருக்காக அவர் பயன்படுத்திக் கொண்டதை நாம் இங்கே வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவகனமே, இந்த சிந்தையோடு கூட, இந்த நினைவுகளோடு கூட உங்கள் சிந்திக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 வகையான சத்தம் நம்மை கவ்வி பிடிக்கட்டும், நம்மளை ஊந்தி தள்ளட்டும், ஒரு ஆத்தும ஆதாயகனாய் எங்களை மாற்றட்டும். சுவிசேஷம் சொல்லுகிறோம், சுவிசேஷ வீரனாய் அது எங்களை மாற்றட்டும். ஆண்டோட சமூகத்துல இந்த சிந்தையோடு கூட நாம நேர அந்த மற்ற வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். வசனம் சொல்லுகிறதை பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்துல எப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்துல எப்படி வாசிக்கிறோம், என்ன அங்க நாங்க வாசிக்கிறோம், 36 வசனம். லூக்கா 21:36, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நீக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க. நாம் ஒரு நாள் அவருக்கு முன்பதாக நாம் நீக்க போகிறோம். அவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது தூணி குறுகி வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்பவர்களாக அல்ல. பைபிள் சொல்லுகிறது 28 வசனம், 21 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது, தலையை நிமிர்த்தி உங்கள் தலைகளை உயர்த்தி மிகுந்த பலத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு. இந்த பூமியிலே தேவனே நீர் எனக்கு கொடுத்த வாழ்நாளில இவ்வளவு ஜனங்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு அவர் சமூகத்துல நாம் நிற்கும்படியாக தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க, நாம் எல்லாரும் ஒரு நாள் நிக்க போகிறோம். நாம் எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த மாவட்டத்துல இருந்தாலும், எந்த மூல முழுக்குல இருந்தாலும், நாம் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க போகிறோம். வெறும் கையனாக அல்ல, வெறும் கையோடு கூட போய் வெக்கத்தோடு நிற்பவர்களாக அல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல எதையாகிலும் சாதித்தவர்களாய், எதையாகிலும் ஆண்டவருக்கு செய்தவர்களாய், ஒரு கூட்ட சனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவர் சமூகத்துல நாம் நீக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் தியானித்து பார்க்க போகிறோம். நாம் தேவ சமூகத்துக்கு முன்னதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக ஒரு நாள் நாம் நிக்க போகிறோம். நல்லது. நான் இந்த இடத்துல 2-3 குறிப்புகளை மிக வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்தில், அதோ மனுஷகுமாரனுடைய முன்பதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு 4 காரியங்களை மிக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு 4 காரியங்கள். வேத வசனங்களோடு கூட நாம் அவைகளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 3 அதிகாரம் கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3 அதிகாரம் 8 வசனம் இப்படி சொல்லுகிறது, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியின் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு வல்லமை உண்டென்றால், ஒரு சக்தி உண்டென்றால், ஒரு காரியம் உண்டென்றால், வேதம் சொல்லுகிறது பாவம் உங்களை மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிற்க விடாதபடி அது உங்களை தடை செய்துவிடும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதுவரையும் தேவனோடு கரம் கோர்த்து உலாவிக் கொண்டிருந்த ஆதாம் ஏவா, நல்ல கவனிங்க, இவர்கள் தேவனோடு கூட எப்பொழுதும் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷர்கள். ஆனால் ஒரு நாள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய போது தேவனுடைய கட்டளை அவர்கள் மீறின பொழுது அதுக்கு பின்னதாக அவர்களால் நிற்க முடியாமல் போய்விட்டது. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு சின்ன தவறு தான், சின்ன பாவம் தான், ஒரு சின்ன மீறுதல் தான், ஒரு சின்ன கீழ்ப்படியாமை தான், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் தான், நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள், அது தேவனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்து விடுகிறது. தேவ சமூகத்துல நின்ற ஆதாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தூரமாய் நிற்கிறான். காரணம் என்ன? பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன என்னெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம நிறைய பார்க்கலாம். இந்த பாவத்தினுடைய தன்மையை குறித்து நான் கொஞ்சம் உங்களோடு கூட சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, சங்கீத புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், 19வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம், வேதம் சொல்லுகிறது 19வது அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்க. பாவமானது ஒரு வளரும் தன்மை உடையது என்று வேதம் சொல்லுகிறது. பாவமானது எப்படிப்பட்டதாம்? அது ஒரு வளரும் தன்மை உடையது. சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி கார், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருக்கேன். நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல பாவத்தினுடைய தன்மையை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறான். முதலாவது சொல்லுகிறான் தன் பிள்ளைகள் என்று சொல்லுகிறான். இரண்டாவது சொல்லுகிறான் மறைவான குற்றம் என்று சொல்லுகிறான். மூன்றாவது சொல்லுகிறான் துணிகரமான பாவங்கள் என்று சொல்லுகிறான். நாலாவது சொல்லுகிறான் பெரும் பாதகம் என்று சொல்லுகிறான். சாதாரணமான ஒன்று அல்ல பாவம் என்பது. நாம் ஒரு சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுவோமா இருந்தால் அது வளர ஆரம்பித்து விடும், பெரும் பாதகத்துக்கு நேராய் அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது சின்ன சின்ன தவறுகள் தான், அதை சரி செய்ய வேண்டிய நேரத்தில் நாம சரி செய்ய தவறிவிட்டோம் என்றால் சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய துணிகரமான காரியங்களுக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போய்விடும், பெரும் பாதகத்துக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போய்விடும், மறைவான பாவங்களுக்கு அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். ஆகவே வேதம் சொல்லுகிறது பாவமானது சிறிதாக நமக்குள்ள நுழைகிறது, அது பெரிய பெரிய அளவு வளர ஆரம்பித்து விடுகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை விட்டு அது நம்மை பிரித்து விடுகிறது, தேவனுக்கு முன்னதாக நிற்க விடாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. ஆகவே முதலாவது மனுஷகுமாரனுக்கு முன்னதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு காரியம் உண்டென்றால் வேதம் சொல்லுகிறது பாவம் நம்மை தடுத்து விடுகிறது. இரண்டாவதாக வசனத்தை பாருங்க, இரண்டாவது வார வசனங்கள் நாம் கவனிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 4வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 16வது வசனம். ஆதியாகமம் 4:16, அப்படியே காயும் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதெனுக்கு கிழக்கான நோத்தின் தேசத்திலே குடியிருந்தான். நல்ல கவனிங்க, சகோதர பகை நாம் தேவ சமூகத்துல நிற்க விடாதபடிக்கு அது நம்மளை தடை பண்ணிவிடும். நல்ல கவனிங்க, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற ஒரு தீய சக்தி உண்டென்றால், ஒரு வல்லமை உண்டென்றால், வேதம் சொல்லுகிறது சகோதர பகை நம்மை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு அது தடை செய்துவிடும். நம்மட வாழ்க்கையில நம் அநேக சகோதரர்களோடு பழகிறோம், அநேக நபர்களோடு நாம் நேரம் செலவிடுகிறோம். தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது, பிழைகள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவைகளை நாம் அப்பப்போ மன்னித்து மறந்து விடுவோமா இருந்தால் நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நிக்க பாத்திரவான்களாய் மாறி விடுவோம். காயினுடைய காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன், என்ன அங்கு நடந்தது? ரெண்டு பேர் நன்றாகதான் இருந்தார்கள். இந்த காணிக்கை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வைத்து தேவன் அங்கீகரித்தார் அங்கீகரிக்கவில்லை என்று இந்த சம்பவம் நடக்கும் வரையிலும் அவர்கள் நல்ல சகோதரர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஆபேலுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்த பொழுது தன்னுடைய சகோதரன் இவ்வளவாயும் அவனுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தாரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காயும் என்ன செய்யலையா? சந்தோஷப்படல, அதை குறித்து எரிச்சலை அடைந்தான், பொறாமைப்பட்டான், கொலை செய்கிற அளவுக்கு அவன் கடந்து போய்விட்டான். இதனுடைய தாக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது அவன் கடவுளின் சந்நிதியில நிக்க முடியாதபடிக்கு அவன் துரத்தப்படுகிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்களை தவறுகளை மீறுதல்களை நாம் தயவாக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வசனம் சொல்லுகிறது மத்தியில் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, மத்தியில் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 23, 24, 25 வசனங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்கிறார், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாக, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்துக்கு ஒப்புக்கூடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவனிடத்துல ஒப்புக்கூடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. நலகவனிக வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்க, ஒப்புரவாகுங்க, நல்மனம் பொருந்துங்க. ஒரு நாள் நாம் மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிக்க வேண்டியதாயிருக்கும். எனக்கு பிரியமான தேவடி ஜனமே, வசனம் சொல்லுகிறது நாம் நம்முடைய சகோதரர்களோடு ஒன்று சேர்ந்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலதரப்பட்ட மனுஷர்கள் தான், ஆனா அவர்களோடு சேர்ந்து கரம் கோர்த்து பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட இடத்துல தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் 30 வசனத்தை பாருங்க, அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனித்தான். நல்ல வசனத்தை கவனிச்சு பாருங்க, பிரிந்து கிடந்த கோத்திரத்தார் அங்கங்கே இஸ்ரவேல் கோத்திரம் யூதா கோத்திரமாக இப்படி பிரிந்து கிடந்த கோத்திரத்தார் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு அவன் கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து வேதம் சொல்லுகிறது அவன் சகல பலிபீடங்களையும் செப்பனிட்டான், சரி செய்ய வேண்டியதை சரி செய்தான், சீர் செய்ய வேண்டியதை சீர் செய்தான். வேதம் சொல்லுகிற அந்த பகுதியை வாசித்து பாருங்கள், என்னை கேட்டறிலும் சொல்லி ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுத்த பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிகளை எல்லாம் பட்சித்து போட ஆரம்பித்தது. நாம் சகோதரர்களாக ஒருமித்து நிக்கிற பொழுது தேசத்துல ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி விட முடியும். நாம் ஒருமித்து காரியங்களை செய்யும் பொழுது பெரிய அசைவை நம்மளால கொண்டு வந்து விட முடியும். ஒருவருக்கு ஒருவர் விரோதித்து பகைத்து பட்சித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிராமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியம் தேசத்துல ஒரு பெரிய காரியம் நடைபெற வேண்டுமா? நான் என்னுடைய பகுதியில நான் சீர் செய்ய வேண்டியதும் சரி செய்ய வேண்டியதை நான் சரி செய்து முன்னேறி கடந்து செல்ல வேண்டியவனாக நான் இருக்கிறேன். மூன்றாவதாக வேதம் சொல்லுவது மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற மூன்றாவது காரியம் வசனம் சொல்லுகிறது எசேக்கியேல் புஸ்தகம் பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 20 எட்டாவது அதிகாரம், எசேக்கியேல் 28 அதிகாரம் வசனம் சொல்கிறது. எசேக்கியேல் 28 அதிகாரம் 13 தொடக்கம் 17 வசனம் வரை வாசித்து பாருங்களேன். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதோனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமதகம் யஸ்பி யந்திர நீளம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களோடு உன் நாகசுரம் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 28 வசனத்திலிருந்து பாருங்களேன் 17 வசனம் வரைக்கும், 17 வசனம் இப்படி முடிகிறது. நீ உன் அழகினால் உன் இருதய மேட்டிமை ஆயிற்று, உன் மீறுதலினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கை ஆக்குவேன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது பெருமை மன மேட்டிமை தேவ சமூகத்துல இருந்து நம்மை தள்ளி விடுகிறது. நாம் மனுஷ குமாருக்கு நிக்க முடியாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. மன மேட்டிமை பெருமை நம்மை தடை செய்கிற தீய சக்திகளாகும். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை நாம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது லூசிபர் என்கிற ஒரு தூதனை குறித்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நின்ற ஒரு தூதன், இன்றைக்கு பேயாக பிசாசாக பூமியை கெடுத்து நாசமாக்குற ஒரு மோசமான ஆளாக சுற்றி திரிய காரணம் என்ன, ஒரு நாள் அவனுடைய மனதுல ஒரு மேட்டிமை வந்தது, ஒரு பெருமை வந்தது. என்ன, நானும் தேவனை போல ஆகும், நானும் இந்த ஆராதனைகளுக்கெல்லாம் பாத்திரவனாய் மாறுவேன் என்கிற ஒரு எண்ணம் வந்த மாத்திரத்துல தேவன் அவனை அந்த இடத்துல இருந்து தள்ளி போட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று பேரன் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, தேவனுடைய பெரிய விருப்பம் என்னவென்றால் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதுதான், நம்மை மேன்மையாக சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பதுதான். தேவன் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை உயர்த்தி கொண்டு போகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னும் நான் உண்மை கிட்டி சேரணும், இன்னும் நான் உங்களுடைய பலத்தின் மேல பலன் அடையும், மகிமை மேல மகிமையை காணும், கிருபை மேல கிருபை பெறணும் என்று நம்மை தாழ்த்தி தாழ்த்தி தேவ சமூகத்துல நாம் முன்னேறி போக வேண்டுமே ஒழிய நாம் பெருமையாக எதையும் சொல்லிடக்கூடாது, பெருமையாக எதையும் பேசிடக்கூடாது. தானியேல் 4:6 வசனத்துல ஒரு நேச்சர் சொல்லுகிறான், நான் கட்டின மகாபெரிய பாபிலோன். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்துல தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சியை கட்டளையிடுகிறான், எதிர்த்து நிற்கிறான். பெருமையாய் பேசுகிறவன் ரொம்ப கவனமா நாம இருக்கணும். தேவன் நம்மளை எவ்வளவு உயர்த்திருந்தாலும் ஊழியத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி வேலைத்தலத்திலையும் சரி எந்த இடத்திலையும் கத்து நம்மளை உயர்த்தி வைத்திருந்தாலும் நம்மை தாழ்த்தி நம்ம தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மை மேன்மையாக வைக்க அவர் ஆரம்பிக்கிறார். நான்காவதாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நல்ல கவனிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. 8 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், லூக்கா 18:8 வசனம் சொல்லுகிறது பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாச குறை, நல்லா கவனிங்க, இந்த நாட்களில இந்த கடைசி நாட்களில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னவென்றால் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான், விசுவாசத்துல உறுதியாய் இருப்பதுதான். இந்த நாட்கள் மிக மோசமாக சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தை கெடுக்கலாம் அழிக்கலாம் அதை ஒன்றுமில்லாதபடி எல்லாவற்றையும் எடுத்து போடலாம் என்று போராடுகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவஜானமே, வசனம் சொல்லுகிறது பாருங்க, பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். லூக்கா 22 வாசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது லூக்கா 22:31 வசனம், பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக மேல் வசனங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். 30 வசனத்துல இப்படி சொல்லுவார், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல உட்காருவீர்கள் என்றார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த திட்டங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை குறித்து பேசும்போது சொல்வார், நீங்க ஒரு காலம் வரும், நீங்க இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நீங்க நியாயம் தீர்ப்பீங்க, இஸ்ரவேல இருக்கிற 12 கோத்திரத்தினுடைய சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்திருப்பீங்க, நீங்க என்னோட கூட பந்தி இருப்பீங்க. ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு, ஒரு மகிமையான ஒரு வெளிப்பாடு. இதை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்களை குறித்து வேதம் சொல்கிறது. உடனே 31:2 வசனம் சொல்கிறது, சாத்தான் அவனை சுலகுனாலே புடைக்கிறதுக்கு தேவனிடத்துல உத்தரவு கேட்டுக் கொண்டான் என்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் சாத்தான் தேவனுடைய உத்தரவை பெற்று சோதிப்பதுக்கு அவன் கடந்து வருவான். எதற்காக கடந்து வருவான் தெரியுமா? உங்களில் இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசத்தை உங்களிலிருந்து எடுத்து போடுவதற்கு தான். தேவன் தொடக்கின, தேவன் முடிக்கிற அந்த விசுவாசத்தை உங்களிலிருந்து எப்படியாவது நீக்கி போட வேண்டும் என்பதுதான். அந்த யோபோட வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது எந்த வகையிலும் சாத்தான் அந்த சோதனை காரர்களை கொண்டு பாருங்க, ஆடு மேய்த்தவன் எல்லா ஆடுகளும் சாகிறது, ஆனா ஒரு வேலைக்காரனை மாத்திரம் சாத்தான் நிறுத்தி வைத்திருந்தான். வீட்டுல எல்லாரும் மடிந்து போறாங்க, ஆனா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனை மாத்திரம் அவன் அப்படி வைத்திருந்தார் இந்த சாத்தான். நல்ல கவனிங்க, இவன் ஓடி போய் அந்த யோபுக்கு சொல்ற பொழுது யோபு தான் கஷ்டப்பட்டு அழுது புலம்பி வேதனையோடு ஆண்டவரும் மறுதளிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். கடைசியாக எல்லா முயற்சியையும் செய்து பார்க்கிறான். யோபு கொஞ்சமும் அசைகிற மாதிரி இல்லை. தன்னுடைய மனைவியையாவது பயன்படுத்தி அந்த மனைவியை பேசும்போது அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். எல்லா வகையிலும் அவன் தேவன் பேரில் வைத்த அந்த நம்பிக்கையை அவன் வந்து எடுத்து போடுகிறதுக்கு அந்த சாத்தான் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையிலிருந்து நான் கொஞ்சமும் அசைய மாட்டேன் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, அவரை கடைசி காலத்துல வாழ்கிற இந்த நாட்களில நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. நமக்கு கிடைத்த இந்த விசுவாசத்தை தக்க வச்சு கொள்வதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஏன்னா நீங்க வசனங்களை நிறைய சொல்ல முடியும், வசனங்களை பாருங்க. ஒரு 1 தீமோத்தேயு புஸ்தகம் வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 4:7 நாங்க இப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 இப்படி வாசிக்கிறோம். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், அதோடு அவர் நின்றுபடி நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல கவனிங்க, எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சவால் இந்த காலத்துல இந்த நேரத்துல சத்துரு உங்களை இலக்கு வைத்து தாக்குறதுக்கான முதல் காரணம் உங்களில் இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படியாகிலும் எடுத்து போட வேண்டும் என்பதுதான். இன்னொரு வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4:1 வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட வஞ்சிக்கிற ஆவிகளின் பிசாசுகள் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒரு காலம் வரும், தேவனுடைய சனங்கள் வஞ்சிக்கிற போதனையில சிக்குண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு காலம் வரும். யூதா எழுதின சுவிசேஷத்தை பாருங்களேன். யூதா எழுதின புஸ்தகம் வெளிப்படுத்தினுக்கு முன்பதாக இருக்கிற புஸ்தகம் 3 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். யூதா 3 வசனம் அதிகாரம் அதுல இல்ல, நாம 3 வசனத்தை பாருங்க, பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஒரு விசுவாச போராட்டம் வரும். கடைசி நாட்களில நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில சத்துரு தன்னுடைய கைகளில எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவென்றால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை சித்தரடிப்பதுதான், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வேரோடு புட்டிங்கி எறிவதுதான். என்ன முயற்சி செய்து ஆகிலும் இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலை கூட நாமும் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது. நாம் ஒன்று தீமோத்தேயு புஸ்தகம் முதலாவது அதிகாரம், ஒன்று தீமோத்தேயு முதலாவது அதிகாரம் 18-19 வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லு, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்கள் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு அதை ஒப்பிட்டு பேசுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு கப்பல் ஒரு ஓட்டம் விழுந்துட்டுன்னு சொன்னா அந்த கப்பல் உடனே மூழ்கி விடுவது இல்லை, அது படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அது அப்படியே ஒரு பெரிய நீண்ட காலம் எடுக்கும். அந்த கால இடைவெளியில கடைசியில இறுதி முடிவு என்றால் அந்த கப்பல் அப்படியே மூழ்கிவிடக்கூடியதா இருக்கும். இன்றைக்கும் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஓட்டையை போட்டு சத்தப்படாம இருக்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த ஓட்டையானது ஒரு நாள் இந்த முழு கப்பலையே மூழ்கடித்து விடும் என்று சொல்லி. இந்த கப்பல் கரை சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இந்த கப்பல் இலக்கை நோக்கி பயணிக்கிற கப்பலா இருந்தாலும் கரை போய் சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இடையிலே மூழ்கி விடக்கூடிய கப்பல். காரணம் என்ன? விசுவாசத்தை எப்படி ஆகிலும் சேதப்படுத்தி விட வேண்டும், விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும், விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கி போட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது கடைசி நாளில விசுவாசத்தை காண்பாரோ. நல்லா கவனிங்க, நல்லா நமக்கு ஜெபிக்க தெரியும், நல்லா ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமாய் வாழ தெரியும், ஆனால் நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசத்துல எவ்வளவு ஆழமாய் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதைதான் இன்றைக்கு இருக்கிற பெரிய சவாலாகும். ஏதோ நம்ம வாயினால பேசி போகிறதுனால அல்ல, ஆராதனைகளுக்கு போய் கலந்து கொள்கிறதுனால அல்ல, எந்த சோதனையிலும் எந்த மோசமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நின்று தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். கடைசி நாளில் ஆண்டவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து நாம் தேவ சமூகத்துல ஒரு நாள் வந்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நன்றாக நீங்க 4 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். பாவம் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை நிற்க விடாதபடி தடை செய்து விடும். சகோதர பகை நம்மை தேவ சமூகத்தில் நிற்க விடாதபடி நம்மை தடை செய்து விடும். பெருமை நம்மை தேவ சமூகத்தில் நிற்க விடாதபடி தடை செய்து விடும். கடைசியாக விசுவாச குறைவு நாம் தேவ சமூகத்தில் நிற்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்துவிடும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இவைகளை மனதில் கொள்வோம். நம்முடைய நினைவெல்லாம் நம்முடைய எண்ணம் எல்லாம் நம்முடைய இயக்கம் எல்லாம் நாங்கள் முன்பு பார்த்தோம் இல்லையா, முன்பு வாசித்தோம் இல்லையா, 4 வகையான சத்தம் இந்த உலகத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த மக்கதுனியா மனுஷன் வந்து நின்று கூப்பிட்டது போல இன்றைக்கும் கிராமங்கள்ல இருந்து ஜனங்கள் ஏங்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, பட்டணங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, தேசங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்ல மாட்டாங்களா, யாராவது எங்களை நல்வழிப்படுத்த மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா. நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் சொல்லு சொல்லுகிறான், ஐயோ இந்த நரக வேதனைக்கு நான் தான் உள்ளே வந்துட்டேன், நான் தான் தவறுதலா இங்க உள்ள வந்துட்டேன், நான் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருந்த எல்லாவற்றையும் நான் தள்ளி விட்டுட்டு என்னுடைய பாவத்து நிமித்தம், என்னுடைய அநியாயத்து நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் நான் இந்த இடத்துல வந்து தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா என் சகோதரர்கள் அங்கு வந்துட வேணாம், யாரையாகில அனுப்புங்கள், பரல நரக பாதாளத்துல இருந்து கேட்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கட்டும். தேவனுடைய இயக்கத்தை பாருங்க, ஏசாயா 6:8 சொல்லுகிறது, யார் என் காரியமாய் போவார், யார் என்னுடைய வேலையாய் போவார், அழிந்து போகிற ஜனங்களுக்கு என் செய்தியை சுமந்து கொண்டு யார் போவார் என்கிற அந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு ஒரு பவுலை போல. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, 1 Corinthians 9:6 இப்படி நாம வாசிக்கிறோம், பவுலை போல ஆண்டவரே என்னை அனுப்போம், ஒரு ஏசாவை போல என்னை அனுப்பும், ஒரு பவுலை போல நான் இந்த தேசங்களுக்கு, இந்த பட்டணங்களுக்கு, இந்த கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை, நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை அனுப்பும், நான் அதுக்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க முடியுமா? அப்படியானால் தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூமியில இவ்வளவோ வகை வகையான விதவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஆனால் அவைகள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சத்தம் வானத்திலிருந்து கேட்கிறதே, நரக பாதாளத்துல இருந்து கேட்கிறதே, மக்கோதுனியா மனுஷனை போல கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது, ஆண்டவரே பவுலுடைய உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியம் எனக்கு, என்னையும் பவுலை போல ஆத்தும ஆதாயகனாய் மாற்றும், ஒரு கவ்வி பிடிக்கிற ஒரு ஆத்தும பாரம், பரவி செல்லுகிற ஒரு ஆத்தும பாரம் என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவரே இந்த சத்தங்களை கேட்கும் பொழுதெல்லாம் நான் சும்மா இருக்க முடியாது, ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வரட்டும். என்னை மீட்டு ரட்சித்த ஆண்டவருக்காக, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டு அந்த ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற அந்த பெரிய பெரிய பாரம் என்னை கவி பிடிக்கட்டும். உங்களுடைய கரத்துல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுனும் வல்லமுள்ள நாமத்துல நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் என்ன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சாமுவேல் ரீஸ். இங்க வேதாமத்துள்ள அதிகாரம் வசனம் எல்லாத்தையும் தொகுத்து விட்டீர்கள். அப்படியாக நாலு காற்று, நாலு சத்தம் முந்தியோர் செய்து கொடுத்தீர்கள், நாலு காற்று. இப்பொழுது நாலு சத்தம், அதாவது உயர வானத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, கிராமத்திலிருந்து, மனுஷத்திலிருந்து, அருமையான ஒரு வெளிப்பாடு. அடுத்தது தடை செய்கிறது, ஆதியம் பாவம், சகோதர பகை, பெருமை, விசுவாச குறைவு. இவ்வளவு காரியங்களையும் வேதாமத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி தொகுத்தீர்கள் என்பதான் இப்ப சிந்திக்க வந்துருக்கோம். இத்தனை அதிகாரங்களை இத்தனை வார்த்தையை தொகுத்து தொகுத்து வேதாமத்துள்ள அதிகமான அதிகாரங்களின் வார்த்தையை தொகுத்து இந்த செய்தியை கொடுத்திருந்தார். மிகவும் மிக ஒரு ஆசிரமம் இருக்குது. நான் சிந்திக்கிறேன், உங்களுக்கு நாலு காற்று, நான் நாலு நாலு என்று வருகிறது, அதான் சிந்தனை இருக்கு. நாலு காற்று சொன்னீங்க, நாலு சந்தம் சொல்றீங்க, ஏன் பாஸ்டருக்கு நாலு நாலு வருது ஒரு சிந்தனை இருக்கு. அருமையான அருமையான வாசம் இது எனக்கு பிடிச்சது. அந்த பாதாளத்திலிருந்து வரும் சத்தம் இதுதான் எனக்கு பிடிச்சது. பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, ஐயா நான் தான் வந்துட்டேன், இந்த சோதனை சோதனை இருக்கு, இப்ப சொல்லுங்க பாத்திரனாலும் நடக்காது. அருமையான எங்கே இருந்தது எல்லாம் தொகுத்தீங்கன்னு நான் அறிய மாட்டேன். அடுத்தது இந்த மனுஷ இருதயத்திலிருந்து வர்றது நல்ல நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறீர்கள். இதை நான் இனி மறு உழைப்பில் கேட்பேன். இப்ப கேட்டுட்டு மறு உழைப்பில் ஆறுல கேட்டாத்தான் இன்னும் அதிகமாக விளங்கும் எனக்கு. நல்ல செய்தி பாசர், நீங்க எத்தனை எவ்வளோ நேரம் எடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. செய்தியை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மத்தியமா வந்திருக்கு, குறைஞ்சது அவ்வளோ நேரத்துக்கு தேவனுக்காக நீங்க வார்த்தையை கொடுத்துக்கிற பாது. உண்மையில இந்த வார்த்தை உலகமங்கும் விதைக்கப்படும். 1985 பேர் கேட்டுக்கொண்டிருக்கணும், இந்த வார்த்தை எல்லாம் விதைக்கப்படும், எல்லாரும் ஆண்டோட சொந்த ஏற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதம் உங்களும் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் சபைக்குத்தான் வேறு. ஆமே அருமையா, உங்கள் ஊழியங்களையும் கைது செய்ய காரியங்கள் மட்டக்குலத்தையும் முடிவதையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதித்தார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்தது பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிகலோ. அருமையான செய்தி. இப்படி செய்தியை கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
3: Recording stopped.
1: செய்தியை கொடுப்பது மிக மிக கஷ்டம். செய்தி கொடுக்கிறது தான் அந்த அருமை தெரியும். மறுபடியும் இதை கேளுங்கள், ஆசீர்வாத பெற்றுங்கள், கத்தவங்களை ஆசீர்வாதாங்க. சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி, ஓகே,
4: அருமையான வார்த்தைகள். நான் பிந்தி வந்தாலும் அந்த நீங்க கொடுத்த வார்த்தையே எனக்கு அது இந்த நாளைக்கு போதும். நன்றி பாஸ்டர், கத்தருங்களை ஆசீர்வதித்துங்கள் எங்களை மத்தியில் கொண்டு சேர்த்த கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். உங்களோட ஊழியத்தோட கத்த கூட இருந்து அதிகமாக அவர் உங்களை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை அழைத்த அன்புக்கு நான் நன்றி செலுத்தி உங்களை வாழ்த்துகிறேன். சங்கமம் சங்கமம் வானொலி குடும்பத்தார் மூலமாகவும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். அருமையான வார்த்தையெல்லாமே அதே போல கர்த்தர் சொல்றார், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அதே மாதிரி உங்களோட வார்த்தைகளும் அவ்வளவு அந்த உறுதியாகவும் அவருக்குள்ள நாங்க இவ்வளவு மகிழ்ந்து அவருக்குள்ள நாங்க அவருடைய அன்பையும் விசுவத்தையும் நம்பிக்கையும் உங்களோட வாழ்க்கையில அவருக்குள்ள உறுதியா இருக்க வேண்டும் என்றதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. எனவே அதே போல கர்த்தரின்றி இவ்வளவு நேரம் உங்க கூட இருந்தார். நான் பிந்தி வந்தாலும் கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்து எண்ணத்தோட கூடியதா இருந்துச்சு. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. முடி ஜெபத்தை எடுப்போம். நன்றி இயேசுவே அப்பா, வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவது மைந்திரன் ஐயாக்கா வந்து நான் ஜெபிக்கிறனானவர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து இவ்வளவு நேரம் உங்களோட கிருபை மூலமாக அவரை தாங்கி நடத்தி ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவரே அவரை பயந்து கொடுக்கிறதுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று இன்று மாறாதவர், இன்று நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவது எங்களுக்கு நோக்கமா இருக்குது. ஆன பிரிய நன்றி செலுத்துறேன். நீங்க அழைத்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா. நீங்க இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையை கேட்டது போல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள மறைத்து வச்சு ஆண்டவரே இன்னும் அதிகமாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் ஆத்மாவை ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள புதிதாக்கி ஒவ்வொரு நிமிடம் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்ட அந்த புதிதான வார்த்தையில நீங்க வல்லமையும் பெல்லனையும் சத்துவத்தையும் கொடுத்து நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறியபடி இப்பொழுது எங்கள் மத்தியில் நீங்க உங்களுடைய ஆவியை ஊற்றி எங்களை பெலப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த புதிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ரீட்டா அவர்கள் மறைவாக இருந்து செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இரவும் பகலும் ஆண்டவரே உங்களுக்காவது ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை அவர் நேரத்தை அப்ப ஒதுக்கி வைத்து உங்களையும் மையப்படுத்துறதுக்கு அவர்களை அழைத்த அந்த மகாபிரதன அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்களை உங்களுடைய சிறங்கீழ மறைத்து வைத்து அவர்களை உங்களுடைய சித்தத்தின்படி நான் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரஞ்சி சிஸ்டருக்கான ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆண்டவரே அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்களோட வார்த்தையை உயர்த்த வந்த ஒவ்வொரு ஊழியக்காரன் எங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே இந்த அருமையான ஒரு கர்த்தருட ஊழியக்கார் இரவும் பகலும் ஒரு நிமிடமும் அசையாமைக்கு இருந்து கத்திருந்த வார்த்தையை கேட்டுதான் அவங்க அவங்களோட சித்தத்தை நடத்துவாங்க. அவங்களோட பேர் ராணி. அவங்க வந்து கேன்சர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்பொழுது சிரிப்பான போற இடம் சரியான இடம் தான் சொல்லி கத்தர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்த இன்னைக்கு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டு 78 hours கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல அருவாசியும் அந்த புள்ளிகளுக்கு சகிக்க முடியாம இருக்கும் பொழுது கத்தர் தூதர்களை அனுப்பி அவர்களை பெலப்படுத்தி அவர்கள் இப்பொழுது இந்த அம்மா சரியான இடத்துக்கு போறார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட பிரிதான நம்பிக்கை கொடுத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. அவர்கள் கூட இருந்து அந்த புள்ளிகளோடு ஜபித்து கத்தரிடத்துக்குல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தந்த ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறதுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஒரு வார்த்தை அவர் சொன்னாங்க, நான் நல்ல இடத்துக்கு தான் போறேன், ஒரு தடவை எனக்காக அழாதீங்க, நீ நான் நல்ல இடத்துக்கு தான் போறேன், அங்க நோமோ பெய் நோமோ, அங்க வியாதி கஷ்டம் நஷ்டம் ஒன்றுமே இல்லை, அப்படி எல்லாரும் எனக்கான சந்தோஷப்படுங்க, நான் இயேசுவை பார்க்க போறேன் சொல்லிட்டு கண்ண முடினாங்க. சோ கத்தரே நன்றி சுவாமி, நீங்க எப்படி எப்படியோ எத்தனையோ ஊழியக்காரங்களை நீங்க அழைத்து ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே நீங்க உங்களோட சித்தத்தின் படி உங்களோட வார்த்தையை அனுப்புற கிருபைகளுக்கு நன்றி செலுத்து. அவர்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போறோம் யாவரையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையின் படி நாங்க ஜெபிப்பதற்கு எங்களுக்கு அதிகமாக தாழ்மையான ஆவியை கொடுத்து நாங்க அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபை போதாத

0: அதிகமாக உன்னதத்தின் ஆவியின் மூலமாக நிரப்பியாவேன். நாங்கள் உங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சியா இருப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். மறுபடி நாளை காலம்பர ஆண்டவரே அப்ப அந்த அபிஷேகத்தின் ஊழியத்தை நீங்க கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரும் எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடந்தபடியாக ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது ஆண்டவரே. நாங்க போராடி நாங்க ஓட்டம் வீண் போகாத வண்ணமாக அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட ஜப ஆவி தேவையா. நாங்க எந்த விதத்திலும் குறைவாக இருந்திருந்தா உங்கள் ஜெபிப்பதுல குறைவாக இருந்திருந்தா எங்களை மன்னித்து அதிகமாக உங்களை இழுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்பாடு வேணும் என்று கூறி யாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் ஆமேன். நன்றி இயேசு. நன்றி. ஆமேன். ஆமேன். ஆமேன் ஐயா.
1: நன்றி. இன்றைய நாளிலே எஸ்தர் ரூபி, சுகிருதா, பாச ஞான பிரகாசம், பாச ரஞ்சன் அண்ட் சாமியல் ரஜ் பேட்டிக்குரு, அது மட்டும் இல்லை இன்றைய நாளே துதி ஆராதனை பாடின சகோதரி கூட சிஸ்டர் மேகலா பட்டிக்குலோ தான். பட்டிக்குலர் ஆசிரியப்பாராக உண்மையில எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்து பட்டிக்குலர் தான் கண்ணவேர் வாழாரு அதோ இல்லையா ஆசீர்வதிக்கிறேன். நாங்க என் ஆத்மாவே சொல்லி கொடுத்துருவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. என் ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே
2: கர்த்தரே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி.
1: என் ஆத்மாவே
2: கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நன்றி செலுத்துறேன். இனிமேல் நடத்த வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. அவர்கள் செய்த ஊழியங்கள் ஒன்றுமே வீண் போக இல்லை. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கார்கள், எத்தனை பேர் ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிறார்கள். சங்கமம் வானொலி மூலமாக என்னையும் கடவுள் அழைத்து எத்தனையோ பேர் அழைத்து சிஸ்டர் ஜெனடேம் அப்பா ஒன்றாயிருந்த ஒரு சபையில இருந்தவர்களை இப்பொழுது கொண்டு நீங்க உங்களோட சித்தத்தின்படி நடத்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். கோடி கோடி நன்றி. இது உங்களோட ஊழியம் ஐயா. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட ஆவினாலும் மட்டுமே சகலம் நடக்கக்கூடியதா இருக்கிறது.

ஊழியத்துக்கு அப்பா உண்மையா நீங்க வழி நடத்தி கொண்டது கிரிபலுக்கு நன்றி. அவர்களை இந்த மென்னேலுமாக ஆசீர்வதுங்க, கணவனையும் ஆசீர்வதுங்க. பிள்ளையில ரத்த கோட்டைக்குள்ள யாவரையும் மறுத்து வைத்து உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு உங்களுடைய அன்பை அதிகமாக எல்லா ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து உங்களுக்கென்றே வாழ்வர்களா

0: மகிமையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உடனாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேத்தர், உங்களோடும் உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப மகனோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
1: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.

0: ఫ్రైజ్ల
1: అసిస్టెంట్
0: నిమిషం విన్నంగ
1: హలో
0: ప్రైజ్ అలాట్
2: சொல்லுங்கம்மா. இந்த பாடி வடிவிலிருந்த அக்கிரம கட்டுக்களை அங்கு தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் அவுக்க கூடியதாய் அவர்களுக்குள்ளே அந்த வல்லமையும் அந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கிருபையை உண்டாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
0: ஹாலிலூயா. சூத்திரம் பா, சூத்திரம், சூத்திர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் இது கிருபை நாளே, எங்களை முடி சூட்டி எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தி வருகிறோம். அது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு போது மாறாத மறவாதவர், உறங்காதவர், தூங்காதவர் அப்பா. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இம்மட்டுமாய் கைவிடாமல் பாதுகாத்த கண்மலையே உமக்கு சூத்திரம். நீ செய்தெல்லாம் நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி வழிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. கொடுத்த எல்லா சுக வில ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வரும் வரை எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் பரிசுத்தமாய் கரைத்திரையற்றதாய் பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்நாளிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே வெவ்வேறு இடங்களிலும் தேசங்களிலும் வெவ்வேறு நேரங்களிலும் இருந்த போதிலும் பா, வாலிபர்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காகவும் யுத பூமிக்கெல்லாம் ஜெபிக்க வந்திருக்கிற ராஜா, இலங்கைக்காகவும் எல்லா தேசங்களுக்காகவும் இந்தியா மற்ற இஸ்ரேவேல் நாடுகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா. தரப்பிலே நிற்கிறோம் தேவன் தாமே, எங்களுடைய அங்கலைப்பும் புலம்பலையும் கேட்டு ஆனந்த களிப்பாய் மாறு செய்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை செய்த பாதுகாத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூடப்பா வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம். வாலிபர்களின் வாழ்வை தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. அநேக வாலிபர்கள் இந்த நாளிலே அப்பா பார்க்கும்போது தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து திரிகிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் எல்லோரும் ஒரு மனப்படுத்துவீராக, உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அதே போல இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லபை அந்தகார லோகாதிபதி அவர்களுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி அவர்களுடைய வாழ்வை சீரழித்து போய் போட்டிருக்கிற நீ காரியங்களை எல்லாவற்றிலிருந்து அவர்களுக்கு நீ விடுதலை தாங்க. எல்லா அக்கிரம கட்டுகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. அந்த அக்கிரம கட்டுகளிலே இருந்து அவர்களை விடுதலை ஆக்க ஆத்மாக்களை நீர் எழுப்புங்க தகப்பனே. வாலிபர்களுக்காக கூடி ஜெபிக்க ஜெபிக்க அவர்களுடைய வாழ்வின் சிறப்பு எல்லாம் நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. அநேக வாலிபர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல், தன் கடவுளுக்கும் தேவனுக்கும் கீழ்படியாமல் வாழ்கிற காலகட்டத்திலே இருக்கிறபடினாலே ஆண்டவர் தாமே அவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. வேதத்திலே இருந்த நீர் எப்படி அப்பா அந்த நாட்களிலே வாலிபன் நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தீரோ அதே பரிசுத்த இந்த நாளிலே ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்கள் மத்தியிலே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வழி விலகாத படி காண்டவரே, வேண்டாத கருமங்களிலே தலை வைக்காத படிக்கு, வேண்டாத போதை பொருளுக்கும் வேண்டாத தீய வல்லமைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் அவர்கள் செவி கொடுத்து அவர்கள் சிக்கிக் கொள்ளாத படிக்கு ஆண்டவருடைய பலம் கொண்ட கரம் ஏற்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்குவீராக நாங்கள் ஜெபிக்க முடியும். கர்த்தர் தீர்த்தமே கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்படியாக நாளிலே பார்க்கும் போது அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வாரப்படுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளின் வாழ்விலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டப்பா. அவர்களுடைய ஞான கண்களை எல்லாம் திறந்தல்ல, எல்லா விதமான தீ அக்கிரம கட்டுகளிலிருந்து பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து அவர்களை நீ வழிநடத்தும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிற ராஜா. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க, உமக்கென்று ஊழியர் செய்ய ஆண்டவரே தன்னை அர்ப்பணிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து வருகிறபடினாலே தேவன் நீர் தாமே எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ரட்சிக்கப்படியாக உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாய் தங்கள் வாழ்விலே வாழ்ந்திருக்கவும் உமது நாங்கள் அப்பா சோத்திரம் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் அப்பா அற்புதங்களை அடையாளம் காலங்களில் செய்த எல்லா வாலிபான் பெண்களையும் எல்லா விதமான அக்கிரமங்களில் இருந்து ஆண்டவர் வேண்டாத எல்லா தீய வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கி பாதுகாத்து வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான், உடைய வேத வசனத்தின் படி அல்லவா என்ற வார்த்தையின் படி உம்முடைய வேத வசனத்தின் படி அவர்களை வாலிபர்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு நீர் செய்யற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக தேவன் ஒரு விசை கூட எங்களுடைய ஜபத்தை கேட்டு எல்லா வாலிப ஆண் பெண்களையும் நீர் ஆசீர்வதித்து வேண்டாத தீய கிரியையில் இருந்து அக்கிரமங்கள் இருந்து அப்பா கட்டுகளில் இருந்து எல்லா விதமான சோத்ரப்பா சிறையிருப்பிலிருந்து நீர் திருப்பி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்போது கூட சங்கமம் ஊடகத்தை மது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இது ஊடகத்தை நடத்துகிறதான தேவ தாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா ஆண்டவரே நீர் சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தேவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஊழிய பாதையிலே நடக்க கத்திருத்தாமே கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் அதிகமான பரிமாணத்திற்குள் இந்த ஊடகத்தை நீர் அழைத்து சென்று அநேகர் இந்த ஊடகத்திலே வந்து பங்கு பெற கத்திர உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இணைந்து பணிபுரிகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களையும் நீ பாதுகாத்து வேலி போடுங்க தகப்பனே. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிபான் பெண்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோப்பா. பரிசுத்தமாய் வாழ கருவை செய்யுங்க. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜப வேலையை நடத்துகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் இரு வாலிப பிள்ளைகளையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாக சமாதானத்தை நீ காண்பா என்ற வார்த்தையின் படி ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. முது ஊழிய பாதையில நடத்துங்கப்பா. இந்த சத்துரு இந்த வீட்டின் மேல கண் போடாதபடிக்கு கத்தத்தாமே நீர் அக்கினி கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்த கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிற எல்லா வாலிபா குடும்பங்களின் வாலிப ஆண் பெண்களை கூட தேவரீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறதான ஆண்டவரே சோத்ரப்பா வாலிப பிள்ளைகளை கூட நீங்க ஆசீர்வதித்து பெருக செய்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கன்னமும் மகிமை யாவற்றையும் சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென்.
2: ஜபங்களை கேட்டதா உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் எல்லா ஜபத்தையும் கேட்டு வழி நடத்துவாராக. ஆமென்.
0: அப்படியே உங்களையும் வழி நடத்துவாராக.
2: ஜெபிப்பாரோ அல்லது
0: கொஞ்சம் பிஸியா இருக்கிறாருங்க, நாம ஜாயின் ஆகுறது.
2: ஓகே ஓகே ஓகே. நாங்க வினு அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினு
3: பிரைஸ் தி லார்ட் கேட்டா
2: நாங்க நேரமாய் நிக்கிறீர்கள். ஆகவே நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய தீய திட்டங்கள் அவர்கள் நினைவுகளிலே வராதபடி எண்ணங்களிலே வராதபடி கதை தாமே பாதுகாக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கத்தாவே, தேனாளிலும் இந்தவனே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அவியானவரே, ஜீவனை தந்து எங்களை ஜீவனை காத்து எங்களை ஜீவனோடு எழுப்பியாண்டவரே. இந்த நிமிடம் வரை காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே, எல்லா ஆபத்துகளின் எல்லா எல்லா நோய் நொடிகள் உங்களை பாதுகாத்து எங்களை உம்முடைய சித்தம் போல நடத்துகிற தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கமமானவரையில் ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு இடத்தை தந்து அப்பா தகப்பனே கத்தாவே, மக்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரண்டும் பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா. உங்களுடைய தயவுக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க குழுமையோடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அப்பா நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே

இனி வருங்காலங்களில் அப்பா சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தேவனே இந்த பிள்ளைகள் அக்கிரமமான பாதைகளில் அநியாயமான வழிகளிலும் செல்லாதபடி தகப்பனே உம்முடைய கிருபையினால வழி நடத்தி உம்மது அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் இருக்கும்படியான கிருபை அந்த பிள்ளைகளுக்கு

தாவே ஆவியானவர், அப்பா இந்த பெற்றோர்கள் படுகிற வேதனைகள் கண்ணீர்களை காண்கிற தகப்பனே கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளின் பெற்றோர்கள் அப்பா இந்த பிள்ளைகளுக்காக வேதனைப்பட்டு கண்ணீரோடு தவித்து நிற்கிறத தகப்பனே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்படி தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய போர்வைக்குள்ள பொத்தி மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள.

சத்ருபாதம் இந்த பிள்ளைகளை விழுத்த வகை தேடினாலும் என் தகப்பனே, நீங்கள் அந்த பிள்ளைகளை அணைத்தால் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தகப்பன். இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். அறியாமல் செய்கிற காரியங்கள் அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவர். தகப்பனே இந்த பிள்ளைகள் அநியாயமான பாதைகளை செல்லாதபடி என் தகவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் நீங்கள் பத்தி மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா உம்மாலே ஆகும் ஆண்டவரே, உம்மாலே ஆகாத கால

தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை விட்டு விலகாதபடி அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கும்படியாக தேவனே, அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, நான் உண்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே, இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களை விட்டு விலகாதபடியின் தகப்பனே, உங்களை கைவிடாதபடி தகப்பனே, இந்த பிள்ளைகள் அப்பா இருக்கும்படியான ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா தேவனே என்று உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா அனுக்கிரகத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்காண்டவர். அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் தங்கள் காரியங்களில் அப்பா தகப்பனே தேவையற்ற காரியங்களை செய்து அநியாயமாக அப்பா மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான இந்த குழந்தைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே உம்முடைய கிருபையினால மூடி உம்முடைய சமாதானத்தினால மூடி இந்த பிள்ளைகளை காத்து நடத்துங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த நாட்களிலும் என்ன ஆவியானவரே சங்கம வானொலியில

பிள்ளைகளை நீங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாத்து நடத்தும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அப்பா பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளைகளில் அப்பா நல்ல வாழ்க்கைகளை அமைத்து சமாதானத்தோடு அந்த பிள்ளைகள் வாழும்படியான கிருபை என் தகப்பனே ஒருவர் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வெக்கப்பட்டு போக விட மாட்டீங்கள் என்று நாங்கள் முழுவதுமாக விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே,

எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானம் நிறைவை சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே. அவியானவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ என்னென்ன வாஞ்சைகள் இருக்கிறது

0: கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே ஒவ்வொருவரை நீங்கள் பலப்படுத்தி நிறைவாக வழி நடத்த போறதுக்காக நாவியானவரே உனக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. உடைய திருப்பாதத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகனமாகவுமே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க சுசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு, சுசிலி அம்மா பேசலோ
2: பேசலோ.
1: இந்த வாலிப ஜோதிகள் இந்த யுத்தத்திலே ரத்தம் சென்று காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க.
3: நாமத்தினாலே ஜபிக்கிறேன். நல்ல விழாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவையே உமக்கு சோத்திரம் அப்பா. ஆவியானவரே துதிகன மகுமி எல்லாம் உமக்கு. அன்பான தகப்பனே அப்பா பிதாவையே உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா கஷ்ட துன்பத்துக்காகவும் போகிறார்கள் தகப்பனே. அப்பா யுத்தத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா யுத்தத்துக்கு போற மக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அங்கே அவர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லோ வயசான இளம் பிள்ளைகள் எல்லோரும் அப்பா அடிபட்டு நொந்து நொறுங்கி போயிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்கள் மேலும் உதாய அன்பு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே உமது அன்பு காட்டும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளால் அம்பிட்டுக் கொண்டார்களோ அவர்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்கள் காயப்பட்டவர்களை நீரே உள் காயத்தாலும் உதிரத்தாலும் தழும்புகளாலும் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே அவர்களை எழுப்பும் தகப்பனே. அப்பா அவர்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டலே இருந்தாலும் அவர்களை நீ தொடும் தகப்பனே. அப்பா அந்த தாதிமார்கள் அந்த மக்களை அவர்களை தொட்டு அவர்களை நல்ல முறையிலே பாதுகாத்து அவர்களுக்கு ஏற்ற மருந்த கொடுக்க உதவி செய்ய

0: சொல்லிக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்ரி அம்மா. கத்தர் உங்களோடும் கணவரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் அங்கு சுகபல ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு
2: பிரைஸ் லார்ட் ஜெனட்,
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் இந்த தீமைகள் பரவாதபடி இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே அந்த தீமைகளை பரப்புகிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் அதுக்கு காரணமாய் இருக்காதபடி, தீமை அவர்களை தொடாதபடி கத்ததாமே காத்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
2: அன்பம் இறக்க நிறைந்த எங்கள் அருமையான இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, பரம இயேசுவே, ராஜாதி ராஜாவே, எங்களுடைய பரம தகப்பனே, தேவனே, சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ராஜாவே, மூன்றாம் நான்காம் தலைமுறை ஆண்டவரே சாபம் தொடரும் என்று அதையும் ஆண்டவரே உடைய வேத சட்டம் சொல்லுகிறது ராஜா. இப்படியாக இந்த நாட்களில இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கத்தாவே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் ஆண்டவரே தீமைக்கு ஆண்டவரே இடம் கொடுக்காதபடி, தீமையான காரியங்களை தீமையான ஆண்டவரே நச்சு தன்மையான காரியங்களை விட்டு ஆண்டவரே அப்பா கத்தாவே ஒருவரை ஒருவர் கெடுத்து ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் கத்தாவே வஞ்சனையான காரியங்கள் செய்கைகளை செய்து ஆண்டவரே பிரிவின தீமைகளையும் கோபங்களையும் ஆண்டவரே அகங்காரங்களையும் உண்டாக்குகிற கொள்ளை வெறி ஆவிகள் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ விதங்களிலே பலகி பெருகி ஆண்டவரே இன்றைக்கு உலகம் இந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிற இந்த நாட்களை கத்தாவே நாங்கள் காண்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன நடத்துகிறோம், எப்படி நாங்கள் நடக்கிறோம், என்னத்தை பேசுகிறோம் என்று அவர்களுடைய இருதயம் அவர்களுக்கு சொல்லும் ஆண்டவரே. பொய்யை பேசினார் அவர்களுடைய இருதயம், நாங்கள் பொய் பேசுகிறோம், எங்களுடைய பொய் நாவிலே வருகிறது, எங்களுடைய புழுகுகள், எங்களுடைய பித்தலாட்டமான காரியங்கள், மற்றவர்களுக்கு தீமை செய்யவும் தீங்கு செய்யவும் விரைந்தோடும் கால்கள், கைகள், பேச்சுக்கள், இருதயங்கள், சிந்தனைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அழித்து போடுகிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய இருதயம் மனச்சாட்சி பேசுகிற பொழுது குத்தொண்டவர்களாக மன்னம் திரும்ப உதவி செய்யும் ஐயா. உள்ளதை உள்ளபடி பேசவும் உள்ளபடி வாழவும் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவர்களாக, பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவுள்ள தயவுள்ள பிள்ளைகளாக அந்த ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. யோசேப்புக்கு எவ்வளவு வந்த போதிலும் ஆண்டவரே அவன் உண்மை உள்ளவனாக, தாழ்மை உள்ளவனாக, ஆண்டவரே பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தபடியினாலே ராஜா இயேசுவே நீர் கர்த்தாவே அவர்களுடைய அவருடைய சகோதரங்களுக்கும் ஆண்டவரே எகிப்து தேசத்தில இருந்த அந்த அவனை ஆண்டவரே நீர் கர்த்தாவே பெரியவன் ஆக்கி அவர்களுக்கும் ஆண்டவரே அந்த நாட்டுக்கும் ஆண்டவரே ஞானமாக நடந்து பஞ்ச காலத்திலே அந்த மக்களை போஷிக்க கூடிய கிருபையை அந்த நல்ல ஔஷதத்தை நீர் அவருக்கு கொடுத்தீரே அப்பா. அதே போல ராஜா இந்த வருங்காலங்களிலே இந்த சமுதாயங்கள் ஆண்டவரே நாடுகளிலே கண்டங்களிலே வாழுகிற இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவரே சமுதாயத்தை கெடுக்காதபடி, குடும்பங்களை கெடுக்காதபடி, சிநேகிதர்களை அன்புள்ளவர்களை கெடுக்காதபடி பொய்யலை பேசி ஆண்டவரே அவதூறுகளை கதைத்து ஆண்டவரே தாங்கள் நல்லவர்கள், ஆண்டவரே மற்றவர்கள் கூடாதவர்கள் என்று சொல்லி அவதூறும் தீமையையும் செய்கிற இந்த கெட்ட நயவஞ்சன ஆவியை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து போடுகிறேன் ஆண்டவரே. அழிந்து போவதாக ராஜா. வீணான பெருமைகளுக்கும் புழுகளுக்கும் ஆண்டவரே மற்றவர்கள் ஆண்டவரே அடிபணிந்து ஆண்டவரே அதன் பின்னாலே போற பிள்ளைகளையும் தேவனே கர்த்தாவே இயேசுவே நீர் ஞானமுள்ள பிள்ளைகளாக நிறுத்தும் ஆண்டவரே. ஏனென்றால் அது தீமையான வழி, நஞ்சு நிறைந்த வழி ஆண்டவரே, பாவம் நிறைந்த வழி ஆண்டவரே, ஆத்துமாவை கொல்ல நினைக்கிற வழி என்று ஆண்டவர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே தேவ ஆவியை ஊகித்து நடக்கிற நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே தீமையை விட்டு விலகி ஆண்டவரே கர்த்தாவே நன்மையானதை தேடி ஓட, பரிசுத்தத்தை தேடி ஓட, உன் உண்மையை தேடி ஓட எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பு கிடைக்கிற அந்த சத்தியத்தையும் வேத வார்த்தையும் தேடி ஓட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்களும் வல்லும் கவனமாக இருந்து கர்த்தாவே 128 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்பொழுது அந்த குடும்பம் ஆண்டவரே இஸ்ரவேலையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஒளிவ மர கன்றுகளைப் போலவும் ஆண்டவரே கனிதரும் திராட்சை செடிகளாகவும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்பா இயேசுவே, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்மை, ஆண்டவரே தெளிவு, ஆண்டவரே சத்தியம், தேவ ஆவியானவர் நிரப்பப்படுகிற காரியங்கள் இந்த நாட்களிலே குறைந்து கொண்டு போகிறது ராஜா. சபைகள் விழித்திருக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கு நிற்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று ஆண்டவரை கண்காணித்து சபையானது விழித்திருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்த காலம் அல்ல இயேசுவே, அநாகரிகம் வாழ்ந்த காலமும் டெக்னிக்கல் வளர்ந்த காலமும் ஆண்டவரே இவர்களுக்கு அறையிலும் கையிலும் ஆண்டவரே இவர்கள் உலகத்தையே வைத்து நடத்துகிற காரியங்கள் அப்பா. இதனாலே தான் ராஜா இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தாய் தகப்பன் கண்ணீர் வடித்து ஆண்டவரே கர்த்தாவே பாவம் பெருகி போகிறது இருக்கிறது மாத்திரமல்ல ராஜா, குடும்பத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக, பெற்றோருக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இயேசுவே இவர்கள் வாழுகிறார்கள் அப்பா. நான் என்ற அகங்காரத்தை எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஒருபோதும் நான் என்று நின்றதில்லை ராஜாவே. பிதாவுக்கு எப்படி நீர் கீழ்ப்படிந்து பரிசுத்தாவிக்கு நீர் எப்படி கீழ்ப்படிந்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தீரோ அதே போல கர்த்தாவே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கும் அந்த பயத்தையும் ஞானத்தையும் ஆண்டவரே கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் தாழ்மையையும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ரோட்டுகளிலே நின்று சுவிசேஷம் சொல்லுகிறார்கள் அப்பா, அதை அசட்டை பண்ணு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிற தெய்வமாய் இருக்கிறீங்க ராஜா. தேவனே அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களையும் ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபையை அவர்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வாழ்க்கையிலே கரடும் முரடும் கோணலானவைகளுமாக இருக்குது ராஜா, இவைகள் எல்லாவற்றையும் நீர் செவ்வையாக்கி நேர்த்தியாக்கி உம்முடைய பாதத்திலே பாதையிலே நடத்த தேவனே கர்த்தாவே நீர் உம்முடைய ஆண்டவரே ஞானத்தை அளவில்லாமல் பொழிந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா, ஊகித்து நடக்கிற தேவ ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, சுரச்சாலைக்கு போற வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, பயமும் திகிலும் நெருங்காதபடி அந்த சிறைச்சாலையிலே எத்தனையோ விதமான ஆண்டவரே கைதிகள் உண்டு ராஜா. இந்த மத்தியிலும் ஆண்டவரே இவர்கள் சென்று தங்களுடைய ஊழியங்களை செய்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆஸ்பத்திரிக்கு செல்லுகிறார்கள் அப்பா, நோயாளிகளை சந்திக்கிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்தை கொடுங்க ஆண்டவரே. அளவில்லாமல் உம்முடைய பிரசன்னமும் நீதியின் சூரியனும் இந்த பிள்ளைகள் மேலே வரட்டும் ஐயா. ஆண்டவரே யுத்தத்திலே நிக்கிற பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே மிதிலிஸ் நாடுகள், ஈரான் தேசம், இஸ்ரவேல் தேசம், அமெரிக்கா தேசம், உக்ரைன் தேசம், ரஷ்யா தேசம் ஆண்டவரே அப்பா, ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து என்று ஆண்டவரே எத்தனையோ நாடுகளிலே இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆயுதத்தை ஏந்தி நிற்கிறார்களே ராஜா. தேவனே அப்பா இயேசுவே ராஜா, இந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து வறுமையின் நிமித்தம் இந்த தொழிலுக்கு போயிருப்பார்கள் அப்பா. ஆனால் இப்பொழுதோ ராஜா யுத்தம் இவர்களை ஆளுகை செய்யுது ராஜா. அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பாதையை காண்பித்து அப்பா இந்த ஆண்டவரே போரில் இருந்து இவர்களை நீர் விடுவித்து யுத்தத்தில் வல்லவராக இருக்கிற இயேசுவே, நீர் யூத சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற யூத ராஜ சிங்கமே, உம்முடைய சேனைகள் இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா இவர்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட, சரீரம் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை வைத்து ராஜா இன்றைக்கு அரசாங்கங்கள் எத்தனையோ ஆண்டவரே அநியாயமான காரியங்களும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக, நாட்டுக்கு நாடு விரோதமாக எழுப்புகிற காரியங்களையும் இந்த பிள்ளைகளை வைத்து நடத்துகிற அநியாயங்களை நீங்கள் பார்க்கிறீங்க ராஜா. நீர் கொடுத்த கற்பத்தின் கனிகள் அப்பா, மனுஷர்கள் இந்த பிள்ளைகளை வஞ்சித்து போடாதபடி ஆண்டவரே இந்த யுத்தத்தில் பாவத்தில் இருந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே இவர்கள் ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாகவும், இவர்களுடைய பரம்பரைகள் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும், இந்த ஈரான் தேசத்தையும் மிதில் ஈஸ்ட் நாடுகளையும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்து ஆண்டவரே இந்த தேசத்தின் எல்லையெங்கும் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. எங்களுடைய இலங்கை தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும் ஆண்டவரே, இந்த தமிழர்கள் மத்தியிலே நடக்கிற அலங்கோலங்கள் அப்பா, அநியாயங்கள் ஆண்டவரே அப்பா ஏராளம் ஏராளம் அப்பா. ஏசுதாமே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளாகிய கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே வருங்கால சமுதாயமாகிய இந்த பிள்ளைகள் உம்முடைய சந்ததியையும் உம்முடைய ஆண்டவரே எழுப்புதலையும் உம்முடைய ரட்சிப்பையும் தேவனே இந்த உலகம் எங்கும் கண்டங்கள் எங்கும் பரவி செல்லும்படியாக இந்த பிள்ளைகளை பாவிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பாவ சாபங்களை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை வருகிறதான இந்த கர்த்தாவே அநியாயங்கள் சாபங்கள் விக்கிரக கட்டுகள் ஆண்டவரே யாவும் இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தினால் பூசி கழிவப்பட்டு மன்னிக்கப்படுவதாக ராஜா. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா, அறியாமையினாலே செய்த பாவ சாபங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்பா. எங்களை தெரிந்தெடுத்தீங்களே, எங்களை வாலிப பிராயத்திலே கண்டுகொண்டீங்களே ராஜா. தகப்பனே கர்த்தாவே இயேசுவே இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு கண்டங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் ராஜா இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்த வழி நடத்த வேண்டும். உண்மை உள்ள பிள்ளைகளாக தீமையை விட்டு விலகி ஓட தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஒரு வாலிப பிள்ளையாகிய எஸ்தரை ஆண்டவரே சிறிய தகப்பனாகிய ஆண்டவரே அப்பா மொர்தெகாயோடு நின்று தன்னுடைய ஜனத்துக்காக நின்று வாதாடி வழக்காடி தன்னுடைய ஜூத ஜனத்தை பாதுகாத்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே யுவதிகள் எல்லாவற்றையும் விட்டு ராஜா தங்களுடைய தேசத்துக்காக இனத்துக்காக நின்று ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நிற்கிற பிள்ளைகளாக நீங்க ஆண்டவரே நிறைவான ஆவியை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய இருதயங்களும் கண்களும் ஆண்டவரே அப்பா திறந்திருப்பதாக இயேசுவே உம்முடைய பாதத்திலே கர்த்தாவே பெற்றோராகிய நாங்கள் மனதார பிள்ளைகளை ஆசி வரித்து செவிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை உங்கள் வீட்டிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.
1: டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க வாலிப பிள்ளைகளுக்கு நியாயக்கேடு செய்கிற வாலிப பிள்ளைகள் வழக்குகளுக்குள்ளே வாழுகிற வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி
3: நடத்தினார். பிதாவே தேவனே இந்த வேண்டுகோளை பாதத்திலே வைக்கணும். தேவனே கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா இந்த வேண்டுகோளுக்கு அப்பா நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. பிதாவே சத்தியத்தை அறிவார்கள் சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. பிதாவே உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா. கட்டுக்கிற பிள்ளைகள் தேவனே கட்ட அவிழ்க்கப்படுவதாக, சிறையிலே உள்ள சிறைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, ஒருங்கிண்டோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீங்கள் காயங்கட்டுங்கள் அப்பா. வார்த்தை அனுப்பிய ராஜாவே தேவனே எல்லா சோர்வின் ஆவியல் பலவீனத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, பயத்தின் ஆவியல் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்க என்ற ஆவியல் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக என் இயேசு ராஜா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவியை கடைசி நாட்கள் வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுவேர் என்ற வாக்கள் தன் தேவனே வாக்கு மாறாதவரே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே ஆவியானவரே விடுதலை செய்யுங்க. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் மீட்டு ரச்சியுங்கப்பா. ஓ ரச்சித்துக் கொள்ளுங்க மீட்டுக் கொள்ளுங்கள் தேவனே பிதாவே. ஓ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, எல்லா அடிமத்தின ஆவியல் தேவனே பிதாவே, போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமத்தின ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, சோர்வின் ஆவியல் பலவீனத்தின் ஆவியல் பயத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரச்சியுங்களப்பா. உலகம் மாம்சம் பிசாசின் கிரியைகள் தேவனே இந்த வாழ்வை பிள்ளை வெளியேறுவதாக. ஆவியானவரே ஆளுக செய்யுங்க, இருதயத்தை ஆளுக செய்யுங்க அப்பா, சிந்தி ஆளுக செய்யுங்க. கர்த்தராயேச கிறிஸ்து இந்த சிந்தியே தேவனே அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா இயேசு ராஜா. தேவனே கிருப செய்யுங்கள் அப்பா பிதாவி, உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவி. தேவனே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்னீங்க இயேசு ராஜாவே பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவி. சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்ன தேவனே விசுவாசமாய் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள வாழ்வை பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட தேவனே உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போய் தேவனே சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவி. கிருப செய்யுங்க தேவனே பிதாவி, சத்தியம் ஒன்றே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்வன் தேவனே அப்பா. கிருப செய்யுங்க தேவனே, நீங்க சொல்லாகும் நீங்க கட்டளை நிற்குமன் தேவனே. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா இந்த வாழ்வை பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவி. தேவனே கிருப செய்யுங்கப்பா, யுத்தத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை மட்டும் ரட்சியுங்கள் அப்பா பிதாவி. எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை மட்டும் ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே என் தேவனே. ஓ நன்றி அப்பா பிதாவி, என் தேவனே ஆளுக செய்யுங்கப்பா. மாம்ச கிரியல் தேவனே விசுவாசமாய் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. ஓ தேவனே விபச்சார வேசத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ஓ தேவனே புதிய இருதயத்தை செய்யுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்களப்பா ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா என் தேவனே. உம்முடைய ஆவிய அளவில்லாமல் இந்த வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா என் தேவனே, ஊற்றி விடுதலை செய்யுங்க. உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே தேவனே இந்த வாலிப பிள்ளைய நாமங்களை எழுதியுங்கள் ஐயா இயேசு ராஜாவின் தேவனே. தேவனே நோயோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அந்த கணத்தில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய வார்த்தை அனுப்பி அவனை சுவப்படுத்துங்களப்பா இந்த வாலிப பிள்ளைகளை இயேசு ராஜாவி. சகல நோய்கள் வியாதிகள் இந்த பிள்ளைகளை சரங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே நோய்க்கு காரணமா இருக்கிற பாப சாப அக்கிரமங்கள் தத்த பணிகளை மன்னிங்க இயேசு ராஜாவே தேவனே, மன்னிங்க பாபிதாவே. உன்ன உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இடமில்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளை என் தேவனே புறப்படுங்கள் ஐயா இயேசு ராஜா. தேவனே உன்ன உணவு கொடுங்கப்பா, இருக்கிற இடம் கொடுங்கப்பா பிதாவே. நீங்கள் விட்டு போற சமாதானத்தை கொடுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே. தேவனே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய விசுவாசித்த ஞானத்தின் ஆவிய கொடுங்கப்பா. ஓ விசுவாசித்த ஆவிய கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே தேவனே. நன்றி அப்பா. தேவனே பலவீனத்திலே பலம் கொடுங்கப்பா, இந்த வாலிப பிள்ளையோட பலவீனத்திலே உம்முடைய கிருப உள்ள கரம் தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் அமர்ந்திருப்பதாக இயேசு ராஜாவே. உம்முடைய பலத்தினாலே இந்த பிள்ளைகள் ரப்புங்க, அன்பினாலே ரப்புங்கப்பா, தெளிந்த புத்தியினாலே இந்த பிள்ளைகள் ரப்புங்கப்பா, அன்புக்கு ஏங்குற பிள்ளைகளுக்கு மீது உம்முடைய கல்வாரி அன்பை ஊற்றுங்க இயேசு ராஜா. உம்முடைய அன்பினாலும் பலத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் ஆவியானவரே உள்ள நிரப்புங்கப்பா இயேசு ராஜா. உம்முடைய கனியினால் உம்முடைய வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா என் தேவனே. பச்சபாதம் இல்லாத தேவனே நிரப்புங்கப்பா, விடுதலை செய்யுங்க. ஓ நன்றி ராஜாபி, நன்றி அப்பா. ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதாபி. ஓ நன்றி என் தேவனே, நீங்கள் தேவத்தை கேட்டப்பா நீங்கள் அப்படியே செய்ய போருக்கா. நன்றி என் தேவனே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. இதுபோல் தேவனே இந்த லெஸ்ட் பிரதரை ஆசீர்வதியுங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. தேவனே ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவி. உடைய தேவையை சந்தியுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க, நோயை சுகப்படுத்துங்கப்பா, விடுதலை கொடுங்க, ஆறுதல் கொடுங்கப்பா பிதாவி. ஓ நன்றி இந்த இணைந்திருக்கிற குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு வாழ்வ பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. ஓ ஜீவ புஸ்தகத்தோட நாமங்கள் எழுதுங்க, அக்னி ஜுவாலைகளை மாற்றுங்க, மரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா பிதாவி. எடுத்து பயன்படுத்துங்க, ஓ பலப்படுத்துங்கள் ஆவியானவரே, விடுதலை கொடுங்கப்பா. ஓ ஆறுதல் கொடுங்க என் தேவனே பிதாவி. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவி. ஜெனசிஸ் புறப்படுங்களப்பா, கணவனை புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படுங்கப்பா. கிருப உள்ள கரம் தேவனே விளை மூடிக்கொள்வதாக, பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவி. ஓ அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்கப்பா பிதாவி. ஓ நன்றி என் தேவனே சுவஸ்தம் ஐயா. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு இருக்காளோ தேவனே பிதாவி, தேவனே உடைய வார்த்தை அனுப்பி கண்ணீரை துடையுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆறுதலை கொடுங்க என் தேவனே பிதாவி. நன்றி ராஜாவி, நன்றி அப்பா பிதாவி. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன். பரிசுத்த பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்.
1: உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன்
3: ஆமீன். அப்படியே உங்களோடும் கூட இருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் பிரைஸ் லார்ட். பிரதர் சேதப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வாலிப யுவதிகளை கர்த்தர்தானே தொட்டு குணமாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி
4: நடத்தும் அற்புதமான தேவரின் கத்தாவையும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர் வல்லவருமாயிருந்து தாராத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தயவுக்கு

ஆண்டவரே, அப்பாய் தாயின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை திரும்பி கொண்ட என் தேவனாகிய கர்த்தர், நீ பெயர் சொல்லி அழைத்த தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உன்னுடைய சமூகத்திலே ஆண்டவரை நிற்கும்படியாய், உன்னை தேடி வரும்படியாய் பிரயாசப்படுகிற தேவனாகிய கர்த்தர், அப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதான எல்லா விதமான பொல்லாப்புகளில் இருந்து இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோம் கர்த்தர். தாமே இந்த நாட்டிலும் ஆண்டவரே உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணு என்று சொல்ற வசனத்தின் படி இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் பண்ணுகிறவர்களாக, அவள் பேச்சு கேட்கிறவர்களாக, அவள் சொல்கிற வழியில நடக்கிறவர்களாக இந்த பிள்ளைகளை எல்லாம் மாற்றி வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோம் தாவே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன் கால் போன போக்கிலும் கண் போன போக்கிலும் மன போன போக்கிலும் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே நடந்து திரிகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. உத்தம மார்க்கத்தில் வருகிறவர்கள் ஒரு சிலர் ஆண்டவரே தீயமா தீமையான காரியங்களுக்கு தன் கால்களை விளைவித்து ஆண்டவரே தன்னுடைய பார்வைகளை அதற்கு அதன் மூலமாக ஆண்டவரே பிரயாசப்படுகிறவர்கள் அப்பா இந்த சித்தின் பாவங்களிலே ஆண்டவரே தன்னை அழித்துக் கொண்டு தன் வாழை அழித்துக் கொண்டு எதிர்காலத்தை எடுத்துக்கொண்டு அப்பா இந்த சமுதாயத்திலே ஆண்டவரே கீர்த்தியுள்ள பேரை ஆண்டவரை கெடுத்து கொண்டு அந்த கீர்த்தி இல்லாமல் ஆண்டவர இந்த பிள்ளைகள் பெயர் கேட்கட்ட மார்க்கம் மாத்திரத்திலே ஓ அந்த பிள்ளைகளா அவர்கள் இப்படியாக துஷ்டர்கள் தீயவர்கள் என்று ஆண்டவரை சொல்லுகிறது போல அநேக ஜனங்கள் இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அச்சமுதாயத்திற்கும் ஆண்டவர் அவர்கள் மதிப்பு கொடுக்காமல் பெரியவர்களுக்கும் ஆண்டவரை மதிப்பு கொடுக்காமல் அவருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை ஏளனமாய் ஆண்டவரை தீவிரிக்கிறதை பார்க்கிறோம். பெரியவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் படித்திருக்கிறோம் என்ற ஆண்டவரே அந்த மனபாவி நிலையிலே இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெரியவர்களையும் தன் வீட்டில் இருக்கிற தாய் தந்தையர்களையும் கத்தாவே தனக்கு ஆண்டவரும் மூத்தவர்களையும் பிடியாய் ஆண்டவரே ஏளனமாய் பேசுகிறதையும் அவர்கள் சொல்லுகிறதை காலையில் கேட்காதபடிக்கு தன் வழியிலே அவர்கள் நடந்து ஆண்டவரை திரிகிறவர்களாக பார்க்கிறோம் கர்த்தாவே. உத்தம மார்க்கத்தார் யார் உண்டு என்று ஆண்டவரே நீர் எண்ணிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில அப்பா இப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் சீர்கட்டு ஆண்டவரே தன் வாழ்வை கெடுத்து கொண்டு தன்னுடைய அப்பா எதிர்காலத்தை பாழாக்குகிற ஒரு சூழ்நிலை இந்த பிள்ளைகள் மத்தியில உருவாகுகிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பாவத்திலே விழுந்து பாவத்திலே ஆண்டவரே திளைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகள் இல்லாதபடிக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு ஆளுகிற பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றும்படியாய் சிந்திக்கிறங்க தாவே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லது போல கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவருக்கு நல்ல ஞானமும் விவேகமும் அறிவும் ஆண்டவரை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிந்திக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் மனமாறணப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய எதிர்காலத்தை எண்ணி ஆண்டவரே கர்த்தர்

0: தந்து யா பெரியவர்களுக்குமா ஒரு மரியாதையையும் அவர்கள் பேச்சுக்கு ஒரு ஆண்டவரே அந்த கேட்கிறவர்களாகவும் ஆண்டவரே இவர்கள் மாறுவார்கள். அப்படியாய் ஆண்டவரே இவர்களை எல்லாம் ஆண்டவரே கொள்ளை போகாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிறதான சூழ்நிலையில இவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சத்துரு யாழை விழுங்கலாமோ என்று ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அநேகமான இவர்கள் வழி கெட்டு போவதற்காக அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா இந்த காலத்தில் கிடைத்திருக்கிறது கர்த்தாவே. போதை வஸ்து ஆகட்டும் மதுவாகட்டும் ஆண்டவரே வேசித்தனமாகட்டும் இவர்களுக்கு சர்வ சாதாரணமாக கிடைக்கிற சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் அதிலிருந்து விடுபட்டு உத்தம மார்க்கத்திலே நடக்கவும் உண்மையான தேவனை தேடவும் அவரிடத்திலிருந்து எல்லா நன்மைகளை பெற்றுக் கொள்கிறவர்களாகவே மாற்றி இந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு மட்டும் அல்லவிட அவர்கள் வாழ்கிற சமுதாயத்திற்கு அவர்கள் நல்ல பிள்ளைகளாக ஆழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் வரும் போது நீர் வாழ்விலே ஒரு உன்னதமான வாழ்க்கையை காண கர்த்தர் நீர் வைத்திருக்க திட்டத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீரே துணையா இருந்து வருகிறோம். அப்பா அப்படியாய் ஆண்டவரே அப்பா உன் தேவனாகி கர்த்தரே ஆண்டவரே ஆண்டவரன் கர்த்தவை போல ஆண்டவரே உங்க சொன்ன ரட்சகராய் ஆண்டவரே ஏற்றுக்கொண்ட கர்த்தரை செய்யும்படி ஆய்வு சிந்திக்கிறோம். தேவனாகி கர்த்தர் என்னுடைய சொந்த தகவலை போல் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்வு சிந்திக்கிறோம். தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இந்நாளிலும் இந்த ஆண்டவரே அவை ஜீவிக்கிறத வார்த்தைகளா இருக்கிறபடியா அன்றே இதோ 2000 வருடத்துக்கு முன்பாக ஆண்டவர் வெளியிடப்பட்ட வசனம் இன்றையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி ஆய் செய்யும். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர ஒருபோதும் அது வீணுக்கும் மிருகுக்கும் போவாத வார்த்தைகள் ஆண்டவர நீ சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவர கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையின் மூலமாய் நல்ல அறிவையை தந்த ஆண்டவர நல்ல போதனையை தந்த ஆண்டவர இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளையும் ஆண்டவர வசனங்களையும் தங்களுடைய மனதில வைத்து தியானிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி இந்த சமுதாயத்திலே இந்த பிள்ளைகள் ஒரு நற்கீர்த்தி பெற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்து உமக்கேற்ற பரிசுத்த சந்ததியாய் உருவாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் சேப்போவதற்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே நம்மளையில ஒரு கர்த்தாவை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அப்பா ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆண்டுகிறேன் நீர் அவர்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டுகிறே வெள்ளநடத்தும்படியாய் சிந்திக்கிறோம். இந்த மாதிரி இந்த அருமையான ஜப வேலையை நடத்தி கொண்டு வருகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை முயற்சி செய்து கொண்டு ஆண்டவரை அதில் நிலைத்திருக்கிறபடியால் இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு காத்து வழிநடத்தும்படியாக ஆச்சரிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பெற பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆச்சரிக்கிறோம். நர்மையான ஜபவேளை ஆண்டவரை தொகுத்து வருகிறதான சான் மகளையும் அவருடைய கணவன் அவருடைய மகன் மகளையும் கர்த்தாவ நீர் ஆசீர்வதித்து அப்ப அந்த பிள்ளைகளுடைய பிரயாசம் ஒரு நாளும் விழிப்போம் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். கைவிட்டு செய்யும் காரியம் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக ஆமேன்
0: ஆமேன்.
1: நாங்க சர்மிளாவை வரவேற்றுக் கொண்டு பேசலோட் சர்மிளா
2: சிஸ்டர்
1: நீங்கள் படிக்கிற மாணவ செல்வங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இலங்கை தேசத்திலே இருக்கிற சகல வாலிப ஜோதிகளும் அது எந்த இனமாயிருந்தாலும் எந்த காரிய மதமாயிருந்தாலும் எல்லா வாலிப ஜோதிகளையும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கற்றதாமே ஞானத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
2: அன்பு மிரக்க நிறந்த என் அன்பு ஆண்டவரே உங்களை நன்றியோடு போத்தரிக்கிறேன் ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தருணத்தை தந்து இந்த சகோதரி அவங்களுடைய சகோதரி சகோதரன் ரெண்டு பேரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, நல்ல விதியை அவங்க விதைக்கிறாங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு. உலகத்தில் அநேக ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். சிலவர்கள் சந்தோஷத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே, அதனால இது செய்யறது நன்மையான காரியங்கள் ஆண்டவரே. உமக்கு கூடான கொஞ்சம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவங்களை இன்னமும் பலப்படுத்துங்க, வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஆவியானவரே உற்சாகத்தோடு வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா,

சுரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை.

ಖಾತಿರೆ ನೀ ಖಾತಿರೆ ನೀ ಖಾತಿರೇ. ಹಾ ಮಾಂಡವರೇ, நீங்க பாத்திரர் ஆண்டவரே, நீங்க பாத்திர நிரம்பி வடிகிற பாத்திரர் கர்த்தாவே. சகல மகிமையும் சகல துதியும் சகல மகிமை உமக்கு உண்டாவதாக. நீங்க நல்லவர், வல்லவர், மாறாதவர் கர்த்தாவே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவே இருக்காது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிவாது ஆண்டவரே. நீங்க ஜீவனுள்ள கர்த்தர் ஆண்டவரே, என்றென்றும் மாறாதவர் ஆண்டவரே, மறையாதவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. நாங்க சிதறடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள், எங்களை வழி நடத்துகிற ஒரே தெய்வம் நீங்க ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்காது கர்த்தாவே. நீங்க எங்களை வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு நான் உம்முடன் கேட்டுக்கொள்கிறேன், வாலிபர்களுக்காகவும் எங்களை நடித்து செல்கிற சிறு குழந்தைகளை நடத்தி செல்கிற தலைவர்களுக்காக வருகிற ஆண்டவரே, மாணவர்களுக்காக வருகிற ஆண்டவரே. இன்னைக்கு நான் எடுக்க போன நிறைய உலகத்துல உள்ள 12 வயசுல 20 வயசும் பிள்ளைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகிறாங்க ஆண்டவரே. படிப்பு விட்டு போட்டு ஒவ்வொரு மதுரை, ஒரு ட்ரக்ஸ், ஒவ்வொரு சில கெட்ட காரியங்களுக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தருண பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மேலும் உடைய கரம் வைக்க வேண்டும். தாய்மார்கள் அவர்களை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு கெட்ட வழியில போறதா இருந்தா அதுக்கும் பார்க்க மேலான வேதனை எங்குமே இல்ல ஆண்டவரே. ஹாலேலூயா கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹாலேலூயா கர்த்தாவே, துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எவ்வளவு அன்பு நிறைந்தவர், மாறாதவர், மறையாதவர் ஆண்டவரே. இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைகள் அழிந்து போயிருக்கிறார், படிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு வேறு வேறு கெட்ட விஷயங்கள இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதுக்கு பார்க்க மேலான வேதனையான காரியம் எங்கும் இல்ல ஆண்டவரே. அவர்கள் படிக்க வச்சு ஆளாக்கி பிள்ளை என்று பாசத்தோடு வளர்த்து இன்னைக்கு அந்த பிள்ளைகளை படிக்க மாணவர்கிட்ட போட்டு இன்னைக்கு அவர்கள் நடக்கிற காரியம் வேறு விஷயம் கர்த்தாவே. உங்களுடைய கரங்கள் ஒவ்வொருவருக்கும் நீட்டப்பட வேணும். அவர்களோட படிப்புல இருந்து அவர்களை உத்தியோகத்திலிருந்து நேர்மையாக நிலை நீக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பிழையான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விலகி தள்ளிவிட்டு கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரும் தொட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் என் தெய்வத்துக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் கர்த்தாவே. தாய் தோப்பம் கர்த்தருக்குள் இருக்கிறது அந்த பிள்ளைகளை அதிலே வழி நடத்தத்தக்க நீங்க கிருபை அளிக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தினாலும் புத்தினாலும் அறிவினாலும் அவர்களை நிரப்பி வழி நடத்துங்க என் அன்பான, வழி நடத்துங்க கர்த்தாவே. உங்களுடைய அன்பு கரத்துக்கு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், மாணவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. நீங்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க. ஞானம் இருந்தால் சகலத்தில் செய்ய கூடுமாண்டவரே. ஞானம் இல்லாத பிள்ளைகள் அவ்வளவு வேதனையான காரியமாக இருக்குது கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, சாலமோனு கொடுத்த ஞானத்தினால் ஒவ்வொருவரையும் வழி நடத்து. ஒவ்வொரு பிள்ளைகள் முழு உலகத்தில் உள்ள ஜாதி

0: கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த எல்லாம் கண்ணீர்களும் ஆனந்த கழிப்பாக மாற வேண்டும் ஆண்டவரே. வெற்றி கொடி ஏற்ற வேண்டும் ஆண்டவரே. முழு உலகமே உமக்குள் நிலை நிக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தேட வேணும் அனைவரும். ஒவ்வொரு வாழ்வு குழந்தைகளுக்கும் கரத்தை நீட்டுங்க. பிள்ளையால வழியிலிருந்து அவர்களை மீட்டு காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. நீங்க சொன்னீங்க கர்த்தாவே மத்தேயுல, சிறு பிள்ளைகள் என்னிடம் வர விடுங்கள், தடை பண்ணாதீர்கள் என்று. அதே போல வாலிபர் பிள்ளைகளை ஒருவருமே தடை பண்ணப்பட அவர்கள் உத்தியோகத்துல முன்னேறி செல்லத்தக்க நீங்க கிருபை அளிங்க ஆண்டவரே. முதலாவது தாய் தகப்பன்களை ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அவர்கள் அந்த பிள்ளைகள் சரியான விதத்தில் வளர்க்கும்படியாக நீங்க அவங்களுக்கு ஞானத்தை முதல் கொடுங்க. அப்பொழுது பிள்ளைகள் நேர்மையாக நடப்பார்கள். மாணவர் மார்களை ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளுக்கு சரியானதை படிச்சு கொடுக்க ஜாதி மதம் மேதம் இல்லாமல் எல்லா என் பிள்ளைகள் கருத்துட பிள்ளைகள் என்று படித்து கொடுக்கும்படியாக நீங்க அவங்களுக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனம் தாழ்மையோடு கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களாக பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கும்படியாக கிருபையாளிங்க. மாம்சம் பெலவீனம் தான், ஆனாலும் ஆவி உற்சாகம் இல்லாத ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் சரியில்லைங்கள். நீங்க மனம் இறங்கி உதவி செய்கிற தேவாதி தேவ குமாரன் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு வந்த மனுஷ குமாரனை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொருவரின் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தாய்மாரோட கண்ணீர்கள் தொடப்பட வேண்டும். பிள்ளைகள் படிப்புல முன்னேறணும். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். கெட்ட விஷயங்களிலிருந்து கலட்டிப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய வாலிபர் பிள்ளைகள் எடுக்க போனால் ஸ்கூல்ல இல்ல இருப்பார்கள். அவர் வேலையை வேற வேற இடங்களில் இருக்கிறார்கள். கர்த்தாவே அவர்களை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க. உங்களுடைய தேவ தூதனை அனுப்பி அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. யாருனாலும் குழந்தைகள் ஆண்டவரே, என் குழந்தை ஒன்று அவர்களுக்கு குழந்தை ஒன்று எல்லாம் தாய்மார்களுடைய வேதனை ஒரே வேதனை கர்த்தாவே. உங்களுடைய அன்பு கரத்தை நீட்டுங்க. உங்களுடைய பரிய சுத்தமுள்ள கரத்தை நீட்டுங்க கர்த்தாவே. இன்னைக்கு என்னுடைய உபவாச நாள். நான் உம்முடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே காரியம், இந்த வாலிப பிள்ளைகளை நிச்சயமாக நீங்க விடுதலை கொடுப்பீங்க. அவர்களை கலட்டி எடுப்பீங்க. சாத்தானுடைய வாழையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீங்க. நான் விசுவாசிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், மாறாதவர், மறையாதவர். ஹல்லேலூயா சாரா. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உமக்கு துதி கணம் மகிமை சகலம் உமக்கே உண்டாவதாக. வாத்தாவரண கஷ்டமா இருந்தாலும் கர்த்தாவே ஜெபத்துக்கு நீர் பதிலி கொடுக்கும்படியாக சரியான நேரத்து கூட வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல வாலிபர் பிள்ளைகளையும் மாணவர்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்குற. அதே பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஜெப பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கூட உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். பெலத்தை கொடுங்க, சக்தியை கொடுங்க. அவர்களோட நீங்க இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பான ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமுள்ள பாதத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைத்து தாழ்த்தி மண்டாடி வேண்டுக் கொள்கிறேன் என்ற நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு ஊழியங்களோடு குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். ஓகே, நான் ஜெபத்தோடு கூட லேசியா நாடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். மிகுதி காரியத்தை லேசியா நான் பொறுப்பேற்பார். அன்பான பிதாவே, நம்முடைய சமூகத்திலே ஜெபத்தை நீ கேட்டீரப்பா. தொடக்கத்தில் இந்த முத்தரை ஆவியான நடத்தி தட்டி இனி நடக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு புரோக்ராமே நீர் பொறுப்பேறும். உம்முடைய கரம் கூட இருப்பதாக தேசிய நான் குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகள், சந்ததியையும், ஊழியங்களையும், ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், அவர்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே,
3: ஆமே, ஆமே. இது ஒரு நேரமும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, புசடுமாக வாலிபர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்கிறீர்கள். கத்திரதாமே ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதிகாலை வேளையிலே இணைந்து, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவரையும் அதே வேளையில் இன்றைய நாளிலே புதிதாக இணைந்த சௌரி சாமிலா அவர்களையும், அதே வேளையிலே மதுரசன் அவர்களையும் வரவேற்கிறோம். நாங்கள் நேரத்திலும் சகோதரன் மதுரசன் செய்தி கொடுக்க போறாரா? செய்தி கொடுக்க போறாரு. ஓகே, நாங்கள் இவற்றை நிறைவு செய்து கொண்டு அவருடைய காரியத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் உலக நாடுகளுக்காக, இலங்கைக்காக, வாலிபர்களுக்காக விசேடமாக ஜபங்களை கூட கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்து வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அந்த வகையில் இணைந்து ஜபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வாரத்தின் முதல்

சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க வீடத்தில் காணப்படுகின்ற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரன் மதுரேஷன் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த வேளையிலும் செய்தியோடு வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் பிரதர் மதுரேஷன். பிரைஸ் லார்ட். ஆமே, நாங்கள் சங்கமம் வானொலி டீம் சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு தமிழ் நல்லா விளங்கும் தானே? ஆமீன். உங்களை நீங்கள் உங்களை பற்றி கூறிவிட்டு செய்தியோடு வழி நடத்துங்கள். என்ன இதுல தமிழ்லயா ஆங்கிலத்திலயா சிங்களத்திலயா செய்ய போறீங்கள்? சிங்களத்தில் செய்ய போறீங்களா? ஓகே, இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் தமிழிலே உங்களை பற்றி கூறிவிட்டு சிங்களத்தில் எடுத்து வாருங்கள். இங்குள்ளவர்களுக்கு சிங்களம் தெரியாது, ஆனால் வானொலி கூட இணைந்து பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், மறுபடியும் கேட்க போகிறார்கள். அவர்களுக்கு அதெல்லாம் விளங்கும் நிச்சயமாக.

0: Sandeep, God bless. Amen. Amen.
1: God bless.
0: Okay, God bless. Nandri, sister. Okay, God bless. Amen. அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் மதுஷன் அவர்கள் சிங்களத்திலே தேவ செய்தி எடுத்து வந்தார். அதை கேட்கின்ற பொழுதும் தமிழிலே கேப்சர் போட்டிருக்கிறேன். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தர் கணத்திலே செய்தியை போடுப்போம். ஊழியரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம்.
2: ஆமேன்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. அந்த வேளையில் நாங்கள் சர்வ ஊழியர் சகோதரன் கூகன் அவர்கள் அனுப்பி தந்த தேவ செய்தி கூட கடந்து செல்வோம். கத்திர ஒன்றை வழி நடத்துவாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தடைய நாமத்தை உயர்த்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின்

அன்பான சகோதரனே, சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை

0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று முதல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிருபம் என்பதனாலே அதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபிரியருக்கு எழுதின நிருபத்திற்கு அடுத்ததாக வைக்கலாம். மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் அது உயர்ந்ததாக காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு தகுதியான ஒரு முன்னுரையை சொல்லுவது என்பது சற்று கடினமானதுதான். நான்கு வேத பண்டிதர்கள் எபிரேய நிருபத்திற்கு எழுதிய முன்னுரையை குறித்து முதலாவது நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவர்கள் நான்கு பேருமே முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். முதலாவதாக, கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த கடைசி வார்த்தை என்ற புத்தகத்திலே கேம்பல் மார்கன் என்பவர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் சிறப்பான மதிப்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டை காட்டிலும் விரிவான கருத்தை இது தெரிவிக்கிறது. இதை விபரிப்பதற்காக தற்கால எழுத்தாளர் ஒருவர் கூறும் உதாரணம் ஒன்றை சற்றே கவனியுங்கள். மனித சுபாவத்தை குறித்து சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு குணநலன் ஒருவரின் பிரச்சனைக்கான சூழ்நிலையை மாற்ற மற்றும் ஒருவர் உயிர் பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் முந்தியோ சற்று பிந்தியோ ஒரு சாக்ரட்டிஸாக ஒரு கிறிஸ்துவாக தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுக்க முன் வருவார் என்று கூறியிருக்கிறார். இதை குறித்து கேம்பல் மார்கன் கூறும் பொழுது இதமாக கிறிஸ்துவை கூறுவது தேவ தூஷணம் என்கிறார். ஒரு சாக்ரட்டிஸையோ அல்லது ஒரு கார்டியஸையோ அவ்விதமாக கூறலாம். ஆனால் கிறிஸ்துவை குறித்து கூறும் பொழுது அவரது தன்னிகரற்ற தன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் ஆரம்பமாகும். டாக்டர் வில்லியம் என்பவர் எழுதிய பரிசுத்திற்குள் மற்றும் லகுவாக எபிரேயர் கற்கலாம் என்னும் ஆங்கில புத்தகங்களிலே வித்தியாசமான கருத்தை அவர் வற்புறுத்தி கூறுகிறார். ஆதாம் முதல் மோசே வரையிலான 2500 வருடங்களும் மோசே முதல் மல்கியா வரையிலுமான 1100 வருடங்களும் தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்காக மனிதர்களிடம் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த 3600 ஆண்டுகளின் முடிவிலே கர்த்தரின் வெளிப்பாடு மிகவும் குறைவாகவே இருந்தது. அதன் பின்பு சுமார் 400 வருடங்கள் மிக அமைதியான ஒரு காலமாயிருந்தது. காலம் நிறைவேறின போது தேவன் தமது சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பினார். அந்த குமாரனிலே தேவன் தன்னை பரிபூர்ணமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது ஒரு முன்னுரையை பார்ப்போம். எபிரேயர் நிருபத்தின் பாடங்கள் என்னும் புத்தகத்தை எழுதிய ஷைலர் இங்கிலீஷ் என்பவர் தனது முன்னுரையிலே இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், புதிய ஏற்பாட்டிலே முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகமான எபிரேயருக்கு எழுதின நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் முக்கியமான தத்துவங்களையும் முடிவில்லாத தர்க்க சாஸ்திரங்களையும் அழகாக கூறுகிறது. அதனை படிப்பது வானமண்டலத்தையே சுவாசிப்பது போன்றதாகும். ஆவிக்குரிய கொழுத்த மாம்சத்தை உண்பது போல அது இருக்கிறது. அதன் போதனைகளை கடைபிடிப்பது அறிவற்ற நிலையில் நின்று முதிர்ச்சி பெற்ற நிலைக்கு ஒரு மனிதனை வழிநடத்தும். கிறிஸ்தவ உண்மைகள் மற்றும் கிறிஸ்துவை குறித்தும் தெளிந்த அறிவை அடைய செய்கிறது இந்த புத்தகம். மேலும் எபிரேயர் நிருபத்தின் கருப்பொருள் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலேயே எபிரேயரில் மட்டுமே கிறிஸ்து உண்மையான மகிமையில் பிரதான ஆசாரியராகவும் தேவனுடைய குமாரனாகவும் மனுஷ குமாரனாகவும் காட்டப்பட்டிருக்கிறார். நான்காவதாக, சர் ராபர்ட் ஆண்டர்சன் என்ற வேத பண்டிதர் என்ன கூறுகிறார் என்று கவனியுங்கள். இவர் கூறுகிற கருத்தே வலியுறுத்தப்படுவதை நாம் எபிரேயர் நிருபத்தை படிக்கும் பொழுதும் உணரலாம். இந்த பூமியிலே வெளிப்படையாக காணப்படுகிற சபையே மெய்யான திராட்சை செடி. இது ஒரு பொய்யான வேத புரட்டு. உலகத்தில் இருக்கும் திருச்சபைதான் அந்த ஒலிவ மரம் என்று கூறுவதும் சீர்திருத்த திருச்சபையின் மாயையான கருத்தாகும். கிறிஸ்துவே திராட்சை செடி என்பதும் இஸ்ரவேல் ஒலிவ மரம் என்பதும் வேதாகமும் தெளிவாக கூறுகிற ஒரு சத்தியம். கர்த்தர் தாம் முன் குறித்திருக்கின்ற தமது ஜனங்களை புறம்பே தள்ளுவதில்லை. மேற்கு நாடுகளில் உள்ள சபைகள் நீண்ட காலமாக எபிரேயர் நிருபத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் இடத்தை சபை பகிரங்கமாக பிடுங்கிக் கொள்ள விரும்பியது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆவிக்குரிய அர்த்தத்திலே தங்களுக்கு உரியதாக்கி கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை குறித்த கர்த்தரின் திட்டங்களை அது புறக்கணித்தது. இதன் காரணமாகத்தான் ஆதியில் இருந்த சபைகள் யூத சமய எதிர்ப்பு கொள்கையை ஏற்படுத்தி யூதர்களை துன்புறுத்தினார்கள். எனவே கர்த்தர் யூதர்களை தள்ளிவிட்டார் என்ற தவறான கருத்து பரவியது. ஆனால் எபிரேயர் நிருபம் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. ஒரு எபிரேயன் கிறிஸ்தவனாக மாறினான் என்றாலும் அவன் இன்னமும் எபிரேயன் தான். ஒருவர் கர்த்தரின் பிள்ளையாக மாறும் பொழுது அது அவர்களை இன்ன தேசத்தான் என்ற நிலையிலிருந்து மாற்றுகிறதில்லை. அப்படி கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் சபை என்ற விசுவாசிகளின் ஐக்கியத்திற்குள்ளே வருகிறார்கள். இந்த கர்த்தர் யூதர்களின் என்றும் புறஜாதிகளின் என்றும் தமக்கென்று ஒரு கூட்டம் மக்களை கூட்டிச் சேர்க்கிறார். அது நிறைவேறும் பொழுது தனது சபையை இந்த உலகத்திலிருந்து அவரே எடுத்துக் கொள்வார். அதன் பின்னதாக இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். இஸ்ரவேலின் மூலமாக புறஜாதிகளின் மத்தியிலேயும் கர்த்தரின் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. இவரின் நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் யார் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஒரு பழைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்போஸ்தலனாய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்றே கூறுகிறது. ஆனால் புதிய மொழிபெயர்ப்புகளிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்ற வார்த்தைகளை மட்டுமே நாம் பார்க்க முடியும். எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் பவுல் என்று வாதிடுபவர்களும் அதை எழுதியவர் அப்போஸ்தலனாய பவுல் அல்ல என்று வாதிடுகிறவர்களும் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். ஜான் கல்வின் மற்றும் மார்ட்டின் லூத்தர் அவர்களும் அப்போஸ்தலனாய பவுல்தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பலர் அப்போஸ்தலனாய பவுலே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் எழுதியிருக்கிறார் என்பதை ஏற்றுக் கொள்கிறார்கள். மனித ஆக்கியோன் முக்கியமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபமும் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகள் என்பது மாத்திரமே முக்கியமானது. எபிரேயர் நிருபத்தை எழுதியதும் அப்போஸ்தலனாய பவுல்தான் என்பதற்கு பல வசனங்களை நாம் பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். பாருங்கள் எபிரேயர் 10:34 வசனம், நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இத்தாலியில் இருந்து எழுதுகிறேன் என்று இந்த ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயர் 13:24 வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 13:24 வசனம், உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். மற்றொரு வசனத்தையும் இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும். கவனியங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 13:23 வசனம், சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். அப்போஸ்தலனாய பவுலோடு தான் தீமோத்தேயு அதிகமாக இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார். எனவேதான் இது அப்போஸ்தலனாய பவுல் எழுதிய நிருபம் என்று சொல்லப்படுகிறது. எழுத்து நடை பவுல் எழுதுவது போல காணப்படுகிறது. இந்த காரணத்தினாலும் அநேகர் இது அப்போஸ்தலனாய பவுல் எழுதிய நிருபம் தான் என்று சொல்கிறார்கள். பேதுருவும் பவுலை இதன் ஆக்கியோனாக குறிப்பிடுகிறார். பாருங்கள் 2 பேதுரு 3:15-16 வசனங்கள் வாசிக்கிறேன், மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் தன் பெயரை கடைசியிலே குறிப்பிடாமல் இருந்ததற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் காணப்படுவதால் எபிரேயர் நிருபம் எழுதப்பட்ட காலத்தை பற்றி அறிந்து கொள்வது அவசியமானதாகும். பல வேத அறிஞர்கள் எபிரேயர் நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு பின்னர் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 85 அல்லது 96 என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 90வது ஆண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்ற போதிலும் நாம் எபிரேயர் நிருபத்தை படிக்கும் பொழுது இந்த நிருபம் எழுதப்படுகின்ற வேளையில் எருசலேமின் தேவாலயம் இடிக்கப்படாமல் இருக்கின்றது என்ற முடிவிற்கு வருகிறோம். அப்படியானால் எபிரேயர் நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே தீத்துராயன் எருசலேம் தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டான். அதற்கு முன்பதாகவே பவுல் மரித்து தேவனோடு கூட இருக்கும்படியாக சென்று விட்டார். எனவே எபிரேயர் நிருபம் பவுல் அப்போஸ்தலனால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. ரோமர் நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அவசியத்தையும் எபிரேயர் நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையையும் கூறுகிறது என்று கால்ரிட்ஜ் என்பவர் கூறுகிறார். அவர் ஏன் இவ்வாறு கூறுகிறார் என்றால், எபிரேயர் நிருபத்திலே காட்டிலும் என்ற வார்த்தை 13 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேயர் நிருபம் கற்பனை சிறந்தது, கிறிஸ்துவின் கிருபை அதனை காட்டிலும் சிறந்தது, வரப்போகும் மகிமை இவைகள் எல்லாவற்றிலும் சிறந்தது என்று கூறுகிறது. எபிரேயர் கெழுத நிருபம் சிறந்தவைகளையே கூறுகிறது. அறைகூவல் விடுகின்ற புத்தகமாகவும் இந்த எபிரேயர் புத்தகம் காணப்படுகிறது. பரிபூரணம் மற்றும் பரிபூர்ணமற்ற அர்த்தமுடைய வார்த்தைகள் எபிரேயர் நிருபத்திலே 15 முறை வருகிறது. நாம் என்ற வார்த்தை 16 முறை கூறப்பட்டுள்ளது. சிறந்த வழி எது என்பதை எபிரேயர் நிருபத்தின் 2 வசனங்கள் தெளிவாக கூறுகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இதை எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. இவரே நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் இதனையே கடைபிடிக்கப் போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். ஆம், அது மிக முக்கியமானது. இதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, எபிரேயர் நிருபத்திலே மொத்தம் 13 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 13 அதிகாரங்களிலேயும் 6 அபாய அறிவிப்புகளையும் நாம் குறிப்பாக கவனிக்கலாம். இந்த 13 அதிகாரங்களையும் சிறு சிறு பகுதிகளாக பிரித்தால் எப்படி அவைகளுக்கு தலைப்பு கொடுக்கலாம் என்பதை நான் கூறப்போகிறேன். ஒழுங்காக குறிப்பு எடுத்து வருகிற சகோதர சகோதரிகள் எழுதி கொள்ளும் வண்ணமாக இவைகளை நான் கூறுகிறேன். இந்த எபிரேயர் நிருபம் முதல் 10 அதிகாரத்திலேயும் பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து எப்படி சிறந்தவர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 1-3 வசனங்களிலே கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக 1:4-2:18 வசனம் வரை உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது 1:4-14 வரை உள்ள பகுதியிலே கிறிஸ்துவின் தெய்வீகம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக 2:1-18 வசனங்களிலே கிறிஸ்துவின் மனித தன்மையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 2:4 வசனத்திலே 1வது அபாய அறிவிப்பு வருகிறது. அதாவது மந்த புத்தியோடு இருப்பவர்களுக்கு வருகிற ஆபத்தை குறித்து சொல்கிறது. 3வது பிரிவை பார்ப்போம் என்றால் கிறிஸ்து மோசேயை காட்டிலும் மேலானவர் என்பதை 3 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இந்த மூன்றாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் முதல் நான்காவது அதிகாரம் இரண்டாம் வசனம் வரையிலேயும் இரண்டாவது அபாய அறிவிப்பு வருகிறது, அதாவது விபத்துகள். அது மட்டுமல்ல, நான்காவதாக கிறிஸ்து யோசுவாவை காட்டிலும் மேலானவர் என்பதை நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். குறித்துக் கொண்டீர்களா? ஐந்தாவதாக கிறிஸ்து லேவியரின் ஆசாரியத்துவத்தை காட்டிலும் மேலானவர், இதை நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இதை இன்னும் சிறு சிறு பகுதிகளாக நாம் பிரித்து பார்ப்போம் என்றால், அங்கே மூன்றாவது அபாய அறிவிப்பு முதலாவது வருகிறது. அது மந்த செவியின் அபாயம். அது ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை உள்ள பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது அபாய அறிவிப்பு விலகி செல்வதின் அபாயம் என்று சொல்லலாம். இதை ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். மெல்கி சிதேக்கின் முறையின்படி கிறிஸ்துவே மகா பிரதான ஆசாரியன் என்ற சத்தியம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் முதல் இருபத்தி எட்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, கிறிஸ்து நிரந்தரமான ஆசாரியன். இது ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, கிறிஸ்து பரிபூரண ஆசாரியன். இது ஏழாவது அதிகாரம் நான்கு முதல் இருபத்தி இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, கிறிஸ்து மனுஷீகத்திலும் நிரந்தர பரிபூரண ஆசாரியன் என்பதை ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். எட்டாம் அதிகாரத்திற்கு நாம் செல்வோம் என்றால், எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட உன்னதமான ஆலயத்திலே கிறிஸ்து நமது மகா பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இதையும் ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவதாக, எட்டாவது அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களிலே மெய்யான ஆசரிப்பு கூடாரம் என்பது விவரிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவது அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை பழைய உடன்படிக்கையை காட்டிலும் எப்படி இந்த புதிய உடன்படிக்கை சிறந்ததாயிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது அதிகாரம் முதல் பத்து வசனங்களிலே பழையதை காட்டிலும் விசேஷித்த புதிய பரிசுத்த ஸ்தலம் விளக்கப்படுகிறது. நான்காவதாக, மேலான பலி, அதை குறித்து ஒன்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஐந்தாவதாக பத்தாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை உற்சாகப்படுத்துதலை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை வருகிற பகுதி ஐந்தாவது அபாய அறிவிப்பாக வருகிறது, அதாவது இகழ்வதனாலே ஏற்படும் ஆபத்து. இதுவரை நாம் எபிரேயர் முதல் பத்து அதிகாரங்கள் எவ்வாறாக விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தோம். இது முழுமைக்கும் தான் தலைப்பு பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து சிறந்தவர் என்பது. இரண்டாவது பகுதியாக பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரம் வருகிறது. இந்த அதிகாரங்களிலே கிறிஸ்து சிறந்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டு வருகிறார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இதையும் மூன்று முக்கியமான பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, விசுவாசம். இது பதினோராவது அதிகாரம் ஒன்று முதல் நாற்பது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நம்பிக்கை. இது பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, அன்பு. இது பதிமூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்று பகுதிகளையும் பார்ப்போம் என்றால், இரண்டாவது பகுதியான நம்பிக்கை மேலும் இரண்டு பிரிவுகளாக செயல்படுகிறது. முதலாவது, கிறிஸ்தவ ஓட்டத்தை குறித்து பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே வாசிக்கிறோம். தொடர்ந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் பதினான்கு வரை உள்ள பகுதியிலே விசுவாசிகள் இப்பொழுது போட்டிகளிலும் போராட்டங்களிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் ஆறாவது அபாய அறிவிப்பு வருகிறது. அதாவது மறுதளித்தலின் ஆபத்து. அன்பு என்கிற பகுதியை, அதாவது எபிரேயர் 13 அதிகாரம் முதல் 25 வசனங்களை நாம் பிரித்து பார்ப்போம் என்றால், 13 அதிகாரம் 1-6 வசனங்களிலே விசுவாசிகளின் ரகசிய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். 7 வசனம் முதல் 14 வசனம் வரை விசுவாசிகளின் சமூக வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். 13 அதிகாரம் 15 வசனம் முதல் 19 வசனம் வரை விசுவாசிகளின் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். இறுதி பகுதியான எபிரேயர் 13 அதிகாரம் 20-25 வசனங்களிலே முடிவு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். எனவே எபிரேயர் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது இரண்டு பெரிய பிரிவுகள். ஒன்று, பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து சிறந்தவர் என்பது. இரண்டாவதாக, கிறிஸ்து சிறந்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டு வருகிறார் என்பது. மட்டுமல்ல, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 6 ஆபத்துகளை குறித்த எச்சரிப்பு நமக்கு வருகிறது. முதலாவது மந்த புத்தியின் ஆபத்து, இரண்டாவது அவிசுவாசத்தின் ஆபத்து, மூன்றாவது மந்த செவியின் ஆபத்து, நான்காவதாக விலகி செல்வதனாலே வருகிற ஆபத்து, ஐந்தாவதாக இகழ்வதனாலே ஏற்படும் ஆபத்து, ஆறாவதாக மறுதளித்தலினாலே வரும் ஆபத்து. இந்த உன்னதமான நிருபத்தை அடுத்த 42 நிகழ்ச்சிகளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நம் விசுவாசமாகிய நங்கூரம் கிறிஸ்து இயேசுவிலே ஆழமாக பதியவும், நாம் பரிபூரணத்தை நோக்கி கடந்து செல்லவும் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இன்றுதான் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க துவங்கியிருப்பீர்கள் என்றால், வேத புஸ்தகம் உங்களுக்கு இல்லை, ஆனால் இந்த எபிரேயரின் நிருபத்தை நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று விரும்புவீர்கள் என்றால், எங்களுக்கு எழுத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேத புஸ்தகம் இல்லாதவர்கள் மட்டும் தயவு கூர்ந்து எழுதும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானொலி என்கிற இந்த அமைப்பு மூலமாக உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பெரிய இந்த சாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று முதல் நாங்கள் கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிற இந்த எபிரேயர் நிருபத்திலே எங்களுக்கும் தேவையான செய்தி உண்டு என்ற திறந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நாங்கள் அத்தனை பேரும் இந்த வானொலி பெட்டி அருகே வந்து இந்த உம்முடைய வசனங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டு கற்று மூக்களை வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி தமிழ் TTB.

இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14.

0: ஆண்டவரையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதே.
1: அப்பா மங்காத வழியே நெறிந்த நாளை முறிக்கால மங்கிருதல் அணைக்காமல் இருப்பவர் எங்களை அழுக சிறவரே ரச்சனைய சந்தோஷம் ரச்சிப்பின் கொம்பே. அப்பா மக்கு நன்றி நன்றி நன்றியோடு சோசரிக்கிறோம் நன்றியோடு சோசரிக்கிறோம் நன்றி
2: 9175
1: சோசரிக்கிறோம்.

0: அன்பே நாவியானவரே விலையேற பெற்றவரே இனியாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பே நாவியானவரே விலையேற பெற்றவரே இனியாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. நன்றி ஐயா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மைமக்குள்வருக்கே தருணம். நீயான வேலைகளை ஒவ்வொரு பகுதிகளும் நிலாவியான ஆளிடப்பட்டு முதலாளிகள் செய்து உட பிரசன்னத்திலும் அனுபவித்து இன்னும் அறிவு இன்னும் கிட்டி சேர கிருபை தாருங்க. இயேசுவி நாமத்தில் சுவிக்கலும் சிவதைகளும் சீவருள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை சங்கம வானொலியின் உவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே ஆராதனை துதி எடுத்து பாடலை பாடினவர் சிஸ்டர் சுபா இளங்கோ அவர்கள். கர்த்தர் அந்த சகோதரியின் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதனை தொடர்ந்து துதி ஆராதனை பாடலை ஜெர்மன் தேசத்தில் இருந்து கொண்டு வர சுவிசேஷகர்
2: Recording in progress.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

ஒன்பதாம் அதிகாரம். பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள், இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள், பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக

0: அபிஷேகம் பண்ணக்கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும், நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்னியமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்னியமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராயிருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னன் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோட பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ.
1: ஏசாயா 53 அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தர்யமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாடாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர்
0: வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதிகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள், கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதிகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதிகளும் முடியும் வரைக்கும் ஒருவர் வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோபா கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. 2 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தவருமாகிய தேவரீர் இப்படி நியாயத்திற்க நீதி உள்ளவராயிருக்கிறீர், அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். 4 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனைப் போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காகப்பட்டது. புராதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர் ஐமோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். எல்லையில்லாத தம்முடைய கிருபையினால் இந்த மட்டும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஓ, அவர் செய்த நன்மைகள் ஏ

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிரீசோ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 289-997-8123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. வைபர் ஐமோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 416-917-5826 அல்லது 6076086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

கதவை பூட்டிமட்டும்ி ஜெயிக்கின்ற வரமும் தாய்ங்காத கண்கள் வேண்டும் உள்ள நெஞ்சம் வேண்டும் முடியாத கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் உறங்காத கண்கள் வேண்டும் உள்ள நெஞ்சம் வேண்டும் முடியாத கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் ஜபாவி என்னும் தேவா ஜபசில்லை என்னும் ஜபாவி என்னும் தேவா ஜபசில்லை.

ஊரங்காத கண்கள் வேண்டும், உள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஊரங்காத கண்கள் வேண்டும், உள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜபஹாவி ஊரங்காத கண்கள் வேண்டும், உள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஊரங்காத கண்கள் வேண்டும், உள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும்.

துதி சோஸ்திரம் ஆராதனை விண்ணப்ப ஜபம் சாட்சி தேவ செய்திகள் இந்த நிகழ்ச்சியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன.

ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். நான் முதலாவதாக ஆரம்ப ஜெபத்தை எதிர்க்க போறேன். அதற்கு பிறகு சிஸ்டர் மேகலா வாஸ் தொடர்வாள். மேகலா வாசுக்கு பிறகு சிஸ்டர் டாலி ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை இந்த வித தடைகள் வராதபடி உங்களது ஆணிபாந்த கரத்தால் இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, பிரசன்னம் இந்த இடத்திலே இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பிரசனத்தால் எங்களை மூடும் ராஜா. உமது பிரசனம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வேலை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். போற்றி பாடுவேன் அதிகாலை வேளையிலே, உபவாச நேரத்திலே, ஒன்று கூடும் வேளையிலே, அபிஷேகத்தை ஊற்றிடும் ஆவியானவரே, அபிஷேகத்தை

முடியும் வரை நீ பொறுப்படுத்து வழி நடத்தும் ஆவியானவரே. உம் பிரசன்னம் எங்களுக்கு தேவை தேவா. ஆவியில் அனல் கொள்ள உதவி செய்யும் ஆவியானவரே. போற்றி பாடுவேன் பூர்ண இருதயத்தோடு பொவினில்.

வாழ்கின்ற காலம் எல்லாமாம். செங்கடலை கத்தர் பிளந்த போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. பின்தொடர்ந்த பார்வோன் இராணுவங்களையும் எகிப்தியரையும் கத்தர் சிவந்த சமத்திலே தள்ளி மகிமையால் வெற்றி தந்த போது அவருடைய உள்ள மகிழ்ந்து கழிவுர்ந்தது. ஏறக்குறைய 80 வயது தாண்டிவிட்ட மிரியாம் தம்பிரோடும் நடனத்தோடும் பாடல்களோடும் கத்தரை துதித்து பாட ஆரம்பித்தார். போற்றி பாடுவேன் பூர்ண இருதயத்தோடே பொய்னில் வாழ்கின்ற காலமெல்லாம். பாடி துதிப்பதே செய்ய வேண்டிய ஆராதனை என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடக்கலாம் என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் பாடி துதிப்பது கிறிஸ்தவர்கள் செய்யும் ஆராதனையில் மிக முக்கியமாக இருக்கிறது.

புவியினில் வாழ்கின்ற காலமெல்லாம். நாம் துதியோடும் பாடலோடும் இருக்கும் போது நம்முடைய உள்ளான மனுஷன் பெறப்படுகிறான். தேவனையே தன் தஞ்சமாக கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய துன்ப நேரத்திலும் பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஜெபம் வேண்டும். உபவாச ஜெபம், அதிகால ஜெபம் ஒன்றி

0: உபவாச ஜபம் அதிகால ஜபம் ஒன்றிணைந்த ஜபம் கண்ணீரின் ஜபம். அவன் ஆண்டவரே இன்றைய நாளை தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தாவே நீ ஆசீர்வதித்து தந்துடுவோமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து மேகலா வாஸ் துதி ஆறாவது எடுப்பார். அதற்கு பிறகு சொல்லி இப்பொழுது சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேகம் செய்த நிகழ்ச்சிக்கு நீ சிஸ்டர் மேகலா வாஸ் அழைக்க போறோம். கொழும்பு ஸ்ரீலங்கா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
1: பிரைஸ் லார்ட் பிரதர்.
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்தீர்கள். துதித்து ஆராதித்து பாருங்கள். 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது கூட ஒப்புக் கொடுக்க வழி நடத்துங்களா.
1: ஆமேன். ஹலெலூயா ஹலெலூயா. தேவாதி தேவனுக்கு நன்றியும் துதியும். இந்த சங்கமம் வானொலிக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து தேவாதி தேவனுக்கும் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலெலூயா ஹலெலூயா. வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டு தேவாதி தேவனையும் ராஜாதி ராஜனையும் துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். இந்த வேளையில எங்களுடைய உள்ளத்துல என்னென்ன காரியங்கள், என்னென்ன துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், யோசனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு தேவாதி தேவனை ஆராதிப்போம். சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய நாமத்தையும் சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. நாங்கள் ஒருமனப்படுவோம், ஜோபிப்போம். ஹாலேலூயா. துதிக்கிறோம் தேவனே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகிமை உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர், சேரக்கூடாது ஒளியில வாசம் செய்கிற உன்னதமான தேவன். அவரை அல்லாமல் தேவன் இந்த பூமியிலே இல்லை. வெங்கலக் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்களித்த தேவன், அந்த வார்த்தை என்ற பொக்கிஷத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆண்டவரை வழிநடத்தி வருகிற ஜீவனுள்ள தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து எங்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்த தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவரே பெரியவரும் சிறந்தவரும் உன்னதருமாயிருக்கிறபடினால் அவருக்கே கொடானுக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

हालेलुया हालेलुया हालेलुया हालेलुया। வல்லவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நல்லவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான தேவன் நீரப்பா, அதிசயமான தேவன் நீரப்பா, ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் எங்களை முன்குறித்த தேவாதி தேவனாய் இருக்கிறேன். எங்களை காண்கிற தேவனும் நீராண்டவரே, எங்களை காப்பாற்றுகிற தேவனும் நீராண்டவரே. உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீ புறம்பே தள்ளாத தேவன் அல்லவோ, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையின் மாட்சிமையின் நிறைந்த தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று உண்மை அழைக்கிற வேளையில ஆண்டவரே எங்கள் அருகில் இருந்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்கள் கரத்தை பிடித்து நீர் பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலன் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் புத்தியமான எல்லா இடங்களிலும் நடந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவரே நீர் எங்களோடு இடைப்படுகிறவர் நாடு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமமே அல்லாமல் இந்த பூமியில வேற நாமம் இல்லையே தகப்பனே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொன்னீரேன் ஆண்டவரே. உம்முடைய சட்டைகளுக்குள்ள அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு நிறைவான ஆண்டவரே பலனை கொடுக்கிற தேவாதி தேவன், உம்மை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி நன்றி நன்றி நன்றி.

விட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை காத்தெழுதி திசை கட்டெங்கும் அலைந்திட

இசையா இந்த நண்பின் உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நண்பின் உள்ளம் பொங்குதே.

0: தடியும் உண்மைய என்னை தேற்றிடுதில் உம் பாதம் பணிந்தேனும் துதியே உண்மையன்றி யாரை பாடுவேன்
1: பாடுவேன்.
0: எஸ்ஐயா இந்த நெஞ்சின் உள்ளம் பொங்குதே எஸ்ஐ

0: உள்ளம் பொங்குதே இசையா, உந்த நெஞ்சின் உள்ளம் பொங்குதே. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. அவருடைய நேச கரத்துல நாங்கள் அடங்கி இருப்போம். ஏற்ற வேளையில் எங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய கரத்துல நாங்கள் ஆண்டவரே, அவர் எங்களை வரைந்திருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருப்போம். அவர் எங்களை உள்ளம் கையில் ஏந்தி இருக்கிற தேவன். அவர் எங்களுடைய மதில்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது என்று வேத வாக்கியத்தில் எங்களுக்கு எழுதி இருக்கிறார். அவர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று பேசுகிற தேவன், எங்களை வலக்கரத்தை பிடித்து தாங்குகிற தேவன், அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை எங்களுக்கு நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பொல்லாப்பு நேரிடுவதில்லை. வாதி எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை. அவர் தாமே எங்கள் ஜீவாதிபதியாய் இருக்கிறார். அவர் தாமே எங்கள் பரிகாரியாய் இருக்கிறார். அவரே எங்களுடைய நேச கரத்தை எங்களுக்காக நீட்டி எங்களை நேசராய், எங்களுடைய நேசராய் அவர் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனத்தையும் நாங்கள் அவருக்கு செலுத்துகிறோம். அவரே எங்களுடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவருமாய் இருக்கிறபடினால் அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. இந்த வேலை முழுவதையும் தேவாதி தேவனுடைய பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். இந்த வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் தேவனுடைய கரம் பெரிதான காரியத்தை இந்த நாள்ல ஆண்டவரை நடப்பிக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையில கர்த்தருடைய பெரிதான ஒரு வல்லமை ஒவ்வொருவரும் மேலும் அசைவாடுகிறபடினாலும் ஸ்தோத்திரம். ஒருவரும் வெறுமனே போவதில்லை. கர்த்தருடைய வலக்கரத்திலும் ஏந்திய புயத்தினாலும் எங்களை பாதுகாக்கிற தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கிறோம். அவர்தாமே எங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருந்து எங்களை பாதுகாக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். இந்த காலை வேலை முழுவதும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை அவருக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவரே எங்களுடைய எங்களை எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்பி எங்களை வழிநடத்துகிற உன்னதமான தேவனாய் இருக்கிறபடினால் இந்த காலை வேளையில அவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறார். நாங்கள் வெட்கத்துக்கு பதிலாக வெட்டத்தனியான பலன் பெறும் என்றும் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் ஒரு பெரிதான ஒரு வல்லமை இறங்கி இருக்கிறபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவை நாங்கள் ஆராதிப்போம், துதிப்போம், அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனமும் உமக்காண்டவரே. நன்றி நன்றி நன்றி.
1: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர் சிஸ்டர் மேகலா வாஸ். இவர் செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின்பு சிஸ்டர் மிதுலா, மிதுலாக்கு பின் சிஸ்டர் சுபா இளங்கோ. சிஸ்டர் டொலி, சிஸ்டர் மிதுலா, முதல் தடவையாக சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை கலந்துள்ள வந்திருக்கிறீர்கள். ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி இருந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளே துதித்து ஆராதித்து தேவன பாடல்கள் தேவன் நாமத்தை மாயப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், மலையாளத்துங்க. ஆமாம்
2: ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனையிலே பங்கு பெற செய்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அது மட்டுமில்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அன்பான சகோதரனுக்கும் நன்றிகளை செலுத்துகிறேன். நாங்கள் தொடர்ந்தும் இப்பொழுது யாவரும் ஒன்றாய் இணைந்து தேவனை நாங்கள் துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்தாவியானவரே, தகப்பனே, இந்த இடத்திலே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் அப்பா. உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் நல்ல தேவன் ஆண்டவர், எங்கள் துதிகளில் மத்தியில் நீங்கள் வாசம் செய்கிற தேவன் அப்பா. எங்கள் துதிகளிலே நீங்கள் பிரியமா இருக்கிறீங்களே அப்பா. உங்களை துதிக்கும்படியா எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே அப்பா. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு வைத்த தகப்பெனே, எங்கள் மீது இறங்கி எங்களை மீட்டு கொண்டீங்களே தகப்பெனே. என் தேவன், நீங்கள் எங்களை மீட்டு கொள்ளாதிருந்திருந்தால் நாங்கள் அப்பா அழிந்து போயிருப்போம் அப்பா. நாங்கள் அப்படி போகாதபடி இந்த நாட்களிலே கிருபையாய் தகப்பனே அப்பாங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா அந்த சங்கமம் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்படியா நீங்கள் மீட்டு கொண்டிருக்கிறீங்களே. நன்றி நன்றி, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனே, நீங்கள் எங்கள் நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறீங்களே, நீங்கள் எங்கள் உன்னதமான தேவனாய் இருக்கிறீங்களே தகப்பனே, போதுமான தேவனே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லில்லியே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் 16,000 பேர்களிலும் சிறந்த தேவன் அல்லவோ? உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேனிலும் இனிமையான என் தேவன், தெளிதேனிலும் மதுரமான என் ஆண்டவரே, உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நான் உயர்த்துகிறேன். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவோ? நீங்கள் சமாதானத்தின் காரணர் அல்லவோ? உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி, நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைக்காய் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை அல்லவோ? அந்த கிருபைக்காய் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் நல்ல தேவனே, பேர் சொல்லி அழைத்த தெய்வம் அல்லவோ தகப்பனே, எங்களை காண்கின்ற தேவன் அல்லவோ? உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்.

உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறதே தகப்பனே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து வேளையிலே தகப்பனே, நீ நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர். சொன்ன பிரகாரம் அப்படியா நீங்க செய்து வருகிறீங்களே தகப்ப பெனே, நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி தகப்பனே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, எப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு நீங்க கூட இருக்கிறீங்களே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, எங்களை பலப்படுத்துகிற தேவனே, வார்த்தை அனுப்பியல்லவோ தகப்பனே, ஆறுதல் படுத்துகிற தகப்பன், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கெல்லாமான என் அன்பு தெய்வமே, உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன். பரலோகத்தின் தேவன், நீங்கள் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீங்களே தகப்பனே, நீங்கள் நன்மைகளின் நாயகராய் இருக்கிறீங்களே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, விடுதலை தருகிற நல்ல தகப்பனே. உங்களை நோக்கி கூப்பிடுற யாவருக்கு நீங்க சமீபமாய் இருக்கிறீங்களே தகப்பனே. பெலன் கொடுக்கிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அப்பா, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல போதகரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் நல்ல மேப்பனாய் இருக்கிறீங்களே தகப்பனே, நாங்கள் உங்கள் மேய்ச்சலின் நாடு இருக்கிறோமே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சலாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததே நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பரலோகத்தின் தேவனே அப்பா. கோணலான அன்னைத்தையும் நீங்க செவ்வையாக்குற தேவன் அப்பா. முந்தினவளை நிற்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியம் செய்யறேன் என்று கத்தாவே சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே. வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் அல்லவோ தகப்பனே. அப்படி எங்களை நடத்துகிறீங்களே, நீங்க கைவிடாத தேவனாய் இருக்கிறீங்களே தகப்பனே. உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு வைத்து எங்களை நடத்துகிறீங்களே தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவன் அதியே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், ஊற்று தண்ணீரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மகத்துவமானவரே அப்பா, அப்பா உங்களுக்கு நன்றி, ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல தெய்வம், நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி துதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

பாத்திரரே, பெலனெல்லாம் நீ தானையா என் பிரியா.

0: സ്തോത്രമാണ്ടവരെ, ഞങ്ങൾക്ക് നന്ദി തഹപ്പനെ. ഞങ്ങൾ നല്ല ദൈവമേ, ഞങ്ങൾ തുതികളിൻ മത്തിൽ വാസം ചെയ്തവരെ, ഞങ്ങൾ തുതികളിലെ ഉലാവി വരുകൾ നല്ല ദൈവമല്ലവോ. ഞങ്ങൾ തുതികളിൻ മത്തിയിലെ നിങ്ങൾ സിംഹാസനം അമൈത്ത് വീറ്റിരിക്കുന്നവരല്ലവോ. ഉങ്ങൾക്ക് നന്ദിയപ്പാ. സ്തോത്രമാണ്ടവരെ, ഉങ്ങളുടെ നാമം മഹിമപ്പെടത്തക്കതായി ഇപ്പോഴും എന്നോട് ഇണ്ണന്ത് തഹപ്പനെ. അപ്പാ അന്ന നാളും ഉങ്ങളെ തുതിത്ത ഒവ്വൊരു പിള്ളകളോടും കത്ത നിങ്ങൾ കൂടെ ഇരിക്കുകയാണ്ടവരെ, അതൊക്കായി സ്തോത്രം ആണ്ടവരെ. തുടർന്നും ആണ്ടവരെ തഹപ്പനെ, നികഴ്ചി ഒവ്വൊണ്ടേയും ആണ്ടവർ നിങ്ങൾ ആശീർവദിങ്കപ്പ. ഉങ്ങൾക്ക് പ്രിയമാണ് തുതി പകുതിയായിരിക്കുന്നതിനാൽ നിശ്ചയം ദേവൻ മത്തിയിലെ നിങ്ങൾ ഉലാവി വരുവീങ്ക തഹപ്പനെ. നന്ദി അപ്പ, നന്ദി. എല്ലാ തുതി കന മഹിമയാവും എന്നാണ്ടവർ ഒരുവരക്കേ സെലുത്തി യേസു ക്രിസ്തുവിൻ നാമത്തിലെ അപ്പ. സ്തോത്രം, ആമേൻ,
1: ആമേൻ, ആമേൻ. ഇതുവരെ சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேகம் செய்த நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து சிஸ்டம் இதுல ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி இவருடைய கணவர் நெகேமியா வார்த்தையின் வெளிச்சத்திலே செய்து கொடுக்கிற சகோதரன் கத்திர இந்த மகளை ஆலோசிப்பார். தொடர்ந்த சுபா இரங்கோ அழைக்க போறோம். சுபா இரங்கோவுக்கு பிறகு சிஸ்டர் சாந்தி இன்னொரு அழைக்க இருக்கிறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இரங்கோ.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்த நிகழ்ச்சியிலே கலந்து வந்திருக்கிறீர்கள். இப்போது உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க.
2: சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி ஐயா. சோஸ்ரம், நன்றி, நன்றி தகப்பனே. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. அப்பா அந்த சந்தி மத்தியான வேலையில தாவி இது ஐயா வேலை தர உண்மை துதித்தது போல இந்த நாளிலும் நீர் எங்களை இணைத்திருக்கிறீர். காலை மாலை வேலைகள் அப்பா, இந்த சூழ்நிலை இருந்தாலும் நீர் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவராயிருந்து இமைப்பொழுது எங்களை கைவிட்டால் உருக்கமான இறக்கங்களால் எங்களை சேர்த்து கொண்டவரே, அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி அணைத்தவரே, கிருபியாய் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்த வரே உண்மை நன்றியோடு நன்றியோடு சோசரிக்கிறோம். கோடி கோடி சோஸ்திரம் கத்தா. இந்த நாளில் தந்த நாள் இது ஆயத்த நாளது மகிமையினால் உண்மை நோக்கி பார்க்க எங்களை ஆயத்தப்படுத்த கத்தாவே. நீர் கிருபை பாராட்டி நீர் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. துயாதி தூயவரே அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா.

எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள் தோறும் போற்றுவேன், நாள் தோறும் போற்றுவேன். அப்பா நன்றி நன்றி நன்றி. தாரா மாதத்தின் கடைசி பகுதியில வந்து நிற்கிறது உடைய சுத்த கிருபை கத்தால், இவ்வளவு தூரம் நடத்துறது உடைய கிருபை கத்தால், பூமிக்கு வான இவ்வளவு உயரம் உமக்கு பயப்படுற நம்முடைய கிருபை பெரிதாயிருக்கிறபடி உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு சோசரிக்கிறோம். அப்பா நீ எங்கள் உள்ளம் தெரியும், எங்கள் ஆராய்ந்து அறியும், எங்கள் நினைவோட தூரத்தில் அறிகிறீர் கத்தால். எங்கள் பேச்சில் எங்கள் மூச்சில் எங்கள் சொல்லில் எங்கள் செயலில் கலந்திருக்கிறவர் ஆவியானவர், அன்பின் ஆவியான வெளியேற பெற்றவர் எங்களால பரிசுத்தரே, இந்த வேலையை நன்றியோடு சோசரிக்கும் நன்றியோடு துதிக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பேன்தால் என் கிருபியோ உன்னை விட்டு விலகாம், என் சமாஜன் உடன்படிக்க நிலை பேராமிற்கு சொன்ன கத்தனே உமை நன்றியோடு சோசரிக்கிறோம். அப்பா என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே, இனியாலு பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே, இனியாலும் பரிசுத்தரே நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என்ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர்.

காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், எத்த நீர் மாறாதவர், நீரோ மாறாதவர்.

அன்றிகள் முடிவதில்லை அப்பா, நீ நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறவரா இருக்கிறவரே உம்மை நன்றியோடு சுவாசரிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் பெரியவரே, பரிசுத்தரே, துதிகர மகிமைக்கு பாத்திரரே, எங்கள் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுற தூயாதி தூயவரே, வல்லவரே உம்மை நன்றியோடு சுவாசரிக்கிறோம், அன்றியோடு சுவாசரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும்

எக்காலமும் நான் துதிப்பே, எவ்வேளையும் நான் போற்றுவே. எக்காலமும் நான் துதிப்பே, எவ்வேளையும் நான் போற்றுவே.

நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றால் நீங்க சொல்லலப்பா நம்பி

0: Ma che sostro, ma Nandria nell'atto di che non mi ha ancora perché mi hanno voluto per massimo di tutti i crapple, il ciò di crapple, ma te con il cramolo e carne, assolutamente, ma la penna mira, non lo ripesso mira, ma la carta con la nave ci mo po' corto, e su di nuovo ti rende se ti ciò di crapple, ci vede con il ciò di nulla nella tappa, amen, amen, amen, Nandria.
1: Amen, amen. இதுவரை சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்த சிஸ்டர் சுபா இளங்கோ இவர் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தி அழைக்க போறோம். சாந்திக்கு பின்பு கிளாஸ்கி அழைக்க போறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் சாந்தி கமிங் ஃப்ரம் நோர்வே. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தி. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள ஓடி வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள் சிஸ்டர்.
0: அப்பா பிதாவே, அப்பா அப்பா, இந்த சங்கம வானொலியில எங்களை கலந்து கொண்ட இந்த கிருபியை தந்ததுக்காக உமக்கு இந்த வேளையில, இந்த மதிய வேளையில ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி கொண்டு, ஆண்டவரே தகப்பனே, இந்த சகோதர சகோதரிகளுக்கு, இந்த இணைந்து இருக்கிற சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உம்மை நினைத்து கொண்டு, ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களை தூண்டின இந்த ஆவியானவர் எங்களை துதிக்க தூண்டி எங்களுக்கு இந்த கிருபியை தந்து, இந்த அபிஷேகத்தை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி கொண்டு அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜா, நீர் பரலோகத்துல இருக்கிறவர் அப்பா, வானத்தையும் பூமியையும் எங்களுக்கு தந்தவரா இருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லி கொண்டு ராஜா அப்பா, இந்த துதி வேலை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, உமக்கு நன்றி சொல்லி கொண்டு ராஜா அப்பா அப்பா, எங்களோட தாய் உருவாகும் முன்னே எங்களை கண்டவராய் இருக்கிறீர் ராஜா.

முன்னே என் கருவை கண்டே.

படைப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. படைப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. அப்பா சொல்ல வார்த்தை இல்லை எங்களுக்கு உமக்கு நன்றி சொல்ல. அப்பா இந்த ஜென்மம் அவ்வளவு தர்மங்களுக்கு போதாதா இருக்கிறதையா, நீங்க செய்த நன்மைகளுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எலும்புகள் உருவ

நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. என் தாயொரு வாகம் முன்னே என் கருவை கண்டி.

அனைத்து கண்டீர் கலையாமல் காத்து கண்டீர் அழியாமல் அனைத்து கண்டீர் கலையாமல் காத்து கண்டீர் பத்திரமாய்

உன்னை பார்த்து கண்டே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே என் தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. அப்பா உங்களுக்கு இந்த வேலையில நன்றி சொல்லுறோம் ஐயா. எங்களை பத்திரமாய் ஆண்டவரே அப்பா, எங்களை பத்திரமாய் பார்த்துக்கொண்டு ஆண்டவரே இந்த மதிய வேலையில எங்களை கூப்பிட்டு ஆண்டவரே துதிக்க இந்த நேரத்தை, இந்த பொன்னான நேரத்தை இவ்வளவு பேருக்கும் தந்ததுக்காக, இந்த சோர சோரியலுக்கும் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து இந்த கிருபைக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. நீர் பாவங்கள் போக்க அல்லவா வந்திருந்த பூலோகத்துக்கு ஆண்டவரே, எங்க பாவங்கள் எல்லாம் போக்கையா வந்தீங்க ராஜா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா ஐயா. பாவ

தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, தயிரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா.

ஆமாம் தகப்பனே, எங்களை தேடி வந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா நீங்க எங்களை தேடி வந்தீங்க, நாங்க தேடி வரவில்லை ஆண்டவரே. எங்களை அப்படியே நீங்க தேடி வந்து ஆண்டவரே, தாய் தந்தை எங்களை மறந்தாலும் உற்ற உறவினை மறந்தாலும் நீர் எங்களை மறக்கவில்லை ஆண்டவரே. அப்பா நண்பர்கள் விட்டார்கள் எங்களை மறந்திருந்தாலும் நீர் எங்களை மறக்காத தெய்வமா இந்த புலோகத்துல வந்திருக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா உமை துதிக்கிறோம் ஐயா, உமை வணங்குகிறோம் ராஜா, உமை போட்டுகிறோம் ஐயா. அப்பா வணங்குகிறோம் ராஜா, உங்களை போட்டுகிறோம் ராஜா. அப்பா எங்க பாவங்கள் எல்லாத்தையும் போக்க வந்த தாக சுவாமி நீங்க ஆண்டவரே. அப்பா அப்பாங்களை கூப்பிட ஆண்டவரே, அப்பான்னு கூப்பிட உரிமையை தந்த ராஜாதிராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா இந்த பூமியில எங்களை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு நீங்க அடைக்கலமாய் இருக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சிலுவையை சுமந்தீரே ஐயா, எனக்காக எனக்காக இந்த பாவிக்காக நீங்க சிலுவை சுமந்தீங்க ஐயா, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. சிலுவை சுமந்தீரே ஐயா எனக்கா.

0: ஆமாம் தாப்பனே, என்னோட தினம் வாழ்றதுக்கு எங்களோட இந்த இந்த நேரத்தை இந்த வானொலி ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக இந்த வானொலி மூலம் எங்களை இணைத்து கொண்டு ஆண்டவரே இந்த துதி நேரத்தை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி எங்க அப்பா எங்களோட ஜெபங்களையும் எங்களோட துதிகளையும் ஏறெடுக்கிறதுக்காக உமக்கு சோஸ்திரம் சொல்லி இயேசுவின் நாமத்திலே அப்பா அப்பா ஜெபம் கேட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியை கலந்து கொண்டவர் சிஸ்டர் சாந்தி நோர்வே, கத்திரந்த மகளை ஆசிரியப்பார். தொடர்ந்து நாங்கள் கிளாக்ஸி அழைக்க போறோம். பேசலாம் சிஸ்டர், கிளாக்ஸி நம்பர்ல வந்திருக்கிறீங்க, பேசலாம். பேசலாம் கிளாக்ஸி நம்பர்ல வந்திருக்கிறீங்க, பேசலாம். பேசுவீங்களா, பேச முடியுமா? ஓகே, அடுத்த நாங்கள் ஒரு ஜெப விண்ணப்பத்தை கருத்து செல்ல போகிறோம். ஜெப விண்ணப்பத்துக்கு பிறகு சிஸ்டர் ஜெனட், அதுக்கு பிறகு அருந்ததி, அதுக்கப்புறம் தேவஸ்ரீ கருத்து செல்ல போகிறோம். இன்றைய நாளிலே இந்த ஜெப விண்ணப்பம், மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அந்த மூன்று ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க வருகிறார் ஆனந்தராசா சுஜாதா, கிருநாச்சி, ஸ்ரீலங்கா. பாடுபட்டு ஜெபியுங்கள், நாங்கள் உங்களோட சேர்ந்து ஜெபிப்போம். முதலாவது ஜெப குறிப்பு சிஸ்டர் ரூபி, செய்தி கொடுக்கிற சகோதரி பொழுது அவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை கிடைக்க வேண்டும். இப்ப தற்சயமாக அவர் பிரைவேட் ஸ்கூல்ல டீச் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தனக்கு ஒரு வேலை கிடைக்க வேணும் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார். அந்த வேலை கிடைக்கும் பாடத்தோடு ஜெபியுங்கள். ரெண்டாவது பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்குளோ, 25 சிறுவர்களை ஒன்றிணைந்து இன்றைய நாளில் ஒரு கூட்டம் நடத்தி இந்த சிறுவர்கள் இந்த சபைக்கு தூண்களாக வர வேண்டும் என்று ஜெபியுங்கள். மூன்றாவதாக பாஸ்டர் ஞானப்பிரகாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா, இந்த எங்களுடைய வானொலியிலே கிழமையிலே 2 நாள் வந்து செய்து கொடுக்கிற ஊழியக்காரன் சுயினமாக இருக்கிறார். அவர் பரிபூர்ண சுகம் பெற்று மீண்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்று பாடுபட்டு ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் உங்களோட கூட இருப்போம். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கணும் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களா?
2: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த அதிகாலை வேளையிலும் இந்த மாலை வேளையிலும் பிதாவே, எங்கெங்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்தில் விண்ணப்பங்களை கொண்டு வந்திருக்கிறோம் தகப்பனே, இந்த நேரத்தையே ஆசீர்வதியுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திரி சுவிகாரத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளிலும் சுவாமி உபவாசம் இருந்து கடந்த வாரம் முற்றும் நீங்க எங்கள் எல்லாரையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து பத்திரப்படுத்தி இந்த நாளிலும் சுவாமி உபவாசத்தோடு உண்மையோடும் உம்முடைய முகத்தை தேடி வந்து நிற்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள், இந்த சங்கமம் வானொலி ஊடாக நடாத்தும் இந்த ஐயா, இணைப்பு இணைக்கின்றவர்கள், தொகுப்பாளர்கள், இதில் இணைந்து ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், என் தந்தையின் வார்த்தையை கொண்டு வருகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதரிகள், இன்றைய நேரத்திலும் சுவாமி இணைந்து உங்கள் திருமுகத்தை தேடி வந்து நிற்கின்றோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருதரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் எல்லா தேவைகளையும் நீங்க அறிகிற தேவன், நீங்க காண்கிற தேவன். விசேஷமாக பிதாவே, இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூன்று விண்ணப்பத்தை பிதாவே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீங்க பொறுப்படுங்க, ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க. விசேஷமாக எஸ்தர் ரூபியை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. இந்த சகோதரி வேலை வாய்ப்புக்காக சுவாமி அரச நியமனத்திற்காக வேண்டுதல் விண்ணப்பம் வைத்திருக்கிறார் தகப்பனே. இந்த சகோதரி எத்தனை காலங்களிலும் சுவாமி தனக்கு ஒரு நியமனம் கிடைக்க தடையாக இருக்கும் எல்லா தடைகளையும் நீக்கி பிதாவே எனக்கு ஒரு நல்ல ஒரு நியமனம் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் உம்மிடத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கின்றால், இந்த சகோதரியுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் விருப்பங்களை நீங்க அறிகிற தேவன். இந்த நியமனம் கிடைக்க தடையாக இருக்கும் எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க சுவாமி. பிதாவே, வெகு சீக்கிரம் இந்த சகோதரிக்கு ஒரு நல்ல ஒரு நியமனம் கிடைத்து அவள் நல்ல உமக்கு ஒரு சாட்சியுள்ள மகளாக, ஆண்டவரே உமக்கு ஏற்ற மகளாக நீங்க இந்த உலகத்தில் இருந்து பிரித்து எடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. செய்தி கொடுக்கும் இந்த மகளை நிறைவாக ஆசீர்வதியுங்க, இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க, இவர்கள் இல்லங்களையும் ஆசீர்வதியுங்க, எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க தகப்பனே. இரண்டாவது விண்ணப்பமாக சாமுவேல் ராஜ் ஐயாவை உங்கள் கரத்தில் ஒப்பு வைக்கின்றேன் தகப்பனே. இந்த ஐயா சுவாமி உம்முடைய கரத்திலே சுவாமி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்ன நோக்கத்திற்காக என்ன திட்டத்திற்காக இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தீரோ நான் அறியேன். ஆனால் நீர் அறிகிற தேவன். இவர் 25 பிள்ளைகளை இணைந்து இன்றைய நடத்தும் இந்த கூட்டங்களை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க தகப்பனே. இவருக்கு கொடுத்திருக்கும் இந்த 25 பிள்ளைகள் அன்று நீர் சீசர்களை தேர்ந்தெடுத்தது போல இன்றும் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேர்ந்தெடுத்து அவர்களை ஆண்டவரே சரியான பாதையிலே நடாத்தி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியுங்க. தேவையான ஞானத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. இவர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைகள் எப்பொழுதும் இவரோடு கூட இணைந்து பயணிக்க வேண்டும். இவர்கள் செல்லும் தேசமெல்லாம் உம்முடைய தேசமாக மாற்றப்பட வேண்டும். அநேக அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆதாயம் உள்ளவர்களாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. இவர்கள் இடத்தை ஆசீர்வதிங்க. இவர்கள் எந்தெந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமென்று வேண்டி நிற்கின்றேன் பிதாவே. மூன்றாவதாக பிதாவே, ஞான பிரகாசம் ஐயாவை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரமும் ஆண்டவரே சுவீனமுற்ற நிலையிலும் ஆண்டவரே விண்ணப்பம் வைத்திருந்தோம். ஆனாலும் தேவனே, நாங்களோ அவரின் முகத்தையோ அவரை நாங்கள்

0: குணமாவீர்கள் என்று சொன்னது போல உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே எடுத்து போடுங்கப்பா, புது பலனை கொடுங்க சங்கமம் வானொலிக்கு. ஆண்டவரே, அவர் செய்தி உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை சுமந்து கொடுக்கும் இந்த தேவதாசனை நிறைவாக ஆசீர்வதியுங்க. ஆண்டவரே, அநேக அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆதாயம் உள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே தொடுங்கப்பா, உங்களோட ஆணைப்பட்ட கரத்தால் அவரை உச்சியை தொடுங்க தகப்பனே. நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக உங்கள் இரத்தம் பாய்ந்து செல்லட்டும் தகப்பனே. புது கலன்கள் உயிர்ப்படையட்டும் சுவாமி. அவருடைய சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் ஆண்டவரே புதி பலன் பெற்று உம்முடைய புது புது கிருபையினால நிரம்பி வழிய செய்யுங்க தகப்பனே. இதே போன்று ஆண்டவரே, எங்கெங்கு எந்தெந்த தேசங்களில் எனக்காக வேண்டுதல் செய்ய யாரும் இல்லையே என்று யார் யாரும் ஏக்கங்களோடு விருப்பங்களோடு இருந்தாலும் அவர்களோடும் ஆண்டவரே நீங்க கூடவாக இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. விடுதலையே கொடுங்க இந்த நோயின் சிறை இருப்பிலிருந்து. ஏசப்பா, உம்மாலே தான் முடியும் சுவாமி விடுதலை பெற. நீர் ஒருவர் எங்களுக்கு உயிருள்ள தேவன். உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் எங்களுக்கு எப்பொழுதும் அனுதினமும் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்க உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. மறுபடியும் சங்கமம் இந்த வானொலியில் இணைந்திருக்கின்ற எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த வானொலியின் ஒளியையும் கேட்கின்றார்களோ ஆண்டவரே, நீர் கூடவாக இருந்து துதிக்கும் சகோதரர்கள், உம்முடைய வசனங்களை உச்சரிக்கும் சகோதரர்கள், தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு வரும் சகோதரர்கள், இந்த இணைப்பை இணைத்து நடாத்துகின்ற ஒவ்வொரு சகோதரர்கள் ஒவ்வொருதரையும் பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க கட்டளையிடுங்க, தூதர்கள் சென்று எங்கள் ஒவ்வொருதரையும் பாதுகாத்து கொள்ளட்டும். ஏசப்பா, உம்முடைய கரத்திலே இந்த சங்கமம் வானொலி இந்த நிகழ்ச்சியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே ஜெப விண்ணப்பத்துக்கு ஜெபித்தவர் சிஸ்டர் ஆனந்த் ராஜா சுஜாதா, கிளிநொச்சி, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அழைக்க போறோம். மறந்ததிக்கு பிற்பாடு செய்தி கணச்சல போறோம்.
0: நன்றி.
1: அருந்ததி, உங்களுக்கு துதித்து இதுவரை சங்க வான்மொழியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்துள்ள வந்திருக்கீர்கள். துதித்து ஆராய்த்து தேவநாமத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன், உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்களாமே.
2: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கும் வியாபித்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சகல ஆசீர்வாதங்களும் கத்தாவி ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறபடியால் துதிக்கிறோம் சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆவியும் ஜீவனுமாய் எங்களுக்கு ஆண்டவரே நீர் அருளி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேற்ற வாளனை அனுப்புவேன், தனியே இருக்க விடேன் என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி அப்பா. எப்பொழுதும் எங்களோடு கரிசனை உள்ளவராக எங்களோடு பேசுகிற தகப்பனாக நீர் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொருட்படுத்தி ஆசீர்வதிக்க புறப்படியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே சர்வ வல்லவர், சுயமாய் ஜீவனை உடையவர். நீர்தான் ஆதி அப்பா, நீர்தான் அந்தம், நீரே எங்கள் தொடக்கமும் எங்கள் முடியுமா இருக்கிறீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த உம்முடைய ஜீவ வசனங்கள் ஜீவ மன்னாக்காய் துதிக்கிறோம். அனிதினமும் ஆண்டவரே இந்த ரேடியோ மூலம் எங்களுக்கு கொடுக்கிறோம் உடைய வார்த்தைகளுக்காய், ஜீவ வசனங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அது எங்களை தேற்றுகிறது, எங்களை உயிர்ப்பிக்கிறது, அது எங்களை பலப்படுத்துகிறது அப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு எண்ணில் இறங்காத நன்மைகள் செய்து

கிரியே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமை துதிக்கிறோம் சுவாமி. எப்பொழுதும் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாக நீர் இருக்கிறபடியா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரப்பா, ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்தில் இருந்து சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் இறங்கி வருகிறபடியால் உமை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. பூரணமான எந்த வரமும் உம்மிடத்திலிருந்து வருகிறதை அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லோரையும் ஆண்டவரை நேசிக்கிற தேவனே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, ஜீவாதிபதியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய முதுவானது புழுதாய் உளப்பட்ட நிலம் போல காட்சியளித்ததப்பா ஆண்டவரே, எங்களுக்காக அந்த சிலுவையின் வேதனைகளை சைத்தீரே ஸ்தோத்திரம். மனுக்குலத்தின் மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே நன்மையை கண்டடையும்படியாக நீர் ஆண்டவரே சிலுவையிலே பாடுகளை சகித்தீரே அப்பா. அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி. இவ்வளவு வாய் உலகத்தில் அன்பு கொண்ட தேவனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.

0: எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவரே, மாலனி நிகழ்ச்சியிலே தாராதனிலே நீர் வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்ன தேவனே, என்னுடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே, ஆண்டவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி, உம்முடைய பாதபடியிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆராதனை நிறைந்து வழியட்டும் ஆண்டவரே. துதியிலும் ஆண்டவரே, வேண்டுதலிலும் ஆண்டவரே, கர்த்தாவை வார்த்தை கேட்கிறோம் ஒவ்வொரு வேளையிலும், உம்முடைய வார்த்தை ஆண்டவரே பிரசங்கிக்கப்படுகிற வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும்படியால் ஆண்டவரே, எங்களுடைய துதியான தூப கலசங்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகலவற்றிலும் உம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை வைநேரம் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்த சிஸ்டா இருந்தது. இவர் நித்திய வெளிச்சம், வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இதுவரை துதித்தோம், ஆராதித்தோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். தேவ செய்திக்கு பின் முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஏறெடுப்பார். இப்பொழுது நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்வோம். தேவ செய்தியை தருவார் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற சிஸ்டர் ரூபி. இந்த சகோதரி சங்கம வானொலியிலும் வார்த்தையின் வெளிச்சத்திலும் நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. இந்த சகோதரி அன்புடன் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரூபி.
2: ஐயா பிரைஸ் லார்ட்ங்க ஐயா.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் இன்றைய நாளே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியில செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். செய்தி கேட்க ஆவலோடு தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென்,
2: ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம்,
3: ஆசீர்வதிக்கிறோம்.
2: இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற இந்த வேத பகுதி என்னவென்றால், நம்முடைய நாட்கள், ஒவ்வொரு நாட்களும் நன்மையாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அநேக காரியங்களை குறித்து நம்மிடத்திலே விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய விருப்பம் பாருங்க, ஒரு சின்ன காரியம், பெரிய காரியம், எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை பெற்று அனுபவிக்க வேண்டும், செல்வ வாழ்வு வாழ வேண்டும், ஒவ்வொரு நாட்களையும் பாருங்க இன்பமாக கழிக்க வேண்டும் என்றே அவர் பாருங்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து யோபுவின் புஸ்தகம் 36:11, யோபு 36:11, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், ஒரு பிரின்சிபல் ஒன்னு இருக்கு, ஒரு நாம செய்ய வேண்டிய காரியம் ஒன்னு சொல்றாரு, அதனால என்ன உங்களுக்கு ரிவார்டு ஒண்ணு வருதுன்னு சொல்றாரு, தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். பாருங்க, நாட்கள், ஒவ்வொரு நாட்களும் பாருங்க நாம் கர்த்தருக்கென்று ஒவ்வொரு அதிகாலை தோறும் விசேஷமாக்கி கொள்கிறோம். இந்த நாட்களை அவர் எப்படி சொல்கிறார், நன்மையாக. அப்படி என்றால் நன்மைக்கு பதிலாக இந்த உலகத்திலே தீமை நிறைந்த நாட்களாக பாருங்க அநேகர் கழித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் பாருங்க ஆஸ்பத்திரியிலே கழித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கடன் பிரச்சனையிலே, துன்பத்திலே, துக்கத்திலே, கண்ணீரிலே, கவலையிலே, கஷ்டத்திலே, மன டிப்ரெஷன்லே, இப்படிப்பட்ட ரீதியாக மக்கள் தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க உங்களையும் எங்களையும் குறித்து, உங்களுடைய நாட்களை நன்மையாக, நல்ல நாட்களாக, ஆசீர்வாதமான நாட்களாக அனுபவிக்கக்கூடிய ஞானமுள்ள பாருங்க ஜீவனுள்ள கடன் பிரச்சனை இல்லாத நித்திய சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். பாருங்க அவர் ஆசைப்படுகிறது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நமக்கு பலிக்க, நமக்கு எப்படி சொந்தமாக மாறும், அதற்கு தான் அவர் சொல்றாரு, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால். அப்படி என்றால் என்ன, அடங்கி அவரை சேவித்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கி ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அப்படி என்றால் என்ன, நம்முடைய எல்லா சுயநலமான எண்ணங்களையும் நம்முடைய திட்டங்களையும் நம்முடைய தீர்மானங்களையும் கீழே இறக்கி வைத்துவிட்டு அவருடைய அனந்த தீர்மானம் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய நாட்கள் நல்ல நாட்கள் என்று பாருங்க இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் கூட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 வசனங்கள் 19, ஏசாயா 1:19. அதுல ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்க இங்கே ஒரு பிரின்சிபல் ஒன்று சொல்றாங்க, ஒரு ரூல்ஸ் ஒன்று சொல்றாங்க, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்படி என்றால் என்ன, தேசத்தினுடைய நன்மையை கொழுமையை பாருங்க, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நாம் ஆராதிக்கிற தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அதற்காகத்தான் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி தீமையை அவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு நன்மையை நமக்கு பண்டமாற்று செய்திருக்கிறார். பாருங்க இங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க, இந்த வசனத்துல சொல்லிருக்கு பாருங்க, அடங்கி சேவித்தால், அடங்கி சேவித்தால். இதை தாவீது ராஜா நமக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றார் பாருங்க, அவருடைய புஸ்தகத்திலே சங்கீதத்தின் புஸ்தகம், அடங்கி சேவிப்பது என்றால் என்ன, அப்படி என்றால் என்ன, அதற்கு ஒரு பிரின்சிபல் சொல்றீங்களே, அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம இந்த நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால். சங்கீதத்தின் புஸ்தகம் 34 வசனங்கள் 12-13, சங்கீதம் 34:12-13, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார், அபேட்சிக்கிற அப்படின்னா விரும்புகிற மனுஷன் யார், நன்மையை காணும்படி. அப்ப யாருமே நம்முடைய வாழ்க்கையில தீமையை காணும்படி ஒருத்தர் கூட விரும்புகிறதே இல்லை என்றதான் அர்த்தம் பாருங்க. யாராவது நான் கஷ்டத்துல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த வியாதி பட்டிருக்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப அருமையான இருக்கு, ஒருத்தர் கூட பாருங்க உலகத்தார் கூட அதை விரும்புகிறது இல்லை. நல்லா வாழணும், நன்மை அனுபவிக்கணும், வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய நாட்கள் பாருங்க இன்பமான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று எல்லாருமே விருப்பப்படுறாங்க. எஸ்பெஷலி நாம் அவருடைய பிள்ளைகள், ரத்தத்தாலே அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நன்மையை காணணுமா, ஜீவனோடு இருக்கணுமா, நீடித்த நாட்களை நீ விரும்புகிறாயா, அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். இதுதான் பாருங்க அவரை அடங்கி சேவிக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கிறது. பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசியும் யோபுவின் புஸ்தகத்திலையும் பார்த்தோம் பாருங்க, அடங்கி சேவிக்கிறது என்றால் என்ன, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நாவை குறிச்சு சொல்றாரு, உதட குறிச்சு சொல்றாரு, பாருங்க ரெண்டை குறித்து சொல்கிறார். நாவு இந்த பொல்லாப்புனா பாருங்க வேதாமத்துல போடப்பட்டிருக்கு, ஈவில் ஸ்பிரிட், பிசாசனுடைய தீமையான பேச்சுக்களை தீமையான எண்ணங்களை அவன் கொண்டு வந்து தருகிற பயத்தின் எண்ணங்களை அவிசுவாசத்தின் எண்ணங்களை அதேரியத்தின் எண்ணங்களை அப்படிப்பட்ட தீமையான பேச்சுக்களுக்கு உன்னுடைய நாவை விலக்கி காத்துக்கொள். உலகத்துல பாருங்க எல்லா பக்கமும் அழிவு நேர்ந்து கொண்டிருந்தாலும் அழிவை பற்றி பேசாமல் அழிவின் மத்தியிலே கோடிக்கணக்கான ஜனங்களை ஜீவனோடு காப்பாற்றுகிற ஜீவாதிபதியை குறித்து நாம் பேச வேண்டியதா இருக்கிறது. அழிவுக்கு பின்னாடி யாருக்கா பாருங்க, பிசாசானவன். யோவான் 10:10 போடப்பட்டிருக்கோம், அவன் பாருங்க அழிக்கிறவன் கொள்ளுகிறவன் பாருங்க எல்லாவற்றையும் அழிவுக்கு பின்னால பிசாசுதான் வேலை செஞ்சிட்டு இருக்கான். அப்ப அழிவின் காரியத்தை அதேரியத்தின் காரியத்தை அவிசுவாசத்தின் மனபாரம் எல்லாருமே பாருங்க இந்த கஷ்டத்தின் ஊடாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய நாவை பாருங்க அந்த பொல்லாப்புக்கு பொல்லாங்கான தீமையான பிசாசனுடைய எண்ணங்களுக்கு அவனுடைய தந்திரங்களுக்கு விலக்கி காத்துக்கொள். 2 சொல்லுகிறார், உன் உதடுகளை கபட்டு வசனிப்பு. அப்படின்னா என்ன கபட்டு வசனிப்புனா என்ன, பாருங்க பிசாசானவன் தான் பாருங்க நயவஞ்சகமா ஏமாத்தி பேசுவான், உள்ளத்துல பகை ஒன்றை வைத்து வெளியே பாருங்க அப்படியே இனிக்க இணைக்க பேசுவாங்க. அது நமக்கு எப்படி இருக்கும்னா ஆறுதலா இருக்கிற மாதிரி தெரியும், சில நேரங்களில் பின்னாடி பாத்தீங்கன்னா அது பெரிய ஆபத்தாக போய் முடிந்துவிடும். டிசீட்ஃபுல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது இந்த இடத்துல, ஏமாற்றுகிற பேச்சு, புறங்கூறுகிறத பேச்சு, மற்றவர்களை இகழ்ந்து பேசுகிறது. அருமையானவர்களே, அவரவருடைய கணக்கை கர்த்தர் அவரவரிடத்திலே கேட்பார். நாம் யாரை பற்றியும் பாருங்க இழிவாகவோ இகழ்ந்தோ பாருங்க கர்த்தர் வைத்திருக்கிற அந்த இடத்திற்கு கீழாக மற்றவர்களை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சக விசுவாசிகள் யாரையுமே பாருங்க பற்றி பேசாமல் அப்படிப்பட்ட புறங்கூறுதலுக்கு, இகழ்வான பேச்சுக்கு, ஏமாற்றுதலான பேச்சுக்கு பாருங்க தாறுமாறான பேச்சு. இன்னும் தாவீது ராஜா சொல்வாரு மாறுபாடான பேச்சு பாருங்க, உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்வாரு. அப்ப என்ன அர்த்தம்?
3: இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதா இருந்தால்
2: மாறி மாறி பேசுறது, மாறி மாறி பேச கர்த்தர் நன்மையும் செய்வாரு தீமையும் செய்வாரு. கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று யோபே சொல்லிருக்கிறாரல்லமா. நீங்க எந்த பைபிள படிக்கிறீங்க பாருங்க, யோபு அப்படி சொல்லிட்டு அவருக்கு அதுக்கப்புறம் சொல்லுவாரு, ஆண்டவரே நான் ரெண்டாவது தரம் அலப்பிட்டேன். அது அவர் சொல்லுவாரு இப்பொழுதோ. யோபுவின் புஸ்தகம் 40 அதிகாரத்துல அந்த வசனத்தை நாம் வாசித்து விடுவோம். யோபு 40:4, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். பாருங்க அவர் சொல்லுவாரு என் வாயில அலப்பிட்டேன் ஆண்டவரே, என் கைய வச்சு என் வாயை பொத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் அவரை வந்து அடைந்தது. பாருங்க இன்றைக்கும் கூட ஒரு ரெண்டு வேத சம்பவத்தோடு நாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்துல விசுவாசத்தை பாருங்க பதிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். முதலாவதாக வாயின் தாறுமாறுகளினாலே சிக்குண்ட ஒரு பெண் பாருங்க, ரூத்தின் புஸ்தகத்திற்கு போவோம். அவருடைய வாயின் வார்த்தையினாலே தன்னுடைய சொந்த குடும்பமே இழந்து போயிடுச்சு பாருங்க. நகோமி அம்மாவுடைய அவர்களுடைய வாயின் பேச்சு எப்படி இருந்தது, அதனாலே அவர்களுக்கு கிடைத்தது என்ன பாருங்க. அவர்கள் ரூத்தின் புஸ்தகத்தம் 1:13-21, இந்த ரூத்து புஸ்தகத்தம் 1:4 வரைக்கும் நீங்கள் முழுவதுமாக வாசியுங்கள். இப்பொழுது வாசிப்பதற்கு நேரம் இல்லாத காரணத்தினாலே ஒரு சில வசனங்களோடு, இந்த நகோமி அம்மா பாருங்க அங்க எருசலேம்ல இருந்த போது நல்லா இருப்பாங்க, கணவர் 2 மகன்கள் அப்படி இருப்பாங்க. இந்த அம்மா பாருங்க மோவாப் தேசத்துக்கு போறாங்க, அங்க போயிட்டு அவங்க சொல்றாங்க கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குது. அருமையானவர்களே கர்த்தருடைய கை, எஸ்ரா சொல்லுவாரு பரலோகத்தின் தேவனானவர் பாருங்க உங்களுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணும்படி அவர் கரம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது, நன்மை செய்யும்படி அவர் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கும்படி அவர் கரத்தை நீட்டுகிறவராய் இருக்கிறார், கையை நீட்டி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொன்ன அவருடைய கரத்தை இந்த அம்மா சொல்றாங்க கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, நான் நிறைவுள்ளவளா போனேன், வெறுமையா திரும்பி வர போனேன். பேச்சுக்கள், வாயின் பேச்சுக்களினாலே அந்த அம்மா பாருங்க சொந்த கணவனை இழந்து போனாங்க, 2 மகன்களை இழந்து போனாங்க, மறுபடியும் எங்க வர பாருங்க. இது என்ன குறிக்கிறது? எருசலேம் தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயத்தை விட்டு மோவாப் என்கிற அந்நிய தேசத்தை நம்பி பாருங்க பிசாசுனுடைய தேசத்தை நம்பி போய் எல்லாவற்றையும் இழந்தது அவர் அந்த அம்மாவனுடைய வாயின் வார்த்தைகளினாலே. நீதிமொழிகள்ல சாலமோனாகிய நீதிமொழிகள் அவர் சொல்வாரு உன் வாய்மொழிகளாய் நீ சிக்குண்டாய். பாருங்க பிசாசு நம்மளை எப்படி சிக்க வச்சு நம்முடைய நன்மையை எடுத்து போடுகிறான் பாருங்க, நன்மையை காணாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வந்து எப்படி போடுகிறான் பாருங்க, நம்முடைய வாயை வைத்தே. இந்த அம்மா அது மாத்திரம் இல்ல, பெருமையா போயிட்டேன், ஒண்ணுமே இல்ல, எனக்கு வந்து என் பேரை நீங்க நகமின்னு கூப்பிடாதீங்க, எனக்கு கசப்புன்னு கூப்பிடுங்க. அருமையானவர்களே எவ்வளவு பெரிய வாயின் தாறுமாறுகள் அந்த அம்மா வாயை பாருங்க பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவங்க மருமக பாருங்க அந்த ரூத் அம்மா எப்படி பேசுனா பாருங்க, ரூத்தின் புஸ்தகம் 1 அந்த அம்மா பேசுவாங்க 16 இந்த அம்மா சொல்லுவாங்க நீ திரும்பி போயிருப்பா, உன் ஜனத்துக்கே போயிருப்பா. அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க, அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆனா ரூத்துக்கு பாருங்க இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருந்திருக்கிறார்கள். இந்த அம்மா பாருங்க, இந்த அம்மா எருசலேம்ல இருந்து ஆண்டவர் பிள்ளையாவே வாழ்ந்து ஆனா வாயின் தாறுமாறுகளை கட்டுக்குள்ள வைக்காம எல்லாவற்றையும் இழந்து போனது மாத்திரமல்ல, வாழ்க்கையே பாருங்க நிர்கதியான நிலைமை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில மருமகளாவது போய் நல்லா வாழ்ந்துட்டும்னு அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா ரூத்தம்மா சொல்றாங்க இஸ்ரவேலின் தேவனை நம்பி நான் உங்க கூட வர்றேன். அதுக்கு அர்த்தம் அதுதான் அர்த்தம் பாருங்க, போவாஸ் பிற்பாடு அந்த அம்மாட்ட சொல்லுவாரு இஸ்ரவேலின் செட்டைகளின் நிழல்ல கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன். அப்ப இஸ்ரவேலனுடைய தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த அம்மா காலத்துல பாருங்க கடைசி சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படல, கல்வாரி அங்கே வரவில்லை, ஆனால் கல்வாரிக்கு பின்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களும் நன்மைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறோம் என்று நாம் அதை பாருங்க ஆராய்ந்து கொஞ்சம் நிதானித்து நம்முடைய வாயிலே பாருங்க கர்த்தருடைய வார்த்தைகளை. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்வார், என் வாய் பாருங்க எப்போது கர்த்தரை துதிக்கும், கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும், அதுதான் என்னுடைய பாக்கியம். என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே, என் வாயின் தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. பாருங்க தாவீது ராஜாவை விட இந்த பூமியில ஒரு மனுஷன் கூட அவருக்கு ஈடாக யாரும் பாருங்க கஷ்டத்தையும் பாரத்தையும் பெரிய பாருங்க சவால்களையும் சந்தித்திருக்க முடியாது. அவரும் நம்மை போன்றே ஒரு மனிதன், ஆனால் அவர் பாருங்க கர்த்தருடைய வசனத்தை தன்னுடைய வாயிலே வைப்பார். சங்கீதம் 34 போடப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி, அவர் துதி. இக்கட்டு நேரத்திலும் பாதகமான சூழ்நிலையின் மத்தியிலும் சவுல் பாருங்க அவரை துரத்தி அவருடைய உயிரை பிராணனை வாங்க தேடுகிற நிலையிலும் கூட அவர் சொல்லுவாரு, என் வாயில உம்மை துதிக்கிற துதிய வச்சிருக்கேன்பா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். அருமையானவர்களே, இன்னும் ஒரு சம்பவம் கூட நாம் பார்த்து முடிப்போம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம், ரெண்டு ராஜாக்கள் 4:8-35. இங்கே ஒரு அம்மாவை குறித்து போடப்பட்டிருக்கும். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:8-35. இங்கே ஒரு தீர்க்கதரிசி எலிசா என்கிற தீர்க்கதரிசி பாருங்க, அவங்க ஊருக்கு வர்றாங்க, அநேக அற்புதங்களை செய்யறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. அப்ப இந்த அம்மா வந்து பாருங்க நல்லா வசதியான அம்மாவும் இருக்கனால கூப்பிட்டு இந்த தேவனுடைய மனுஷனுக்கு மேல் வீட்டுல ஒரு அறைய உண்டு பண்ணி ஒரு கட்டுல போட்டு ஒரு மேஜைய வச்சு ஒரு நாற்காலிய கொடுத்து ஒரு குத்து விளக்கிய வச்சு நீங்க வரும்போதெல்லாம் இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய மனுஷனை கனம் பண்ணுகிற ஸ்திரீயா இருக்கிறாள் பாருங்க. அவருக்கு இவ கேட்கல, ஆனா எனக்கு பிள்ளை இல்லாம இருக்குதே, எனக்கு இந்த குறைய நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிரேயர் கூட பண்ணல. ஆனா அந்த அம்மா பாருங்க தேவனுடைய மனுஷன், வார்த்தையை சொல்லுகிற மனுஷன், அற்புதங்களை நடப்பிக்கிற அந்த தேவனுடைய மனுஷனுக்கு நாம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுமேனு அந்த அம்மா பாருங்க சூனேமியால், அந்த அம்மா பேர் கூட போடல, சூனேம் என்கிற ஊருனாலே அந்த அம்மா பேரே சூனேமியால் பாருங்க. அவ அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க, தேவனுடைய மனுஷன் சொல்றாரு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன்னு. ஒரு குழந்தை பிறக்குது, அவன் வளர்றான், பெரிய ஸ்டேஜ், ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பிள்ளையா வருகிற பாத்திர பாருங்க. ஒரு நாள் சாயங்காலத்துல விளையாண்டுட்டு இருக்கான், திடீர்னு வந்து பாருங்க அந்த பையன் இறந்து போயிடுறான். அவன் அந்த அம்மாவுடைய மடியிலேயே படுத்து இறந்து போயிடுறான். அந்த வசனங்கள் வந்து ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:20-21 பாருங்க, அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவனை வைக்கப்பட்டிருந்த அறையின் கதவை பூட்டி சீக்கிரமாய் பாருங்க. இந்த அம்மா பாருங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் யாரும் கடந்து வந்திருக்கவே மாட்டோம் பாருங்க. பிள்ளை செத்து போயிடுச்சு, ரொம்ப நாள் கழிச்சு கடவுள் கொடுத்த அந்த பையன் இறந்து போயிட்டான். ஆனா பாருங்க வீட்டுல வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க, இவர் பெரிய பாருங்க ஊர்லயே பேர் பெற்ற மனுஷனா இருக்கிறார், அவருடைய கணவர் நல்ல வசதியான ஆள்னா உடனே என்ன செஞ்சிருக்கணும், நாமளா இருந்தா 10 போன் அடிச்சிருப்போம், டெலகிராம், இமெயில், எது எதுல எல்லாம் செய்தி அனுப்ப முடியுமோ அனுப்பியிருப்போம். ஆனா இந்த அம்மா பாருங்க வாயை எவ்வாறு பயன்படுத்தினார்கள். அந்த பையனை தூக்கிட்டு போய் எலிசாவுக்காக அங்க ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருந்த அவருடைய அறையில இருந்த அந்த கட்டில் மேல படுக்க வச்சுட்டு அந்த கரையின் கதவை பூட்டி விட்டு அங்க போய் அவங்க அந்த கணவரிடம் பாருங்க போய் ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரரையும் கூப்பிடுறாங்க. எதுக்குன்னா எலிசா தீர்க்கதரிசியை பாக்குறதுக்கு. அப்ப அவர் கேக்குறாரு, அவர் கணவர் கேக்குறாரு, 23 ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:23-24 இந்த வசனங்கள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் இல்லையே, ஓய்வு நாளும் இல்லையே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்டுக்க சொன்னான். அதற்கு அந்த அம்மா சொல்றா பாருங்க, எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பு. வேலைக்காரன் அவர் அந்த ஓனர் ஐயா வந்து பாருங்க இந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, இன்னைக்கு அமாவாசை கூட இல்ல, ஓய்வு நாளும் கூட இல்ல, பிறகு எதுக்குமா நீ வந்து தீர்க்கதரிசிய பார்க்க போற. அப்ப பாருங்க நாமளா இருந்தா அழுது பொட்டி தீர்த்து என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, எல்லாம் சரிதான், எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் சுகமா இருக்கு. கீழே அப்படியே வாசிட்டே வந்தோம்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் சுகமா இருக்கிறான், அந்த கேஎஸ்சி வந்து ஓடி வருவாரு, இவங்க கழுதையை வாங்கிக்கிட்டு வேலைக்காரனை கூட்டிட்டு எலிசா தீர்க்கதரிசி இருக்கிற அந்த கர்மேல் பர்வதத்துக்கு போயிட்டு இருக்காங்க. தூரத்துல வர்றதை பார்த்து கேஎஸ்சி அனுப்பி விடுறாரு, நீ போய் சூனேமியால் வர்றா, ஏதோ பிரச்சனையோட வர்றா போல, நீ போய் என்னன்னு கேளு. அவர் கேக்குறாரு, நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி போய் சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா, உன் பிள்ளை சுகமானு கேளு. 26 போடப்பட்டிருக்கோம், சுகம்தான், என்று சொல்லி அனுப்பினாள். ரெண்டே வார்த்தை பாருங்க அந்த அம்மா வாயில, அதனாலதான் இவ்வளவு பெரிய வேதாந்தத்துல சூனேமியால அம்மா இடம் பெற்றிருக்காங்க. முதல் கேக்குறாங்க எல்லாம் சரிதான், ரெண்டாவது சொல்றாங்க சுகம்தான். அருமையானவர்களே, வார்த்தையை அந்த அம்மா பாருங்க எப்படி பயன்படுத்தினார்கள். அவர்களுடைய வாய் பாருங்க, பாதகமான சூழ்நிலை, மரணப்படுக்க மகன் செத்து போயிட்டான் பாருங்க, ஆனா இறந்த துக்க செய்திய கூட தன்னுடைய கணவருக்கு தெரியப்படுத்தவில்லை. தீர்க்கதரிசியை தேடி, தேவனுடைய மனுஷனை தேடி, தேவனுடைய மனுஷனை அனுப்புகிற அந்த வேலைக்கார்ட்ட கூட சொல்றாரு எல்லாம் சுகம்தான். அருமையானவர்களே, அவளுடைய வார்த்தை எலிசா தீர்க்கதரிசியை பாருங்க கவர்ந்தது மாத்திரமல்ல, கர்த்தரை ஈர்த்தது. தேவனுடைய வார்த்தை பாருங்க ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையோட புறப்பட்டு வருகிறது. எலிசா போறாரு அந்த பிள்ளை மேல, முகத்தோட முகம் தலைக்கு பாருங்க, அவனோட கையோட கை, 6 மனுஷன் ஒரு 4 வயசு 3 வயசு பிள்ளைய போல குறுக்கி எடுத்து அவன் மேல படுத்து அனல் உண்டாக்கினான், 7 தும்மி பிள்ளை பிழைத்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அன்னைக்கு மட்டும் அந்த சூனேமியால் அம்மா வாய தாறுமாறா பயன்படுத்தி இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய பிள்ளை பாருங்க பிழைத்திருக்கும் என்று தெரியாது. அப்படி அப்படி செய்திருந்தார்கள் என்றால் வேதாகமத்துல அந்த அம்மா பாருங்க இடம் பெற்றிருக்கவே மாட்டார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய மனுஷனை கனப்படுத்தின அந்த ஸ்திரீயனுடைய அந்த கீழ்ப்படுதலை கர்த்தர் பார்த்தார். அந்த அம்மா அவனுடைய வாயின் வார்த்தைகளை, அவனுடைய நடத்தையை கர்த்தர் பார்த்தார். அந்த அம்மா பேசியிருக்காங்க எல்லாம் சரிதான், எல்லாம் சுகம்தான். அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் இப்பேற்பட்ட மரண படுக்கை கூடாக, சவால்களுக்கு கூடாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற வேலையிலே பாருங்க, இன்னைக்கு உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, உலகத்தை ஜெயிச்சவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், உன்னுடைய சவாலை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக நீ ஏறி வந்து ஜெயிச்சு எழும்ப, சுகமுடன் வாழ, சுபீட்சத்துடன் வாழ நான் உனக்கு உதவி செய்வேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நன்மையை காணணுமா, ஜீவனை விரும்புகிறாயா, நல்ல நாட்களை விரும்புகிறாயா, நீடித்த நாட்களாய் விரும்புகிறாயா. அருமையானவர்களே, இன்றைய காலகட்டங்களிலே அநேகர் சொல்றாங்க, நேத்துதான் இவர் சொன்னாரு ஹார்ட் அட்டாக பத்தி, இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல மறிச்சு போயிட்டா. ஏனென்றால் வாயின் வார்த்தைகள் பாருங்க, ஒன்னே ஆக்ரஷ சக்தியோடு புறப்பட்டு வருகிறது, அல்லது பிசாசனுடைய அழிவின் சக்தியோடு புறப்பட்டு வருகிறது. புறப்பட்டு வந்த வார்த்தை அது அப்படியே அதை நிறைவேற்றி தீர்கிற வரைக்கும் அது பாருங்க உயிருள்ளதா இருக்கிறது, ஜீவனுள்ளதா இருக்கிறது. எபிரேயர் 4:12 போடப்பட்டிருக்கும், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உடையதா இருக்கிறது. அருமையானவர்களை, இன்றைக்கு சிலுவையிலே கடைசி தொட்டு ரத்தத்தையும் சிந்தி அவருடைய பிள்ளைகளாக நம்மை பெற்றெடுத்து ஒவ்வொரு நாட்களையும் இன்ப வாழ்வாகவும் செல்வ வாழ்வாகவும் நாம் வாழும்படி அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், நம்முடைய உதடுகளின் வாசலை காத்து கொள்வோம், வாயின் தாறுமாறுகளை நம்மை விட்டு அகற்றுவோம். அவருடைய பாருங்க, அவர் வைத்திருக்கிற அந்த நன்மையை, அவர் வைத்திருக்கிற அந்த செல்வ வாழ்வை, அவர் வைத்திருக்கிற நீடித்த வாழ்வை, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். பாருங்க, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிற மனுஷன் இந்த பூமியிலே நீடித்திருக்க பண்ணுவேன். அதே போல வாயின் வார்த்தைகளை பாருங்க, வாயின் தாறுமாறுகளை அகற்றும் போது கர்த்தருக்கு நாம் அடங்கி சேவிக்கிறோம், மனம் பொருந்தி செவி கொடுக்கிறோம், தேசத்தின் நன்மையை நாம் புசிப்போம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இன ஜன பந்துக்கள் எல்லாரும் பாருங்க நன்மையை அனுபவிக்கும்படி, நல்லதை காணும்படி, நீடித்த நாட்களாய் வாழும்படி கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். இந்த வசனத்தை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இந்த காலை வேலை உங்களுடைய இரட்சிப்பின் தருணமாய் இருக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் பாருங்க உங்களுடைய உள்ள கதவுக்கு முன்பதாக நின்று தட்டி கொண்டே இருக்கிறார், மகனே மகளே உன் உள்ளத்திலே எனக்கு ஒரு இடம் கொடு. அவர் கேட்கிறதெல்லாம் பாருங்க, அவர் உங்களோட இருக்கிற பாரத்தோட இன்னொரு பாரமா வந்து நிற்கிறவர் அல்ல. உங்கள் பாரங்களை, உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய டிப்ரெஷனை, உங்களுடைய கடனை, உங்களுடைய வியாதியை எல்லாவற்றையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் பாருங்க கடன் இல்லாத சுபீட்சமான நல் வாழ்வையும் உங்களுக்கு வழங்குகிறவராயிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே நேரின் ஆண்டவர் என் உள்ளத்துல வாங்கப்பா, என்னைய உங்களுடைய பிள்ளையா மாத்துங்கப்பான்னு நீங்க ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் யாவும் உங்களுடைய பங்காக வந்து மாறும். நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வீர்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் துதி ஆராதையில செய்து வருத்த எஸ்தர் ரூபி உடைய வார்த்தையை கேட்கும் பொழுது வார்த்தையெல்லாம் மின்னி கொண்டு வந்தது. அப்படியாக ஆவியான ஏற்பட்டு மிக அருமையாக வாயை காத்துக்கொள். யோ 36:11, இசாயா 1:19, சங்கீதம் 34:12-13, 2 Kings 4:8-13 வசனங்கள் கூட அருமையான செய்தியை கொடுத்திருந்தார். மிக மிக ஆசுவாக இருந்தது. இந்த சகோதரி சங்கம வானொலியிலும் வார்த்தைகளின் விளச்சத்திலும் நித்திய விளச்சத்திலும் செய்து கொடுத்த சகோதரி, இந்த கடனும் கூட செய்து கொடுக்கிறவர், இருவரும் ஊழியக்காரர்கள். கர்த்தர் அந்த சகோதரி அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நாளே நாங்கள் முடிவு செய்வதற்கு வருவோம்.
4: நன்றாக நடந்தது, நன்றாக நடத்தினீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்தார், அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருந்தது. எல்லாத்துக்கும் கடவுளுக்கே எல்லாம் கனமும் மகிமையும் உண்டாவதாக. God bless you. Yes, Lord, we thank you, Lord.
5: I will bless the Lord

0: Amen, amen, amen. Yes, Lord. We have done great things, Lord, within the last 2.5-3 hours of this session that has been going on, Lord, before you, Lord. You have been exalted, magnified, glorified, O God. We give you all honor and glory and praises to thee, my Savior, because nothing but your power of the Holy Spirit, nothing but the anointing power of the Holy Spirit that has been emanating, Lord Jesus, from country to country, Lord, from different time zones, Lord, that all the handmaidens have been coming and joining, Lord, and the word, Lord, also came, Lord, from different countries of the world, O God, starting from, Lord, even from Sri Lanka and Stuttgart, Germany and Norway and India for the world, Lord, and also Canada and all the rest of the nations that have been joining, Lord, O God, in worshiping, praising you, bringing forth all honor and glory to you, Lord, O God. So we thank you, Lord, for your wonderful servants of the Lord, the handmaidens of the Lord, and all the words, Lord, that have been set forth, Lord, O God, and brought forth, Lord, to honor and glorify your name. You have been exalted, magnified, and glorified, and so well pleasing to thee, Lord Jesus, because you inhabit the praises of your people, O God. And even, Lord Jesus, that very the request that have been, Lord, honored today, Lord, and being prayed, Lord, all the way from Kilinochi, Jaffna, Lord, for these three requests that you have been, Lord Jesus, giving us, Lord, favor, Lord Jesus, over. Lord Jesus, Sister Esther Ruby, who gave the message, Lord, so she will find that governmental post, Lord, for her teaching job, Lord, I pray that you would, Lord, come through and, Lord, give her favor over it, Lord, in Jesus' name. And I thank you, Father, for the second request that went on behalf of Pastor Samuel Raja, Lord, all the way from Matikalo, Sri Lanka, who had been these 25 beautiful children, that, Lord Jesus, that he has been able to come and, Lord, mentor them and allowing him, Lord Jesus, through the power and the anointing power of the Holy Spirit, Lord, coming upon these children, O God, and Lord, establishing them, Lord Jesus, in the most holy faith, Lord, in making them, Lord, sound, Lord Jesus, in the way, Lord, that they would be, Lord, also coming to a place of, Lord, their future, Lord Jesus, is in your hands, Lord, that as the mentorship goes, Lord, as your power of the Holy Spirit, Lord, emanates upon their lives, Lord Jesus, that you would, Lord, reveal to them what their purposes of their life. So even if they are young, and his body, Lord, and being able to completely heal him, Lord Jesus, also, Lord, and Lord, since revive him and completely heal him and bring him back once again for your ministry, for your call's sake, we pray. Thank you for all those requests that have gone on, Lord. Now, also, Lord, thank you, Jesus, for being, Lord Jesus, with the network once again, Lord. We entrust it totally into your hands for all that has been said and done, Lord, and for the word that has been going on, challenging our hearts, Lord Jesus, for our lips, Lord Jesus, if we exalt you and we praise you and we lift your name up and live for you, Lord, and not be, Lord Jesus, going into the enemy's way of him coming with the negative words out of our tongue, Lord. Lord, we will, Lord Jesus, to see the glory of God working in our lives and our hearts, Lord, to be obedient, and then we will see the Lord Jesus, the good of the land, and even if our soul prospers, you said we will prosper, Lord. That is only coming through the obedience of Christ in our lives. Therefore, let your word come forth, Lord. Live abundantly and in and through us, Lord, in truth, Lord Jesus, and in spirit, I pray, O God. So I thank you for that, Lord. And Lord, I pray, Lord Jesus, even as the network is coming to an end, Lord Jesus, what has been said and done, Lord Jesus, not only, Lord Jesus, going into the hearers, Lord, but they will bring forth much fruit in their lives, O God, and blessing them accordingly, I pray. And we thank you for all that have joined, Lord, all the handmaidens of the Lord, all the Brother Mahendran, who has been hosting today, Lord, and our Brother Leslie, who has been doing the recording, and also whatever that has been going on with Sister Rita, that had been playing a role in it too, Lord. We give them all into your hands, Lord, even as your blessing, Lord, rests upon all of us, I pray in Jesus' name. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajani Arangaramani. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராயம் அபிஷேகத்தை தேவன் ஆவியானவர் வழி நடத்தி கொண்டு வரும்பொழுது இடையிலே ஒரு பிசாசு ஒரு வந்து அதை தடை செய்ய பார்த்துருக்க அந்த தடையை நீக்கிவிட்ட பாருங்கள். அந்த நிகழ்ச்சியை தேவனுக்கு மகிமையா நடத்தும் பொழுது பிசாசு கூட அந்த நெற்றுக்குள்ளே வந்து அநேக காரியங்களை செய்யும். அப்படி இருந்தும் ஆவியானவர் அந்த தடையை நீக்கி விட்டாங்க. சத்தத்தை கேட்டிருப்பீர்கள், அது சத்துரு கொண்டு வந்த சத்தம்.
0: சிஸ்டர் டாலி கூட இன்றைக்கு வந்து நின்றிருக்கிறா ப்ரே பண்ணுறதுக்கு, ஆனால் அவக்கு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி நடந்திருக்கிறது என்றால் அவக்கு அமைய முடியாமல் இருந்தது. தேங்க்யூ லார்ட் ஃபார் ஹர் ஆல்சோ அண்ட் வி பிளஸ் அ லார்ட் ஃபார் ஹர் டெடிக்கேஷன் மண்டே டு சண்டே லார்ட், டெடிக்கேட்டட் ஹார்ட் அண்ட் லைஃப் லார்ட், அண்ட் பி வித் ஹர் அண்ட் கைடர் அண்ட் ஹெல்ப் ஹர் டு லார்ட் ஃபார் ஹர் டெடிக்கேஷன் அண்ட் ஹர் சர்வீஸ். தேங்க்யூ ஃபார் ஹர் லைஃப் அண்ட் ஹர் மினிஸ்ட்ரி இன் ஜீசஸ் நேம். ஆமென்.
1: இதுவரை நேரம் வழிநடத்த உண்மையிலே மிகவும் ஆசுவமாக இன்றைய நாளே தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், சோஷித்த பிள்ளைகள், பாடிய பாடலை பிள்ளைகள், தேவ செய்தியை கொடுத்த சகோதரி, அது மட்டுமல்ல இந்த கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள், இன்று புதிதாக வந்து கலந்து கொண்ட பிள்ளைகள் அனைவரையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளைய தினத்திலும் இதே நேரத்தில் சங்கம வானொலி துதி ஆராதனை அபிஷேக செய்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடவும். ஞாயிற்றுக்கிழமையில் கலந்து கொண்டு நாமத்தை வகைப்படுத்துங்கள். நாங்கள் இப்போது எல்லோரும் சேர்ந்து ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. தயவு எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. மீதுல மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே, எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். God bless you all.
0: God bless you, Brother Mahendram, Brother Leslie. God bless you, Sister Rita. God bless you all. Thank you for joining. Amen. God bless you all.
2: God bless you all.
3: God bless you. God bless you, Aya. God bless you, Dolly Sister, Ranjani Sister. God bless you.
0: God bless you, Sister Subha. God bless you.
4: ஆமீன், ஆமீன். அருமையான செய்தி கூட ஒளியர் சகோதரி எஸ்தர் ரூபி பிரபு அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. அவருடைய ஜபத்தேவையை கத்தர் நிச்சயமாக சந்திப்பாராக. அடுத்ததாக பாஸ்டர் ஞான பிரகாசத்துக்காக ஜெபித்தோம். அடுத்ததாக யாருக்கு ஜெபித்தோம்? பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்களுக்காகவும் ஜெபித்தோம். கத்தர் தாமே அவர்களும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே அவர்களை ஒப்புவிப்போம். இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்திய மண்ணிலிருந்து, இலங்கை மண்ணிலிருந்து, அதே வேளையிலே நோர்வே தேசத்திலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, கனடாவிலிருந்து அதிகால வேலை துவக்கம் இதுவரை வேறும் நடத்தி வழிநடத்துகிறீர்கள். ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக ஆசீர்வாதமான ஆராதனை, அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தினார்கள். தொகுத்து வழங்கிய சகோதர மாயந்தன்னையா, இணைய முடியாத சகோதரி டாலி, உங்களுடைய ஃபோனை இனியாதல் செட் பண்ணுங்கள், அந்த வகையிலே இணைய முடியும். நீங்கள் மைக்கு ஆன் பண்ணியிருந்தால், சைலன்ஸாக இருந்தால் நீங்கள் இணைய முடியும். அந்த வகையிலே ரெண்டையும் கவனித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், சாத்தான் ரெண்டு தரம் அந்த அதில் வந்தான். நல்ல வழியாக நான் ஸ்பீக்கரில் போட்டிருந்தபடியால் அவன் கேலரியிலே வந்திருந்தபடியால் நீங்கள் பார்க்க முடியவில்லை நினைக்கிறேன். உடனடியாக அவனை அனுப்பிவிட்டேன், தடை செய்திருக்கிறேன். இப்படியாக நல்ல காரியங்கள் நடக்கும்போது சாத்தான் இப்படியாக ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்து தான் என்னுடைய சங்கமும் வெப்சைட்டை முடக்கிவிட்டார்கள். அதனாலே நாங்கள் மிகவும் மிகவும் அவதானமாக இருந்து காத்து கொண்டிருக்கிறோம். இப்படி சாத்தான் வருகின்ற பொழுது துரத்துவதற்கு கத்திற்கு நன்றி செலுத்துவோம். அந்த காரியத்திலே அவர் உள்ளுக்கு வர முடியவில்லை, வெளியிலே நின்று விட்டார். அவரை ரிமூவ் பண்ணினேன், அவர் இன்னும் ஒன்றில் வந்தார். அப்படியாக தட்டைகளை கொண்டு வருகிற சாசானவனுக்காக நாங்கள் ஜெபித்து கொள்ளுவோம். ஜெபித்த உங்களுக்கும் தேவை செய்தி எடுத்து வந்த சகோதரி எஸ்ஆர் ரூபி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளைய நாளிலே பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் கல்வாரி அன்பு திருச்சபை பாரிஸ் பிரான்சிலிருந்து தேவை செய்தி எடுத்து வருவார். அந்த வேளையில் இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. கத்தடைய காலத்தில் போய்க்கிறோம். திரும்பமாக உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இப்படியாக இணைந்திருக்கிறீர்கள், இணைந்திருந்தீர்கள். கத்தருக்கு ஒளியம் செய்திருக்கிறீர்கள். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள். இலவசமாக கத்தரை கொடுப்போம். கத்தர் வழிநடத்துவாராக. கலெக்சி என்ற ஒரு பேரில் ஒருவர் வந்தார், யார் என்று தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சகோதரி அகல்யா வந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நாளை காலை வழியில் திரும்பமாக சந்திப்போம். சந்தர்ப்ப மைந்தனையா சொல்ல விரும்புகிறீங்களா?
1: இல்லை பிரதர், நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை கத்தர் அழுதும் ஆசிரத தடையிலே கத்தர் நீக்கி போட்டால்தான் கத்தருக்கு சுவாசம்.
4: ஆமேன் ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன் ஆமேன். நாளைய நாளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இணையுங்கள். ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கத்தர் தந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்போம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தை ஆதல், ஒரு வார்த்தை பாடலிலே துதியிலே வார்த்தையிலே ஒரு வார்த்தை ஆதவர்களை தொட வேண்டும். அந்த வேலை கத்தர் வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக்
5: கொண்டு
4: திரும்பமாக நாளைய நாளே காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறு உழைப்பிலே யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டருக்காக செல்லுகின்ற பொழுதும் கத்தர் தாமே அவற்றுக் கூடாக வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் மறு ஒளிபரப்பு கூட கடந்து
5: சங்கமம் @gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com வெப்சைட்
1: www.praiselord. ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும் என்பது அறிய தருகிறோம். இப்பொழுது துதி ஆராதனை பாடலை கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.
6: ஆமேன் ஆமேன். நன்றி ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய கரம் தானே கூட இந்த நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்களே ஒப்பு கொடுக்கிறேன். அடியனை மரத்தினை வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவோட நல்ல பிதாவே, ஆமேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: சாமுவேல் ஏழாம் அதிகாரம்.
1: அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலையாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர்

பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையில இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் 1 சாமுவேல் 8 அதிகாரம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாயிருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலினிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள், நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான், 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களையும் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான், உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான், உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான், உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான், உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான், உங்கள் ஆடுகளில் 1/10 எடுத்துக் கொள்வான், நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள், நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றார். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்

0: புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர்
1: ஏசாயா 52 அதிகாரம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலர பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதை நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும், இவ்வளவு அந்த கேடு அடைந்த படியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள்.
0: வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போலிருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி, தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு
2: நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66 8 வசனம் வாசிக்கலாமா? ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய என்ன செய்யணுமா? தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கிற சத்தத்தை மத்தவங்க கேட்கும்படி செய்யுங்கிறாங்க. தேவனை எப்பெல்லாம் ஸ்தோத்தரிக்கலாம்? எதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கணும்? வேதம் சொல்லுகிற ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்ப ஸ்தோத்திர பலியிடும் பொழுது, ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம்? கிடைத்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம், கிடைக்க போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ரெண்டுக்குமே, அதாவது நடந்தது இனி நடக்க போறது, ரெண்டுத்துக்குமே என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் பண்ணலாம் இல்லையா? அப்ப இன்றைக்கு இங்க வேதம் சொல்லுகிறது, ஜனங்களே எல்லாம் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தேவனை ஸ்தோத்தரித்து. ஆமே, நம்ம நித்தனத்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் இல்லையா? ஸ்தோத்தரித்து துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணணும், மத்தவங்களை கேட்க பண்ணணும். இப்ப துதிக்கிற சத்தம் கேக்குதா? உங்க வீட்டுல நீங்க பாடுற சத்தம் மத்த வீட்டுல கேக்குதா? நீங்க துதிக்கிற சத்தம் மத்தவங்களுக்கு கேக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப துதிக்கிற சத்தத்தை எல்லா இடங்களிலும் கேட்க பண்ணுங்க. இதை ஏன் செய்யணும்? இதை நம்ம செய்யறதுனால என்ன நடக்க போகுது இல்ல என்ன நடந்திருக்கிறது? மேல் வசனம் வாசிக்கலாமா? அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றுக்கு அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமா இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக நாட்கள்ல செய்யலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். ஏன் நீங்க ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னா, அவர் தான் இன்றைக்கு அரசாண்டு கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டுல ஒரு சிஎம், இந்தியாவில ஒரு பிஎம், அதாவது பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இவங்கதான் நம்மளை அரசாள்றாங்க. இல்லை இல்லை இல்லை இல்லை, அவங்களே அரசாள்ற ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன். அவர் கொடுக்காட்டா அவங்களுக்கு அந்த அரசாங்க பதவி கிடைக்காது, அவங்களுக்கு அந்த ஆளுமை தன்மை கிடைக்காது. அப்ப யாரா இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன வேணும், அரசாளுகிற அந்த வல்லமைய, அந்த தகுதிய கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம யார் அரசாளுகிறாரா, அவர் தான் அரசாளுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு அவர் தான் ராஜா. நீங்க நீங்க யாருக்கு இருந்தால் இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவருக்கு இருந்தால் டிராவல் பண்றீங்க. நீங்க நீங்க யாரும் ஒரு அதிபதி கீழே டிராவல் பண்ணல. இயேசு ராஜாவுடைய சட்ட திட்டங்களுக்குள்ளாங்க, நியாய பிரமாணங்களுக்குள்ளாக, அன்பின் பிரமாணங்களுக்குள்ளாக நீங்க டிராவல் பண்றீங்க. அவர் உங்களை அரசாண்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். அதனால அவருடைய கண்கள் யாரெல்லாம் நோக்கமா இருக்கா, ஜாதிகள் மேல நோக்கமா இருக்கு. ஜாதிகள்லாம் ஜனங்கள் தான் இல்லையே, ஏழு ஜாதிகள் தான் வேதத்தின் பிரகாரம் இல்ல, அந்த ஜாதிகள் மேல, அது அந்த ஏழு ஜாதிகள் தான் இந்த உலகம் முழுசும் பரம்பி கிடக்குறாங்க. அத அந்த ஜாதிகள் மேல என்ன பண்றாரா, நோக்கமா இருக்கிறது. ஏன் அப்படி நோக்கமா இருக்கிறாரு, அவர் தான் ஆளுகை செய்கிறார். அப்ப அவர் என்னதான் செய்வாரு, கவனிச்சுட்டே இருப்பார். யார் யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கறது கவனம் அவருக்கு பயங்கரமா இருக்கும். அப்ப உங்களை கவனிக்காம இருப்பாரா, நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை கவனிக்கிற ஒரு ராஜா உங்களுக்கு இருக்கிறார். ஆமீன். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நீங்க பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்க அவர் இருப்பாரு, நீங்க வானத்துக்கு ஏறி போனாலும் அங்க இருப்பாரு, நீங்க இருளில் உட்கார்ந்தாலும் உங்களை சுற்றிலும் அவர் கண்கள் இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்படி ஒரு ராஜாவை நீங்க பெற்றிருப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரீங்களா. ஆமேன். என்ன நேரமும் காண்கிற ஒரு ராஜா எனக்கு இருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரம். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ராஜா எனக்கு இருக்கிற ஸ்தோத்திரம். நான் தடுமாறும் பொழுதுலாம் என்னை தாங்குற ராஜா எனக்கு இருக்கிற ஸ்தோத்திரம். அதுக்குதான் ஸ்தோத்திரம் பண்ணணுங்க, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்லுகிறது வேதம், அந்த ஏழாவது வசனத்துல, துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஒருவேளை உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், அவங்க என்ன செய்வாங்க, அவங்க உயர்த்து போக மாட்டாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது, அவங்க அதை உணர்வு வரைக்கும் உயர மாட்டாங்க. உணர்வுள்ள ஆவி அவங்க கிட்ட வேலை செய்யணும் இல்ல, அதுவரை அவங்க உயர போறது இல்ல. உணர்ந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பிட்டாங்கன்னா தேவ பிள்ளையா மாறிடுவாங்க. இதுக்காக நீங்க துதி செலுத்துங்க. அல்லேலூயா. உங்களை ஒடுக்கினவர்களே, உங்களை உங்களை அவமானப்படுத்தினவர்களே கர்த்தர் சந்திச்சிட்டாரு. அதுக்காக என்ன செய்யுங்க, துதி செலுத்தி பாட்டு பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காய் கொடான கொடி சோத்திர. அந்த வார்த்தை நிமித்தம் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.
3: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 4:17. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை, ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வாசல்களை திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தேடல்களோடு தினமும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஒரு சில சமாதானத்திற்காய், அன்பிற்காய், ஒரு சில நன்மைகளுக்காய், ஆசிர்வாதங்களுக்காய், வேறு சிலரோ சுகத்திற்காய், ஜீவனுக்காய், மற்றும் பற்றாக்குறைகள், நிறைவடையாத காரியங்கள், தேவைகள் என்று தேடல்களும் அதிகம், ஓட்டங்களும் அதிகம். ஆனால் இவைகளில் எல்லாவற்றிலும் மனித குலம் மறந்து போன ஒன்று, தேவ சித்தத்தையும் தேவன் தனக்கென்று ஆயத்தப்படுத்தியவைகளையும் காண முடியாமல் போனதுதான். இதனால் இழப்புகளை, தோல்விகளை, சமாதானத்தை, ஆசிர்வாதங்களை, நன்மைகளை இழந்து விடுகின்றனர். காரணம், விசுவாசமும் நம்பிக்கையும் ஓடுகிற ஓட்டத்தின் மீது, தேடுகிற தேடல்களின் மீதுமே உள்ளது. சங்கீதக்காரன் தாவீது 116 சங்கீதத்தில் மிக அழகாக பேசுகிறான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்கிறான். ஆகவே விசுவாசம் என்பது வாயினால் அறிக்கை பண்ண வேண்டியது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனை நோக்கி பாருங்கள், தேவனின் வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள் என்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு என்று இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், முதலாவதாக லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்ப்போமானால், அவர்கள் தங்கள் குல தொழிலாகிய மீன்பிடித்தலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றும், வழக்கம் போல மீன் பிடிக்க சென்றவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாமல் மிகவும் வேதனைகளோடு வருங்காலத்தை குறித்த கவலையோடு தேவைகளை எப்படி சந்திப்பது என்ற மனபாரத்தோடு வெறும் வலைகளை தோல்வியின் சாயலோடு அலசிக் கொண்டிருந்த வேளையில் இயேசு அவர்களை சந்திக்கிறார். தம் பிள்ளைகளுக்கு தெரியாதவைகளை, காண முடியாத ஆசீர்வாதங்களை அடையாளப்படுத்துகின்றார். ஆழத்தில் போடுங்கள் என்கிறார். அப்படியே வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆழத்தில் வலையை போட்டார்கள். திரளான மீன்களை வலை கிழியத்தக்க பிடித்தனர், பிரமிப்பு அடைந்தனர் என்று வாசித்தருகின்றோம். இங்கு சீமோன் பேதுருவிற்கு குல தொழிலாக மீன் பிடித்தல் இருப்பதால் நிச்சயமாக சிறு வயதிலிருந்தே கடலின் ஆழங்கள், நீரோட்டங்கள், மீன்களின் குடியிருப்பு, அவைகள் எங்கும் எங்கு கிடைக்கும் என்று தனக்கு நன்கு அறிந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அவர்களும் அதே ஆழத்தில் தான் முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் தங்களின் சுயத்தின்படி, அவிவிசுவாசத்தின்படி, பிறகு அவர்களின் முயற்சியானது இயேசுவின் சித்தத்தின்படியும் வார்த்தையை விசுவாசித்தும் செயல்பட்டபடியினால் வெற்றி பெற்றனர். அவர்கள் சொல்லும் பொழுது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்பதை பார்க்கின்றோம். நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை அவரின் வார்த்தையின்படி விசுவாசித்தும் சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தும் காத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை கண்டுகொள்வோம், பெற்றுக்கொள்வோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட வெறுமையாய் பிரயாசங்கள் எல்லாம் வீணாத என்றும் மன விரக்தியும் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறோமே என்று இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை தேடி இயேசு வருகிறார். உங்களின் சூழ்நிலைகளின் நடுவில் தம் அதிகாரம் உள்ள வார்த்தையினால் கட்டளை கொடுக்கிறார். இதுவரையில் பெற்றுக் கொள்ளாதவைகள், அடைக்கப்பட்டவைகள், வெறுமையானவைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கின்றார். உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளை, இதுவரையில் காண முடியாதவைகளை இன்றைக்கு காணும்படி செய்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
4: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் குறைவுகளை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிரியமானவர்களே, கர்த்தர் நிறைவானவர். அதே போல அவருடைய பிள்ளைகளும் எல்லா விதத்திலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கானாவூர் கல்யாண எப்போது திராட்சரசம் குறைந்ததோ, எப்போது திராட்சரசம் இல்லாமல் குடங்கள் வெறுமையாயினவோ, அப்போதே அந்த வெறும் குடங்கள் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்டன. திராட்சை ரசத்துக்கு பதிலாக வேறு திராட்சை ரசம் வார்க்கப்படவில்லை, பதிலாக தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. சீசர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவினால் அற்புதம் நிகழ்ந்தது. அற்புதங்களை கண்டதினால் தான் சீசர்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் அதிலும் பார்க்க காணாமல் விசுவாசிப்பவர்கள் சீசர்களை காட்டிலும் அதிக பாக்கியம் உள்ளவர்கள். இங்கே 6 கச்சாடிகள் சில ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை காண்பிக்கின்றன. முதலாவது அழைப்பு, இரண்டாவது திராட்சை ரசம் அதாவது பரிசுத்த ஆவி, மூன்றாவது தேவனுடைய நேரம், நான்காவது கீழ்ப்படிவு, அவர் சொல்லுகிறபடி செய்தல், ஐந்தாவது வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படுதல், ஆறாவது அற்புதம் நிகழுதல். ஆம் எமது அழைப்பை அனுதினமும் புதுப்பித்து புது ரசமாகிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய நேரத்துக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்து உலக வாரங்களும் கவலைகளும் இல்லாமல் எம்மை வெறுமையாக்கி தேவனுடைய வார்த்தையால் எம்மை நிரப்பி தேவன் எம்மில் அற்புதங்களை செய்ய எம்மை ஒப்பு கொடுத்ததால் அந்த வெறும் கச்சாடிகளை இயேசு நீரால் நிரப்பியது போல் வறுமையான எங்கள் உள்ளமாகிய பாத்திரங்களை தேவன் ஆசீர்வாதங்களால் நிரப்பி அற்புதத்தின் மேல் அற்புதம் நிகழ செய்வார். பிரியமானவர்களே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. உங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.

ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஆதிகாமம் 28:15 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி கொண்டு வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி அந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, I will not leave you until I have done what I have spoken to you. Book of Genesis chapter 28 verse number 15. கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்பதை இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து மறுபடியுமா உன்னிடத்திற்கு நான் நீ சேர வேண்டிய இடத்திற்கு எந்த இடத்திலே இருக்க வேண்டுமோ எந்த இடத்திலே நீ வர வேண்டுமோ அந்த இடத்துக்கு உன்னை திரும்பி கொண்டு வருவேன் என்று சொல்லுறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யவும் உன்னை கைவிடுவது செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுவார், ஆனால் அதை செய்து முடிக்க மாட்டார். இதுதான் நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு நமக்கும் இருக்கிற அங்கே ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவன் தன்னுடைய சகோதரனுக்கு செய்த ஒரு துரோகத்தின் நிமித்தம் நாட்களை பாருங்கள், அவன் புறப்பட்டு போகிறான் என்று சொல்லி எங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால அவருடைய தாயார் அனுப்பின வேளையிலே அவன் அப்படியே புறப்பட்டு போகிற வேளையிலே அங்கே வனாந்திரத்திலே பாருங்கள், அவன் இந்த நாட்களை நடந்து செல்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை இந்த நாட்களிலே காணுகிறான். தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தையும் அவனுடைய காரியங்களையும் குறித்து அந்த இடத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த தரிசனத்தின் மூலமா இந்த நாட்களிலே தேவன் பேசுகிறார். எப்படி என்றால், நான் உனக்கு சொன்னதை செய்ய முடியும். அப்படியானால் அந்த வார்த்தை, அவரோடு பேசின வார்த்தையினுடைய தரிசனத்தை தேவன் அவருக்கு செய்து முடித்தது மட்டுமல்ல, அவரை அங்கே இரு பரிவாரங்களோடும் அடுத்த நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்வது மறுபடியுமாய் அவருடைய தேசத்துக்கு அங்கே கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற வருமான கர்த்தருள்ள, இதுதான் கர்த்தர், அவர் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தேவன் தான் அவர் என்று சொல்லி, எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபோர் எவர். அப்படியானால் அன்பான கர்த்தருடையவர்களே, அந்த ஜீவன் உள்ள தெய்வத்தை நாங்கள் இன்றைக்கு தெய்வமாக கொண்டிருந்தால், அவரை சொந்த இரட்சகராக இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்திருந்தால், அவரோடு நாங்கள் உண்மையாக இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே அவரோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை ஆராதித்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரோடு நம்பிக்கை வைப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை குறித்து உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், என்ன எப்படியா உங்களோடு பேசினார், என்னத்தை உங்களுக்கு சொன்னார் என்பதை தயவு செய்த நாட்களை நீங்கள் திரும்ப நினைவுபடுத்தி பாருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் இந்த நாட்களிலே அங்கே பொய் சொல்லாது என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் இப்படியாக தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தரிசனத்தை கொடுப்பாரா இருந்தால், அவர் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தேவனாக இருப்பார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடையவர்களே. யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தார், அந்த தரிசனம் நாட்களிலே யோசேப்பை விட்டு நீங்கவில்லை. சிறைச்சாலையில் இருந்தாலும், குழியிலே போடப்பட்டாலும், அடிமையாக அந்த தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாலும், தரிசனம் தரிசனம் தான் அருமையான கர்த்தருடையவர்களே. கனவுகளை நிறைவேற்றுகிறவர் அவர், தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர் அவர், வாக்குத்தத்தை அங்கே நாட்களில் செய்து முடிக்கிறவர் அவர் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரே வார்த்தையாக இருக்கிறபடியினால் அந்த வார்த்தையின்படி தான் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். அதனாலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்டு திரும்புகிற வேளையில் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 26ஆம் தேதி, 6ஆம் மாதம், 26ஆம் தேதி, ஜூன் மாதம், 26ஆம் தேதி, ஜூன் மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:32, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என எந்தெந்த நாளிலிருந்து நின்று ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் என்று அந்த வசனம் முடிகிறது. ஏசாயா 30:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 5:6, ஏசாயா 51, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்தும் வெளிப்படுத்தல், 12வது 13வது அதிகாரங்கள் என்று நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே அத்தோடு இன்றைய நாளுக்கான வாக்கு தத்துவங்களை, ஜீவ வார்த்தைகளை, நற்சிந்தனைகளை, ஜீவ மன்னாவை தேவனுடன் ஒரு நிமிடம் இன்றைக்காக ஊழியர்கள் அனுப்பி தருகிறார்கள். அவற்றை அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு எங்களுடன் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே அதிகால வேளையிலே சௌரி டாலி அவர்கள் அல்பர்ட் அக்கண்டாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவர்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் ஓட்டமா வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ்.
1: பிரைஸ் ஓட்டமா. உங்களோட வார்த்தையை போல இன்னொரு வார்த்தைகளுக்கு மனம் பொருந்தி அவரை சேவித்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று. கொஞ்ச நேரம் தானே ஐயா, என்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாரும் வேறி நம்முடைய காலமே நான் கொஞ்ச நேரம் இருந்து கொஞ்சம் ஆராதிக்கிறேன் ஐயா.
0: ஓகே.
1: சூத்திரம் சூத்திரம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்,

அங்கே அப்போஸ்தலர் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் மத்தியிலே தேவ கிருபை அதிகமாயிருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. அப்படினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். ஹாலேலூயா. ஒரு நாள்லே எத்தனை தடவை நாங்க சொல்ல முடியுமோ? ஹாலேலூயா. நெருக்கங்கள் மத்தியிலே, குழப்பங்கள் மத்தியிலே, போன்ற விளையிலே என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். யோபு அப்படித்தான் சொல்றார். ஹாலேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹாலேலூயா. அப்படினால் இது தெரிந்த பாடல் தான், நாங்களும் சேர்ந்து பாடுவோம். நேற்றைய நாளிலும் பார்த்தோம், கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் அங்கே கிருபை பெருகும் என்று. ஹாலேலூயா. நாங்க ஸ்தோத்திரம் செலுத்த ஸ்தோத்திரம் செலுத்த ஸ்தோத்திரம் செலுத்த தேவனுடைய கிருபை அதிகமாய் பெறுகிறது. ஹாலேலூயா. ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆரா

ஹல்லேலூயா. ஆண்டவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் பெறப்போரும் ஆகிய ராஜாவே உமை ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மரித்து போன தெய்வத்தை ஆண்டவரே தேவனை ஆராதனை செலுத்தவில்லை அப்பா. ஆண்டவரே, தேவனை கேட்கின்ற காதையும் ஆண்டவரே தேவனை ரட்சிக்கின்ற கரங்களே முடிய எங்கள் நல்ல ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ராஜா தேவனே, அப்பா பிதாவே, தகப்பனே, உடைய பிள்ளைகள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் உயிர்ப்பிக்கிறது தேவனையா ராஜா. வனாந்திர வழிகளில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளில் தண்ணீர் தடாகத்தையும் உண்டாக்குகிற தேவனையா ராஜா. ஆண்டவரே, மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின தெய்வம், மரித்து போன நாயினூர் ஆண்டவரே விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பின தேவனையா ராஜா. என் தகப்பனாய கர்த்தாவே, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அதை நான் செய்வேன் சொன்ன தேவனே ராஜாமுக்கு சூத்திரம் ஐயா. தகப்பனே, உயிரோடு இருக்கிற ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே இந்த கால வேளையில் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே தேவனே நீர் எழுந்தருளி, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது, அக்கினியை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரே தைரியம் கொடுத்து பலன் கொடுத்து ஆண்டவர்களை வழி நடத்த வேண்டும் ஆச்சரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்களும் சொந்தேவனே. அப்பா பிதாவே, உமக்கு சாட்சிகளாக இருக்க, உமக்கு மகிமையாயிருக்க ஆண்டவரே எங்கள் மேல் கிருப பாராட்டும் படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்கு சூத்திரமைய ராஜா, ஹாலிலூயா ஹாலிலூயா, சூத்திரமைய ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தெய்வம் அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தெய்வம் அப்பா ராஜா. ஹாலிலூயா, நீரே என் தஞ்சம்,

ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஐயா. ஆண்டவரே வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா, தம்முடையவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஹாலேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா தாவீது சொல்லுகிறார் ஐயா, என் விரத ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே ராஜா, என் விரல்களை நான் நம்பேன், ரதங்களை நம்பேன். ஹாலேலூயா, என் வில்லை நான் நம்பேன். ஹாலேலூயா, உம்மே நான் நம்பி இருக்கிறேன் சொல்லி சொன்னார். ஹாலேலூயா, தம்முடைய பலத்திலே தாவீது இருக்கவில்லை அப்பா ராஜா. தகப்பனே, உம்மையே நம்பி இருந்த தாவீதை நீர் உயர்த்தின தகப்பனப்பா. எங்கள் எல்லாவற்றிலும் உம்மை ஆண்டவரே தேடுகிறோம், நேசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, உம்மை தேடுகின்ற வேளையிலே நீர் தென்படுவீரன் சொல்லப்படுகிறது ஐயா. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னவரே ஐயா ராஜா. ஆண்டவரே முக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. எங்கள் எல்லாவற்றிலும் உம்மை நேசிக்கிறோம் ஐயா. ஓ ஹாலேலூயா, என்னாவியானவரே நடத்தும் ஐயா. ஹாலேலூயா, என்னாவியானவரே நடத்தும். என் உயிரான உயிரான உயிரான இயேசு, என் உயிர்

அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே வருத்தங்களோடு வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குணமாக்க ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த வேளையில விளங்குறபடியால் உமக்கு சோத்திரமையாய் நாவியானவரே உம்மிடத்தில் வந்தவர்களை நீர் புறம்பே தள்ளுகிறது இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே எழுதப்பட்ட வார்த்தைகளை இந்த வேளையிலே ஆண்டவரே எங்கள் வாயினால் நாங்கள் உச்சரிக்கிறோம் தகப்பனே. என் தகப்பனே உமக்கு சோத்திரமையா ராஜா. ஹாலேலூயா. என் வார்த்தைகளை அனுப்பிய காரியமாகும்படி வாய்க்கும் அது வெறுமனே திரும்புவதில்லை என்று சொன்னீரையா ராஜா. ஆண்டவரே காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொன்னீரையா ராஜா. பாலான ஸ்தலங்கள் பயிர் நிலமாக மாற்றப்படும் என்று சொன்னீரே அப்பா ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பன் இயேசு உம்முடைய பிள்ளைகளுக்காக சாபமாகி நியாயப்பிரமானது சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டீர்கள். ஆண்டவரே கலாத்தியர் 3:13 சொல்லப்படுகிறது அப்பா ராஜா. அன்று என் கிறிஸ்துவை மறைந்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய நல்ல ஆவியானவர் ஆண்டவரே தகப்பனே ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய சரீரங்களை நீர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறபடியால் உமக்கு சூத்திரமையா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் வியாதிகள் ஆண்டவரே வலிகள் இயேசுவின் நாமத்தின இந்த வேளையில் இப்பொழுதே அற்று போகிறதப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. குணமாக்கும் தழும்புகள் கொண்டவரே கோடானு கோடி சூத்திரம் பலமாக்கும் வார்த்தைகள் தந்தவரே வாழ்நாளெல்லாம் சூத்திரம்

0: ஆவியானவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தும் ஐயா ராஜா. இந்த அண்ணிலும் ஆண்டவர் வேதனைகளிலே துன்பங்களிலே நெருக்கங்களிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சவுனுடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு திருச்சபைகளும் பலகி பெருக்கமாக்க வேணுமா செபிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் எதிர்கால சந்ததிக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாய் தகப்பனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க நீர் கிருப பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கிருப உள்ள கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை வீடுகளில் இருக்க விடாதேமா பாராஜா. தடைகளை நீக்கி ஐயா அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படி என் ஆவியானவரை உதவி செய்யும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஐயா முறுமுறுக்கிறவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், ஆனாலும் கூட எங்கள் நல்ல ஆவியானவர் மிக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு வழிகாட்டினீரே அப்பா ராஜா. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளும் மக்கு ஆண்டவரை கீழ்ப்படியாதவர்களா இருந்தாலும் கூட ஆண்டவரே, தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாதவர்களா இருந்தாலும் கூட ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஒரு சந்ததி சேவிக்கும் அது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும் தகப்பனே. தாய் தப்பனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரே உடைய சமூகத்திலே வளர்க்க கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசங்களிலே ஐயா ஒரு சந்ததி ஆண்டவரே உண்மை சேவித்ததப்பா. இன்று வரைக்கும் ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே சந்ததியின் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் உடைய தயை இருந்து நடத்துகிறதப்பா ராஜா. ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல் விளக்க போல் இருந்தார்கள் ஐயா. அவருடைய வெளிச்சத்திலே நாங்களும் ஆண்டவரை கழிவூறுகிறோம் தகப்பினே. அப்பா அந்த ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் மேல் இருக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. எங்கள் சந்ததி இந்த தேசத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. நாங்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் எங்கள் பிள்ளைகள் எங்கள் ஆண்டவரே குடும்பங்கள் எங்கள் சந்ததிகளே ஆண்டவரே கீர்த்தியும் போல்ச்சியுமா வைக்கிறீர் என்பதை அறிக்கையிடுகிறோம் ஐயா. இருளின் ராஜ்யத்தின் எங்கள் சந்ததிகளை விடுதலையாக்கி அன்பிங்குமான ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே தேவனே. நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எங்கள் சந்ததிகளுக்கு வாழ்வு கொடுக்கவும் அவர்கள் பரிபூர்ணமடையும் அந்த கர்த்தரப்பா ராஜா. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிற தேவனையா ராஜா. ஆண்டவரே இருளில் இருக்கிறவைகளை நீர் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவனையா ராஜா. அந்தரங்கத்திலே பார்க்கிற தகப்பன் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே நம்முடைய கரந்திலங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன். பிளஸ் யூ பிளஸ் யூ.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தர்தாமே எங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புகிறோம். குடும்பமாக இணைந்த பொழுதும் கத்தடைய கரம் கூட இந்த வழிநடத்துவதாக. சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தடை சித்தமாக திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். கத்தடைய கரத்திலே ஒப்புகிறோம். காட் பிளஸ் அம்மா. ஆமீன் இணைந்து காலவேளையிலே அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறோம். ஊழியர்கள் இணைத்து வழி நடத்துவாராக. கத்தடி கரத்தில் போயிருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கத்தடி ஆசீர்வதிக்கும் கரம் அவர்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்று 26ஆம் தேதி, 6ஆம் மாதம், 26ஆம் தேதி, ஜூன் மாதம், 26ஆம் தேதி, ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து கத்திரண்டை யுவங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கத்திரதாமே ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. தங்கு தடை எண்ணிய கத்திர உதவி செய்வாராக. கத்திரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்கான வசனம் சாமுவேல் 5:6 மன்னிக்க வேண்டும். இன்றைய நாளுக்கான 365 நாளில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் 1 Samuel 5:6, 51 பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்தும் வெளிப்படுத்தல் 12-13 வெற்றினங்கள் நேற்றினர்களை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நச்சிந்தனை, வாக்கு தத்தம், அதோடு தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் ஆமேன் என்று அந்த வசனம் முடிகிறது. ஏசாயா 30:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக இணைந்திருக்கிற ஊழியரை பார்ப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஆயிரினர்கள் இணைந்திருந்தார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். 8 ஷாப்பாக அவர்கள் வருவார்கள். அந்த வகையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி ஜெனட் இணைந்திருக்கிறார். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற அந்த ஊழியங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். இதே வேளையிலே ஆரம்பமாகிறது. அந்த வகையில் இணையுங்கள். பலர் இணைகிறீர்கள். இணையாதவர்களையும் இணைத்து நீங்கள் வழி நடத்துங்கள். ஒரு காரியம் செலவழிக்கிறேன். ஆமாம், நேற்றைய நாளிலே இரவு வேளையிலே சௌரி சுபா இளங்கோ ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியை நான் வேலையிலிருந்து அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர முதல் 175 பேர் பார்த்துருக்கிறார்கள் அந்த செய்தி. என்ன செய்தி? உங்களை கர்த்தர் ரட்சித்து வழி நடத்தி வருகிறார். அது அந்த சந்தோஷத்தோடு மட்டுமில்லாமல் அடுத்த படியிலே நீங்கள் கால் வைக்க வேண்டும். அடுத்த காரியங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் அதற்கான உந்து பலனை தந்து வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். ஒரே இடத்திலே தூங்கி நிற்காமல் ஓட வழிவிடுவோம். ஆமேன். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் அன்றாசனையும் வரவேற்றுக் கொண்டு சௌதரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டம்மா.
0: பிரைஸ் லோட்டம்மா.
1: ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்து. ஆமென். காட் பிளஸ்.
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்றைய நாளில் நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற நாளா இருக்கிறபடியா அங்கு சங்கீத 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே என்று சொல்லி எழுதி இருக்கிறோம். ஒரு வாலிபனுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது என்று சொன்னார். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நடந்து வருகிற பகுதிகளிலே அல்லது அவனுடைய வழிகளிலே அங்கு பிரச்சனைகள் வருகிறபடியால் அவர்கள் அங்கு தேவனை விட்டு அங்கு பின்வாங்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கு சங்கீதம் 51:5 கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நீரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்றா. பெற்றார் முதலாவது பிள்ளைகளுக்காக அங்கு காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனண்டா பெற்றாருடைய செபம் அங்கு பிள்ளைகளை அங்கு உயர்த்தும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எங்களுடைய அர்ப்பணிப்பு கூட பிள்ளைகளை உயர்த்தும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இந்த அதிகாலையிலே நாங்க காத்திருப்பது எவ்வளவோ மகிமையான காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். என்னுடைய வீட்டுல கூட அநேக நாட்கள் என் பிள்ளைகளின் படிப்பு தடைகள் எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னே, ஆண்டவரே நீர் என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள, நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன் சொன்ன போதுதான் என் பிள்ளைகளுக்கு அதிக உயர்வு வந்தது. அதே போலதான் நாங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு நாங்கள் செய்யும் போது தேவனுக்கு எங்கள் பிள்ளைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவர் வருவார் என்றது நாங்கள் கண்டுகொண்ட உண்மையை சொல்லுகிறேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஞானமாகிய கிறிஸ்துவை நாங்கள் இன்னும் இன்னும் அறிய அறிய எங்கள் பிள்ளைகளின் வாழ்வு உயரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தியானித்து அதில் வருகிற புத்தி என்ன என்று உணர்ந்து தேவனுடைய கிருபை அங்கு தேவனுடைய பெலன் அது கூடிய ஞானம் தெளிந்த புத்தி நல்ல அறிவு இவைகளை நாங்கள் முதலாவது பெற்றார்கள் அறிந்து புரிந்து கொண்டு செயல்படுவோமாய் இருந்தால் எங்களுடைய ஜெபம் பிள்ளைகளை நடத்தும். எங்களுடைய ஜெபம் பிள்ளைகள் வழியிலே விழவிடாது. ஆகவே எங்களிலே பெற்றாரிலும் அநேக பிள்ளைகளை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளின் விவேகம் அங்கு வெளிப்படும். ஆனால் அதுக்குள்ளே அந்த தேவ நீதி இருக்குமானால் அங்க நியாயப்படி செய்ய அவர் நிதானத்தை கொடுப்பார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாளிலே பாருங்கள், சில சில காரியங்கள் எவ்வளவு ஆலயத்துக்குரியவர்களா இருந்தாலும் எவ்வளவோ அரசாங்கத்துட்டே அது இது என்று சொல்லி அங்க எடுக்கிறதை என்னுடைய மகன் சொல்லி கவலைப்படுவார். அம்மா இப்படி எல்லாம் செய்கிறார்களே, எங்களுடைய கிறிஸ்தவ உலகமே எங்கள் தமிழ் இனமே இப்படி செய்கிறது. ஏனென்றால் மாறி மாறி மாறி மாறி அங்கு பணத்தை எடுக்க வேணும், அரசாங்கத்திட்டு எடுக்க வேணும் என்று சொல்லி படுகிற பாடுகள் அதிகமாய் இருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நாங்கள் ஒரு கணம் மாற வேண்டும். அது எந்த பணமா இருந்தாலும், உங்களோட வீட்டு பணமா இருந்தாலும், என் வீட்டு பணமா இருந்தாலும் அது கர்த்தருக்கு சொந்தம் என்றதை நாங்கள் ஒரு உணர வேணும், புரிய வேணும், அறிய வேணும். அப்பொழுதுதான் நாம எல்லாருக்கும் தரித்திரர்களுக்கும் போஷிக்கப்படவும் உண்மையான எங்களுக்குள்ள இருக்கிற அந்த தகுதிகள் தகமைகள் அதை நாங்கள் இழந்து போகிறோம். ஏனென்றால் இதனால் அவர்கள் அங்கு வெறுப்பு கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த காரியங்கள் ஞானமற்று நடக்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இன்றைக்கு இடைவெளி அதிகமாயிருக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகள் வந்து பெற்றாரை பார்க்கும் போது அம்மா இப்படி இருக்கிறா, அம்மா இவ்வளவு உண்மையா இருக்கிறா, அப்பா இவ்வளவு உண்மையா இருக்க, நானும் அப்படி உண்மையாகவே இருக்க வேண்டும். என்னுடைய மகனுடைய வேலைக்காக அவர் இதண்ட போது அவர் ஒரு பெரிய அதிகாரி ஒரு இடத்திலே சந்திக்க நேர்ந்தது. அந்த அதிகாரி கேட்டாராம், உனக்கு என்ன வேலை, உனக்கு விருப்பம் என்று சொல்லி இவர் சொன்னாராம், நான் களவெடுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நான் பொய்யான கணக்குகள் போடக்கூடாது, ஆனா நான் படிச்சது அதுதான் என்று சொன்னும் போது அவருக்கு அந்த அதிகாரி அந்த வேலையை கொடுத்து அவரை உயர்த்தினார். ஏனென்றா அந்த உண்மைத்தன்மைக்காகத்தான் அந்த வேலை அவருக்கு கிடைச்சது. ஆகவே இந்த வாலிபர்களுக்கு நாங்கள் சொல்லி காட்டி இந்த உண்மைத்தன்மை உன்னை எப்பொழுதும் உயர்த்தும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதிலே நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும், துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், துன்மார்க்கமா நாங்க பணம் சேகரிக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் அது காரிருளுக்குள்ளே ஒரு நாள் போய்விடும் என்பதை நாங்க காணக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே இந்த வாலிபர்களுக்கு மத்தியிலும் பெற்றாருக்கு மத்தியிலும் இன்றைக்கு பிரச்சனைகள் அதிகம். பிள்ளைகள் என்ன செய்தார்கள், நாங்க படிச்சு நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். ஆனா பெற்றாருக்கு அனுபவம் இருக்குது, வாழ்க்கையிலே எப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்ற அந்த அனுபவம் இருக்கிறது. இந்த மாற்று கலாச்சாரத்திலே நாங்கள் படுகிற பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் சிலதுகள் உண்டு தான், எல்லா பெற்றாரும் அப்படித்தான். ஆகவே பாஸ்டர் அவர்கள் நீங்கள் இந்த பிள்ளைகளும் கத்தரி அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், இந்த பெற்றாரும் ஒரு உணர்வோடு புரிந்து கொண்டு இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை கத்தர் நிவித்தியாக்க வேணும் என்று சொல்லி நீங்க பாஸ்டர் அவர்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். ஆவியானவரே, இன்று பல மக்கள் பெற்றோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, அவர்கள் தேவனுடைய வசனத்தை தாங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடக்காததின் காரணமாக பெற்றோருக்கும் வாலிபர்களுக்கும் உள்ளே பிளவுகள் ஏற்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய சிறு வயதில் இருந்து அவர்கள் இந்த வசனத்தின்படி வாழாததன் நிமித்தம், பெற்றோர்கள் வசனத்தை அறியாமல் வாழுகின்றதன் நிமித்தம், ஒன்றான மெய்த்தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும் பொழுது ஆண்டவரே அந்த வாலிபர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது யோசேப்பை சிறையில போட்டார்கள். இப்படி பலவிதமான இடங்களில் இருந்தாலும் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அதே போல ஒவ்வொரு வாலிபர்களோடும் அந்த மெய்யான தேவனை அவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளும் பொழுது அந்த வாலிபனோடு தேவன் கூட இருப்பார். அவனுடைய வாழ்க்கை பொல்லாங்கான ஜெயிக்கிற வாழ்க்கை, தேவன் அந்த வாலிபனுக்கு ஞானத்தை புத்தியை அறிவை தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய நீதி, உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் வாலிபர்களுக்கும் நீர் அவர்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். இன்றைய காலத்தில கடைசி காலத்தில மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வாழ்வதன் நிமித்தம் பண ஆசை எல்லா தீமைக்கும் பேராக இருக்கிறது. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றோரும் வாலிபர்களும் தேவனை அறிகிற அறிவை பெற்று அந்த மெய்யான தேவனோடு உறவாடி அந்த தேவனுடைய கட்டளைகளின்படி ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் உம்மை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இப்படியாக வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுப்பீராக. பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பீராக. ஒரு நாள் தேவனுக்கு என்று ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இடப்படுவீராக. ஒவ்வொருவரையும் திருத்திக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் அவர்களோட இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக உமக்கு பிரியமாக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர பெற்றோர்களோடு நல்ல உறவோடு வாழ ஆசீர்வாதமாக வாழ ரீட்டா குடும்பத்தோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கணவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர்களே, அந்த பெற்றோர் பிள்ளைகளோடு அன்பாக தேவனுக்கு பிரியமாக நடந்ததன் நிமித்தம் அந்த பிள்ளைகள் உயர்த்தப்பட்டார்கள். ஆண்டவரே, இப்படியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கேட்கிற விசுவாசிகளும் நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதம் தேவனுக்கு விருப்பமாக வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து தங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை உயர்த்தி கொள்வார்களாக. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தேவனை பற்றிய அறிவு அவசியம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் வாலிபர்களும் உணர்ந்து இந்த இம்மைக்கு பின்பு இன்னும் கொஞ்ச காலத்தில தேவனுடைய வருகையில இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஆயுதத்தோடு ஜெபித்திருந்து அவர் வருகைக்காக காத்திருந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று இன்னைக்கு அவரோடு கூட 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசு கிறிஸ்துவோடு வாழ முடியும். அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இறுதியங்களில உணர்வை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிகன மகிமையை செலுத்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
0: ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கத்தர் உங்களோடும் உங்கள் வாலிப பிள்ளைகள் ஜுவதிகள் அவருடைய வளர்ச்சிகள் பெருக்கங்களை கத்தர் உயர்த்தி நடத்துவாராக. ஆமேன்.
2: ஆமேன். God bless you sister. God bless you everybody.
0: ஆமேன். ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்,
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் தாமே மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால்
3: மாலிய பிள்ளைகள் அங்க இருக்கிற அந்த அறியாமை நீக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவிலே அங்க நிரப்பப்படுவோம். ஏனென்ற அறியாமை என்ற அந்த இருள் அகன்றாதான் அறிவு அவர்களுக்குள்ளே உண்டாகும். ஆகவே நீங்கள் இந்த மாலிய பிள்ளைகளுக்குள்ளே அந்த அறியாமை நீக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களோட திருப்பாதத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா உங்களுடைய அன்பினால் நிரப்புங்க அப்பா. அப்பா நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. இந்த வாலிபர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நானே வாலியும் சாத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய வெள்ளிப்படத்துல உங்களுடைய அன்பை அவர்கள் மேல ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வாலிபர்கள் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவரே உங்களோட திரு ரத்தத்தினால் இவர்களை கழுவி உங்களோட சித்தன்படி உங்களோட சித்தத்தின்படி நடத்துவதற்கு ஆண்டவரே அப்பா, திரு கரத்தினால் நீங்க தாங்கி நடத்துற தகப்பனே மக்கு நன்றி அப்பா, நன்றி. ஆழ்கடையில் இல்லாண்டவரே அசையாய் அசையும் போது ஆண்டவரே, அலைகளினால் அசையும் போது ஆண்டவரே அன்பராக நீங்க தான் அந்த படகில் இருந்தீங்க ஐயா. இப்பொழுது இந்த வாலிபர்களின் படகில் ஆண்டவரே அவர்கள் செல்லும் பாதையில் ஆண்டவரே அவர்கள் தற்கொலையிலும் இல்லாத தேவையில்லாத அசுத்தமான ஆவியலில் ஆண்டவரே மூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களால மட்டுமே இதை விடுதலையாக்க வேண்டும். இரத்தத்தினால் ஜெயம் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின் படி ஆண்டவரே அப்பா நீங்க உங்களுடைய அன்பினால நிரப்புங்க இவர்கள் ஆண்டவரே. உங்களை அறியத்தக்க அறிவையும் உணர்வையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் வழித்தக்கி தப்பி போகாத வண்ணமாக அவர்கள் உங்களை அப்பா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு அன்போடும் அப்பா உங்களுடைய அன்பை செலுத்தி அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா எபினேசரே, எபினேசரே இதுவரையும் வழி நடத்தினீங்க ஆண்டவரே, இனிமேலும் வழி நடத்த வல்லவராயிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஒரு ஆத்மா என்றாலும் அழிவது உங்களோட சித்தம் இல்லை ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துற உங்களுடைய கிருபையினால கொடுத்து இவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய பெற்றோர்களுக்கான வருகிற அவர்கள் அப்பா இவ்வளவு மனம் தளம்பி அப்பா மனம் சோர்ந்து போயிருக்கிற நேரங்கள் ஆண்டவரே உங்களோட அன்பை ஊற்றுங்க. இந்த வாலிபர்கள் ஆண்டவரே போகும் இடமெல்லாம் உங்களோட சமூகத்தை உணரக்கூடியதாக ஆண்டவரே அப்பா அவர்களுடைய உதடுகள் உங்களை துதிக்கத்தக்கதாக அவர்களுடைய வாயிலையும் அப்பா அவர்களை உதடுகளை அப்பா உங்களோட வல்லமையின துதி பாடல் மூலமாக நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு தரிசனத்தை கொடுங்க அப்பா. அப்பா உங்களுடைய தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் உங்கள் சமூகத்தை அறியக்கூடியதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்ன விதமான அசுத்தமான ஆவியல் அவர்கள் அவர்களுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் தான் ஜெயம். மூலமாக எங்களை மீட்டுக் கொண்ட தகப்பனே இப்பொழுதும் எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிற தகப்பனே மக்கு கோடி கோடி கோடி நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அவர்களை வந்து துதி பாடல்களை அப்பா உங்களுக்கென்று பாடி உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு அப்பா விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்களோட சிலுவையை துளர்த்து ஏற்று தூக்கி நடப்பதற்கு ஆண்டவரே உலகத்தை வெறுத்தாண்டவரே உங்களுக்கு நீங்க தான் ஒரே ஒரு தேவன், உங்களை விட வேறு தேவர்கள் இல்லை என்று அறியத்தக்கதாக உங்களோட சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க தயவுள்ள தகப்பனப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே மக்கு நன்றி, நன்றி, நன்றி. இவர்களை ஆண்டவர் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அப்பா ஆல் ஓவர் த வேர்ல்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் மூவிங். உங்களுடைய பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு அனுப்பி அவர்களும் அந்நிய பாஷையில் பேசி நீங்களே ஒரு கத்தர் என்று அறியக்கூடியதாக அவர்கள் லட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ரகசியமாக மறைவில் செய்யற ஊழியத்தை ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க. ஒவ்வொரு கிருகைகளையும் அப்பா நீங்க பாக்குறீர்கள். அவர்கள் ஆண்டவரே இழைப்பாக கலைப்பாக இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூட்டி அவர்களை அன்பலே அப்பால ப்ரொடெக்ஷனை போட்டு ஆண்டவரே அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. துதி பாடல் செய்த இந்த காலன் பாச நியமலோகனு காண்டி வர்ற ஆண்டவரே அவரோட ஊழியத்துல ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அவங்க சபை எழுந்து பிரகாசிப்பதற்கு உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட்டுக்காணி வருகிறேன். அவர்களுடைய காலை நேரம் வந்து ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடம் எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு கற்றிக் கொடுக்கிறதுக்கு கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். வர பாஸ்டர் அன்டன் ராசனாம் அவர்களையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர் யாவரையும் ஆண்டவர் பிரதர்ஸ் யாவரையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களது தேவைகளையும் சந்திக்கும்படியா செய்த ஜெபிக்கிறேன் சிஸ்டர். என்னோட மகளுக்காண்டி வருகிறேன் அப்பா. அந்த மகள் உங்களோட ரத்தத்தினால மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. அவரு அவளோட தேவையில சந்திங்க. எந்த நேரத்திலும் உங்களோட கிருபை கிருபை கிருபை அவங்க கூட இருக்கும்படியாக அந்த தாயை உங்களோட கிருபையினால நிரப்பி வேண்டிய சேவைகளை சந்தித்து அவர்கள் இப்ப போற பாதையில உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாவை உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி மட்டுமே நடப்பதற்கு யாவரையும் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கத்தர் உங்களோட கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவா செய்து முடிப்பாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன்.
0: நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு மனத்தாக்கலோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் படிப்பின் நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். சிலர் யோசனையின் நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். வேலை இல்லாத நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு ஒரு புத்துணர்வு உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆண்டவரே, மகாந்தம் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னொரு நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஜீவனோடு எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஜீவனை தந்து காத்துக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் என் ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஒருமித்து கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் இந்த ஜங்கம வானொலியை தந்து ஆண்டவரே அப்பா மற்ற மனிதர்களுக்காக பல பல அப்பா மனிதர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக யாவருக்கும் எங்களை ஜெபிக்க ஒருமித்து கூட்டி அமைத்திருக்கிறீங்களா ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த வானொலியின் மூலமாக தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமை படட்டும் என்று இந்த வானொலி நடைபெறுகிற அப்பா காரணங்களை அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த வானொலி மூலமாக விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியும் பொருட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரின் காதுகளில் இந்த ஜெபங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்த தகப்பன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உருவாக்கின தகப்பன் ஆண்டவரே, தாயின் கருவிலே எங்களை கண்டீங்களே ஐயா. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அப்பா தாயின் கருவில கண்ட தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் அப்பா உலகத்தில் உள்ள சகல ஜனங்களை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானன் களவாடாதபடி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில் வேலைகள் இல்லாமல் டிப்ரெஷனுக்குள்ளாகி தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆவியானவரே, தங்கள் படிப்புகளுக்கு ஏற்ற வேலைகள் இல்லை என்று எத்தனையோ பிள்ளைகள் வீடுகளில் முடங்கி கிடக்கிறார்கள் ஆண்டவரே. வெறுத்து பலவீனம் அடைந்து ஆண்டவரே அப்பா பெற்றோர்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதாரமாகவும் அடைக்கலமாகவும் என் தகப்பனே அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலைகளை நீங்கள் கொடுக்கும்படியாகும் என் தேவனே உம்முடன் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவர். அப்பா பலவீனத்தால் ஆண்டவரே, அப்பா பலவீனம் அடைந்த தேவனே இந்த பிள்ளைகள் எதுவும் செய்ய முடியாமல் அப்பா அவர்கள் நிலைகள் தடுமாறி போகிறதே ஆண்டவரே. செய்ய முடியாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு அப்பா தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள்
4: நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய அடைக்கலத்திலே கூட்டி சேருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகளின் வீடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கருணை கூடட்டும் ஆண்டவரே. தேவனே, அறியாமல் செய்த தவறுகள், அறியாமல் செய்த மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் தானே ஐயா. தகப்பனே, அறியாமல் நடந்ததை நீங்கள் ஒரு விசை மன்னிக்க மாட்டீங்கள் ஆண்டவரே. நீங்கள் மன்னிக்கிற தகப்பனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே, கர்த்தாவே, அவர்களுக்கு ஏற்ற இடங்களில் நல்ல வேலைகளை கொடுக்கும்படியாக அவர்கள் ஆண்டவரே இப்படியான நிலைக்குள் ஆளாகாதபடி அப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அதே போல அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வேலைக்கு செல்கிறார்கள், ஆனாலும் கூட அந்த வேலையில எத்தனையோ இடிபாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அப்பா தகப்பன் இந்த ஐரோப்பா தேசங்கள் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய வேலைக்கு செல்கிற வேளையில் வெறுப்போடு போகிறார்கள். அப்பா, ஏன் நான் போகிறேன் என்கிற ஒரு வெறுப்போடு செல்கிறதையும் அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. அங்கு சென்றால் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல மரியாதை இல்லை. அப்பா வெளிநாட்டவன், வேறு இனத்தவன் என்று சொல்லி இனம் பார்த்து, பாரபட்சம் பார்த்து நடக்கிறதை அப்பா தேவனே நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியாகவும் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் என் தேவனே. அப்பா, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அந்த வேலை இடங்களில் ஆண்டவரே ஒரு மரியாதை, ஒரு பதவி உயர்வு, ஒரு சமாதானம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, அந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடு வேலைகளுக்கு செல்லவும், சந்தோஷமாய் தாங்கள் செய்கிற வேலைகளை அப்பா நேர்த்தியாக முடிக்கவும் என் தேவனே, சமாதானத்தோட முடிக்கவும் ஆண்டவரே. என் தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அந்த வேலை இடத்துல இருக்கிற அதிகாரிகள் மத்தியில ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அந்த அதிகாரிகள் ஆண்டவரே பாரபட்சம் பார்க்காதபடி சமாதானத்தோட தங்கள் பிள்ளைகளாக ஒவ்வொரு வேலையில் இருக்கிற பிள்ளைகளையும் அப்பா கர்த்தாவே அவர்கள் என்ன அவர்களின் இருதயங்களை அப்பா நீங்கள் கடினப்படுத்தாதபடி, கடினப்படுத்தின இருதயங்களை நீங்கள் எடுத்து அப்பா நீங்கள் கடினப்படுத்தாத தகப்பன் ஆண்டவரே. அந்த இருதயங்களில் அப்பா நீங்கள் ஒரு சமாதானம் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களையும் அப்பா நீங்கள் பார்க்கிறீங்களே ஆண்டவரே. இப்படியான அதிகாரிகளுக்கு ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த காலங்களில் ஏத்தனை எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பலவித பிரச்சனைகள், பலவித அவமானங்கள், பலவிதமான அப்பா எத்தனையோ காரியங்கள், வீடுகளின் பிரச்சனை, பெற்றோராலும் கூடிய ஆண்டவரே கர்த்தாவே அன்பு இல்லாதபடி ஏங்குகிற பிள்ளைகளும் கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களும் தங்களின் பாடு, தங்களின் வேலை என்று பிள்ளைகளை கவனியாதபடி நடக்கிறதையும் நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியாகவும் தகப்பனே பிள்ளைகள் பலவீன பட்டு பிள்ளைகள் டிப்ரெஷனுக்குள்ளாக இருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சமாதானத்தோடு நிறைவோடு இருக்கும்படி அப்படியான பெற்றோர்களை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே அன்பு காட்டி, கருணை காட்டி, அக்கறை காட்டி நடக்கவும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று அந்த பிள்ளைகளை விட்டு போகாதபடி என் தேவனே, அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய இரத்தங்கள் என்று சொல்லி, தங்களுக்கு ஆண்டவர் தந்த இதுதான் தந்த ஊழியம் என்று சொல்லி அவர்கள் எண்ணி ஏந்தவனே அந்த பிள்ளைகளை கருசனையோடு காக்கவும், ஏந்தவனே கோழிதன் குஞ்சுகளை காப்பது போல ஒவ்வொரு பெற்றோர்களும் தகப்பனே தங்கள் பிள்ளைகளை காத்து நடக்கவும், உமக்கு பயந்து நடக்கவும், இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படியான பலவீனங்கள் வராதபடி காக்கவும், பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது, எங்கு செல்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், எப்படி வேலை செய்கிறார்கள், இந்த பணம் எப்படி வந்தது என்று கேட்கக்கூடியதான பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பணங்களை ஆசைப்பட்டு, பணங்களை பார்த்து ஏங்கி போகாதபடி, எந்த எப்படி வந்தது இந்த பணம் என்று கேட்காதபடி பிள்ளைகள் அப்பா தகப்பனே பலவீனத்தினாலும் பண ஆசையினாலும் பொல்லாங்கனை சதி திட்டத்தினாலும் கொண்டு வருகிற இந்த பணங்களில் ஆசைப்படாதபடி என் தேவன் அந்த பிள்ளைகளை கேட்டு எப்படியாக வந்தது என்று சொல்லி அக்கறையோடு அப்பா தகப்பனே தங்கள் பிள்ளைகளை காவல் காக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பெற்றோர்களின் இருதயத்தை தொடுங்காண்டவரே தேவனே கத்தாவே இப்படியாக எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடும் கண்ணீரோடும் இது என்ன வாழ்க்கை என்று வெறுத்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு பணம் கொடுத்தால் தான் சந்தோஷப்படும் பெற்றோர்களை கூட நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகள் எத்தனையோ எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ கூடாத நடத்தைகள் கூடாத செயல்களுக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று எந்த விதத்தில் சம்பாதிக்கலாம் என்று அப்பா பிழையான காரியங்களை செய்து இன்றைய காலங்களில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனை பலவீனப்பட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சமாதானம் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு பலவீனப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இப்படியாக பலவீனத்தினாலும் நோயினாலும் சோர்விட்டு போகிற இந்த பிள்ளைகளை நீங்கள் அடைக்கலமாக நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆதரமாக அப்பா உம்முடைய சிறகுகளால மூடி இந்த பிள்ளைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இது உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சத்ராதின் கையில் அகப்பட்டு போகாதபடி கள்ளவாடப்படாதபடி எந்தவனே நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் எந்தவனே கத்தாவே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனையும் அப்பா அந்த சகோதரியோடும் உம்முடைய திருக்கரம் கூட இருக்கட்டும். இந்த குடும்பங்களையும் இந்த அப்பா இந்த இப்ப இந்த இந்த இதை நடத்துகிற இந்த குடும்பங்களின் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே அவர்களும் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் எல்லா விதத்திலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய குடும்பங்களை சத்ருவானவன் அந்த பாலிப பிள்ளைகளை எங்கே விழுத்தலாம் எங்கே எங்கே என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கத்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய அக்கினி மதலால வேலி அடைத்து எங்கு சென்றாலும் எந்த வேளையிலும் இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காதபடி எங்க எந்த தீங்கும் சத்ருவானவன் கொண்டு போகாதபடி உம்முடைய தூதர்களை அனுப்பி நீங்கள் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே இந்த நாளிலும் இங்க வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தகப்பனே செல்கிற இடங்களில் ஞானத்தோடு நடக்கவும் ஞானமாய் செயல்படவும் ஏன் தேவனே அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. கத்தாவே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்ல வாழ்க்கைகளை அமைத்துக் கொடுங்க ஆண்டவரே. தேவனே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, மன மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. செல்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் ஒரு ஒளியுள்ள பிள்ளைகளாக செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யும்படிக்கும் வேலைகளிலும் ஒரு சமாதானம் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே அப்பா சோர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பலவீனத்தை கொட்டுக்கிற போல்லாங்கின் ஆவியை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ராஜா. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளின் தொட்டுங்காண்டவரே, தொட்டு பலப்படுத்துங்காண்டவரே. அப்பா அப்பா அதே போல கத்தாவே என்னுடைய மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா என் மகளோடும் கூட இருங்காண்டவரே. நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அப்பா நீங்கள் காத்து கொள்ளுங்காண்டவரே. இம்மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே இனிமேலும் நீங்கள் எங்களை பாதுகாத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரன் நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் இசிமாவோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
4: ஆமேன் ஆமேன்
3: ஆமேன். நாங்கள் சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்
5: நீங்கள்
3: இந்த வாழ்வதிகளுடைய வாழ்க்கை பகுதிகள் அங்கு மிகவும் மிகவும் மோசமான நிலைமைக்கு கடந்து செல்கிறது. அங்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் குடும்பமாய் வாழ முடியாமல் விவாகரத்துகள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லியும் தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு இவர்கள் தங்களுடைய சரி செய்து கொள்ள கத்தர் அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தலையும் பேச வேணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பான அப்பா பிதாவே, வேலையில இருந்த ஜெபத்தை தந்ததுக்காக ஜெபிக்க இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காக உமக்கு சொல்லிக் கொள்றோம். உயிருள்ள தேவனே நீர், அப்பா உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அப்பா இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா இந்த பாலி வஜுவதிகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இங்கு பிறந்த பிள்ளைகளும் இளம் பிள்ளைகளும் ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த தெரியாமலும் ஆண்டவரே உங்களுடைய அனுக்கிரகங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளாமையும் இந்த பிள்ளைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுக்கிறவன் நீர் அப்பா. அப்பா உங்களுடைய அன்பு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி பொறுமையாய் இருக்க வேண்டும் என்றத ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்ப பொம்பளைகளையும் அந்த குடும்ப தலைவனையும் தலைவியையும் அன்புக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே நீர் அந்த குடும்பங்களை நடத்தவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. தலைவன் ஆண்டவரே நீர் அவருக்கு தலையாய் இருக்கிறது போல மனைவியானவள் அந்த கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே அதை அவர்கள் பிள்ளையாய் எடுத்து அப்பா இப்படியாய் போட்டி போட்டி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதுல இருந்த அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுக்க ஆவியானவரே அந்த பிள்ளைகள் அழகாக உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு தாழ்ந்து உமக்கு பயந்து கணவனும் மனைவியுமாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி ஆவியானவரே நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எப்படி பேசணும் என்றதும் தெரியாம எப்படி கதைக்கணும் எப்படி அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்றது தெரியாமல் அறியாமல் புரியாமல் விட்டு கொடுப்பு இல்லாமல் ஆண்டவரே நடத்துகிறார்கள் ஆண்டவரே. நீர் அந்த குடும்பங்களுக்கு வாசம் செய்யறதுக்காக போயிட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அந்த வாசம் செய்யும் ஆண்டவரே. நீங்க நடுவுல இருக்கிறதுக்காக அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாய் நீங்க காவலாய் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சின்ன பிள்ளை ஜுவதிகள் பிள்ளைகள் கணவர் மாறாண்டவரே எல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரே அவசரப்பட்டு வயது வரும்போது முன்னமே கல்யாணம் கட்டுகிறார்கள். ஆனா அவசரமாக அப்பா விவாகரத்து செய்ய துணிஞ்சு நிற்கிறார்கள். துணிகரமான காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே நீர் அந்த குடும்பங்களுக்கு சாட்சியாய் நிற்கும்படி அப்பா இளம் வயது குடும்பத்துக்கு நீங்க சாட்சியாய் இருக்கிற என்று சொன்னது போல இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீங்க சாட்சியாய் இருக்கிறதுக்காக பாதுகாப்பாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரே சண்டைகள் வரும்போது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து நடக்கும்படியாக விட்டு கொடுத்து ஆண்டவரே தாழ்ந்து நடக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா பெற்றோர்கள் அந்த அனுபவங்களை அவர்கள் கேட்க தவறுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் இதுக்குள்ள தலையிடக்கூடாதுன்னு சொல்லி உதறி தள்ளி அவங்களுக்கு அனுபவம் தேவையில்லை என்று சொல்லி தங்கட இஷ்டத்துல ஆண்டவரே தங்கட இச்சையில நடக்கிறார்கள் ஆண்டவரே. இஷ்டம் தங்கட விருப்பம் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த அதிகாரத்துல நடக்கிறார்கள் ஆண்டவரே. அதுல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்ப ஒரு விஷ ஆண்டவரே ஒரு விஷ நீங்க அன்பு கூந்த அந்த குடும்பங்களை பாருங்க ஐயா. ஐயா இட்டங்குங்க ஐயா. அப்பா உங்களுடைய இட்டக்கம் எங்களுக்கு வேணும் இந்த குடும்பங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. அறியாம அந்த குடும்பம் நடத்துற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே. அப்ப ஆலயத்துல வந்து கல்யாணம் செய்யறாங்க அவசர அவசரமா விவாதித்து செய்யறாங்க அவர்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. கூட இருங்க ஒவ்வொரு கட்டி எடுப்புங்க ஆண்டவரே. அப்ப கட்டி எடுப்புங்க ஆண்டவரே அன்பு அந்த உங்களுக்கு அன்பு கொடுங்க ஐயா ஆண்டவரே. இப்படித்தான் நடக்க வேணும்னு அந்த ஞானம் ஆண்டவரே இப்படித்தான் குடும்பம் விட்டு கொடுத்து நடக்க வேணும்னு ஆணும் பெண்ணுமாக யோசிக்க அந்த அறிவு ஆற்றல் ஞானம் உம்முடைய ஞானம் ஆண்டவரே உங்கள்கிட்ட

0: அப்படிய டெலிபோன் கட் ஆகி இருக்குது. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் டொனால்ட் பிரதர், பிரைஸ் லார்ட், நீங்கள் வந்து எங்கள் வாலிப பிள்ளைகள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள்
1: வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுங்க ஐயா. உங்களோட அனுக்கிரகம் ஆண்டவரே, எந்த காரியம் செய்தாலும் உம்மட்ட வந்து கேட்டு செய்யற அந்த ஞானத்தை நீங்க கொடுக்கறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. அப்பா வேலையில இந்த ஜெபத்தை தந்ததுக்கு உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.
0: நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன்.
0: ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் வாலிபர்களின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய சிந்தைகள்ல, அவருடைய இருதயங்கள்ல தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுப்ப வேணும். நீங்கள் ஜபத்திலே கத்தரு அவர்களோடு கூட இருந்து மற்ற வாலிபர்களை ரசிக்க கூடிய ஒரு இரக்கத்தையும் ஒரு தயவையும் ஒரு வல்லமையும் அவர்களுக்குள்ள உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைத்திருந்த தேவனே, ஒரே போரான குமாரனை அனுப்பியப்பா, பரிசுத்த ரத்தம் சிந்தி தேவனே கட்டின சபைகளை பொறுப்படுங்களப்பா பிதா. தேவனே சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்களப்பா பிதா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க, ஒவ்வொரு விசுவாசிகளையும் பொறுப்படுங்களப்பா என் தேவனே. விசுவாசமாய் வாலிப பிள்ளைகளை தேவனே வழிநடத்த தேவனே தாய் தேவனுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா பிதா. ஓ உம்முடைய என்னுடைய ஜனங்கள் ஏத அறிவில்லாமல் சங்காரமாறான் சொன்னீங்க தேவனே பிதா. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவனே சத்திய வார்த்தை போதிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. ஞானத்தை போதிக்கிற வார்த்தை, அறிவை உணர்த்துகிற வார்த்தையினாலே இந்த வாலிப பிள்ளைகளை ஊன்ற கட்டத்தக்கதாக தேவனே ஊழியக்காரர்களே பொறுப்படங்களையா இயேசு ராஜாவே தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே வழிநடத்துங்கப்பா. ஆவியானவரே உடைய கனியினாலே நிரப்புங்கப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஊழியக்காரர் தாய்தேவன் நிரப்புங்கப்பா என் தேவனே. கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்களே சார் ராஜாவே. தேவனே உம்முடைய வார்த்தையிலே குடும்பத்தை கட்டதவனே, கணவன் மனைவி தேவனே ஒரு மனத்தின் ஆவியப்படும், ஐக்கியத்தின் ஆவியப்படும், அன்பின் ஆவியப்படும் அப்பா. வாலிப பிள்ளைகளை நடத்துறதற்கு தேவனே ஞானத்தை கொடுங்களப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. இவருடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா. உம்முடைய வாலிப பிள்ளைகளை வழிநடத்த தாய்தாப்பனுக்கு தேவனே உடைய கிருபையினாலே உள்ள நிரப்புங்கப்பா, உடைய அன்பினாலே நிரப்புங்க, ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, என் தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா உம்முடைய வார்த்தையிலே சபைகளிலே ஊன்ற கட்ட தேவனே கிருப செய்யுங்க. பவுல் சொல்லுதா, இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே நான் வந்தேன் என்றப்பா. தேவனே உம்முடைய தேவனே இது வாலிப பிள்ளைகள் சபை உள்ள வாலிப பிள்ளைகளை தேவனே ஊன்ற கட்டத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையே தேவனே பிதாவே இந்த பிள்ளைகளுக்கு தேவனே போதிக்க, தேவனே ஞானமுள்ள வார்த்தையை போதிக்க, அறிவை உணர்த்துள்ள வார்த்தையை போதிக்க தேவனே ஊழியக்காரருக்கு கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, இந்த பிள்ளைகள் புறப்பட்டு போய் மற்ற வாலிப பிள்ளைகளை ஆதாயப்படுத்தத்தக்கதாக தேவனே இந்த பிள்ளைகள் நீங்கள் அபிஷேகிங்கப்பா, அக்கினி ஜுவாலியாய் மாற்றுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ஆவி, உம்முடைய வார்த்தைகளாலே இந்த வாலிப பிள்ளைகளை நிரப்புங்கப்பா என் தேவனே. ஆத்ம ஆதாயம் செய்யத்தக்கதாக இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா, உம்முடைய அறிவு தெளிந்த புத்திய கொடுங்கள் ஆவியானவரே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த தேவனே பொறுப்படும் ஐயா என் தேவனே பிதாவே. வாலிப பிள்ளைகள் அப்பா சங்காரமாறங்க நீங்கள் பாக்குறீங்களப்பா பிதா. உலக காரியங்கள் மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் தவளை இவளை ஆட்கொள்ளாதபடி ஆவியானவரே நீங்கள் இவளை ஆட்கொண்டு வழிநடத்துங்கப்பா என் தேவனே. ஓ ஆவியானவரே ஆட்கொண்டு வழிநடத்துங்கப்பா என் தேவனே. விசுவாசமா சபைகளை பொறுப்படும் அப்பா பிதாவே, சபை உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. ஊழியக்காருடைய தவளை ஊழியம் சேர பாஸ்டர்மாரை பொறுப்படும் அப்பா பிதாவே. அவருடைய பிள்ளைகளை பொறுப்படுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. அந்த குடும்பங்களில் ஒருமனத்தின் ஆவியப்படும், ஐக்கியத்தின் ஆவியப்படும், அன்பின் ஆவியப்படும். அப்பா பிதாவே, குடும்பத்தை நடத்த தெரியாதவர் எப்படி சபையை கட்டுவான் சொன்னீங்களே ராஜா. தேவனே, குடும்பத்தை நடத்துறவனே இந்த ஊழியக்காரருக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா பிதாவே. சகோதர ஒருமித்து ஒருமித்து வாசம் என்ற அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நான் கண்டு கொண்டு சொன்ன தேவனே, ஒருமனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவிய கொடும் ஐயா. அன்பு தேவனே, கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே தணிந்து போகும்னு சொன்னீங்க ராஜாவே. அதை தேவனே சபைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறோம் அப்பா பிதாவே. ஊழியக்காரிலே பார்க்கக்கூடியதா இருக்கிறேன் ராஜாவே. விசுவாசிகளிலே பார்க்கக்கூடியதா இருக்கிறேன் தேவனே. உம்முடைய அன்பை ஊற்றி தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை தேவனே பிதாவே பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இந்த வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. வேத அறிவில்லாமல் தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் சங்காதமாக நீங்கள் பாக்குறீங்களே ராஜா. தேவனே இந்த கடைசி நாட்கள் தேவனே பிதாவே, தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் அழிந்து போறதை பாக்குறீங்களே ராஜாவே. புறப்படுங்கள் ஐயா என் தேவனே, தேவனே புறப்படுங்கள் அப்பா பிதாவே. எல்லா அடிமத்தின ஆவியலும் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. அறுப்ப மீதி வேலையாட்களோ சொற்பம் என்று சொன்னீங்களப்பா தேவனே. உம்முடைய வேலையாட்களை அனுப்பி இந்த பால்வ பிள்ளைகளை தவனே வீட்டுக்கொள்ள ரட்சித்துக் கொள்ள தவனே கிருப செய்யுங்கப்பா. சத்திய வார்த்தையை தவனே புறப்பட்டு போய் அனைவருக்கும் அறிவீங்கன்னு சொன்னீங்க சார் ராஜா. அறிவிக்க கிருப செய்யுங்களப்பா. விசேஷமாய் சபையில் உள்ள பால்வ பிள்ளைகளை தவனே பிதாவே, அவளை இனம் கண்டு தேவனே, அவளோடு பேசி அவளை ஆறுதல் படுத்ததவனே கிருப செய்யுங்கப்பா என் தேவனே. கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ஆவியானவரே, என் தேவனே கிருப செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளப்பா பிதாவே, தனிமையிலே இருந்து ஒருவருக்கும் தேவனே தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லாதபடி தங்களுக்குள்ளே வைத்து தங்கள் உயிரை மாற்றிக் கொள்கிறதை நீங்கள் பாக்குறீங்களே ராஜா. தேவனே கிருப செய்யுங்களப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. சபையின் கட்டுகள் எல்லாம் தேவனே அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக தேவனே. உம்முடைய அபிஷேகம் சபையிலே இறங்குவதாக என்பவனே பிதாவே. எல்லா மாம்ச கிரிகள் பெருமையின் ஆவியல் தவனே, வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், ஊழியக்காரன் சபையை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனே உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் அழிந்து போகாதபடி உம்முடைய அன்பை ஊற்றுங்க, ஞானத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. எல்லா பிரிவினை நாவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் சபைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஆவியானவரே நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு இந்த காரியத்துக்காக நீங்கள் வேண்டுதல் செய்வதற்காக நன்றி என் தேவனே பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் அப்பா பிதாவே, என் ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமானதல் தேவனே, சபைகளே தேவனே பாக்குறீங்களா இயேசு ராஜாவே, ஊழியக்காரருடைய குடும்பங்களிலே பாக்குறீங்களே ராஜாவே தேவனே, கிருப செய்யுங்கள் ஐயா. இந்த அடிமத்தின் ஆவியல் எல்லாம் வெளியேறுவதாக, பெருமையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல் வெளியேறுவதாக ஊழியக்காரர்களை விட்டு தேவனே கிருப செய்யுங்கப்பா. ஆவியானவனே உம்முடைய கனியினால் ரப்பம், உம்முடைய அன்பினாலே என்றப்பம் அப்பா, ஐக்கியத்தினாலே என்றப்பங்க அப்பா என் தேவனே. அப்படியாக இந்த கடைசி நாட்கள்ல தேவனே தேசமங்குள்ள சபையிலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போயிட்டாய். நன்றி அப்பா தேவனே, கிருப செய்யுங்கப்பா பிதா. உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தையை தள்ளி சேர ஒவ்வொரு கிரிகளையும் பொறுப்பிடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. நீங்கள் வாசல் படியிலே நின்று தட்டுகிறீர்கள் ஐயா இயேசு ராஜாவே. இதோ நான் வாசல் படியிலே தட்டுகிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டால் தேவனே நான் உட்பேசிப்பேன் சொல்லி தேவனே பிதாவே, தேவனே இருதயங்களை திறவுங்கப்பா பிதா. சபை கலவுகளை திறவுங்க, இருதயங்களை திறவுங்க, ஊழியக்கான இருதயங்களை திறவுங்க, பாலிவ பிள்ளை இருதயங்களை திறவுங்கப்பா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே சுவாசமப்பா. அப்படியாக இந்த கடைசி நாட்கள்லே தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் மூலமாக நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போயிருக்க நன்றி அப்பா. கனியினால் ரப்பம், இந்த வாலிப பிள்ளைகளை வரங்களினால் என்றப்பும், ஓ தேவனே வரங்கள் வல்லும் அபிஷேகத்தான் ரப்பங்கப்பா பிதாவே. எல்லா தற்கொலை நாவியல் தேவனே பிதாவே, கொலை வரையின் ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். திருடையும் கொல்லையும் அழிக்க மற்ற ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியாக இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போதுக்காய் நன்றி அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா பிதா. கடைசி நாட்கள்லே நோவாடை நாட்கள்லே நடந்த போல் நடக்குவான் சொன்னீங்களப்பா பிதாவே. லோக்குடைய நாட்கள்லே நடந்த போல் நடக்குவான் சொன்னீங்க தேவனே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவாசம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து ராவியானவரே, கண்டித்து உணர்த்துங்க அப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன். நன்றி பரிசுத்தாவியானவரே, இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய வார்த்தையிலேயே கட்டுங்கப்பா. இயேசு ராஜாவே, சாட்சியாய் நிறுத்துங்கப்பா பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவரை ஜெயித்தார் சொன்னீங்கள் தேவனே பிதாவே. அதுபோல் இவள் ஜெயிக்கிறவளா இவளை மாற்றுங்க அப்பா பிதாவே. ஓம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ள ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே. அக்னி மாதிரி சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இதேபோல் ஜெனசிஸ் பொறுப்படும் அப்பா, கணவனை பொறுப்படும், ரெண்டு பிள்ளைகளையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. பரிசுத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை புறப்படும் ஐயா இயேசு ராஜாவே. ஏற்ற துணையை கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. அக்கினி ஜோலியாய் மாற்றுங்கள் ஐயா.

0: ஆமாண்ட. அல்லேலூயா. ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாள் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்து இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்க ஆண்டவரே நேரங்களுக்கு கிருபை கொடுத்தீர். கர்த்தாவே ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயும் பெரிய மாறுதல் மாற்றங்கள் வர கர்த்தாவே இன்றைய நாட்களிலே அப்பா அந்த பிள்ளைகளின் வாழ்க்கைகள் ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளின் வாழ்க்கையின் வழிகள் கர்த்தாவே சீரடிய குணமடிய கர்த்தாவே நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பாதி வழியிலே ஆண்டவரே அழிக்க வைக்கிற பொல்லாத சத்துருக்கள் பாதாளத்துக்கு இழுக்கிற சத்துருக்கள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த வாலிப பிள்ளைகளை வாலிப உலகத்தை நீர் மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்ப ஆண்டவரே. இந்த பொல்லாங்கனை ஜெயிக்க கூடிய அந்த வாலிப பிள்ளைகளாய் கர்த்தாவே நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. ஒவ்வொரு பெற்றாரும் வந்து ஆண்டவரே ஜெபித்தார்களே கர்த்தாவே இந்த ஜெபத்தை கேட்டு கத்தாவே இந்த வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியங்களை கத்தாவே ஆண்டவரே நற்குணசாலிகளாய் இவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் லேசியண்ணா மனைவி பிள்ளைகளுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இங்க இருக்கிற வாலிய பிள்ளைகள் எங்கள் குடும்பங்கள்ல எங்கள் ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு குடும்பங்கள் சங்கம வானத்தில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகள் திருமண வயதை அடைந்திருக்கிற பிள்ளைகள் திருமணமாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து நாமம் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். அந்த வாழ்க்கைகள்ல புரிந்து உணர்ந்து கர்த்தாவே கர்த்தாவே எல்லா சகிப்பு தன்மையோடும் வாழக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்காண்டவரே, இரக்கத்தை கொடுங்காண்டவரே, தயவை கொடுங்காண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் இன்றைய நாளிலே ஒப்பு கொட்டுக்கிறோம் ஆண்டவரே. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிற ஆண்டவரே அபிஷேக ஆராதனையிலும் எந்த அப்பனே நீ கூட இருந்து அந்த ஆராதனை ஆண்டவரே கர்த்தாவே நடத்துற சகோதர மகேந்திர மனாவை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. இன்னும் அநேகர் ஆண்டவரே அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கர்த்தாவே புதிதாய் ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை செய்ய வர இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளங்களையும் சிந்தைகளையும் இயேசப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஏற்ற ஞானங்களை கொடுத்து கர்த்தாவே நீங்க உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா வாலிப ஜுவதிகள் கர்த்தாவே யுத்த தேசங்கள்ல நின்று ஆண்டவரே நிக்கிற வாலிப ஜுவதிகள் கர்த்தாவே ரத்தம் சிந்துற வாலிப ஜுவதிகள் அப்பா எத்தனையோ ஆண்டவரே கர்த்தாவே இவைகளை எல்லாரையும் நீ கண்ணோக்கி பாரு. இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜுவதிகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இன்றைய நாட்கள்ல ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ஐயா. ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவு வரட்டும் ஐயா. கர்த்தரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. உண்மை அறிந்து கர்த்தாவே உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளே உம்முடைய நீதியின் பாதையிலே நடக்கக்கூடியவர்களா என்ற எண்ணாக்கள் நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனால் கூடாதப்பா, உங்களால் எல்லாம் கூடுமாண்டவரே. அப்பா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. அப்படியா ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு ஜுவதியும் ஆண்டவரே அப்பா மேல நம்பிக்கையா இருக்க நீர் உதவி செய்யும் என்ற நாளே நீர் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்பேற்று வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனத்தவர்களையும் அதே வேளையில இணைந்து ஜபித்த அதிகால வேளையிலே காலவேளையிலே மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதே வேளையிலே இணைய முடியாத ஒருவரையும் கத்தர்தாமே காண்கிறார். அவரையும் கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர்தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை கால வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு ஜூமு கூட இணைவோம். அந்த வகையிலே இணையுங்கள். கத்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அத்தோடு கிழமை வீக்கெண்டிலே வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் ஊழியங்களை செய்கின்ற பொழுதும் பிள்ளைகளோடு குடும்பத்தாரோடு வீக்கெண்டிலே வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஜெபித்தவங்கள் நியமங்கள் எல்லாவற்றையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நேற்றைய நாளிலே சகோதரி சபாவில் அங்கே ஒரு தேவ செய்தியை கொடுத்தார். அந்த தேவ செய்தியை கிட்டத்தட்ட நான் வாங்கு வேலையில் இருக்கும்போது அப்லோட் பண்ணிட்டு வீட்டை வந்து சேர்றதுக்கு முதல் 173 பேர் பார்த்துருக்கிறார்கள். அந்த செய்தியை நீங்களும் கேள்விண்டால் கேளுங்கள். அத்தோடு மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில்

இருக்கிறோம், உள்ள எல்லோருக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம்னு விசுவாசிக்கிறோம். கதிரை கரத்தில் போய் இட்டுக்கொண்டு நாங்கள் நாளை நாளிலே திரும்பமாக காலவேளையிலே அபிஷேகம் வந்து ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். அருமையானவளை, நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்கூடாகவும் அத்தோடு பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனை காலவழியிலே வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்திர கரத்தில் எல்லோரையும் ஒப்புகைத்துக் கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகளுக்கூடாக கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திர

0: வெளிப்படையாய். ஆயினும் தங்கள் வஸ்திரங்களை அசுதிப்படுத்தாத சில பேர் தகுதியிலும் உணர்கொண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து எங்களுடைய கூட நடப்பார்கள். தேங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். தேவ புஸ்தகத்திலிருந்து அவளுடைய நாமத்தை நான் திருட்டி போடாமல் என் பிதா முன்பாக அவர்களுடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கைகள் சபைகளுக்கு சொல்லுவதை காலில் அவன் கேட்க கடவான் என்று எழுது. பிரதேபியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடி கீழ் திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு கூட்டுகளுமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன்.
1: வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை ஆராதிக்கிறோம் பரிசு.

சானந்த கொடுப்போர் ஆரம்ப ஜபம் மகேந்திரன் துதி ஆராதனை சோஸ்திர பாடலை எடுத்து நேரத்தியான பகுதியை நடத்துகிறார் சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ. இன்று முதல் முறையாக ஸ்ரீலங்காவிலிருந்து துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா கொண்டு வருவார். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, உங்களுக்கான ஜபம் சிஸ்டர் டோரியோ.

பாரபட்சத்தை இருந்து சிஸ்டர் கிரேஸ்ல ஒப்புக் கொடுப்போம். அன்பான பரலோக தௌபதி சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே

0: ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த உலகம் அங்கும் விதைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்க பிள்ளைகள், வேத வார்த்தை பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சாமி ஐயா, உமது நாமம் மாயப்பட வேண்டும். இந்த ஒன்றான மெய் தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாழ்த்தோடு நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவர். அப்பா, தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தட்டைகளும் வரையானவரை உமது பிரசன்னத்தை நிரப்பும், உமது பிள்ளைகளை நிரப்பும். வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொடுக்கிற பிள்ளைகள் மீது பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். சங்கம்மா வானொலியின் மீது உமது பிரசன்னம் இறங்க கிருப செய்ய வேண்டுமாக வச்சிருக்கிறேன். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக, வார்த்தையில் வேறொன்று கண்ணிருக்கும் பிள்ளைகளாக ஆண்டவரே நீ மாற்றியமைக்க வேண்டுமாக. எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்துவார் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள். அவர்களை நித்திய வளர்ச்சி சார்பிலும் அவர் அழைப்போம்மா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
0: துதி ஆராதனை சோஸ்திர பாடல் இருந்து தியான பகுதியை விவரமாக விரிவாக நடத்துங்கள். உங்களுக்கு 15 நிமிடங்கள் தந்துகிறேன். கத்தர் உங்களோடு கூட இருக்க வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமீன்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி ஆண்டவர்.

இதயங்களுக்குள் நம்மளை வழி நடத்துற தேவன் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சமான இந்த பிரகாசமா எல்லா இடமும் ஆண்டவரே, இந்த வெளிச்சம் உன் வெளிச்சம் எங்களுக்குள்ள எல்லா வெளிச்சம் தான். அந்த வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னொழியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் அந்த வெளிச்சத்தை தேடி இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இந்த உலகத்தில் உள்ள அந்த

சோதனை என்னில் வந்த போதும் நீ காத்தீர்.

0: ஆண்டவரே, சீயோனே ஆண்டவரே, சீக்கிரம் விழித்தெழும்பன் சொன்ன பிரகாரம் இந்த நாட்கள்ல சபைகள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக தகப்பின ஒவ்வொருவருடைய வார்த்தைகள் இந்த நாளிலும் ஆண்டவரை துதிக்கி பார்த்துறானே. தேவாதி தேவன், கத்தாதி கத்த, சர்வ வல்லவர், மகத்துவமானவர், மகிமை நிறைந்த தேவனை உயர்த்தி துதிக்க இந்த நேரத்தை தந்ததுக்காய் நன்றி செலுத்துறோம். துதியர் எடுக்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் சொல்லுங்க சார்.
1: அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறபடியினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில கூடியிருக்கிற வேளையில நீர் எங்கள் மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதே போல் ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல மாறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருடன் நீர் இடைப்படுவீராக. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். இலச்சிக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.

ஹாலேலூயா. அவரை நம்புகிற யாவர் மேலும் எந்த குற்றமும் சுமராது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி, தகப்பனங்களோடு கூட இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். அப்பா என்று சொல்லி அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகார ஆவியை தேவாதி தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிறபடி நான் அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். அப்பா என்று கூப்பிட்டு அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டா, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நேற்று மென்றும் மென்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறீரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்து அவன் அறியாது விட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் தகப்பனே. நீ சர்வ வல்லம் உள்ள தேவனாயிருக்கிறீரே. சர்வத்தையும் மாளிகை செய்கிற தேவன் அல்லவோ. நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களும் மேச்சிறி நாடுகளும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா.

Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah.

0: நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற தேவாதி தேவனப்பா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறீரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லையே. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் உள்ள தேவனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்குரியது தகப்பனே. உமக்கு நன்றியையும் துதியையும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜீவன் உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் மேகலா, முதல் தடவையாக நித்திய வசதியிலே வந்து ஆராதனை செய்தீர்கள். சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளின் சார்பிலும் உங்களை வருக வேண்டும் வரவேற்கிறோம். அருமையான ஆராதனை செய்தீர்கள். முதல் தடவையாக வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை உங்களுடைய தேவன் ஆசிரியப்பாராக. நீங்க கேட்டுக்கொண்டிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோத்ரப்பால் எடுத்தவர், தியானப்ப எடுத்தவர் ஸ்ரீலங்காவில இருந்து சிஸ்டர் மேகலா, ஸ்ரீலங்கா கல்கிசை ஸ்ரீலங்காவில் இருந்து இந்த சகோதரி அதிகாலை வேலையிலே இந்த பாடலை பாடி தேவனுக்கு அவர்தம் மயப்படுத்த சோதரி கத்து அவரது ஆசிரியப்பாக.
2: தியான
1: பாதி நடத்துங்க, ஒரு ஆராதனை பாடலை பாடி தியான பாதி நடத்துங்க.
2: நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. சோக்ரமாண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்த எங்கள் சர்வ வியாபி சர்வ லோகாதிபதி சர்வ கர்த்தர் சர்வ சிருஷ்டிக்கு நிஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே. சபையானது எப்பொழுதும் ஆண்டவரை விழித்துக் கொண்டிருக்கும்படியாக இந்த நாட்கள்ல ஆண்டவரே, கடைசி காலங்களில் ஆண்டவரே நாங்கள் நிக்கிற நேரம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் விழித்தெழும்பத்தக்கதாக தகப்பனே நீர் வழி நடத்துவதற்காக நன்றி. நான் எப்பொழுது தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 144 சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் என் தயாபரனும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவர் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னகளை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புருவினாலும் பத்து நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவிதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பிவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமை லோங்கி வளர்ற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தி தரண்மனை மூலக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தையில் நான் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வந்து, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு விலக்கி காத்தருளும்னு சொல்லி. இந்த மாயான இந்த உலகத்துல இந்த நாட்கள்ல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள்ள உள்ள ஒத்த வேஷம் தரிச்சு இந்த உலகத்துல உள்ள பொல்லாங்குக்கு தப்பி வைக்கப்படணும் என்றால், நாங்கள் தாய்மாரா இருந்து ஊழியக்காரரா இருந்து இந்த ஊழியங்களை செய்யற ஒவ்வொருத்தரும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமா ஜார் ஜாரோட இந்த சிநேகர்களா இருக்கிறார்களோ ஜாரோடு அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்களோ அப்படியான அந்த நேரங்கள்ல நாங்கள் அவைகளை கவனமா பார்த்து அவைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி இருதயத்துல எப்பொழுதும் அதான் இந்த துன்மாக்கருடைய சங்கீதம் முதலாவதுல சொல்லப்படு, துன்மாக்களுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் நோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாக்கியமண்டு. அப்படியாக அந்த துன்மாக்களுடைய ஆலோசனை தேவ ஆலோசனை ஒன்றுதான். அவரே சொல்றார், இயேசு கிறிஸ்துவே எங்களில் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் பலனுமாய் அவர் இருக்கும் போது வெளியே போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொருவரும் யாரோட சேருகிறார்கள், எந்த எதோட இணைக்கப்படுகிறார்கள், யாரோட திருமணமாக இருக்கிறார்கள் என்றது பொல்லாங்கன் அந்த மாயையான சொற்களை கேட்டு மாயை பேசும் வாய் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் அந்த ஆர் ஆரோட சேரினமோ இந்த இளம் வயதுகள் வந்து தெரியாத ஒரு வயதாக இருக்கும் போது இந்த பிள்ளைகள் யாரோட சேர்ந்து வந்து வெளியே போட்டு வந்து போட்டு உள்ளுக்குள்ள நல்லது மாதிரி காண்பிக்கிறார்கள் தங்களை ரெண்டு முகமா. ஆனா நாங்கள் அதை வலிவா கவனிச்சு என்னடா எங்களால முடியாது. ஆண்டவர் சொல்ற, நான் உலகத்துல இருக்கிறவன் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த தேவன் சொல்ற, நாங்கள் ஜபிக்கும் போது இந்த பிள்ளைகள் தெய்வீக பாதுகாப்பு அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் தெய்வீக பாதுகாப்பு காவல் தெய்வீக பராமரிப்புக்குள்ள எப்பொழுதும் உட்படுத்தி நாங்கள் ஜபிச்சு என்ன சொல்ற, இந்த வாலிபன் எதனா தன்னை சுத்தம் பண்ணா இதயத்துல வார்த்தையை காத்து கொள்ளுகிறான். அந்த தேவ வசனம் எப்பொழுதும் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறபடினால அவர்கள் போகிற இடம் எல்லாம் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, நீ கையெட்டி சேர பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப இங்க இருந்து நன்மை வருகிறது என்றால் தேவன் நன்மையை எங்களுக்குள்ள தந்து விட்டார். ஏற்கனவே கல்வாரி பாடுகளுக்கூடாக எங்களுக்கு தந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் எப்படி சுதந்திரிக்கிற அந்த திறவுகோல் தேவனுடைய வார்த்தை. அப்ப நாங்களும் அந்த வார்த்தை அப்ப அப்பொழுது உங்கள் குமார இளமையில் ஓங்கி வளர விருட்ச கன்றுகளை போலும் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களை போலும் இருப்பார். அப்ப தேவன் அவர் சொல்றார், பொய் சொல்ல மனிதன் இல்ல, மனமாற மனப்புத்திரன் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை அறிவிய கவனியாதிருப்பாரு. அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணும் போது தேவனுடைய வார்த்தை யோசுவா புத்தகத்துல சொல்லப்படுது, இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை உன் கழுத்திலே பூண்டு இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவீர்கள். அப்ப இங்க புத்தி புத்திமான நடந்து கொள்ள வேணும் என்று சொன்னா தேவனுடைய வார்த்தையை தியானித்து இந்த நாட்கள் இந்த மாயான யார் யாரோட சேருகிறார்கள், இந்த பிள்ளைகள் யாரோடு கண நேரம் இந்த நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்றதை நாங்கள் தாய்மாராயிருந்து பார்த்து கவனித்து அந்த இளம் பிராயத்திலே சிருஷ்டி கத்திர நினைந்து இப்ப வாலிப பிள்ளைகளா வந்தால் அவைகள் கொஞ்சம் மாற்றங்களை தெரித்தாலும் நாங்கள் அந்த ஜெபத்தினால தேவன் எங்கிட்ட பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை கூடாக எனக்கு வந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு இதை அறிவிச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் உண்டே மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ் அவர்களே. இன்றைய நாளிலே துதி ஆராதனை பாடல்களை ஏற்படுத்தி சங்கீதத்திலே அருமையான ஒரு விளக்கத்தை மிக தெளிவாக கொடுத்திருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோஸ்திர பாடலை தேர்ந்தெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்தினர் சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி அழைக்க போறோம். சிஸ்டர் ரஜினி அலங்காரமைக்கு பிறகு நாங்கள் செய்தி கடன் சொல்வோம். முதலாவது செய்தியை சிஸ்டர் சுகிருதா அராய் நோத் ஸ்ரீலங்கா கொடுக்க போறார். அதுக்கு முதல் நான் பேசுவோம் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி.
2: ப்ரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ.
1: அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 220 நாடுகள் 1987 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பாடப்பாட்டு ஜெபித்து ஜெபிங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்க வழி நடத்துங்களாமே.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். Thank you, Jesus, because you are seated on the throne, O God Almighty. In the name of Jesus, all things are possible. All things are possible to them that believe. Therefore, Lord, we can come into the throne of grace boldly. And you have given us, Lord, such privilege, Lord, to enter into the throne of grace. This very moment, Lord, even as Brother Mahendran has mentioned, Lord Jesus, 220 nations are now watching from 210 nations. Lord, nothing but your mercy and grace and power, O God, coming through your enablement of your favor upon this ministry, O God, that you have given to us, O God, right from morning, Lord Jesus. Even as Brother Leslie and Sister Rita have been waking up early hours of the morning to bring forth, Lord Jesus, to be enabling this radio program from Radio for the Radio Gospel the Sangamam Gospel Radio, Lord, that is coming, Lord Jesus, at this very moment coming into Nitya Valicham, Lord, and coming through, Lord, even as we are entering into to these nations, Lord, with 1,988 people listening at this one sitting, Lord. So this is nothing but your grace and mercy. And Lord, for all those that have already participated, Lord, we thank you for every one of them, Lord, for the handmaiden of the Lord that had come all the way from Sri Lanka, Lord Jesus, for such a clarity of the network to come through so beautifully, to be able to enable her to come and pray for the nation that are listening and to participate in this, Lord. This is nothing but your favor and your goodness, Lord. So we thank you, Lord, for the way you have opened doors right from Sri Lanka to come and bless the nations, Lord. So we also thank you, Lord, for Sister Grace, who had come and led in ministry, Lord, of worship and thanksgiving and sharing the word as well through the reading of the word, Lord. And so we thank you, Lord, for that ministry as well, Father. Thank you for the body ministry, Lord, that we, Lord, recognize as your work, as your spirit work, working and leading and doing the work of Calvary, coming through the people you have chosen and the handmaidens and the pastors voices that are coming from the nations of the world, Lord, even from the very soil of Sri Lanka, Lord, that you would give such a favor and grace and clarity to come through the network so clearly and well. Thus it must be but your grace and love, Lord, for the nations to come and be blessed by it, Lord. So we thank you. We thank you, my Master. Even as Brother Mahindran, who is hosting this, Lord, Lord Jesus, we thank you for the enablement, Lord, that you would be with him, Lord. Lead him and guide him and help him, Lord, all along, Lord Jesus, giving him the clarity and the power and the wisdom and the protection he needs, Lord, over his own very life, Lord, with your anointing resting upon him, Lord. We also pray for Sister Dolly, Lord, that for some reason she's still not here yet. But, Lord, we pray, Lord, that you would be with her, undertake for her, and be with her, Lord, with her family as well. Whatever the reason it is, Lord, we lay her at the feet of the altar, Lord, and cover her under your protection and be with her, Lord. I pray, Lord Jesus, with your precious blood laid upon, Lord, pleaded upon her very life and her call as well. And so thank you, Lord, for all those men and women that you have, Lord, brought into this very channel at this very moment to bring forth the word, Lord. Word is the very way, Lord, you have chosen, Lord. The power of salvation comes through the preaching of the gospel, comes through the very word that gives them freedom and liberty and to come into the hearts and lives of people, breaking every yoke of bondage as they open up their hearts and lives, Lord. We touch, Lord, in the name of Jesus Christ, through the very power of your Holy Spirit, Lord, go into their hearts and lives, Lord, and prepare the soil of their hearts, Lord, as they open up their eyes of understanding, Father, especially those that are still, Lord Jesus, standing at the gateway and thinking which way to turn, which way to have their lives, Lord Jesus, coming into the well-being, Lord, that you have promised for them, Lord Jesus, Lord, with a way of your ways in which we can obey and see the good of the land. That is the only way they will see goodness of their lives to follow them when they, Lord, ask of you, Lord Jesus, to come and bless them and make them their Lord and their Savior, Lord, because there is nothing that can give us, Lord, all our requests to be answered when we go to idol worship or anything that is created by hands. There is no life in it. It cannot breathe. It cannot speak. But a living God who created the heavens and the earth, who can breathe, who can speak, who can hear our petitions and answer our cries and seize our tears. So we thank you, Lord, for your love and goodness and compassion. You are the God of mercy and love and compassion. You are the God who hears their prayers. You are the God who sees their tears. You are the God who answers their prayers. Even as we stand in the gap, Lord, between Sangamam to Nithya Valicham at this time, O Master, all those that have joined, Lord, on the teamwork, Lord, we thank you, Father, for every one of them who have the same heart, so in spirit, Lord, to stand as one man before you. And we cry unto you, Lord God Almighty, to come into the hearts and lives of people, into these 220 nations, O God, that you would, Lord, do the work of Calvary upon their hearts and lives. Open, Lord Jesus, what you, no man can withhold. You will not withhold any good thing from the children of your care. That is your promise, Lord. And you have called it out by saying, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to enter into that rest that you have promised by calling out to the living God that can pursue into their, coming into their lives and pursue his kingdom and honor and power and might to come and deliver them. Therefore, you are the very source of that deliverance, O God. We acknowledge you as your living God. There's the other way, the truth and the life. There's no man who can come to the Father except through you. So we thank you, Lord, for doing that work upon their hearts and lives, opening their eyes of understanding. And we thank you, Lord, for the ways in which you are going to come through the blessings that has been bestowed, Lord, through the servants of the Lord. Anoint their lips, Lord, and come through them. And even as they speak your word, Lord, all those beautiful four servants that you have prepared this evening, Lord, are going to impact the nations of the world through the anointing power of the Holy Spirit, breaking every yoke of bondage, bringing deliverance into their hearts and lives. And Lord, we will see the harvest of souls. We will see the glory of God manifested in their hearts and lives, I pray. In Jesus' name, amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajani Arangalamani, for your prayer. God bless you as a ministry. இதுவரை நேரமும் நாங்கள் துதி சோஸ்திரங்களை எடுத்தோம். சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ கனடா, சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா, சிஸ்டர் ரஜினி அலங்கரமணி துதித்து ஆராய்த்து பாடினோம். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்துக்கு வருபவர் பாஸ்டர் அம்மா சிஸ்டர் சுகர்தியா. அதாவது அராலினோ ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கிற அதிகால வேலையில
3: அவரை
1: சங்கமா
3: வானொலி
1: சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அந்த பாஸ்ரமாய வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
4: பிரைஸ்
1: தி லார்ட். மண்ணில் இருந்து உங்களுடைய குரலை கேட்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதம். நேற்று நாளை செய்தி என்ன தொட்டது அதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு 35 நிமிடங்கள் தருகிறேன் ஆறுதலாக. ஆவியானவர் உங்களுக்கு செய்தியை கொடுங்கள். இப்பொழுது சிஸ்டர் பாஸ்ரமா கூட ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க விளையாடுத்துக்கலாமே.
4: ஆமென், ஆமென். ஒரு கணம் நாங்கள் தெய்வ பிரசன்னத்தோடு கூட இருக்கிற நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடி சுபத்தினை உயிரெடுத்து நாங்கள் தேவனுடைய வார்த்தை பகுதிக்குள்ளே கடந்து செல்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்திலும் உம்முடைய உன்னதமான பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்க இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தையோடு நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற 220 நாடுகளுக்கு ஆண்டவரே, எந்த நபர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ ஆண்டவரே என்னுடைய வசனத்தை கேட்டாலும் அந்த நிலையில் அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், கேட்க போகிற ஆண்டவரே மிகுதியான ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் இந்த நாட்களில் எங்களுக்கு தாரும். பரிசுத்தாவியானவர் நீங்க கிரியை செய்யும், அடிமையை உங்களோட கரத்துல வச்சு பாவீங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு மகிமை. அடுத்ததாக சங்கமம் வானொலி ஊடாக ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறதான இந்த குழுவினருக்கும் பிரதர் மகேந்திரம் ரியா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலும் மறுபடியும் ஒரு தடவை தேவ வசனத்தை பகிர்ந்தளிக்கும்படி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் சாவுக்கு ஒப்புக் கொடுக்காத தேவன், சாவுக்கு ஒப்புக் கொடுக்காத தேவன் என்கிறதான ஒரு தலைப்போடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். இதற்கு ஆதார வாக்கியமாய் 118 சங்கீதம் 18 வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். இதன் ஆதார வாக்கியமாய் 118 சங்கீதம் 18 வாக்கியம். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையிலே எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ நம்பிக்கையற்ற நிலைகள், எவ்வளவோ உபத்திரவம், போராட்டம், கண்ணீர் நிறைந்த பாதைகள், மரண கண்ணிகள், அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்த துன்பங்கள் அநேகம் ஆயிரங்கள், அதிலும் விவரித்து அவர் சொல்கிற காரியம், என்னை இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடுவிலும் தெய்வம் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்தார். என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் என்னோடு கூட இருந்தார் என்றதை போன்று இந்த பகுதியில் அவர் பாடியதை நாங்கள் அவதானிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத இடத்தில் தேவன் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். மனித வாழ்வு சாவுக்கு வழிநடத்தி கொண்டு போகிற பொழுது அந்த பாதையில் அவர் கடந்து சென்று அந்த இடங்களில் அவர் தப்புவிக்க இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்வில் எத்தகைய துன்பத்தை அவர் சந்தித்தார் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் சுருக்கமாக நான் உங்களோடு முடிந்த அளவு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், உங்களோட வாழ்க்கையிலே நாம் துன்பத்தை அனுபவிப்பதற்கு ரெண்டு நிலைகளை அதிகமாக நாங்கள் காண்கிறோம். ஒன்று, ஏன் எங்களுக்கு இந்த துன்பங்கள் அதிகரித்து எத்தகைய நிலைக்கங்களை கொண்டு போகிறது என்பதற்கு ரெண்டு நிலைகள் உண்டு. ஒன்று பாவ வாழ்வு, இன்னொன்று பாடுகள் நிறைந்த வாழ்வாய் இருக்கிறது. இவைகள் நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோம். சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் எங்களை வேதனைக்கு உட்படுத்துகிறது. நாம் சிந்தனை செய்திருக்கவே மாட்டோம். அவைகள் நம்மளுக்கு படிப்பினையாக அமைந்து கொள்கிறது. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் கண்ட அனுபவங்கள், அவர் வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள், துரோகங்கள் அத்தனை மிகுதியாயிருக்கிறது. வேதத்தில் அநேக பக்தர்கள் இருந்தாலும் இவர் தன்னுடைய இளமை காலம், அவருடைய பிறப்பு, அவருடைய வளப்பு, அவருடைய ஆட்சி முறைமைகள் எல்லாவற்றிலும் அதிகமான ஒரு துன்பத்தை பட்ட மனிதன் என்று சொன்னால் அதில் மிகையாகாது. அவர் இந்த பகுதியை சொல்கிற பொழுது ஆண்டவரினை அதிகமாய் சண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்கிற அந்த வார்த்தையை சங்கீதம் 23வது சங்கீதத்தோடு நான் ஒப்பிட்டு சற்று சிறிய விளக்கத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதக்காரன் தாவீது 23வது சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இந்த 23வது சங்கீதம் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அநேகரால் சிறு குழந்தைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டாலே இந்த 23வது சங்கீதத்தை அவ்வளவு மனனம் செய்து கொடுத்து விடுவார்கள். அவ்வளவு மனனம் செய்யப்பட்ட ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. எல்லாராலும் கவர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சங்கீத பாடல் இந்த 23வது சங்கீதம். இப்படி அதன் மகத்துவம் ஏன் இவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கையில் அந்த சங்கீதத்தில் காணப்படுகிற ஒரு மகத்துவமான செயல், சங்கீதக்காரன் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை மெய்ப்பராக வர்ணனை செய்து எப்படி அவரை தான் அனுபவித்தேன், அந்த தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் மெய்ப்பனாய் இருந்து அவர் கிரியை செய்தார் என்பதை வர்ணித்து தன் அனுபவத்தின் ஊடாக அவர் பேசுகிறார், அவர் பாடியிருக்கிறார். அதைத்தான் சற்று நாங்களும் இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஆராய்ந்து தேவ சமூகத்திலே இத்தகைய சங்கீதத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் தெய்வத்திற்கு முதலிடம் கொடுத்து அவரை ஒரு மெய்ப்பனாக, சத்துருக்கள் நடுவில் எப்படி அவர் காப்பாற்றுகிற காவலனாய், ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணத்தை போல ஒரு பலன் நிறைந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். எங்களுக்கு பாருங்கள், சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தகைய துன்பத்தை சந்தித்தார், ஏன் அவர் இப்படி பாட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இவருடைய பிறப்பிலேயே ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். மிகுந்த வேதனை, மிகுந்த துன்பம். இவர் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். தாயால், தந்தையால், சகோதரங்களால் புறக்கணிக்கப்பட்டதை இந்த வேதத்தில் அநேக இடங்களில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு வாழ்ந்திருக்கிற பொழுது புகழ்ந்து பாடுவார், தாழ்ந்திருக்கிற பொழுது அவரை உயர்த்தி பாடியிருக்கிறார். இப்படியான அவர் நடந்து போன சந்தர்ப்பங்கள் பல ஆயிரக்கணக்காயிருக்கிறது. இதிலே அவர் துன்பத்தை சந்தித்த ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் துன்பத்தின் அந்த விளிம்புகளை எப்படி அவர் அனுபவித்தார் என்கிற அந்த துடிப்புகளை குறித்து வர்ணனையாக பேசப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில் தகப்பன், தாய், சகோதரன், மாமா, அது மட்டுமல்ல மனைவி, சொந்த பிள்ளை கூட ராஜ்யத்தை பறிப்பதற்காக அவருக்கு விரோதமாக செயல்பட்டு வஞ்சகமாய்

பாடின பாடல், தாவீதை உயர்த்தின அந்த துணிகளை சவுல் ராஜா கேள்விப்பட்ட பொழுது காய்மகாரம் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. இந்த காய்மகாரத்தின் ஆரம்பம் அவரை கொலை செய்யும் அளவிற்கு தூண்டியது. இதனால் தாவீது ராஜா என்ன செய்கிறார், இந்த சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் வனாந்தரத்தை அனுபவிக்க நேரிட்டது. இந்த வனாந்தர பாதையின் அனுபவத்தை இந்த காலை இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு சற்று ஆராயலாம் என்று ஆசைப்படுகிறேன். இங்கே மிக முக்கியமான ஒரு சம்பவம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 23:26-27 வாக்கியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிறிய ஒரு வசனத்தை மட்டும் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த பொழுது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோசியுங்கள், தாவீது இப்பொழுது அங்கே மலைக்கு அந்த பக்கத்திலே, மலையின் அந்த பக்கத்தில் தாவீதும் தாவீதுடைய படையும், இந்த பக்கத்திலே சவுலும் அவருடைய படைகளும். சவுலுடைய ஒரே நோக்கம் தாவீதை கொன்றுவிட வேண்டும், தாவீதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் விரைந்து அவரை பிடிப்பதற்கு வளைந்து கொண்டு விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தாவீது யோசிக்கிறார். உங்களுக்கு தெரியும், 22வது சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்த்தால், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புகிறார் அவர். அது மட்டுமல்ல, அங்கே மிகுந்த வேதனை நிறைந்த உச்ச கட்டத்தில் நின்று கொண்டு, ஐயோ எனக்கு ஏன் இப்படி நேர்ந்தது, அவர் யோசித்திருப்பார், என் கதை இனி முடிந்து போக போகிறது, இந்த படையிலிருந்து நான் தப்புவதற்கு இனி எந்த வழியும் இல்லை, அவர்கள் என்னை வளைந்து கொண்டு விட்டார்களே, நான் சாகத்தான் போகிறேன், என்னுடைய முடிவு வந்துவிட்டது என்று சொல்லி அவர் பயந்து துன்பத்தோடு கூட கதறின காரியங்களை நாங்கள் அவதானிக்கலாம். இப்பொழுது அப்படி சவுலும் அவருடைய படையும் வளைந்து விடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் 27வது வசனம் சொல்கிறது, அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் என்று சொல்லப்படுகிறது. தாவீதையும் அவருடைய படையையும் விடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் இங்கே ஒரு மகத்தான மாறுதலை உண்டாக்குறார் என்றுதான் நாம் கூற முடியும். அவரை பிடிக்க வகை தேடி கொலை செய்வதற்கு மிக ஆவேசமாய் வந்த சவுலின் படை வளைந்து கொண்டு பிடிக்க சமீபிக்கிற பொழுது ஒரு செய்தி வருகிறது சவுல் ராஜாவுக்கு, பெலிஸ்தர் படையெடுத்து நம் தேசத்தை பிடிக்க வந்து விட்டார்கள், உடனடியாக வாருங்கள், தாவீதோடு மினக்கட வேண்டாம், அவரை பிடிக்க வேண்டாம், நீங்கள் வந்துவிடுங்கள் என்று சொன்ன செய்தியை கேட்டதும் சவுல் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது தாவீது இந்த இடத்தில் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார், எவ்வளவு கதறல். நாங்கள் பின்னணியை பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிறது, தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி ஓடி விட்டார்களாம், சிதறி ஓடி விட்டார்கள். அதற்கு மேல் வசனம் 23வது அதிகாரத்தில் அங்கே நீங்கள் 22, 23, 24 வாக்கியங்களை படித்து பார்த்தால் சொல்லப்படுகிறது, அவர் மாகோன் வனாந்தரத்தில் நின்றார் என்று சொல்லப்படுகிறது. மாகோன் என்றால் நுழைவாயில் என்று சொல்லப்படுகிறது. அது ஜூதேயா பாலைவனத்துக்கு போவதற்கு ஒரு நுழைவாயிலான இடமாய் இருக்கிறது. இவர் இப்பொழுது அந்த மாகோன் வனாந்தரத்தில் நிற்கிறார். அந்த மாகோன் வனாந்தரத்தில் நின்று, அந்த பிடிபட்டு விடுவேன், நான் அழிந்து போய் விடுவேன், எனக்கு மரணம் தான், இனி வாழ்வு வேறே வழி இல்லை என்று சிந்திக்கிற பொழுது தேவன் அந்த படியை திருப்பும்படி ஒரு காரியத்தை அங்கே செய்திருக்கிறார் என்று நாம் கூறலாம். அந்த இடத்திலே சவுல் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது தாவீதுக்கு போறதற்கு 2 காரியம்தான் உண்டு அவருக்கு முன்பதாக. ஒன்று, தாவீது போக வேண்டும் என்றால் சவுல் ராஜா போன வழியாய்த்தான் போக வேண்டும், இல்லாவிட்டால் அவர் போக வேண்டிய பாதை ஜூதேயா பாலைவனம். இதில் 2 ஏதோ ஒன்றை அவர் தெரிவு செய்ய வேண்டும். 2 வழிதான் அதற்கு உண்டு. ஒன்று, அவர் திரும்பி சவுல் ராஜா போன வழியாய் போக வேண்டும், இல்லாவிட்டால் அந்த ஜூதேயா

0: பாலைவனம் என்கிற அந்த பாலைவனப்புக்கு நுழைவாயிலா இருக்கிற மாகோனில், மாகோனுக்கு ஊடாக அவர் யூதியாவுக்குத்தான், யூதியா பாலைவனத்திற்குத்தான் போக வேண்டும். அவர் தெரிவு செய்தது, ராஜாவின் பாதையில் நான் இனி போக முடியாது, போனால் நானாகவே போய் சிக்கிவிட நேர்ந்திடும், அதனால் நான் யூதியா பாலைவனம் வழியாக நான் போகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து தனிமையாய் போகிறார். நாங்கள் யூதியா பாலைவனம் எப்படிப்பட்டது, இந்த பாலைவனத்தை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது. யூதியா பாலைவனம் என்றால் கொலை பாலைவனம், கொலை பாலைவனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த யூதேயா பாலைவனத்தின் அர்த்தம் கொலை பாலைவனம். ஏன் இந்த பாலைவனத்தை இப்படி சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு தெரியும், பாலைவனம் என்றாலே வறட்சி, அங்கே ஒரு நீரூற்றை காண முடியாது, அங்கே ஒரு செழிப்பு எந்த காரியமும் பார்க்க முடியாது, வெறும் வெட்டாந்தரை வெளி, ஒரு நீரூற்றுகளிலே இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் அங்கே இல்லை, அப்படி ஒரு கொடுகூரமானது இடம்தான் பாலைவனம். அதிலும் இந்த யூதேயா பாலைவனம் என்பது மிக மோசமான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் எல்லா பாலைவனங்களை பார்க்கிலும் இந்த யூதேயா பாலைவனம், கொலை பாலைவனம் எப்படிப்பட்டது என்றால் உஷ்ணம் நிறைந்த பாலைவனம், மிகுந்த வெப்பம், பயங்கரமான வெப்பம். அவதிலே நடந்து ஒரு மனிதனால் அவருடைய சருமங்கள் அதை வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு அவருடைய சரீரங்களை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு வெப்பம் நிறைந்த பாலைவனமாய் இருக்கிறது. இரண்டாவது, அந்த பாலைவனத்தில் காணப்படுகிற விடியம் மண் சூறாவளி. அங்கே மண் சூறாவளி புயல் ஒன்று வருமா, அந்த மண் சூறாவளி புயல் வரும் பொழுது முழு இடமும் இருளடைந்து போய்விடும். ஒரு சூரிய வெளிச்சத்தை அங்கே பார்க்க முடியாது, எல்லாம் முழுவதும் இருள் காடாகி மாறிவிடும், மிகுந்த இருளாய் எல்லாம் மாறி, எங்கே போவது, எதில் நடப்பது, எப்படி அந்த பாதையில் நகர்வதென்று தெரியாத அளவுக்கு எல்லாம் இருண்டு போய்விடும். யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண இருள் நிறைந்த இடத்தில் நாம் எப்படி இருக்க முடியும்? அந்த இருளுக்குள் நாங்கள் இருக்கிற பொழுது எங்களோட கால்நடைகள் எங்கே போகிறது என்று அறியாமல் அங்கு மிங்கு நாங்கள் அலைமோதி இருப்போம் அல்லவா? அதை பார்க்கிலும் ஒரு மோசமான நிலை, முழுவதும் இருண்டு போய்விட்டது, மண் சூறாவளி புயலாய் மாறி அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாலைவனத்திற்கு ஊடாக இந்த தாவீது தனிமையாய், சட்டம் தனி ஒரு மனிதனாய் அவர் போகிறார். எத்தனை வேதனையான ஒரு அனுபவம் அதுதான் அவர் சொல்லுகிறார். என்னை வெகுவாய் தண்டித்தும், நான் சாவுக்கு அங்கே சமீபித்த பொழுதும் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடாமல் என்னை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட இந்த வனாந்திர பாதையிலே மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டு, ஒரு பக்கம் உஷ்ணம், ஒரு பக்கம் மண் சூறாவளி புயல் அடித்துக் கொண்டு இருக்கிறது, ஒரு கண் பார்வை ஒன்றும் தெரியவில்லை, என் பாதை எங்கே என்று புரியவில்லை, எதில் போகிறேன், எதில் பயணிக்கிறேன் என்று ஒன்றும் விளங்கவில்லை, முழுவதும் இருண்டு போய் கிடக்குது. அந்த இருள் நிறைந்த இடத்திற்கூடாக அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். மூன்றாவது, இந்த பாலைவனத்தின் காரியம் சிறிய கற்பாறைகள் இங்கே இருக்குமா. அந்த கற்பாறைகள் இருக்கிற பொழுது இவருக்கு எங்கே எப்படி போவதென்று பாதை சரியாய் புரியாது, அதனாலே அவர் போகிற பொழுது அந்த கற்பாறைகள் அவரை கிழித்து காயப்படுத்திக் கொண்டிருக்குமா. மிகுந்த சரீர உஷ்ணம், கடும் வெப்பம், அது மட்டுமல்ல மண் சூறாவளி புயல் அடித்து இருண்டு போய் கிடக்கிறது, சிறிய கற்பாறைகள் கிழித்து காயங்கள் ஏற்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது, மிகவும் களைப்பு சரீரத்தில். ஐயோ, என் கதை முடிய போகிறது, எனக்கு சாவு சமீபித்து விட்டது, கண்கள் எல்லாம் இருளாயிருக்கிறது, ஒரு பாதையில் என் பயணத்திற்கென்று ஒரு மனிதன் எதுவுமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் கலங்கி பாதையில் நடந்து கொண்டு இருந்தாராம். நடந்து கொண்டு போகிற பொழுது திடீரென்று தண்ணீரின் சலசலப்பு சத்தம் ஒன்று கேட்கிறது. துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டு அந்த கடினமான வேதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சலசலப்பான சிறிய ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் யோசித்திருப்பார், ஐயோ, மறுபடியும் சவுலின் படைகள் என்னை துரத்திக் கொண்டு வந்து விட்டார்களோ, திரும்பி என்னை அவர்கள் சூழ்ந்து கொள்ளப் போகிறார்களோ, நான் வசமாய் மாட்டிவிட்டேன் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தண்ணீரின் பக்கமாய் அவர் கண்களை திருப்பி பார்க்கிறாராம். அன்பு பிள்ளைகளே, அந்த பனாந்தர பாதையின் முடிவிடமாகிய இடத்தை அவர் சமீபித்து விட்டார். அவருடைய கண்கள் அப்படியே களைப்பானாலும் இருளினாலும் சூழ்ந்து போயிருந்தது. இப்பொழுது ஒரு சலசலப்பு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் என்ன, அந்த சத்தத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி அவருக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் பலவிதமான துயரங்களும் வனாந்திரம் போன்ற அனுபவங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உள்ளத்திலே மிகுந்த வேதனை, வெப்பத்தை போல சுட்டரிக்கும் சூரியனின் அந்த சூடை போன்று எங்களோட வாழ்க்கையை அழிக்கத்தக்க அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களை மிகுந்த வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். மண் சூறாவளியை போன்று மிகவும் பயங்கரமான புயல்கள் எழும்பி அந்த இருண்ட சூழ்நிலைக்குள் நாங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கற்கள் கிழித்ததை போல இன்றைக்கு அநேகருடைய பழி சொற்கள், அநேகருங்களோட வாழ்க்கையிலே வந்ததான கொடுத்ததான நிந்தனைகள், அந்த நிந்தனைகளின் நிமித்தம் தலை நிமிட முடியாதபடி களைத்து போன சந்தர்ப்பங்கள் எத்தனை. எனவே இன்றைக்கும் அந்த தாவீதை போல நானும் நீங்களும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்ததை போன்று தன்னுடைய வாழ்வில் அவர் அங்கே மிகுந்த அங்கே கஷ்டங்கள் கடினமான கட்டங்களுக்குள் நடந்ததை போல நானும் நீங்களும் இந்த நாட்களில் ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு உதாரணத்துக்குரிய ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், ஆகார். ஆகார் என்றாலே அலைந்து திரிந்தவள் என்றது அர்த்தம். அந்த ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் அலைச்சலை தவிர அவள் கண்டது ஒன்றுமில்லை. எஜமானை நம்பினால், எஜமாட்டியை நம்பினால் அவர்கள் ரெண்டு பேரும் ஏமாற்றம் கொடுத்தது போல ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு திருத்தி தண்ணீரும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அவள் வனாந்திரத்தில் போகிறாள், வனாந்திரத்தில் நடந்து போய் தண்ணீர் எல்லாம் முடிந்து போய்விட்டது, கொண்டு போன ஆகாரம் முடிந்து விட்டது. இந்த மகள் அலைந்து திரிந்து வனாந்திரத்தின் வழியாய் போகிறாள். அலைந்து திரிந்தாள், குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அழுதாள். குழந்தையை ஒருபுறம் கிடத்தி விட்டு மறுபுறம் போய் அழுகிறாள். ஐயோ, இந்த வனாந்திரம் கொடுமையாயிருக்கிறது, கடுமையாயிருக்கிறது, என் பிள்ளையை கொல்ல போகிறது என்று கதறினாள். நான் சாகிறதை பார்க்க முடியாது, என் பிள்ளை சாகிறது, இதை பார்க்கில் நான் செத்தால் நலமாயிருக்கும் என்று யோசித்திருப்பாள். அவள் அலைந்து திரிந்தாள், அழுதால், அழிவின் விளிம்பில் நின்றாள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் காண்கிற தேவனாகிய அந்த தெய்வம் வெளிப்படுகிறார். ஆகாரே என்று அன்றைக்கு அழைத்த தேவன் இப்பொழுது குழந்தையின் சத்தத்தை கேட்டார். அந்த தாயின் கண்ணீரை தேவன் பார்த்தார். தன் பிள்ளைக்காய் கண்ணீர் வடித்த அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு எந்த தாய் எந்த பிள்ளைக்காக அழுதாளோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பகுதி. அந்த எந்த பிள்ளைக்கு இந்த தாய் தான் சாக வேண்டும் என்று நினைத்தாலோ, எந்த பிள்ளைக்காக இந்த தாய் அழுதாளோ, எந்த பிள்ளையை கொண்டு அவள் அலைந்து திரிந்தாளோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டார். அது ஒரு வனாந்திரமான இடம், அது மிகுந்த வேதனை அடைந்த இடம், ஒரு துளி தண்ணீரை காண முடியாத ஒரு இடம். தேவன் அந்த பெண்ணின் சத்தத்தை கேட்டது என்பதற்கு நல்ல ஒரு ஆதாரம். அவள் எதற்காக எந்த காரியத்துக்காய் போராடினாலோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு ஒரு நீரூற்றை தேவன் காண்பித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார், கர்த்தர் அவனோடு தெய்வம் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்து பின கண்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடித்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமையை நினைத்து நீங்கள் புலம்பி இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்காக இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் இருக்கலாம். இன்றைக்கு எங்கள் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, ஆகாரின் கண்ணீரை கண்டவர், குழந்தையின் சத்தத்தை கேட்டு அவனை வாழ வைத்தவர், அவனுக்கு ஒரு பெரிய ஜாதியாய் மாற்ற அவனுடைய கைகளை பிடித்து நடத்தின அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அந்த அதுதான் அவள் சொல்லுகிறாள், என்னை காண்பவரை நானும் கண்டே, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி காண்கிற தேவன் என்று தேவனுக்கு பெயரிட்டாள். எத்தனை மகிமையான ஒரு அனுபவம். இன்றைக்கும் நாங்கள் மறைவிடங்களிலே துக்கித்துக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கலாம், எங்களுடைய கண்ணீரை பார்த்து எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். அவர் வனாந்திரத்திலும் ஒரு வழியை உண்டாக்குற வல்லமை உள்ள கடவுள். அதனால் தான் ஆகாரின் கண்ணீரை பார்த்து குழந்தையின் கதறலை கேட்டு தேவன் வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த நீரூற்றை உண்டாக்கி அந்த பெண்மணி அந்த நீரூற்றை பார்க்கும்படி அவள் கண்களை திறந்தார். அந்த நீரூற்றில் அவர்கள் தண்ணீரை குடித்து பிழைத்துக் கொண்டார்கள். அதே போல் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நீரூற்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீரூற்றை காணும்படி ஆண்டவர் இந்த காலையில் அனுக்கிரகம் செய்கிறார். இதை அப்படியே சிந்தனை செய்து கொண்டு தாவீதின் பக்கமாய் மறுபடி வருவோம். தாவீது மிகுந்த வேதனையோடு அவர் அங்கே ஜூதேயா பாலைவனத்திலே இவ்வளவு மோசமான நிலைகளையும் சிந்தித்துக் கொண்டு அவர் நடந்து வந்தார். சலசலப்பின் சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார், படையா, இல்லாவிட்டால் இங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் என்னை சூழ்ந்து விட்டதா என்று பார்க்கிற பொழுது அங்கே ஒரு ஆடு அமைதியான நீர்நிலையில் தண்ணீர் குடிக்கிறதை அவர் பார்க்கிறார். அந்த ஆடு அந்த அமைதியான தண்ணீரை ஓடிக்கொண்டிருக்க அந்த தண்ணீரை அது குடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக உற்று கவனிக்கிறார். அதில் ஒரு மெய்ப்பெண் நின்று அந்த ஆட்டை வழிநடத்தி கொண்டு வந்து அந்த தண்ணீர் நீர்நிலையிலே கொண்டு வந்து விடுகிறது. அந்த நீர்நிலை தான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று அது அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அந்த என்கேதி என்கிற அந்த நதியருகில் வந்து தாவீது சேர்ந்து விட்டார். ஜூதேயா பாலைவனத்தை கடந்து என்கேதி என்கிற அந்த நீரூற்றண்டையில் இப்பொழுது தாவீது ராஜா நின்று கொண்டிருக்கிறார். நிற்கிற பொழுதுதான் அந்த ஆட்டுக்குட்டி தண்ணீர் குடித்து அந்த அமைதியான சத்தம் அந்த மென்மையான நீரோடும் அங்கே சத்தத்தை கேட்டு அந்த கண்களை ஈரெடுக்கிற பொழுது மெய்ப்பெண்ணை பார்க்கிறார். யோசிக்கிறார், இந்த ஆட்டை நடத்தி வந்த ஒரு மெய்ப்பெண், நல்ல நிலையை கொண்டு வந்து சேர்த்த அந்த மெய்ப்பெண்ணை பார்க்கிறார். அது அழகாய் தண்ணி குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். கண்கள் தெளிந்து அவ்வளவு துக்கத்தையும் மறந்து அவர் யோசிக்கிறார், இவ்வளவு கடினமான வனாந்தரத்தில் நான் நடந்து வந்திருக்கிறேனே, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றின ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஆடு மேய்த்த அனுபவம் நன்றாய் இருக்கிறது. ஆடுகளை பற்றி தெரியும், மேய்ப்பெண்ணை பற்றி நன்றாய் தெரியும். இந்த ஆடு பாருங்க, ஆட்டுக்குட்டியில போமே ஒரு பழக்கம் இருக்கிறது, தேக்க நீர்கள், அதிலே அது ஒரு நாளும் தண்ணீர் குடியாது தேக்க நீரிலே. அது மட்டுமல்ல, வேகமாய் பாய்ந்து தெறிக்கிற அந்த தண்ணீர்களையும் அது குடியாது. ஆட்டுக்குட்டியில் ஒரு சிறப்பான பழக்கம், அமைதியான நீர்நிலைகளில் தான் அந்த தண்ணீரை குடிக்கும். அப்படித்தான் அது குடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக அந்த மெய்ப்பெண்ணை அவர் பார்க்கிறார். தாவீது தன் கண்களை சற்று விரிவாய் திறந்து அவர் அப்படியே பார்த்து அந்த தண்ணீரை அள்ளி முகத்தில் கழுவிக்கொண்டு அந்த மெய்ப்பெண்ணை பார்க்கிற பொழுதுதான் அவருடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். என்னை நடத்தி கொண்டு வந்தது என் மெய்ப்பர், என்னை வழிநடத்தினது என்னுடைய மெய்ப்பர், என்னை வழிநடத்தினது என் கடவுள், அந்த யெகோவா தேவன் என்னை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் தான் என்னை மெய்ப்பதை போன்று இந்த பாலைவனம் என்னை கொன்று அழித்து விடாதபடி, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, என்கேதி என்கிற அந்த அழகிய நீர்நிலைகளிலே அந்த பசுமையான புல்வெளியை காணும்படி கொண்டு வந்து என்னை விட்ட என் மெய்ப்பர் என்று சொல்லி கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அழகிய பாடலை தேவனுக்கு ஏறெடுக்கிறார். சற்று இந்த என்கேதியை குறித்து நான் அதிலே காணப்பட்ட சிறப்பான ஐந்து விடயங்களை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கட்டும். அதில் முதலாவது, இந்த என்கேதி நதி இந்த நீரோட்டம் அந்த நீரூற்றிலே எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று நீங்கள் பாருங்கள். எங்கேது என்றால் ஆட்டுக்குட்டிகளை ஸ்தலம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதிலே முதலாவது அது பசுமை நிறைந்த இடம். எங்கே அதிகமான தண்ணீர் நீர்நிலைகள் இருக்கிறதோ அதை சூழ ஒரு பசுமையான புல்வெளிகள் இருக்கும். அழகான அங்கே அந்த நீர்நிலைகளின் நிமித்தம் அழகிய மரங்கள் செடிகள் அழகாய் அங்கே வளர்ந்து அவைகள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கும் ஒரு அழகிய அருமையான பசுமையான இடம்தானாம் என்கேதி. இரண்டாவது, இது மிக பெரிய ஒரு நீரூற்று. இந்த மிகுந்த ஒரு பெரிய நீரூற்றாய் இது காணப்படுகிறது. இந்த நீரூற்றாய் அந்த மிகுந்த பெரிய நீரூற்றாய் அது காணப்படுவதால் அநேக மேய்ப்பர்கள் வந்து அந்த தங்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அங்கேதான அமைதியான அந்த நீர்நிலையிலே தண்ணீர் குடிப்பதற்கு வழிநடத்தி கொண்டு வருவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீரூற்றாய் காணப்படுகிறது. மூன்றாவது, அங்கே அந்த நீரூற்றிலே சூழ இருக்கிற விடயத்தில் மிக முக்கியமானது அங்கே ராஜாக்கள் உண்ணத்தக்க சுவை மிகுந்த பேரிச்ச மரங்கள் உண்டாம். அங்கே என்ன காணப்படுகிறது, ராஜாக்கள் உண்ணத்தக்க பேரிச்ச மரங்கள் காணப்படும். அவ்வளவு சுவையாயிருக்குமாம் அந்த அந்த பகுதியில இருக்கிறதான பேரிச்சம் பழங்களின் சுவை மிகுதியாயிருக்கும். அந்த சிறப்பான நிலமான சுவை நிறைந்த பழங்களைத்தான் ராஜ போஜனத்திலே வைக்கப்படுமாம். என்கேதியில் உள்ள அந்த பேரிச்சம் பழங்களைத்தான் ராஜாக்கள் உண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது, பேரிச்ச மரங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதை போல அடுத்தது அந்த இடத்தில் திராட்சை தோட்டங்கள் உள்ளது. அழகிய திராட்சை தோட்டங்கள் அங்கே பறந்து கிடக்குமா. அதிகமான அழகிய தோட்டமாய் இந்த திராட்சை தோட்டமும் அந்த இடங்களை சூழ காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது, அங்கே ஒலிவத்தோப்புள்ள இடம் ஒலிவத்தோப்புகள் அதிகமாய் பறந்து கிடக்கும். ஒலிவ எண்ணெய்களை எடுப்பதற்கு அங்கே வந்து அநேகர் அதை பறித்துக் கொண்டு காரியங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு பசுமையான பேரிச்சம் மரங்கள் திராட்சை தோட்டங்கள் ஒலிவத்தோப்புகள் நிறைந்த இடம்தான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. இந்த என்கேதியை பார்த்து இவைகளை ரசித்து இவைகள் நடுவில் நின்று கொண்டு அந்த மேய்ப்ப ஆட்டுக்குட்டியை நடத்துவது, இந்த ஆட்டுக்குட்டிகள் அழகாய் தண்ணீர் கொடுப்பது, அது பசுமையான இடத்தில் செழிப்பான இடத்தில் நின்று மகிழ்வதை அந்த கடினமான வழிகளுக்கூடாய் கண்ட தாவீது என்கிற பக்தன் தான் பாடுகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேத்தி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அபிஷேக தைலத்துக்கு பாவிக்கப்படுகிற அந்த ஒலிவ எண்ணெய் ஒலிவைகளை எல்லாம் வர்ணித்துத்தான் அழகிய பாடலை பாடுகிறார். எனக்கு போஷிக்கிறேன், எனக்கு அமர்ந்த தண்ணீர் தருகிறேன், என்னை பசுமையான புல்வெளியில் என்னை அமர்த்தி என்னை அழகு பார்க்கிறேன். எனக்கு நேரிட்டு வந்த அந்த சத்துருகளின் கொடிய பாதகங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமாய் அவர் பாடுகிறார். இப்படியாக இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு அழகியான வர்ணனையோடு அவருக்கு பாடுவதற்கு இந்த காரியங்கள் அவருக்கு படிப்பினையாயிருக்கிறது. எனவே நானும் நீங்களும் மறித்து அழிந்து கெட்டு போகாதபடி எங்களை அந்த மரண உபாதையில் இருந்து எடுத்து மிக செழிப்பான எங்கேதி போன்ற இடத்திற்கு தெய்வம் கொண்டு போய் நடத்த இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் எங்கள் நடுவில் இருக்கிறார். இதை வர்ணித்து பாடின சங்கீதக்காரன் தாவீதின் அனுபவத்தை மிக அழகாய் குறுகிய நேரத்தில் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதை அப்படியே ஒப்புட்டுக் கொண்டு வந்து யோவான் புஸ்தகத்தோடு நான் தொடர்புபடுத்த விரும்புகிறேன். யோவான் 10வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லுகிற கர்த்தரோடு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே பேசப்பட்ட ஒரு வசனமாய் இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 11வது வாக்கியம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். பாருங்க, அன்றைக்கு ஒரு மேய்ப்பனை போல தெய்வம் எப்படியாக தாவீது ராஜாவில் ராஜாவுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார் என்பதை வர்ணித்து பாடினது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம், தன் ஆடுகளுக்காய் அவர் ஜீவனை கொடுக்கிறாராம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். அவன் திருடன்கள் செய்கிறான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நம்முடைய தெய்வமாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படும் அது முழுமை அடையவும் அவர் வந்தார் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பன், தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை எங்களை சுமப்பேன். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன், எங்களுடைய நல்ல ஆயனாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். தாவீது ராஜா சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் புண்ணுள்ள இடங்களில் என்னை மீட்டுக் கொண்டு போவார், அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார், சத்துருக்கள் நடுவில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எனக்கு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி பாடினது போல, இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல மேய்ப்பனாய் வெளிப்பட்டு ஜீவனை கொடுத்து அது மட்டுமல்ல அதை பரிபூரணப்படுத்தவும் அதை முழுமை அடையவும் நித்தியத்திற்கு நேராக நடத்தவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அதனாலேதான் அவர் கல்வரி சிலுவையிலே முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற நல்ல ஆண்டவராய் எங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் அவரை விசுவாசிப்போம், அவரை விசுவாசித்தவர்கள் நாங்கள் பலப்படுவோம். எங்களுடைய துன்பத்தில், எங்களுடைய கடினமான சூழ்நிலைகள், கஷ்டமான நேரங்கள், ஐயோ நான் மரித்து விடுவேன் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த இடத்தில் தேவன் எங்கள் பக்கமாய் கடந்து வந்து எங்களுக்கு ஒரு முடிவிடத்தை வைத்து, அந்த பாலைவனம் உங்க இந்தியா பாலைவனத்துக்கு ஒரு முடிவிடமாய் எங்கேதி இருந்தது போல எங்களோட வாழ்க்கையின் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் மரண ஆபத்திற்கும் மரண கண்ணிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்கேதி போன்ற சூழ்நிலையை கொடுப்பது மட்டுமல்ல, எனக்காக இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவையில் மரித்து அந்த மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அவர் இப்பொழுது சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்தார், சிலுவையில் அந்த அன்பை காண்பித்தார். அந்த அன்பை நம்புபவர்களை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளில் நடத்தி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உயிர் மீழ்ச்சியை கொடுத்து வழிநடத்த அவர் வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை வெறுக்காதவர். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக அனுபவங்கள் உண்டு. நான் படிப்பதற்கு, என்னுடைய பட்டங்களை பெறுவதற்கு என் தாய்ப்பட்ட வனாந்தரம் போன்ற அனுபவம், நான் வனாந்தர வழிகளில் நடந்த அனுபவங்கள் எனக்கு அநேகம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் என் வாழ்க்கையில் எத்தனை பாலைவனங்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனை பாலைவனம் போன்ற அனுபவங்களில் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்காமல் தப்புவித்திருக்கிறார் என்ற அந்த சந்தர்ப்பங்களை சாட்சியாய் நேற்று ஒரு வேளை வருகிற பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். என் தாயார் என்னை படிப்பதற்காக அநேக காரியங்களை இழந்தார்கள். தகப்பனை இழந்த நான் என் தாயின் நரவணப்பில் வளர்க்கப்பட்டேன். என் தாய் என்னை வேதாகம கல்லூரிகளை முடிப்பதற்கும் என் தாய்ப்பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கும் என் கண் முன்னே இருக்கிறது. எனவே தாயின் அன்பையும் தந்தையின் அன்பையும் நாங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம். எங்களுக்காக ஒரு நல்ல தகப்பனாய் நல்ல மேய்ப்பனாய் நமக்கு ஒரு உதவி செய்கிற உதவியாளரை போன்று மகிமையாய் எங்களை ரட்சித்து நடத்துகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவரை நம்புவோம், அவர் பக்கமாய் சார்ந்து கொள்ளுவோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இருக்கும் நிலைகளில் கண்களை மூடுங்கள். உங்களுக்காக ஒரு கணம் நான் மன்றாடி தெய்வத்திடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நாளிலும் நாம் கேட்ட இந்த சத்தியங்கள் ஆண்டவரை உடைந்து போனவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் ஆதரவில்லாமல் மிகவும் துன்பத்தோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு பதிலாய் இருக்கட்டும் சுவாமி. தாவீது ராஜா ஆண்டவரே அன்றைக்கு ஒரு யூதேயா கொலை பாலவனத்திலே பட்ட அவ்வளவு துன்பங்களை கடந்து ஒரு என்கேதியை நீர் வைத்தீரப்பா. அந்த என்கேதியின் சுகத்தை அவர் அனுபவித்தது போல ஆகார் என்கிற பெண்மணி வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அல்லது அழிவை சந்தித்து விட்டேன் என்று அவள் சிந்தனை செய்த பொழுது காண்கிற தேவனாய் என்னை காண்கிறவரை நானும் கண்டே என்று சொல்லி அவள் பேரிட்டது போல ஆண்டவரே இந்த காண்கிற தேவனாகிய நீர் இந்த நல்ல நாளிலும் உன் பிள்ளைகள் இருக்கிற நிலைகளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நல்ல நீரூற்றுக்கள் அவர்கள் கண் முன்பதாக வருவதாக, என் கேதியை போன்ற காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுவதாக. தேவனே நீர் அற்புதம் செய், மக்களை ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சங்கமம் ஆண்டவரே வானொலி ஊடாக தேவ செய்திகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு நபரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த குழுவினரை கூட நான் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகலமும் தெய்வ ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு தெய்வ நாம மகிமைக்கு ஏதுவாய் எடுத்து பாவிக்கப்பட்டிருக்கும். நீர் எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்து பொறுப்படுத்தி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தன்மையோடு செபித்தடிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஒரு அருமையான ஒரு ஆழமான சத்தியத்தை மிக தெளிவாக தெரியப்படுத்தீர்கள். அநேக காரியங்களை உங்களுடைய செய்தி மூலம் கண்டுகொண்டோம். யூதா பாலவனும் ஆகார் பாலவனத்தை மிகவும் தெளிவாக வியத்து, யூதா பாலவன் உஷ்ணம் மண் சூறாவளி கண் தெரியான்னு சொல்லி கடைசியிலே யூத ஆகாரை ஒப்பிட்டு, யூதா பால பாலத்தையும் ஆகாரின் பாலத்தை ஒப்பிட்டு வேதாம ரீதியிலே அருமையான விளக்கத்தை கொடுத்துட்டு நீரூற்று ஆட்டுக்குட்டியான ஸ்தலம் அதை பற்றி மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துருத்தீர்கள். பசுமையான இடம், மிகப்பெரிய நீரூற்று, சுவை மிகுந்த பெருச்சம்பளம், ராஜாக்கள் உண்பார்கள், திராட்சை தோட்டங்கள், ஒளிவத்தோப்புகள் இவைகளை மிகவும் சொல்லி கடைசியாக யோவான் 10:10 கொண்டு வந்து சொல்லி 10:11 நானே நல்ல மேய்ப்பேன் முடிச்சு விட்டீங்க. அதாவது சங்கீதம் 23 சங்கீதத்தை ஆரம்பத்தில் எடுத்து எல்லா விளக்கத்தை நீங்க கொடுத்து விட்டு முடிவிலே யோவான் 10:11 முடிச்சிருக்கு. மிக மிக மிக மிக ஆச்சரியமா இருந்தது. இப்படி செய்தி ஆன்மா சத்தியத்தை இன்று கற்றுக்கொண்டேன், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். கத்தருங்கிறேன் உங்கள் ஊழியங்கள் கைட்டு செய்யும் காரியங்கள் சபக்காரங்கான தேவன் ஆசிரிப்பாக அதிகாலை வேலையிலே 5 நீங்கள் எழுந்து இந்த வார்த்தையை கொடுத்தீர்கள். அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கட்டளிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகள் யாவையும் அவர் ஆசீர்வதிப்பாராக.
2: ஹலோ பிரதர் மகேந்திரன், நன்றாக இருந்தது, நன்றான வார்த்தை. I was also really really blessed with a living word that came from all the way from you know, Vattukottai, Sri Lanka. My heart is really rejoicing over it that you could bring such wonderful word from a very land of Sri Lanka coming into the nations of the world to bless the nations of the world. I don't want to repeat the same thing that Brother Mahindran has so beautifully came and gave his feedback. That was a wonderful word, Pastor. And the Lord has blessed you with such a wonderful ministry in Sri Lanka, and he will continue to bless, enlarge your borders with you and your husband doing such a wonderful work in Sri Lanka, in the northern part of Sri Lanka where I'm also from. So God bless you. Thank you, Pastor. God bless you.
1: என்று சாட்சி சொல்த்தவர் கனடா வன்கூவரில் இருந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. அருமையான சாட்சி. இதுவரை நேரமும் இந்த வார்த்தையை கொடுத்த பாச சுகிருத்த அராஜிதோ ஸ்ரீலங்கா, அருமையான ஒரு வார்த்தை. இது மறு ஒழுங்கு போகும்பொழுது அன்னையர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் இந்த மகளை அபரிவிதமாக ஆசிரிப்பாரு. அது மட்டுமல்ல, சிஸ்டர் அருந்ததி கூட அவருடைய செய்தியை கேட்க அவரோடு வந்திருக்கார். சிஸ்டர் அருந்ததிக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஆமாம், தொடர்ந்து நாங்கள் இந்தியாவில் இருந்து ஒரு செய்தியை கேட்க போறோம். இந்தியாவில இருந்து ஒரு செய்தி, டெஸ்டர் ரூபி ஒரு செய்தியை கொடுத்துங்க, அந்த செய்தியை கேட்க போமா. இதோ அந்த
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
4: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய திட்டங்கள் நன்மையான திட்டங்கள். பாருங்க, நம்மை குறித்து, அதாவது உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் உயர்ந்த திட்டங்களாகவே இருக்கிறது. பாருங்க, எல்லா மனுஷரும், ஒவ்வொரு மனுஷரும் பாருங்க, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, அல்லது வீடு கட்டுவதை குறித்தோ ஆளுக்கு ஒரு திட்டத்தை போடுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எல்லாத்தையும் எல்லாரும் பாருங்க ஒரு திட்டத்தை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம், ஆனால் மனுஷருடைய திட்டத்தை பார்க்கிலும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய திட்டம் பாருங்க, அது அளவிடப்பட முடியாத நன்மைக்கு ஏதுவான திட்டங்களா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து 29:11 நாம் வாசிப்போம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இங்கே எரேமியா சொல்கிறார், கர்த்தர் பாருங்க நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிற, அவருடைய எண்ணங்களில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு மொழிபெயர்ப்பை இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகள் நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே. கர்த்தருடைய நினைவுகள்ல எண்ணங்களின் ஓரத்தில் கூட இங்க எழுத, இங்க எரேமியா சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, தீமையான எண்ணங்கள் அல்ல. அவர் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் பாருங்க, அவர் என்னை குறித்து என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே, உயர்ந்த திட்டங்களே பாருங்க. வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய நோக்கங்கள் பாருங்க, நம்மளுடைய நோக்கங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே அடங்கிவிடும். மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் பாருங்க ஒரு அளவுகோல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மனுஷருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளா இராது. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க நன்மையான திட்டங்கள். அநேக போல நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது.
3: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
4: அவர் நினைவுல, எண்ணத்தின் ஓரத்தில் கூட தீமையான எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தீமையை பாராத சுத்தக்கண்ணரா இருக்கிறார். அவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது பாருங்க. அவருடைய எல்லா நினைவுகளும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7 வசனங்கள், 7-13 வரை நாம் ஒரு 2 வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7 வசனங்கள், 7-13 வரை. பிறகும் பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை மட்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தார்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் பாருங்க, அக்கிரமக்காரன், பாவிகள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள், கர்த்தர் பாருங்க மனதுருகிறது மாத்திரமல்ல, மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரா இருக்கிறார். போடப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு மேல பாருங்க, தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு புஸ்தகமே தேவையில்லை. பாருங்க, வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா பாருங்க சிந்தனைகளும் நோக்கங்களும், நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் போட்டு வைத்திருக்கிற அநேக திட்டங்களை பார்க்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த ரகமான திட்டங்களை உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பாருங்க கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் எப்படி வாழ்வது, அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் எப்படி பாருங்க அனுபவிப்பது. அருமையானவர்களே, அதற்காகதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பாருங்க இந்த செய்திகள் நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களாக மாறுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37 வசனங்கள் 7. இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாக்கோபு பாருங்க, அவருடைய அந்த மகன்கள் எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம் யோசேப்பின் மேலே மிகவும் அன்பு கூர்ந்து பாருங்க ரொம்ப நேசிச்சு அவருக்கு பல அங்கெல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க ரொம்ப செல்ல பிள்ளை. நம்முடைய வாசையில சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப செல்லமா வளர்கிறார் யோசேப்பு. யோசேப்புக்கு பாருங்க ஒரு பெரிய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கர்த்தர் அங்கே கொடுக்கிறாரு. 7 வந்து பாருங்க அதுல போடப்பட்டிருக்கும், நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி வணங்கி நின்றது என்றார். ஆனா அந்த யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்கார். அந்த சொப்பனத்தை யார் தருகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்தின் மூலமா அவர்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டத்தை உன்னை குறித்து போட்டு வைத்திருக்கிறேன் யோசேப்பு என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது இந்த யோசேப்பு பாருங்க தம் அண்ணன்மார்கள்ட்ட தாய் தகப்பன்மார்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க அங்கே பகை உண்டாகிறது. கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 9 சொல்வாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னையும் வணங்கிட்டு இருக்குது. பாருங்க அப்பாக்கே ரொம்ப கோபம் வந்துருது, என்ன நானும் உன்னைய வணங்குறேன். அருமையானவர்களே, இங்க திட்டம் மனுஷருடைய திட்டம் அல்ல, இது யாக்கோபின் திட்டம் அல்ல. பாருங்க அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தனால யோசேப்பை குறித்து யாக்கோபு ஏதோ பெரிய அளவுல திட்டம் போட்டு வைக்கல. ஆனா தேவாதி தேவனுடைய திட்டம் உயர்ந்த ரகமான திட்டமா இருந்தபடினாலே ஆனா அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வந்து யோசேப்பை பகைக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துல பாருங்க 37:24 போடப்பட்டிருக்கும், ஆதியாகமம் 37:24 யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தா சொந்த சகோதரன் தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்கிருந்து வர்றாங்க அந்த மீதியாலைய கடந்து போறத பார்த்தோன்னே அந்த இஸ்மவேல
1: கிட்ட 20
4: நோக்கம் என்ன, திட்டம் எப்படி நிறைவேறும், குழியில போட்டா ஒரு வழியா 20 வெள்ளிக்காசு கிடைச்சதை இவனை வித்தே போட்டா யோசேப்பு இதோட க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாருங்க எல்லாரும் வந்து மனுஷர்கள் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது, தீமைக்கு ஏதுவான எண்ணங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாம் சொந்த பந்த எல்லாருமே பாருங்க நீங்க நல்லா இருக்கணும், மேல ஒரு படி உயர்ந்து வரணும், நல்ல அந்தஸ்தல இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களை குறித்து நன்மையான திட்டங்களை போடுகிறவர்கள் அல்ல. சொந்த சகோதரனை பகைத்து அவனுடைய பாருங்க ஒரு இரக்கமே இல்லாம 20 வெள்ளிக்காசுக்கு முன்ன பின்ன தெரியாத இஸ்மவேலர்கிட்ட வித்து போட்டாங்க. அதோட யோசேப்பின் சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் நேற்றம் என்றும் மாறாததாகவே இருக்கிறது. பாருங்க யோசேப்பை உயர்த்துகிறதற்காகவே அங்க பார்வோன்ட்டு ஒரு சொப்பனத்தை வர வச்சு ஆதியாகமம் 41:41. அருமையானவர்கள், இங்க போடப்படுற அந்த தரிசனத்தை, அந்த கனவு, அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு ஆள் கூட இல்ல. ஜெயில இருக்காரு, எல்லாம் கடந்து வர்றாரு. இதெல்லாம் கடந்த இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நான் நேரம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 இங்க போடப்பட்டிருக்கோம். யோசேப்ப என்னெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சகோதரர்கள் செய்த மத்தியிலே இங்க என்ன ஆகிறார் பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பலியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க அதிகாரியாக்கினான். அருமையானவர்களே, சகோதரர்கள் நினைச்சாங்க, அப்பா நினைச்சாரு, அவ்வளவுதான், யோசேப்பு இறந்தே போயிட்டான், குழியில போட்டாங்க, யோசேப்பன ஒருத்தனை நான் பெத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமையாக எண்ணினார்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:9 கர்த்தர் பாருங்க, இஸ்மவேலர்கிட்ட அந்த வித்து போட்டப்பையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் பாருங்க, அந்த ஜெயில அவர் யோசேப்ப கிடைப்பார், அந்த போத்திபாருடைய மனைவி தகாத ஒரு கேஸ்ல பாருங்க, அந்த சிறைச்சாலையில இருக்கும் போது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அருமையானவர்களே, ஒரு மனுஷனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் பாருங்க, யோசேப்பை ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா கர்த்தர் அங்க ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பார் பாருங்க. அருமையானவர்களே, அங்கே கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு உயர்ந்தவைகளா இருக்கிறது. அப்படியே குழியில போட்டு இஸ்மவேலட்ட வித்து போட்டு இவன் சிறைச்சாலை போனே அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லங்க, கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாதவைகளா இருக்கிறது. அது பாருங்க நிறைவேறிய ஆகும். தீமையாக பாருங்க, மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்களை பார்க்கிலும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. நன்மையான திட்டங்களாக இருக்கிறதுனால் மாத்திரமல்ல, அதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் செய்து முடிக்கும் அளவும் அந்த திட்டங்களை நீங்கள் பாருங்க பெறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அதனாலதான் அங்க யாக்கோபிட்ட சொன்னாரு, நான் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 போடப்பட்டிருக்கும் பாருங்க. யோசேப்பு சொல்றாருங்க, ஒரு பெரிய பஞ்சம் எல்லாம் வருது, சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க பஞ்சம் படைக்கிறதுக்காக, மறுபடியும் சகோதரர்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேயும் வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த யோசேப்பு வந்து சொல்றாரு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அருமையானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாஸ்தவம் பாருங்க, அவருடைய திட்டங்கள் தீமைக்கு அல்ல, அவைகள் எப்போதும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. இங்க இவங்க எல்லாம் நினைச்சாங்க பாருங்க, தீமையா நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய, தீமை செய்ய இல்ல, தீமையே செஞ்சாங்க, அதுதான் உண்மை, தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்ல, தீமைதான் செஞ்சாங்க, ஆனா கர்த்தர் பாருங்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி தீமையிலிருந்து அவருடைய திட்டங்களை நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து பாருங்க, இன ஜன பந்துக்கள் பாருங்க உங்களுக்கு தீமையான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம், ஆனால் அவைகளை பார்க்கிலும் நன்மையின் கரத்தை உடையவர், நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிற இந்த தேவாதி தேவனுடைய கரம் அருமையானவர்களே உங்களுக்கு பாருங்க நன்மையை செய்கிறதுலே அதிக அதிக அதிக நிச்சயமா இருக்கிறார். இங்க எப்படி யோசேப்புக்கு பாருங்க, தீமைய செஞ்சாங்க ஆனா கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அதுவும் எதுக்காகவாம் பாருங்க, உங்களை உயிரோடே காக்கும்படிக்கு மாத்திரமல்ல, வெகு ஜனங்களை அருமையானவர்களே அநேக ஜனங்களை போஷிக்கிற ஒரு காப்பாற்றுகிற நாட்டையே பாருங்க காக்கிற ஒரு பெரிய பொறுப்பு எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கிட்டார். மனுஷன் போடுற திட்டத்தை பார்க்கிலும் நம் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க மகா பெரிய திட்டங்கள். அதனாலதான் ஏசாயா சொன்னாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவா உன்னை குறித்து என் நினைவுகள் உயர்ந்தவைகளா இருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ இந்த பூமியில வாழ்ந்தோம், ஒரு அம்மா அப்பாக்கு அட்ரஸ் இல்லாத ஊர் பேர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த ஜனத்தோட ஜனக்கூட்டத்தோட இருக்கோம். இல்ல, உங்களை உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து கர்த்தருடைய நினைவுகள், பகுதியை நாம் பார்ப்போம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எஸ்ரா 1 வசனங்கள் 1-3 வசனம் வரை. இந்த எஸ்ரா புஸ்தகத்துல இங்க போடப்பட்டிருக்கிற இந்த கோரேஸ் என்பவரை குறித்து பாருங்க, நாம் பார்க்க போகிறோம். இந்த கோரேஸ் என்பவரை குறித்து ஒரு சில குறிப்புகள் முன்பதாக சொல்லிவிட்டால் உங்களுக்கு இன்னும் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கோரேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த பேருக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, இழிவானவன், பாருங்க, ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவன், வாழ்கிறதற்கே அருகதையற்றவன். பாருங்க, கோரேஸ் என்ற பேருக்கு அப்படிதான் ஒரு அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று நூல்கள் இப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இந்த பெர்சிய தேசத்தினுடைய ராஜா அவருடைய மறுமனையாட்டிக்கு இந்த கோரேஸ் என்கிற இந்த மகன் பிறக்கிறான். ஒரு புறஜாதியான மனுஷன். பாருங்க, அந்த காலத்துல இந்த சம்பிரதாயங்கள், இந்த ஜோசியம் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்துட்ட மாத்திரத்துல அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பையன் அவங்களோட இருந்தானா ராஜ்ய பாரத்திற்கே பெரிய அவமானம் வந்துடும், ராஜ்ய பாரமே இவனால அழிஞ்சு போயிடும், முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்யறாங்கன்னா, அவர் இந்த பெற்ற தகப்பனே இவனை எப்படியாவது கொல்லு போட்டு அப்படின்னு சொல்லி தாய்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கொல்லுகிறதற்கு மனசு இல்லாம, எப்படி பெத்த பிள்ளைய கொல்ல முடியும் பாருங்க, கொல்லுகிறதற்கு மனசு இல்லாம ஒரு மெய்ப்பர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஆனா அந்த மெய்ப்பர்களிடம் பாருங்க, இந்த கோரேஸ் வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த மெய்ப்பர்கள் தான் இவருக்கு பாருங்க வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய மனுஷனை அவர் கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து இந்த கோரேஸ் வருகிறார். பாருங்க, இவர் கர்த்தரை அறியாத பின்னணி, பெர்சிய தேசத்தினுடைய பாருங்க அந்த சந்ததி, பெர்சிய தேசிய ஜாதியான் பாருங்க, இவர் பிறப்பிலேயே பாருங்க ஒரு யூதர் கிடையாது, கிறிஸ்துவை குறித்து அறியாதவர் பாருங்க. அருமையானவர்களை கொல்லும்படி தகப்பனே பாருங்க கைவிட்டுட்டாரு. அவ்வளவுதான், இந்த பிள்ளை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டாரு. எங்கேயாவது தூக்கி போட்டு கொள்ளுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அருமையானவர்களே, இந்த தகப்பனாலே கைவிடப்பட்டு, தகப்பனாலே கீழே வெறுத்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட அந்த கோரேசை குறித்து கர்த்தர் இங்கே ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருந்தார். பாருங்க, பாபிலோனியர் பாருங்க இஸ்ரவேலரை சிறைப்பிடிச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த சிறைப்பட்ட ஜனங்களை மீட்கும்படிக்கு, இடிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு புறஜாதியான இந்த கோரேஸ் என்கிறவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாம நினைச்சிட்டே இருக்கிறோம், கர்த்தருடைய திட்டங்கள்லாம் ஒண்ணுமே புரியாம இருக்குது, ஏதோ ஒண்ணுமே நமக்கு வந்து பாருங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. இல்லங்க, கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாம் அருமையான திட்டங்கள் மாத்திரமல்ல, அது அதிசயமான திட்டங்கள், நம்முடைய நினைவுக்கு எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அதை குறித்து, இந்த கோரேசி குறித்து நாம் வாசிப்போம் என்றால் பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 1:1-3, எஸ்ரா 1:1-3. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, இங்க மறுபடியும் போட்டிருக்காங்க பாருங்க, பெர்சியாவின் ராஜா, பெர்சிய ராஜ்யத்தின் ராஜா. பாருங்க, இவர் இஸ்ரவேலருடைய ராஜா அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா அல்ல, பெர்சிய தேசத்தினுடைய ராஜா. அங்கே போடப்பட்டிருக்கோம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரளி, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறான் அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக, அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இங்க பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே கோரேசை குறித்து இங்க பாருங்க எரேமியா சொல்லுகிறார். எரேமியானவர்களே, ஒரு புறஜாதியான், கர்த்தரை குறித்து அறியாத ஒரு மனுஷன், இஸ்ரவேலருடைய அந்த எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை கட்டும்படிக்கு தேவன் முன்குறிச்சிட்டாராம், தெரிந்து கொண்டுட்டாராம். அதனாலதான் பாருங்க கோரேசனுடைய தந்தையும் தாயும் கைவிட்டு அவங்க அவனை கொல்லும்படி தூக்கிப்பட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, கோரேசனுடைய அப்பா நினைச்சிருப்பாரு, ஒரு பிள்ளை பிறந்தது, ஓகே அவனுக்கு வாழ தகுதி இல்ல, அவன் அன்றோட மறிச்சு போயிட்டான் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே உங்களை கண்டிருக்க கண்டவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களை குறித்து அனாதியான திட்டங்களையும் தீர்மானங்களையும் போட்டு வைத்து பிற்பாடுதான் பாருங்க தாயின் கற்பத்திலிருந்தே வெளிப்பட செய்கிறார். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு மனுஷன் பாருங்க இந்த கோரேஸ். இங்க போடப்பட்டிருக்க கோரேஸ் வந்து பாருங்க, அவரை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே எல்லா ஜனங்களையும் பாபிலோன்ல இருக்கிற தரியு ராஜா பாருங்க பயந்துச்சு பாரு, இந்த ஜனங்களை எப்படி வந்து பாருங்க மீட்டு எடுக்கிறதுன்னு. இந்த தரியு ராஜா செய்து இந்த ஜனங்களை எல்லாம் மீட்டுட்டு வந்த மாத்திரத்துல ராஜ்யங்களை எல்லாம் மீட்டுட்டு வந்தோம். இந்த கோரேஸ் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நான் தான் போய் மீட்டுட்டு வந்தேன், நான் தான் சண்டையை போட்டு ஜெயிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வந்தது மாத்திரமல்ல, நான் தான் புஜ பராக்கிரமன் அப்படி சொல்லலங்க. இங்க போடப்பட்டிருக்கேன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தார், நான் போய் ஏதோ கட்டி அப்படி எல்லாத்தையும் உருவாக்கி எல்லா ராஜ்யத்தையும் நான் வந்து உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன், நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், நான் மீட்டு கொண்டுட்டேன். இல்ல, பரலோகத்தின் தேவன் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. எப்படி கோரேசனுடைய உள்ள எப்படி கர்த்தரை பாருங்க பாராட்டுகிறது, கர்த்தரை குறித்து அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது பாருங்க. அவனுடைய தாய் தந்தை எல்லாரும் தூக்கி போட்டு அவ்வளவுதான் இவனுடைய சாப்டர் முடிங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு அத்தியாயம் முடிந்து விட்டது என்று தகப்பன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்கே புதியதொரு துவக்கத்தை உருவாக்குகிறார், புதியதொரு ஆரம்பத்தை அங்கே தொடக்கி வைக்கிறார் பாருங்க. எப்படி பார்வோன் தேசத்துல அரண்மனையில அந்த மோசைய மோசைய மாத்திரம் இல்ல, இந்த இஸ்ரவேலருக்குள்ள பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போட்ட அந்த நைல் நதியில இருந்தே மோசைய கண்டெடுத்து பார்வோனின் குமாரத்தையே கொண்டு போய் வளர்த்து மறுபடியும் பார்வோனுக்கு விரோதமாகவே எழும்பி வர செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு பெரிய மகா பெரிய திட்டத்தை மோசைய குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருந்தார் பாருங்க. அதே போலதான் கோரேசை குறித்து இழிவானவன் தகுதியற்றவன் வாழ்வதற்கே பாருங்க ஒரு அருகதையற்ற நிலைமையிலிருந்து தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலைமை வாழ்றதுக்கு பாருங்க. பிறந்த குழந்தை என்ன பாவம் செய்திருக்கணும் பாருங்க, பிறந்த உடனே ஒரு நிற்கதையற்ற நிலைமை அவல நிலை, அப்பேற்பட்ட நிலைமையில மனுஷனுடைய திட்டம் அல்லங்க கர்த்தருடைய திட்டம் அங்கே கோரேசின் மேலே வெளிப்பட்டபடினாலே மெய்ப்பர்கள் பாருங்க அவரை அருமையா வளர்த்து எடுத்து பாருங்க கர்த்தர் அவனை கோரேசை பாருங்க அவருக்கென்று உபயோகப்படுத்துகிறார், அவருக்கென்று பயன்படுத்துகிறார். ஏசாயா இவ்வாறு கோரேசை குறித்து சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:1-4. ஏசாயாவின் புஸ்தகம் 45:1-4. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறதாவது. பாருங்க இந்த கோரேசை குறித்து இங்க 7 விதமான ஆசீர்வாதத்தை இங்க ஏசாயா சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாராம், கோரேசனுடைய வலதுகைய கர்த்தர் பிடிச்சிருக்கிறாராம். அருமையானவர்களை எப்பேற்பட்ட மகத்தான திட்டத்தை குறித்து கோரேசை குறித்து பாருங்க கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் முன்னாடி நடந்து போறாரு கோரேசுக்கு முன்பாக, கோணலானவை செவ்வையாக்குவேன், எதெல்லாம் வந்து பாருங்க அவருக்கு விரோதமாக எழும்பி நிக்கதோ அப்பேற்பட்ட எல்லா தடைகளையும் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறாராம். உன்னை பெயர் சொல்லி அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு நான் தான் உன்னை அழைச்சேன் அப்படின்னு இந்த புறஜாதி எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு அறிந்து கொள்ளும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம். எந்த மனுஷனால வெண்கல கதவுகளை உடைச்சு பாருங்க எல்லா இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கிறாராம், இருப்பு தாழ்பாடுகள் வெண்கல கதவுகள் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசன் மனிதர்கள் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். பாருங்க கோரேசு பிறந்ததுமே கடவுளை பிடிச்சு அப்படியே ஒரு இஸ்ரவேல் தேசத்தான் இல்ல யூதர் அல்ல, அவர் அறியவே இல்லை நீ என்னை அறியவே இல்லை ஆனாலும் என்னுடைய நாமத்தை உனக்கு தரித்தேன். அருமையானவர்களே எப்பேற்பட்ட மகத்தான தேவன் பாருங்க, ஒரு இஸ்ரவேலருடைய எருசலேமின் தேவாலயத்தை கட்டும்படிக்கு யூதர் அல்லாத புறஜாதியான ஒரு மனுஷனை அவருடைய தாயின் அந்த பிறப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கோரேசை குறித்து ஒரு மகா பெரிய திட்டத்தை போட்டு அவருடைய தெரிந்து கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு முன்னாடி போறாராம். அருமையானவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறாராம், நான் தான் உன்னை கரம் பிடிச்சிருக்கேன்னு மத்த எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படிக்கு உள்ள இருக்கிற புதையல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தேவாலயத்தை கட்டும்படிக்கு வேண்டிய எல்லா பொக்கி இந்த தேவ

0: நாட்டை மட்டும் நாம் வாசிப்போம். ஒன்று குருந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம்.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் எஸ்தர் ரூபி, இந்தியா. தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தி பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு அவர் அழைக்க போறோம். அவர் அழைப்போம். ஞான பிரகாசம் கொழும்பு, எஸ்தர் ரூபி இந்தியாவில் இருந்து அருமையான செய்தியை கொடுத்திருந்தார். மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கத்தர் நடக்கின்ற சபைகள் அனைத்தையும் தேவன் அப்படி விதமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் பாஸ்டர் ஞான பிரகாசம் பேசுவோம். பாஸ்டர்
2: பரலோகத்தை சுவாமி, இந்த நாட்களிலும் இயற்கையும் செயற்கையும் உழவும் எங்களுக்கு விரோதமாக இருந்த போதிலும் கூட
3: Recording in progress.
2: இன்டர்நெட்டோட எங்களை கலந்து கொள்ள நீர் கொடுத்த பாக்கியத்துக்காகவும் கோடான கோடி தோசன நமஸ்கார பலிகளை உங்களுக்கு கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த மூத்த வயதுள்ள மனிதரன் ஐயாவை இந்த காரியத்தை செய்வதற்காக தட்டி எழுப்பி எங்களை அழைத்து அவர்களோடு இணைத்துக் கொண்டதற்காக அவரையும் மாணவர் முடியும் வரை சுவாமி உமது பிரசன்னத்தில் மூடி கொடுங்கள் என்று சொல்கிறேன். இந்த கணமாக இந்த நிமிஷம் வரை இப்பாடல் ஊடாக, ஜபங்கள் ஊடாக, தேவ செய்திகளின் ஊடாக தேவனை ஆராதித்த தேவனை அன்பினால் அவர்கள் ஆராதித்த காரியத்து அவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி என்று சொல்லி மது பாத்திர கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அதனமாக சகோதரர் எஸ்ரீ ஐயாவும் தைரியத்தோடு பலவோ தொலைகள் மத்தியிலும் துயரங்கள் மத்தியிலும் இடுக்கங்கள் மத்தியிலும் இந்த ஊழியத்தை தைரியமாக செய்ய தட்டி கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் அவர் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவரோட கைப்போத்து நிற்கின்ற சகல ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளையும் அறமல் முடிவுரை ஆசீர்வதிங்க சாமி என்று சொல்கிறேன். அதனமாக அடியானுக்கு ஏற்பட்ட வார்த்தை உங்களோடு கலந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். அதாவது தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் என்கின்ற தலையங்கத்துக்குள் நம்முடைய வசனங்களினாலே ஒவ்வொருவருக்கும் அதை தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு பலப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் அடியானுடைய உதடுகளிலே நாக்குகளிலே வெளிப்பட வேண்டும் என்று எஞ்சி கேட்டு என் செய்தியை தோக்குகின்றேன். தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். அதாவது ஒரு பெரிய வீட்டில பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்கள், மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில சில கணத்துக்குரிய சில கணத்திற்கு இல்லாதவைகளுமாக. ஆக ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளை செய்ய ஆயத்தப்பட்டவனாக

0: பாத்திரமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தீமோத்தி இரண்டாவது அதிகாரத்தில் 20-21 வசனத்திலே இவ்வண்ணமாக வரையப்பட்டு இருக்கின்றார். ஒருவன் தன்னை சுத்தி கரித்து கொண்டால் அவன் எஜமானனுக்கு உபயோகமாக இருப்பான், பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் இருப்பான், இந்த நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாக இருப்பான். மட்டுமல்ல, கர்த்தருடைய கையிலே கணக்குக்குரிய ஒரு பாத்திரமாகவும் அவன் இருப்பான். கர்த்தருடைய வீட்டுக்குள் வாருங்கள், சுற்றி பாருங்கள். அவருடைய வீடு மகா பெரிய வீடு. அங்கே சில பொன் பாத்திரங்கள் உண்டு, வெள்ளி பாத்திரங்கள் உண்டு, சில மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. கதையுங்கள், சில பாத்திரங்கள் மிகவும் உபயோகமானவைகள், சில பாத்திரங்கள் அழகு சாதனமாக மட்டுமே அந்த வீட்டிலே விளங்கக்கூடியதாக இருக்கும். அழகு சாதனங்கள் நம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்திலே பாத்திரங்களாக விளங்குகின்றோம். தாவீது தனக்குள் ஒரு பாத்திரமாக இருக்கிறதை உணர்ந்து தன் ஆத்மாவாகிய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 23:5 என்ன சொல்றாரு? என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். ஆத்மாவாகிய பாத்திரத்தை கர்த்தர் நம்முடைய கையில எடுத்து பிரயோஜனமான பாத்திரமாக்குரிய ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையாக இருந்தார் என்ற எபிரேயர் 3:1-3 வாசிக்கின்றோம். யோபு உடைய பாடுகளிலே புலமிடப்பட்டு பொன்னினால் விளங்கிய ஒரு பாத்திரமாக விளங்கினான். ஏனோக்கு தேவனுடன் நடந்து ஒரு பாத்திரம், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக எண்ணப்பட்ட ஒரு பாத்திரம், ஈசாக்கு கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாக இருந்த பாத்திரம், யாக்கோப்பு தேவனிடத்திலே போராடி கொண்ட பாத்திரம், போராடி ஜெயித்த பாத்திரம், எஸ்தர் தேசத்திற்காக உபவாசம் பண்ணி வெற்றி கொண்ட ஒரு பாத்திரம், டெபோராள் இஸ்ரவேலிலே உள்ள கிராம மக்களுக்கு ஒரு தாயை போல் எழும்பின ஒரு பாத்திரம். புதிய ஏற்பாட்டிலும் அநேக பாத்திரங்கள் உண்டு. யோவான் கர்த்தரை அளவில்லாதபடி நேசித்து அன்பு செலுத்தின ஒரு பாத்திரம் என்றும், பேதர் கர்த்தருடைய காரியத்திற்காக வைராக்கியமாக காட்டின ஒரு பாத்திரம் என்றும், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு பல்வேறு விதங்களிலே உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் என்று சொல்லலாம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஒரு நிபந்தனை, நம்மை சுத்திகரித்து கொண்டால்தான். நம்மை எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? அதாவதாக தேவனோடும் மனிதரோடும் ஒப்புரவாக வேண்டும். உள்ளத்திலே உள்ள கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மன்னியாத சுவாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து எரிந்து விட வேண்டும். யாவருடன் சமாதானமாக ஒப்புரவாக்கி விட வேண்டும். சபையானது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. கவனியுங்கள், சபையானது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. தனித்தனியே அவயங்களாக இருக்கின்றோம். சபை தேவனுடைய வீடாக மட்டுமல்ல, அவருடைய மனமாட்டியாக இருக்கிறது, தேவனுடைய மாளிகையாக இருக்கிறது, தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறது. நாம் எல்லோரும் பல வகையான பாத்திரங்களாக அந்த வீட்டுக்குள் இருக்கின்றோம், அந்த சபைக்குள் இருக்கின்றோம் என்று சொல்லலாம். கர்த்தரை உங்களை பயன்படுத்துவதற்கு படிப்பு உங்களுக்கு அவசியம் இல்லை, பட்டங்கள் அவசியம் இல்லை, சரீர பலமோ பராக்கிரமோ அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பேருமைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக வேலை வீணர்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாகவும் இரண்டாவது எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமாகவும் மூன்றாவது எந்த நற்கிரியைகளை செய்ய உபயோகமான ஒரு பாத்திரமாகவும் நான்காவதாக கனத்துக்குரிய பாத்திரமாகவும் பயன்படுத்தும்படியால் அவர் விரும்புகின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, தேவனுக்கு நன்றி. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், அப்போதான் பவுல் இதை குறித்து தேவன் தானே சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 9 அதிகாரத்திலே 15 வசனத்திலே வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே நம்மை சுத்திகரிப்பதற்காக 4 காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவது அது இயேசுவின் இரத்தம், தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனங்களை சுத்திகரிக்கிறார் என்று எபிரேயர் 12:13-12 வாசிக்கின்றோம். இரண்டாவதாக வேத வசனங்களிலே நம்மை அவர் சுத்திகரிக்கின்றார். வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுமா? நம்முடைய அவருடைய வசனத்தின் படி தன்னை காத்துக் கொள்கிறது தானே என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் புத்தகத்திலே 119 அதிகாரம் 9 வசனம் அவனமாக சொல்லுகின்றது. மூன்றாவதாக ஊக்கமான ஜெபம் தீபியம் நமக்கு பரிசுத்தல் பலத்தை கொண்டு வருகின்றது என்று 1 தீமோத்தேயு 4:5 வாசிக்கின்றோம். 4வதாக பரிசுத்த ஆவியின் அக்கினியையும் கூட நம்மிலே ஒரு புதிய சுத்திகரிப்பை ஏற்படுத்துகின்றது என்று ரோமர் 15:15 வாசிக்கின்றோம். தாவீது ஒரு முறை பாவத்தில் விழுந்து விட்டார். தாவீது ஒரு முறை பாவத்தில் விழுந்து விட்டார். ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை உணர்த்திய பொழுது உண்மையான மனஸ்தாபத்தோடு கதறி அழுதார். பாவ அறிக்கையாக பாவ அறிக்கையாக 51 சங்கீதத்தை எழுதுகிறார். எழுதினார், என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரி, என் அக்கிரமங்களை நீங்க என்னை முற்றிலுமாக கழுவி அருளும், ஈசோப்பினாலே என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் சுத்தமாவான் என்று சொல்லி கதறி அழுகிறார் என்று சங்கீதம் 51 அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனம் 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். இதிலே அவர் 4 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது மீறுதல்கள் நீங்க சுத்திகரியும், that is disobedience. இரண்டாவதாக அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும், மூன்றாவதாக பாவம் வரை என்னை சுத்திகரியும், 4வதாக ஈசோப்பினால என்னை சுத்திகரியும். பரிபூர்ணமான சுத்திகரிப்பதாக அவர் மன்றாடுகிறதை அதிகாரத்தோடு நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நமது மாமிசத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசைகளையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபாயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்பதை நாங்கள் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த வசனங்கள் உயிர் உள்ளவைகள். அப்போதெல்லாம் பவுலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்த பொழுது அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கின்றதாக நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று சொல்கிறார் அப்போஸ்தலர் 9:15. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவனுக்கு வரத்தையும் வல்லமையும் கொடுத்து இன்னொருத்தனுக்கு மறுக்கிறவர் தேவன் அவர் அல்ல. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். அவர்கள் கர்த்தருடையவர்களாக ஆகும்படியாகவும் அவர்களை பொன்னை போல வெள்ளியை போலவும் புடம் விடுவார் என்று மல்கையாழ்விய தீர்க்க தரிசியின் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே வாசிக்கின்றோம். பட்டணன யோபுவை பொன்னான பாத்திரமாக வணையும்படி உருவாக்கும்படியாக எத்தனையாக அவனை கூடவும் விட்டார், எத்தனை பாடுகள் பாதையிலே கொண்டு போனார். யோபு பக்தன் சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். தட் இஸ் ஹிஸ் ஹோப். யோபு 23:10 அழிந்து போகின்ற பொன் அக்னியினால சோதிக்கப்படும் பொருட்டாக அதை பார்க்கலும் அதிக வெளியேறப்பட்டதாகவே இருப்பதற்கு உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது. ஏசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்பதை நாங்கள் 1 பேதுரு 1:7 வாசிக்கின்றோம். சுத்திகரிப்பின் பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கின்றது? நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தைகளிலே ஆரம்பிக்கிறது. வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று ரோமர் 11:16 வாசிக்கின்றோம். வேறு என்பது உள்ளத்தின் ஆழமாகும். நான் உள்ளத்தின் ஆழத்தின் பரிசுத்தத்தை குறித்து பிரதிச்சினையும் தீர்மானமும் மிகவும் அவசியம். பாபிலோன் தேசத்திற்குள் செல்வதற்கு முன்பாகவே தானியேல் தன் உள்ளத்தின் ஆழத்திலே தீர்மானமும் பிரதிச்சையும் செய்தார். ராஜாவினுடைய போஜனத்தையும் திராட்சரசத்தையும் நான் என்னை தீட்டுப்படுத்தவே மாட்டேன் என்பதே அந்த பிரதிச்சை. தானியேல் 1:8 உபயோகமான பாத்திரம். யஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கரிகளை செய்ய ஆயத்தப்பட்டதுமான கலந்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கின்றோம். சிறிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, அற்பமான பாத்திரமாக இருந்தாலும் சரி, ஆனால் யஜமானனுடைய கையிலே அவர் பிரயோஜனமாக பயன்படுத்துகின்ற பாத்திரமாக இருந்தால் அது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர்களை ஊழித்து செய்ய வயது வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அன்பானவர்களே. ஒரு சிறிய பெண் நாமானுடைய குஷ்டரோகத்தை நீக்குவதற்கான அவனை இஸ்ரவேலுடைய தேசத்திற்கு அனுப்பி வைத்தாள். சிறு வயதிலேயே கர்த்தர் சாமுவேலோடு பேசி தீர்க்க தரிசியாக அவனை உயர்த்தினாள். உங்களுடைய வீட்டிலே சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் எஜமானனுடைய அல்லது எஜமானனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக விளங்கட்டும். பிலிப்பு சுவிசேஷகாரனுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கின்ற 4 குமாரத்திகள் இருந்தார்கள். பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். 4 பேர் மேலும் தேவனுடைய வல்லமை அபிஷேகம் இருந்தது. தீர்க்க தரிசிகளாக கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமாக இருந்தார்கள். தீர்க்க தரிசிகள் சபைக்கு ஆறுதலும் தேர்தலும் இருக்கிறது மட்டுமல்ல, புத்தியும் பக்தியும் உண்டாக்குகின்றார்கள். தொற்கால் வயது முதிர்ந்தவளாக இருந்தாலும் கூட அங்கீகளை செய்து பணத்தை சேகரித்து பரிசுத்த மகான்களுக்கு ஊழியம் செய்தாள். உபயோகமான பாத்திரம். அன்னால் தீர்க்க தரிசி தன்னுடைய 85வது வயதிலும் கூட உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தால் என்றும் எந்த வயதிலும் நீங்கள் கர்த்தருக்கு உபமான பாத்திரமாக விளங்க முடியும் அன்பானவர்களே. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உள்ள பாத்திரமாக தன்னுடைய கருத்திலே ஏந்தி பயன்படுத்துவார். 3வது ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம். ஆயத்தப்படுத்தப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2:21 வாசியில் உண்டு முதலில் சொன்னேன். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கரியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆதாயமாக்கப்பட்டு இருக்கின்றோம். பாருங்கள், இயேசு இந்த உலகத்திற்கு எவ்வளவு நற்கரிகளையும் செய்தார். குருடனுடைய கண்களை திறந்தார், ஊமையனே பேச வைத்தார், செவிடனுடைய காதுகளை திறந்தார், நோய்களை குணமாக்கினார், குற்றரோகிகளை சொஸ்தப்படுத்தினார், மறித்தவரை உயிரோடு எழுப்பினார், அவர் நன்மை செய்கிறவராக சுத்தி திரிந்தார் என்று திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுதான் அவன் வர மாட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நமக்கு ஜீவன் உண்டாகுவதற்காக, அது பரிபூர்ணமாகுவதற்காக வந்தார் என்று யோவான் 10:10 வாசிக்கின்றோம். அவள் கர்த்தருடைய பாத்திரத்தை உபயோகப்படுத்தும் வண்ணமாக அவர் பாதத்திலே அமர்ந்திருந்தாள், பாதங்களிலே கண்ணீரை சிந்தினாள், பாதங்கள் கண்ணீரினாலே நனைந்தது. அவள் கண்ணீர் சிந்தி ஜெயிப்பது ஒரு நற்கிரிகை. இரண்டாவது, அவள் தலைமயிரை எடுத்து அவருடைய பாதத்தை துடைத்தாள். எத்தனை தாழ்மை, தாழ்வையும் ஒரு நற்கிரியைதான் நண்பானவர்களே. மூன்றாவதாக, அவள் கிருஷ்ணனுடைய பாதங்களை ஓயாமல் முத்தமிட்டாள் என்று. அந்த முத்தங்கள் துதி ஆராதனைக்கு ஒரு அடையாளமாக, கடைசியாக அவள் அவருடைய பாதத்திலே மிக அழகான ஒரு வசனம் இது, பரிமலை தைலத்தினை பூசினார் என்றும் அந்த வாசனை வீடு முழுதும் இனிய நறுமணமாக பரவியது என்றும், அது கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுவதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. நீங்களே நற்கிரிகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல விருப்பப்படுகின்றேன். தனமுள்ள பாத்திரம். நான்காவதாக, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் தனக்கு உள்ள சிறுத்து தனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக இருப்பான் என்பது 2 Timothy 2:21 வாசிக்கின்றோம். படிப்பினால் வருகின்ற கணத்தை பார்க்கிறோம், பெரிய உத்தியோகத்தினாலே வருகின்ற கணத்தை பார்க்கிலும், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்துகளினாலே வருகின்ற கணத்தை பார்க்கிலும், கர்த்தருடைய கருத்திலே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக விளங்குவதே அதிகமான கணத்தை உண்டாக்கும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவனை பிதாவானவர் காணம் பண்ணுவார் என்று இயேசு சொன்னார் யோவான் 12:26. ஆம், அவன் பிதாவினாலே கனம்பாட்டுப்படுகின்ற கணத்துக்குரிய பாத்திரமாக விளங்குவான். கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும், உன் தேவனுடைய கரத்திலே ராஜா முடியுமாக இருப்பாய் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62:3 வசனத்திலே வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, அவர் உங்களை முத்திரை மோதிரமாகவும் தன்னுடைய கரத்தில வைத்திருக்கிறார் என்று. ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:23 வாசிக்கின்றோம். மனிதனால் வருகின்ற கணம் மறைந்து போகும். மனிதன் ஒரு நாள் உயர்த்துவான், மறுநாள் தாழ்த்துவான், அடுத்த நாள் காலில் போட்டு மிதிப்பான். நம்மை கர்த்தர் கனப்படுத்தும் பொழுது தேவதூதர்களும் கனப்படுத்துவார்கள், முழு பரலோகமும் கனப்படுத்தும். அது நித்திய மகிமையை உண்டாக்கும்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஞான பிரகாசம், ஸ்ரீலங்கா கொழும்பு. நேரம் இப்பொழுது 6:00, தொடர்ந்து நேரம் 9:00. இப்போ நாங்கள் பாச ஐந்து தலைப்போம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: பாசங்களை ஒப்புக் கொடுக்க நீங்க வேலை எடுத்துங்க. ஆமென்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
3: ஆமென். நாங்கள் இன்றைக்கு 1 Thessalonians 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கேரும் எங்களுக்கு சேராம் எங்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர், எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நீர் ஒருவரே. உடைய பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக பாவ சந்ததியாகிய நாங்கள் செய்த பாவத்தை எல்லாம் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்த வழியில நடத்துகிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆவியோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். நாங்கள் மீண்டும் அந்த இருளான மாண்டில அந்த அசுத்தத்தில விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் விசுவ

ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பாருங்க, ரெண்டு விதமான பகுதி உண்டு. ஒரு பக்கம் இயேசுவின் பக்கமாக, மறுபக்கம் பிசாசின் பக்கமாக இருக்கிறது. எங்களை அழைத்தவர் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக. நாங்கள் தாயின் வயிற்றில் பாவ சிந்தியோடு பிறக்கிறோம், மாம்ச சிந்தியோடு பிறக்கிறோம். எங்களை பரிசுத்த ஆவியை தந்து பரலோகத்தில் பரலோகத்துக்கு போகிற வழி பரிசுத்த வழியாக இருக்கிறது. எங்களை அந்த பரிசுத்த வழியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஒன்று தெசலோனிக்கேயர் 4:8 வசனத்திலையும், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன்

ஆண்டவரான மெய்தேவனுடைய ஹோலி பைபிளாக இருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவையாகவும் சரித்திரபூர்வமாகவும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னாக சரித்திரபூர்வமாக இயேசு வாழ்ந்து காட்டினான்.

உதவியோடு அவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் 80 ஆண்டுகளுக்கு ஆப்டர் கிரைஸ்ட் 80 ஆண்டுகளுக்குள்ள இந்த 4 புத்தகத்தையும் எழுதி முடித்து விட்டார்கள். பாருங்கள், இயேசுவோடு வாழ்ந்து அறிந்தவர்கள் ஒரு

பகவதியருடைய கேள்விகள் ஒரு ஒவ்வொரு கேள்விகளை கேட்டு கேட்டு கொண்டே தொடர்ந்து போவார்கள். மந்தையுடைய அப்பா யாரு, இப்படி ஒரு குறுக்குமாறான கேள்விகளை கேட்டு அவர்களை அந்த ஒரு பிசாசு கட்டி வச்சிருக்கிறது. அவர்களுடைய மடியில மட்டும்தான் ஃபாலோ பண்ணும்னு சொல்லி பாருங்கள். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருள தேவனையே அசட்டை பண்ணுகிறார். பாருங்கள், இப்படி தேவனை, அந்த மெய்யான தேவனை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் பாருங்கள், இன்றைக்கு இப்படியாக தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் மனம் திரும்பாவிட்டால் பாருங்கள், அவர்களுடைய முடிவு நரகமாக இருக்கிறது. அதற்காக தான் இயேசு அன்புள்ளவர், அவர்களுக்குள்ள இருக்கிற அவர்களையும் தேவன் தான் படைத்தவர். ஜெனிசிஸ் முதலாம் அதிகாரம் 21 வசனம், 26, 27 வசனத்தில் எல்லா மனிதரையும் எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் தேவசாய

ஆவிகள், அந்த தீமையான துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், அவர்களை தவறான மதங்களுக்குடாக பாவத்துக்குடாக பிசாசுகள் செயற்பட்டு நரகத்துக்கு இழுத்து செல்கிறதுனாலே அவர்கள் அப்படி செயற்படுகிறார்கள். நாங்கள் ஒன்று தெசலோனிக்கே 4:9 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாரை நேசிக்க வேண்டும், இதுதான் தேவனுடைய எங்களுடைய தேவனுடைய கட்டளை. எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். தேவனை முதலாவதாக ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தியோடும் அந்த மெய்யான தேவனை அன்பு கூற வேண்டும். பிறரை எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசின் கிரிகைகள், ஒவ்வொரு பிசாசுகள், பலவிதமான ஆவிகள், இந்த ஆவிகள் இருப்பதனாலதான் பொய்யின் ஆவி, திருடன் ஆவி, களவு ஆவி, இப்படியாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படி அத்தனை தீமைகளுக்கு பின்னால ஒரு ஆவிகள் செயற்படுகிறது. அந்த ஆவிகளை அகற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஜபிக்கும் பொழுது அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை ஜபிக்கும் பொழுது அந்த ஆவிகள் பரிசுத்த முன்னாலே அவர்கள் நீக்க முடியாது. அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் வெளியேறி விடுகிறதாக இருக்கிறது. அவர்களை நாங்கள் தேவனுடைய சாயலாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் 4:10 சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். பாருங்கள், நாங்கள் அன்பில தான் அதிகமாக பெருக வேண்டும். பாருங்கள், இயேசு கூட அந்த சிலுவையில மடிக்கும் பொழுது இவ்வளவு ஒரு துன்பம் செய்தவர்களுக்கு, அவர்களை ஆணி அடித்தவர்கள், முள்முடியால வேதனைப்படுத்தவர்கள், 39 சவுக்கடியை கொடுத்தவர்கள், பாருங்கள் அவர்களை இயேசு நேசித்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். சோவான் கூட மறிக்கும் பொழுது கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கிற அந்த பிசாசு தான் இவர்களுக்கு இந்த காரியங்களை செய்கிறது. இவர்களை மன்னியும் என்று சொல்லி பாருங்கள், மன்னியும் என்று மன்னிப்பு கொடுக்கும் பொழுது தேவன் மன்னிக்கிறவர்களை பரலோகத்தில் அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். 1:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பாருங்கள், நாங்கள்

மனிதனாக நாங்கள் பிறக்கிறோம். இதழின் பிள்ளைகளாக இயேசுவை நாங்கள் அறிந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். இதழின் பிள்ளைகளில இருந்து அடிமை தினத்தில இருந்து புத்திர சுவிகார ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்தபடி நீங்கள் பேசி மார்க்கத்துக்கு பழைய பாவங்களுக்கு சாபங்களுக்கு பழைய இதுகளுக்கு நாங்கள் மீண்டுமாக அந்த வலையில விழுந்து விடக்கூடாது. ஊழையான சேற்றில மீண்டுமாக விழுந்து விடாமல் பாருங்கள். இயேசு கடைசியாக ரெவலேஷன் 22 அதிகாரத்தில் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், தீமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்ய வேண்டும். பாருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களை நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆயிருக்கட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி இன்னும் அநீதி, தீமை செய்கிறவர்கள் ஆனால் தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் ஜட்ஜ்மெண்டை எடுத்து விடக்கூடாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:4 வசனத்தில் தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியான பாவங்களை செய்திருக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார்,

எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கருத்தருகிறார். பாருங்க அடுத்த வசனத்திலே ஒன்று தெசலோனிக்கேயர் 4:5 உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து சரீரத்தை பரிசுத்தமாக. பாருங்க அந்த சரீரத்துலதான் பாவம் குடிவன்றிருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை நாங்கள் எங்களுடைய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ரோமர் 12:2 இந்த உலகத்துக்கு உரிய இதை நாங்கள் தரிசிக்க கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பாருங்கள் பாவத்தில சாபத்தில் எப்படியும் வாழலாம் என்று வாழுகிறார்கள். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு

இந்த உணர்வோடு வாழ்ந்தார். எந்த எல்லா ஜெயிலில போட்டார்கள், குழியில போட்டார்கள், தேவனும் அவரோடு கூட இருந்தார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். அவரை துக்கப்படுத்தாதபடி நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பை போல தேவன் விரும்புகிறார். இந்த விஷயத்தில் அடுத்த வசனத்திலே பார்க்கப்படுது, 1 தெசலோனிக்கேயர் 4:6, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை

நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு நாள் துன்மார்க்கருக்குரிய தண்டனையை அவர் உடனே கொடுப்பதில்லை, அதற்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளில பாருங்கள், அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் அந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேவன் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர். அவர் ஒரு காலம் நேரங்களை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசுதான் ஜட்ஜாக வருகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த உணவில்லாதவர்கள் ஏழைகளுக்கு இறங்குகிறவர். தண்ணி ஏழைகளுக்கு, உணவில்லாத ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, இந்த நோயாளிகளுக்கு ஜெபிக்கிறது, நோயாளிகளை பார்க்கிறது, ஜெயிலில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, இப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தவர்களை அவர் வலது பக்கத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். மற்றவர்களை இடது பக்கத்தில், இடது பக்கம்தான் நரகத்துக்கு, பிசாசு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போங்கள். பாருங்கள், மனிதனுக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அந்த நரகம் என்ற இடம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். பாருங்கள், நீங்கள் பிசாசின் கிரிகைகள்ல தொடர்ந்து பாருங்கள், ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புஷ்டித்தாள். அதன்படி நாங்களும் நன்மை தீமையை எங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் இயேசு, மறு பக்கம் சாத்தான். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இயேசுவின் பக்கம் ஆசீர்வாதம், மற்ற பக்கம் சாபம். இப்படியாக நன்மைகளை எங்களுக்காக இயேசுவின் பக்கத்துல, இயேசுவின் பக்கத்துல இயேசுவுக்கு பிரியமாக நடந்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மதங்களில் வாழ்கிறவர்கள், பாவத்தில் தொடர்ந்து வாழுபவர்கள் பாருங்கள், மனம் திரும்பி விட வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்பும் பொழுது இயேசு அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசுவோடு சிலுவையில் அமையும் பொழுது ரெண்டு திருடர்களை சிலுவையில் அமைந்தார்கள். ஒரு திருடன் பாருங்கள், அவன் இயேசுவை பற்றி அறிந்தவனாக, இவர் ஒரு பாவம் கூட செய்யாதவர், இவரை இந்த சிலுவையில அறிந்திருக்கிறார்கள் என்று இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். நாங்களோ நாங்கள் செய்த தண்டனை அனுபவிக்கிறோம். ஒத்துக்கொள்கிறான், தான் செய்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைத்தது. மற்ற திருடன் பாருங்கள், நீர் சேலஞ்ச் பண்ணுகிறார் இயேசுவோடு. நீர் தேவனானால் எங்களை இறக்கும் என்று சொல்லி ஒரு பெருமையோடு அந்த வேதனையில உணர்வு, இப்படியான இருதயம், ஒரு நேர்மையின் பக்கம் இருக்கிற இதயம் எங்களுக்கு வேண்டும். பாருங்கள், அந்த அந்த அந்த அந்த திருடனை, இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பார், மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், உண்மை இயேசுவை பற்றி, இயேசு எல்லாருக்கும் ஒரு தீமை கூட செய்யாமல் எல்லாருக்கும் நன்மை செய்த இயேசுவை பாருங்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ரிலிஜியஸ் எல்லாரும் அவருக்கு எதிராக நின்றார்கள். எல்லா மனிதர்களுக்கும் அவர் நன்மைதான், சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் பரிசுத்தமாக வாழ்ந்து, பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டி, தேவனோடு நீ ரா முழுவதும் ஜெபித்து நன்மைகளை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். பாருங்கள், இப்படி நன்மை செய்கிறவர்களை கூட இன்றைக்கு இந்த ஊழியத்துல நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. எங்களை அழைத்தவர் நற்கிரிகைகளை செய்ய அழைத்திருக்கிறார். இயேசுவை போல நன்மையை செய்ய அழைத்திருக்கிறார். நன்மை செய்யும் பொழுது பலர் உங்களை துன்பப்படுத்துவார்கள். அது அப்படியான நேரங்கள் வரும் பொழுது சந்தோஷப்பட்டு மகிழுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பரலோகத்தில் அதற்குரிய பலன் பெரிதாக இருக்கும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அப்படியான இயேசு இரக்கம் உள்ளதேவன், கம்பாஷன் உள்ளதேவன். நாங்கள் ரெண்டு கொரிந்தியர் 6:14 பாருங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தமான பார்ட்னரை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்கும் பொழுது பாருங்கள், பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்களை
உள்ளவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று இருக்க வேண்டும் ரெண்டு பேரும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமான குடும்பமாக வாழும். பாருங்கள், இப்படி இல்லாத குடும்பங்களில பல பல காலத்துக்கு பிறகு கூட அந்த பிரிவினைகள் டிவோர்ஸ் அதுகள் வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்காகத்தான் பரிசுத்த அந்நிய நுகத்தில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டு கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது? ஒளி இயேசுவாக இருக்கிறார், இருள் பிசாசாக இருக்கிறார். இருளிலே இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய வெளிச்சத்தை தேவனங்களுக்கு தந்திருக்கிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது, அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது. பாருங்கள், அவர்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், அவர்களை அன்பு கூற வேண்டும். ஆனால் எங்களுடைய சடங்காச்சாரங்களில் அவர்களுடைய சடங்காச்சாரங்களில நாங்கள் போய் அவர்களுடைய தெய்வங்களை அவர்கள் செய்கிற காரியங்களில நாங்கள் பங்கேற்க கூடாது. இப்படியாக தேவர்களுக்கு எச்சரித்திருக்கிறார். தேவனுடைய அடுத்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலத்தை ஆலை

படி நீங்கள் ஜீவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுடைய ஆலயம். பாருங்கள், எங்களுடைய ஹெவன்லி ஃபாதர், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்தை, இந்த சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில் வாழ்கிறவர்கள், சிலை வணக்கம் உள்ளவர்கள் தங்களுடைய சரீர பிரகாரமாகத்தான் தங்களுடைய தெய்வங்களை தேடுவார்கள். கண்கள் பார்வைக்கு உண்டாக அல்லது கைகளினால் தொடுதலின் மூலமாக நாங்கள் எங்களுடைய மெய்யான தேவனை, இன்ன உள்ளான மனிதன் இல்ல, எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தேடுகிறோம். பாருங்கள், அவர் அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் ஜெபம் பண்ணி துதித்து பரிசுத்தரை அழைத்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தொழுது கொள்கிறோம். நாங்கள் அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நீங்க மதங்களில் காணப்படுகிற காரியங்கள், பாவத்தில பாவ காரியங்கள், இப்படியான பாவத்தை செய்கிற மக்களோடு நாங்களும் அந்த பாவத்தை செய்யாதபடி எங்களுடைய சரீரங்களை காத்து கொள்ள வேண்டும். ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றிக்கொண்டு பரிசுத்தமாக இருந்தால் தான் எங்களுடைய தேவனங்களை எங்களை ஏற்றிக் கொள்ளுவார். அதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த ராஜ்யத்தில வாழுவதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் ரெண்டு கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாக்குகிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்த எப்பொழுதும்

செய்வது என்ற ஒரு உணர்வோடு நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும். நான் பரலோக பிரஜை, நான் தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜாதியாக தேவனங்களை தெரிந்திருக்கிறார். அவருக்கு விரோதமாக நான் செயற்படக்கூடாது. பாருங்கள், செயற்படும் பொழுது நாங்கள் பிசாசை அழைக்கிறோம். ஒரு பாவம் செய்ய சிந்தனைகள் வரும் பொழுது, செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் எங்களுக்கு வந்து எங்களை அடிமைப்படுத்தி விடுவான். ஒரு தவறுகள் செய்வதன் மூலமாக, போய் சொல்வதன் மூலமாக பணம் கிடைக்கும். அப்படி பணங்களை தந்து எங்களை இறுதியாக அந்த படத்தினூடாக ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. பிசாசு தவறான வழியில உழைக்கிற பணங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனாக, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள். எங்களுடைய தேவை எல்லாவற்றையும் அவரை தேடும் பொழுது அவர் எங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையில உண்மை உள்ளவர். துன்மார்கள் வழியில் இல்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்தை பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நாங்கள் செய்கிறது வாக்கியமில்லை என்றால் நாங்கள் எங்களையே நாங்கள் செட் பண்ணி திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்ளும் பொழுது எங்களுடைய காரியங்களை அவர் வாக்கியம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். லேவியராகமம் 11:44 வசனத்திலேயும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகிய

ஜாதிகள் அங்க இருந்தால் இந்த ஊரும் பிராணிகள் பாம்பு பனி இப்படியால இந்த ஊரும் பிராணிகளை அவர்கள் தெய்வங்களாக கும்பிடுகிறார்கள். தேவனுக்கு அருவறுப்பானவை பரிசுத்தமாக அழைக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் இப்படியாக ஊரும் பிராணிகளை வணங்கும் பொழுது தேவன் அருவறுக்கிற காரியத்தை அவர்கள் செய்கிறதாக தேவன் பார்க்கிறார். அருவறுப்பான காரியங்கள் எங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். பாருங்கள், அவர் லேவியராக 11:45 வசனத்திலே, நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தவராயிருப்பீர்கள். பாருங்கள், எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை கடினமாக்கினான் இந்த பார்வோன் ராஜா. அவர்களை பாருங்கள், இப்படியான அடிமைத்தனத்திலே இருந்த மக்களை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இன்றைக்கு மனிதர்கள் இந்த பாவ அடிமைத்தனம், பிசாசனுடைய அடிமைத்தனம், இப்படியான மாம்ச குணங்களின் அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனத்தனில் இருந்தான் இன்றைக்கும் அந்த தேவன் பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரால செயற்பட முடியும். பாருங்கள், ஏசாயா 35:8 வசனத்திலே, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி. பரலோந்து போக வேண்டுமாக இருந்தால் இயேசுதான் வழி, பரிசுத்த பெரும் பாதையான வழி, அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. பாருங்கள், பேதை என்று சொல்வது யார் சொன்னாலும் நம்பி விடுவார்கள். நம்பி பாருங்கள் விழுந்து போவார்கள். தவறான பொய்யை சொன்னாலும் நம்பி விடுவார்கள் பேதைகள். ஆனால் அவர்கள் இயேசு அறிந்து ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அவர்கள் பேதைகளாயிருந்தாலும் அவர்கள் திசை கட்ட போவதில்லை. தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த வழியில போறதற்கு அந்த எல்லாரையும் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் எசேக்கியேல் 36:25 வசனத்திலேயும், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். பன்னெண்டு மதங்களில் உள்ளவர்கள் உங்களுடைய நரகலான விக்கிரகங்களை எல்லாம் அவர் நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது சுத்தமான ஜலத்தின் மேல தெளியும். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களை உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அவர் தான் எங்களை சுத்தமாக்க வேண்டும். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் இந்த நரகலான விக்கிரகங்களை வணங்க மாட்டேன், அருவறுப்பான காரியங்களை செய்ய மாட்டேன். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பாருங்கள் அந்த உங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது கழுவி விடுவார். அடுத்ததாக அவர் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், இந்த கிட்லர் பார்வோன் போன்றவர்களிடத்துல கடின இருதயம் இருக்கும். சில கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள்ல கடின இருதயத்தோடு தான் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த மெயின் ஆக்கள் எல்லாரும் இருப்பார்கள். இந்த ஈரான் தேசத்துல அந்த மேலே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கடின இருதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கொல்லுவது வெட்டுவது பிசாசனுடைய கிரியைகளோடு இப்படிய கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார்கள் துரைத்த ஆவிகளாக. அது இப்படியான இயேசு இடத்துல வந்தால் இயேசு ஒன்று இருதயத்தை மாற்றுவார். கடின இருதயத்தை, கல்லான இருதயத்தை, தசையான இருதயமாக மாத்துவார். அத்தோடு நவமான இருதயத்தை கொடுத்து அதோடு புதிய ஆவியை, அந்த பரிசுத்த ஆவியையும் உங்களுக்கு தருவார். பாருங்கள், சகை என்ற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது சகையுமாயும் 19 சகை என்ற மனிதன் இயேசுவை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வருகிறான். அவருக்கு குள்ளனாக இருந்தபடியால் கட்டாத்தி மரத்தில் ஏறி இருக்கிறான். பாருங்கள், அவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் இவன் டேக்ஸ் கலெக்டர், இவனோடு பொல்லாதவன், தீமை செய்கிறவன்,
இயேசு அவனை இடப்படுகிறான். பாருங்கள், அவன் இயேசுவை தேடுகிறான், அவன் இருதயத்துல தேடுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ, இவ்வளவு அற்புதம் செய்த தேவனை நான் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று மரத்தில் ஏறி இருக்கிறான். பாருங்கள், இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்த பொழுது சகையுவே இறங்கி வா. பாருங்க, அவருடைய இருதயம் இயேசு கூப்பிட்ட பொழுது அவருடைய இருதயம் மாறுகிறது. நான் என்னுடைய ஆஸ்தியில் அரைவாசியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், நான் தவறாக வேண்டின பணங்களில நாலு மடங்காக அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். இதுதான் இயேசு இடத்துல நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய கல்லான குணங்கள், கல்லான இதுகள் சதியாக மாறும். உங்களுடைய பிசாசின் ஆவிகள், தீமையான ஆவிகள் தான் உங்களுடைய இதயத்துல வேலை செய்யும். இந்த ஆவிகள், இந்த ஆவிகள் வெளியில போய் பரிசுத்த ஆவி, பரிசுத்த புதிதான ஆவி வந்து உங்களை இயேசுவை போல நன்மை செய்யற காரியங்களை அந்த ஆவியானவர் தருகிறார். சதியான கம்பேஷன் இருதயத்தை தருகிறார். மற்றவர்களுக்கு இடங்குகிற குணத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

கடுக்களவும் பயமில்லைங்க. லாலா லலா லாலா லலா.

0: அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக மாற்றுவீராக. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவினால் நிரப்பி பரவசப்படுத்துவீராக. அந்த சந்தோஷத்தை, இந்த பரலோக சந்தோஷத்தை தந்தினே, பரலோக அன்பை தந்தினே, சமாதானத்தை தந்தினே, உங்களுடைய 9 விதமான நல்ல குணங்களை தந்தினே. இந்த நல்ல குணங்களை ஒவ்வொரு மக்களும், பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒவ்வொரு மக்களும் பெற்று அந்த பரலோக சிட்டிசனாக மாறி உம்மை நோக்கிய பரலோக பயணத்தில் அன்று நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று எங்களை நிஜமான அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறதற்காக பரிசுத்த ஆவியை தந்து சிட்டிசன் ஆஃப் ஹெவனை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியை பெற்று இமைக்கு பின்பது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. மறுமையில் உம்மோடு வாழுகிற வாழ்வு, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லை. எங்களை தேர்ந்து கண்ணாண்டி துதி கண்ண மகிமை ஒன்றானமைத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் நட்சர்வாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன்.
2: நன்றி பாஸ்டர் அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். மறு உழைப்பில் போகும்பொழுது மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். God bless you மகேந்திரன் ஐயா, God bless you நேயர்களே. ஆமென்.
2: இதுவரை நேரம் செய்து கொடுத்தோர் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்னாயம் ஸ்காப்ரோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அழைக்கப் போறோம், பட்டிக்குளம் ஸ்ரீலங்கா. பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சாமுவேல் ராஜ், செய்திக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, அநேக தேசங்களிலே அநேக பிள்ளைகள் உங்களுடைய செய்தியை கேட்க காத்திருக்கிறார்கள். நீங்க அநேக நேரம் நீங்க 5 மணிக்கே வந்துட்டீர்கள், பரவாயில்ல. இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிறேன் பாச, நீங்க பணி நடத்துங்க.
3: ஆமே, நல்லது. நாம சங்கமம் நிகழ்ச்சி வழியாக நித்திய வெளிச்சத்தின் ஊடாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்க. நாம நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனமும் 28வது வசனத்தை நாம் இன்றைய நாளில் தியானிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க

இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அல்லது நான் இந்த பகுதியிலிருந்து ஒரு தலைப்போடு கூட நம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கலாம். என்ன தலைப்பு என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய நான்கு சத்தங்கள். அழகவே, நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய நான்கு சத்தங்கள். இந்த உலகத்துல எத்தனையோ வகை வகையான சத்தங்கள் பெருகிக்கொண்டே போகிறது. இவ்வளவோ சத்தங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலையில எழுந்து நித்திரைக்கு போகிற வரையிலும் எத்தனையோ வகை வகையான விதவிதமான சத்தங்களை நாம கேட்கிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய காதுகளில் எப்பொழுதும் கேட்க வேண்டிய நான்கு விதமான சத்தங்கள் என்ற தலைப்புல நான் மிக வேகமாக ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்க வாசிக்க கேட்கலாம். முதலாவது சத்தம் ஏசாயா 6:8. ஏசாயா 6:8 இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 6:8, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். எட்டாவது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்ல கவனிங்க, பரலோக தேவனுடைய சமூகத்திலிருந்து, பரலோகத்தில இருந்து ஒரு சத்தம் வருது. யார் என் காரியமாய் போவார், யார் என் வேலையாய் போவார் என்கிற ஒரு பிதாவினுடைய ஏக்க குரலை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து கவனிக்கிறோம். மிக வேகமாய் நம்ம கடந்து செல்லலாம். இரண்டாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:16 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:27-28 கவனிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க, உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல அடிப்பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு ஐஸ்வர்ய வான் அவன் சொல்லுகிறான், ஐயோ வேதனை நிறைந்த இந்த இடத்துக்கு என் சகோதரர்கள் வராதபடிக்கு யாரையாவது அனுப்பி அந்த சகோதரர்களை தடுத்து நிறுத்த சொல்லுமே அப்படின்னு நரக பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. இன்னொரு சத்தத்தை குறித்து வேதத்துல நாம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:16, அப்போஸ்தலர் 16:16 நாம வாசிக்கும் பொழுது இப்படி நாங்க வாசிக்கிறோம். 9:10 அப்போஸ்தலர் 16:9-10 அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கோதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கோதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தரனை அழைத்தார் என்று தான் நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு உடனே மக்கோதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். நல்ல கவனிங்க, 4:11 இப்படி ஒரு சத்தத்தை நாம கேட்க முடியும். 1 கொரிந்தியர் 9 இப்படி நாம வாசிக்கிறோம். 16:16 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்பதே. நல்ல கவனிங்க, 4 விதமான சத்தம். உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது,
நரக பாதாள

0: கிராமத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பூமிக்கு மேல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அதே நேரத்துல ஒரு தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. நான்கு வகையான சத்தங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, இன்றைக்கு இந்த சத்தம் எல்லாவற்றையும் நீங்க கூர்ந்து கவனித்தீர்கள்னு சொன்னால், ஆண்டவருடைய முழு ஏக்கமும் முழு பாரமும் எதுவென்று சொன்னால், நாம் புறப்பட்டு போய் இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்பது. தேவன் நம்மிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யாருக்காவது இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லணும், இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லணும். அழிந்து போகிற இந்த ஜன கூட்டத்துல இருந்து ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று கத்த பிரித்தெடுப்பதற்காக அந்த பெரிய வேலையை ஆண்டவர் உங்களை நம்பி என்ன நம்பி இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். பரலோக தேவன் அந்த ஏசாயா 6:8 கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ஏக்கத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்மிடத்துல ஒரு உதவி கேட்டு கையேந்து நிக்கிறது போல ஆண்டவர் காணப்படுகிறார். அவர் சொல்கிறார், யார் போவார் என் காரியமாய், என் வேலையா யார் போவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சத்தம் இன்றைக்கு நம்முடைய காதுகளில கேட்குமானால், அல்லது அந்த நரக பாதாளத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறது போல, யாரையாவது அனுப்பும், என் சகோதரர்கள் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு வராதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிற அந்த சத்தம் நம்முடைய காதுகளில கேட்குமானால், எனக்கு பிரியமான தேவதானமே, ஒரு ஆத்தும பாரம் நம்மை கவுவி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை அவ்வளவு பெரிய ஆத்தும தாகமுடையவனாய் மாற்றினது இதுதான். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவனை அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் ஊந்தி தள்ளிக்கொண்டே இருந்தது. தள்ளிக்கொண்டே இருந்து புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த இடத்துல கண்டாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த பட்டணத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த கிராமத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு. அந்த சத்தத்தை கேட்ட அந்த அப்போஸ்தலனாகிய பவுலால் சும்மா இருக்க முடியவில்லை. அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவருக்காக அவர் பயன்படுத்தி கொண்டதை நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவர்களே, இந்த சிந்தையோடு கூட, இந்த நினைவுகளோடு கூட உங்கள் சிந்திக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 வகையான சத்தம் நம்மை கவ்வி பிடிக்கட்டும், நம்மளை ஊந்தி தள்ளட்டும். ஒரு ஆத்தும ஆதாயகனாய் எங்களை மாற்றட்டும். சுவிசேஷம் சொல்லுகிறோம், சுவிசேஷ வீரனாய் அது எங்களை மாற்றட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த சிந்தையோடு கூட நாம நேர அந்த மற்ற வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்துல எப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்துல எப்படி வாசிக்கிறோம், என்ன அங்க நாங்க வாசிக்கிறோம், 36 வசனம். லூக்கா 21:36, மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஒழித்திருக்க. நாம் ஒரு நாள் அவருக்கு முன்பதாக நாம் நிற்க போகிறோம். அவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது பூனி குறுகி வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்பவர்களாக அல்ல. பைபிள் சொல்லுகிறது 28 வசனம், 21 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது, தலையை நிமிர்த்தி உங்கள் தலைகளை உயர்த்தி மிகுந்த பலத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு. இந்த பூமியிலே தேவனே நீர் எனக்கு கொடுத்த வாழ்நாளில இவ்வளவு ஜனங்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு அவர் சமூகத்துல நாம் நிற்கும்படியாக தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க, நாம் எல்லாரும் ஒரு நாள் நிக்க போகிறோம். நாம் எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த மாவட்டத்துல இருந்தாலும், எந்த மூல முழுக்குல இருந்தாலும், நாம் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க போகிறோம். வெறும் கையனாக அல்ல, வெறும் கையோடு கூட போய் வெக்கத்தோடு நிற்பவர்களாக அல்ல, ஆண்டவர சமூகத்துல எதையாகிலும் சாதித்தவர்களாய், எதையாகிலும் ஆண்டவருக்கு செய்தவர்களாய், ஒரு கூட்ட சனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவர் சமூகத்துல நாம் நிற்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் தியானித்து பார்க்க போகிறோம். நாம் தேவ சமூகத்துக்கு முன்னதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக ஒரு நாள் நாம் நிற்க போகிறோம். நல்லது. நான் இந்த இடத்துல ரெண்டு மூன்று குறிப்புகளை மிக வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்தில், அதுவும் மனுஷகுமாரனுடைய முன்பதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு நான்கு காரியங்களை மிக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு நான்கு காரியங்கள், வேத வசனங்களோடு கூட நாம் அவைகளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனதையும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு வல்லமை உண்டென்றால், ஒரு சக்தி உண்டென்றால், ஒரு காரியம் உண்டென்றால், வேதம் சொல்லுகிறது பாவம் உங்களை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க விடாதபடி அது உங்களை தடை செய்துவிடும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதுவரையும் தேவனோடு கரம் கோர்த்து உலாவி தொடர்ந்த ஆதாம் நல்ல கவனிங்க, இவர்கள் தேவனோடு கூட எப்பொழுதும் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷர்கள். ஆனால் ஒரு நாள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய போது, தேவனுடைய கட்டளை அவர்கள் மீறின பொழுது, அதுக்கு பின்னதாக அவர்களால் நிற்க முடியாமல் போய்விட்டது. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு சின்ன தவறு தான், சின்ன பாவம் தான், ஒரு சின்ன மீறுதல் தான், ஒரு சின்ன கீழ்ப்படியாமை தான், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் தான், நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள், அது தேவனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்து விடுகிறது. தேவ சமூகத்துல நின்ற ஆதாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தூரமாய் நிற்கிறான். காரணம் என்ன? பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன என்னெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம நிறைய பார்க்கலாம். இந்த பாவத்தினுடைய தன்மையை குறித்து நான் கொஞ்சம் உங்களோடு கூட சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, சங்கீத புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், பத்தொன்பதாவது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம், வேதம் சொல்லுகிறது பத்தொன்பதாவது அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்க. பாவமானது ஒரு வளரும் தன்மை உடையது என்று வேதம் சொல்லுகிறது. பாவமானது எப்படிப்பட்டதாம்? அது ஒரு வளரும் தன்மை உடையது. சங்கீதம் 19:12 வசனம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி கார், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல பாவத்தினுடைய தன்மையை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறான். முதலாவது சொல்லுகிறான் தன் பிள்ளைகள் என்று சொல்லுகிறான், இரண்டாவது சொல்லுகிறான் மறைவான குற்றம் என்று சொல்லுகிறான், மூன்றாவது சொல்லுகிறான் துணிகரமான பாவங்கள் என்று சொல்லுகிறான், நாலாவது சொல்லுகிறான் பெரும் பாதகம் என்று சொல்லுகிறான். சாதாரணமான ஒன்று அல்ல பாவம் என்பது. நாம் ஒரு சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுவோமா இருந்தால் அது வளர ஆரம்பித்து விடும், பெரும் பாதகத்துக்கு நேராய் அது நம்மை இழுத்துக் கொண்டு போய்விடும். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது சின்ன சின்ன தவறுகள் தான், அதை சரி செய்ய வேண்டிய நேரத்தில் நாம சரி செய்ய தவறிவிட்டோம் என்றால் சின்ன சின்ன காரியங்கள் தான், பெரிய துணிகரமான காரியங்களுக்கு அது நம்ம இழுத்துக் கொண்டு போய்விடும், பெரும் பாதகத்துக்கு அது நம்ம இழுத்துக் கொண்டு போய்விடும், மறைவான பாவங்களுக்கு அது நம்மை இழுத்துக் கொண்டு போய்விடும். ஆகவே வேதம் சொல்லுகிறது பாவமானது சிறிதாக நமக்குள்ள நுழைகிறது, அது பெரிய பெரிய அளவு அது வளர ஆரம்பித்து விடுகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை விட்டு அது நம்மை பிரித்து விடுகிறது. தேவனுக்கு முன்னதாக நிற்க விடாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. ஆகவே முதலாவது மனுஷகுமாரனுக்கு முன்னதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு காரியம் உண்டென்றால் வேதம் சொல்லுகிறது பாவம் நம்மை தடுத்து விடுகிறது. இரண்டாவதாக வசனத்தை பாருங்க, இரண்டாவது வார வசனங்கள் நாம் கவனிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 4வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 16வது வசனம். ஆதியாகமம் 4:16, அப்படியே காயும் தத்துடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதெனுக்கு கிழக்கான நோத்தலின் தேசத்திலே குடியிருந்தான். நல்ல கவனிங்க, சகோதர பகை நாம் தேவ சமூகத்துல நிற்க விடாதபடிக்கு அது நம்மளை தடை பண்ணிவிடும். நல்ல கவனிங்க, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற ஒரு தீய சக்தி உண்டென்றால், ஒரு வல்லமை உண்டென்றால், வேதம் சொல்லுகிறது சகோதர பகை நம்மை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு அது தடை செய்துவிடும். நம்மட வாழ்க்கையில நம் அநேக சகோதரர்களோடு பழகிறோம், அநேக நபர்களோடு நாம் நேரம் செலவிடுகிறோம். தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது, பிழைகள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவைகளை நாம் அப்பப்போ மன்னித்து மறந்து விடுவோமா இருந்தால் நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நிற்க பாத்திரவான்களாய் மாறிவிடுவோம். காயினுடைய காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன், என்ன அங்கு நடந்தது? ரெண்டு பேர் நன்றாக தான் இருந்தார்கள். இந்த காணிக்கை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வைத்து தேவன் அங்கீகரித்தார் அங்கீகரிக்கவில்லை என்று இந்த சம்பவம் நடக்கும் வரையிலும் அவர்கள் நல்ல சகோதரர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஆபேலுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்த பொழுது தன்னுடைய சகோதரன் இவ்வளவாயும் அவருடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தாரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காயும் என்ன செய்யலையாம், சந்தோஷப்படல, அதை குறித்து எரிச்சலை அடைந்தான், பொறாமைப்பட்டான், கொலை செய்கிற அளவுக்கு அவன் கடந்து போய்விட்டான். இதனுடைய தாக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது அவன் கடவுளை சந்நிதியில நிற்க முடியாதபடிக்கு அவன் துரத்தப்படுகிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்களை தவறுகளை மீறுதல்களை நாம் தயவாக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வசனம் சொல்லுகிறது மத்தேயுவின் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, மத்தேயுவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 23, 24, 25 வசனங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்துக்கு ஒப்புக்கூடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவனிடத்துல ஒப்புக்கூடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. நலகவனிக்க வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புங்க, ஒப்புரவாகுங்க, நல்மனம் பொருந்துங்க. ஒரு நாள் நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க வேண்டியதாயிருக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது நாம் நம்முடைய சகோதரர்களோடு ஒன்று சேர்ந்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலதரப்பட்ட மனுஷர்கள் தான், ஆனா அவர்களோடு சேர்ந்து கரம் கோர்த்து பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட இடத்துல தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்க, அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபிடத்தை அவன் செப்பனிட்டான். நல்லா வசனத்தை கவனிச்சு பாருங்க. பிரிந்து கிடந்த கோத்திரத்தார், அங்காங்கே இஸ்ரவேல் கோத்திரம் யூதா கோத்திரமாக இப்படி பிரிந்து கிடந்த கோத்திரத்தார் எல்லாரையும் ஓரிடத்துக்கு அவன் கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து வேதம் சொல்லுகிறது அவன் சகல பலிபீடங்களையும் செப்பனிட்டான், சரி செய்ய வேண்டியதை சரி செய்தான், சீர் செய்ய வேண்டியதை சீர் செய்தான். வேதம் சொல்லுகிற அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுத்த பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்த அந்த பலிகளை எல்லாம் அச்சித்து போட ஆரம்பித்தது. நாம் சகோதரர்களாக ஒருமித்து நிற்கிற பொழுது தேசத்துல ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி விட முடியும். நாம் ஒருமித்து காரியங்களை செய்யும் பொழுது பெரிய அசைவை நம்மளால கொண்டு வந்து விட முடியும். ஒருவருக்கு ஒருவர் விரோதித்து பகைத்து பட்சித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிராமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியம் தேசத்துல ஒரு பெரிய காரியம் நடைபெற வேண்டுமா? நான் என்னுடைய பகுதியில நான் சீர் செய்ய வேண்டியதோ சரி செய்ய வேண்டியதை நான் சரி செய்து முன்னேறி கடந்து செல்ல வேண்டியவனாக நான் இருக்கிறேன். மூன்றாவதாக வேதம் சொல்லுவது மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற மூன்றாவது காரியம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 28வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13:17 வரை வாசித்து பாருங்களேன். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதோனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமதகம் யஸ்பி யந்திர நீளம் மரகதம் மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களோடு உன் நாகசுரம் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 28வது வசனத்திலிருந்து பாருங்களேன், 17வது வசனம் வரைக்கும், 17வது வசனம் இப்படி முடிகிறது. நீ உன் அழகினால் உன் இருதய மேட்டிமையாயிற்று, உன் மீறுதலினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கையாக்குவேன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது பெருமை மன மேட்டிமை தேவ சமூகத்துல இருந்து நம்மை தள்ளி விடுகிறது. நாம் மனுஷகுமாருக்கு நிற்க முடியாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. மன மேட்டிமை பெருமை நம்மை தடை செய்கிற தீய சக்திகளாகும். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை நாம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது லூசிபர் என்கிற ஒரு தூதனை குறித்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நின்ற ஒரு தூதன், இன்னைக்கு பேயாக பிசாசாக பூமியை கெடுத்து நாசமாக்குற ஒரு மோசமான ஆளாக சுற்றி திரிய காரணம் என்ன? ஒரு நாள் அவனுடைய மனதுல ஒரு மேட்டிமை வந்தது, ஒரு பெருமை வந்தது. என்ன? நானும் தேவனை போல ஆகும், நானும் இந்த ஆராதனைகளுக்கெல்லாம் பாத்திரவனாய் மாறுவேன் என்கிற ஒரு எண்ணம் வந்த மாத்திரத்துல தேவன் அவனை அந்த இடத்துல இருந்து தள்ளி போட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, தேவனுடைய பெரிய விருப்பம் என்னவென்றால் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதுதான், நம்மை மேன்மையாக சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பதுதான். தேவன் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை உயர்த்தி கொண்டு போகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னும் நான் உண்மை கிட்டி சேரணும், இன்னும் நான் உங்களுடைய பலத்தின் மேல பலன் அடையும், மகிமை மேல மகிமையை காணும், கிருபை மேல கிருபை பெறணும் என்று நம்மை தாழ்த்தி தாழ்த்தி தேவ சமூகத்துல நாம் முன்னேறி போக வேண்டுமே ஒழிய நாம் பெருமையாக எதையும் சொல்லிடக்கூடாது, பெருமையாக எதையும் பேசிடக்கூடாது. தானியேல் 4:6 ஒரு நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறான், நான் கட்டின மகாபெரிய பாபிலோன். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்துல தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சியை கட்டளையிடுகிறான், எதிர்த்து நிற்கிறான். பெருமையாய் பேசுகிறவன் ரொம்ப கவனமா நாம இருக்கணும். தேவன் நம்மளை எவ்வளவு உயர்த்திருந்தாலும் ஊழியத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி வேலை ஸ்தலத்திலையும் சரி எந்த இடத்திலையும் கத்து நம்மளை உயர்த்தி வைத்திருந்தாலும் நம்மை தாழ்த்தி நம்ம தாழ்மையாயிருக்க கற்றுக்கொள்வோமா என்று சொன்னால் தேவன் நம்மை நம்மை மேன்மையாக வைக்க அவர் ஆரம்பிக்கிறார். நான்காவதாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், லூக்கா 18:8 வசனம் சொல்லுகிறது பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாச குறை நலகவனிங்க, இந்த நாட்களில, இந்த கடைசி நாட்களில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னவென்றால் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான், விசுவாசத்துல உறுதியாய் இருப்பதுதான். இந்த நாட்கள் மிக மோசமாக சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தை கெடுக்கலாம், அழிக்கலாம், அதை ஒன்றுமில்லாதபடி எல்லாவற்றையும் எடுத்து போடலாம் என்று போராடுகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவஜானமே, வசனம் சொல்லுகிறது பாருங்க, பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். லூக்கா 22வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது. லூக்கா 22:31 பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக மேல் வசனங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். 30வது வசனத்துல இப்படி சொல்லுவார், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல உட்காருவீர்கள் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த திட்டங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை குறித்து பேசும்போது சொல்வார், நீங்க ஒரு காலம் வரும், நீங்க இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நீங்க நியாயம் தீர்ப்பீங்க, இஸ்ரவேல இருக்கிற 12 கோத்திரத்தின் சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, நீங்க என்னோட கூட பந்தி இருப்பீங்க. ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு, ஒரு மகிமையான ஒரு வெளிப்பாடு. இதை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உடனே 31வது வசனம் சொல்கிறது, சாத்தான் அவனை சுலகுனாலே புடைக்கிறதுக்கு தேவனிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் சாத்தான் தேவனுடைய உத்தரவை பெற்று சோதிப்பதுக்கு அவன் கடந்து வருவான். எதற்காக கடந்து வருவான் தெரியுமா? உங்களில் இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை உங்களிலிருந்து எடுத்து போடுவதற்கு தான். தேவன் தொடக்கின, தேவன் முடிக்கிற அந்த விசுவாசத்தை உங்களிலிருந்து எப்படியாவது நீக்கி போட வேண்டும் என்பதுதான். அந்த யோபோட வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, எந்த வகையிலும் சாத்தான் அந்த சோதனைக்காரர்களை கொண்டு பாருங்க, ஆடு மேய்த்தவன் எல்லா ஆடுகளும் சாகிறது, ஆனா ஒரு வேலைக்காரனை மாத்திரம் சாத்தான் நிறுத்தி வைத்திருந்தான். வீட்டுல எல்லாரும் மடிந்து போறாங்க, ஆனா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனை மாத்திரம் அவன் அப்படி வைத்திருந்தார் என்ற சாத்தான். நல்லா கவனிங்க, இவன் ஓடி போய் அந்த யோபுக்கு சொல்ற பொழுது யோபு தான் கஷ்டப்பட்டு அழுது புலம்பி வேதனையோடு ஆண்டவரும் மறுதளிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். கடைசியாக எல்லா முயற்சியையும் செய்து பார்க்கிறான். யோபு கொஞ்சமும் அசைகிற மாதிரி இல்லை, தன்னுடைய மனைவியையாவது பயன்படுத்தி அந்த மனைவியை குறித்து பேசும்போது அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். எல்லா வகையிலும் அவன் தேவன் பேரில் வைத்த அந்த நம்பிக்கையை அவனிருந்து எடுத்து போடுகிறதுக்கு அந்த சாத்தான் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா யோபு சொல்லுகிறான், அவர் என்னை சொன்று போட்டாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் கொஞ்சமும் அசைய மாட்டேன் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, அவங்க கடைசி காலத்துல வாழ்கிற இந்த நாட்களில நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. நமக்கு கிடைத்த இந்த விசுவாசத்தை தக்க வச்சு கொள்வதுக்கு, பாதுகாத்துக் கொள்வதுக்கு, ஏன்னா நீங்க வசனங்களை நிறைய சொல்ல முடியும். வசனங்களை பாருங்க, ஒரு 1 தீமோத்தேயு புஸ்தகம் வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 4:7 நாங்க இப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 இப்படி வாசிக்கிறோம். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், அதோடு அவர் நின்று விழுந்தான், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அழகவ நீங்க எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சவால், இந்த காலத்துல இந்த நேரத்துல சத்துரு உங்களை இலக்கு வைத்து தாக்குறதுக்கான முதல் காரணம் உங்களில் இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படியாகிலும் எடுத்து போட வேண்டும் என்பதுதான். இன்னொரு வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4:1 சொல்லுகிறது பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட வஞ்சிக்கிற ஆவிகளின் பிசாசுகள் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒரு காலம் வரும், தேவனுடைய சனங்கள் வஞ்சிக்கிற போதனையில சிக்குண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு காலம் வரும். யூதா எழுதின சுவிசேஷத்தை பாருங்களேன், யூதா எழுதின புஸ்தகம் வெளிப்படுத்தினுக்கு முன்பதா இருக்கிற புஸ்தகம் 3 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். யூதா 3 வசனம் அதிகாரம் அதுல இல்ல, நாம 3 வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கு. பரிசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஒரு விசுவாச போராட்டம் வரும். கடைசி நாட்களில நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில சத்துரு தன்னுடைய கைகளில எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவென்றால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை சித்தரடிப்பதுதான், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வேரோடு புட்டிங்கி எறிவதுதான். என்ன முயற்சி செய்து ஆகிலும் இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலை கூட நாமும் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நாம் 1 தீமோத்தேயு 1:18 19 வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லு, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாயிரு. இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு அதை ஒப்பிட்டு பேசுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு கப்பல் ஒரு ஓட்டம் விழுந்துட்டுன்னு சொன்னா அந்த கப்பல் உடனே மூழ்கி விடுவது இல்லை, அது படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அது அப்படியே ஒரு பெரிய நீண்ட காலம் எடுக்கும். அந்த கால இடைவெளியில கடைசியில இறுதி முடிவு என்றால் அந்த கப்பல் அப்படியே மூழ்கிவிடக்கூடியதா இருக்கும். இன்றைக்கும் சத்துரு நம்மட வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஓட்டையை போட்டுட்டு சத்தப்படாம இருக்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த ஓட்டையானது ஒரு நாள் இந்த முழு கப்பலையே மூழ்கடித்து விடும் என்று சொல்லி. இந்த கப்பல் கரை சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இந்த கப்பல் இலக்கை நோக்கி பயணிக்கிற கப்பலா இருந்தாலும் கரை போய் சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இடையிலே மூழ்கி விடக்கூடிய கப்பல். காரணம் என்ன? விசுவாசத்தை எப்படி ஆகிலும் சேதப்படுத்தி விட வேண்டும், விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும், விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கி போட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது கடைசி நாளில விசுவாசத்தை காண்பாரோ. நல்ல கவனிங்க, நல்லா நமக்கு ஜெபிக்க தெரியும், நல்லா ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமாய் வாழ தெரியும், ஆனால் நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசத்துல எவ்வளவு ஆழமாய் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு இருக்கிற பெரிய சவாலாகும். ஏதோ நம்ம வாயினால பேசி போகிறதுனால அல்ல, ஆராதனைகளுக்கு போய் கலந்து கொள்கிறதுனால அல்ல, எந்த சோதனையிலும் எந்த மோசமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நின்று தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கும். கடைசி நாளில் ஆண்டவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து நாம் தேவ சமூகத்துல ஒரு நாள் வந்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நன்றாக நீங்க 4 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். பாவம் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை நிற்க விடாதபடி தடை செய்து விடும். சகோதர பகை நம்மை தேவ சமூகத்துல நிற்க விடாதபடி நம்மை தடை செய்து விடும். பெருமை நம்மை தேவ சமூகத்துல நிக்க விடாதபடி தடை செய்து விடும். கடைசியாக விசுவாச உறவு, நாம் தேவ சமூகத்துல நிக்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்து விடும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இவைகளை மனதில கொள்வோம். நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய எண்ணம் எல்லாம், நம்முடைய இயக்கம் எல்லாம் நாங்கள் முன்பு பார்த்தோம் இல்லையா, முன்பு வாசித்தோம் இல்லையா, நான்கு வகையான சத்தம் இந்த உலகத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த மக்கதுனியா மனுஷன் வந்து நின்று கூப்பிட்டது போல இன்றைக்கும் கிராமங்கள்ல இருந்து ஜனங்கள் ஏங்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, பட்டணங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, தேசங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்ல மாட்டாங்களா, யாராவது எங்களை நல்வழிப்படுத்த மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் சொல்லுகிறான், ஐயோ இந்த நரக வேதனைக்கு நான் தான் உள்ளே வந்துட்டேன், நான் தான் தவறுதலா இங்க உள்ள வந்துட்டேன், நான் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருந்த எல்லாவற்றையும் நான் தள்ளி விட்டுட்டு என்னுடைய பாவத்து நிமித்தம், என்னுடைய அநியாயத்து நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் நான் இந்த இடத்துல வந்து தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா என் சகோதரர்கள் அங்கு வந்துட வேணாம், யாரையாகில அனுப்புங்கள். பல நரக பாதாளத்துல இருந்து கேட்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கட்டும். தேவனுடைய இயக்கத்தை பாருங்க, ஏசாயா 6:8 சொல்லுகிறது, யார் என் காரியமாய் போவார், யார் என்னுடைய வேலையாய் போவார், அழிந்து போகிற ஜனங்களுக்கு என் செய்தியை சுமந்து கொண்டு யார் போவார் என்கிற அந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு ஒரு பவுலை போல. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, 1 Corinthians 9:6 இப்படி நாம வாசிக்கிறோம், பவுலை போல ஆண்டவரே என்னை அனுப்பும், ஒரு ஏசாவை போல என்னை அனுப்பும், ஒரு பவுலை போல நான் இந்த தேசங்களுக்கு, இந்த பட்டணங்களுக்கு, இந்த கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை அனுப்பும், நான் அதுக்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க முடியுமா? அப்படியானால் தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூமியில இவ்வளவோ வகை வகையான விதவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஆனால் அவைகள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சத்தம் வானத்திலிருந்து கேட்கிறது, நரக பாதாளத்தில இருந்து கேட்கிறது, மக்கதோனியா மனுஷனை போல கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது, ஆண்டவரே பவுலுடைய உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியம் எனக்கு தாரும். என்னையும் பவுலை போல ஆத்தும ஆதாயகனாய் மாற்றும். ஒரு கவ்வி பிடிக்கிற ஒரு ஆத்தும பாரம், பரவி செல்லுகிற ஒரு ஆத்தும பாரம் என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவரே இந்த சத்தங்களை கேட்கும் பொழுதெல்லாம் நான் சும்மா இருக்க முடியாது, ஆண்டவருக்காக எதையாக செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வரட்டும். என்னை மீட்டு ரட்சித்த ஆண்டவருக்காக, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டு அந்த ஆண்டவருக்காக எதையாக செய்யணும் என்கிற அந்த பெரிய தாக்கம், பெரிய பாரம் என்னை கவ்வி பிடிக்கட்டும். உங்களுடைய கரத்துல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுன வல்லமுள்ள நாமத்துல நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் என நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சாமுவேல். இங்க வேதாகமத்துல அதிகாரம் வசனம் எல்லாத்தையும் தொகுத்து விட்டீர்கள். அப்படியாக நாலு காற்று, நாலு சத்தம் முந்தியோர் செய்து கொடுத்தீங்க, நாலு காற்று, இப்பொழுது நாலு சத்தம், அதாவது உயர வானத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, கிராமத்திலிருந்து, மனுஷிலிருந்து, அருமையான ஒரு வெளிப்பாடு. அடுத்தது தடை செய்யறது, ஆதியம் பாவம், சகோதர பகை, பெருமை, விசுவாச குறைவு. இவ்வளவு காரியங்களையும் வேதாமத்துல ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி தொகுத்தீர்கள் என்பதான் சிந்திக்க வந்திருக்கிறேன். இத்தனை அதிகாரங்களை, இத்தனை வார்த்தையை தொகுத்து தொகுத்து வேதாமத்துள்ள அதிகமான அதிகாரங்களையும் வார்த்தையும் தொகுத்து இந்த செய்தியை கொடுத்திருந்த மிகவும் மிக ஒரு ஆசிரமம் இருக்குது. நான் சிந்திக்கிறேன், உங்களுக்கு நாலு காற்று, நான் நாலு நாலு என்று வருகிறதே அதான் சிந்தனை இருக்கு. நாலு காற்று சொன்னீங்க, நாலு சட்டம் சொல்றீங்க, ஏன் பாஸ்டருக்கு நாலு நாலு வருது ஒரு சிந்தனை இருக்கு. அருமையான அருமையான வாசம் இது எனக்கு பிடிச்சது. அந்த பாதாளத்திலிருந்து வரும் சத்தம் இதுதான் எனக்கு பிடிச்சது. பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, ஐயா நான் தான் வந்துட்டேன், இந்த சோதனை சோதனை இருக்கு, இப்ப சொல்லுங்க, பாத்திரனாலும் நடக்காது. தொகுத்தீங்கன்னு நான் அறிய மாட்டேன். அடுத்தது இந்த மனுஷ இதயத்துல இருந்து வர்றது நல்ல நல்ல செய்தியை கொடுத்துருக்கீங்க. இதை நான் இனி மறு உழைப்புல கேட்பேன். இப்ப கேட்டுட்டு மறு உழைப்புல ஆறுல கேட்டாத்தான் இன்னும் அதிகமா விளங்கும். எனக்கு நல்ல செய்தி பாச எத்தனை எவ்வளவு நேரம் எடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. செய்தியை நீங்க ஏற்படுத்துறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மத்தியமா வந்திருக்கு. குறைஞ்சது அவ்வளவு நேரத்துக்கு தேவனுக்காக நீங்க இந்த வார்த்தையை கொடுத்துக்கிற பாது. உண்மையில வார்த்தை உலகமங்கும் விதைக்கப்படும். 1985 பேர் கேட்டுக்கொண்டிருக்கணும். இந்த வார்த்தை எல்லாம் விதைக்கப்படும். எல்லாரும் ஆண்டோட சுந்தரம் ஏற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதம் உங்களும் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் சபைக்கு தான் வேறு. ஆமே உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் காரியங்கள் மட்டக்குழப்பே முடிவதே தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதித்தாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்கலோ அருமையான செய்தி. இவர் செய்தியை கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். செய்தியை கொடுக்கிறது மிக மிக கஷ்டம். செய்தி கொடுக்கிறது தான் அந்த அருமை தெரியும். மறுபடியில் இதை கேளுங்கள், ஆசீர்வாத பெற்றுங்கள், கத்தவங்களை ஆசீர்வாதாங்க. சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி, ஓகே
2: நன்றி பாஸ்டர். கத்தர்களை ஆசீர்வதித்தங்கள் எங்களை மத்தியில் கொண்டு சேர்த்த கிருபைகளுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். உங்களோட ஊழியத்தோட கத்த கூட இருந்து அதிகமாக அவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை அழைத்து அன்புக்கு நான் நன்றி செலுத்தி உங்களை வாழ்த்துகிறேன். சங்கமம் வானொலி குடும்பத்தார் மூலமாகவும் நாங்க உங்களை வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி நன்றி நன்றி. ஆமேன். அருமையான வார்த்தைகள். ஆமேன். அதே போல கத்தர் சொல்றார், கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அதே மாதிரி உங்களோட வார்த்தைகளும் அவ்வளவு அந்த உறுதியாகவும் அவருக்குள்ள நாங்க எவ்வளவு மகிழ்ந்து அவருக்குள்ள நாங்க அவட அன்பை விசுவத்தை நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில அவருக்குள்ள உறுதியா இருக்க வேண்டும் என்றதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. எனவே அதே போல கத்தரின்றி இவ்வளவு நேரம் உங்க கூட இருந்த நான் பிந்தி வந்தாலும் கத்தர் சில வார்த்தைகளை கொடுத்த எண்ணத்தோட கூடியதா இருந்துச்சு. கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. முடி ஜெபத்தை எடுப்போம். நன்றி இயேசுவே அப்பா. வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவது மகேந்திரன் ஐயாக்கா வந்து ஜெபிக்கிறனானவர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து இவ்வளவு நேரம் உங்களோட கிருபை மூலமாக அவரை தாங்கி நடத்தி ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவரே அவரை பயந்து கொடுக்கிறதுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று மீண்டும் மாறாதவர் இன்றும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவது எங்களுக்கு நோக்கமா இருக்குது. ஆன பிரிய நன்றி செலுத்துறேன். நீங்க அழைத்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா. நீங்க இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையை கேட்டது போல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள மறைத்து வைத்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் ஆத்மாவை ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள புதிதாக்கி ஒவ்வொரு நிமிடம் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்ட அந்த புதிதான வார்த்தையில நீங்க வல்லமையும் வெள்ளனையும் சத்துவத்தையும் கொடுத்து நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறியபடி இப்பொழுது எங்கள் மத்தியில் நீங்க உங்களுடைய ஆவியை ஊற்றி எங்களை பெலப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த புதிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அவர்கள் மறைவாக இருந்து செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இரவும் பகலும் ஆண்டவரே உங்களுக்காவது ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை அவர் நேரத்தை அப்ப ஒதுக்கி வைத்து உங்களையும் மையப்படுத்துறதுக்கு அவர்களை அழைத்த அந்த மகாபிரதன அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்களை உங்களுடைய சிறங்கீழ மறைத்து வைத்து அவர்களை உங்களுடைய சித்தத்தின்படி அதிகமாக அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரஞ்சி சிஸ்டருக்கான ஜெபிக்கிறேன். அவர்களே ஆண்டவரே அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்களோட வார்த்தையை உயர்த்த வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர் எங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா இப்பொழுது ஆண்டவரே இந்த அருமையான ஒரு கத்தரட ஊழியக்கார் இரவும் பகலும் ஒரு நிமிடமும் அசையாமைக்கு இருந்து கத்தரட வார்த்தையை கேட்டுதான் அவங்க அவங்களோட சித்தத்தை நடத்துவாங்க. அவங்களோட பேர் ராணி. அவங்க வந்து கேன்சர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்பொழுது சிரிப்பா நான் போற இடம் சரியான இடம் தான் சொல்லி கத்தர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்த இன்னைக்கு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டு 78 hours கொடுத்துருக்காங்க. அது மட்டுமில்ல அருவாசியும் அந்த பிள்ளைகளுக்கு சகிக்க முடியாமைக்கு இருக்கும் பொழுது கத்தர் தூதர்களை அனுப்பி அவர்களை பெலப்படுத்தி அவர்கள் இப்பொழுது இந்த அம்மா சரியான இடத்துக்கு போறார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட பிரிதான நம்பிக்கை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபிகளுக்கு நன்றி. அவர்கள் கூட இருந்து அந்த பிள்ளைகளோடு ஜெபித்து கத்தரிடத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து தந்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு தந்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஒரு வார்த்தை அவர் சொன்னாங்க, நான் நல்ல இடத்துக்கு தான் போற, ஒரு தடவை எனக்காண்டி அழாதீங்க, நீ நான் நல்ல இடத்துக்கு தான் போற, அங்க நோமோ பெய் நோமோ, அங்க வியாதி கஷ்டம் நஷ்டம் ஒன்றுமே இல்லை, அப்படி எல்லாரும் எனக்காண்டி சந்தோஷப்படுங்க, நான் இயேசுவை பார்க்க போறேன் சொல்லிட்டு கண்ணை மூடினாங்க. சோ கத்தரே நன்றி சுவாமி. நீங்க எப்படி எப்படியோ எத்தனையோ ஊழியக்காரங்களை நீங்க அழைத்து ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே நீங்க உங்களோட சித்தத்தின்படி உங்களோட வார்த்தையை அனுப்புற கிருபைகளுக்கு நன்றி செலுத்து. அவர்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போறோ யாவரே ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையின்படி நாங்க ஜெபிப்பதற்கு எங்களுக்கு அதிகமாக தாழ்மையான ஆவியை கொடுத்து நாங்க அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபை போதாத ஐயா உங்களோட கிருபையை கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஜெப ஆவி மூலமாக ஆத்மா பாவத்தை கொடுத்து அதிகமாக எங்களுக்கு உங்களுடைய அன்புல நிலத்தி நிற்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அன்டன் ராசனாக வந்த செய்தியை கொடுத்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக உன்னதத்தின் ஆவியின் மூலமாக நிரப்பி அவரையும் நாங்க உங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சியா இருப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை எங்களுடைய கரத்துல கொடுக்கிற மறுபடி நாளை காலம்பர ஆண்டவரே அப்ப அந்த அபிஷேகத்தின் ஊழியத்தை நீங்க கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடந்தபடியாக ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது ஆண்டவரே. நாங்க போராடி நாங்க ஓட்டம் வீண் போகாத வண்ணமாக அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட ஜெப ஆவி தேவையா. நாங்க எந்த விதத்திலும் குறைவாக இருந்திருந்தா உங்கள் ஜெபிப்பதுல குறைவாக இருந்திருந்தா எங்களை மன்னித்து அதிகமாக உங்களை இழுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம் மட்டுமே மகிமைப்பாடு வேணும் என்று கூறி யாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். ஆமேன். நன்றி இயேசு. நன்றி. ஆமேன். ஆமேன். ஆமேன் ஐயா.
1: நன்றி. இன்றைய நாளிலே எஸ்தர் ரூபி, சுகிருதா, பாஸ்டர் ஞான பிரகாசம், பாஸ்டர் அண்டன் அண்ட் சாமியல் ரெட் பேட்டிகூர், அது மட்டுமில்ல இன்றைய நாளே துதி ஆராதனை பாடின சகோதரி கூட சிஸ்டர் மேகலா பட்டிக்குள்ளதான். பட்டிக்குள்ள ஆசிரியப்பாராக உண்மையில எல்லாம் ஆசீர்வாதமா இருந்து பட்டிக்குள்ள இருந்தால் கண்ணவேர் வாழாரு அதோ இல்லையா
3: அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி சுயாப்பா. இப்பொழுதும் இந்த லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் நடத்துற இந்த ஊழியத்துக்கான 36 years நீங்க நடத்தி வந்தீங்க. இனிமேல் நடத்த வல்லவரா

தாங்கி நடத்துற தகப்பனாண்டவரே, அப்பா நீதியில் நாங்கள் நடத்தும் பொழுது நடக்கும் பொழுது நீங்க அப்பா அவர்களை அதிகமாக உங்க அண்டையில இழுக்க வல்லவராயிருக்கீங்க. அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். அவருடைய தேவலையும் சந்தித்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க சிஸ்டர் ஜெயநட்னப்பா.

ஊழியத்துக்கு அப்பா உண்மையா நீங்க வழி நடத்தி கொண்டது கிருபலுக்கு நன்றி. அவர்களை இந்த மென்னேலுமாக ஆசீர்வதுங்க, கணவனையும் ஆசீர்வதுங்க, பிள்ளையில ரத்த கோட்டைகளை யாவரையும் மறுத்து வத்து உங்களோட சித்தத்தின்

0: நம்ம ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் எழுப்பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேத்தர், உங்களோடும் உங்கள் வீட்டுல இருக்கிற வாலிப மகனோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
1: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: ஒரு
2: நிமிஷம் என்னங்க,
1: அவுக்க கூடியதாய் அவர்களுக்குள்ளே அந்த வல்லமையே அந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கிருபியே உண்டாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா, சூத்திரம் பா, சூத்திரம், சூத்திர ராஜா. எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் அது கிருபை நாளே, எங்களை முடி சூட்டி எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தி வருகிறோம். அது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு போது மாறாத மறவாதவர், உறங்காதவர், தூங்காதவர் அப்பா. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இம்மட்டுமாய் கைவிடாமல் பாதுகாத்த கண்மலையே உமக்கு சூத்திரம். நீ செய்தெல்லாம் நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி வழிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. கொடுத்த எல்லா சுக வேலை ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வரும் வரை எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் பரிசுத்தமாய் கரைத்திரையற்றதாய் பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் சாமி எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்நாளிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே வெவ்வேறு இடங்களிலும் தேசங்களிலும் வெவ்வேறு நேரங்களிலும் இருந்த போதிலும் பா, வாலிபர்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காகவும் யுத பூமிக்கெல்லாம் ஜெபிக்க வந்திருக்கிற ராஜா, இலங்கைக்காகவும் எல்லா தேசங்களுக்காகவும் இந்தியா மற்ற இஸ்ரேல் நாடுகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா. தரப்பிலே நிற்கிறோம் தேவன் சாமி, எங்களுடைய அங்கலைப்பும் புலம்பலையும் கேட்டு ஆனந்த களிப்பாய் மாறு செய்து நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை செய்த பாதுகாத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூடப்பா வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம். வாலிபர்களின் வாழ்வை தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. அநேக வாலிபர்கள் இந்த நாளிலே அப்பா பார்க்கும்போது தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து திரிகிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்படுத்துவீராக. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா கர்த்தர் நீர் உதவி செய்யுமப்பா. அதே போல இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லபை அந்தகார லோகாதிபதி அவர்களுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி அவர்களுடைய வாழ்வை சீரழித்து போய் போட்டிருக்கிற நீ காரியங்களை எல்லாவற்றிலிருந்து அவர்களுக்கு நீ விடுதலை தாங்க. எல்லா அக்கிரம கட்டுகளில் அவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. அந்த அக்கிரம கட்டுகளிலே இருந்து அவர்களை விடுதலை ஆக்க ஆத்மாக்களை நீர் எழுப்புங்க தகப்பனே. வாலிபர்களுக்காக கூடி ஜெபிக்க ஜெபிக்க அவர்களுடைய வாழ்வின் சிறப்பையெல்லாம் நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோப்பா. அநேக வாலிபர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் தன் கடவுளுக்கும் தேவனுக்கும் கீழ்படியாமல் வாழ்கிற காலகட்டத்திலே இருக்கிற படினாலே ஆண்டவர் தாமே அவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. வேதத்திலே இருந்த நீர் எப்படி அப்பா அந்த நாட்களிலே வாலிபன் நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தீரோ அதே பரிசுத்த இந்த நாளிலே ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்கள் மத்தியிலே இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வழி விலகாத படிக்க ஆண்டவரே வேண்டாத கர்மங்களிலே தலை வைக்காத படிக்க, வேண்டாத போதை பொருளுக்கும் வேண்டாத தீய வல்லமைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் அவர்கள் செவி கொடுத்து அவர்கள் முசுக்கிக் கொள்ளாத படிக்க ஆண்டவருடைய பலம் கொண்ட கரம் ஏற்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. நாங்கள் ஜெபிக்க முடியும் கர்த்தர் தீர்த்தமே கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறீரப்பா. அப்படியாக இந்த நாளிலே பார்க்கும்போது அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வாரப்படுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளின் வாழ்விலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டப்பா. அவர்களுடைய ஞான கண்கள் எல்லாம் திறந்தல எல்லா விதமான தீய அக்கிரம கட்டுகளிலிருந்து பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து அவர்களை நீ வழிநடத்தும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிற ராஜா. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க, உமக்கென்று ஊழியர் செய்ய ஆண்டு ஆண்டவரே, தன்னை அர்ப்பணிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து வருகிறபடினாலே தேவன் நீர் தாமே எல்லா வாலிபம் ஆண் பெண்களையும் ரட்சிக்கப்படியாக உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாய் தங்கள் வாழ்விலே வாழ்ந்திருக்கவும் நாங்கள் அப்பா சோத்திரம் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் அப்பா அற்புதங்களை அடையாளங்களை செய்து எல்லா வாலிப ஆண் பெண்களையும் எல்லா விதமான அக்கிரமங்களில் இருந்து ஆண்டவர் வேண்டாத எல்லா தீய வல்லமையிலிருந்து நீ விடுதலை ஆக்கி பாதுகாத்து. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான்? உடைய வேத வசனத்தின் படி அல்லவா என்ற வார்த்தையின் படி, உம்முடைய வேத வசனத்தின் படி அவர்களை வாலிபர்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு நீர் செய்யற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக தேவன் ஒரு விசை கூட எங்களுடைய ஜபத்தை கேட்டு எல்லா வாலிப ஆண் பெண்களையும் நீர் ஆசீர்வதித்து வேண்டாத தீய கிரியையில் இருந்து அக்கிரமங்கள் இருந்து அப்பா கட்டுகளில் இருந்து எல்லா விதமான சோத்ரப்பா சிறையிருப்பிலிருந்து நீர் திருப்பி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்போது கூட சங்கமம் ஊடகத்தை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இது ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா ஆண்டவரே நீர் சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தேவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஊழிய பாதையிலே நடக்க கத்திருத்தாமே கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் அதிகமான பரிமாணத்திற்குள் இந்த ஊடகத்தை நீர் அழைத்து சென்று அநேகர் இந்த ஊடகத்திலே வந்து பங்கு பெற கத்திர உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இணைந்து பணிபுரிகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களையும் நீ பாதுகாத்து வேலி போடுங்க தகப்பனே. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிபான் பெண்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்தமாய் வாழ கருவை செய்யுங்க. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜப வேலையை நடத்துகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் இரு வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாக சமாதானத்தை நீ காண்பா என்ற வார்த்தையின் படி ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமது ஊழிய பாதையில நடத்துங்கப்பா. இந்த சத்துரு இந்த வீட்டின் மேல கண் போடாதபடிக்கு கத்தத்தாமே நீர் அக்கினி கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்த கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்க காத்துக்கொண்டு இருக்கிற எல்லா வாலிப குடும்பங்களின் வாலிப ஆண் பெண்களை கூட தேவரே நேரு ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறதான ஆண்டவரே சோத்ரப்பா வாலிப பிள்ளைகளை கூட நீங்க ஆசீர்வதித்து பெருக செய்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கன்னமும் மகிமை யாவற்றையும் சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசு

0: அப்படி உங்களையும் வழி நடத்துவாராக.
1: ஜெபிப்பாரோ அல்லது
0: கொஞ்சம் பிஸியா இருக்கிறாருங்க, நாம ஜாயின் ஆகுறது.
1: ஓகே ஓகே ஓகே. நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோட் வினோ நேரமாய் நிக்கிறீர்கள். ஆகவே நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய தீய திட்டங்கள் அவர்கள் நினைவுகளிலே வராதபடி, எண்ணங்களிலே வராதபடி கர்த்தர் தாமே பாதுகாக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: நாளை தந்ததுக்காக நம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே, நாளிலும் இந்தவனே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துற

தகப்பனாகிற இந்த சங்கம வானொலியில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இடத்தை தந்து அப்பா தகப்பனே கத்தாரே மக்களுக்காக மற்றவர்களுக்காக செபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரண்டு பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா. உங்களுடைய தயவுக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே என்ற நாட்களிலும் ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க குழுமையோடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே கத்தாவே.

காலங்களில் அப்பா சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தேவனே இந்த பிள்ளைகள் அக்கிரமமான பாதைகளில் அநியாயமான வழிகளில் செல்லாதபடி தகப்பனே உம்முடைய கிருபையினால வழி நடத்தி உம்மது அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் இருக்கும்படியான கிருபை அந்த பிள்ளைகள்

கஷ்டப்பட்டு கண்ணீரோடு தவித்து நிற்கிறது. தகப்பனே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்படி தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய போர்வைக்குள்ள பொத்தி மூடி மறைத்து பாரு.

பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அறியாமல் செய்கிற காரியங்கள் அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவரே. தகப்பனே இந்த பிள்ளைகள் அநியாயமான பாதைகளை செல்லாதபடி ஏந்தவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் நீங்கள் பத்தி மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உம்மாலே ஆகும் ஆண்டவரே, உம்மாலே ஆகாத

உங்களை கைவிடாதபடி தகப்பனே, இந்த பிள்ளைகள் அப்பா இருக்கும்படியான ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவர். அப்பா தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுங்க அப்பா, அனுக்கிரகத்தை அந்த

உம்முடைய உம்முடைய கரம் ஒன்றே ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவர. நீங்க வந்து செபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா தகப்பனே.

0: ஆமே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க சுசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு சுசிலி அம்மா பேசலோ
2: பேசலோ.
1: இந்த வாலிப ஜோதிகள் இந்த யுத்தத்திலே கர்த்தன் சென்ற இடங்களிலே காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
2: நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல விதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவையே உமக்கு சோத்திரம் அப்பா. ஆவியானவரே துதிகன மகமே எல்லாம் உமக்கே.

பூர்வ மக்களே ஆசிர்வதியின் தகப்பனே அப்பா, அங்கே அவர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லோ வயசான இளம் பிள்ளைகள் எல்லோரும் அப்பா அடிபட்டு நொந்து நொறுங்கி போயிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்கள் மேலும் அன்ப காட்டும் தகப்பனே, ஆவியானவரே உமது அன்பு காட்டும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளால் அம்பிட்டுக் கொண்டார்களோ அவர்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் காயப்பட்டவர்களை நீதே

எல்லா வாலிப பிள்ளைகளும் உம்போ உமது பாதையில் நடக்க வழிகாட்டுகளின் தகப்பனே, இயேசுதான் எமது கடவுள் என்பது எல்லோருக்கும் ஒளி பரப்ப செய்திருந்த கப்பனே. அப்பா தகப்பனே, உமது நாபத்து எங்கும் போனாலும் உச்சரிக்கப்படும் தகப்பனே.

0: சொல்லிக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. சிசிரி அம்மா, கத்தர் உங்களோடும் கணவரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் அங்கு சுகபல ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் அதுக்கு காரணமாய் இருக்காதபடி, தீமை அவர்களை தொடாதபடி கத்ததாமே காத்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்.
2: அன்பம் இறக்க நிறைந்த எங்கள் அருமையான இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, பரம இயேசுவே, ராஜாதி ராஜாவே, எங்களுடைய பரம தகப்பனே, தேவனே, சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ராஜாவே, மூன்றாம் நான்காம் தலைமுறை ஆண்டவரே சாபம் தொடரும் என்று அதையும் ஆண்டவரே உம்முடைய வேத சட்டம் சொல்லுகிறது ராஜா. இப்படியாக இந்த நாட்களில இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் ஆண்டவரே தீமைக்கு ஆண்டவரே இடம் கொடுக்காதபடி, தீமையான காரியங்களை தீமையான ஆண்டவரே நச்சு தன்மையான காரியங்களை விட்டு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒருவரை ஒருவர் கெடுத்து ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவே வஞ்சனையான காரியங்கள் செய்கைகளை செய்து ஆண்டவரே பிரிவி தீமைகளையும் கோபங்களையும் ஆண்டவரே அகங்காரங்களையும் உண்டாக்குகிற கொள்ளை வெறி யாவிகள் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ விதங்களிலே பலகி பெருகி ஆண்டவரே இன்றைக்கு உலகம் இந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிற இந்த நாட்களை கர்த்தாவே நாங்கள் காண்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன நடத்துகிறோம், எப்படி நாங்கள் நடக்கிறோம், என்னத்தை பேசுகிறோம் என்று அவர்களுடைய இருதயம் அவர்களுக்கு சொல்லும் ஆண்டவரே. பொய்யை பேசினார் அவர்களுடைய இருதயம், நாங்கள் பொய் பேசுகிறோம், எங்களுடைய பொய் நாவிலே வருகிறது, எங்களுடைய புழுகுகள், எங்களுடைய பித்தலாட்டமான காரியங்கள், மற்றவர்களுக்கு தீமை செய்யவும் தீங்கு செய்யவும் விரைந்தோடும் கால்கள், கைகள், பேச்சுக்கள், இருதயங்கள், சிந்தனைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அழித்து போடுகிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய இருதயம் மனச்சாட்சி பேசுகிற பொழுது குத்தொண்டவர்களாக மனம் திரும்ப உதவி செய்யும் ஐயா. உள்ளதை உள்ளபடி பேசவும் உள்ளபடி வாழவும் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவர்களாக, பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவுள்ள தயவுள்ள பிள்ளைகளாக அந்த ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. யோசேப்புக்கு எவ்வளவு வந்த போதிலும் ஆண்டவரே அவன் உண்மை உள்ளவனாக, தாழ்மை உள்ளவனாக, ஆண்டவரே பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தபடியினாலே ராஜா இயேசுவே நீர் கர்த்தாவே அவர்களுடைய அவருடைய சகோதரங்களுக்கும் ஆண்டவரே எகிப்து தேசத்திலே இருந்த அந்த அவனை ஆண்டவரே நீர் கர்த்தாவே பெரியவன் ஆக்கி அவர்களுக்கும் ஆண்டவரே அந்த நாட்டுக்கும் ஆண்டவரே ஞானமாக நடந்து பஞ்ச காலத்திலே அந்த மக்களை போஷிக்க கூடிய கிருபையை அந்த நல்ல ஔஷதத்தை நீர் அவருக்கு கொடுத்தீரே அப்பா. அதே போல ராஜா இந்த வருங்காலங்களிலே இந்த சமுதாயங்கள் ஆண்டவரே நாடுகளிலே கண்டங்களிலே வாழுகிற இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவரே சமுதாயத்தை கெடுக்காதபடி, குடும்பங்களை கெடுக்காதபடி, சிநேகிதர்களை அன்புள்ளவர்களை கெடுக்காதபடி பொய்யலை பேசி ஆண்டவரே அவதூறுகளை கதைத்து ஆண்டவரே தாங்கள் நல்லவர்கள், ஆண்டவரே மற்றவர்கள் கூடாதவர்கள் என்று சொல்லி அவதூறும் தீமையையும் செய்கிற இந்த கெட்ட நயவஞ்சன ஆவியை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து போடுகிறேன் ஆண்டவரே. அழிந்து போவதாக ராஜா. வீணான பெருமைகளுக்கும் புழுகளுக்கும் ஆண்டவரே மற்றவர்கள் ஆண்டவரே அடிபணிந்து ஆண்டவரே அதன் பின்னாலே போற பிள்ளைகளையும் தேவனே கர்த்தாவே இயேசுவே நீர் ஞானமுள்ள பிள்ளைகளாக நிறுத்தும் ஆண்டவரே. ஏனென்றால் அது தீமையான வழி, நஞ்சு நிறைந்த வழி ஆண்டவரே, பாவம் நிறைந்த வழி ஆண்டவரே, ஆத்துமாவை கொல்ல நினைக்கிற வழி என்று ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே தேவ ஆவியை ஊகித்து நடக்கிற நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே தீமையை விட்டு விலகி ஆண்டவரே கர்த்தாவே நன்மையானதை தேடி ஓட, பரிசுத்தத்தை தேடி ஓட, உண்மையை தேடி ஓட, எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பு கிடைக்கிற அந்த சத்தியத்தையும் வேத வார்த்தையும் தேடி ஓட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்களும் வல்லும் கவனமாக இருந்து கர்த்தாவே 128 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்பொழுது அந்த குடும்பம் ஆண்டவரே இஸ்ரவேலையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஒளிவ மர கன்றுகளைப் போலவும் ஆண்டவரே கனிதரும் திராட்சை செடிகளாகவும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்பா இயேசுவே, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்மை, ஆண்டவரே தெளிவு, ஆண்டவரே சத்தியம், தேவ ஆவியானவர் நிரப்பப்படுகிற காரியங்கள் இந்த நாட்களிலே குறைந்து கொண்டு போகிறது ராஜா. சபைகள் விழித்திருக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கு நிற்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று ஆண்டவரை கண்காணித்து சபையானது விழித்திருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்த காலம் அல்ல இயேசுவே, அநாகரிகம் வாழ்ந்த காலமும் டெக்னிக்கல் வளர்ந்த காலமும் ஆண்டவரே இவர்களுக்கு அறையிலும் கையிலும் ஆண்டவரே இவர்கள் உலகத்தையே வைத்து நடத்துகிற காரியங்கள் அப்பா. இதனாலே தான் ராஜா இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தாய் தகப்பன் கண்ணீர் வடித்து ஆண்டவரே கர்த்தாவே பாவம் பெருகி போகிறது இருக்கிறது மாத்திரமல்ல ராஜா, குடும்பத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக, பெற்றோருக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இயேசுவே இவர்கள் வாழுகிறார்கள் அப்பா. நான் அந்த அகங்காரத்தை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஒருபோதும் நான் என்று நின்றதில்லை ராஜாவே. பிதாவுக்கு எப்படி நீர் கீழ்ப்படிந்து பரிசுத்தாவிக்கு நீர் எப்படி கீழ்ப்படிந்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தீரோ அதே போல கர்த்தாவே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கும் அந்த பயத்தையும் ஞானத்தையும் ஆண்டவரே கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் தாழ்மையையும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ரோட்டுகளிலே நின்று சுவிசேஷம் சொல்லுகிறார்கள் அப்பா, அதை அசட்டை பண்ணு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிற தெய்வமாய் இருக்கிறீங்க ராஜா. தேவனே அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களையும் ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபையை அவர்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வாழ்க்கையிலே கரடும் முரடும் கோணலானவைகளுமாக இருக்குது ராஜா, இவைகள் எல்லாவற்றையும் நீ செவ்வியாக்கி நேர்த்தியாக்கி உம்முடைய பாதத்திலே பாதையிலே நடத்த தேவனே கர்த்தாவே நீர் உம்முடைய ஆண்டவரே ஞானத்தை அளவில்லாமல் பொழிந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். அன்பும் வெலனும் தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா, ஊகித்து நடக்கிற தேவ ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, சுவைச்சாலைக்கு போற வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, பயமும் திகிலும் நெருங்காதபடி அந்த சிறைச்சாலையிலே எத்தனையோ விதமான ஆண்டவரே கைதிகள் உண்டு ராஜா. இந்த மத்தியிலும் ஆண்டவர் இவர்கள் சென்று தங்களுடைய ஊழியங்களை செய்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆஸ்பத்திரிக்கு செல்லுகிறார்கள் அப்பா, நோயாளிகளை சந்திக்கிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்தை கொடுங்க ஆண்டவரே. அளவில்லாமல் உம்முடைய பிரசன்னமும் நீதியின் சூரியனும் இந்த பிள்ளைகள் மேலே வரட்டும் ஐயா. ஆண்டவரே யுத்தத்திலே நிற்கிற பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே மிடில் ஈஸ்ட் நாடுகள், ஈரான் தேசம், இஸ்ரவேல் தேசம், அமெரிக்கா தேசம், உக்ரைன் தேசம், ரஷ்யா தேசம், ஆண்டவரே அப்பா ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து என்று ஆண்டவரே எத்தனையோ நாடுகளிலே இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆயுதத்தை ஏந்தி நிற்கிறார்களே ராஜா. தேவனே அப்பா இயேசுவே ராஜா, இந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து வறுமையின் நிமித்தம் இந்த தொழிலுக்கு போயிருப்பார்கள் அப்பா. ஆனால் இப்பொழுதோ ராஜா யுத்தம் இவர்களை ஆளுகை செய்யுது ராஜா. அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பாதையை காண்பித்து அப்பா இந்த ஆண்டவரே போரில் இருந்து இவர்களை நீர் விடுவித்து யுத்தத்தில் வல்லவராக இருக்கிற இயேசுவே, நீர் யூத சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஜூத ராஜ சிங்கமே, உம்முடைய சேனைகள் இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா இவர்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட, சரீரம் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை வைத்து ராஜா இன்றைக்கு அரசாங்கங்கள் எத்தனையோ ஆண்டவரே அநியாயமான காரியங்களும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக நாட்டுக்கு நாடு விரோதமாக எழுப்புகிற காரியங்களையும் இந்த பிள்ளைகளை வைத்து நடத்துகிற அநியாய அநியாயங்களை நீங்கள் பாக்குறீங்க ராஜா. நீர் கொடுத்த கற்பத்தின் கனிகளப்பா மனுஷர்கள் இந்த பிள்ளைகளை வஞ்சித்து போடாதபடி ஆண்டவரே இந்த யுத்தத்தில் இருந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே இவர்கள் ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாகவும் இவர்களுடைய பரம்பரைகள் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் இந்த ஈரான் தேசத்தையும் மிதில் இஸ்ட் நாடுகளையும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்து ஆண்டவரே இந்த தேசத்தின் எல்லையெங்கும் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. எங்களுடைய இலங்க தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும் ஆண்டவரே இந்த தமிழர்கள் மத்தியிலே நடக்கிற அலங்கோலங்கள் அப்பா அநியாயங்கள் ஆண்டவரே அப்பா ஏராளம் ஏராளம் அப்பா. ஏசுதாமே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளாகிய கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே வருங்கால சமுதாயமாகிய இந்த பிள்ளைகள் உம்முடைய சந்ததியையும் உம்முடைய ஆண்டவரே எழுப்புதலையும் உம்முடைய ரட்சிப்பையும் தேவனே இந்த உலகம் எங்கும் கண்டங்கள் எங்கும் பரவி செல்லும்படியாக இந்த பிள்ளைகளை பாவிக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. பாவ சாபங்களை நான்காம் தலைமுறை வரை வருகிறதான இந்த கட்டாவே அநியாயங்கள் சாபங்கள் விக்கிரக கட்டுகள் ஆண்டவரே யாவும் இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தினால் பூசி கழிவப்பட்டு மன்னிக்கப்படுவதாக ராஜா. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா அறியாமையினாலே செய்த பாவ சாபங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்பா. எங்களை தெரிந்தெடுத்தீங்களே எங்களை வாலிப பிராயத்திலே கண்டுகொண்டீங்களே ராஜா. தகப்பனே கர்த்தாவே இயேசுவே இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு கண்டங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் ராஜா இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும். உண்மை உள்ள பிள்ளைகளாக தீமையை விட்டு விலகி ஓட தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஒரு வாலிப பிள்ளையாகிய எஸ்தரை ஆண்டவரே சிறிய தகப்பனாகிய ஆண்டவரே அப்பா மொர்தெகாயோடு நின்று தன்னுடைய ஜனத்துக்காக நின்று வாதாடி வழக்காடி தன்னுடைய ஜூத ஜனத்தை பாதுகாத்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே யுவதிகள் எல்லாவற்றையும் விட்டு ராஜா தங்களுடைய தேசத்துக்காக இனத்துக்காக நின்று ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நிற்கிற பிள்ளைகளாக நீங்க ஆண்டவரே நிறைவான ஆவியை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய இருதயங்களும் கண்களும் ஆண்டவரே அப்பா திறந்திருப்பதாக இயேசுவே உம்முடைய பாதத்திலே கர்த்தாவே பெற்றோராகிய நாங்கள் மனதார பிள்ளைகளை ஆசி வரித்து செவிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.
1: டொனால் பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்க வாலிப பிள்ளைகளுக்கு நியாயக்கேடு செய்கிற வாலிப பிள்ளைகள் வழக்குகளுக்குள்ளே வாழுகிற வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி
3: நடத்தினோம். தேவனே இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்திலே வைக்கணும். தேவனே கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா இந்த வேண்டுகோளுக்கு அப்பா நீங்கள் பதில் கொடுக்க

அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. நொறுங்கண்டோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீங்கள் காயங்கண்டுங்கள் அப்பா வார்த்தை அனுப்பிய ராஜா. தேவனே சோர்வின் ஆவியல் பலவீனத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, பயத்தின் ஆவியல் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்க என்ற ஆவியல் தேவனே இந்த பாலிய பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு ராஜா. தேவனே கிருபை செய், இங்கப்பா உம்முடைய ஆவியை கடைசி நாட்கள் பாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுவேர் என்ற வாக்கள் தன் தேவனே. வாக்கு மாறாதவரே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே ஆவியானவரே விடுதலை செய்யுங்க. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல பாபிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே. அப்பா ஒவ்வொரு பாலிப பிள்ளைகளை மீட்டு ரச்சியுங்கப்பா, ஓ ரச்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் என் தேவனே பிதாவே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, எல்லா அடிமத்தின ஆவியல் தவனே பிதாவே. போதை வசலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமத்தின ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், பயத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்களப்பா. உலகம் மாம்சம் பிசாசின் கிரியைகள் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. அவியானவரே ஆளுக செய்யுங்க, இருதயத்தை ஆளுக செய்யுங்கப்பா, சிந்தி ஆளுக செய்யுங்க. கர்த்தராயேசு கிறிஸ்து இந்த சிந்தியே தேவனே அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா இயேசு ராஜா. தேவனே கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே. தேவனே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்க சொன்னீங்க இயேசு ராஜாவே. பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவே சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்க சொன்ன தேவனே, விசுவாசமாய் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட தேவனே உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போய் தேவனே சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. கிருபை செய்யுங்க தேவனே பிதாவே. சத்தியம் ஒன்றே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யும் தேவனே அப்பா. கிருபை செய்யுங்க தேவனே. நீங்க சொல்லாகும், நீங்க கட்டளை நிற்கும் தேவனே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. யுத்தத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை மட்டும் ரட்சியுங்களப்பா பிதாவே. எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை மட்டும் ரட்சியுங்களையா இயேசு ராஜாவே என் தேவனே. ஓ நன்றி அப்பா பிதாவே. என் தேவனே ஆளுக செய்யுங்கப்பா. மாம்ச கிரியல் தேவனே விசுவாசமாய் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. ஓ தேவனே விபச்சார வேசத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ஓ தேவனே புதிய இருதயத்தை சிருஷ்டியுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்களப்பா ஒரு வாலிப பிள்ளைகளுக்கும் அப்பா என் தேவனே. ஓ உம்முடைய ஆவிய அளவில்லாமல் இந்த வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா என் தேவனே. ஊற்றி விடுதலை செய்யுங்க. உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே தேவனே இந்த வாலிப பிள்ளைய நாமங்களை எழுதியுங்கள் ஐயா இயேசு ராஜாவின் தேவனே. தேவனே நோயோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அந்த கணத்தில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய வார்த்தை அனுப்பி அவனை சுகப்படுத்துங்களப்பா இந்த வாலிப பிள்ளைகள் இயேசு ராஜாவே. சகல நோய்கள் வியாதி அந்த பிள்ளைகளை சரங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே நோய்க்கு காரணமா இருக்கிற பாப சாப அக்கிரமங்கள் தத்த பலிகளை மன்னியுங்க இயேசு ராஜாவே. தேவனே மன்னியுங்க பாபிதாவே. உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இடமில்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளை என் தேவனே புறப்படுங்கள் ஐயா இயேசு ராஜா. தேவனே உண்ண உணவு கொடுங்கப்பா, இருக்கிற இடம் கொடுங்கப்பா பிதாவே. நீங்கள் விட்டு போற சமாதானத்தை கொடுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே. தேவனே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய விசுவாசித்த ஞானத்தின் ஆவிய கொடுங்கப்பா. ஓ விசுவாசித்த ஆவிய கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே. தேவனே நன்றி அப்பா. தேவனே பலவீனத்திலே பலம் கொடுங்கப்பா. இந்த வாலிப பிள்ளையோட பலவீனத்திலே உம்முடைய கிருபை உள்ள கரம் தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் அமர்ந்திருப்பதாக இயேசு ராஜா. உம்முடைய பலத்தினாலே இந்த பிள்ளைகள் ரப்பங்க, அன்பினாலே ரப்பங்கப்பா, தெளிந்த புத்தியினாலே இந்த பிள்ளைகள் ரப்பங்கப்பா, அன்புக்கு ஏங்குற பிள்ளைகளுக்கு மீது உம்முடைய கல்வாரி அன்பை ஊற்றுங்க இயேசு ராஜா. உம்முடைய அன்பினாலும் பலத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் ஆவியானவரை நிரப்புங்கப்பா இயேசு ராஜா. உம்முடைய கனியினால் உம்முடைய வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா என் தேவனே. பச்சபாதம் இல்லாத தேவனே நிரப்புங்கப்பா, விடுதலை செய்யுங்க. ஓ நன்றி ராஜாபி, நன்றி அப்பா. ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே. நீங்கள் ஜெபத்தை கேட்டப்பா, நீங்கள் அப்படியே செய்ய போருக்காய் நன்றி என் தேவனே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. இதுபோல் தேவனே இந்த லெஸ்ட் பிரதரை ஆசீர்வதியுங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. தேவனே ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதா. உடைய தேவையில சந்திங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க.
நோய்களை சுகப்படுத்துங்கப்பா, விடுதலை கொடுங்க, ஆறுதல் கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, இந்த இணைந்திருக்க குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும் ரச்சித்துக் கொள்ளுங்கப்பா. ஓ ஜீவ உற்சவத்தோட நாமங்கள் எழுதுங்க, அக்னி ஜுவாலைகளை மாற்றுங்க, மரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா பிதாவே. எடுத்து பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்களா ஆவியானவரே, விடுதலை கொடுங்க.

கொடுங்கப்பா. திருபவுள்ள கரம் தேவனே இவளை மூடிக்கொள்வதாக, பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்க. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஓ அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு இருக்காளோ தேவனே பிதாவே, தேவனே உடைய வார்த்தை அனுப்பி கண்ணீரை துடைங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆறுதலை கொடுங்க என் தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்களை கத்ரா இயேசு கிறிஸ்துவின்

0: உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
1: ஆமேன். அப்படியே உங்களோடும் கூட இருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
0: நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் சேதப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வாலிப யுவதிகளை கர்த்தர் தானே தொட்டு குணமாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.

தாவு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன் கால் போன போக்கிலும் கண் போன போக்கிலும் மன போன போக்கிலும் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே நடந்து திரிகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. உத்தம மார்க்கத்தில் வருகிறவர்கள் ஒரு சிலர் ஆண்டவரே தீய ஆண்டவரே தீயமா தீமையான காரியங்களுக்கு தன் கால்களை விளைவித்து ஆண்டவரே தன்னுடைய பார்வைகளை அதற்கு அதன் மூலமாக ஆண்டவரே பிரயாசப்படுகிறவர்கள் அப்போ அந்த சித்தின் பாவங்களிலே ஆண்டவரே தன்னை அழித்துக் கொண்டு தன் வாழை அழித்துக் கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை அழித்துக் கொண்டு அப்பா இந்த சமுதாயத்திலே ஆண்டவரே கீர்த்தியுள்ள பேரை ஆண்டவரை கெடுத்துக் கொண்டு அந்த கீர்த்தி இல்லாமல் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பேர் கேட்கட்ட மார்க்கம் மாத்திரத்திலே ஓ அந்த பிள்ளைகளா அவர்கள் இப்படியாக துஷ்டர்கள் தீயவர்கள் என்று ஆண்டவரை சொல்லுகிறது போல அநேக ஜனங்கள் இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே அச்சமுதாயத்திற்கும் ஆண்டவரை மதிப்பு கொடுக்காமல் பெரியவர்களுக்கும் ஆண்டவரை மதிப்பு கொடுக்காமல் அவருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை ஏளனமாய் ஆண்டவரை தீவிரிக்கிறதை பார்க்கிறோம். பெரியவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் படித்திருக்கிறோம் என்ற ஆண்டவரே அந்த மனபாவி நிலையிலே இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெரியவர்களையும் தன் வீட்டில் இருக்கிற தாய் தந்தையர்களையும் கர்த்தாவே தனக்கு ஆண்டவரும் மூத்தவர்களையும் பிரியாய் ஆண்டவரே ஏளனமாய் பேசுகிறதையும் அவர்கள் சொல்லுகிறதை காலையில் கேட்காதபடிக்கு தன் வழியிலே அவர்கள் நடந்து ஆண்டவரை திரிகிறவர்களாக பார்க்கிறோம். கர்த்தாவே உத்தமம் மாக்கத்தார் யார் உண்டு என்று ஆண்டவரே நீர் எண்ணிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில அப்பா இப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் சீர்கட்டு ஆண்டவரே தன் வாழ்வை கெடுத்துக் கொண்டு தன்னுடைய அப்பா எதிர்க்க

ஆண்டவரே, சாத்தான்கள் கொண்டு வருகிறதான சூழ்நிலையில இவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சத்துரு யாழை விழுங்கலாமோ என்று ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு அநேகமான இவர்கள் வழி கெட்டு போவதற்காக அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா இந்த காலத்திலே கிடைத்திருக்கிறது. கர்த்தாவே, போதை வஸ்தாகட்டும் மதுவாகட்டும் ஆண்டவரே, தேசிய

அவர்களை மாற்றி இந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு மட்டுமல்ல அவர்கள் வாழ்கிற சமுதாயத்திற்கு அவர்கள் நல்ல பிள்ளைகளாய் ஆழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் வரும் பொழுது நீர் வாழ்விலே ஒரு உன்னதமான வாழ்க்கையை காண கர்த்தர் நீர் வைத்திருக்க திட்டத்தின்படி இந்த பிள்ளைகள்

ஆட்சிக்கிறோம். தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இந்நாளிலும் இந்த ஆண்டவரே அவை ஜீவிக்கிறத தேவ வார்த்தைகளா இருக்கிறபடியா அன்றே இதோ 2000 வருடத்துக்கு முன்பாக ஆண்டவர் வெளியிடப்பட்ட வசனம் இன்றையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி ஆட்சியும் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஒருபோதும் அது வீணுக்கும் விருதுக்கும் போவாத வார்த்தைகள் ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவரே கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையின் மூலமாய் நல்ல அறிவியை தந்தாண்டவரே நல்ல போதனையை தந்தாண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளையும் ஆண்டவரும் வசனங்களையும் தங்களுடைய மனதில வைத்து தியானிக்கிற பிள்ளைகளால் மாற்றி இந்த சமுதாயத்திலே இந்த பிள்ளைகள் ஒரு நற்கீர்த்தி பெற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்து உமக்கேற்ற பரிசுத்த சந்ததியாய் உருவாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்பா ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆண்டுகிறேன். நீர் அவர்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டுகிறை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த மாதிரி இந்த அருமையான ஜெப வேலையை நடத்தி கொண்டு வருகிறதான சகோதரரையும் ஆண்டுகிறே அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டுகிறேன் உமக்காக செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிறேன் முயற்சி செய்து கொண்டு ஆண்டுகிறேன். அதில் நிலைத்திருக்கிறபடியால் இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு காத்து வழிநடத்தும்படி ஆட்சி வைக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட

0: வீண்போகாத படிக்கு நீரே அவருக்கு துணையா இருந்து வழி ஆட்சேபிக்கிறோம். அப்படியே தினம் செய்வதற்காக உங்க கோடால கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவச்சு ஆண்டவரை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்தன் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: கைவிட்டு செய்யும் காரியம் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: அமேன்.
1: நாங்க சர்மிளாவை வரவேற்றுக் கொண்டு பேசலோட் சர்மிளா நீங்கள் படிக்கிறோம். மாணவ செல்வங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இலங்கை தேசத்திலே இருக்கிற சகல வாலிப யுவதிகளும் அது எந்த இனமாயிருந்தாலும் எந்த காரிய மதமாயிருந்தாலும் எல்லா வாலிப யுவதிகளையும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கற்றதாமே ஞானத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
2: அன்பு மிரக்க நிறந்த அன்பாண்டவரே, உங்களை நன்றியோடு போத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தருணத்தை தந்து இந்த சகோதரி அவங்களுடைய சகோதரி சகோதரி ரெண்டு பேரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, நல்ல விதி அவங்க விதைக்கிறாங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு உலகத்தில் அநேக ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தென்படுகிறார்கள், சிலவர்கள் சந்தோஷத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே, அதனால இது செய்யறது நன்மையான காரியங்கள் ஆண்டவரே. உமக்கு கூடான கொஞ்சம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவங்களை இன்னமும் பலப்படுத்துங்க, வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஆவியானவரை உற்சாகத்தோடு வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா.

0: ஆமாண்டவரே, நீங்க பாத்திரர் ஆண்டவரே, நீங்க பாத்திரர், நிரம்பி வடிகிற பாத்திரர் கர்த்தாவே. சகல மகிமையும் சகல துதியும் சகல மகிமை உமக்கு உண்டாவதாக. நீங்க நல்லவர், வல்லவர், மாறாதவர் கர்த்தாவே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவே இருக்காது. வானமும் பூமியும் ஒளிந்து போனால் உம்முடைய வார்த்தை ஒளிவாது ஆண்டவரே. நீங்க ஜீவனுள்ள கர்த்தர் ஆண்டவரே, என்றென்றும் மாறாதவர் ஆண்டவரே, மறையாதவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. நாங்க சிதறடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள், எங்களை வழி நடத்துகிற ஒரே தெய்வம் நீங்க ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்காது கர்த்தாவே. நீங்க எங்களை வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு நான் உம்முடன் கேட்டுக் கொள்கிறேன், வாலிபர்களுக்காகவும் எங்களை நடித்து செல்கிற சிறு குழந்தைகளை நடத்தி செல்கிற தலைவர்களுக்காக வருகிற ஆண்டவரே, மாணவர்களுக்காக வருகிற ஆண்டவரே. இன்னைக்கு இன்ன எடுக்க போன நிறைய உலகத்துல உள்ள 12 வயசுல 20 வயசும் பிள்ளைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகிறாங்க ஆண்டவரே. படிப்பு விட்டு போட்டு ஒவ்வொரு ஒரு மதுரை, ஒரு ஒரு டிராக்ஸ், ஒவ்வொரு ஒரு சில கெட்ட காரியங்களுக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தருண பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் வைக்க வேண்டும். தாய்மார்கள் அவர்களை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு கெட்ட வழியில போறதா இருந்தா அதுக்கும் பார்க்க மேலான வேதனை எங்கமே இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா கர்த்தாவே, துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எவ்வளவு அன்பு நிறைந்தவர், மாறாதவர், மறையாதவர் ஆண்டவரே. இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைகள் அழிந்து போயிருக்கிறார், படிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு வேறு வேறு கெட்ட விஷயங்கள இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதுக்கு பார்க்க மேலான வேதனையான காரியம் எங்கும் இல்ல ஆண்டவரே. அவர்கள் படிக்க வச்சு ஆளாக்கி பிள்ளை என்று பாசத்தோடு வளர்த்து இன்னைக்கு அந்த பிள்ளைகளை படிக்க மாணவர்கிட்ட போட்டு இன்னைக்கு அவர்கள் நடத்துற காரியம் வேறு விஷயம் கர்த்தாவே. உம்முடைய கரங்கள் ஒவ்வொருவருக்கும் நீட்டப்பட வேணும். அவர்களை படிப்புல இருந்து, அவர்களை உத்தியோகத்திலிருந்து நேர்மையாக நிலை நீக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பிழையான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விலகி தள்ளிவிட்டு கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரும் தொட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் என் தெய்வத்துக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் கர்த்தாவே. தாய் தகப்பன் கர்த்தருக்குள் இருக்கிறதா அந்த பிள்ளைகளை அதில வழி நடத்தத்தக்க நீங்க கிருபை அளிக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் அவர்களை நிரப்பி வழி நடத்துங்க என் அன்பான, வழி நடத்துங்க கர்த்தாவே. உங்களுடைய அன்பு கரத்துக்கு வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. நீங்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க. ஞானம் இருந்தால் சகலத்துக்கு செய்ய கூடுமாண்டவரே. ஞானம் இல்லாத பிள்ளைகள் அவ்வளவு வேதனையான காரியமாக இருக்குது கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, சாலமோனு கொடுத்த ஞானத்தினால் ஒவ்வொருவரையும் வழி நடத்து. ஒவ்வொரு பிள்ளைகள் முழு உலகத்தில் உள்ள ஜாதி மதம் மேதம் எதுவும் இல்லாம எல்லாம் பிள்ளைகள் நீங்க படைத்த ஒரே தெய்வம் ஆண்டவரே. மனுஷன்களை படைத்த மனுஷ குமாரனே நீங்க. ஒவ்வொருவர் மேலும் கரத்தை வைங்க, ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் வாலிப பிள்ளைகள் மேலும் கரத்தை வைங்க. கெட்ட விஷயத்திலிருந்து விலகி தள்ளுங்க ஆண்டவரே, விலகி காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. படிப்புல முன்னேறி உத்தியோகத்திலோட நல்லபடியாக பிள்ளைகள் நேர்மையாக வாழத்தக்க கிருபை அளிங்க. நிறைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த எல்லாம் கண்ணீர்களும் ஆனந்த கழிப்பாக மாற வேண்டும் ஆண்டவரே. வெற்றி கொடி ஏற்ற வேண்டும் ஆண்டவரே. முழு உலகமே உமக்குள் நிலை நிக்க வேணும். பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தேட வேணும் அனைவரும். ஒவ்வொரு வாலிப குழந்தைகளுக்கும் கரத்தை நீட்டுங்க. பிள்ளையால வழியிலிருந்து அவர்களை மீட்டு காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. நீங்க சொன்னீங்க கர்த்தாவே மத்தேயுவில, சிறு பிள்ளைகளை என்னிடம் வர விடுங்கள், தடை பண்ணாதீர்கள் என்று. அதே போல வாலிப பிள்ளைகளை ஒருவருமே தடை பண்ணப்பட அவர்கள் உத்தியோகத்துல முன்னேறி செல்லத்தக்க நீங்க கிருபை அளிங்க ஆண்டவரே. முதலாவது தாய் தகப்பனுங்களை ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அவர்கள் அந்த பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்கும்படியாக நீங்க அவங்களுக்கு ஞானத்தை முதல் கொடுங்க. அப்பொழுது பிள்ளைகள் நேர்மையாக நடப்பார்கள். மாணவர்மார்களை ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளுக்கு சரியானதை படிச்சு கொடுக்க, ஜாதி மதம் மேதம் இல்லாமல் எல்லாம் என் பிள்ளைகள் கருத்துட பிள்ளைகள் என்று படிச்சு கொடுக்கும்படியாக நீங்க அவங்களுக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனம் தாழ்மையோடு கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களாக பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கும்படியாக கிருபையாளிங்க. மாம்சம் பிளவினம் தான். ஆனால் ஆவி உற்சாகம் இல்லது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் சரியில்லைங்கள். நீங்க மனம் இறங்கி உதவி செய்கிற தேவாதி தேவ குமாரன் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு வந்த மனுஷ குமாரனையும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை ஒவ்வொரு ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தாய்மாரோட கண்ணீர்கள் தொடப்படவேன். பிள்ளைகள் படிப்புல முன்னேறணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேணும், கெட்ட விஷயங்களிருந்து கலட்டிப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய வாலிபர் பிள்ளைகள் எடுக்க போனால் ஸ்கூல்ல இல்ல இருப்பார்கள், அவர் வேலையை வேற வேற இடங்களில் இருக்கிறார்கள். கர்த்தாவே அவர்களை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க. உங்களுடைய தேவ தூதனை அனுப்பி அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. யாருனாலும் குழந்தைகள் ஆண்டவரே, என் குழந்தை ஒன்று அவர்களின் குழந்தை ஒன்று எல்லாம் தாய்மார்களுடைய வேதனை ஒரே வேதனை கர்த்தாவே. உங்களுடைய அன்பு கரத்தை நீட்டுங்க, உங்களுடைய பரிசுத்தமுள்ள கரத்தை நீட்டுங்க கர்த்தாவே. இன்னைக்கு என்ன உபவாச நாள், நான் உம்முடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே காரியம், இந்த வாலிப பிள்ளைகளின் நிச்சயமாக நீங்க விடுதலை கொடுப்பீங்க, அவர்களை கலட்டி எடுப்பீங்க, சாத்தானுடைய வாழையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீங்க. நான் விசுவாசிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், மாறாதவர், மறையாதவர். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உமக்கு துதி கணம் மகிமை சகலம் உமக்கே உண்டாவதாக. வாத்தாவரண கஷ்டமா இருந்தாலும் கர்த்தவே ஜெபத்துக்கு நிர்பாதிரி கொடுக்கும்படியாக சரியான நேரத்துக்கு கூட வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல வாலிபர் பிள்ளைகளையும் மாணவர்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்குறோம். அதே பொழுதுக்கு ஒவ்வொரு ஜெப பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கூட உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். பெலத்தை கொடுங்க, சக்தியை கொடுங்க, அவர்களோட நீங்க இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பான ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமுள்ள பாதத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைத்து தாழ்த்தி மண்டாடி வேண்டுக் கொள்கிறேன் என்ற நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு ஊழியங்களோடு குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். ஓகே, நான் ஜெபத்தோடு கூட லேசியா நாடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். மிகுதி காரியத்தை லேசியா நான் பொறுப்பேற்பார். அன்பான பிதாவே, நம்முடைய சங்கத்திலே ஜெபத்தை நீ தேட்டீரப்பா. தொடக்கத்தில் இந்த முத்திரை ஆவியான நடத்தி இனி நடக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே, ஒவ்வொரு புரோகிராமே நீர் பொறுப்பேறும். உம்முடைய கரம் கூட இருப்பதாக தேசிய நான் குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகள் சந்ததியையும் ஊழியங்களையும் ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் அவர்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே,
2: ஆமீன், ஆமீன். இது ஒரு நேரமும் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக

0: அமில் அவர்களையும் அதே வேளையிலே மதுரேசன் அவர்களையும் வரவேற்கிறோம். நாங்கள் நேரத்திலும் சகோதரன் மதுரேசன் செய்தி கொடுக்க போறாரா? செய்தி கொடுக்க போறாங்க. ஓகே, நாங்கள் இவற்றை நிறைவு செய்து கொண்டு அவருடைய காரியத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் உலக நாடுகளுக்காக, இலங்கைக்காக, வாலிபர்களுக்காக விசேடமாக ஜபங்களை கூட கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்து வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அந்த வகையில் இணைந்து ஜபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும், வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க வீடத்தில் காணப்படுகின்ற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாங்கள்
1: சௌரன்
0: மதுரேசன் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த வேளையிலும் செய்தியோடு வழி நடத்துவார். Praise the Lord, Brother Madhurashan. Praise the Lord.
2: Praise the Lord, Pastor.
0: நாங்கள் சங்கமம் வானொலி டீம் சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு தமிழ் நல்லா விளங்கும் தானே? ஆமீன். உங்களை நீங்கள் உங்களை பற்றி கூறிவிட்டு செய்தியோடு வழி நடத்துங்கள். என்ன இதுல தமிழ்லயா, ஆங்கிலத்திலயா, சிங்களத்திலயா செய்ய போறீங்க?
2: சிங்களத்தில்.

தங்க மாணவியா, நீங்கள் எடுத்த வாரங்கள் பைபிள் ரீடிங்கை சகோதரி சாமலாக கூட நடத்த முடியும். அந்த வேலை இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். God bless you. We welcome in on behalf of Sangamam Radio and Sangamam Radio listeners and Sangamam Radio team from Canada, Ontario.

Sandeep, God bless. Amen. Amen. Okay, God bless. Nandri, sister. Okay, God bless. Amen. அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் மதுர் மதுர் மதுஷன் அவர்கள்

0: பொறுப்போம், ஊழியரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமேன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
0: அதனால நீங்க இருப்பது சங்கமும் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. அவளில் நாங்கள் சர்வ ஊழியர் சகோதரன் கூகன் அவர்கள் அனுப்பி தந்த சர்வ செய்தி கூட கடந்து செல்வோம். கத்தரை ஒன்றையும் வழிநடத்துவாராக. கத்தரை கரத்தை ஒப்புவிப்போம். கத்தரை நாம

அன்பான சகோதரனே, சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதி

0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று முதல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிருபம் என்பதனாலே அதை அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் ரோமாபிரியருக்கு எழுதின நிருபத்திற்கு அடுத்ததாக வைக்கலாம். மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் அது உயர்ந்ததாக காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு தகுதியான ஒரு முன்னுரையை சொல்லுவது என்பது சற்று கடினமானதுதான். நான்கு வேத பண்டிதர்கள் எபிரேய நிருபத்திற்கு எழுதிய முன்னுரையை குறித்து முதலாவது நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவர்கள் நான்கு பேருமே முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். முதலாவதாக, கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த கடைசி வார்த்தை என்ற புத்தகத்திலே கேம்பல் மார்கன் என்பவர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் சிறப்பான மதிப்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டை காட்டிலும் விரிவான கருத்தை இது தெரிவிக்கிறது. இதை விவரிப்பதற்காக தற்கால எழுத்தாளர் ஒருவர் கூறும் உதாரணம் ஒன்றை சற்றே கவனியுங்கள். மனித சுபாவத்தை குறித்து சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு குணநலன் ஒருவரின் பிரச்சனைக்கான சூழ்நிலையை மாற்ற மற்றும் ஒருவர் உயிர் பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் முந்தியோ சற்று பிந்தியோ ஒரு சாக்ரட்டிஸாக ஒரு கிறிஸ்துவாக தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுக்க முன் வருவார் என்று கூறியிருக்கிறார். இதை குறித்து கேம்பல் மார்கன் கூறும் பொழுது இதமாக கிறிஸ்துவை கூறுவது தேவ தூஷணம் என்கிறார். ஒரு சாக்ரட்டிஸையோ அல்லது ஒரு கார்த்தியஸையோ அவ்விதமாக கூறலாம். ஆனால் கிறிஸ்துவை குறித்து கூறும் பொழுது அவரது தன்னிகரற்ற தன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் ஆரம்பமாகும். டாக்டர் வில்லியம் என்பவர் எழுதிய பரிசுத்திற்குள் மற்றும் லகுவாக எபிரேயர் கற்கலாம் என்னும் ஆங்கில புத்தகங்களிலே வித்தியாசமான கருத்தை அவர் வற்புறுத்தி கூறுகிறார். ஆதாம் முதல் மோசே வரையிலான 2500 வருடங்களும் மோசே முதல் மல்கியா வரையிலுமான 1100 வருடங்களும் தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்காக மனிதர்களிடம் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த 3600 ஆண்டுகளின் முடிவிலே கர்த்தரின் வெளிப்பாடு மிகவும் குறைவாகவே இருந்தது. அதன் பின்பு சுமார் 400 வருடங்கள் மிக அமைதியான ஒரு காலமாயிருந்தது. காலம் நிறைவேறின போது தமது சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பினார். அந்த குமாரனிலே தேவன் தன்னை பரிபூர்ணமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது ஒரு முன்னுரையை பார்ப்போம். எபிரேயர் நிருபத்தின் பாடங்கள் என்னும் புத்தகத்தை எழுதிய ஷைலர் இங்கிலீஷ் என்பவர் தனது முன்னுரையிலே இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், புதிய ஏற்பாட்டிலே முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகமான எபிரேயருக்கு எழுதின நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் முக்கியமான தத்துவங்களையும் முடிவில்லாத தர்க்க சாஸ்திரங்களையும் அழகாக கூறுகிறது. அதனை படிப்பது வானமண்டலத்தையே சுவாசிப்பது போன்றதாகும். ஆவிக்குரிய கொழுத்த மாம்சத்தை உண்பது போல அது இருக்கிறது. அதன் போதனைகளை கடைபிடிப்பது அறிவற்ற நிலை நின்று முதிர்ச்சி பெற்ற நிலைக்கு ஒரு மனிதனை வழிநடத்தும். கிறிஸ்தவ உண்மைகள் மற்றும் கிறிஸ்துவை குறித்தும் தெளிந்த அறிவை அடைய செய்கிறது இந்த புத்தகம். மேலும் எபிரேயர் நிருபத்தின் கருப்பொருள் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலேயே எபிரேயரில் மட்டுமே கிறிஸ்து உண்மையான மகிமையில் பிரதான ஆசாரியராகவும் தேவனுடைய குமாரனாகவும் மனுஷ குமாரனாகவும் காட்டப்பட்டிருக்கிறார். நான்காவதாக, சர் ராபர்ட் ஆண்டர்சன் என்ற வேத பண்டிதர் என்ன கூறுகிறார் என்று கவனியுங்கள். இவர் கூறுகிற கருத்தே வலியுறுத்தப்படுவதை நாம் எபிரேயர் நிருபத்தை படிக்கும் பொழுதும் உணரலாம். இந்த பூமியிலே வெளிப்படையாக காணப்படுகிற சபையே மெய்யான திராட்சை செடி. இது ஒரு பொய்யான வேத புரட்டு. உலகத்தில் இருக்கும் திருச்சபைதான் அந்த ஒலிவ மரம் என்று கூறுவதும் சீர்திருத்த திருச்சபையின் மாயையான கருத்தாகும். கிறிஸ்துவே திராட்சை செடி என்பதும் இஸ்ரவேல் ஒலிவ மரம் என்பதும் வேதாகமும் தெளிவாக கூறுகிற ஒரு சத்தியம். கர்த்தர் தாம் முன் குறித்திருக்கின்ற தமது ஜனங்களை புறம்பே தள்ளுவதில்லை. மேற்கு நாடுகளில் உள்ள சபைகள் நீண்ட காலமாக எபிரேயர் மிருகத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் இடத்தை சபை பகிரங்கமாக பிடுங்கிக் கொள்ள விரும்பியது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆவிக்குரிய அர்த்தத்திலே தங்களுக்கு உரியதாக்கி கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை குறித்த கர்த்தரின் திட்டங்களை அது புறக்கணித்தது. இதன் காரணமாகத்தான் ஆதியில் இருந்த சபைகள் யூத சமய எதிர்ப்பு கொள்கையை ஏற்படுத்தி யூதர்களை துன்புறுத்தினார்கள். எனவே கர்த்தர் யூதர்களை தள்ளிவிட்டார் என்ற தவறான கருத்து பரவியது. ஆனால் எபிரேயர் நிருபம் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. ஒரு எபிரேயன் கிறிஸ்தவனாக மாறினான் என்றாலும் அவன் இன்னமும் எபிரேயன் தான். ஒருவர் கர்த்தரின் பிள்ளையாக மாறும் பொழுது அது அவர்களை இன்ன தேசத்தான் என்ற நிலையிலிருந்து மாற்றுகிறதில்லை. அப்படி கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் சபை இந்த விசுவாசிகளின் ஐக்கியத்திற்குள்ளே வருகிறார்கள். இந்த கர்த்தர் யூதர்களின் நின்றும் புறஜாதிகளின் நின்றும் தமக்கென்று ஒரு கூட்டம் மக்களை கூட்டிச் சேர்க்கிறார். அது நிறைவேறும் பொழுது தனது சபையை இந்த உலகத்திலிருந்து அவரே எடுத்துக் கொள்வார். அதன் பின்னதாக இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். இஸ்ரவேலின் மூலமாக புறஜாதிகளின் மத்தியிலேயும் கர்த்தரின் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. எபிரேயர் நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் யார் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஒரு பழைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்போஸ்தலனாய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்றே கூறுகிறது. ஆனால் புதிய மொழிபெயர்ப்புகளிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்ற வார்த்தைகளை மட்டுமே நாம் பார்க்க முடியும். எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் பவுல் என்று வாதிடுபவர்களும் அதை எழுதியவர் அப்போஸ்தலனாய பவுல் அல்ல என்று வாதிடுகிறவர்களும் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். ஜான் கல்வின் மற்றும் மார்ட்டின் லூத்தர் அவர்களும் அப்போஸ்தலனாய பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பலர் அப்போஸ்தலனாய பவுலே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் எழுதியிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். மனித ஆக்கியோன் முக்கியமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபமும் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகள் என்பது மாத்திரமே முக்கியமானது. எபிரேயர் நிருபத்தை எழுதியதும் அப்போஸ்தலனாய பவுல்தான் என்பதற்கு பல வசனங்களை நாம் பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். பாருங்கள் எபிரேயர் 10:34 வசனம், நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இத்தாலியில் இருந்து எழுதுகிறேன் என்று இந்த ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயர் 13:24 வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 13:24 வசனம், உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். மற்றொரு வசனத்தையும் இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும். கவனியங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 13:23 வசனம், சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். அப்போஸ்தலனாய பவுலோடு தான் தீமோத்தேயு அதிகமாக இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார். எனவேதான் இது அப்போஸ்தலனாய பவுல் எழுதிய நிருபம் என்று சொல்லப்படுகிறது. எழுத்து நடை பவுல் எழுதுவது போல காணப்படுகிறது. இந்த காரணத்தினாலும் அநேகர் இது அப்போஸ்தலனாய பவுல் எழுதிய நிருபம் தான் என்று சொல்கிறார்கள். பேதுருவும் பவுலை இதன் ஆக்கியோனாக குறிப்பிடுகிறார். பாருங்கள் 2 பேதுரு 3:15-16 வசனங்கள் வாசிக்கிறேன், மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் தன் பெயரை கடைசியிலே குறிப்பிடாமல் இருந்ததற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியம் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் காணப்படுவதால் எபிரேயர் நிருபம் எழுதப்பட்ட காலத்தை பற்றி அறிந்து கொள்வது அவசியமானதாகும். பல வேத அறிஞர்கள் எபிரேயர் நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு பின்னர் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 85 அல்லது 96 என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 90வது ஆண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்ற போதிலும் நாம் எபிரேயர் நிருபத்தை படிக்கும் பொழுது இந்த நிருபம் எழுதப்படுகின்ற வேளையில் எருசலேமின் தேவாலயம் இடிக்கப்படாமல் இருக்கின்றது என்ற முடிவிற்கு வருகிறோம். அப்படியானால் எபிரேயர் நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே தீத்ராயன் எருசலேம் தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டான். அதற்கு முன்பதாகவே பவுல் மரித்து தேவனோடு கூட இருக்கும்படியாக சென்று விட்டார். எனவே எபிரேயர் நிருபம் பவுல் அப்போஸ்தலனால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. ரோமர் நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அவசியத்தையும் எபிரேயர் நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையையும் கூறுகிறது என்று கால்ரிட்ஜ் என்பவர் கூறுகிறார். அவர் ஏன் இவ்வாறு கூறுகிறார் என்றால், எபிரேயர் நிருபத்திலே காட்டிலும் என்ற வார்த்தை 13 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேயர் நிருபம் கற்பனை சிறந்தது, கிறிஸ்துவின் கிருபை அதனை காட்டிலும் சிறந்தது, வரப்போகும் மகிமை இவைகள் எல்லாவற்றிலும் சிறந்தது என்று கூறுகிறது. எபிரேயர் கழுத நிருபம் சிறந்தவைகளையே கூறுகிறது. அறைகூவல் விடுகின்ற புத்தகமாகவும் இந்த எபிரேயர் புத்தகம் காணப்படுகிறது. பரிபூரணம் மற்றும் பரிபூர்ணமற்ற அர்த்தமுடைய வார்த்தைகள் எபிரேயர் நிருபத்திலே 15 முறை வருகிறது. நாம் என்ற வார்த்தை 16 முறை கூறப்பட்டுள்ளது. சிறந்த வழி எது என்பதை எபிரேயர் நிருபத்தின் 2 வசனங்கள் தெளிவாக கூறுகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இதை எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. இவரே நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் இதனையே கடைபிடிக்கப் போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். ஆம், அது மிக முக்கியமானது. இதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, எபிரேயர் நிருபத்திலே மொத்தம் 13 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 13 அதிகாரங்களிலேயும் 6 அபாய அறிவிப்புகளையும் நாம் குறிப்பாக கவனிக்கலாம். இந்த 13 அதிகாரங்களையும் சிறு சிறு பகுதிகளாக பிரித்தால் எப்படி அவைகளுக்கு தலைப்பு கொடுக்கலாம் என்பதை நான் கூறப்போகிறேன். ஒழுங்காக குறிப்பு எடுத்து வருகிற சகோதர சகோதரிகள் எழுதிக் கொள்ளும் வண்ணமாக இவைகளை நான் கூறுகிறேன். இந்த எபிரேயர் நிருபம் முதல் 10 அதிகாரத்திலேயும் பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து எப்படி சிறந்தவர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 1-3 வசனங்களிலே கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக 1:4-2:18 வரை உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது 1:4-14 வரை உள்ள பகுதியிலே கிறிஸ்துவின் தெய்வீகம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2:1-18 வசனங்களிலே கிறிஸ்துவின் மனித தன்மையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 2:4 வசனத்திலே 1வது அபாய அறிவிப்பு வருகிறது. அதாவது மந்த புத்தியோடு இருப்பவர்களுக்கு வருகிற ஆபத்தை குறித்து சொல்கிறது. 3வது பிரிவை பார்ப்போம் என்றால் கிறிஸ்து மோசேயை காட்டிலும் மேலானவர் என்பதை மூன்றாம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்திலிருந்து நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இந்த மூன்றாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் முதல் நான்காவது அதிகாரம் இரண்டாம் வசனம் வரையிலேயும் இரண்டாவது அபாய அறிவிப்பு வருகிறது, அதாவது விபத்துகள். அது மட்டுமல்ல, நான்காவதாக கிறிஸ்து யோசுவாவை காட்டிலும் மேலானவர் என்பதை நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். குறித்துக் கொண்டீர்களா? ஐந்தாவதாக கிறிஸ்து லேவியரின் ஆசாரியத்துவத்தை காட்டிலும் மேலானவர், இதை நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இதை இன்னும் சிறு சிறு பகுதிகளாக நாம் பிரித்து பார்ப்போம் என்றால், அங்கே மூன்றாவது அபாய அறிவிப்பு முதலாவது வருகிறது, அது மந்த செவியின் அபாயம். அது ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை உள்ள பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது அபாய அறிவிப்பு விலகி செல்வதின் அபாயம் என்று சொல்லலாம். இதை ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். மெல்கிசேதேக்கின் முறையின்படி கிறிஸ்துவே மகா பிரதான ஆசாரியன் என்ற சத்தியம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் முதல் இருபத்தி எட்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, கிறிஸ்து நிரந்தரமான ஆசாரியன். இது ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, கிறிஸ்து பரிபூரண ஆசாரியன். இது ஏழாவது அதிகாரம் நான்கு முதல் இருபத்தி இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, கிறிஸ்து மனுஷீகத்திலும் நிரந்தர பரிபூரண ஆசாரியன் என்பதை ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். எட்டாம் அதிகாரத்திற்கு நாம் செல்வோம் என்றால், எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட உன்னதமான ஆலயத்திலே கிறிஸ்து நமது மகா பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இதையும் ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவதாக, எட்டாவது அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களிலே மெய்யான ஆசரிப்பு கூடாரம் என்பது விவரிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவது அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை பழைய உடன்படிக்கையை காட்டிலும் எப்படி இந்த புதிய உடன்படிக்கை சிறந்ததாயிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது அதிகாரம் முதல் பத்து வசனங்களிலே பழையதை காட்டிலும் விசேஷித்த புதிய பரிசுத்த ஸ்தலம் விளக்கப்படுகிறது. நான்காவதாக, மேலான பலி, அதை குறித்து ஒன்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஐந்தாவதாக பத்தாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை உற்சாகப்படுத்துதலை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை வருகிற பகுதி ஐந்தாவது அபாய அறிவிப்பாக வருகிறது, அதாவது இகழ்வதனாலே ஏற்படும் ஆபத்து. இதுவரை நாம் எபிரேயர் முதல் பத்து அதிகாரங்கள் எவ்வாறாக விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தோம். இது முழுமைக்கும் தான் தலைப்பு பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து சிறந்தவர் என்பது. இரண்டாவது பகுதியாக பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரம் வருகிறது. இந்த அதிகாரங்களிலே கிறிஸ்து சிறந்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டு வருகிறார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இதையும் மூன்று முக்கியமான பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, விசுவாசம். இது பதினோராவது அதிகாரம் ஒன்று முதல் நாற்பது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நம்பிக்கை. இது பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, அன்பு. இது பதிமூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்று பகுதிகளையும் பார்ப்போம் என்றால், இரண்டாவது பகுதியான நம்பிக்கை மேலும் இரண்டு பிரிவுகளாக செயல்படுகிறது. முதலாவது, கிறிஸ்தவ ஓட்டத்தை குறித்து பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே வாசிக்கிறோம். தொடர்ந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் பதினான்கு வரை உள்ள பகுதியிலே விசுவாசிகள் இப்பொழுது போட்டிகளிலும் போராட்டங்களிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரெண்டாம் அதிகாரம் 15 முதல் 29 வசனம் வரைக்கும் ஆறாவது அபாய அறிவிப்பு வருகிறது. அதாவது மறுதளித்தலின் ஆபத்து. அன்பு என்கிற பகுதியை, அதாவது எபிரேயர் 13 அதிகாரம் முதல் 25 வசனங்களை நாம் பிரித்து பார்ப்போம் என்றால், 13 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே விசுவாசிகளின் ரகசிய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். 7 வசனம் முதல் 14 வசனம் வரை விசுவாசிகளின் சமூக வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். 13 அதிகாரம் 15 வசனம் முதல் 19 வசனம் வரை விசுவாசிகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். இறுதி பகுதியான எபிரேயர் 13 அதிகாரம் 20 முதல் 25 வசனங்களிலே முடிவு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். எனவே எபிரேயர் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது இரண்டு பெரிய பிரிவுகள். ஒன்று, பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து சிறந்தவர் என்பது. இரண்டாவதாக, கிறிஸ்து சிறந்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டு வருகிறார் என்பது. மட்டுமல்ல, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 6 ஆபத்துகளை குறித்த எச்சரிப்பு நமக்கு வருகிறது. முதலாவது மந்த புத்தியின் ஆபத்து, இரண்டாவது அவிசுவாசத்தின் ஆபத்து, மூன்றாவது மந்த செவியின் ஆபத்து, நான்காவதாக விலகி செல்வதனாலே வருகிற ஆபத்து, ஐந்தாவதாக இகழ்வதனாலே ஏற்படும் ஆபத்து, ஆறாவதாக மறுதளித்தலினாலே வரும் ஆபத்து. இந்த உன்னதமான நிருபத்தை அடுத்த 42 நிகழ்ச்சிகளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நம் விசுவாசமாகிய நங்கூரம் கிறிஸ்து இயேசுவிலே ஆழமாக பதியவும், நாம் பரிபூரணத்தை நோக்கி கடந்து செல்லவும் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இன்றுதான் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க துவங்கியிருப்பீர்கள் என்றால், வேத புஸ்தகம் உங்களுக்கு இல்லை, ஆனால் இந்த எபிரேயரின் நிருபத்தை நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று விரும்புகிறீர்கள் என்றால், எங்களுக்கு எழுத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேத புஸ்தகம் இல்லாதவர்கள் மட்டும் தயவு கூர்ந்து எழுதும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானொலி என்கிற இந்த அமைப்பு மூலமாக உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பெரிய இந்த சாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று முதல் நாங்கள் கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிற இந்த எபிரேயர் நிருபத்திலே எங்களுக்கும் தேவையான செய்தி உண்டு என்ற திறந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நாங்கள் அத்தனை பேரும் இந்த வானொலி பெட்டி அறையை வந்து இந்த உம்முடைய வசனங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டு கற்று உங்களை வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண்

கவலைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14.

0: வார்த்தையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக்.
1: சின்னத்தவனே, அப்பா மங்காத வழியே, நெறிந்த நாளை முறிக்கால மங்கிரிதரை அணைக்காமல் இருப்பவரே, எங்களை அழுக செய்தவரே, ரச்சனைய சந்தோஷம் ரச்சிப்பின் கொம்பே, அப்பா மக்கு நன்றி நன்றி நன்றியோடு சுவாசரிக்கும் நன்றியோடு.

0: இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நம்முடைய சமூகத்திலே வந்து இரண்டு பாடல்களை பாடும்படியாக கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன மனதுருக்கம் உள்ள தேவரே, ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற கர்த்தாவே, உமக்கு எல்லாம் லேசான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. அப்படியானால் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய நாமத்தை மகைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இடத்திலே ஆண்டவரே, நீர் செய்ய இருக்கிற அற்புதங்கள், நீர் செய்ய இருக்கிற அதிசயங்கள் எல்லாம் உமக்கு லேசான காரியங்கள் என்று நான் உமக்கு அறிக்கை செய்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் ஐயா. வழி நடத்துகிற அன்பு சோர் மகேந்திர ஐயாவை அவருடைய தேவர்களை சந்தித்து வழிநடத்தி கொள்ளும்படியாகவும், ஆண்டவரே இந்த ஜப ஆராதனை நடத்துகிற அன்பு சோர் லெஸ்ஸி ஐயா அவருடைய குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்து அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்ததாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சுசேகர் வானதி அவர்களே. இதுவரை நேரமும் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே ஆராதனை துதி பாடல் பாடியவர் சிவசேகர் வானரையா, ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் எமது நாட்டிலிருந்து ஒரு ஜெப குறிப்பை கேட்போம். எமது நாட்டிலிருந்து ஒரு சிஸ்டர் வந்திருக்கிறார், ஜெரீன். அவரை நாங்கள் அன்போடு அழைக்க போறோம். அவர் வந்து இலங்கை நாட்டுக்காக ஜெபிப்பார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெரீன். ஸ்ரீலங்கா நாட்டிலே எமது மண்ணிலிருந்து வந்திருக்கீர்கள். இன்றைய நாளே ஜெபத்தோடு வந்திருக்கீர்கள். ஜெபத்தை எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
2: ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இரக்கத்தின் கிருபை தேவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்துக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. டே நாள் முழுதும் தேவன் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. உடைய மாறாத அன்புக்காய் ஸ்தோத்திரமுடைய மகத்துவம் உள்ள அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முத நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. முத நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தை எனக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோடு இணைந்து செபிக்க கொடுத்த அந்த மகத்தான கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்தை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இலங்கை தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன், நீங்க இந்த தேசத்தை வழிநடத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜாவே, மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, தேசத்தின் தலைவர்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஜனாதிபதி முதல் கர்த்தாவே கடைசி மந்திரிமார் வரையிலும் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களும் உம்முடைய ரட்சிப்புக்களாய் வர தேவன் உதவி செய்ய ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவங்க எடுக்கிற எல்லா திட்டங்கள் தீர்மானங்களும் அப்பா சரியானதா இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, அந்த ஒவ்வொரு திட்டங்களையும் தீர்மானங்களையும் செயல்படுத்த கர்த்தாவே, அந்த தலைவர்களுக்கு வேண்டிய அப்பா தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா, ஒவ்வொரு தலைவர்களையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீங்க. அப்பா, அந்த ஏற்படுத்தின தலைவர் ஆண்டவரே. அப்பா, தலைவருக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்குங்க கர்த்தாவே. அவருக்கு எந்த ஆபத்துக்களும் வராதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே, இந்த நாட்களிலே அதிகப்படியான மழை ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா, நல்ல கால நிலைகளை தேவன் தேசத்துக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசங்களிலும் இந்த பிரதேசங்களிலும் கர்த்தாவே, அப்பா, அழிவுகள் ஏற்பட படிக்கு தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாச்சு ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசேஷமய மத்திய மலைநாட்டு பிரதேசத்தை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிரதேசங்களிலே கத்தாவே அப்பா மண் சரிவுகள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் வெள்ளங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஒன்றும் வராதபடிக்கு கத்தாவே தேவன் அந்த பகுதிகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பகுதிகளிலே வாகனம் ஓட்டுகிறவர்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் நிதானமாய் அப்பா வான வாகனங்களை செலுத்த தேவன் நீ உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா வாகனம் ஓட்டும் போது வருகிற தூக்கத்தை நாவியெல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. நிதானமாய் ஓட்ட தேவன் அவர்களுக்கு கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா போட்டி போட்டு கொண்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாகனம் ஓட்டாத படிக்கு கர்த்தாவே அப்பா நிதானமாய் பொறுமையாய் வாகனங்களை செலுத்த சாரதிகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா விலைவாசிகளை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனாலே கர்த்தாவே அன்னாடம் கூலி வேலை செய்து அப்பா பிள்ளைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ராஜாவே. அன்னாடம் தேவைகளுக்காய் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. நல்ல சிந்தனைகள் நல்ல யோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் வாலிப பிள்ளைகள் வழிதவறி போய்விடாத படிக்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தையின்படி வளர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் போன்களுக்கு அடிமையாகி விடாத படிக்க கர்த்தாவே. அப்பா அந்த போனை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே திருச்சபைகளை அப்பா உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். விசுவாச பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உண்மை உத்தமாய் ஊழியங்களை செய்ய தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கர்த்தாவே எழுப்புதல் உண்டாக தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா அநேக ஜனங்களை ரட்சிப்புகளாய் கொண்டு வர அநேக சுவிசேஷர்களை மிஷனரிகளை தேவன் இலங்கை தேசத்திலே எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் நீங்க கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளையர் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அநேக தாளந்துகளோடு கர்த்தாவே அப்பா பின்தள்ளப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா அவர்கள் முன் வந்து அவர்களுக்கு தேவன் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்த ஒவ்வொரு திருச்சபைகளிலும் இருக்கிற அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை போதகர்கள் கர்த்தாவே அப்பா அதில் இருக்கிற பெரியவர்கள் ஆசிரியர்கள் கர்த்தாவே அதுக்கு இடம் கொடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பின் தள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் குடும்ப ஜபங்கள் நடக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. இந்த நாட்களிலே அதிகமான குடும்ப ஜபங்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தாவை ஒன்று சேர்ந்து ஜெபிக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபையை தேவன் விசுவாச குடும்பங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குடும்பங்களையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மதகுருமார்கள் பூசாரிகள் கர்த்தாவே இன்னுமாய் கர்த்தாவை விக்கிரக ஆராதனையிலே கட்டுண்டு கிடக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சென்றடைய தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.

0: காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வருகையில யாருமே கைவிடாத படிக்கு கர்த்தாவே, எல்லா ஜனங்களும் வருகையில செல்லத்தக்கதான கிருபையை அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே அப்பா, சூத்திரம் ஆண்டவரே சுவாமி அப்பா, இலங்கை தேசத்துல நல்ல விளைச்சலை அதிகரிங்க தகப்பனே அப்பா, அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் கிருபரே சுவாமி கர்த்தாவே அப்பா, அந்த மழை நாட்களிலே அப்பா சூத்திரம் ஆண்டவரே விளைச்சல் தடைப்பட்டு நல்ல கால நிலைகளை கொடுத்து நல்ல விளைச்சலை தேவன் தேசங்களுக்கு கொடுக்கும்படியே ஆண்டவரே, வேலையில்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற கர்த்தாவை தொழில்களை தேவன் ஆயத்துப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்திலே இருக்கிற சிறு குழந்தைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா, அதிகமான சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது கர்த்தாவே அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே இந்த நாட்களிலே கர்த்தாவை வைரஸ் காய்ச்சலினாலே அதிகமான பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, தகப்பனை சுகயனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, வீடுகளிலே கரு பிள்ளைகளே தேவன் உடைய காயப்பட்ட கருத்தினாலே தொட்டு பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் விடுதலை கொடுக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவன் நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே சுவாமி, என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே அப்பா, அந்த நாளிலும் கர்த்தாவே இந்த சங்கமம் ஊடகத்தின் ஊடாக கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே எங்களுடைய தாய்நாடு தேசத்துக்காக கர்த்தாவே இலங்கை தேசத்துக்காக அப்பா ஸ்தோத்திரம் சித்தி தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், என்னென்ன குறைகள் இருக்கிறதோ எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, தேசத்திலே நல்ல சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, இனங்களுக்கு இடையே கர்த்தாவே சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே அப்பா, தமிழ் சிங்களம் பேகன்னு சொல்லி பிரிவினை இல்லாத படிக்க கர்த்தாவே நாம எல்லாரும் ஒரே தேவனின் குடும்பங்கள் ஒரே தேவனின் பிள்ளைகள் என்ற அப்பா அந்த கோட்பாட்டுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் வரத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, கர்த்தாவே இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யவும், தேசத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா சுதந்திரம் ஐயா, சங்கமும் ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இதுல பணிபுரிகிறதான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், அவளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் தாவைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா சூத்திரம் ஆண்டவரே அப்பா, சொல்ல முடியாத அநேக தேவைகளோடு இருக்கலாம் கத்தாவை, எல்லா தேவை தேவன் நிறைவாய் ஆசீர்வச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த இணைப்பினோடாக அநேக பிள்ளைகள் உதவி செய்ய தகப்பா சூத்திரம் ஆண்டவரே, இன்னும் அதிகமா எடுத்தவர்களை பயன்படுத்தப்பா, ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன், நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஆனக்குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, இனிவரும் காலவரையும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா சூத்திரம் ஆண்டவரே, தேவன் நீங்க பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க, என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர் ஜெரி, கர்த்தர்களை ஆசிரியப்பாராக. இதுவரை நேரமும் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே இலங்கை நாட்டிலிருந்து இலங்கைக்காக பாரப்பட்டு ஜெபித்தவர் சிஸ்டர் ஜெரின், அந்த சகோதரியை கர்த்தர் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். சிஸ்டர் டோலி வந்து வியாதியோடு இருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அநேக பேர் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பிள்ளைகள் வியாதியோடு வெறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் டோலி ஃப்ரம் கேல்கரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வியாதியோடு இருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி
2: நன்றி நன்றி நன்றி.

0: அப்பா, நேற்று மீண்டும் மாறாதரே, இன்றும் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் எங்களுக்குள் வாசம் செய்யும் உங்களுடைய பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்தி இந்த காலை நேரம் ஆண்டவரே யாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களுடைய பரிசுத்தமான ஆவினாலே மட்டுமே சகலதும் நடக்கக்கூடியதாக உங்கள் சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி இயேசுவே, நன்றி. எனக்கு தாசை வெறும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எமக்கு ஒத்தாசை வரும். ஆமையப்பா, உங்களிடத்தில் உங்களோட கரத்தில் உங்களோட வார்த்தையிலிருந்து தான் எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருப்பது. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, இன்றும் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி. நேற்றும் இன்றும் மாறாதரே உங்களுக்கு நன்றி. இந்த காலை நேரம் உங்களோட அபிஷேகத்தினால, புதிதான அபிஷேகத்தினால ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. புள்ளுள்ள இடங்களில் ஆண்டவரே நீங்க வழி நடத்துக்கிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி. இந்த கனடா தேசத்திலே மாண்டவரே, இங்க உள்ள ராஜாக்கள் அதிபதிகளுக்களை மாண்டவரே ஒரு பெரிதான தேவ பயத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க அப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவர் அப்பா. விண்ணப்பத்துக்கு கேட்பவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே அப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்மால் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, குஷ்டரோகி சுத்தமானார் ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே அவரை சுத்தமாக்கின தகப்பன். இப்பொழுதும் ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே வைரஸினாலும் பலவிதமான வியாதியினாலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்குள்ள ஒரு பெரிதான ஒரு வல்லமை அனுப்பி அப்பா மோசேக்கு நீங்க எப்படி காண்பித்தீர்களோ உங்களுடைய தரிசனத்தை அவர் இப்போ இந்த வியாதிகளில் படுத்திருக்கிற மக்கள் மேல அப்பா நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா என்று கூறி தவித்துக் கொண்டிருக்க ஆத்துமாக்களே அப்பா உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சுத்தம் உண்டு, சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்ன வாக்கு தத்தின்படி ஆண்டவரே குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்களை நடக்க செய்தீர் அப்பா. இப்பொழுது மாண்டவரே இந்த வருத்த வியாதியோடு படுத்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இரத்தத்தினால மட்டுமே ஜெயம் உண்டு அப்பா. உங்க இரத்தத்தினால நீங்க எங்களுடைய இருதயங்களை உங்களோட பாவங்களை சுத்தமாக்கி நீங்க ஐயா. அதுபடி ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே உங்களோட இரத்தத்தினால சுத்தமாக்கி, உங்க இரத்தத்தினால கழுவி அவர்களை ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அவர்களை ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னித்து அவருக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி சுத்தமாக்கின தகப்பனே, மனதுருகி கரம் கரண் நீட்டி அதிசயம் செய்பவரே அப்பா, தயவு நிறைந்தவரே மக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. வியாதியாக படுத்திருப்ப மக்கள் உங்களுக்கு சித்தம் இல்லை ஆண்டவரே அப்பா. பாவிகளை ரட்சிக்க வந்தீங்க, இப்பொழுது ஆண்டவரே உங்களோட வல்லமை குறைந்து போகவில்லை, உங்களோட கிருபை குறைந்து போகவில்லை அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி உலகமெங்கும் உலாவி திரிகிறது ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே உங்களோட வல்லமையை இயேசுவின் நாமத்தின் மூலம் பொழிந்தருளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இவர்களை நீங்க விடுதலையாக்கி இவர்கள் ஒரு காலம் உங்களுக்கு சாட்சியா நிலைநிற்பதற்கு வியாதியில் உள்ளவர்களை மறுபடி உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இரத்தத்தினால கழுவி ஒரு புதிதான ஜீவியம் ஜீவிப்பதற்கு பலவீனத்திலே உங்களை பலனை சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறி என்னை தாழ்த்தி யாவருக்கும் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமே நாமே. நீங்க புதிதான காரியங்கள் செய்கிற தகப்பன், அற்புதம் செய்கிற தகப்பன், அதுக்காக நீ நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நேரத்தில் ஜெபித்தவர் சிஸ்டர் டோலி ஃப்ரம் கல்கரி.
0: நன்றி, நன்றி அமே.
1: சிஸ்டர் டோலி ஃப்ரம் கல்கரி 8:45 அதான் செய்திக்கு கடந்து செல்ல போகிறோம். செய்தியை இன்னைக்கு செல்வி ராமச்சந்திரன் யுகே இருந்து கொண்டு வருவார். அவர் வரும் வரை லெஸ்லி பிரதர் தொடர்புபடுத்துவார். அவர் வரும் வரை ஒரு பாடல், உபவாச ஜெபம் அதிகால ஜெபம் ஒன்றிணைந்த ஜெபம் பதிலை தரும் ஜெபம், உபவாச ஜெபம் அதிகால ஜெபம் ஒன்று.

0: இந்த களிப்பாக மாற்றுவது உபவாச ஜபம், கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் தருபவது ஜபமும், ஆனந்த களிப்பாக மாற்றுவது உபவாச ஜபமும். ஆமென். தொடர்ந்து இன்றைய நாளில் செய்தியை கொண்டு வர பாச செல்வி ராமச்சந்திரன் யுகே அவரை சங்கம வானொலியின் சார்பிலும்
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
0: அதிகாலை
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்
0: உபவாச துதி ஆறாள் அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பிலும் அவரை வருக வருகின்ற வரவேற்பும் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ராமச்சந்திரன் அவர்களே.
2: பிரைஸ் லார்ட் ஐயா.
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 45 நிமிடங்கள் தருகிறேன். ஆவியான உங்களோட துதி ஆராதனை நிகழ்ச்சியிலே பேசுகிற வார்த்தையை கொண்டு வாருங்கள். உங்களை ஒப்பு கொடுக்க பாஸ்ரமா வழி நடத்துங்கள். ஆமென்.
2: ஆமென். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுக்கின்ற தருணங்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சகோதரர் அவர்களையும் இந்த வானொலியை அப்ப இணைந்து தோள் கொடுத்து நடத்துகின்ற ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் நான் இது ஒரு ஜப நேரமாக இருப்பதினால் ஜபத்தை குறித்தே நான் ஒரு சிறிய தியானத்தை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நான் மிகவும் வேதத்திலே தேறினவள் அல்ல, ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் அநேக வருஷங்களாக வேதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் அநேக பாடல்களை வேதத்திலிருந்து எழுதவும் கர்த்தர் எனக்கு சிறு சிறு கிருபைகளை அவர் கொடுத்திருக்கிறார், அவருடைய சுத்த கிருபை. ஆமீன். ஜப வேளையிலே அநேக நேரங்களிலே எனக்கு நீர் மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்தும் என்று நான் கேட்டு நான் துதித்ததுண்டு, ஜெபித்ததுண்டு, பாடல்களை எழுதினதுண்டு. கர்த்தர் அப்படித்தான் என்னை வழி நடத்தினார். இந்த நாளிலும் இந்த நேரத்திலே ஜபத்திற்கு வந்திருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் 17 அதிகாரத்தை நான் சற்று அதை குறித்து தியானிக்கலாம் என்று நான் யோசித்தேன். ஏனென்றால் யோவான் 17 அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜபித்த ஒரு ஜபமாய் காணப்படுகிறது. நான் அதிலே உள்ள சில வசனங்களை கடந்த வாரத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். தொடர்ச்சியாக அந்த யோவான் 17 அதிகாரத்திலே ஆண்டவர் தமக்காக அவர் ஜெபிக்கின்றார், தம்முடைய சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கின்றார், அடுத்ததாய் நம் அனைவருக்காகவும் அவர் ஜெபிக்கின்றார். ஆமேன். கர்த்தருடைய முன் மாதிரி நம் அவருடைய அடிச்சுவடுகளை நடந்து போகும்படியாக நமக்கு அநேக சாட்சியுள்ள காரியங்கள் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆம். கர்த்தர் தம்முடைய அந்த சிலுவை சுமக்கும் முன்பதாக, இந்த பூமியிலே தாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் முன்பதாக, அவர் கெத்செமனேயிலே அவர் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிறார். அநேக நேரங்களிலே நமக்கு ஜபத்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பரமண்டல ஜபத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த வசனத்திலே நாம் இந்த அதிகாரம் ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரம். எப்படி என்றால் ஆண்டவர் தமக்காக அவர் ஜெபித்து மற்றவர்களுக்காக சீஷர்களுக்காகவும் ஜெபித்து பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். மற்றவர்களுக்காகவும் அவர் கடைசியாக ஒரு 6-7 வசனங்கள் நாம் அனைவரும் அதிலே அடங்கும்படியான காரியங்கள் அடங்கியிருக்கிறது. பாருங்கள், யோபுவை குறித்து கூட நாம் பார்த்தோமானால் யோபுவை தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க வைக்கின்றார். நாமும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய ஜப நேரங்களிலே மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நான் 2 நாட்களுக்கு முன்பதாக ஜூமிலே நாங்கள் எங்களுடைய சபையிலே தினமும் 1 மணி நேரம் ஜெபிப்போம். அதில் இந்த துன்பப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக அந்த ஜப விண்ணப்பத்தை மாத்திரம் அவர்கள் யார் சொன்னாலும் எந்த நேரத்திலுமே நான் முதலாவது அந்த துன்பப்படு கிறிஸ்தவர்களுக்காக உடனடியாய் நான் ஜபித்து விடுவேன். ஏனென்றால் எனக்கு அந்த பாரத்தை தேவன் எத்தனையோ வருடங்களாய் அதை கொடுத்திருக்கிறார். அதை குறித்த அந்த அந்த ஊழியத்தை தாங்க கர்த்தர் எனக்கு வாஞ்சை கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். அப்படியாகத்தான் நான் அநேக நேரங்களிலே இந்த ஜப நேரத்தை ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். இந்த வேளையிலும் முதலாவது முதல் ஐந்து வசனங்களை நாம் பார்ப்போமானால், முதல் ஐந்து வசனங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்காக அவர் ஜெபிக்கிறார். பிதாவினிடத்திலே தமக்காக அவர் ஜெபிக்கிறார். தம்மை எப்படியாய் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் அவரை மகிமைப்படுத்தி இருந்தாரோ, அப்படியே இப்பொழுதும் நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று ஒரு விண்ணப்பத்தை தேவன் இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார். நான் வாசிக்கின்றேன் முதலாவது ஐந்து வசனங்களை. இயேசு தமக்காக ஜெபம் பண்ணுதல். இயேசு இவைகளை சொன்ன பின்பு, யோவான் 17 முதல் 5 வசனங்கள், இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, யார் இவர்? வார்த்தை மாமிசமாகி வந்த தேவன். அவரே ஜெபிக்க தன்னை ஆயத்தப்படுத்துவார். ஆனால் நாம் எவ்வளவாய் ஜெபிக்க வேண்டும்? இந்த உலகம் இதிலே நாம் விசுவாசிகளாய் ஜீவிக்க நமக்கு வருகின்ற பாடுகள் மத்தியிலே நமக்கு இந்த ஜெபம் ஒன்றே நமக்கு நம் வாழ்க்கைக்கு சட்டமா இருக்கிறது அல்லவா? அவர் பிதாவை நோக்கி, பிதாவே வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்ன கேட்கிறார் என்றால், நீர் என்னை மகிமைப்படுத்தும், நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று. நம்மை கூட அநேக வேளைகளிலே தேவன் மகிமையாய் அவர் பயன்படுத்துகிறார். மகிமையாய் நம் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவருக்காக கர்த்தர் அநேக காரியங்களை நம் மூலம் கொண்டு அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதாவது நித்திய ஜீவன் யார் மூலம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம்தான். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த 2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனிடத்திலே இருந்து தன்னை உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னை மகிமைப்படுத்தினீரே, இப்பொழுதும் என்னை நீர் மகிமைப்படுத்திவிடும் என்று அவருடைய ஜபம் காணப்படுகிறது. அடுத்த 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்தையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல என்ன கேட்கிறார் என்றால், நீர் ஏற்கனவே என்னை நீர் மகிமைப்படுத்தினீர். எப்பொழுது? உலக தோற்றத்திற்கு முன்பே. இந்த உலகம் எப்படி உண்டானது, எவ்வளவோ ஆண்டுகள் என கணக்கிடுகிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் அதற்கு முன்பதாகவே நீர் என்னை மகிமைப்படுத்தி நீர் அதே மகிமையை மறுபடியும் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று அந்த மகிமையின் தேவன், மகத்துவம் நிறைந்த தேவன் தம்மை மகிமைப்படுத்தும்படியாய் குமாரனாக இருந்து அவர் ஜெபிக்கின்றார். ஒரு மாம்சத்திலே வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் ஜெபிக்கின்றார், என்னை நீர் எப்பொழுதோ மகிமைப்படுத்தினீர், அதே மகிமையை மறுபடியும் எனக்கு தாங்க. ஏனென்றால் இந்த பூமியிலே உள்ள இந்த மாம்சமான ஜனங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும்? நித்திய ஜீவன். இவர்களுக்கு யாவருக்கும் நித்திய ஜீவன் யார் மூலம்தான் கிடைக்க முடியும்? ஆண்டவராகிய உம்முடைய குமாரன் மூலம்தான் கிடைக்க முடியும். எனவே என்னை மறுபடியும் நீர் மகிமைப்படுத்தும். பிதாவாகிய தேவன் ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டு அப்படியே அவர் மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறது மாத்திரமல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமத்தை, அவருடைய நாமத்தினாலே எல்லா காரியங்களும் அடங்கும்படியாய் கீழ்ப்படியும்படியாய் செயல்படும்படியாய் கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அநேக மகிமையான காரியங்களை அவர் செய்து முடித்தார். அதனால் நமக்கு இருக்கிற பலன் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து மூலம் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தமக்காக அவர் ஜெபிக்கிறார். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு விதத்திலே நாம் அனைவரும் சீஷர்கள் தான் அல்லவா? எப்படி என்றால் நாம் அவரை பின்பற்றுகிறோம், அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அதன்படி செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம், ஜெபிக்கின்றோம், வேதத்தை வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், கட்டளைகளின்படி சரியான நாட்களில் ஞான ஸ்நானம் எடுக்கிறது, உபவாசம் ஜபங்களிலே பங்கு பெறுவது, கம்யூனியன் சர்வீஸுக்கு சென்று அவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுதல், இதெல்லாம் ஒரு ஒழுக்கம் நமக்கு சீஷர்களுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த வசனங்கள் நமக்கும் அது பொருந்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக அவர் அப்பொழுதே, ஏனென்றால் அவருக்கு தெரியும் இந்த சீஷர்களுடைய வாழ்க்கை என்ன, எல்லாவற்றையும் முதலும் முடிவையும் அறிந்தவர், முற்றும் அறிந்த தெய்வம் அவர், சர்வ வல்லமையுடைய தெய்வம். அதனால்தான் பேதுருவை பார்த்து கூட சொல்லுகிறார், நீ அறியாதவர்கள் உனக்கு உடுத்து வைப்பார்கள், உனக்கு என்ன நடக்க போகிறது என்றே உனக்கு தெரியாது என்று. அநேக அனனியாவிடம் பவுலை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது சொல்லுகிறார், சவுல் இப்பொழுது உன்னை நோக்கி வருவார் என்று அட்ரஸ் எல்லாம் கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். ஏன்? ஆண்டவருக்கே அந்த கண்ணை சுகமாக்கியிருக்க முடியாதா? சுகமாக்கியிருக்க முடியும். ஆனால் அனனியா மூலம், அனனியாவின் ஜபத்தின் மூலம் அந்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டம் சித்தம் செயல்களாய் காணப்படுகிறது. அது போல நம்மை கொண்டும் இந்த சீஷர்களாய் நாம் வாழ்ந்தால் நம்மை கொண்டும் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்கள் 18-19 வசனங்கள் வரை இயேசு தம் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆமென். வாசிக்கின்றேன் 6-7-8 வசனங்களை. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். ஆமேன். இந்த ஒரு வசனமே போது ஒரு ஒரு மனிதன் உண்மையாகவே ஆண்டவரை அவர் நிச்சயமாய் பின்பற்றுவாரானால் உலகத்திலே நமக்கு இந்த நாளிலே நம்மை பார்க்கிற நம் குடும்பத்தார் நம்மோடு இருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உடன்பிறப்புகள், சபையிலே நாம் பழகுகிற நபர்கள், இப்படி அநேகர் மத்தியிலேதான் நாம் சமுதாயம் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரோடு கூட இருந்த அந்த சீஷர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, கர்த்தருடைய அந்த ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவருடைய சீஷர்கள் தேவன் தெரிந்தெடுத்து கொடுக்கப்பட்ட நண்பர்களாக சீஷர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் பவுலை கூட தேவன் அவர் வானத்திலிருந்து பேசினது மாத்திரமல்ல, அனனியாவிடம் சொல்லும் பொழுது கூட புரஜாதிகளுக்கு என்று நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார். யோபுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது கூட தேவன் உத்தமனா இருக்கிறதை குறித்து சாட்சி. எனவே நம்முடைய நடைமுறை வாழ்க்கை, நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையுமே தேவன் அறிந்தவராயிருக்கிறார். நான் கடந்த வாரத்திலே, இரண்டு வாரங்களுக்கு முன்பதாய், நான் ஒரு வசனத்தை நான் ஜூமிலே சாட்சியாக எது வேணாலும் சொல்லலாம் என்று சொன்னார்கள். அது என்னுடைய பாஸ்டர் நடத்துற ஜூம், ஒரு ஈவினிங் ஜூம். அவர் இப்பொழுது ரிட்டையர்ட் ஆகிவிட்டார் வயது மூப்பினால், ஆனாலும் ஒரு ஜூம் சண்டே சண்டே ஈவினிங் நடக்கும். அதிலே நான் ஒரு சில நேரங்களிலே பேசுவேன். அதாவது இந்த வசனங்களை குறித்து அவர் சாட்சியாய் பகிர்ந்து சொல்லும் பொழுது நான் பகிர்ந்து கொள்வேன். அப்படியாய் நான் ஒரு வசனத்தை, ரோமர் 3:22, இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவ நீதி பலித்திடும், எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலித்திடும், வித்தியாசம் இல்லை, வித்தியாசமே இல்லை. அந்த வசனம் நான் மனப்படமாய் சொல்லுகிறேன். ஆனால் அதிலே நான் ஒரு பாடலையும் நான் எழுதியிருக்கிறேன். அந்த வசனத்தை நான் டக்கென்று, நான் வேதத்தையும் நான் எடுக்கவில்லை, அதையே நான் சொல்லிவிட்டு இன்னொரு வசனத்தையும் நான் சொன்னேன். அதாவது ஆண்டவர் தண்ணீர் மேல் நடந்தது வெறும் புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்ததல்ல. யோபு எப்படியாய் அவர் தண்ணீர்கள் அலைகளின் மேல் அவர் நடக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோபு 9 என்று நான் சொல்லி பகிர்ந்து கொண்டேன். அது இரண்டு எந்த வசனங்களை வேணாலும் பகிர்ந்து கொள்ளலாம், 2 நிமிடங்கள் மாத்திரம் கொடுக்கப்பட்டது. நான் இந்த 2 வசனங்களை பகிர்ந்து கொண்டேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், சாட்சி அடுத்த ஞாயிறு, அந்த பகிர்ந்து கொண்ட அடுத்த ஞாயிறு நான் பார்த்தேன். அந்த ரோமர் 3 அந்த 22 முன்னும் பின்னும் ஒரு 5-6 வசனங்களை நான் இந்தியாவிலே உள்ள ஒரு சபையிலே தான் உள்ள ஒரு செய்தியை நான் எவ்ரி சண்டே நான் பார்ப்பதுண்டு. அப்படியாய் நான் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை அவர் டெமான்ஸ்ட்ரேஷனோடு அவர் செய்து காண்பித்ததை நான் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆவியானவர் ஒருவராய் இருக்கிறார். அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சாட்சிகள் நடைபெறுவதுண்டு. அதாவது அந்த வசனங்களோடு கர்த்தர் என்னோடு இடைபடுவதுண்டு. நாம் வசனத்தை இந்த வசனத்திலே நாம் பார்த்தோமானால், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். யார்? சீஷர்கள். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நம்மை குறித்து தேவன் இப்படி சொல்ல முடியுமா? வசனத்தை கை கொண்டு நடக்கிறார்கள் என்று. அப்படி நாம் நடப்போமானால் தேவன் நம்மை அவருடைய சீஷர்களாக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். வசனத்தை கை கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பாக்கியம், சிலாக்கியம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் அருவறுப்பினாலும் பொல்லாத காரியங்களினாலும் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கொலை பாதகங்களுக்கும் காம விகாரங்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி நம்மை காத்து வருகிறார். இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம், ஆவியாயும் ஜீவனமுமாய் இருக்கிற இந்த வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கும்படியாய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். நம்மை நேசிக்கிற தேவன் இந்த வார்த்தையின் மூலம்தானே நம்மோடு இடைபட முடியும். வேறு என்ன நமக்கு காரியங்களை கர்த்தர் கொடுக்க முடியும்? இந்த வசனத்திலே நீ இரவும் பகலும் தியானமாயிரு என்றுதான் கர்த்தர் விசாரிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்துக்கு நீ நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று பிதாவினிடத்திலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களோடு அவர்களுக்கு அவர் ஜெபிக்கவும் அவர் செய்கிறார். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள், உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் முன்பு அறியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நல்ல பிரசங்கங்களை செய்து, அற்புதங்களை செய்து, அடையாளங்களை செய்து, தன்னை குறித்து வெளிப்படுத்தி, அநேக காரியங்களை அவர்களுக்கு புரியும்படி செய்து, அவர்களை தமக்கென்று ஊழியம் செய்யும்படியான ஒரு வல்லமையை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எனவே எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை கூட நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், ஆவியானவருடைய அனுக்கிரகம்தான் நமக்கு அநேக காரியங்களை. இந்த உலகத்திற்கு ஒருவேளை பேதையாக நாம் இருக்கலாம், ஆனால் உன்னத தேவனுக்கு நாம் ஞானிகளாய் நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் இந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை உடையதாய் காணப்படுகிறது. எனவே நம்மை குறித்தும் தேவன், பிதாவாகிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் சாட்சி கொடுக்க வேண்டும். ரோமர் 8 அதைத்தானே நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவியுடனே கூட தேவனுடைய ஆவியும் சேர்ந்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். வசனத்தை, வார்த்தைகளை கை கொள்ளுகிறார்கள் என்பதாக, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நிச்சயமாய் அறிந்து, ஆமென். இந்த நாளிலே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அநேகருக்கு நான் வசனத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனால் அந்த ஒரு நிச்சயம் அவர்களிடத்திலே கிடையாது. அந்த வசனத்தை குறித்த, வார்த்தையை குறித்த ஒரு விசுவாசம் அவர்களிடத்திலே இல்லாததை நாம் அவதானிக்க கூடியதாய் காணப்படுகிறது. அது உடனே வருவதில்லை. ஏனென்றால் விசுவாசமும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு கிஃப்டாகத்தான், அது ஒரு வரமாகத்தான் காணப்படுகிறது. நமக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவைகளில் நான் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, நம் சீஷர்கள் மூலம் தேவன் மகிமைப்பட்டிருக்கிறாரா, நம் மூலம் தேவன் மகிமைப்பட்டிருக்கிறாரா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஒரு சில செய்திகள் இந்த ஜூமிலே ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அப்படியா என்னுடைய சபையிலே ஜூம்லே பேச சொல்வார்கள். எனக்கு இருக்கிற நேரங்கள் குறைவான நேரங்கள் இருக்கும், ஏனென்றால் ஈவினிங் டைம் அது அந்த மீட்டிங் இருக்கும். எப்பொழுது 8:00 இருக்கும் ஜூம். நான் என்னுடைய மகனோடு சற்று அந்த நேரம் எனக்கு சரியான சூட்டபிளாக இருக்காது, ஆனாலும் கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டுமே என்பதற்காக நான் செய்வது உண்டு. அநேக வேளைகளிலே ஒரு சில பெண்கள் சபையிலே என்னை பார்க்கும்பொழுது சொல்வார்கள், நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நீங்கள் செய்தி பகிர வேண்டும் என்பதாக ஒரு சில அதை விரும்பினவர்கள் அதை கேட்டு, ஈவன் ஒரு டாக்டர் கூட ஒரு முறை சொன்னார்கள். அப்படியாக அதுக்கு நான் ஒன்றும் பெருமைப்பட முடியாது. எல்லாமே கர்த்தருக்கு தான் மகிமை. நம் இந்த வசனத்தை நன்கு நாம் வாசித்தோமானால், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்படுகிறேன் அப்படுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மகிமைப்படுகிறார். நம் வெறும் மண்ணு, இந்த மண்ணான பாண்டத்திலே கர்த்தர் மகிமைப்படும்படியாய் அவர் மகிமையான பொக்கிஷத்தை நமக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த 3 வசனங்களை வாசிக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உலகத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். அல்லேலூயா. நம்மை கூட இந்த நாளிலே தேவன்தான் காத்து கொண்டிருக்கிறார். எப்படி இந்த சீஷர்களை காத்து கொள்ளும்படி பிதாவினிடத்திலே ஆண்டவர் ஜெபிக்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு சீஷர்களும் என்று பார்க்கும் பொழுது நமக்கு தலையே சுற்றும் அவ்வளவு கொடூரமான காரியங்களை சீஷர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஒரு யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் முன்பதாக அவர் அந்த பத்மதீவுக்கு போகும் முன்பதாக அவரை கொதிக்கிற எண்ணெய் தொட்டியிலே போட்டு கூட அவர் மறிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதுவும் நான் ஒரு முறை பார்த்தேன். அது எப்படி நடைபெற்றது என்றால், அனைவரும் பார்க்கும்படியாக ஒரு எண்ணெய் தொட்டியை உண்டாக்கி அதிலே அவர்கள் போட்டார்கள் என்று. அப்படியானால் கர்த்தர் எவ்வளவு மகிமைப்பட்டிருக்கிறார், எவ்வளவு மகத்துவத்தை இந்த பூமியிலே அவர் செய்திருக்கிறார் என்று நம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் நம் மூலம் கர்த்தர் செய்கிறார். அநேக காரியங்கள் நமக்கு உடனடியாய் தெரியவில்லை என்றாலும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இனி நான் உலகத்தில் இருக்கிறேன், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் தன்னுடைய சிலுவை மரணம், தான் சீக்கிரமாய் மரிக்க போகிறேன் என்பதையெல்லாம் அறிந்தவராய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த அன்பான சீஷர்களுக்கு ஆக அவர் ஜெபிக்கிறார். நமக்காக கூட இந்த நாளிலே அவர் ஒரு லாயரை போல பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருந்து அவர் பரிந்து பேசிக் கொண்டுதான் அவர் இருக்கிறார். ஆமேன். நாமும் கூட அநேகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அவர் ஜெயமான காரியங்களை அவர் செய்து கொண்டுதான் அவர் இருக்கிறார். அதிலே நான் அநேக வருஷங்களுக்கு முன்பதாய் எதுலயோ நான் வாசித்தேன், ஜெபம் வந்து ஒரு பேங்க்ல டெபாசிட் என்பது போல, கர்த்தர் அதை திரும்பவும் நாம் போய் எடுக்கிறதுக்கு எப்படி பணத்தை டெபாசிட் பண்ணி வைத்திருந்தால் தானே எடுக்க முடியும், இல்லை என்றால் பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே இருக்காது. அப்படியாக நாம் ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு பேலன்ஸ் அங்கே போய் சேர்ந்திருக்கும். அது பதிலாக நமக்கு ஒன்று ஒன்றாய் கர்த்தர் ஏற்ற வேளையிலே நமக்கு அவர் தருவார். அப்படியா இந்த சீஷர்களுக்காக அவர்கள் என்னுடைய நாமத்தினாலே, நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆமா, பேர் சொன்னா, எங்க அப்பா பேர் சொன்னா எங்க ஊரெல்லாம் நடுங்குவாங்க. ஏன்னா எங்க அப்பா அவ்வளவு அடிப்பாரு பிள்ளைகளை. அவர் ஹெட்மாஸ்டரா இருந்ததுனால் அந்த பெரம்பு பிஞ்சு போற அளவிற்கு அடித்து முடித்து விட்டுதான் அவர் வாலிப நாட்களிலே அப்படித்தான் ஸ்கூல் நடத்தினார். எனவே அவரிடம் படித்தவர்கள் எல்லாரும் எஸ்எல்சியில நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணினார்கள். அப்படி பெயர் சொன்னாலே நடுக்கமா? இந்த இடத்திலே பாருங்கள், உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ள, தேவனுடைய நாமம் யெகோவா ராஃபா, யெகோவா சிட்கேனோ, யெகோவாயிரே என்று நாம் அவருடைய நாமத்தை பிடித்து ஜெபித்துதான் ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவருடைய நாமத்திலே வல்லமை இருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல பிலிப்பியர்லே நாம் பார்க்கிறோம், வானத்துக்கு பூமிக்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாம் மேலான நாமம் இல்லை. எனவே எல்லாவற்றிற்கும் இயேசுவின் நாமம் கீழ்படுகிறது, பிசாசுகள் கீழ்படுகிறது அவருடைய நாமத்திற்கு. அடுத்ததாக, நான் அவர்களுடைய கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. யூதாஸ் காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், மற்ற சீஷர்களை எல்லாம் நான் காத்து கொண்டேன், அவர்கள் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாகத்தான் அந்த யூதாஸ் கூட கெட்டு போய்விட்டான் என்பதாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நம்மை கூட இந்த நாளிலே எவ்வளவு பகைக்கிறார்கள். உலகத்தோடு உலகமாய் ஒத்து போகவில்லை என்றால் நமக்கு அநேக நேரங்களிலே பகை வருகிறது, வெறுப்பு வருகிறது, நம்மை அவமதிப்பு, நமக்கு அவமதிப்பு நேரிடுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், உலகத்தார் அல்ல, நாம் உலகத்தார் அல்ல, உலகத்திலே வாழ வேண்டும், ஆனால் அந்த உலகம் நம் மீது ஒட்ட நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதாக. அடுத்ததாக நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு தீமையிலிருந்து தேவன் காக்கிறார் என்று வார்த்தையினால் விவரிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். என்னுடைய மகன் மற்ற பிள்ளைகளைப் போல அநேக காரியங்கள் அவனுக்கு தெரியாது. கடந்த வாரத்திலே என்னுடைய கணவர் என்னிடத்திலே அதை சொல்லாமல் இருந்து விட்டார். நான் மருத்துவரிடத்திலே கடந்த வாரம் அவர் ஜோயலை கூட்டி கொண்டு போன பொழுது அந்த மருத்துவரிடத்திலே அவர் சொல்லுகிறார், ஜோயல் ஒரு ரோட்லேயே வந்த ஒரு டாகை பார்த்து அவன் பயந்து விட்டு கையை உதறி விட்டு ஓடி விட்டான் என்று. நான் யோசித்தேன், எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். நம்மால் கிரகிக்க முடியாத தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவர்களை இந்த தீமை நின்று காக்க கர்த்தர் மாத்திரம்தான் எல்லா தீமையிலிருந்து நம்மை காக்க சர்வ வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளிட நிற்கும், அவ்வளவு வல்லமையுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயற்கையை கூட அவரால் மாற்ற முடியும். சூரியனையும் சந்திரனையும் கூட அவரால் நிற்க வைக்க முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. காலங்களையும் நேரங்களையும் சகல காரியங்களையும் அவரால் எல்லா தீமையில் இன்று நம்மை காத்து கொள்ள வல்லமையுடைய தெய்வம் நமக்காக அவர் ஜெபிக்கின்றார். ஆமேன். அநேக ஜபங்கள் அதிகாரங்களாய் வேதத்திலே காணப்படுகிறது. அப்போஸ்தலர் பவுலும் கொலோசியர் 4 என்று நினைக்கிறேன், அவர் அதிலே ஒரு ஜபத்தை நாம் பார்க்கலாம். இதிலே தேவன் தம்முடைய தேவனிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். நாம் உண்மையாகவே நாம் அவருடைய சீஷர்களாக நாம் இருப்போமானால் நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டு பிதாவின் வலது பார்சத்திலே அவர் இருக்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, திரும்பவும் திரும்பவும் உலகத்தார் அல்ல, உலகத்தார் அல்ல. அப்படி என்றால் நாம் யார்? உலகத்தார் அல்ல, நாம் உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் உலகத்தார் அல்ல, நாம் பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு கிடைத்த சிலாக்கியம் பாக்கியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. இந்த யோவான் 17 இந்த 17 வசனத்தை நாம் அவ்வளவா எளிதாய் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். நான் அப்படித்தான் அநேக வசனங்களை மனப்பாடம் செய்வது உண்டு. இந்த 17 இந்த 17 வசனம் ஒரு விசேஷித்த வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நாம் எப்படி பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும்? இந்த மாயான இந்த உலகம், பொய்யான உலகம், பாவம் நிறைந்த உலகம், கேடுகள் நிறைந்த உலகம், வன் கண்கள், பொறாமை, எரிச்சல்கள், கொலை பாதகங்களோடு சுற்றி திரிகிற இந்த ஜனங்கள் மத்தியிலே நம்மை எப்படி அவர் காத்து நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நம்மை நடத்துகிறார் என்றால் இந்த வசனத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்கள் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். நமக்குள் உள்ளான மனிதனிலே ஒரு பரிசுத்தம் எப்பொழுதுமே இருக்கும் பொழுது தான் நம் கர்த்தருடைய சத்தியத்திலே ஜீவிக்க முடியும். இந்த இது இல்லாததனால் பிசாசு ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொண்டு அவர்கள் மூலம் அநேக அழிவுகளை அவன் கொண்டு வருகிறான். இந்த நாளில் கூட நான் செய்தியை இன்னும் முழுதாய் பார்க்கவில்லை, ஆனால் என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. நான் அதற்கு மேல் அந்த செய்தியை நான் பார்க்க எனக்கு விருப்பமும் இல்லை. ஏனென்றால் கொடூரங்கள், கொடுமைகள் நடைபெறுகிறது அல்லவா? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். எவ்வளோ ஒரு பயம் ஆண்டவருக்கு. இந்த உலகத்துல போய் இந்த ஊழியம் செய்ய போறாங்க இந்த சீஷர்கள் அப்படின்ட்டு அவருக்கே ஒரு இதா இருக்கு. அப்ப அவ்வளவு கஷ்டம் இந்த உலகத்துல ஊழியம் செய்யறதுன்னு ஆண்டவருக்கு தெரியுது. அதனாலதான் இவங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, பிதாவினிடத்துல கேட்கிறார், இவர்களை நீர் பார்த்து கொள்ளும், தீமை நின்று காத்து கொள்ளுங்க, இவங்க வசனத்தை கை கொள்றாங்க, இவங்க பரிசுத்தமா இருக்காங்க, இவங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, வசனத்தை கை கொண்டு வருகிற இவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த உலகத்துல நான் அனுப்ப போற உலகத்துல ஓநாய்கள் இருக்கு, அவங்க பீறி போட்டுருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் இப்படியான ஜபத்தை அவர் ஜபிக்கிறார். அடுத்ததாக நம் அனைவருக்காகவும் அவர் ஜபிக்கிறார். நிறைய வசனங்கள் இருக்கிறது, நான் துரிதமாய் சொல்லி முடிக்கிறேன். இயேசு விசுவாசிகள் அனைவருக்காகவும் ஜபிக்கிறார். அடுத்த 20-26 வசனங்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் அவர் ஜபிக்கிறார். நாம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களாக வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் நமக்கு தான் இந்த வசனம். 2026 வருஷங்கள் முன்பதாய் அவர் ஜெபித்தாலும் அந்த வார்த்தைகள் நமக்கு இந்த நாளிலே எவ்வளவு சமீபமாய் நம்ம இருதயத்துக்கு எவ்வளவு அருகாமையிலே அவர் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அல்லவா. அவருடைய சீஷர்களுடைய வார்த்தையை கேட்டு யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய லிஸ்டிலே தான் நாம் இருக்கிறோம் அல்லவா. வேண்டிக் கொள்கிறேன், அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாகவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நான் அநேக வருஷங்களுக்கு முன்பதாய், சீக்கிரமா நேரங்கள் குறைவா இருக்கிறது, நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், ஜெகோவா விட்னஸ் வந்தார்கள் என்னுடைய டோருக்கு. நான் அந்த நேரத்திலே வேலை செய்து கொண்டிருந்தேன், 20 வருஷங்கள் முன்பதாக இருக்கும். நான் எப்பொழுதுமே என்னுடைய ஜன்னலிலே ஸ்டிக்கர் வசனங்கள் ஒட்டி வைத்திருப்பேன். அதை பார்த்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்துதான் அவர்கள் வந்திருக்க வேண்டும். வந்து பேசினார்கள் 2 பெண்கள். நான் சொன்னேன், எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு இப்பொழுது நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டு நான் அவர்களோடு அதிகமாய் நான் பேசாதபடி விட்டு விட்டேன். ஆனால் நான் உடனடியாய் வீட்டிற்குள் வந்து என்னுடைய வேலையை நான் தொடராதபடி நான் வேதத்தை எடுத்து வாசித்தேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நேரடியாக என்னை இந்த யோவான் 17 அதிகாரத்தை வாசிக்கும்படி செய்தார். உடனடியாய் நான் புரிந்து கொண்டேன், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று எவ்வளவு தெளிவுமா எழுதப்பட்டிருக்கிறது. இதை அறியாதபடி நம்மை இப்படி வந்து இவர்கள் பேசிட்டு போயிருக்கிறார்களே என்று சற்று நான் கவலைப்பட்டேன். அப்பொழுது ஆவியானவர் தான் எனக்கு இந்த காரியங்களை விளக்கி சொல்லி இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நாம் கூட இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் வசனங்கள் நாம் அப்படியே பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நான் உம்மிலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் தான் என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, நாம் அவருடைய அவயவங்களாயிருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் பவுல் அநேக இடங்களிலே ரோமர்லே தான் அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய அவயவங்களை பரிசுத்தத்துக்கென்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன். பகிர்ந்து கொடுக்கிறார் தேவன் எப்படியாக அந்த மகிமை. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ஒருமைப்பாடு, பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் மூவரும் ஒன்றாயிருந்து இந்த உலகத்திலே நம்மை தோன்ற பண்ணி நம்மை ரட்சித்து நம்மை வழிநடத்தி திரும்பவும் அவர் வரப்போகிறார். 1000 வருட அரசாட்சி இருக்கிறது என்று சொல்கு, எப்பொழுது அது தொடங்கும் என்று நாம் அறியோம். சரியான வேளையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த வசனத்திலே தொடக்கத்திலே நாம் பார்த்தோம், வேளை வந்தது என்று பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் சொல்லுகிறார். வேளை என்றால் டைம். அடுத்ததாக 24-26 வசனங்களை வாசிக்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய சிலாக்கியம். அதனால்தான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திற்கு உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலக தோற்ற முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அது பிதாவாகிய தேவனிடத்திலேயும் கர்த்தர் அப்படியாய் சொல்லுகிறார், அதற்கு முன்னாடியே நீர் என்னை மகிமைப்படுத்தினது போல இவர்களையும் மகிமைப்படுத்தும். நம் ஒவ்வொருவரையும், இந்த வானொலியை கேட்கின்ற கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் தேவன் மகிமைப்படுத்த அவர் ஆவலா இருக்கிறார். அதுதான் அவருடைய சித்தம். ஏனென்றால் நாம் அவரோடு கூட அவருடைய சீஷர்களாய் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது, நம் மூலம் தேவன் கட்டாயம் அவர் மகிமைப்படுகிறார். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு பெரிய விண்ணப்பம் பாருங்க. ஆம், இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது உலகம் மாயையான வலைகளுக்குள்ளாய் சிக்கி தவிக்கிறது. அதிகாரிகளும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறார்கள். யாரும் அறியவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அறிகிறது என்றால் அவர்களை குறித்து முழுமையான ஒரு காரியம், இருதயத்தை நிறுத்து பார்க்க வல்லமையுடைய தேவன்தான் நம்முடைய நீதியுள்ள பிதாவாயிருக்கிறார். ஆமேன். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு, நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். நிறைய 3-4 இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை குறித்தும், உலக தோற்றத்துக்கு முன்பதாய் அவருடைய மகிமையை குறித்தும், நமக்காக அவர் வேண்டிக் கொள்கிறதை குறித்தும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். எனவே ஜபம் என்பது நாமும் கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதிலே அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்பதாக இந்த அதிகாரம் நமக்கு முடிகிறது. ஆமேன். கர்த்தர் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்காகவும் தம்முடைய சீஷர்களுக்காகவும் பிறகு விசுவாசிகளாக இருக்கிற நமக்காகவும் ஜெபித்த இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேளைக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரமாய், ஒரு ஜப அதிகாரமாய் எங்களுக்கு இருந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசு அப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை நீதிமான்களாய் மாற்றி எங்களை எவ்வளவான ஆபத்துகளுக்கும் விக்கினங்களுக்கும் எங்களை விலக்கி காக்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கி சத்தியத்தின் பாதையில எங்களை நித்தமும் நடத்தி எங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்வுக்கு நேரா எங்களை மாற்றுகிறபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இந்த உலகம் மாயை அப்பா. நாங்கள் உலகத்தார் அல்ல தகப்பனே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க, உமக்கு நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க, உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட எங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தப்படுத்தி எங்களிலே நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானொலியை நடத்துகிற சகோதரரையும் மகேந்திரன் ஐயா அவர்களையும் இதில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி செல்வி ராமச்சந்திரன் அவர்களே. இன்றைய நாளே இந்த பரிசுத்த உபவாச ஜெப வேலையிலே இந்த யோவான் 17 அதிகாரத்தை நீங்க மிக தெளிவாக எடுத்துருது. உண்மையிலே நீங்க அந்த செய்தியை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. காரணம், ஒரு ஆழமான சத்தியம், இதுவரை நான் சரியாக அறிந்து கொள்ளாத ஒரு சத்தியத்தை இந்த உபவாச ஜெப வேலைகளை கொடுத்திருந்தால் மிக மிக ஆசீர்வாதமா எனக்கு இருந்தது. ஒவ்வொரு